0: அது பற்றி கூறுகிறார் அரசியல் கவனிப்பாளர் பிமல் ராம்.
1: 2003 முதல் ஒருங்கிணைப்பு அமைச்சர் என்ற ஒரு புதிய பதவி அமைக்கப்பெற்றது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த பதவியை வகித்தவர்கள், குறிப்பாக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சர் என்ற அந்த பதவியை வகித்தவர்கள் அனைவருமே துணை பிரதமர்களாக இருந்தவர்கள். அதன் பிறகு ஒரு சிலர் மூத்த அமைச்சர்களாக இருந்திருக்கின்றார்கள், திரு தியோஜிஹியன் போன்றவர்கள். ஆக திரு சண்முகம் அந்த பதவியை ஏற்றவுடன் அவர் இந்த நிலைக்கு, அதாவது துணை பிரதமர் அல்லது மூத்த அமைச்சர் பதவிக்கு வருவார் என்பதை நான் எதிர்பார்த்த ஒன்று.
0: இந்நிலையில் வர்த்தக தொழில் அமைச்சு எரிசக்தி வர்த்தக தொழில்துறை அமைச்சு என்று பெயர் மாற்றம் காண்கிறது. அக்டோபர் முதல் தேதி மாற்றம் நடப்புக்கு வரும். எரிசக்தி வர்த்தக தொழில்துறை அமைச்சை இருவர் வழிநடத்துவார்கள். துணை பிரதமர் கான் கிம் யாங் வர்த்தகத்தையும் விரிவான பொருளாதார உத்தியையும் தொடர்ந்து கவனிப்பார். டாக்டர் டான்சிலிங் எரிசக்தி தொழில்துறை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார். அதற்கு ஏதுவாக மனிதவள அமைச்சின் பொறுப்புகளை அவர் கைவிடுவார். ஈரான் ஹோர்முஸ் நீரணையில் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அதன் பாலம் அல்லது எரிசக்தி வளாகம் குறிவைத்து தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஈரான் ஹோர்முஸ் நீரணையில் தொடுக்கும் தாக்குதல்களுக்கு அதன் ஒரு பாலம் அல்லது ஓர் எரிசக்தி வளாகம் தாக்கப்படும் என்று அவர் மிரட்டினார். அவரின் மிரட்டலுக்கு ஈரானும் பதில் எச்சரிக்கை விடுத்தது. உள்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்பட்டால் தகுந்த பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி எச்சரித்தார். பூசலை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுக்கு அமெரிக்கா இன்னமும் தயாராக இருக்கிறது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ சொல்கிறார். இந்த பூசலில் சண்டையிட அமெரிக்கா இதுவரை சுமார் $37 பில்லியன் செலவு செய்துவிட்டது. இந்நிலையில் மத்திய கிழக்கு பூசலால் எண்ணெய் விலைகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. 6 வாரங்களில் முதல் முறையாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $95 மேல் கூடியது. விநியோக தொடர்கள் இடையூறை சந்திக்கக்கூடும் என்ற அச்சத்தை அது பிரதிபலிக்கிறது. சவுதி அரேபியா யுரேனியத்தை செறிவூட்டும் ஆற்றலை பெறக்கூடிய புதிய ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் செய்து கொண்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் பற்றிய விரிவான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் சவுதி அரேபியாவில் ராணுவம் சாரா தேவைகளுக்காக யுரேனியத்தை செறிவூட்டும் ஆலையை அமைப்பதற்கான அடித்தளத்தை அந்த ஒப்பந்தம் வகுப்பதாக கூறப்படுகிறது. ஒப்பந்தம் 30 ஆண்டுக்கு நீடிக்கும் என்றும் அமெரிக்க நிறுவனங்கள் அதில் இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கம்போங் சைச்சியில் தேசிய தின கொண்டாட்ட பதாகை ஒன்றில் இந்தோனேசிய கொடியை போன்ற படங்கள் இடம்பெற்றிருந்தன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த தவறான படங்களை கொண்ட பதாகைகள் அகற்றப்பட்டுவிட்டன. அந்த பதாகையை தொண்டூழியர்கள் உருவாக்கினர் என்றும் அவர்களில் பெரும்பாலோர் மூத்தோர் என்றும் கம்போங் சைச்சி சமூக மன்றம் தெரிவித்தது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இறுதியாட்டம் முடிந்த உடனேயே திடலில் நேர்ந்த சர்ச்சையில் ஈடுபட்டதற்கு அர்ஜென்டினாவின் துணை பயிற்றுவிப்பாளர் ரொபர்டோ அயலா மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஸ்பெயின் விளையாட்டாளர் டேனி ஆல்மோவுடன் அவர் சர்ச்சையில் ஈடுபட்டார். பொறுப்பில் இருந்து கொண்டு அதுபோன்ற நடத்தையில் ஈடுபட்டதற்கு அயலா வருத்தம் தெரிவித்தார். ஆல்மோவை தள்ளியதாக சொன்ன அவர் அவரை குத்தவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார்.
2: சொல்லும் பொருளும்
0: பெர்சவியரன்ஸ், விடாமுயற்சி. சிறு வயதிலிருந்தே விடாமுயற்சியுடன் செயல்படும் மனப்போக்கை ஊக்குவிப்பது நல்லது. பெர்சவியரன்ஸ், விடாமுயற்சி. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
5: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
6: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
7: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
6: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
8: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு. தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
9: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட் பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாள்,
10: எல்லா நாளும் நல்ல நாள். So have a good day.
11: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
12: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
13: ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை.
14: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்,
15: என் நெஞ்சில் குடியிருக்கும்.

0: ஜனநாயகன் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. அனிருத்தோட இசையில விஷால் மிஸ்ரா அனிருத் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடலை. பல மாதங்களின் காத்திருந்தது பிறகு இப்ப ஜனநாயகன் படம் வெளி வந்திருக்கு. காத்திருந்த தளபதி ரசிகர்கள்லாம் இன்னைக்கு அலமோதுவாங்க, படத்தை போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஆவலும் எதிர்பார்ப்பும் உலகம் முழுவதும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்க நான் ரவி ஜி. ஜூலை 23 தேதியான இன்று தனது 51 பிறந்த நாள் கொண்டாடுறாரு நடிகர் சூர்யா. அவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள்ல இடம்பெற்ற ஒரு சில பாடல்களை நாம கேட்க நீங்க இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 30 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 48 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 74 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 18 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? நிகழ்ச்சியில் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: 8:24 ஆகிவிட்டது. வணக்கம் செய்ய நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன், நான் ரவி ஜி. சரி, சூர்யா பாடல்களை கேட்கும் போது கூட சேர்ந்து ஆடணும்னு தோணுதா? அப்ப இந்த பாடலையும் நீங்க கேட்டே ஆகணுங்க. எதற்கும் துணிந்தவன் படத்தில் இந்த பாடலை கேட்க போறீங்க. டி இமானுடைய சில அர்மான் மல்லிக் நிகிதா காந்தி பாடிய அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இடம்பெறும். சரி, டிக்டாக் லைவ் பக்கமா வந்தீங்கன்னு சொன்னா கேள்வியை முதல்ல நாங்க கேட்டுருவேன், உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி அவங்க லைக்ஸ் கொடுத்தாங்க, கேள்வியை அங்க சொல்லிட்டு இருந்தாலும் வானொலியில சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? ஆக கேள்வி என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அதாவது, நடிகர் சூர்யா ஒரு அற்புதமான முயற்சியை கொண்டு நிறுவனம் ஒன்றை நடத்திக்கிட்டு வராரு. அந்த நிறுவனத்தின் பெயர் என்ன? அந்த இயக்கத்தின் பெயர் என்ன? சரியா சொல்ற முதல் நேருக்கு ஜோதி சோ புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678 9968. விபத்திலிருந்துள்ளது வெஸ்ட் கோஸ்ட் ஹைவே துவாசை நோக்கி செல்லும் வழியில் ஹோல்சேல் சென்டருக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் TPE SLE செல்லும் வழியில் லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

பீட்சா ஹாட்டின் சீசி ஏழு பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13.95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச் ட்ரஃபல் ஷ்ரூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள், வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள், அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: மாயா விபரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. தேவ்ஸ்ரீ பிரசாத்தோட இசையில கல்பனா ராகவேந்தர் புஷ்பவனம் குப்புசாமி சேர்ந்து பாடினாங்க அந்த பாடல. 8:34 ஆகிவிட்டது. சூர்ய ரசிகர்கள்லாம் வேக வேக வேகமா விவேகமா அவர்களை சொல்லிக்கிட்டே வரீங்க. கிட்டத்தட்ட 88 பேரு, என்ன ஒரு எண், 88 பேரு சரியான பதில எனக்கு கொடுத்திருந்தீங்க. ஆனா ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும், அதுவும் முதல்லவர் நீருக்கு தானே கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. நீங்க டிக்டாக் லைவ் பக்கமா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும். ஏன் தெரியுமா, அங்கதான் நான் முதல்ல கேள்வி கேட்டேன், அதுக்கு அப்புறம் தான் வானொலியிலே கேள்வி வந்தது. ஆக டிக்டாக்ல வாயிலா கேட்டு வந்து சேன பதில சொன்ன அந்த நேர் யாருன்னு நான் சொல்றதுக்கு முன்னால கேள்வி என்ன அப்படிங்கறத ஞாபகப்படுத்திடுறேன். சூர்யா ஒரு அற்புதமான முயற்சி, அதுதான் இயக்கமா நடத்திக்கிட்டு வராரு. அந்த இயக்கத்தின் பெயர் என்ன நான் கேட்டப்ப சரியான பதில மின்னல் வேகத்துல எனக்கு முதல்ல கொடுத்த அந்த நேர் யார் என்றால் பிரியதர்ஷினி. ஆகரம் பவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தை இயக்கத்தை சூர்யா நடத்திக்கிட்டு வராரு. உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான் அப்படின்னு நம்புறேன். அதை சரியா சொன்ன நேயர் பிரியதர்ஷினிக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. சரி, சூர்யாவோட படங்களை பாக்குறோம், அவருடைய பாடல்களை கேட்கிறோம், அவருடைய நடனத்தை ரசிக்கிறோம், அவர் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காரு அப்படிங்கறத போற்றி பாராட்டுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர் எடுத்திருக்கிற இந்த அற்புதமான முயற்சியை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு விரிவா தெரியும் அப்படிங்கறதுதான் கேள்வி. தெரியலையா, கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். ஆகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அற்புதமான இயக்கத்தை சூர்யா அவருடைய குடும்பத்தினரோட நடத்திட்டு வராரு. இந்த நிறுவனத்தின் வாயிலா 8,000 மேற்பட்ட வசதி குறைந்த மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதுல ரொம்ப ரொம்ப கோடிட்டு பார்க்க வேண்டிய தகவல் என்னன்னா, முதல் முறை பட்டதாரிகள் 6,700 மேற்பட்டோர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு சோறு போட்டா அவர் நல்லா இருப்பாரு, அதுவே ஒருத்தருக்கு படிப்பு கொடுத்தா அவன் குடும்பமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆகரம் ஃபவுண்டேஷனின் முயற்சி நல்ல ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்புறேன். நான் சொன்னது போல அவர் படங்களை பாக்குறோம், அவர் பாடல்களை கேட்கிறோம், அவரை போட்டுறோம், கொண்டாடுறோம், அழகா இருக்காரு, ஃபிட்டா இருக்காரு, ஆஹா ஓஹோன்றோம், இதெல்லாம் சொல்ற அதே நேரத்துல அவருடைய அற்புதமான மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பண்பையும் நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சூர்யா ரசிகரா இருக்கிறதுல ஒரு நல்ல காரணம் இருக்கு, நல்ல புண்ணியம் இருக்கு, நல்ல அர்த்தம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஆலோசனையை உங்க முன்னால வைக்க விரும்புறேன். குறிப்பா இந்த சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்களா, அகரம் ஃபவுண்டேஷன் போல அற்புதமான முயற்சிகளை நீங்களும் செய்யலாம். இந்த உலகத்தை பூமியை பிரம்மாதமான ஒரு இடமா மாத்த நீங்களும் கை கொடுக்கலாம். என்ன நான் சொல்றது,
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. பிகேஇயை நோக்கி செல்லும் கேஜேஇ சுங்காய் தங்கா அந்த பகுதிக்கு பிறகு விபத்து. சிடிஇ ஏஒய்இயை நோக்கி செல்லும் வழியில் பெலஸ்திய சாலை, பிஐஇ சாங்கி, இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: விறகுகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
1: நான் சாதா மேன் தான் பேபி,
0: சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் சேல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர்
2: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
3: பண்ணுவீங்க?
4: எப்படி
2: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
5: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
6: இரவு நில ஆற்றம்
5: ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
7: சிங்கப்பூர் தனது 61வது பிறந்த நாளை கொண்டாட போகிறது. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து அமர்க்களமாக கொண்டாட வாருங்கள். கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடியா இணைந்து வழங்கும் தேசதின இசை நிகழ்ச்சி வரும் August 2nd ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:30 முதல் நடைபெற உள்ளது. சிங்கப்பூரின் தலை சிறந்த கலைஞர்களின் நேரடி படைப்புகளுடன் ஒரு மறக்க முடியாத இரவை அனுபவீங்கள். ஹாடி மிர்சா, பெஞ்சமின் கேங், ரஹிமா ரஹீம், ஒலிவியா ஆங், மறை மற்றும் பலரை ஒரே மேடையில் கண்டு மகிழுங்கள். சரவணன் மற்றும் ஜமீன் தொகுத்து வழங்குகின்றனர். இலவச உள்ளூர் தின்பண்ணங்களை பெற முன்கூட்டியே வாருங்கள். இருப்பு இருக்கும் வரை அனைவரும் ஆனந்தம் அடையும் வகையில் அமையவிருக்கும் ஒரு அற்புதமான அனுபவம் காத்திருக்கிறது. அதோடு உங்களை பரவசப்படுத்த கண்கவர் வான வேடிக்கை அங்கும் இடம்பெறும். ஒன்றாக செதுக்குவோம். August 2nd ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி

0: புத்தம் புதிய சாம்சங் கேலக்சி எக்ஸ் கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கு ஏற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி எக்ஸ் போல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. அக்டோபர் 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.
1: Yeah.

0: பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக PIE BKE செல்லும் அந்த வழியில் டேரி ஃபார்ம் சாலை எக்ஸிட்டுக்கு பிறகு விபத்து. நகரை நோக்கி செல்லும் SLE மாண்டாய் அவென்யூ வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
5: 9:02 ஒலி 9:06 அடுத்து 90களில் வந்த பாடல்களை நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு எல்லாமே இதமான பாடல்கள். மெய்மறந்து போக நீங்க தயாரா?

வெற்றி என்பது அடுத்த பாடல் வருது. அதனை அடுத்து உங்களுக்காக இந்த பாடலும் காத்திருக்கு. எதிர்பார்த்து காத்துருங்க, இந்த பாடல்கள் உங்களுக்காக வரப்போகுது. இதுக்கு இடையில இன்றைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தங்க விலை நிலவரம், அதனை அடுத்து சிறப்பு சலுகைகள், அதோட திரை தகவல் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்க நான் ரவி ஜி. இது வணக்கம் சிங்கை.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: கொஞ்சம்

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: நாம் இருவர் நமக்கு இருவர் படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. கார்த்திக் ராஜாவோட இசையில அந்த பாடல ஹரிஹரன் விபா சர்மா பாடினாங்க. இப்பொழுது 9:00
3: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா PKEPIE செல்லும் வழியில் டேரி ஃபார்ம் சாலைக்கு பிறகு 3 தடத்தில் விபத்து. இதன் காரணத்தினால் டேரி ஃபார்ம் சாலை முழுவதும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை
1: உங்களுக்கு தெரியுமா
2: ஜூலை 23ஆம் தேதியான இன்று நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப கேட்டுருவோமா. 1903ஆம் ஆண்டு புகழ்பெற்ற ஃபோர்ட் நிறுவனம் தனது முதல் வாகனமான ஃபோர்ட் மாடல் அதை விற்பனை செய்தாங்க. 1921ஆம் ஆண்டு இதே நாள் ஜூலை 23ஆம் தேதி அன்று சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் தேசிய மாநாடு ஷாங்காயில் நடைபெற்றது. 1999ஆம் ஆண்டு நாசாவின் விண்வெளி வீரரான இலீன் காலின்ஸ் இவங்க விண்வெளி ஆய்வு திட்டத்தை வழி நடத்திய முதல் பெண் அப்படிங்கிற பெருமையை பெற்றாங்க. 2015ஆம் ஆண்டு நாசா விண்வெளி ஆய்வாளர்கள் பூமியை போலவே இன்னொரு கிரகம் இருக்கு அப்படின்னும், பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு போய் சேர 1800 ஆண்டுகள் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: சிங்கர்ஸ், இரண்டு கறியும் சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், ஐந்து கோழி துண்டுகள், மூன்று சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், நான்கு சஜோராஸ் கொள்ளிர் பானுகளில் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். கேஎஃப்சி செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கு ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
1: மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
2: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
1: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
2: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
1: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029 நீ இதை முடித்தால் 10 மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.

0: இளையராஜாவுடையும் பிரீத்தி பாடிய பாடல் ராசையா படத்திலிருந்து உங்களுக்காக இடம்பெற்றது. வரப்போகுது உங்களுக்காக இந்த பாடல் நேருக்கு நேர் படத்திலிருந்து தேனி சி தன்றல் தேவாவுடைய இசையில ஹரிஹரன் ஷவுல் ஹமி இது பாடிய பாடலை கேட்போம். இப்ப ஒலி 9.68 தங்க விலை நிலவரம், 22 கேர தங்கம் கிராமுக்கு 166 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: புத்தம் புதிய சாம்சங் கேலக்சி எக்ஸ் கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கு ஏற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி எக்ஸ் ஃபோல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. அக்டோபர் 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது?
1: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
0: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பா ரோட். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

0: படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ரஹ்மானோட இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் நோவல் ஜேம்ஸ் பாடிய பாடல் இடம்பெற்றது.
1: சித்திர நிலவு சேலையில் வந்தது முன்னே.
0: ஜே சந்திரன் மின்மினி பாடிய இந்த பாடல் அடுத்து வரப்போகுது. வண்டி சோலை சின்னராசு படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில.
2: போக்குவரத்து நிலவரம்
0: 9:30 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTEAYE செல்லும் வழியில் PIE சாங்கி எக்ஸிட் அங்கே 4 தளத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் PIE சாங்கி எக்ஸிட், ஹெவ்லாக் சாலை எக்ஸிட், ஜுரோங் டவுன் ஹால் எக்ஸிட் ஆகிய பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை ஒலி 968
1: சினிமா சினிமா
2: அக்கன்
0: தனுஷ்
3: கவலையெல்லாம் தூசா பறக்கட்டும் ராசா இனி உனக்குன்னு ஒரு காலம் பறக்கட்டும் ராசா.
0: அப்படிங்கிற படத்தின் வாயிலா தனுஷ்க்கு அண்மையில தேசிய விருது கிடைச்சது. இந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டது சரியா தவறா அப்படிங்கிற சர்ச்சை இப்ப இணையவாசிகள் இடையில பரபரப்பா போயிட்டு இருக்கு. இடையில தேசிய விருதுகளை நிர்ணயிக்கும் குழுவில் நடன அமைப்பாளர் கலா மாஸ்டர் இடம்பெற்றிருந்தாங்க. அவங்க அண்மையில ஒரு பேட்டியின் போது எப்படி திரைப்படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தின் போது எல்லா படங்களையும் பாக்குறதுக்கான நேரம் எங்களுக்கு கிடைக்கல, பார்த்த படங்கள்ல சிறந்த தீர்வுகளை நாங்க வழங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் இது இன்னும் பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது.
4: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட் சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
1: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
0: இருக்காதா பின்ன? குமார் மேஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
1: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க.
2: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை.
3: மாலா, மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
3: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பாட்டு நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
3: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029 நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம்.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. இன்னும் வேற என்ன இருக்கு?
2: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெவ்வேறு குடும்பங்களை சந்திக்க போறோம் அன்புள்ளங்கள் நிகழ்ச்சியில.
0: அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
3: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. பிரான்ஸ்ல 15 வயதிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சமூக ஊடக தடை விதிச்சிருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? அதுதான் சமூக ஊடகத்துல ஒரு காணொலியா நான் கேட்டிருந்தேன். நீங்க எப்பவே போகலாம் @only968fm எங்களுடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கங்களுக்கு, அங்க காணொலி இருக்கு, அதுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நாளைக்கு இதை பத்தி காரசாரமா விவாதிப்போம். விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. இது வணக்கம் சிங்கை. பாய்.
4: வணக்கம் சிங்கை.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
5: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
2: வணக்கம். காலை மணி 10, மீடியா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் அரை நூற்றாண்டில் காணாத மிக மோசமான பேரிடராக கருதப்படுகிறது. அசாம் மாநிலத்தில் மழை தொடரும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. எதிர்பார்த்ததை விட பாதிப்பு மிக கடுமையாக இருப்பதாய் அதிகாரிகள் தெரிவித்தனர். மாண்டோரின் சடலங்கள் தொடர்ந்து மீட்கப்படுகின்றன. ஒரே நாளில் 100க்கும் அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் கல்வி முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சரின் பதவி விலகலை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக கருதப்படுகிறது. பிரதமரின் வீட்டுக்கு வெளியில் எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குந்தியிருப்பு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தை காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வழிநடத்தினார். தலைநகரை தாண்டி மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா போன்ற மற்ற நகரங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்கள் பரவியிருக்கின்றன. சீனாவின் அடிப்படை நலன்களுக்கு மதிப்பளிக்குமாறு அமெரிக்காவை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் வாங் யீ வலியுறுத்தியிருக்கிறார். இருதரப்பு உறவுகளை பாதிக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துக்கு இடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்தபோது அவர் அவ்வாறு சொன்னார். ஒரே சீனா கொள்கையை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் கருத்து வேறுபாடுகளை முறையாக கையாள வேண்டும் என்றும் திரு வாங் யீ கேட்டுக்கொண்டார். மற்ற விவகாரங்கள் பற்றியும் இருவரும் உரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், சட்டவிரோத ஃபென்டனல் போதைப்பொருள் கடத்தல், தாய்வான் விவகாரம், சீன அதிபரின் எதிர்வரும் அமெரிக்க பயணம் போன்றவை குறித்தும் பேசியதாக திரு ரூபியோ தெரிவித்தார். தேசிய பல்கலைக்கழக சுகாதார கட்டமைப்பு தாதியர் பற்றாக்குறையை சமாளிக்க மாறுபட்ட வேலை முறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தேவைக்கேற்ப தாதியரை பணியில் அமர்த்தும் நர்சஸ் ஆன் டிமாண்ட் திட்டமும் அதில் அடங்கும். ஓய்வு பெறும் வயதை எட்டிய அனுபவமிக்க தாதியரை தொடர்ந்து பணியில் வைத்திருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தாதிய தொழிலை வலுப்படுத்தும் முயற்சிகள் தேசிய பல்கலைக்கழக சுகாதார கட்டமைப்பின் தாதியர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அறிவிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் 1000க்கும் அதிகமான தாதியர் கலந்து கொண்டனர். கட்டடங்கள் எளிமையாக கவனித்துக் கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டால் நெடுங்காலத்தில் அவற்றின் பராமரிப்பு செலவை குறைக்கலாம் என்று ஆய்வு ஒன்றில் தெரியவந்திருக்கிறது. கூட்டுரிமை வீடுகளை பொறுத்தவரை முன்கூட்டியே கவனமாக வடிவமைத்தால் ஒட்டுமொத்த கட்டுமானத்தில் சுமார் 0.2% வரை கூடுதல் செலவை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டு

ஆண்டுக்கு பராமரிப்பு செலவில் 110,000 வெள்ளி வரை மிச்சப்படுத்தலாம். அது வீட்டு உரிமையாளர்களுக்கு மாதாந்திர செலவை குறைக்கும் என்று கட்டட கட்டுமான ஆணையம் நடத்திய ஆய்வில் தெரியவந்தது. வர்த்தக கட்டடங்களை எடுத்துக்கொண்டால் கட்டுமான செலவில் 1.5 விழுக்காடு வரை கூடுதல் செலவு ஏற்படக்கூடும். அதுவே ஆண்டுக்கு சுமார் 1 மில்லியன் வெள்ளி சேமிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். கம்போங் சாய்ச்சியில் தேசிய தின கொண்டாட்ட பதாகை ஒன்றில் இந்தோனேசிய கொடியை போன்ற படங்கள் இடம்பெற்றிருந்தன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த தவறான படங்களை கொண்ட பதாகைகள் அகற்றப்பட்டுவிட்டன. அந்த பதாகையை தொண்டூடியர்கள் உருவாக்கினர் என்றும் அவர்களில் பெரும்பாலோர் மூத்தோர் என்றும் கம்போங் சாய்ச்சி சமூக மன்றம் தெரிவித்தது. பிரான்சில் கடந்த மாத வெப்ப அலையில் 5,700 அதிகமானோர் மாண்டனர். 2003 சுமார் 15,000 பேரின் உயிரை பறித்த கடுமையான வெப்ப அலைக்கு பிறகு பதிவான ஆக அதிகமான எண்ணிக்கை அது. மே மாதம் முதல் பிரான்சை 3 முறை வெப்ப அலை தாக்கியிருக்கிறது. கடும் வெப்பத்தால் குளிர்சாதன வசதி இல்லாத வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் அதிக பாதிப்பை சந்தித்தன. ஆற்றுப்படுகைகள் வறண்டதுடன் காட்டுத்தீ சம்பவங்களும் ஏற்பட்டன. இதற்கிடையே இத்தாலியின் ரோம் நகரில் கடும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க குளிர்சாதன வசதி கொண்ட திரையரங்குகளில் இலவசமாக திரைப்படங்களை மக்கள் சென்று பார்க்கலாம். அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை அந்த வசதி வழங்கப்படும். வெப்பம் அதிகமாக உள்ள பிற்பகல் வேளை முதல் பொழுது சாயும் வரை மக்கள் திரையரங்கம் பக்கம் செல்லலாம். ரோமில் வெப்பநிலை இன்றும் நாளையும் 35 டிகிரி செல்சியஸை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் லூவர் அருங்காட்சியகத்தில் உள்ள அப்போலோ அரங்கம் கடந்த ஆண்டு நேர்ந்த திருட்டு சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. 102 மில்லியன் டாலர் மதிப்புள்ள பிரெஞ்சு அரச குடும்ப நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த அரங்கம் மூடப்பட்டிருந்தது. அரச குடும்ப நகைகள் இல்லாமலேயே தற்போது அது பொதுமக்களுக்கு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. 7 நிமிடங்களுக்குள் 8 அரச குடும்ப நகைகள் களவாடப்பட்டன. அவற்றில் பெரும்பாலானவை இதுவரை மீட்கப்படவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
4: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

நல்ல மழை, இடியுடன் கூடிய மழையை பல இடங்கள்ல எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஜிலு ஜிலு குருகுலுன்னு இருக்குது. மீரகம் எப்போதுமே குளிரா இருக்கும், ஆனா இன்னைக்கு அளவுக்கு அதிகமா குளிரா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம், இன்றைக்கு பார்ட்னர் இல்லையே. நேற்று நிகழ்ச்சியின் நிறைவுல நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, அவர் இன்றைக்கு ஒரு விடுப்புல இருக்காரு. அதனால தன்னை தெரியாதான நிகழ்ச்சியை இன்றைக்கு வழங்க போறேன். வார்த்தையே இல்ல போங்க, அது ஒரு இமோஷன், இமோஷன். இன்றைக்கு நல்லபடியாக நீங்க உங்க நாளை தொடங்கி நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்காக நானும் துணையா இருக்க போறேன். சரி, ராப் டாயல், இவர் ஒரு தொழில் முனைவர், தன்முனைப்பு பேச்சாளர். இவருடைய வலைவலியை எப்போதுமே நான் என்னுடைய கார் ஓடிட்டு வரும்போது கேக்குறது உண்டு. ரொம்ப அழகா மன அமைதியை பற்றி விவரிச்சு இருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பத்தி நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். தொடர்ந்து பாடல பக்கமா இணைச்சிருக்க, நல்ல மழை பெய்து இல்லையா, அதனால அடுத்து வரும் சில பாடல்கள் எல்லாமே மழை சார்ந்த பாடல்களாக இருக்க போகுது. வாங்க சித்தார்த் குரல்ல சந்தோஷ் சுப்பிரமணியம் கொண்டு வரும் பாடல் கேட்கலாம். இது உங்க ஆனந்த மாரம்பம், ஆரம்பிக்கலாமா?

0: தங்கம் வாங்கறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் பொருள் கூடி தந்தாள்
0: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179 7.
0: வேலைக்கு வரும்போது கார்ல வலையொலி ஒன்று கேட்டு இருந்தாங்க. தன்முடிப்பு பேச்சாளர் தொழில் முனைவர் ராப் டாயல் ரொம்ப அழகா மன அமைதியை பற்றி விவரித்து இருந்தாரு. அது ஒரு 16 நிமிஷம் வலையொலி பாகம். அதனால சுருக்கமா அதுல இருந்து நான் என்ன கதைக்கிட்டேன்னு உங்களோட பகிர்ந்து கொள்றேன். மன அமைதி என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு டெஸ்டினேஷனா நம்ம பார்க்க கூடாது. வந்துட்டோம்ப்பா, வீட்டுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் இங்கதான் நம்ம இருக்க போறோம், நல்ல ஜாலியா சந்தோஷமா நிரந்தரமா வாழ்க்கை ஓடி இருக்க போகுது அப்படின்னு அத ஒரு இடமா நம்ம நினைச்சு வாழ்ந்தோம்னா எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் அதற்கு நம்ம தயாரா இருக்க மாட்டோம். ஏன்னா எதிர்பார்க்கலாம் இல்லையா, இந்த வீட்டுல எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் இல்ல ஏதாவது ஒண்ணு கெட்டு போகும் போது வீட்டுல நமக்கு படபடபடன்னு இருக்கிறோம். அதே போலதான் மன அமைதியும், அது ஒரு இடமா நம்ம பார்க்காம அத ஒரு வாழ்க்கை முறைய நம்ம மாற்றணும்னா பிராக்டிஸா ஒரு பழக்கமா நம்ம கொண்டு வந்தோம்னா பயம், பதட்டம், கோபம், எரிச்சல் எதுவா இருந்தாலும் அந்த உணர்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. சரி, இது நடந்துடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம்? ஏன்னா நம்முடைய மூளையையும் உணர்ச்சிகளையும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க கட்டுக்குள்ள கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு இருந்தாரு. ரொம்ப அழகா சொல்லி இருந்தாரு. ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா வேலைக்கு போகும்போது சரி இல்ல வீட்டுல, அதை பத்தியே நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த முழு நாளும் நினைச்சிட்டு இருக்கோமா, இல்ல சரி நடந்துருச்சு இப்ப என்ன செய்யறது, அந்த தீர்வு காணும் வரைக்கும் மத்த வேலைகளை பாக்கலாம் சொல்லிட்டு நீங்க மற்ற வேலைகளை மும்முரமா தெளிவா கவனத்தோட செய்றீங்களா, அல்லது அதற்கு தீர்வு காணும் வரைக்கும் மற்ற எல்லாத்தையுமே நீங்க பாஸ் பண்றீங்களா, செய்யாம இருக்கீங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களுடைய மன அமைதிக்கு ஒரு பெரிய சவாலாக அமையுது. ஆனா அந்த சவாலையும் எடுத்து நீங்க சிறப்பான முறையில செய்து மன அமைதியோட நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது உங்களை ஆச்சரியப்படுத்தாது, உங்களை அதிர்ச்சிப்படுத்தாது, அந்த அளவுக்கு நீங்க ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்க. மன அமைதியையும் நிதானத்தையும் நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு பழக்கமா வைக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும். அதனாலதான் சில பேரை பார்க்கும் போது எவ்வளவு சாந்தமா இருக்காங்க, எவ்வளவு காமா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுது. அதற்கு காரணம் அவங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கும் முடிவுகள், மன அமைதிய அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க.

0: வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: பிட்சா ஹாட் அண்ட் சீசி 7 பிட்சா மீண்டும் உங்களுக்காகவே வந்துருச்சுங்க. இப்போது முதல் ஜூலை 26 தேதி வரைக்கும் ஒரு சீசி 7 பிட்சா 13.95 காசு மட்டுமே. நான் ஊற வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பிட்சாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும். ஒரிஜினல் ஹவாய் சீசி ஸ்பினிச், ட்ரஃபிள் ஷ்ரூம், கோழி பேக்கன், இப்படி உங்களுக்கு பிடித்த பல சுவைகள் இருக்கின்றன. கடையில வாங்கி சாப்பிடலாம் அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்குது. இத்தகவல உங்களுக்கு வழங்கியது பிட்சா ஹாட்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
3: நிறுவனம் இருக்கே,
2: வேலை சுத்தமாகவும் நியாயமான வேலையிலும் இருக்கணும்.
3: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன், கேஸ் ட்ரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
1: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778132344. செல்லுங்கள் MSR interior design.com.
2: நிறைந்த சிங்கர்ஸ், இரண்டு கறியும் சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், 4 சஜோராஸ் குளிர் பானங்களில் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
4: மாலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
2: அனைத்தும்
5: உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வண்ணத்து பூச்சிய பார்க்கும் போதெல்லாம் தட்டான் பூச்சிக்கு பொறாமையா இருக்குமா? நானும் பூச்சியினும் தானே, ஆனா உனக்கு மட்டும் எப்படி இப்படி பளபளப்பான இறக்கைகள் இருக்கு? தேன் உண்ணும் காரணத்தினாலயா அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு வண்ணத்து பூச்சி சொல்லுது, நான் என்ன கூட்டு புழுவா, அதாவது கேட்டர்பில்லரா இருக்கும் போது குறுக்கி வெளியே வராம எனக்குள்ளேயே சுய கட்டுப்பாடுடன் பல நாட்கள் பல மாதங்கள் உணவின்றி தியானம் செய்த அதனாலதான் எனக்கு வண்ண சிறகுகள் முளைக்கின்றன. தவம் இருக்காமல் பொறுமை இல்லாமல் வரம் கிடைக்குமா அப்படின்னு வண்ணத்து பூச்சி தட்டனை பார்த்து கேட்டுச்சா. இன்ஸ்டன்டான ஒரு உலகத்துல இருக்கோம், அதனால பல வேலைகள் பல செயல்கள் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா ஒரு விஷயம் வாழ்க்கையில சிறந்து விளங்கணும்னா பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: இரவு நேரத்துல நம்ம தூங்கும் போது நம்முடைய அறையும் சரி தலையணையும் சரி எல்லாமே சரியான நிலையில இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு நல்ல தூக்கமும் தரமான தூக்கமும் கிடைக்கும். முக்கியமா பெண்களுக்கு உங்களுக்கு நீளமான கூந்தல் இருந்துச்சுன்னா அந்த நீளமான கூந்தல நம்ம நல்லா போனிட்டியல் மாதிரி கட்டிட்டு தூங்குறது வழக்கமானது. ஆனா ரொம்ப இறுக்கி கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம், இறுக்கி கட்டும் போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய முடிக்கு நிறைய டென்ஷன் நம்ம கொடுக்கறோமா, அதனால உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால கூட தலைவலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமா உங்க முடி இருக்கணும், நல்ல தூக்கம் உங்களுக்கு வேணும்னா முடிய கட்டுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் லூசா கட்டுங்க, இறுக்கி கட்டாதீங்கன்னு சொல்றாங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
4: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: வாக்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
1: நான் சாதா மேன் தான் பேபி, அது செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: நாடபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
2: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
3: ஓகேடா.
0: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் XGen Studios.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாஹப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி Z போல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வழி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு.

இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: சீட்டுகளை பெறலாம். ஆம், ஐந்து அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்று சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வரையுறைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீரப்பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. ஜூலை 31st வரை மட்டும்தான்.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி எடுக்கும்.
3: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒருக்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில் சைவ உணவகம்.

காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக பழைய பாடல்கள் அங்கம் தொடங்கியாச்சு. சற்று முன்பு கௌரி கல்யாணம் படத்தில் இருந்த டி எம் சவுந்தரராஜன் பீசஸ் எல்லாம் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானதுங்க. இது எனக்கு அடிக்கடி நடக்கிற ஒன்று, அதனால நான் உங்ககிட்டயும் கேட்க போறேன். வீட்டுல தினந்தோறும் தொலைக்கிற ஒரு பொருள்னா அது எந்த பொருள்? அதனாலேயே இந்த ஒரு பொருள் உங்க வீட்டுல அதிகமாகவே இருக்குன்னா அதை எதுன்னு சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன் வீட்டுல இந்த ரப்பபெண்ட், முடிய கட்டக்கூடிய இந்த ரப்பபெண்ட் தான் அதிகமா காண போகுது, ஹேர் டைன்னு சொல்லுவாங்க. எத்தனை வாங்கி வச்சாலும் அப்படி எப்படி காண போயிடும். அதே போலதான் இந்த பின், அந்த கிளிப், கருப்பு கலரா இருக்கும் இல்லையா, அந்த கருப்பு நிறத்துல இருக்கிற அந்த கிளிப்பும் எப்ப பார்த்தாலும் காண போவாங்க. அதனால இது அதிகமாகவே என் வீட்டுல நான் குவிச்சு வச்சிருக்கேன், வாங்கி வச்சிருக்கேன். அதே போல உங்க வீட்டுல இந்த ஒரு பொருள் அதிகமா இருக்க, ஒரு 10 இருக்கு உங்ககிட்ட, 20 இருக்கு உங்ககிட்டனா எதுன்னு சொல்லுங்க. இது அடிக்கடி தொலைந்து போகும், பார்த்து கொள்ளுங்க நேர்களே.

0: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த. அப்ப

0: கனவுல தான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
1: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
3: அதிகமா தொலைந்து போகிற ஒரு பொருள்னா எந்த பொருள்? அதனாலேயே வீட்டுல இதை நீங்க அதிகமா வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அது எதுன்னு பகிர்ந்து கொள்ளீங்கன்னு சொல்லியிருந்தேன். நந்தினி குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க.
4: நந்தினி பேசுறேன். எங்கிருவாங்க அது காணாம போயிடும். சோ அதனால நான் என்ன பண்றதுன்னா எப்போதும் ஸ்பேரா வந்து ஒரு 10-15 மார்க்கெட்டுக்கு போகும்போது பேக்கெட்ல வச்சு விற்பாங்க. சோ அது வந்து ஒரு 10-15 நான் வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன். அதுவே வந்து காணாம காணாம போயிட்டு தவ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்.
5: நான் அதிகமா வாங்கி வைக்கிறது வந்து சீப்பும் கிளிப்பும். சில இதுல இந்த கிளிப்பு வந்து காணா போயிடும், சீப்பும் அந்த மாதிரிதான். அதனால நிறைய வாங்கி வச்சிருக்கேன். ஒரு 25 மேல இருக்கும் கிளிப்பு. இந்த மாதிரி எனக்கு அந்த அப்படி எனக்கு நடக்கும். நன்றி, வணக்கம்.
3: ரேவதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, வீட்ல எப்ப பார்த்தாலும் சாமி காணா போதா ஹலிமா, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, எப்ப பார்த்தாலும் காணா போய்கிட்டு இருக்கு. என்னுடைய அப்பாவுக்கிட்டயும் நான் சொல்லுவேன், தயவு செய்து எடுத்தீங்கன்னா ஒழுங்கான இடத்துல வைங்க, அவன் வேலைக்கு கிளம்பும் போது தேடிட்டு இருக்காதீங்க, அதுவே உங்களை டென்ஷன் படுத்தும். அவர் மட்டும் டென்ஷன் ஆக மாட்டாரு, வீட்டையும் ஒரு வழி பண்ணிடுவாரு, எல்லாத்தையும் எல்லாரும் தேட வைப்பார்னு ரேவதி சொல்லிருக்காங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சாமி வேணா ஒண்ணு வேணா போங்க, ஏற்கனவே ஒரு 5-6 சாவிகளை நான் செஞ்சு வச்சுட்டேன், ஆனா அப்பவும் காணா போகுது, எங்கதான் போகுது எனக்கும் தெரியல. இவங்க எல்லாம் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, பொறுப்பே இல்ல. அதனால நான் மின்னியல் முறையில மாத்திட்டேன், டிஜிட்டல் லாக் வச்சுட்டேன். அலிமா இப்ப பிரச்சனையே இல்ல, தொலைந்து போகாது, சாவி இல்லை. நம்ம எங்க போனாலும் முகத்தோட தானே போறோம், முகத்தை தானே எடுத்துட்டு போறோம். அதனால முகத்தை காட்டினாலே ஃபேஷியல் ரெகக்னிஷன், அந்த கதவும் திறந்துரும், அந்த கேட்டும் திறந்துரும்னு சொல்லிருக்கீங்க ரேவதி. நல்ல முடிவு, நல்ல முடிவு. சரி, இந்த பின் கதை முடிய கட்டுற அந்த டாய், அதை தாண்டி மற்ற பொருள்களை சொல்லுகிறீர்களே, என எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொன்ன உதாரணத்தை. ஆனா மற்ற பொருள்களும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வேற என்னெல்லாம் நீங்க காண ஆக்குறீங்க, அதை நீங்க மறுபடியும் மறுபடியும் வாங்கி வைக்கணும்னா அது எது?

முதல் டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி சி போல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வழி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. ஆகஸ்ட் 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப். உங்களுக்காக ஒரு புதிய பாடல் வந்துகிட்டு இருக்கு. மன்னிச்சிருங்க, என்னடா பழைய பாடல் அங்கத்துல ஒரு புதிய பாடல திணிக்கிறீங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இந்த வாரத்தின் ஒலியின் நட்சத்திரமா வலம் வராரு நடிகர் சூர்யா. அவருடைய பாடல்கள் அவ்வப்போது எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்க கேப்பீங்க. அந்த வரிசையில இப்ப ஆயுத எழுத்து படத்துல இருந்து அனந்த் சாமி சுஜாதா கொண்டு வர பாடல் காத்துட்டு இருக்கு. சத்தியமா சொல்ற, இந்த பாடலுக்கு அப்புறம் வேற எந்த புது பாடலும் இந்த அங்கத்துல ஒரு மணி நேரத்துல இடம்பெறாது. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். ஆனா இந்த பாடல் மட்டும் கேட்டு வந்துருங்க.

0: பிரபலமான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: அக்கா வணக்கம், என் பேரு கணபதி. எங்க வீட்டுல அதிகமா காணாம போறது சீப்பு தான். அது சிங்கப்பூர்ல இல்ல, இந்தியாவில நான் இருக்கும்போது. ஏன்னா அந்த சீப்ப வீட்டுல ஒன்னு இல்லாத ரெண்டு சீப்பு வச்சுதான் வீட்டுல உள்ள எல்லாருமே பயன்படுத்துவோம். அந்த வேலையில அம்மா ஒரு பக்கம், அண்ணி ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த சீப்பு எடுத்துக்கொண்டு எங்கேயாவது வச்சிருவாங்க. அவங்க ஸ்கூல் பசங்களை ஸ்கூலுக்கு பயன்படுத்தும் போது அது அவங்க ஒரு பக்கம் அவசரத்தை எங்கேயாவது போட்டுருவாங்க. நம்ம வேலைக்கு போகும்போது தேடினோம்னா கிடைக்கவே கிடைக்காது.
3: இதே மாதிரி பலருடைய வீட்லயும் நடந்துட்டு இருக்கலாம். அதே நேரத்துல மின்கலன் பிரச்சனையும் பெரும் பிரச்சனையா என்னுடைய வீட்ல இருக்க ஹலிமா அப்படின்னு மேனகா குறுஞ்செய்தி வாயிலா சொல்லிருக்காங்க. ஐயோ, இந்த மின்கலன் பிரச்சனை இப்ப ஒரு குழந்தைய வந்த பிறகுதாங்க எனக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஏற்கதையை நான் சொல்றதுக்கு முன்னால மேனகா கதையை சொல்லி முடிச்சிடுறேன். எப்ப பார்த்தாலும் நான் ஏதாவது ஒரு பொருளுக்கு மின்கலன் பயன்படுத்தும் போது, குறிப்பா என்னுடைய கதவுக்கு டிஜிட்டல் லாக் இல்லையா, மின்கலனை நான் மாத்தணும்னு நினைக்கும் போதுதான், இல்ல தொலைக்காட்சிக்கு பயன்படுத்துற ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற மின்கலனை மாத்தும் போதுதான் அது காணாம போயிரும், புதுசா இருக்காது, போய் தேடணும். ஐயோ, நானும் எத்தனை முறைதான் இந்த மாதிரி தேடி தேடி மாத்திட்டு போகிறது. இந்த மின்கலன் பிரச்சனை பெரும் பிரச்சனைப்பா. இப்ப ஏவில என்ன ஆகுதுன்னா, இப்போ குழந்தையுடைய பொருள், விளையாட்டு பொருள் எல்லாமே மின்கலன்ல தான் இயங்குது இல்லையா. அதனால நிறைய மின்கலன்களை பயன்படுத்த வேண்டியதாக இருந்துச்சுங்க. இன்னும் இவ்வளவு போய் வாங்கணுமா, இதுலயே பாதி சம்பளம் போகுதுன்னு தோணுச்சு. வேற வழி முடிவு செஞ்சேன், வாங்க ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். ஒரு முறைக்கு மேல மின்சாரம் ஊட்டக்கூடிய மின்கலன்களை நான் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ அதை அழகா ரீசார்ஜ் பண்ணி திரும்ப நம்ம போடலாம் அந்த கருவிக்குள்ள. இந்த குழந்தைகளுடைய விளையாட்டு பொருள்கள் என்னப்பா, அதன் பேட்டரி இவ்வளவு சீக்கிரமா முடியுது எனக்கு புரியல. ஒரு வாரத்துல நான் எத்தனை முறை மாத்த வேண்டியதாக இருந்துச்சு. அதனால இப்ப அந்த பிரச்சனையே எனக்கு இல்ல, ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்க்கு நான் மாத்திட்டேன். நீங்க எவ்வளவு வேணாலும் விளையாடுங்க, நம்ம அங்க மின் ஊட்டி திரும்ப அதே மின்கலனை பயன்படுத்த வேண்டியது தானே. கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா.

0: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 30 காசு, ஒரு யூரோ ஒரு வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 18 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: எப்படி போகுது
1: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
0: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
7: பண்ணுவீங்க?
8: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபுரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
8: 1,00,000 அப்ப என்ன பானிபுரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
9: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
10: கவிதை
11: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
1: என்னுடைய அலுவலகத்திலையும் என்னுடைய கியூபிக்கல்ல நான் உட்காரும் இடத்துல ஒரு நகை வெட்டிய வச்சிருக்கேன். என் வீட்டுல இருக்கிறது எப்ப பார்த்தாலும் காண போய்கிட்டே இருக்கு. இதுதான் ஒரே தீர்வா எனக்கு இருக்குன்னு ராஜி சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, இந்த நகை வெட்டி பிரச்சனையும் பெரும் பிரச்சனையா இருக்குப்பா. மீனகா சொல்லிருக்காங்க, இந்த திரும்ப திரும்ப மின்னூட்டும் மின்கலன்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு இதை நானும் வாங்க போறேன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமா மீனகா, வாங்குங்க, நல்ல காசு நம்ம மிச்சப்படுத்தலாம். இளமதி குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க.
12: அதிகமா வாங்கி வைக்கிறது வந்து சீப்பம் கிளிப்பம்,
13: எங்க வீட்டுல வந்து அதிகமா பொருள் காணா பருவது இந்த ஸ்பிரிங் ரோல் சொல்லுவாங்கல்ல, தூசி எல்லாம் எடுக்கிறது, அதுதான் எங்களை அதிகமா காணா போகுது. நாங்க அங்க உட்காருவோம், துணி மேல உட்காருவோம், அப்ப அதோட முடிவுகள்லாம் இருக்கும். அதை வச்சுதான் அந்த ஸ்டிக்கர் வச்சுதான் அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணுவேன்.
1: எனக்கு புரியுது, நீங்க எந்த கருவியை பற்றி பேசுறீங்க. இந்த தூசி எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம், அதுவே காண போதுன்னா. சில நேரத்துல நானும் யோசிப்பேன், என்ன மாயமோ மந்திரமோ வீட்டுல இருக்கிற பொருள் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாம போகுது, நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு யோசிப்பேன். ஆனா இப்ப அந்த பிரச்சனையே வீட்டுல இல்ல, ஏன்னா இந்த கண்காணிப்பு கேமரா இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்து எங்க வச்சோம் அப்படின்னு கொஞ்சம் காட்சியை பின்னோக்கி பார்க்கும் போது, ஓ நான் இங்க வச்சிட்டேனா, உள்ள இந்த கதவுக்குள்ள இருக்குதா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அது உதவுது. சரி, சராசரியா ஒரு மாசத்துல இந்த 5 பொருள்கள் காண போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 17 மணி நேரம் நம்ம இத தேடுறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவில ஒரு ஆய்வு செய்த போது அமெரிக்கர்கள் இதுதான் காணாக்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா நம்மளால அதை சம்மந்தப்படுத்த முடியும், அதனால பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். அதிகமா அமெரிக்கர்கள் தொலைக்கிறது கைபேசி தானா, 2வது நிலையில இருக்கிறது சாவி, 3வது இந்த ரிமோட் கண்ட்ரோல், 4வது மூக்கு கண்ணாடி, 5வது காதுல நம்ம பயன்படுத்தும் காதுளிகள், ஹெட்போன்ஸா இருக்கட்டும் ஏர்போன்ஸா இருக்கட்டும், 6வது பணப்பை, 7வது சார்ஜர், 8வது இந்த கடன் பற்ற அட்டை, இந்த டெபிட் கார்டு, அதன் பிறகு முக்கிய ஆவணங்கள், நகைகள், தொப்பி, மற்றதெல்லாம் படிப்படியா வருது. அவங்க மட்டுமா காணாக்குறாங்க, நம்மளும் தான் காணாக்குறோம். காணாக்குன பிரச்சனை இல்லைங்க, அதை கண்டுபிடிச்சிடணும், அதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு சவால் என்னன்னா, அந்த பழைய பொருளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள புதுசா ஒண்ணு வாங்கிருவோம், ஆனா புதுசா வாங்கின பிறகு அந்த பழைய பொருள் நம்ம கண்டு முன்னால இருக்கோம், வீட்டுல இருக்கோம், அது எப்படின்னு எனக்கும் தெரியலப்பா.
14: இத்தகவலை வழங்கியோர்
15: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

ஒத்தோடும் அத்தாளமும் தாளம் ஊர்வலம் முத்தாரம் மாலை மங்கள மேளம் மத்தாப்பு சிந்தடி சுங்கடி சேலை மத்தாப்பு சிந்தடி சுங்கடி சேலை உனக்கின்னும் நித்தம் நித்தம் அறையில் குண்டடி லீலை மெத்த சுகம் உண்டு மெத்தை

பிட்சா ஹாட்டின் சீசி 7 பிட்சா மீண்டும் உங்களுக்காகவே வந்துருச்சுங்க. இப்போது முதல் ஜூலை 26 தேதி வரைக்கும் ஒரு சீசி 7 பிட்சா 13.95 காசு மட்டுமே. நான் ஊற வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பிட்சாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும். ஒரிஜினல் ஹவாய் சீசி ஸ்பினிச், ட்ரஃபிள் ஷ்ரூம், கோழி பேக்கன், இப்படி உங்களுக்கு பிடித்த பல சுவைகள் இருக்கின்றன. கடையில வாங்கி சாப்பிடலாம் அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்குது. இத்தகவல உங்களுக்கு வழங்கியது பிட்சா ஹாட்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. வேலையிட பாதுகாப்பை வலுப்படுத்தும் யோசனைகள், திட்டங்கள், சேவைகள் போன்றவற்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதவள அமைச்சு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், சிங்கப்பூர் தேசிய முதலாளிகள் சம்மேளனம் இணைந்து அதற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றன. வேலையிட பாதுகாப்பு சுகாதார மாநாட்டில் மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் அந்த புதிய முயற்சி பற்றி அறிவித்தார். வேலை இடங்களில் காயமடைவதை தடுப்பது, காயம் அல்லது நோயிலிருந்து மீண்டவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப உதவுவது, பாதுகாப்பான வேலை நடைமுறைகளை உருவாக்குவது போன்றவற்றுக்கான புதிய தீர்வுகள் வரவேற்கப்படுகின்றன. தெரிவு செய்யப்படும் திட்டங்களுக்கு நிதி உதவியும் நிபுணர்களின் வழிகாட்டுதலும் வழங்கப்படும். இதற்கிடையே வேலை இடங்களின் படங்களைக் கொண்டு பாதுகாப்பு இடர்களை கண்டறியும் புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிமுகமாகியிருக்கிறது. சேஜ் எனப்படும் அந்த தளம் பாதுகாப்பு ஆலோசனை, வழிகாட்டுதல் போன்றவற்றை வழங்கும். வேலையிட பாதுகாப்பு சுகாதார மன்றமும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான கல்விக் கழகமும் துறை சார்ந்த பங்காளிகளுடன் சேர்ந்து அதனை உருவாக்கியிருக்கின்றன. வேலை இடங்களில் இருக்கக்கூடிய இடர்களை எவ்வாறு களைவது என்பதற்கான ஆலோசனையை அந்த தளம் வழங்கும். அதோடு வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வேறு மொழிகளில் ஆதரவை தரும் ஆற்றலும் அதற்கு உண்டு. தேசிய பல்கலைக்கழக சுகாதார கட்டமைப்பு தாதியர் பற்றாக்குறையை சமாளிக்க மாறுபட்ட வேலை முறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தேவைக்கேற்ப தாதியரை பணியில் அமர்த்தும் நர்ஸ் ஆன் டிமாண்ட் திட்டமும் அதில் அடங்கும். ஓய்வு பெறும் வயதை எட்டிய அனுபவமிக்க தாதியரை தொடர்ந்து பணியில் வைத்திருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தாதியர் தொழிலை வலுப்படுத்தும் முயற்சிகள் தேசிய பல்கலைக்கழக சுகாதார கட்டமைப்பின் தாதியர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அறிவிக்கப்பட்டன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மருந்து பொருட்களுக்கு 2029 200 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தற்போதும் அடுத்த ஆண்டும் வரி ஏதும் இல்லை. 2028 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 100 விழுக்காட்டு வரி விதிக்கப்படும். பிறகு அது 200 விழுக்காட்டுக்கு உயரும். பெரும்பாலான மருந்து பொருட்கள் அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். அமெரிக்க மக்கள் உட்கொள்ளும் மருந்தில் சுமார் 70 விழுக்காடு வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்படுகிறது. இந்தியாவின் ஓராண்டுக்கான மொத்த மருந்து பொருள் ஏற்றுமதியில் சுமார் 30 விழுக்காடு அமெரிக்காவுக்கு செல்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ அமெரிக்க அமெரிக்கா சீனாவின் அடிப்படை நலன்களுக்கு மதிப்பளிக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார். இருதரப்பு உறவை பாதிக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துக்கு இடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை சந்தித்தபோது அவர் அவ்வாறு சொன்னார். ஒரே சீனா கொள்கையை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் கருத்து வேறுபாடுகளை முறையாக களைய வேண்டும் என்றும் திரு வாங் யீ கேட்டுக்கொண்டார். மற்ற விவகாரங்கள் பற்றியும் இருவரும் உரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், சட்டவிரோத ஃபென்டனில் போதைப்பொருள் கடத்தல் முறியடிப்பு, தாய்வான் விவகாரம், சீன அதிபரின் எதிர்வரும் அமெரிக்க பயணம் போன்றவை குறித்தும் பேசியதாக திரு ரூபியோ தெரிவித்தார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் கல்வி முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த போராட்டம் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக கருதப்படுகிறது. பிரதமரின் வீட்டுக்கு வெளியில் எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர். காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி போராட்டத்தை வழிநடத்தினார்.

தலைநகரை தாண்டி மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா போன்ற மற்ற நகரங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்கள் பரவியிருக்கின்றன. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் அரை நூற்றாண்டில் காணாத மிக மோசமான பேரிடராக கருதப்படுகிறது. அசாம் மாநிலத்தில் மழை தொடரும் என்று முன்னறிவிக்கப்படுகிறது. எதிர்பார்த்ததை விட பாதிப்பு மிக கடுமையாக இருப்பதாய் அதிகாரிகள் தெரிவித்தனர். மாண்டோரின் சடலங்கள் தொடர்ந்து மீட்கப்படுகின்றன. ஒரே நாளில் 100க்கும் அதிகமானோரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. மாறாக ஜப்பானில் வெப்பம் வதைக்கிறது. நகோயா, கியோட்டோ உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எட்டக்கூடும் என்று முன்னறிவிக்கப்படுகிறது. அத்தகைய கடும் வெப்பம் சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் வெப்ப தாக்கத்துக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இறுதியாட்டம் முடிந்த உடனேயே திடலில் நேர்ந்த சர்ச்சையில் ஈடுபட்டதற்கு அர்ஜென்டினாவின் துணை பயிற்றுவிப்பாளர் ரொபர்ட்டோ அயாலா மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்பெயின் விளையாட்டாளர் டேனி ஆல்மோவுடன் அவர் சர்ச்சையில் ஈடுபட்டார். பொறுப்பில் இருந்து கொண்டு அதுபோன்ற நடத்தையில் ஈடுபட்டதற்கு அயாலா வருத்தம் தெரிவித்தார். ஆல்மோவை தள்ளியதாக சொன்ன அவர் அவரை குத்தவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
6: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
7: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தரி.
8: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே நான் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
8: 1,00,000 வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
6: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
9: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
10: கவிதை
9: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.

படத்துல இருந்த டிப்பு ஷோபா சந்திரசேகர் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 12:13. இந்த பகுதிக்கு ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு ஏன் போகணும் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுடைய பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை நல்ல மதிப்புல, தரமான மதிப்புல நீங்க பெற்றுக் கொள்ளலாம். நீங்க கொடுக்கும் 916 தங்க நகைகளுக்கு 0 விழுக்காடு கழிவு, எந்த ஒரு கழிவு இல்லாம நீங்க மாற்றிக்கொள்ளலாங்க. ஒரு வடிவம் இருக்கு, இதே மாதிரி எனக்கு தங்க நகை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. அங்க சென்று நீங்க சொன்னா மட்டும் போதும், தரமான நிபுணத்துவம் வாய்ந்த பணிக்கு அமர்த்தப்பட்டவங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அதோடு பூஜை விழுக்காடு கடன் பற்று அட்டை தவணை முறையில நீங்க பணத்தை செலுத்தலாம். தங்க நகைகளை நீங்க வாங்கிக்கலாம், தவணை முறையிலையும் பணத்தை நீங்க செலுத்தலாம். மாதந்தோறும் சேமிப்பு திட்டமும் அவங்க கிட்ட இருக்குதுங்க. உயர்தரமான நவரத்ன கற்களை நீங்க வாங்கிக்கலாம். செய்கூலில 60 விழுக்காடு கழிவு, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு கழிவுகளையும் சங்கிகளையும் உங்களுக்காகவே வழங்குறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அங்கு சென்று உங்களுடைய தரமான நகைகளை வாங்கிக் கொள்ளுங்க. திருப்தியான சேவையோட வீட்டுக்கு திரும்புங்க.

0: போக்குவரத்து நெரிசல் நோக்கி செல்லும்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
4: அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல,
5: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
4: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
6: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.

தமிழ்ல ஏராளமான அழகான தமிழ் சொற்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையுமே நம்மளால ஒரே நாள் ஒரே வருஷத்துல தெரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு புதுசா நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த வரிசையில நான் பார்த்த ஒரு வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தைங்க. இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குற 100 வள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு. உச்சரிப்பே ரொம்ப அழகா இருக்குதுங்க. துடியோள். துடியோள்னா என்ன? முன்பின் இந்த வார்த்தை நான் கேள்விப்படுறே இல்ல ஹலிவா, முதல் முறையா கேக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். துடியோள்னா என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு அந்த அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குற பற்றுச்சீட்டு. அனுப்பி வைங்க மக்களை உங்களுடைய பதில்களை. துடியோள் என்றால் என்ன?

0: சாக்ஷிய ஜுவல்ஸ் ஆந்திரவேல் இந்த அங்கம் படைக்கப்படுதுங்க. கடையின் உரிமையாளர் திரு செந்தில் குமரன் இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு பகிர்ந்து கொள்றாரு. கேப்போ,
1: நம்ம அக்ஷய ஜுவல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க பழைய நகை எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா புது நகைய மாத்திக்கலாம். நீங்க உங்க பழைய நகை எல்லாம் கொண்டு வரப்ப நம்ம தரம் பார்த்து நல்ல குவாலிட்டியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹை வேல்யூக்கு உங்க நகையை எடுத்துக்கோ. அந்த வேல்யூக்கு நீங்க வந்து புது நகைய மாத்திக்கலாம். அது இல்லாம நீங்க புது நகை வாங்குறப்ப மேக்கிங் சார்ஜஸ்ல வந்து 60% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அந்த டேக் மேக்கிங் சார்ஜஸ்ல இருந்து 60% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். சோ இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புது நகை எல்லாம் வாங்குறப்ப. அது இல்லாம அக்ஷய ஜுவல்லர்ஸ் வந்து மோர் தென் 20 இயர்ஸ் கம்பெனி. சோ அப்ப எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள், நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப், எல்லாம் வெல் ட்ரெயின். சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி, ஹை பிரீமியமான ப்ராடக்ட்ஸ். சோ நீங்க எப்ப வந்தாலும் நல்ல நம்பிக்கையா நம்பி நம்மள்ட்ட எல்லா ஜுவல்லரியும் வாங்கலாம்.

0: மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகர் தண்டா.
1: காட்டுகிறார் ஒரு இளைஞர். தங்களின் காவல் நிலைய அதிகாரிகள் சுற்று காவல் அதிகாரிகளுடன் இணைந்து சந்தேக நபரை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியதை பாருங்கள். அதோடு ஒரு நடவடிக்கையையும் பார்க்கலாம். சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் குறிவைக்கப்பட்டன. குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது விவாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: நிகழ்ச்சி படைக்கப்படுது. அக்ஷயா ஜுவல்லர்ஸுக்கு சென்று பல வாடிக்கையாளர்கள் நல்ல சேவையை பார்த்திருக்காங்க, திருப்தியா வீட்டுக்கு சென்றிருக்காங்க. அதுல இரண்டு வாடிக்கையாளர்கள் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அனுபவத்தை இப்ப கேட்போவாங்க.
3: வணக்கம். அக்ஷயா ஜுவல்லரிக்கு வந்தோம், நகை வாங்கணும், சந்தோஷமா இருக்கு, குட் கஸ்டமர் சர்வீஸ், அது கூட சேர்ந்து லக்கி டிரா இருக்கு, நிச்சயமா எனக்கு கிடைக்கும் இந்த தம்பி. தேங்க்யூ.
4: அதே வணக்கம். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வந்துட்டு நாங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ், என் பேர் சரஸ். ஸோ எப்போதுமே நாங்க வந்துட்டு அங்கதான் வந்துட்டு நகை வாங்குவோம். அங்க சர்வீஸ்லேருந்து நகை பிரைஸ் விலை குறைச்சி கொடுக்கறதுலேருந்து எல்லாம் நல்ல சர்வீஸ் செய்வாங்க. ஸோ கலை அவங்கிட்ட தான் நாங்க முக்காசி எடுப்போம். அண்ட் சிஸ்டரும் நல்ல சர்வீஸ். ஸோ அங்கே இருக்கிற மற்ற பேரும் நல்லா பேசுவாங்க அன்பா. ஸோ வந்துட்டு நகை விலையெல்லாம் நல்லா கொடுப்பாங்க. ஸோ உங்களால முடிஞ்சா நீங்களும் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க.
2: தரமான நகைகள், நல்ல சேவை, திருப்தியான விலைகள், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வந்து செல்லுங்க 48 ஸ்ரீரங்கம் ரோட்ல இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: ஒரு வார்த்தை கொடுத்திருந்தேன், தொடியோள் என்றால் என்னன்னு கேட்டதுக்கு பல நீர்கள் முயற்சி செஞ்சிருக்கீங்க.
1: வணக்கம், நான் சஞ்சய் காந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சஞ்சய்.
1: தொடிநூல் என்றால் வந்து உடம்புல இருக்கிற நாடி துடுப்பை சரிபார்த்து எதிர்காலத்தை என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்றதுதான் தொடிநூல்பாங்க.
2: நான் குணங்குடி நசீர் முகமது பேசுகிறேன். தொடியூல்னா மின் முனை.
3: வணக்கம் அரிமா அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் ஐரோப்பியா இருக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு துடியோல் என்றால் உடுக்கை போன்ற ஒரு சிறிய இசை கருவி.
4: மதிய வணக்கம், என் பெயர் ராஜலட்சுமி, புக்கிட் பாஞ்சாங் வட்டாரத்திலிருந்து
0: அழைக்கிறேன்.
4: என்ற பொருளுக்கு வந்து அர்த்தம் வந்து குடியுரிமை, இங்கிலீஷ்ல ரெசிடென்ஸ்.
0: ஆஹா, பல தரப்பட்ட பதில்கள் வந்திருக்கு ஒரே வார்த்தைக்கு. சில பேர் அந்த உச்சரிப்ப கேட்காம விட்டுருக்கலாம். தூ கிடையாதுங்க, தோ. தொடி யோல் என்றால் என்ன? இதற்கெல்லாம் இடையில சரியான பதில முதல் நேரம் ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க, குறிஞ்செய்தி வாயிலாம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பதில இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட பகிர்ந்து கொள்றேன்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
5: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00-8:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
4: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
5: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
4: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
6: We're gonna blow the speakers, baby.
7: ஒலி எங்கேயும் எப்போதும்.

0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
1: வணக்கம், என் பெயர் ரோஷினி. துதையோல் என்பது இசைக்கருவியை வாசிக்கும் குலத்தை சேர்ந்த பெண்.
2: ஹாய், வணக்கம் ஹலீமா, நான் சுதா பேசுறேன். நீங்க கேட்ட துடியோனுக்கு வந்து குட்டி பிசாசு, அதுதான் வந்து துடியோல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஆனா இதற்கெல்லாம் இடையில சரியான பதில நான் எதிர்பார்க்கிற விடைய கொடுத்துட்டாங்க. யார் அவங்க? நேரு விஜி குறிஞ்சதி வாயில அனுப்பி வச்சிருக்காங்க. கேட்ட கையோடைய அடுத்த நிமிஷமே எனக்கு பதில் வந்துருச்சு. வந்த ஒரு 27 பதில்கள்ல இருவர் மட்டுமே சரியான பதில சொல்லிருக்காங்க. விஜி, புஷ்பா, சரி பதில சொல்ற நேரம் வந்தாச்சு. தொடியோள் என்றால் வளையல் அணிந்த பெண். ஆமாங்க, தொடி என்பது வளையல் அல்லது காப்பு. இந்த அணிகலன்களை நீங்க குறிப்பிடலாம். தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்பா சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா தொடியோள் பவ்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளையல் அணிந்த பெண்ணான குமரி தெய்வத்தின் கடல் என்று குறிக்கப்பட்டது. குறுந்தொகையில பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய பாடல்களிலும் தொடியோள் என்பதை தலைவிய குறிக்க பயன்படுத்திருக்காங்க. சரியான பதில சொன்ன விஜய், உங்களுக்கு 100 புள்ளி மதிப்புள்ள அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பட்டச்சேரி கிடைக்குது. வாழ்த்துக்கள். ஜவான் படத்துல இருந்து அனிருத் பிரியா வழிகொண்டு வரும் பாடலை இப்ப கேட்கலாம். உங்களை பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ஹலீமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காரியொலிப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியிலே முதல்ல மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நீங்கள் கேட்டது நாதீஸ்வர தவிலிசை வழங்கியிருந்தார்கள் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் குழுவினர். நிலைய கலை நேரம் 7:06 அகராட்சியத்திலே 6:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இனி தொடர்கின்றது வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே விநாயகர் துதியாக மாணிக்க விநாயகம் குழுவினர் பாடிய இந்த பாடல்

இவரது விநாயகர் துதியாக மாணிக்க விநாயகம் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். வணக்கம் தமிழொலியில் பக்தி பாலம் பாமாலைகள் நிலைய கலைய நேரம் 7:13 ஐக்கியராட்சியத்திலே 6:13 தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக அனந்த் கல்பனா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீனமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் அனந்த் கல்பனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக டி ராஜேந்தர் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது டி ராஜேந்தர் குழுவினர் பாடியது. நிலைய கரைய நேரம் 7:27, ஐக்கியராஜ்யத்திலே 6:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியிலே. வணக்கம். தமிழலியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். இனி தொடர்கின்றது பித்துக்குழி முருகதாஸ் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக பித்துக்குழி முருகதாஸ் குழுவினர் பாட கேட்டீர்கள். நிலைய கலைய நேரம் 7:34 அக்கியராட்சியத்திலே 6:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஆகாஷ் குழுவினர் பாடிய

கட அந்த பாடலானது கிறிஸ்தவ கீதமாக ஆகாஷ் குழுவினர் பாட கேட்டீர்கள். நிலைய கலை நேரம் 7:41 கராச்சத்திலே 6:41 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளிலே என தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அபுல் மர்கதி ஹாக்கும் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அபும் பரஹத் குழுவினர் பாடியது. நேரம் 7:47 அகிராஜ்யத்திலே 6:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியிலே. திருவோணமலை சிவபெருமான் புகழ் மாலையுடன் கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடிய

கிருஷ்ணதாஸ் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நிலைய கலைநேரம் 7:52 நிமிடம், அகராட்சியத்திலே 6:52 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ராஜி குழுவினர் பாடியது. நேரம் 7:56 மகராட்சத்திலே 6:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ணகானமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய

கிருஷ்ணகானமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழலியில் ஒலித்த வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். நிலைய கலை நேரம் 8:01, ஐக்கியராட்சியத்திலே 7:01. வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது.

இந்த நேரத்திலே ஆன்மீக ரீதியான கருத்துக்களுடன் சங்கமமாக வானிலைகளில் ஒலித்து வருகிறது நற்சிந்தன நேரம். அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய உன்னத கருத்துக்களோடு எமது நேர்கள் இணைந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக ஒலிக்கிறது. வணக்கம். தமிழடியில் நற்சிந்தன நேரம்.

0: இன்றைய நச்சந்திர நேரத்தை ஆரம்பிக்க முதலே வந்திருக்கின்ற நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். உங்களையும் வணக்கத்தோடு வரவேற்று ஆரம்பியுங்கள் வழிகாட்டக்கூடிய நற்சிந்தனைகளோடு. வழிகாட்டல நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்திலே தொடருங்கள்.
1: ஓகே ஓகே. ஆண்டிகள் கூடி மடம் கட்டிய கதை என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆண்டிகளால் உலகமே வியக்கத்தக்க வகையில் கட்டப்பட்டுள்ளது அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். பொதுவாக யாரும் கடற்கரையை ஒட்டி பெரிய கட்டிடங்கள் கட்டுவதில்லை. தென் தமிழகத்தின் கடைக்கோடியில் உள்ள அசுரரை வென்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒரு கட்டிடக்கலை அதிசயம். கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் தரைக்கு மிக அருகில் இருக்கும் ஆதலால் இங்கு கட்டப்படும் கட்டிடங்கள் விரைவில் பலவீனமாகிவிடும். அப்படியே கட்டினாலும் தரை மட்டத்திலிருந்தும் கடல் மட்டத்திலிருந்தும் உயரமான மேடைகளை அமைத்து அதன் மேல் தான் கட்டுவார்கள். ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையிலிருந்து வெறும் 67 மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது. 133 அடி உயரமுள்ள இந்த திருக்கோயிலின் ராஜகோபுரம் கடற்கரையிலிருந்து 140 மீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது. எல்லாவற்றையும் விட பெரிய வியப்பு இந்த கோவிலின் கருவறை. இது தரை மட்டத்திலிருந்து 15 அடியும் கடல் மட்டத்திலிருந்து 10 அடியும் தாழ்வான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் விவரங்கள் தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை, சிலப்பதிகாரம் போன்ற சங்ககால இலக்கியங்களில் காணப்படுவதை நாம் கருத்தில் கொண்டால் இந்த கோயில் கட்டப்பட்டு குறைந்தது 3000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இவ்வளவு ஆபத்தான இடத்தில் கடலுக்கு மிக அருகில் துணிந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலில் இத்தனை ஆண்டுகளாக எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் கம்பீரமாக நிற்பதை பார்க்கும்போது நமது முன்னோர்களின் கட்டிடக்கலை அறிவும் திறமையும் கடவுள் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையும் நம்மை வியப்பில் மூழ்கடித்து விடுகின்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பணி செய்து ஆலயத்தை கட்டியவர்களும் புனரமைப்பு பணிகள் செய்த ஆண்டிகளை நீங்கள் அறிவீர்களா? மௌனசுவாமி, காசி சுவாமி, ஆறுமுகசாமி இவர் ராஜகோபுரத்தை கட்டியவர், ஸ்ரீ வள்ளிநாயக சுவாமி, தேசிய சுவாமி மூர்த்திகள் என்னும் இந்த 5 ஆண்டிகள் தான். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பெரும்பாலும் மன்னர்களாலும் பெரும் பணக்காரர்களாலும் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் ஆண்டிகளாலேயே கட்டப்பட்ட திருக்கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும். இந்த 5 ஜீவ சமாதிகளும் திரு

0: திருச்செந்தூர் அருகிலேயே அமைந்துள்ளது. இவை அனைத்தையும் ஒரே நாளில் தரிசிக்கலாம் என்று கூறி இன்றைய முழு அனைவருக்கும் நட்புறதாக அமைய இறைவனையும் வண்டி விட வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தேசன்.
1: நன்றி உங்களுக்கும். தொடர்ந்து இங்கு வானிலைகளிலே காத்திருக்கின்ற அடுத்த நேரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் தர்ஷன்.
1: வணக்கம், உங்களையும் வரவேற்று ஆரம்பியுங்கள்.
2: நல்லமா இருக்கிறீங்களா?
1: ஓரளவுக்கு பரவாயில்லை, ஆரம்பியுங்கள்.
2: நன்றி நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் மின்னுற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அசுவதாமனின் நெற்றி மாணிக்கத்தை கிருஷ்ணர் பறித்ததன் ரகசியம். மகாபாரத போர் முடிவுக்கு வந்து விட்டது. கௌரவர்களின் படைகள் முழுவதும் அழிந்து விட்டன. தன் தந்தையான துரோணாச்சாரியார் போரில் உயிரிழந்ததையும் துரியோதனன் மரணப்படுக்கையில் கிடப்பதையும் பார்த்த அஸ்வத்தாமன் கோபத்தின் உச்சிக்கு சென்றான். பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவன் மனதில் இருந்தது. அந்த இரவு போரின் அனைத்து விதிகளையும் மீறி தூக்கத்தில் இருந்த பாண்டவர்களின் முகாமுக்குள் நுழைந்தான். அங்கு பாண்டவர்கள் இருப்பதாக நினைத்து திரௌபதியின் ஐந்து மகன்களான உப பாண்டவர்களை கொடூரமாக கொன்று விட்டார். மறுநாள் காலையில் இந்த செய்தி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. திரௌபதி கதறி அழுதாள். பீமன் உடனே அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டும் என்று சபதம் எடுத்தான். அஸ்வத்தாமன் தப்பிச் சென்று வியாசமுனிவரின் ஆச்சிரமத்தில் ஒளிந்து கொண்டான். அங்கு பீமனும் அர்ஜுனனும் கிருஷ்ணருடன் வந்து சேர்ந்தனர். தன்னால் இனி வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த அஸ்வத்தாமன் உலகையே அளிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். அதற்கு பதிலாக அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை ஏவினர். இரண்டு பிரம்மாஸ்திரங்களும் மோதினால் உலகமே அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த வியாசரும் நாரதரும் தோன்றி இருவரையும் அந்த அஸ்திரங்களை திரும்ப பெறுமாறு கூறினர். அர்ஜுனன் தனது சப வலிமையால் அஸ்திரத்தை திரும்ப பெற்றான். ஆனால் அஸ்வத்தாமனால் அதை திரும்ப பெற முடியவில்லை. அதனால் அந்த அஸ்திரத்தை அபிமன்யுவின் கற்பிணி மனைவியான உத்தரையின் கருவை நோக்கி திருப்பி விட்டான். அப்போது கிருஷ்ணர் தனது தெய்வீக சக்தியால் உத்தரையின் கருவில் இருந்த பரீட்சத்தை காப்பாற்றினார். பிறக்கு முன்பே மரணத்தை வென்று அந்த குழந்தைதான் பின்னர் அஸ்தினாபுரத்தின் மன்னனான பரீட்சித்து. இந்த அதர்ம செயலை கண்ட கிருஷ்ணர் அஸ்வத்தாமனின் நெற்றியில் பிறவியிலேயே இருந்த தெய்வீக மாணிக்கத்தை பறித்தார். அந்த மாணிக்கம் இருக்கும் வரை அவனுக்கு நோயும் பசியும் தாகமும் அணுகாது. அது அவனுடைய பெரும் சக்தியின் அடையாளமாகவும் இருந்தது. மாணிக்கத்தை அகற்றிய கிருஷ்ணர் நீ செய்த பாவத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த பூமியில் அமைதியின்றி அலைந்து திரிவாய். உன் காயங்கள் ஒருபோதும் முழுமையாகாறாது. மனிதர்கள் உன்னை பார்த்து அஞ்சுவார்கள். உன் வாழ்க்கையே உன் தண்டனையாக இருக்கும் என்று சாபம் விட்டார். அஸ்வத்தாமன் தனது தவறை உணர்ந்தாலும் காலம் கடந்து விட்டது. பழிவாங்கும் கோபம் ஒரு வீரனின் புகழை அழித்து முடிவில்லா துன்பத்தை மட்டுமே அவனுக்கு பரிதாக அளித்தது. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், கோபத்தில் எடுக்கப்படும் ஒரு தவறான முடிவு வாழ்நாள் முழுவதும் தீராத வேதனையை உருவாக்கும். அதர்மத்தின் மூலம் கிடைக்கும் வெற்றி ஒருபோதும் நிலைக்காது. இறுதியில் தர்மமே வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கும். இங்கே தொடர்ந்து வானிலைகளிலே வைபருடாக திரு பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் வரவேற்றுணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
3: புதிய நாளைக்கான தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுடைய அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர் திழந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு அசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா அழுத சுவிசேஷம் 13 இறை வார்த்தைகள் 10-21 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். ஏசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, பெண்ணே, உன் பலவீனத்தின் நின்று விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுகமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சோமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதல்லையா என்றார். இயேசு அப்படி சொன்னபோது இயேசுவை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் இயேசுவால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளையும் குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன், அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான், அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று, ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன். தொடர்ச்சி நாளை தொடரும். நன்றி, வணக்கம். டிஆர்டி கர்த்தர் என்றும் ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். இங்கே தொடர்ந்து வானிலைகளில் வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: காலை வணக்கம். தரசன் ஏமலே இருந்து புங்கையூர் ராஜா.
1: புங்கையூர் ராஜா அவர்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம்.
4: நாங்கள் நலமாயிருக்கோம், நீங்கள் நலமாக வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு நெற்றி வாங்குவோம். நம்மை படைத்த இறைவனை மன தூய்மையோடு வணங்கி வழிபட்டு இறையாசியுடன் நலமாக வாழ்வோம். வாழும் வாழ்க்கையில் அமைதி பொறுமையோடு வாழும் போதுதான் இறையாசியுடன் வாழலாம். தீய எண்ணங்கள் மனதில் இருந்து விலக்கி நல்ல எண்ணங்களை மனதில் நிரப்பி இறைவன் நாங்கள் செய்யும் மனத்தையும் அறிவான் என்ற பயபக்தியோடு வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து ஆடமும் வராது என்பதை உணர்ந்தால் போதும். நம்மை நாமே உணரும் போது இதுவரை காலமும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையை உணரலாம். நம் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறை ஆட்சியுடன் வாழ்வில் நல்லதே நடக்கும். எல்லாமே கணவன் மனைவிக்குள் தான் அடங்கி உள்ளது. கணவன் மனைவி ஒற்றுமையுடன் புரிந்துணர்வோடு அமைதி பொறுமையோடு கலை கலாச்சாரத்தோடு இறைபக்தியோடு அவரவர் கடமைகளை செய்யும் போதும் அன்போடு பண்போடு வாழும் போதும் இறைவன் நல்வழி நடத்தி செல்வார். பணம் உண்டு வரும், நாளை போய்விடும். இறைவன் தந்த உயிர் போய்விட்டால் திரும்பவும் வராது. நம்மை நாமே காப்பாற்றி கொண்டு வாழும் போது இறைவன் முழுமையிடும் வாழ வைப்பார். குடும்பம் ஒரு கோயில்தான், அதை கோபுரமாக்குவதும் இவர் கையில் தான் உள்ளது. பழமை எப்போதும் மறக்கக்கூடாது. வாழும் காலம் வரை இறைவனையும் மறக்கக்கூடாது. நம் முதல் தெய்வங்களான தந்தை தாயையே மறக்கக்கூடாது. இவை யாவும் மனதில் நிலையாக வைக்க வேண்டும். மன வலுமை, நல்ல புத்தியும் மகிழ்ச்சியும் போன்ற நற்குணங்கள் அமைதியிலிருந்தே உருவாகின்றன. பனை அளவு பாவம் செய்தாலும் தினை அளவு தானம் தர்மம் புண்ணியம் செய்து வாழும் போதும் இறைவன் அன்பையும் ஆசியையும் அருளையும் பெற முடியும். வாழும் காலம் வரை நம்மை படைத்த இறைவனும் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். தொடக்கம் முடிவும் இறைவன் இடத்தில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து இறைவனம் முழுமையாக மான ஏற்றுக்கொண்டு விட்டால் நம் குறைகளை போக்கி நலமாக வாழ வைப்பது முறைவன்தான். வாழும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கோடு நம்பிக்கோடு வாழும் போதும் ஆபத்தான நேரத்திலும் மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றுவது முறைவன்தான். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். மீண்டும் ஒரு நல்ல நச்சுதல் வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தரிசன்.
1: நன்றி ராஜா அவர்கள். தொடர்ந்து இங்கு வானிலைகளில் காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் தரிசன்.
1: வரவேற்று இணைத்துக் கொள்ளுகிறோம்.
5: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு சிவபிராணம் அதன் உதவியும் தரப்போகின்றேன். நன்றி. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமி காய் நின்ற தோற்ற சுடவொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊட்டான உண்ணா ரம்பே உடையானே வேற்று விகார விடக்குணம்பின் உள்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே அரணே ஓ என்றென்று போற்றி புலந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைத்துறை சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயன்பாடும் நாதனே தில்லைகள் கூட்டனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் புறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியான சொல்லி திருவடி உரை. ஆற்றின் தூய உணல் போல துன்பங்களவாத இன்பப் பெருக்கே அப்பனே மாறுபாடு அடைகின்ற உலகத்திற்கு அப்பாற்பட்டவனாய் நிலவெட்ட விளக்க முடிய கதிரொளி புலம்பாய் மொழியால் உணத்திற்கரிய நுட்ப அனுபவமாய் உலகத்தை வெவ்வேறாக காணப்பட்டு வந்து முடிவாக அறிவாய் தெளியப்படும் தெளியனே கேட்டு சிந்தித்து தெளிந்த விடத்தே விளங்கும் தெளிவான பரம்பொருளே எனது உள்ளத்திலே ஊற்றாக ததும்பிய உண்ணத்தவிட்டாத அந்தமே கட்டிலும் வீட்டிலும் என்னை அடிமையாக உடையவனே எமது தலைவனே வெவ்வேறு பிரிவுகளுடைய ஊருடம்பினுள்ளே கிடத்தலை யான் பொறுக்க மாட்டேன் அவ்வுடம்ப துளைக்க வல்ல அரணே ஓலம் என்று கூவி கூவி வழிபட்டு பாடி நினைந்திருந்து நினையாதவற்றின் சற்றற்று நினை பொருளோடொன்றுபட்டவர்கள் மீண்டும் இவ்வளவில் வந்து வினைக்கீடாய புறப்பினை அடையாதே வஞ்சகராகிய அன்புலவ வேடர் திருமணையாய உடம்பை முற்றிலும் தொலைக்கும் திறமேனே நடுவிடவு போன்ற முழு முடிவிற்ற காலத்தே தனது திருக்கூத்தினை பழகி பின் தோற்று காலத்தே பெருநடம் புரியும் முதல்வனே நில உலகில் தில்லை மந்தினூள் ஆடுவானே தெற்குங்கனுள்ள பாண்டி நாட்டை உடையவனே துயருடைய இப்பிறப்பினை ஒழிப்பானே ஓலம் வந்து சொல்லார் கூற ஒண்ணாதனை வலுத்தி சொல்லிய பாட்டின் பொருள்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்றப்பணிந்து அவனது திருவருள் பயமாய் நன்றியுடன் நின்று மொழிந்த இக்கவி பெண்பாட்டின் பயன் தெரிந்து ஓதுபவர்கள் சிவலோகத்திலே புகுவார்கள் ஆண்டு சிவமுதல்வர் திருவடிக்கீழ் அன்பர் பலரும் வணங்கி புகழுமாறு இருப்பாராவர் தொல்லை இரும்புறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறத்தானந்தம் ஆகியதே எல்லை மறுவார் நெறியொழிக்கும் பாகபூரங்கோல் திருவாசகம் என்னும் தென்னாளுடைய திறனே போற்றி என் நாட்டுவற்றும் போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க திருச்சி தம்பலம். நன்றி வணக்கம் தர்சன்.
1: நன்றி உங்களுக்கும். இங்கே தொடர்ந்து வைபருடாக வந்திருப்பவர் ராணி சம்பந்தர் என்று நினைக்கிறேன். அவரை வரவேற்று அணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் தர்சன்.
1: வணக்கம் உங்களுக்கும். ஆரம்பியுங்கள்.
6: ஆமாம், நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் 23ஆம் தேதி பொதுக்காலம் 16ஆம் வாரம் வியாழக்கிழமை இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 2 இறைவசனங்கள் 1-3 மற்றும் 7-8, 12-13 வரை ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரின் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பால நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகின்றேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர், அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கின்றார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவறுப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். பாலங்களே இதனை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் இரண்டு தீச்செயல்கள் செய்தார்கள், பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள், தண்ணீர் தேங்காதே உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்தும் கொண்டார்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவர். விண்ணரசின் மறைபொருளை பற்றி இயேசு போதிக்கின்றார், ஆனால் இயேசுவின் போதனைகளை கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. என் வாழ்வும் இல்லை, எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளாதவர்களை பார்த்து இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். முயற்சி திருவினியாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை. முயற்சிதான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும். கடவுள் ஒவ்வொரு நாளும் ஏராளமான கொடைகளை வாரி வழங்குகின்றார். அந்த கொடைக்காக நன்றி சொல்லி அக்கொடைகளை நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன் கொடுக்க முயற்சித்து இன்னும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வரம் வேண்டுவோம். நன்றி, வணக்கம் தர்சன்.
1: நன்றி திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள். இங்கே தொடர்ந்து வானிலைகளிலே காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ராயலிங்க அவர்கள், சொல்லுங்கள்.
7: ஆமாம், நாங்கள் நலமாக இருக்க இல்லாமல் அபிராமி ஆசியமாரோடு பண்ணி கொண்டு நச்சிந்தனையை அந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்து பயந்து கொண்டு நான் ஒரு
1: எங்கே உங்களுடைய சத்தத்தை காண இல்லை திரு ராஜலிங்கம் அவர்களே. ராஜலிங்கம் அவர்களே, திரு ராஜலிங்கம் அவர்களே, சரி அவர் அது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், சொல்லுங்கள்.
8: நீங்கள் நிலம்பால் எல்லாம் வல்ல டென்மார்க் பிராண்டா அபிராமியின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வல்ல சத்யசாயி பவானி தெய்வீகமை ஒரு பிரம்மா ஒரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாட்சா பிரத பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவேனவர்கள் பலர் பகவானின் தரிசனத்தை பெற்றுள்ளனர். சிலர் தெய்வீக கலங்களிலிருந்து அமிர்தம் பெறும் பாக்கியத்தையும் பெற்றுள்ளனர். ஆனால் அந்த ஆசை மட்டுமே போதுமானதா? நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பகவான் நமக்கு நினைவூட்டுகிறார். இன்று வழி தோற்றத்தில் மக்கள் மனிதர்களாக இருந்தாலும் உள்ளுணர்வில் அவர்கள் மனித தன்மையற்றவர்களாக அல்லது அறக்கர்களாக இருக்கிறார்கள். யாரிடம் தானம் அதாவது ஈகை அல்லது தியாகம் இல்லையோ அவன் தானவன் அதாவது அறக்கன் என்று அழைக்கப்படுகிறான். திருவனும் தானவனும் அதாவது தெய்வீகமும் அசுரனும் மேத இயல்பில் கலந்துள்ளார். இப்போது தானவனே கோசுக்கிறான். எனவே மனிதன் தனது ஒளியையும் சக்தியையும் மகிமையையும் இழந்து விட்டான். அவன் அவற்றை சாதனையால் மீண்டும் வென்றெடுக்க வேண்டும். ஆகவே விடைவிடாத முயற்சியால் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். என்னால் உருவாக்கப்பட்ட அமிர்தத்தை பெறுவது இந்த செயல்முறையில் உங்களுக்காக முதற்படி மட்டுமே. நீங்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது படிகளை எடுத்து ஆத்ம ஞானத்தை நோக்கி முன்னேறவில்லை என்றால் அதற்கு பெயர் அதற்கு பெரிய அர்த்தம் இல்லை. சனாதன தர்மத்தில் வகுக்கப்பட்ட ஒழுக்கத்திலும் அனைத்து படைப்பாளின் இறுதி தெய்வீக அடிப்படையிலும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இவ்வுலகம் உங்களுக்கு நிலையற்ற மகிழ்ச்சியை மட்டுமே தரும் என்றும் துக்கம் என்பது மகிழ்ச்சியின் மறுபக்கம் மட்டுமே என்றும் உறுதியாக நம்புங்கள். இப்போது இந்த நொடியிலிருந்து முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் காலம் ஒரு வேகமானவர் வெள்ளத்தை போல விழுந்து செல்கிறது. குறையாத ஆனந்தத்தையும் என்றும் நிறைவான ஆனந்தத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருங்கள், துணிவுடன் இருங்கள், நேர்மையாக இருங்கள். ஒரே மெய்ப்பொருள் மரத்தில் அமர்ந்திருக்கும் அந்த இரட்டை பறவையை கனிகளை சுவைக்க துன்புறும் ஜீவாத்மாவும், அசைவற்று அமர்ந்து பெருமையை பார்த்து கொண்டிருக்கும் பரமாத்மாவும், அதாவது இயந்த ஆத்மா, அந்த நாமத்தை எடுத்து அதை இனிமேல் திளைத்து அதை உள்வாங்கி உன் நாவில் ஊற்றி அதன் சாதத்தை சுவைத்து அதன் மகத்துவத்தை தியானித்து அதை உன்னில் ஒரு பகுதியாக ஆக்கி ஆன்மீக ஆனந்தத்தின் வலிமை வர அதுவே எனக்கு பிரியமானது என்று பகவான் திருவுரையில் கூறியிருக்கிறான். குறிக்கொண்டு மட்டுமே சின்ன உங்களை சந்திக்கிறேன். உங்களை அன்புடன் நேசிக்கும் நண்பர்களாக்குள்ள வணக்கங்களே. வணக்கம்,
1: நன்றி. உங்களுக்கும் இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். இவர் தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேயர் வந்திருப்பவர். வணக்கம்.
9: என்ன
1: அப்பொழுது தொடர்புல இருந்து காணாமல் போயிட்டீங்க?
9: என்னன்னு தெரியல.
1: ஆரம்பிங்க.
9: நன்றி நன்றி நன்றி. உங்கள் வாழ்வின் இலட்சியத்தை அடைய தினமும் ஒரு சிந்தனை துளிகள். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையை கொடுங்கள். ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். வார்த்தை என்பது ஏணி போல, நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். சிந்தித்து செயலாற்றுங்கள். கடமையை செய்யாமல் நேரத்தை வீணடிப்பது உங்களுக்கு நீங்களே செய்யும் மாபெரும் துரோகம். நன்றி.
1: நன்றி உங்களுக்கும் திரு ராஜலிங்கம் அவர்களே. இன்றைய நச்சிந்தனத்தின் நிறைவாக இஸ்லாத்தை புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பிலே டாக்டர் ஹபீப் முகமது அவர்களது கருத்துக்களிலிருந்து குரான் யார் யாருக்காக, முஸ்லிம்களுக்கா மனிதர்களுக்கா என்ற கேள்விக்கான அவரது பதிலை பார்க்கலாம்.
10: சகோதரர் கேட்கிறாரு, குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். முதலாவதாக சற்று யோசிக்கிறோம், இறைவனுடைய வேதம் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் சொந்தமாக இருக்க முடியும்? அந்த இறைவனுடைய வேதம் சொல்றதுன்னு வச்சுக்கிடுங்க, இது இந்த இனத்துக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னா அது என்ன இறைவன்? அந்த இறைவன் அது என்ன வேதம்? அது இவர்களுக்கு மட்டும் சொன்னா மட்டும் சொன்னது அது இறைத்தன்மைக்கு மாற்றமானது அல்லவா? கடவுள் சூரியனை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு, நட்சத்திரத்தை படைச்சாரு, இதெல்லாம் நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? எல்லாத்துக்கும் சொந்தம், காற்றும் மழையும் நீரும் நதியும் நட்சத்திரங்களும் எல்லா படைப்புகளும் மனித இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம். ஆகவே இந்த குரானும் இறைவனுடைய ஒரு படைப்பு. எப்படி மற்றெல்லாம் எல்லாருக்கும் சொந்தமோ, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாருக்கும் சொந்தமோ, அது போன்று இறைவேதமாக இந்த குரான் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் சொந்தம். இது குரான்ல நீங்க பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த குரானை நான் அரபுக்களுக்காக அருளினேன், இந்த குரானை முஸ்லிம்களுக்காக அருளினேன், இந்த குரானை துருக்கியர்களுக்காக அருளினேன், எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க. இல்ல, ரெண்டு அழைப்பு இருக்கு குரான்ல. ஒன்று மனிதர்களே என்று குரான் கூவி அழைக்குது, யா யுஹன்னாஸ், மனிதர்களே. அப்ப என்ன முழு மனித இனத்தை கூவி அழைக்கும். ரெண்டாவது ஒரு அழைப்பு இருக்கு, நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யாய் உள்ளதை நாமணும். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு சொந்தம் சொல்லல, அவங்களுக்கு சில கட்டளைகள், சில விதிகள், சில பொறுப்புகள் தரப்படுகின்றன. அந்த பொறுப்புகளை சொல்லுகிற போது நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தொழுங்கள், நீங்கள் நோன்பு புரியுங்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அதை சொல்லுகிற போது நம்பிக்கை கொண்டவர்களே. பொதுவான கருத்துக்களை சொல்லுகிற போது மனிதர்களே. ஆகவே இது முழு மனித இனத்தையும் விழித்து பேசுகிற ஒரு நூலாக இருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் இஸ்லாத்தினுடைய எந்த கோட்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு உலகளாவிய உலக பொதுத்தன்மை படைத்த ஒரு கோட்பாடாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இறைவன், இறைவனை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது? ரப்புல் ஆலமீன், ஆலம் என்றால் அகிலம் என்று, அகிலத்தின் அதிபதி, அதிபதி அரேபியாவின் அதிபதினு சொன்னது, அகிலத்தின் அதிபதி நபிகள் நாயகம், ரஹமத்துல் லில் ஆலமீன், மக்களுக்கெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் அருள்கொடையாக வந்தவர் குரான். விக்ருல் லில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் ஒரு நல்ல உபதேசம். ஆக இஸ்லாத்தினுடைய எந்த கருத்தும் உலக மக்களை சுற்றி அவர்களை விழித்துத்தான் அங்கே இருக்கவே தவிர ஒரு குறிப்பிட்ட இனத்தை நாட்டை நோக்கி பேசாது. ஆகவே குரான் எல்லோருக்கும் சொந்தமானது. இந்த குரான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாய்மார்கள் குரான் கேட்டா தரமாட்டாங்க, ஆஹா தர முடியாது அப்படிங்கிறான். இருக்கான் சில ஆள் இருக்கான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களே நான் முழுசா குறை சொல்ல மாட்டேன், அதே சமயத்துல முழுசா சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க நினைக்கிறாங்க குரான் புனிதமானது. நாம எல்லாம் உடம்பை எல்லாம் சுத்திகரித்து விட்டு சுத்தம் செய்து விட்டு ஒழு செய்து விட்டு தொடரும், அதான குரான் கொடுக்குற மரியாதை. முஸ்லீம் அல்லாதவர் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாரு, அவர்கிட்ட நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு தயக்கம். அப்படி ஒன்றும் குரான் சொல்லலை. எல்லாம் கழுவிட்டு வந்துதான் தொடரணும்னா எங்க விதியும் இல்லை. முஸ்லீம்கள் தங்களுக்கு அந்த விதியை வைத்துக் கொள்ளலாம், ஏனென்றால் அவர்கள் குரானை ஒரு வழிபாடாக எண்ணி செய்கிறார்கள், ஒரு வணக்கமாக எண்ணி ஓதுகிறார்கள். அவர்கள் அந்த கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்வதை நாம் தவறென்று சொல்ல மாட்டோம். ஆனால் இதே கட்டுப்பாடுகள் நீங்கள் எப்படி முஸ்லீம் எல்லாரிடத்துல போய் குரான் தார, நீ எல்லாம் குளிச்சுட்டு விழிச்சுட்டு உட்காந்து படிக்கிறோம், சொந்த சோப்பு தான் போட்டு கழுவிட்டு வரணும்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட போய் அர்த்தம் இல்லாமல் இருக்கு. குரான் சொல்லுது இந்த குரான் அனைவருக்கும் உரியதுங்கிறது, நீங்க சொல்றீங்க அதெல்லாம் தரமாட்டேங்கிறீங்க, இது என்ன முரண்பாடாக இல்ல? ஆகவே அறியாமல் அவர்கள் அந்த கருத்தை சொல்லுகிறார்கள், புரிந்து கொண்டால் அவர்கள் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். ஆகவே இந்த குரான் எல்லோருக்கும் சொந்தம், எல்லோருக்கும் இதன் மீது உரிமை இருக்கிறது. ஆகவே குரானை யாரும் படிக்கலாம், எல்லா சமுதாய மக்களுக்கும் அது சொந்தமானது. இறைவனுடைய எல்லா படைப்புகளும் எப்படி எல்லோருக்கும் சொந்தமோ அதுபோன்று இந்த குரானும் எல்லோருக்கும் சொந்தம். அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைங்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட சத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும்.
1: கேட்டது இஸ்லாத்தை புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பிலே ஹெவியஸ் ஹபீப் முகமட் அவர்களது எண்ணங்களை கேட்டீர்கள். அவரது எண்ணங்களோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நற்றின்.

0: இன்றைய நாள் எப்படி? இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களோடு இணைந்து கொள்ளுகின்றார் தமிழகத்தின் பிரபல ஜோதிடர் மகேசையர் அவர்கள்.
1: பண்ணாலும் அது வந்து வெளிப்பட்டுரும், நாமளே அதை உண்மையை சொல்லிடுவோம். அது இல்ல இல்ல, அது என்ன மாத்தி சொல்ற, இல்ல இல்ல அது தெரியாம, அப்படி நம்மளே எதையாவது ஒன்று உண்மையை சொல்லிடுவோம். அதனால எந்த காரியத்தையும் மறைத்து செய்ய வேண்டாம். மறைத்து செய்யக்கூடிய விஷயம் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னல் மூவி, மோட்டிவேஷனலாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பீங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பிரபல்யமாகறதுக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள் வரும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நிறையா யோசனைகள், மன யோசனைகள் இருந்துருக்கு. இதை பண்ணும், அது பண்ணும், அது பண்ணும், இதை பண்ணுங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன சங்கட மன வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன கவலைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இனி வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களே, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பல விதமான யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சில பேர் நல்லது சொல்லுவா, சில பேர் எதிர்மறையான விஷயத்தை சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் பட்டாச்சு, நம்ம கேட்டு கேட்டு நல்லதும் கெட்டது எல்லாம் பார்த்தாச்சு. நிறைய அனுபவங்கள் வீட்டில் எடுத்தால் ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு, அவங்க அவங்க தான் பெருசுன்னு நினைக்க, எல்லாமே ஒரு வகையான செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்காங்க. நம்ம பாசத்தினாலே இப்படி இருந்துட்டு இருக்கோம். இனிமேல் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன எண்ணங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய அதிசயம். வேலை இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டால், பணம் இல்லாதவங்ககிட்ட கேட்டால் பணத்தினுடைய அருமை தெரியும். அப்போ இந்த கிடச்சிருக்கிறது இறைவன் கொடுத்த வாய்ப்பு. மற்ற விஷயத்துக்காக இதை போய் நம்ம வந்து இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு இதாச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறத விட, இருக்கிற வேலைகளை சரியாக செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்குண்டான முயற்சிகளை ரிஷபராசி நண்பர்கள் எடுத்துக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏதேனும் பிரச்சனை இருந்ததுன்னா இவங்க ஏன் கேட்கல, அவங்க ஏன் கேட்கல, அவங்க ஏன் சொல்ல, இவங்க ஏன் சொல்கிறேங்கிறத விட, யார் பார்த்தாலும் பார்க்கறேன், நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் பார்த்துடணும், நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டணும், சார் எனக்கு இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கறது உங்களுடைய ஆரோக்கியம் பெஸ்ட்டு. எல்லாரும் உங்களை சொல்லுவாங்க செல்ஃபிஷ்னு, அவங்கள அப்படி தான் இருந்துட்டுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக அமையும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறையா மன யோசனைகள் இருக்கும், கவலையை விட்டுத்தள்ளுங்க. இனி வரக்கூடிய காரியத்தை பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. கிருஷ்ண வழிபாடு உங்களுக்கு அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, இடமாற்றம் நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயத்தை சொல்லி புரியும், சில விஷயத்த டக்குன்னு பார்த்த உடனே புரியும். நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம், இது இப்படி தான், இப்படி தான், இப்படி தான் போக போகிறதுங்கிறத ரொம்ப அழகாக, ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாதுங்கிறத நம்மளே ஒத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியுது, இதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாது. இதுக்குண்டான நபர்கிட்ட சரி வேற வழி இல்லை, இவங்ககிட்ட பேசித்தான் ஆகணுங்கிற மாதிரி பிடிக்கலைனாலும் சில நண்பர்கள்ட்ட பேசி செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில பேர் ஹெல்ப் கேட்டால் உங்களால் பண்ண முடியலாம், முடியாமையும் போகலாம். நிறைய விஷயங்களில் சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில சிரமங்களை உட்கார்ந்து பேசும்பொழுது அதிலிருந்து ரொம்ப ஒரு மாற்றங்கள் தெரியும். யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதற்காக இவ்வளோ பண்ணுறோம், எதற்காக இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், எதுலேயுமே வேல்யூ இல்லை, எதுலேயுமே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மனசில் யோசிச்சுட்டு, சரி இருந்தாலும் நாம் வந்து சம்பாதிச்சு வச்சு நல்ல நிலையில் இருந்தால் தான் நாலு பேர் மரியாதை கொடுக்குறாங்கங்கிற ஒரு எண்ணம் மனசில் போய், அதற்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு செயல்பாடுகளாக செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பியம்பா வழிபாடு, பிள்ளையார் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொழிலுக்குண்டான முதலீடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தங்கம் நகை கடை, அதே மாதிரி நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கான், அதுக்கு தகுந்தாப்புல சைபர் கிரைம்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து எல்லாம் கூடி வரும் ஒரு சில விஷயங்களில் நம்ம போகிறது ரைட் ஆடுறாங்க அப்படிங்கிறதுல ஒரு தடுமாற்றங்கள் மனசில் தோணும். எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க, எல்லோரும் என்ன நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, பட் ஐ எம் நாட், நான் வந்து நிம்மதியாக இல்லை, என்னுடைய மனசு எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி இருக்குது. அழுது அழுது கண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் போயிடுது, இனி ஏனாலும் கண்ணில் ஒரு தண்ணியும் வரமாட்டேங்குது. பிகாஸ் எனக்கு அப்படி பழகிடுது, இனிமேல் யாருக்கிட்டையும் அழுகிறதுக்கும் நான் விரும்பப்படலை, ஏன்னா நான் வந்து மனோ பலத்தை நீ சேர்த்திக்கோங்கிறாங்க, பிரச்சனை யாரும் பேசுறது கிடையாது, நீ தைரியமாக இருங்கிறாங்க. என்னது சே, நான் அட்வைஸ் கேட்கல, ஆறுதலான வார்த்தை கேட்டேன், பட் அட்வைஸ் வந்துட்டு இருக்கு. ஆல்ரைட், கடவுள் இருக்கார் பார்த்து பாருங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. அதே போன்று இன்றைய தினத்திலும் அதே கடவுளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி தருங்க. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு ஒரு விஷயத்தை எடுத்தமா கவுத்தமானு இல்லாமல் இப்போ தீர்க்கமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எஸ், இது ஒவ்வொன்றாக இப்படி செயல்பட அறிவுரை கொடுப்பீங்க, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற ஐடியாஸ் கொடுப்பீங்க, அது இன்னொருத்தருக்கு பெனிஃபிட்டாக அமையும். சில நேரங்களில் விட்டு பிடிக்கிறது, சில நேரங்களில் நீங்கள் யோசித்த விஷயமே அப்படியே நடக்கும், சில நேரங்களில் எது நடக்குமோ அது நடக்கட்டும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும். இனிமேல் பிஸ்னஸை பார்க்கணும், பண வரவுகளை பார்க்க வேண்டும், நம்மளை நம்ம சேஃப் பண்ணிக்கணும், இவங்க பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் தீரக்கூடிய நாள் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து ஹேண்டில் பண்ணுவீங்க. நண்பர்கள் வட்டவங்களுக்கு உதவிகள் செய்வார்கள், மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசி நண்பர்கள் ஒரு விஷயத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணும்போது இந்த உயிர் இருக்க வரைக்கும் அதை மறக்க மாட்டேன் அப்படி இருந்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினம் கூட இருக்கும். சிம்மராசி நண்பர்கள் மருத்துவத்தில் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மருத்துவ படிப்பு இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசினியர்களே, நல்லது நடக்குங்க, சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடி வருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் தேடி வரும். சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து பேசி அதை ஹேண்டில் பண்ணி அதை தீர்த்துடுவீங்க. திருப்பி அதை வெடிக்கும், திருப்பி அதை பேசுவீங்க, திருப்பி அதை வெடிக்கும், திருப்பி என்னப்பா அது ஒரு தடவை பேசி முடியல, திருப்பி இது சொத்து சம்பந்தமாக, பூர்வீக சம்பந்தமாக, மற்றவங்க பிரச்சனை சம்பந்தமாக, கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சே, தேவையில்லாமல் என்னோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. நைட்டு 12-1 மணி வரைக்கும் பேசிட்டு ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுவீங்க, பரவாயில்ல நம்ம உட்காந்து பேசின கண்டு தான் தீர்ந்தது. கடைசி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி 4 பேர்த்தை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்க, முன்னமே தெரியாமல் போயிடுத்து அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நமக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்கணும், லாட்ரி அடிக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதை யோசிப்பாங்க, உள்ளூரில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் வந்து மிராக்கள் நடக்காதா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சில காரியம் நடக்கும், சில காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் நம்ம யதார்த்தமாக பேசினா கூட அது வந்து தப்பாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், என்னது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு, உங்களை எப்பவுமே பின் தள்ளுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா, அதனால் எதாக இருந்தாலும் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூலியம், திருமண காரியம் வெற்றி பெறும், படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கவங்க, நகை வியாபாரம் பண்ணிகிட்ருக்கவங்க அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். 10 பேர்கிட்ட பணம் வாங்கி ஒருத்தட்டை கொடுத்து அந்த நாளை பேர் கிடறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும், ஒருத்தட்டை வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கை கால் சம்பந்தமான, கழுத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பேசின பிரச்சனையே திருப்பி பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏதேனும் கன்றுக்கோ பசுமாடு அதை வச்சு வழிபாடு பண்ணுறது, இல்லை மனசில் நினச்சிட்டு 2 தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும் துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிகராசி நண்பர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பக்கம் நல்லது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஆகும். விரயம் எப்பவுமே நல்லதுக்கு தான். நீங்கள் மாதம் மாதம் பார்த்துட்டீங்க அப்படின்னா காருக்கு லோன் கட்டுறீங்க, வீட்டுக்கு லோன் கட்டுறீங்க, வண்டிக்கு லோன் கட்டுறீங்க, இன்டர்நெட்டு கட்டுறீங்க, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகளுக்கு பண விஷயங்களுக்காக கொடுத்துட்டுருக்கீங்க, செலவு சாப்பாடு ஸ்கூலு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி எவ்வளோ செலவுகள் தெரியுமா, என்னென்ன செலவுகள் தெரியுமா, ஏன் இப்படியெல்லாம் செலவாகிறது தெரியுமா, இப்படி கேட்கவே கேட்காதீங்க. பிகாஸ் இதெல்லாமே உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இது ஒன்று. இதுக்கப்புறம் வியாபாரம், அதுக்கப்புறம் லாபம், அதுக்கப்புறம் சேமிப்பு, அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், இது போன்ற பல்வேறு நிலை வந்து இருந்துருக்கு. இது எல்லாமே ஒரு மனிதன் தாண்டி தான் வரணும். நம்ம முன்னேறணும், நம்ம ஜெயிக்கணும், சமுதாயத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது இது அத்தனையுமே இருந்து தான் ஆகணும். ஸோ இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயம், கொஞ்சம் லாபம், கொஞ்சம் நஷ்டம், கொஞ்சம் நல்லது, எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருந்துருக்கும். பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்தனை பிரச்சனை இருக்குது இது முதல்ல கவனிப்போமேங்கிற யோசனைகள் இருந்துருக்கும். நிறைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்ற கார்டுகள்லாம் ஒரு 10 கார்டை வாங்கி வச்சுட்டு ஸ்வைப் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. புது வியாபாரம் ஏதாவது மனசில் நினச்சிட்டுருக்கீங்க, ஒரு நல்ல இமெயில், நல்ல காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூல் கெட் அ குட் நியூஸ். இன்றைய தினத்தில் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரெசிடென்சியல் விசா அந்த மாதிரி பிஆர்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கைகூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடுங்க வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரெண்டு தினம் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது. காலில் பட்ட இடத்துலேயே படும், கவனம் என்பது தேவை. தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் ஸ்கின் சம்பந்தமாக இருந்தால் உடனே டாக்டர் அணுகிறது ரொம்பவுமே நல்லது. ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கவங்க, மருத்துவராக இருந்துருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கவங்களுக்கு அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒவ்வொரு துன்பமும் என்னை போட்டு வாட்டி நொறுக்கி நூடுல்ஸ் ஆக்குது சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூலியம், இன்டர்வியூவில் ஜெயிச்சிருவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப நாள் இருந்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் உங்களுக்கு பெருசாக அப்படியே டிப்போ கணக்கு கரெக்டாக கர்மா வேலை செஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கழுத்து வரைக்கும் வரது பிரச்சனை டக்குன்னு போயிடுதுன்னு சந்தோஷப்படுவீங்க. இந்த தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு எடுத்த ஒரு காரியம் டக்கு டக்குன்னு வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். வியாபாரம் அனுகூல்யமாகவும் போகிற காரியம் பிள்ளையாருடைய அனுகிரகம், முருகருடைய அனுகிரகம், உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை சொல்லி வழிபடக்கூட்டு ஒரு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். தம்பி, தங்க, அண்ணன், தங்கச்சிக்கெல்லாம் நிறைய நல்லது பண்ணுவீங்க. நீங்கள் இது நடக்கலை அது நடக்கலைன்னு புலம்பின்றது இப்போ பற்றியா எப்படி சொல்கிறேன் பற்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் மற்றவாள்லாம் கோச்சுக்கிறா, நான் தான் மிஸ்டேக் பண்ணுறேன் எனக்கு தெரியறது, பட் ஐ கான் சேஞ்ச் தட், என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியலையேங்கிற ஒரு வருத்தம் அப்பப்போ இருந்துருக்கும். செய்யக்கூடிய தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் 2 வீடு வாங்கியிருப்பேன். இப்போ உட்காந்துருக்கிறது ஒரு வீடு தான், என்ன தான் பண்ணுறது தெரியலையே. 2 நாள் நல்லாயிருக்கு, 3 நாள் ரொம்ப தூக்க கழகமாக இருந்துருக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி 7.5 சென் நடந்துட்டு இருந்தது, அதனால தான் போட்டு வாட்டா வாட்டி வாட்டு எடுத்துருந்து இப்போ யார் ஓகே. குருவுடைய பார்வை இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும், நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க, முன்னேறுவீங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதா. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, 7.5 சனி ஒரு பக்கம், நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ரெகக்னேஷனும் இல்லை. அதே சமயத்தில் கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் நல்லது செய்கிறோம் அது வெளிப்படுறதும் கிடையாது. கெட்டது செய்கிறவாள்லாம் கெட்டதெல்லாம் இருந்துருக்கிறவாள்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. எப்படியா ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வராதான்னு நினச்சா தேடி பிடிச்சிட்டு ஓடனா அங்கேயும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. என்னடா அது இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. பிகாஸ் நம்மளுடைய நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லதாக இருக்குது. கெட்ட நேரம் வரும்போது எல்லாமே கெட்டதாக கண்ணுக்கு படும். நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் காலையில் உட்காந்து கார் வாங்கணும்னு நினைங்க, ரெட் கலர் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கறது பூரா ரெட் கலராக தெரியும், வர்ற கார் பூரா ரெட் கலராக வந்துட்டுருக்கும். இஃப் யூ திங்க் எனக்கு வந்து நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் ஒரு பக்கம் கெட்டது தான் நல்லது மட்டும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன தோன்றுறதோ, என்ன எண்ணம் நீங்கள் வைக்கிறீங்களோ அது பூரா உங்களுக்கு அப்படியே நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு. கும்பராசி என்பர்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி வருவீங்க, தைரியமாக இருங்க. வியாபார விஷயத்தில் கையிலிடுங்க. பதவி பேர்ப்புகள், அந்தஸ்து, இடம் விட்டு இடம் மாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இந்த தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொலைக்காட்சியில் இருந்துருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமாக ப்ரொடியூசர் டைரக்டராக இருந்துருக்கிறவங்க, நட்சத்திர நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு, புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஒவ்வொரு காரியமும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1000 watts டிரான்ஸ்ஃபார்மர் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதிர்ச்சி தான் இருந்துருக்கு. யாரும் நம்பிக்கைக்குரியவங்க கிடையாது, எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. இது போன்ற பல்வேறு விதமான சங்கடம் நடந்தது நடந்துருக்கிறது. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோபத்தை தூண்டுறது, பல நேரங்களில் டென்ஷன் ஆகிறது, பல நேரங்கள் உங்களையவே மற்ற பேர் குற்றம் சொல்கிறது, பல நேரங்கள் பேசாத விஷயத்தை பேசுனீங்க, பேசின விஷயத்தை அது திருச்சு பேசுறது, இது போன்ற பல்வேறு காரியம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த தினத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கோவிச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக இருக்கிறதும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் சாமியினுடைய நாமத்தை சொல்கிறதும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வழுக்கிற இடத்துல வயசானவங்க கவனமாக இருக்கணும். சின்ன விஷயங்களில் கோவித்ததை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க.

நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நாள் அப்படி. இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை தந்திருந்தார் தமிழகத்தின் பிரபல ஜோதிடர் மகேசையர் அவர்கள். நிறைய கலைநேரம் 8:49 அக்கிராட்சத்திலே 7:49 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் வணக்கம் தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று தாயத்தில் வேலனை மேற்கைச் சேர்ந்தவரும் பிரான்சில் வசிக்கும் அரசரட்னம் ஸ்ரீஸ்கந்தராஜா, எங்கள் ஏ எஸ் ராஜா அவர்கள் டிஆர்டி தமிழொலியின் மூச்சாக விளங்கும் அறிவிப்பாளர், இன்று தனது பிறந்த நாளை அன்பு மனைவி புவிராணி, அன்பு பிள்ளைகள் ஸ்ரீசங்கரி, ஸ்ரீ ஜனகன், அன்பு அண்ணா குடும்பம், நோர்வேயில் வசிக்கும் அன்பு தங்கை சித்ராபவன் குடும்பம், பிரான்சில் வசிக்கும் அன்பு தம்பி காத்தி குடும்பம் மற்றும் மச்சான்மார், மச்சாள்மார், பராமக்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், டிஆர்டி நண்பர்கள் அனைவரோடும் இணைந்து அபிராமி அம்மன் அருளோடு தேக ஆரோக்கியத்துடனும் சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ்க வாழ்கவென்று வாழ்த்துகின்றார்கள். இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் டிஆர்டி தமிழனியினுடைய வளர்ச்சி கருதி அனுசரண நிகழ்ச்சியாக வானிலை கெடுத்து வருகிறார்கள் அன்பு உறவுகளான சுபாசினி பத்மநாதன் குடும்பம், மீனா மைசூரன் குடும்பம், ராணி சம்பந்தர் குடும்பம், பிரேமா கைலாயநாதன் குடும்பம், ராதா கனகராஜா குடும்பத்தினர், அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் அவரை வாழ்த்துவதற்காக வைபருடாக திருமதி வதனா அவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்கின்றேன். அதே நேரம் இந்த 09 தொலைபேசி இலக்கம் தற்பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இயங்கவில்லை. ஆகவே 09 நீங்கள் முயற்சிக்காதீர்கள். வாட்ஸ்அப், வைபர் மற்றும் 01 48 32 15 40 என்ற தொலைபேசி இலக்கத்தினோடாக திருமதி வதனா அவர்கள் தொடருங்கள்.
1: இனிய கால வணக்கம் தர்ஷன். நாங்கள் நலம், நீங்களும் நலமா இருப்பீங்கள். இன்று 70வது பிறந்த நாளைக்கான மங்கள பிரபல முதன்மையான அறிவிப்பாளர் ராஜா அண்ணாக்கு
0: குடும்ப
1: சார்பா
0: முதுகெலும்பாயிருக்கும்
1: எங்கள் ராஜா அண்ணாக்கு இனிய குடும்ப எங்கள் குடும்ப சார்பான இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் என்ற நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கொண்டு இது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சி தானே. இதுல கணக்க பேர்ட்டு இருக்கு. நச்சிந்தன சொல்ற நேவிஸ் பிலிப்ஸின் மகன் அண்டன், சுபாஷினி பத்மநாதன் மகள் பிருந்தா, அமெரிக்கா ராஜாண்ட பேரன் த்ரிஷன், மற்றது ராதா கனகராஜாண்ட மகன் மிதுஷன்
0: எல்லாம் பொருத்தமே தான் பின்னுக்கு வரக்கூடிய மாதிரி பேர்கள் பிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார்.
1: இவர்கள் எல்லோருக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லோரும் நலமாக இருக்க வாழ்த்திக்கொண்டு அத்தோடு திருமண நாளைக்கான நேவிஸ் பிலிப்ஸின் மகன் அண்டன் ஜெனனி தம்பதிகள் இன்று திருமண நாளை காணுகிறார்கள். அவர்களுக்கும் தீக்க சுமங்கலியா சந்தோஷமாக நலமாக இருக்க வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
0: பேர்களை பாருங்கள், அண்டன், பிருந்தா, த்ரிஷன், மற்றது அஞ்சன், ஜன்னி ஆகியோர் திருமண நன்னாளை கொண்டாடு. சரி, நன்றி.
1: சரி,
0: நன்றி. என தொடர்ந்து நீண்ட நேரமாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர்களையும் பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவர் வணக்கம்.
2: இனிய கால வணக்கம். எங்களுடைய அன்பான தர்ஷனோடு கால வேளை உரையாடுவது மிக்க மகிழ்ச்சி. விஸ்வதி பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அண்டன், திருஷன், பிருந்தா மற்றும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் மேவிஸ் பிலிப் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள்.
0: அவர் இல்லை, அவருடைய அண்டன் ஜெனனி ஆகிய தம்பதிகள்.
2: அண்டன் ஜெனனி தம்பதிகள் அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துகள். மற்றும் எங்கள் ஆணியே அத்திவேரம் முதுகெலும்பு ஆகிய எங்கள் அன்பான ராஜா அண்ணா என்று அழைக்கப்படும் ராஜா அண்ணாக்கு இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணா, நீங்கள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் மற்ற ஐஸ்வர்யம் சகல சௌபாக்கியங்களோடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். உங்கள் குல தெய்வமாகிய தெய்வங்கள் வேலனை தெய்வங்களோடு அன்னை அபிராமி அவர் அம்மாவின் அருளாசி அவருக்கு கிடைக்க சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவரை மனமாற எங்கள் குல தெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு ராஜா அண்ணா. விஷய ஹாப்பி பர்த்டே. நன்றி, வணக்கம் தர்ஷன்.
0: நன்றி, நன்றி.
2: எங்கட பிறந்த நாள் மாதிரி.
0: நன்றி. இங்க தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: உங்களையும் வரவேற்று அணைத்துக்
3: கொள்ளுகின்றனர்.
0: காத்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தர்சன்.
0: ரஜினி நாகேந்திரன் அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம்.
4: நன்றி தர்சன். எங்கள் டிஆர்டியின் முதுகெலும்பு திரு ராஜா அன்னைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அத்துடன் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருஷன், நிதுஷன், அஞ்சன் அவர்களுக்கு, பிருந்தா நால்வருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருபதி அன்றன் ஜனனி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் தர்சன்.
0: பத்மநாணி ராயரண்ணம் அவர்களும் நீண்ட நேரமாக வாட்ஸ்அப்பில் இன்னொருதர் இருக்கிற போது கூட முயற்சி எது ஒன்றிருந்தீர்கள். சரியா?
5: ஓகே. இன்றைய தினமங்கள் முதுகெலும்பு ராஜாவும் மற்றது திருசன்
0: அண்டன் பிருந்தா திரிஜன் மிதிசன்
5: மிதிசன் மற்றது பிருந்தா தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவரது சகல சவாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழவன் கொண்டு வாழ்த்தி கொண்டு அன்றன் தம்பதிகள் திருமண நாளையும் கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்களை தொடர்ந்து இங்கே வானிலைகளில் காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் பாமா.
0: பாமா அவர்கள் உங்களையும் வரவேற்று அணைத்துக் கொள்கிறோம்.
6: நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கீங்க அன்பு அண்ணா ராஜா அண்ணா எல்லா செல்வங்களை பற்றி சீரும் சிறப்புமாக தெய்வத்தின் அருளோடு என்றும் நீண்ட ஆயுளோடு வாழ்வன் ஒன்று வாழ்த்தி கொண்டு மற்றும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பான உறவுகள் அனைவருக்கும் உங்களது அன்பான வாழ்த்துக்களை கூறி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: உலகம் வாழ்த்து நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பியுங்கள். நன்றி.
6: ஓகே. நன்றி.
0: நன்றி. இங்கே வைபரூடாக வந்திருக்கிறவரை பார்க்கலாம். ஜோசிரியம்மா நினைக்கிறேன், அவரையும் வரவேற்று அணைத்துக் கொள்கிறேன்.
7: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம்.
7: வணக்கம். நான் யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வரவேற்றுக் கொள்கிறோம்.
7: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் காந்த குரலோன் ராசா அவர்களுக்கு எங்கள் வித்ய நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவ அம்மாவின் அருளுடன் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வான்வெளியில் வந்து எங்களுடன் மகிழ்வாக கதைக்கிறார். அவருக்கு எங்கள் வித்ய நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றது அண்டன் பிருந்தா திரிசன் மிதுசன் அந்த நாலு பேருக்கும் எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திருமண நாளை கொண்டாடுற பேரை சொல்லுங்கள். எழுதையில் தம்பதிகள் நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று அவர்களை வாழ்த்திக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம் தர்சன்.
0: நன்றி. என்னும் இரண்டு நேர்களை இணைப்போம். இங்கே தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம்.
8: நன்றி. எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் உயிர் நாடி டிஆர்டி வானொலியின் உயிர் நாடி ராஜா சகோதரன் ராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் சகல வளமும் பெற்று நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அத்துடன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் விதுஷன் பிருந்தா திரிஷன் அவருக்கும் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அஞ்சன் ஜனனி தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் சகல சௌவாக்கியங்களும் பெற்று இனிதே வாழ வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்திக் கொண்டு அன்பாக விடப்படுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வாட்ஸ்அப் ஊடாக காத்திருக்கின்ற நேரை இறுதி நேராக இணைத்துக் கொள்கின்றேன். வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவர்
9: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம்.
9: நீங்க நிலைமை இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று அகவை எழுபது கொண்டாடும் டிஆர்டியின் முதுகெலும்பு எஸ் ராஜா அண்ணா அவர்களுக்கு எங்கள் இனிய குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் என்றென்றும் நலமாக எல்லா நலன்களுடனும் வளமாக நலமாக தனது குடும்பத்தினருடன் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு மற்றும் மிதுஷன் பிருந்தா விதுஷன் ஆகியோருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நன்னாளை கொண்டாடும் அண்டன் ஜெனனி அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவ என்றென்றும் இல்லறம் என நல்லறம் அதில் இனிய அனைத்து நலன்களுடனும் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம் தர்சன்.
0: நன்றி உங்களுக்கும்.

இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் எங்கள் அன்பு ராஜா அவர்கள். அவருடன் அன்டன், பிருந்தா, நிரஞ்சன், மிதுசன் அவர்களும் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நன்னாளை கொண்டாடுகின்றார்கள் அன்டன் ஜனனி தம்பதிகள். அவர்களுக்கும் இன்று கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைவருக்குமே இதயபூர்வமான நன்றிகளோடு நிறைவுக்கு வருகிறது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். நிதிய கலை நேரம் 9:04, ஐக்கியராட்சியத்திலே 8:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் TRT தமிழ் ஒலியில் தொடர்கின்றது.

டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இந்தியாவில் பிறக்கும் இலங்கை அகதிகளின் பிள்ளைகள் நாடற்றவர்களாக மாறும் ஆபத்து காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருப்பதை நிறுத்தி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை போன்ற அனைத்து உதவிகளையும் சலுகைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் உடன் இடநிறுத்த வேண்டுமென்று வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 9.12 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. நாட்டிலுள்ள சிறைச்சாலை சட்டங்களில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கான முறையான விளக்கம் எங்கும் கிடையாதென்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். எதிர்கட்சி

அதை அகற்றிவிடலாம் என்று அரசாங்கம் நினைத்தால் அது பெரும் தவறான எண்ணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். அரசாங்கம் எப்போதும் ஆபத்துக்கள் நிகழ்ந்து பெரும் சேதம் ஏற்பட்ட பின்னரே விழித்துக் கொள்ளும் பொறுப்பற்ற போக்கினை கொண்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மாமன்ன பெரும குற்றம் சாட்டியிருக்கிறார். சுற்றுலா அணுகலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாலமான கொக்குளாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்தை நிர்மாணிப்பதில் சுற்றாடல் அமைச்சகம் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் சுற்றுலா பிரதி அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். விவசாயிகளின் வாக்குகளால் ஆட்சி அமைத்த அரசாங்கத்துக்கு எதிராக இன்று விவசாயிகளை வீதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தியாசிரி ஜெயசிகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையின் நகர்ப்புற போக்குவரத்து சேவையை நவீனமயமாக்குவது தொடர்பான அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இரத்த பரிசோதனைக்காக அதிக கட்டணம் அறவிட்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த அபராத தொகை விதிக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து 750 மில்லிமீட்டர் கொள்வனவு கொண்ட அதிவிசேஷ சாராய பொத்தலின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோரிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு லாபம் வழங்கும் எந்தொரு பெருந்தோட்ட நிறுவனத்தையும் அங்கீகரிப்பதற்கோ அல்லது அனுமதிப்பதற்கோ இலங்கை மத்திய வங்கியிடம் எத்தகைய பொறிமுறையும் கிடையாதென்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவிக்கிறார். காவல்துறை அதிகாரிகளின் படங்களை பயன்படுத்தியும் அவ்வாறு போலியாக ஆள்மாறாட்டம் செய்தும் சமூக வலைதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் மோசடிகளிலிருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நுகர்வோரிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு லாபம் வழங்கும் எந்தொரு பெருந்தோட்ட நிறுவனத்தையும் அங்கீகரிப்பதற்கோ அல்லது அனுமதிப்பதற்கோ இலங்கை மத்திய வங்கியிடம் எத்தகைய பொறிமுறையும் கிடையாதென்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் தெஹிபலே மல்லி என்பவருக்கு கஞ்சிபான இம்ரான் என கூறிக்கொள்ளும் நபரொருவர் விடுத்துள்ள புதிய மிரட்டல் தொடர்பான காணொளி மற்றும் அதற்கு தெஹிபலே மல்லி பதிலளிக்கும் குரல் பதிவுகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. கோமகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் முற்பகல் திடீர் தீபத்தில் 5 உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடலங்கள் மீதான மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டி பன்வில நக்லஸ் ஆற்றில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் கற்பாறையிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சோக சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. கொடகலை ஈரோஸ் ஜன்னாக முன்னணியின் பிரேசபை உறுப்பினர் ராஜேந்திரன் மீது 2 நபர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கம்பளை உடோவிட்ட பகுதியில் மாவிலி ஆற்றில் குளிக்கச் சென்ற 15 வயதுடைய சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாத்தறை தெவினுவர தேவாலயத்தின் அருகிலுள்ள வீடொன்றின் மீது இனந்தெரியாத துப்பாக்கிதாரியினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் திக்வெல்ல பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கட்நாயக்கா சர்வதேச விமானத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் கொண்டு சென்ற வெளிநாட்டு பயணியொருவர் நேற்று போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைமன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோதமாக கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய படகொன்றுடன் 9 இந்திய கடத்தொழிலாளர்களை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா அதிகாரிகளை வலியுறுத்தியிருக்கிறார்.
நஞ்சு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாதல் மூளையில் டோபமைன் எனப்படும் ரசாயனத்தின் அதிகப்படியான வெளிப்பாட்டை தூண்டுவதன் மூலம் அதன் இயற்கையான தூண்டுதல் அமைப்பை சீர்குலைக்கக்கூடும் என்று உளவள ஆலோசகரும் உளவியல் நிபுணருமான மருத்துவர் சமிந்த வீரஸ்ரீவர்த்தன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் ஜூலை 23 மற்றும் 24 தேதிகளில் பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெறவுள்ள 33 ஆசியான் பிராந்தியம் என்ற அமைச்சர்கள் கூட்டத்திலும் நல்லிணக்கம் மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தின் 50 ஆண்டு நிறைவு விழாவிலும் பங்கேற்க இருப்பதற்கான தகவல்கள் வந்துள்ளன. பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறும் 33 ஆசிய பிராந்திய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையின் முக்கிய நிகழ்வுகளுக்கிடையே இலங்கையின் வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத், இந்திய வெளிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பங்களாதேஷ் வெளிவுகார அமைச்சர் கலிலுர் ரஹ்மான் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். மலேசியாவில் இலங்கை பெண் ஒருவரை கட்டாய உழைப்பு சுரண்டலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 38 வயதுடைய இலங்கை வர்த்தகர் ஒருவர் அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அத்துடன் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண் மலேசிய அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கிறார். இலங்கையிலும் இந்தியாவிலும் அனுமான் சிலைகளை வழிபாட்டுப் பொருட்களாக போற்றும் மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பலின் பின்னணி தற்போது அம்பலமாகியிருக்கிறது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை 2 ஒத்திவைக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் சனிக்கிழமை புதுச்சேரிக்கு செல்லும் பயணத்திட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு கேள்வித்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக இந்திய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கியுள்ளார்கள். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை அவர்களும் வலியுறுத்துகிறார்கள். இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது குற்றமல்ல என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்துக்கு நடிகரும் இயக்குநருமான கென் கருணாஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாங்கள் தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் JP நட்டா மீண்டும் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு குறித்து மக்களவையில் விரிவாக விவாதிக்க தாங்களும் தயாராக இருப்பதாக மத்திய அரசும் அறிவித்துள்ளது. மக்களவையில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து அநாகரிகமாக பேசியதாக மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி நடப்பு மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் அவர் இடநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார், அவரின் மகளும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுப்ரியா சுலி ஆகியோர் நேற்று சந்தித்து விரிவாக உரையாடியுள்ளார்கள். இந்தியா சீனா இயல்பு உறவுக்கு எல்லையில் அமைதி நிலவுவது அவசியம் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் நேரில் வலியுறுத்தியிருக்கிறார். மணிக்கோம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவில் நடந்த சாலைபத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த 3 இந்தியர்கள் பலியானார்கள். 2 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அசாமில் இடைவிடாத பலத்த மழையால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. மழை தொடர்பான அசம்பாவித சம்பவங்களில் மேலும் 10 பேர் உயிரிழந்ததை அடுத்து இறப்பெண்ணிக்கை 31 அதிகரித்திருக்கிறது. மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை நிபந்தனையின்றி நிறைவேற்ற வலியுறுத்தி மகளிர் கூட்டமைப்பினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மெரினா அண்ணா சதுக்கத்தில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி நேற்று வெளியிட்டிருக்கிறது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தற்போது தண்ணீர் திறக்க வாய்ப்பே கிடையாது என்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 53 கூட்டத்தில் கர்நாடகா திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் பலர் இப்போது சேலி வழி வேலைகளை தெரிவு செய்து வருகிறார்கள். ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாகியிருக்கிறது. முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களிலும் இன்று அதிகாலை 6 வெளியானது. தமிழக ரசிகர்கள் கேரளா மற்றும் கர்நாடக எல்லைகளில் அமைந்துள்ள திரையரங்குகளுக்கு சென்று படத்தை பார்த்து வருகிறார்கள். தமிழகத்தில் காலை 8:30 முதல் காட்சி வெளியானது. விஜயின் கடைசி படம் என்பதாலும் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி படம் வெளியாவதாலும் திரையரங்குகளில் ரசிகர்கள் பலர் மிகுந்த ஆவலுடன் படத்தை கண்டு கூட்டங்கூட்டமாக ரசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலரை பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். காவல் நிலையங்களில் சிசிடிவி கமராக்களை நிறுவும் பணிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் கடந்த ஜூன் மாதத்தில் உள்நாட்டு விமானங்களில் 1,35,00,000 பயணிகள் பயணித்துள்ளார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,08,000 ரூபாவுக்கும், கிராமுக்கு 70 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,500 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில், சவுதி அரேபியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான அணுசக்தி திட்டத்துக்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை அமெரிக்கா தற்போது அறிவித்திருக்கிறது. ஈரான் கோர்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அதன் பாலம் அல்லது எரிசக்தி வளாகம் குறிவைத்து தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்திருக்கிறார். அவரின் மிரட்டலுக்கு ஈரானும் பதில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உள்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்பட்டால் தகுந்த பதில் நடவடிக்கை தங்களால் எடுக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆசியான் அமைப்பு சந்திப்பில் ஈரான் போர் குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேசியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை மீதான ஈரான் அதிகாரம் கொள்வது மத்திய கிழக்குக்கு அப்பாலும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் விளக்கி தெரிவித்திருக்கிறார். ஈரான் போரில் இதுவரை 37.5 பில்லியன் டாலர் செலவாகியுள்ளதாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி அந்த நாட்டின் ராணுவ தளபதி ஒலெக்சாண்டர் சிர்கியை பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். ஆஸ்திரியாவில் அடால்ஃப் ஹிட்லர் பிறந்த வீடு காவல் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. தீவிர வலசாரி ஆதரவாளர்கள் அந்த இடத்தை நிமிடமாக கருதி வருவதை தடுப்பதே இதன் நோக்கமாக இருக்கிறது. ஃப்ருனோஃப் ஆமின் நகரில் உள்ள அந்த கட்டிடம் 23 மில்லியன் யூரோ செலவில் தற்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரியாவில் இந்த இடம் இருக்கிறது, ஹிட்லர் பிறந்த நினைவு வீடு அது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இடையிலான மோதலால் பாதிக்கப்பட்ட லெபனானுக்கு அமெரிக்கா சார்பில் பெரும் உதவிகள் வழங்கப்படும் என்று அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதனிடத்தில் பொருளாதார தடைகள் மூலம் கியூபா அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி அளித்து வரும் அமெரிக்கா அந்த நாட்டு மக்களுக்கு நேரடியாக உதவும் வகையில் உணவு சுகாதாரப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜெனிடர் சவுனா அமோனா என்ற 34 வயது பெண் ஒரே கருமுட்டையில் இருந்து உருவான 4 பெண் குழந்தைகளை பிரசவித்திருக்கிறார். ஆசியான் நாடுகளில் மாணவர்களுக்காக புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. ஏ எதிர்காலத்துக்கு தயாராக அது உதவும். முகாம்கள், பரிமாற்ற திட்டங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி வழங்கப்படும். அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பயிற்சி கவனம் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் செயற்கை நுண்ணறிவை மிகுந்த தயக்கத்துடன் அணுகிய ஹாலிவுட் இப்போது அதை அரவணைக்க தொடங்கிவிட்டது. பல ஏ நிறுவனங்களுடன் கைகோத்து திரைப்பட தயாரிப்பில் அந்த தொழில்நுட்பத்தை வெளிப்படையாக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது தற்போது ஹாலிவுட். மதுபோதையில் வாகனம் ஓட்டிய வழக்கிலிருந்து தப்பிக்க இறந்தது போல் நாடகமாடிய ஒருவர் வசமாக சிக்கியிருக்கிறார். இந்த சம்பவம் சீனாவில் பதிவாகியுள்ளது. மலேசியாவில் பெண்ணொருவர் தைரியமாக பாம்பை பிடித்த சம்பவத்தின் காணொளி தற்போது இணையத்தில் விரைவாக பரவி வருகிறது. ஜப்பானின் பல இடங்களில் வெப்பநிலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பூசலால் எண்ணெய் விலைகள் இன்று அதிகாலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இன்று நடைபெறவுள்ள 1வது போட்டியுடன் ஆரம்பமாக இருக்கிறது. இந்தியா சிம்பாவே மோதும் 3 ஆட்டங்கள் கொண்ட டி20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டம் ஹரோர்வில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்து அணியுடனான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் மேற்கிந்திய அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் போராடி வெற்றி பெற்றிருக்கிறது. முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் தான் கடந்த ஏப்ரலில் குடித்துவிட்டு காரை ஓட்டியதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். இந்த குற்றத்துக்கு 9 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்படுமா அல்லது 2,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுமா அல்லது இரண்டும் இணைந்து வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, லக்ஷ்யா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் தங்களின் முதல் சுற்றில் நேற்று வெற்றி கண்டுள்ளார்கள். கால்பந்து உலகக்கோப்பை 2026 ஒரு கோல் அசிஸ்ட் கூட செய்யாத ஸ்பெயின் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரோட்ரிக்கு தங்கப்பந்து விருது வழங்கப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. உலகக்கிண்ண இறுதியாட்டத்தை கிட்டத்தட்ட 63 மில்லியன் அமெரிக்கர்கள் பார்த்துள்ளதான தகவல் வந்துள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை அதுவே ஆகப்பெரிய எண்ணிக்கை என்று தெரிவிக்கப்படுகிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilali.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 384 ரூபாய் 12% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 28% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336 ரூபாய் 10% இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 49% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413 ரூபாய் 30% இந்திய பெறுமதியில் 118 ரூபாய் 64% ஒரு அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450 ரூபாய் 1% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 20% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபாய் 97% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 61% கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: ஐரோப்பிய வானொலி கடந்து உங்கள் வாசல் தேடி வரும் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானொலிகளில் தொடர்கின்றது காலை பூந்தன்றல். இன்றைய காலை பூந்தன்றலானது வாழ்த்து நிகழ்ச்சியாக, அனுசரண நிகழ்ச்சியாக, தாயத்தில் வேலனை மேற்கை சென்றவரும் பிரான்சில் வசிக்கும் அரசரட்னம் ஸ்ரீஸ்கந்தராஜா ஏஎஸ் ராஜா அவர்களின் டிஆர்டி தமிழொலியின் மூச்சாக விளங்கும் அறிவிப்பாளர் இன்று தனது பிறந்த நாளை அன்பு மனைவி புவிராணி, அன்பு பிள்ளைகள் ஸ்ரீ சங்கரி, ஸ்ரீ ஜனகன், அன்பு அண்ணா குடும்பம், நோர்வேயில் வசிக்கும் அன்பு தங்கை சித்ராபாவின் குடும்பம், பிரான்சில் வசிக்கும் அன்பு தம்பி கார்த்தி குடும்பம் மற்றும் மச்சான்மார், மச்சாள்மார், பிராமக்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், டிஆர்டி உறவுகள் அனைவரும் இணைந்து அபிராமி அம்மன் அருளோடு தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசரணை கொடுத்து டிஆர்டி தமிழனியினுடைய வளர்ச்சி கருதி இதனை வானிலைக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள் அன்பு உறவுகளான சுபாசினி பத்மநாதன் குடும்பம், மீனா மகேஸ்வரன் குடும்பம், ராணி சம்பந்தர் குடும்பம், பிரேமா கைலாயநாதன் குடும்பம், ராதா கனகராஜா குடும்பம், அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான வாழ்த்துக்களோடு

0: அவரை வாழ்த்தி சில நேயர்களும் அறிவிப்பாளர்களும் கவிதைகளை உருவாக்கியிருக்கிறார்கள். முதல்ல திருமதி பாரதி அவர்கள் உருவாக்கியிருக்கிற கவிதையை கேட்போம்.
1: 70வது அகவை வாழ்த்துக்கள். அகதி மண்ணிலிருந்து அமுத குரல் ஒன்று அருமை தமிழெடுத்து அழகு மலர் தொடுத்து 30 ஆண்டுகளாய் முதுகெலும்பாய் நீதானே. கதிரோனை எழுப்புகின்ற காந்தவர் குரலோனே. காலையை பூந்தன்றில் ஆக்கும் வேலனை மகன் நீயோ. தனியோ குளிரோ மழையோ வெயிலோ பணிக்கென விரைந்திட மணித்துளி வியந்திடம் வசிகர குரலோடு வானலை எல்லாம் தமிழ் பூக்களை சொரிந்து எம் நாட்களை எல்லாம் நந்தவனம் ஆக்கிடும் ராஜா அண்ணா. கலகலப்பான கதை கம்பீரமான குரல் கைதிரல் நுனியில் திரைப்பாடல்கள் நடமிட அன்பினை கொட்டி அழைக்கும் வணக்கத்தில் அகமெல்லாம் குளிர வைக்கும் அற்புதம் தனி அழகு. தமிழொலி தந்த ஸ்ரீஸ்கந்த ராஜா தரணியில் என்றும் புகழுடன் வாழ்க. ராணியின் ராஜாவாய் மகளுடனே கலைவாணி சிறந்தொட்ட தமிழ் மகனே. தமிழோடு கலையோடு 100 ஆண்டு வாழிய அகதி மண்ணில் இருந்து அமுத குரல் ஒன்று அருமை தமிழ் எடுத்து அழகு மலர் தொடுத்து 30 ஆண்டுகளாய் முதுகெலும்பாய் நீதானே. கதிரோனை எழுப்புகின்ற காந்தவர் குரலோனே. காலையை பூந்தன்றலாக்கும் வேலனை மகன் நீயோ. தனியோ குளிரோ மழையோ வெயிலோ படிக்கென விரைந்திட மணித்துளி வியந்திடம் வசிகர குரலோடு வானலை எல்லாம் தமிழ் பூக்களை சொரிந்து எம் நாட்களை எல்லாம் நந்தவனம் ஆக்கிடும் ராஜா அண்ணா. கலகலப்பான கதை கம்பீரமான குரல் கைதிரல் நுனியில் திரைப்பட பாடல்கள் நடமிட அன்பினை கொட்டி அழைக்கும் வணக்கத்தில் அகமெல்லாம் குளிர வைக்கும் அற்புதம் தனி அழகு. தமிழொலி தந்த ஸ்ரீஸ்கந்த ராஜா தரணியில் என்றும் புகழுடன் வாழ்க. ராணியின் ராஜாவாய் மகளுடனே கலைவாணி சிரம் தொட்ட தமிழ் மகனே. தமிழோடு கலையோடு 100 ஆண்டு வாழிய அன்புடன் டிஆர்டி நேயர்கள் அவர்கள் சார்பில் கவிதை பாரதி அவர்கள்.
0: அவரது கவிதையை தொடர்ந்து திருமதி திரு அவர்களுடைய கவிதை வாழ்த்தை கேட்கலாம்.
1: காற்றலையின் காவியமே கம்பீர குரலின் பேரரசரே. காற்றலையில் தேன் கலந்து செவிகளுக்கு விருந்தளித்தீர்கள். மாற்றமில்லா உங்கள் குரலால் நேயர்களின் மனங்களை வென்றெடுத்தீர்கள். 70ஆம் அகவையில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் எழில் கொஞ்சும் தமிழ் மகனே இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 29வது ஆண்டுகள் எமது வானொலியின் மூச்சாகி இன்பமோடு இல்லங்கள் தோறும் ஒலித்த பெறும் பேச்சாகி செய்திகளும் பொழுதுபோக்கும் உங்கள் குரலில் தமிழ்ந்து வர திசையெங்கும் காத்திருந்தோம் உங்கள் தமிழை பருகிடவே. தலைமுறை பல கடந்தும் உங்கள் நாவன்மை குறையவில்லை. தங்க குரலிலே உங்களுக்கு நிகராக இங்கு யாரும் இல்லை. மைக்கின் முன்னே நீங்கள் அமர்ந்து பேசும் அந்த கம்பீரம் எங்கள் வானொலிக்கு என்றும் அழியாத பேராதாரம். இன்பங்கள் பல கண்டு இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும். இளமை ததும்பும் குரலோடு எங்களை ஆள வேண்டும். விழாக்கோலம் பூணுகிறோம் உங்கள் 70ஆம் வயதினிலே. வியந்து வாழ்த்துகிறோம் எமது வானொலி குடும்பத்தினிலே. வார்த்தைகளின் நயத்தாலே எங்களை கட்டி போட்டீர்கள். வானொலி வரலாற்றில் உங்கள் பெயரை ஆழமாக நட்டீர்கள். உங்கள் வழிகாட்டுதல் எங்களின் நாளைய ஒளிவிளக்கு. நீடுழி வாழ்கவே என வாழ்த்துவதே எங்களின் இலக்கு. எமது வானொலி குடும்பத்தின் சார்பில் மதிப்புக்குரிய மூத்த அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காற்றலையின் காவியமே கம்பீர குரலின் பேரரசரே. காற்றலையில் தேன் கலந்து செவிகளுக்கு விருந்தளித்தீர்கள். மாற்றமில்லா உங்கள் குரலால் நேயர்களின் மனங்களை வென்றெடுத்தீர்கள். 70ஆம் அகவையினில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் எழில் கொஞ்சம் தமிழ் மகனே இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 29வது ஆண்டுகள் எமது வானொலியின் மூச்சாகி இன்பமொடு இல்லங்கள் தோறும் ஒலித்த பெறும் பேச்சாகி செய்திகளும் பொழுதுபோக்கும் உங்கள் குரலில் தமிழ்ந்து வர திசையெங்கும் காத்திருந்தோம் உங்கள் தமிழை பருகிடவே. தலைமுறை பல கடந்தும் உங்கள் நாவன்மை குறையவில்லை. தங்க குரலிலே உங்களுக்கு நிகராக இங்கு யாரும் இல்லை. மைக்கின் முன்னே நீங்கள் அமர்ந்து பேசும் அந்த கம்பீரம் எங்கள் வானொலிக்கு என்றும் அழியாத பேராதாரம். இன்பங்கள் பல கண்டு இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும். இளமை ததும்பும் குரலோடு எங்களை ஆள வேண்டும். விழாக்கோலம் பூணுகிறோம் உங்கள் 70ஆம் வயதினிலே. வியந்து வாழ்த்துகிறோம் எமது வானொலி குடும்பத்தினிலே. வார்த்தைகளின் நயத்தாலே எங்களை கட்டி போட்டீர்கள். வானொலி வரலாற்றில் உங்கள் பெயரை ஆழமாக நட்டீர்கள். உங்கள் வழிகாட்டுதல் எங்களின் நாளைய ஒளி விளக்கு. நீடூழி வாழவே என வாழ்த்துவதே எங்களின் இலக்கு. எமது வானொலி குடும்பத்தின் சார்பில் மதிப்புக்குரிய மூத்த அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரு அவர்கள்
0: வாழ்த்து கவிதைகளை தொடர்ந்து நேயர்களுடைய வாழ்த்துக்களோடு இங்கே வானொலிகளில் இணைய இருக்கின்றோம். அதே நேரத்தில் 09:00 என்று ஆரம்பமாகின்ற தொலைபேசி இலக்கம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது இயங்காது இருக்கிறது என்பதையும் நேயர்களுக்கு அறியத்திருக்கிறோம். அதன் காரணம் அதில் முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் வாட்ஸ்அப், வைபர் மற்றும் 01:48:32:15:40 என்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக இணைந்து கொள்ளலாம். இங்கே தொடர்ந்து வந்திருப்பவர் 01:48:32. வணக்கம், உங்களை வரவேற்று அணைத்துக் கொள்ளுகின்றோம்.
2: நன்றி தரிசனா. நீங்க நிலமாயிருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் விருத்தாகிய காந்தக்குரோடன் ராஜா அண்ணாவுக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய பிறந்தனா நல்வாழ்த்துக்கள். ராஜாண்ணா உடல் ஆரோக்கியத்தோடும் 100 ஆண்டையும் கடந்து எங்கள் அன்பும் பாசம் நிறைந்த ராஜாண்ணா எந்த நோயும் இல்லாமலுக்கு எதுவும் அணகாமலுக்கு அபிராமி நாகம்மாள் நறுக்கடச்சத்தோடு வாழ வேணும் வேண்டு வாழ்த்திக் கொள்கிறேன். இதை வானொலி கெடுத்துலாம் அந்த சுபாஷினி மீனா சுபாஷினி குடும்பம், மீனா குடும்பம், ராதாக்கா குடும்பம், பிரேமா குடும்பம், மற்றது ராணி சம்பந்தர் அக்கா குடும்பத்தின் இவருக்கு நான் அது நம்பிக்கையும் வாழ்த்துக்களை வந்துருந்து கொண்டு நான் நிக்கிற இடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறபடியா ராஜாண்ணாக்கு கவிதை தர முடியவில்லை. எடுத்து வச்சுனா நான் பின்னேரம் கொடுக்கறேன். நான் வேலையில
0: கொடுக்க முடியா இருக்குது. ராஜா தப்பிட்டார்.
2: நன்றி
0: நன்றி
2: அண்ணா.
0: சரி, இங்கே தொடர்ந்து வைபரோடாக திருமதி பத்மராணி அவர்கள் என்று நினைக்கிறேன். அவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறோம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க என்ன கவிதையா பாட போறீங்களா?
3: ஒன்றுமே செய்யல, வாழ்த்த
0: சும்மா பாட்டு பாடுங்க. அப்போ ராஜாவின் பேர் வரத்தக்கத
3: கைய வச்சா போனதில்லே. சரியா?
0: இனி பக்தி பாட்டு, பக்தி பாட்டு ராகத்துல பாடுங்க.
3: எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுரேஷ்கந்த ராஜா அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலைக்கு எடுத்து வந்த வீராங்கனைகள் 5 பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.
0: நன்றி, வணக்கம். இங்கே ஒருவர் ஏற்கனவே காத்திருந்தார், அவரை தவறுதலாக தொடர்பை நிப்பாட்டிவிட்டார் நினைக்கிறேன். அவர் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். சைபர் ஒன்றில் தொடர்பு கொண்டவர் இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். இல்ல, உங்களோட பேர் அதுல விளை இல்லை எனக்கு. என்னடா அந்த திரை வந்து உடனடியாவே இருட்டாகுது. மற்ற உங்களோட தொலைபேசி இலக்கம் தான் விழுகுதே ஒழிய உங்களோட பேர் விழுகுது இல்ல.
3: நிகழ்ச்சியை
0: பொறுத்து தான் சிரிப்பு வாரதும் அழுக வாரதும் எல்லாம் நிகழ்ச்சிகளை நடக்கிற நிகழ்ச்சிகளை பொறுத்து தான். ராஜாக்கு இப்படி பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் சில பேருக்கு வைத்தறிச்சல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள்.
3: எங்களுக்கு என்ன வடபாயசத்தோட சாரியோட சாப்பிட்ட மாதிரி மகிழ்ச்சியா தொடக்கத்திலேயே அப்படி ஒரு
0: காலமும் நேரம் வரையக்குள்ளே அதை சொல்றேன். வயிற்றறிச்சல் கொண்டார்கள் அப்படி எல்லாம் என்று. சரியா?
3: இங்க நல்லா இருக்கணும், டிஆர்டி நல்லா இருக்கணும். டிஆர்டிய இதுவரைக்கும் தூக்கி கொண்டு போனவர் இருந்தா எங்கட ராஜா அண்ணா தான். ராஜா அண்ணா, நீங்கள் 70வது பிறந்த நாள் தர்ஷனுக்கு தெரியும். 70வதுக்கு என்ன பவளமா வைதூரியமா என்னண்டு நான் கூட கேட்கிறேன்னு சொல்றாரு.
0: தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
3: சொல்லுங்க. மட்டும் இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரு சகோதரத்திலும் மேலாக பாசமாக ஆரையும் எத்தனை சகோதரிகளை இவர்கள் வச்சிருக்கிறாருன்னு தெரியல. அவ்வளவு பாசத்தோடு அரவணைச்சு கோபம் வந்தா கோபமாக கதைப்பேன். அடுத்த நிமிஷம் மாறி அவர்களோட அரவணைச்சு நடுக சந்தோஷமா கதைக்கணும் என்று இல்லை.
4: அப்படி அழகாக லோரையும் திறக்கிற தன்னுடைய வாய்க்கு ஒரு வார்த்தைகளாலேயே கட்டுப்படுத்தி வைத்து ஒரு வேறு இடங்கள் ஏன்னா வேற வேறு இதுகள் வந்தோம் சகோதரத்தை தாண்டி அவர் செல்வதில்லை. அப்படிப்பட்ட எங்கட ராஜாண்ணாக்கு இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு மூத்த அறிவிப்பாளராக காந்த குரலோனாக இருக்கும் ராஜாண்ணா, நீங்கள் நினைத்த காரியம் கையூடி நீங்கள் நிறைவாக மகிழ்வாக உட மனைவி பிள்ளைகளோடு நிறைவாக நீங்க வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் ராஜாண்ணா. வாழ்க வளமுடன், வாழ்க வல்லாண்டு, 16 பேட்டி பெருவாழ்வு வாழணும் நீங்கள் என்று கண்களால கண்ணீர் கூட வருது வாழ்த்தும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ராஜண்ணா. மற்றும் இன்று இந்த வானொலிக்கு எடுத்து வந்த இந்த 5 உறவுகளுக்கு பிள்ளையா பேரை சொல்லிடுவேன் என்று கவிதா இருக்கு. தர்சன் சந்தோஷத்துல ராணி சம்பந்தர், பிரேமா கைலாயநாதன், மற்றது ஜெர்மனியில இருந்து அவன் பேரா பேரை சொல்லுங்க தர்சன் பிளீஸ். வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள்
0: அவர் பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனி இல்ல நான் மெக்கானிக் பாடி போட்டு கதைச்சு கொண்டிருக்கிறேன். சரியா?
4: இல்ல கேட்டது கேட்டது.
0: உங்களுக்கு கம்பளியில கேட்டது தெரியல. சரியா? மற்றது அந்த ராஜாண்ட வந்து வைர விழாவுக்கும் பவள விழாவுக்கும் இடையில தான் இருக்குத. வைரவுளாவுக்கும் பவள விழாவுக்கும் இடையில தான் வரும். அதான் 70வது வந்து அது ரெண்டுக்கும் இடையில தான் வரும். ஒன்றில் 5 அல்லது 10 வருஷம் மட்டும் தான்
4: நடக்கும். அவர்கள் வந்து சொல்லுவார்கள் என்று
0: அறிவிப்பாளரும் ராஜா அவர்கள்
4: தான்.
0: கதைச்சு கொண்டிருக்கையுள்ள இன்னொரு நேரம் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்றார். நீங்கள் தொடர்பு உண்டாதான் அவரையும் இணைக்க முடியும். நன்றி. சரி, நன்றி உங்களுக்கு. சரி, இங்கே தொடர்ந்து 01 48 32 15 40 காத்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் தர்சன், நான் ஒரு சித்ராபாவா இருக்கிறேன்.
0: சித்ராபாவன் அவர்களுக்கும் வரவேற்பை தந்து
5: நன்றி. நன்றி. தொலைபேசி முதல் தூண்டிச்சுக்கிட்டீங்க.
0: இல்ல, துண்டிக்கையில நீங்க தான் காத்திருந்தீங்க. நான் தவறுதலாக எடுக்கிறதுக்கு அமர்த்தியக்குள்ளே அது மெற்ற பக்கம், அந்த கட்ட மெற்ற பக்கம் அமர்த்தப்பட்டுட்டு. நான் இங்கால இதை பார்த்து கொண்டு அமர்த்தியக்குள்ளே அது அங்கால போயிட்டு.
5: நலமா இருக்கீங்களா?
0: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
5: நன்றி நன்றி. நீங்களே நல்ல சுகமா இருக்க இல்லாமல்
0: உங்களுக்கு நிலம் இல்லாட்டி ஒருத்தர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நிலத்தோட இருக்கிறேன் என்று சொல்லுவீங்களா, அல்லது நிலம் இல்லாமல் இருக்கிறேன் சொல்றீங்க? இப்ப ரோட்டால போய்
5: இருந்தாலும் நிலத்தோட
0: காலையிலேயே பொய்ய சொல்லி சொல்லி சொல்றீங்க. சரி, சொல்லுங்க.
5: இன்று 70வது அகவை சாலையில் எடுத்து வைத்திருக்கும் காந்த குரலும் அண்ணா செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று சேக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடும் என்றும் சீரும் சிறப்போடும் சிரம் சீவியாக வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் சிறு ஏதற்கு அமரை பிரார்த்தித்துக் கொண்டும் உடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் அண்ணா.
0: சின்ன செல்லத்துக்கு, சின்ன செல்லத்துக்காக நீங்கள் பாடக்கூடிய பாடல்
5: அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கையூர். அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கையொரு தீபம் என்றோ அன்று சொன்ன வேதம் என்று அதன் பேய் பாசம் என்று.
0: நீங்க சொல்றதெல்லாம் ராஜா கேப்பாரா?
5: ஆமா.
0: இல்ல, என்ன சொன்னாலும் கேப்பாரா?
5: ஆமா.
0: அவர் முந்தி தொலைக்காட்சி இருந்த நேரத்துல அவரை தெரியும் தானே உங்களுக்கு? அப்படியே சிகரெட் பத்தி கொண்டே இருப்பார் தொடர்ந்து.
5: அப்படியா? எங்களுக்கு தெரியாது.
0: செயின் மாரி பத்தி கொண்டிருப்பார். அப்ப நான் நெடுகளும் பேசுறது ராஜகோபால் இவர்கள் எல்லாம் சுற்றி வளைச்சு ராஜா எழும்புறான் இல்லையா? என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நினைக்கிறாங்க ஒழிய மருத்துவரை அழைக்கிற நோக்கம் அவைக்கு இருக்கீல
5: கேட்டு
0: பாருக்கு தெரியும். அப்ப நான் டக்கண்டு இவை விழுந்து கிடந்த உடனே நான் டக்கண்டு வந்து அப்பா வந்தனா டக்கண்டு ஆம்புலன்ஸு கடிச்ச நான். அப்ப அங்க மருத்துவர் சொல்லி இருந்தார் இன்னொரு 15 நிமிஷம் பிந்தி வந்திருந்தா அவரை காண்றது கஷ்டம்.
5: நன்றி.
0: இது புழுவா? இது உண்மையில நடந்த சம்பவம். நீங்க ராஜா
5: அவர்களிடம்
0: நடந்தது முதல் முறை அவர் மிக கடுமையாக இருந்து பல தடவைகள் கடவுள் அவரை காப்பாற்றி இருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு?
5: அது அந்த கதையா?
0: ஆமா,
5: அந்த கதை இப்ப நடந்தது
0: இல்ல, இப்ப நடந்தது இல்ல, இது வந்து முதல் நடந்தது. அந்த சிகரெட்டாலதான் அவருக்கு அந்த இதயத்துல இரண்டா இந்த சிகரெட் பத்துபவர்களுக்கு இவர் விளையாட்டிய அவற்றை அனுபவம் ஒரு விளையாட்டியா இருக்கும். அது முதல் அவருக்கு அந்த இதயத்துல நோய் வாரத்துக்கு சிகரெட் புகை தான் அடிப்படையில காரணமா இருந்தது.
5: அவருக்கு
0: அவருக்கு இல்ல இல்ல அவர் பேர்ந்து அதுக்கு பிறகு அந்த வழக்கத்துல இருந்து விடுதலை பெற்று விட்டார். அது வந்து அந்த விடுதலை பெற்றதால தான் அவர் நீண்ட காலம் இப்பொழுதும் எங்களோடு இந்த பணியை அவர் மக்களுக்கு செய்யக்கூடிய ஆற்றலை பெறுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். மற்றது நோய்வாய்ப்பட்டிருந்தா மழையோ இடியோ வெயிலோ வானொலியை வந்து நடத்துறதுண்டா அவர் ஒருதரால தான் முடியும். வேறு யாராலுமே முடியாது.
5: நன்றி நன்றி
0: நன்றி. அவை அவரை நான் போல்றோம் என்று சொல்லக்கூடாது. உண்மையிலேயே அவர் வானொலியை நடத்துறது என்பது ஒரு ஆக்களை கேட்டால் தெரியும். இப்படி இரவோ பகலோ வராமல் அந்த நேரத்துக்கு மற்றது ரசிகர்களை நேர்களை கட்டி வைக்கிறது என்பது மிகப்பெரிய பணி. அதை திறம்பட செய்யக்கூடிய ஒரே ஒரு நபராக ராஜா அவர்கள் விளங்குகின்றார் என்பதை கூறிக்கொண்டு இங்கே நவரத்னம் கனகரத்னம் அவர்கள் நினைக்கிறேன் வைபரூடாக இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்று அழைத்துக் கொள்கின்றேன். கணேசலிங்கம், நவரத்னம் கணேசலிங்கம். எனக்கு அங்கால எழுத்து படக் படக்கண்டு நின்று நின்று வருகிறது, அப்ப தெரியும்.
6: முதலில் இன்று 70வது பிறந்த நாள் கொண்டாடும் சிம்ம குரலன் ராஜா அவர்களை நல்ல நல்ல நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை வேண்டிக் கொண்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண்டேடுதே சொர்க்கம் கை மூடு வைக்கும் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம். சரியா?
0: நன்றி.
6: அது பாட தந்து வாழை குழந்த அந்த வீரர்களுக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு
0: சிகரெட்டை பற்றி நான் சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இல்லையா? சிகரெட் பத்துறதால
6: கட்டாயம் நல்லது.
0: உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்கா? கூடுதலா இதயத்துல பெரிய பாதிப்பு வாரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று சொல்லி அண்மைய ஒரு கணிப்பீட்டுல வந்து இப்படி அந்த இதய பிரச்சனைகள் முதல் முறை வந்தவரிடம் கேட்டப்பட்டதில் 69 விதத்தினருக்கு அவர்கள் சிகரெட் பத்துறது தான் கூடுதலாக இருந்தார்கள். அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி
6: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். வதனா அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம்.
7: நன்றி. இன்று அகவை 70வதில் காலடி அழைத்து வைக்கும் எங்கள் அன்பு ராஜா அண்ணா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவற்றை ஆரோக்கியத்தோட தொடர்ந்து டிஆர்டிக்கு சேவைகள் செய்து கொண்டிருப்பார் நினைத்து கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த சுபாஷினி பத்மநாதன், மீனா மகேசன், ராணி சம்பந்தர், பிரேமா கைலாநாதன், ராதா கனகராஜா ஐவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ரஜினி அண்ணன் உங்களோட மெயிலுக்கும் கவிதை போட்டிருக்கலாம்.
0: என்ன மெயில்ல இருக்கா? ஜெயந்தி அதை நான் போட போறேன் பொருங்க. எங்க இருக்கு
7: கதைக்க போறாரு?
8: ஹலோ, வணக்கம் தசன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
8: நீங்கள் நாங்கள் நிலமா இருக்கோம், நீங்கள் நிலமா இருக்க நம்பிக்கொண்டு
0: அவருக்கு சொல்லுங்க. ஜெகன் ஒரு கவிதை ஆற்ற கவிதை ரஜன் போடுற ரஜினி ஆண்டன் அவர்களுடையதான் கவிதை. ஜெகன் தான் போட்டிருக்கிறாரு. அவருடைய இமெயில் வரை இல்லை. நான் இப்போ அந்த ஜெகன் இதை பார்த்தது நான் நினைச்சு 70வது இதாண்டு போட அவையின்றி அந்த வாட்ஸ்அப் குரூப்பின் செய்தி இதை போட்டிருக்கிறாரு. இப்போதான் நான் திறந்து பார்த்தேன். சரியா சொல்லுங்க.
8: போட்டிருக்க போல.
0: சரியா.
8: இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அன்பான எங்கள் டிஆர்டி அறிவிப்பாளரும் டிஆர்டியின் முதுகெலும்பாகிய எங்கள் அன்பான ராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் தந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து அவர் என்றென்றும் ராஜாவாக டிஆர்டிக்கு மட்டுமில்லை எல்லோருக்கும் ராஜாவாக இருக்கோம் என்று வாழ்த்தி கொண்டு அன்பு மற்றும் இதை வாழ்ந்து வந்த அன்பான உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பா விடைபெற்று
0: உங்களுடைய வாழ்த்துக்கள் இருக்கும் வரையில் அவர் தொடர்ந்து தன்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். உங்களுடைய பாரியாருக்கு நன்றி சொல்லுங்கள், அதை ஞாபகப்படுத்தினதுக்கு, அவருடைய ரஜினிகாந்தன் அவர்களுடைய கவிதையை ஞாபகப்படுத்தினதுக்கு. சரி, நன்றி. நன்றி,
8: நன்றி.
9: வணக்கம். காந்த குரலோனுக்கு அகவை வாழ்த்துக்கள். காந்த குரலோனுக்கு அகவை வாழ்த்துக்கள். தமிழொலியின் தலைமகனுக்கு, தண்ணீரில்லா காந்த குரலோனுக்கு தனித்துவமான அகவை நல்வாழ்த்துக்கள். தமிழொலியின் தலைமகனுக்கு, தண்ணீரில்லா காந்த குரலோனுக்கு தனித்துவமான அகவை நல்வாழ்த்துக்கள். அர்ப்பணிப்பான சேவைக்கும் அன்னை தமிழின் வளர்ச்சிக்கும் அயராது சேவையாற்றும் தமிழ் ஒலிக்கும். அர்ப்பணிப்பான சேவைக்கும் அன்னை தமிழின் வளர்ச்சிக்கும் அயராது சேவையாற்றும் தமிழ் ஒலிக்கும். 30 ஆண்டுகளாய் முனைப்போடு தமிழ் அலையோடு நிறைவாக சேவையாற்றும் தலைமகனுக்கு, 30 ஆண்டுகளாய் முனைப்போடு தமிழ் அலையோடு நிறைவாக சேவையாற்றும் தலைமகனுக்கு, பிளாட்டின விழாவினை காணும் காந்த குரலோனுக்கு நல்வாழ்த்துக்கள். பிளாட்டின விழாவினை காணும் காந்த குரலோனுக்கு நல்வாழ்த்துக்கள். ஊரவன் என் உறவு காரணவன், காந்த குரலால் உள்ளங்களை கட்டி போட்டவன். ஊரவன் என் உறவு காரணவன், காந்த குரலால் உள்ளங்களை கட்டி போட்டவன். தமிழையும் தமிழ் ஒலியையும் தன் மூச்சாய் கொண்டு, தமிழையும் தமிழ் ஒலியையும் தன் மூச்சாய் கொண்டு தன்னிகரில்லா சேவையாற்றும் தமிழ்மகனே வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர். தன்னிகரில்லா சேவையாற்றும் தமிழ்மகனே வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர். உம் குரலுக்கு வயதில்லை, கம்பீர தமிழ் பேச்சுக்கு நிகரில்லை. உம் குரலுக்கு வயதில்லை, கம்பீர தமிழ் பேச்சுக்கு நிகரில்லை. இளமே துடிப்புடன் என்று மொழிக்கும் உம் குரல் இமயம் வரை எட்டட்டும். இளமே துடிப்புடன் என்று மொழிக்கும் உம் குரல் இமயம் வரை எட்டட்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று 100 ஆண்டு காலம் ஒலிக்கட்டும் உம் குரல். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று 100 ஆண்டு காலம் ஒலிக்கட்டும் உம் குரல். உலகத் தமிழர் நெஞ்சங்களில் உம் நாமம் நிலைக்கட்டும். உலகத் தமிழர் நெஞ்சங்களில் உம் நாமம் நிலைக்கட்டும். வாழ்வு என்றும் நலமாக வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர். வாழ்வு என்றும் நலமாக வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர். வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. கவிக்குயில் ரஜினிகாந்தன் அவர்களது குரலிலே கவிதை மழையாக வாழ்த்தை கேட்டீர்கள். இங்கே தொடர்ந்து வானிலைகளில் காத்திருப்போம். மற்றது 0091 முயற்சி செய்து பாருங்கள், இப்பொழுது வேலை செய்யும் என்று நினைக்கிறேன். இங்கே தொடர்ந்து 0141-48-32 வந்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம், நான் ரஜினிகாந்தன்.
0: ரஜினி, உங்களுக்கு எங்கள் கவிக்குயில் அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம்.
10: நன்றி. தொடக்கத்திலிருந்து முயற்சி
0: செய்வாதங்களுடைய இமெயில் வரை இல்ல
10: அவருக்கு
0: மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு
10: எனக்கு போட முடியல, நீங்க போட்டுக்கொண்டு அடிச்சு சொன்னேன். எனக்கு லைன் கிடைக்கிறது
0: இல்ல. இல்ல, இப்ப ஜெகன் போட்டதை நான் கண்டுபிடிச்சு போட்டுட்டேன். மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இல்லையண்டா அந்த கவிதை அப்படியே நேரம் இருக்குதானே இப்ப விடுறது.
10: இந்த நேரத்துல போட லைனும் கிடைக்குது இல்லாதால நன்றி. மீண்டும் எங்கள் காந்த குரலோனுக்கு அகவை நல்வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு வளமோடு என்றும் இன்றைய அவரது வந்து பிளாட்டினத்தின் நல்வாழ்த்துக்கள் அவற்றை பிளாட்டினம்
0: பிளாட்டினம்
10: 75 பவள விழா, 60 வைர விழா, 50 பொன் விழா, 70 அமுத விழா, 70 வந்து பிளாட்டினம் விழா.
0: 75 பவள விழா, 70 மாணிக்ஸின் விழாவும் இருக்கு, 40 மாணிக்க விழா
10: 40
0: மாணிக்க விழா.
10: முப்பது முத்து விழா அப்படி சைவர்ல வர்றது கொஞ்சம் பெருமை விழாக்கள்.
0: நான் அந்த தியதிகள் இதுல மாதங்களை வச்சேன்னா வெள்ளி விழா வந்து 25 சாரி அதுகளை வச்சுதான் முந்தி சின்ன ஞாபகத்துல வச்சிருக்கேன்.
10: கொஞ்சம் தமிழ் படிச்சாலும் உங்களுக்கு பொது அறிவு போட்டிகளாலே எல்லாம் கூட ஞாபகத்துல
0: இருந்து இப்ப வயது போக போக டக்கண்டு வருகுது இல்ல
10: எங்களுக்கு இந்த தொடர்ந்து போட்டிகள் உங்களுடைய டச்சிலே இருக்கு. நன்றி என் அகவியை போட்டதுக்கு. மீண்டும் உங்கள் காந்த குரணோனுக்கு அகவை நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று வானிலை கெடுத்து வந்த உறவுகளுக்கு நன்றி கூறி மற்றாக்களும் காவல் என்ன மாதிரித்தான் சொல்லப்படுத்திக் கொண்டிருப்பினா எல்லோருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி நன்றி வணக்கம்.
0: நன்றி. எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் துரண்ணமையா அவர்களும் காத்திருக்கிறார். அவர் அப்படியே காத்திருக்க வந்து இங்கே நேயர்கள் நீண்டமாக காத்திருப்பவர்களை எடுத்து அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம் லட்சன், இது சைபர் 9 தான் வந்திருக்கிறேன்.
0: ஆமாம், அது இப்போ வேலை செய்து தொடருங்க.
11: ஓ, நீங்கள் சொன்னதை நான் உடன் எடுத்தேன். நன்றி நன்றி. இந்த 70th பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் காந்த குரலும் ராஜாவுக்கு இனிய வாழ்த்துக்கள். 70 கடந்த பெருமை மிகு வாழ்வை சுரப்பிக்க ஒரு கவிதை. 70 கண்டேன் என்று இனிமை பொங்க வாழ்கின்றேன். 70 கண்டீர் என்று இனிமை பொங்க வாழ்கின்றீர். பழுத்தனல் வழிகள் தந்தீர் எங்கள் பார்வோற்றும் ஒளியாய் நின்றேன். பழுத்தனல் வழிகள் தந்தீர் எங்கள் பார்வோற்றும் ஒளியாய் நின்றேன். அன்பு என்னும் மாரம் சூட்டி என்று மகம் மகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அன்பு என்னும் மாரம் சூட்டி என்று மகம் மகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். துன்பம் யாவும் நீங்கி இங்கே நல்ல சுகம் பெற்று பல்லாண்டு வாழ்க. துன்பம் யாவும் நீங்கி இங்கே நல்ல சுகம் பெற்று பல்லாண்டு வாழ்க. ஆரோக்கியம் குறையாத உடல் நலத்துடன் இருக்க வாழ்த்துக்கள். ஆரோக்கியம் குறையாத உடல் நலத்துடன் இருக்க வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி புன்னகை மாறாமல் என்றென்றும் சிறக்க வாழ்த்துக்கள் என் உடன்பிறவாள் சகோதரனுக்கு. நன்றி. அத்துடன் இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த எங்கள் அன்பு நேர்களான மீனா மகேஸ்வரன், சுபாஷினி பத்மநாதன், ராணி சம்பந்தர் ஜெர்மனி, அடுத்து ஹேமா கைலாயநாதன், ராதா கனகராஜா பிரான்ஸ், ஐவருக்கும் எங்கள் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு
0: நன்றி. மீண்டும் நேயர்கள் பலர் இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை எடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் துரண்ணமையா அவர்களை சந்திக்கின்றேன். வணக்கம் துரண்ணமையா அவர்களே.
12: வணக்கம். வணக்கம். முதல் ராஜாவுக்கு எனது பிறந்த வாழ்த்துக்கள். நான் நினைக்கின்றேன் 30 மேலாக இந்த உடற்துறையில் வானில் துறையில் ஒலிபரப்பாளராக புகழ்பெற்று இருக்கின்ற ராஜா அவர்கள் இன்றைக்கு 70th பிறந்த நாளை கொண்டிருக்கிறார். அவருடைய அவர் ஆரோக்கியமாக நீண்ட காலம் இன்னும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் நினைக்கிறேன் வானொலி துறை வரலாற்றிலே தமிழை சரியாக உச்சரித்து பேசுகின்ற ஒரு பண்பு இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாம இருந்தது. அதன் பின்னர் நான் நினைக்கின்றேன் டிஆர்பி வானொலி தான் சரியான தமிழை சரியாக உச்சரித்து பேசுகின்ற ஒரு பண்பை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். அந்த வகையிலே அந்த அதை அந்த பெருமையை சேர்ப்பதிலே மிகப்பெரிய பங்கு வைத்தது ராஜாவுக்கு பெரும் பங்கு உண்டு. மற்ற அதன் பின்னர் வந்த இலங்கை வானொலி தான் இலங்கையிலே மூத்த வானொலி. அதன் பின்னர் வந்த வானொலிகள் எல்லாம் தமிழை தமிழாக பேசுவதில்லை. அவர்கள் தாங்கள் நினைத்த மாதிரி கொச்சை தமிழும் அசிங்கமான தமிழை ஒரு அசிங்கமாக பேசுகின்ற போக்கு பல அதுதான் நாகரிகமாக என்று அவர்கள் கருதி கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதை எல்லாம் முறியடித்து இலங்கை வானொலிக்கு பின்னர் ஒரு சிறப்பான ஒலிபரப்பை தமிழை சரியாக பேசுகின்ற தமிழை சரியாக பயன்படுத்துகின்ற ஒரு வானொலியாக தியாசி இருக்கின்றது. அதிலே அந்த அந்த அதை அந்த பண்பை வளர்த்துக் கொள்வதிலே நான் நினைக்கின்றேன் ராஜாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதாக அனைத்து நேயர்களையும் ஒரு அன்பை பெற்ற ஒரு செல்ல பிள்ளையாக தான் நான் பார்க்கின்றேன் ராஜாவை.
0: உங்களுடைய அதாவது அவருடைய உங்களுக்கு பழக்கம் இருக்கிறது, அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து நீங்கள் அவருடைய வாழ்த்துக்களை தந்தமைக்காக நன்றி. அவருடைய வாழ்த்தை வேண்டுமானால் இலங்கை ஊடகங்களிலும் அவருடைய சாதனையை சொல்லி வரப்பண்ணினால், அதுவும் இலவசமாக, மற்றவர்களெல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்வது, இது வந்து தன்னை அர்ப்பணித்து முழுமையாக கூடுதலான நேரத்தை காலையிலே காலை பொழுதிலே 8 மணிக்கு வந்தார் என்றால் அவர் வீட்டை சென்றடைவதற்கு மாலை 7:30-8 மணியும் கூட ஆகும், சில நேரத்தில் 9 மணியும் ஆகும். அப்படி முழுமையாக ஒரு தொண்டூழியத்தோடு கடமையாற்றுகின்ற அவருடைய அந்த வரலாற்றையும் ஊடகங்களிலே பதிப்பித்து விடுங்கள்.
12: நிச்சயமாக
0: நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு. சரி, அவர் மூத்த ஊடகவியலாளர் துரண்ணமையா அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து வைபர் ஊடாக காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
13: உங்களையும்
0: வரவேற்று இணைத்துக் கொள்கிறோம்.
13: நன்றி. நீங்களும் நலமாயிருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு உலகளாவது அகவையில் காலடி எடுத்து வைக்கும் எங்கள் ராஜாண்ணன் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேணும் என்று எங்கள் குடும்பத்தின் ஜாரி பாத்திக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து கொண்டு வந்த 5 குடும்பங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி.
13: நன்றி. வணக்கம்.
0: நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. இங்கே தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர்களை பார்க்கலாம். வணக்கம். வைபர் ஊடாக காத்திருப்பவர் வணக்கம். யார் காத்திருக்கிறீர்கள்? ராணி சம்பந்தர் அவர்களா? மன்னிக்கவும், வைபர் இல்ல, வாட்ஸ்அப் ஊடாக. வாட்ஸ்அப் ஊடாக, வாட்ஸ்அப் ஊடாக, அதான் மன்னித்துக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் ஊடாக ரெண்டும் பக்கம் இல்ல இல்ல, என்ன வாட்ஸ்அப்ல நீங்கள் காத்திருக்கைக்குள்ள பலரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுல இங்காலம் பார்க்கணும் அங்காலம் பார்க்கணும் அவர்களுக்கு தெரியாது. இப்ப வாட்ஸ்அப்ல இப்ப ராணி சம்பந்தர் இருக்கிறபடியாலே இனி அவர்கள் முயற்சி செய்ய தேவையில்லை. இல்ல, 4 தொலைபேசி இலக்கத்திலும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒவ்வொருவர் தொடர்பை துண்டிக்கை கூட ஒவ்வொன்றுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்ப வாட்ஸ்அப்ல ராணி சம்பந்தர் அவர்கள் இருக்கிறார்கள், மற்ற இனிய 3 அழைப்பும் நேர்கள் காத்திருக்கிறார்கள்.
14: நன்றி தர்சன். அகவை 70 கொண்டாடும் ஏஎஸ் ராஜா அண்ணாவின் பிறந்த நாள் வாழ்த்து. அகவை 70 கொண்டாடும் ஏஎஸ் ராஜா அண்ணாவின் பிறந்த நாள் வாழ்த்து. அகவை 70 கொண்டாட தகவை தந்து உகவை அளிக்கும் சிம்ம குரலோன் ஏஎஸ் ராஜா அண்ணாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். அகவை 70 கொண்டாட தகவை தந்து உகவை அளிக்கும் சிம்ம குரலோன் ஏஎஸ் ராஜா அண்ணாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காத்திலையின் காவிய நாயகனே, டிஆர்டி தமிழொலியின் சொந்தக்காரனே, மனிதநேய மாண்புடன் உரிமையோடு பழகும் பாசத்தில் நேசத்துக்குரியவரே. காத்திலையின் காவிய நாயகனே, டிஆர்டி தமிழொலியின் சொந்தக்காரனே, மனிதநேய மாண்புடன் உரிமையோடு பழகும் பாசத்தில் நேசத்துக்குரியவரே. தமிழ்மொழி சரளமாக சரளமாக தரமாக பேசி உரையாடும் உறவுகள் மனதில் நீங்காத இடம் பிடித்த மூத்த அறிவிப்பாளர் காந்த குரலோனே. தமிழ்மொழி சரளமாக தரமாக பேசி உரையாடும் உறவுகள் மனதில் நீங்கா இடம் பிடித்த மூத்த அறிவிப்பாளனான காந்த குரலோனே. தனக்கே உரித்தான பாணியில் தரணியில் பவனிட தாயின் அன்பாக சகோதர உறவில் கனிவாக நண்பனாக உரிமையுடன் பழகும் உத்தம உன்னதரே. தனக்கே உரித்தான பாணியில் தரணியில் பவனிட தாயின் அன்பாக சகோதர உறவில் கனிவாக நண்பனாக உரிமையுடன் பழகும் உத்தம உன்னதரே. இன்று போல் என்றென்றும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை மறந்து அரவணைத்து இதே புன்னகையுடன் மகிழ்வுடன் இன்று போல் என்றென்றும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை மறந்து அரவணைத்து இதே.
0: இன்னொரு முயற்சி செய்யறபடியால உங்களோட தொடர்பு துண்டிக்கப்படுகிறது, அதான் உள்ள பிரச்சனை. திருப்பி திருப்பி சொன்னாலும் கேட்கிறார்கள் இல்ல.
14: இன்று போல் என்றென்றும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை மறந்து அரவணைத்த இதே புன்னகையுடனும் மகிழ்வுடனும் நோயின்றி நலமாக சிரஞ்சீவியாக தனது குடும்ப உறவுகள் டிஆர்டி நேயர்கள் நண்பர்கள் அனைவருடனும் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று. உண்மையிலே அவங்களுக்கு தெரியும் தர்சன், நாங்கள் ஆரம்ப காலத்தில் அவரு கண்டே கடிதம் எழுதுறது, போட்டோ அனுப்புறது, அம்மா நாங்கள் செய்த கூத்துகளை உங்களுக்கு தான் தெரியும். என்னன்னா நீங்க தான் இவரோட கூட இருந்த, நீங்க எப்படி அவற்ற குரல்ல தான் எல்லாரும் மயங்கி இருந்தவை. என்ன உண்மையிலே அவர் இன்றைக்கும் அந்த குரல் அதே கம்பீரமா தான் இருக்குது. அவர் நீடுழி காலம் அந்த
0: என்ன ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், கேட்டிருப்பீர்கள் என்று கேட்கிறேன். ஆனந்தி அக்கா அவர்களிட வீட்டை போன நேரம் அவருடைய மகள் இறந்தது இறந்து குறுகிய காலத்துக்கு பிறகுதான் போகக்கூடியதாக இருந்தது. அப்போ அவர் குறிப்பிட்டிருந்தார் தனது மகள் இழந்த சோகத்தை வந்து ராஜாவின் காலப்புந்தன தொலைக்காட்சியில் பார்க்கறது நூடாகத்தான் ஏண்டா மற்றவர்களுக்கு அவர் கதைக்கிறது வந்து தனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருந்ததுண்ட. அதுவும் பிரபல்யமான அவரே கூட ராஜா மீது பற்று வைக்க வைத்தது. மற்றவர்களோட உரையாடுறது வந்து முன்னைய காலப்புந்தனல்ல
14: நாங்க இவ்வளவோ சந்தோஷமா இருந்தோம். நாங்கள் அண்ணிட்ட கேப்போம் அவர் எப்படி இருப்பாரு எப்படி இருப்பாருன்னு சொல்லி அண்ணதான் அறிமுகப்படுத்தினவர். அவர் இங்க இல்லை, இப்ப லண்டனுக்கு போயிட்டு. அப்ப உண்மையில அந்த ஞாபகங்களை நான் மீண்டும் திருப்பி நினைவில கொண்டு வந்து அவர் அதே இளமையுடனும் இனிமையுடனும் எங்களுடைய அனைவரது பாசத்துடனும் இதே அதே குரலோடையும் இருக்க ஆண்டவன் அருள் புரியட்டும் என்று அந்த அபிராமி அம்மாவையும் வாழ்த்தி வேண்டிக் கொண்டு விரைவிருந்தேன். நன்றி.
0: மற்றது அவருடைய அவர் வந்து மற்றவர்களோட உரையாடுறது வந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி இருக்கிறது தனக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனந்தி அக்கா, சரி, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.

0: சிவசுந்தர்லிங்கம்.
1: ஆ, சிவசுந்தர்லிங்கம். என்ன தங்கையா கவிதையோ இதோ கொண்டு வருகுது, அது நீங்கள் இல்ல
0: தெரியல தனியோகவதி.
1: தனியோகவதியா, தனியோகவதி.
0: நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நல்லமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்கள் அண்ணனாகிய ராஜா அண்ணா அவர்களுக்கு அந்த குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக அன்பு மனைவி புவிராணி, பிள்ளைகள் ஸ்ரீ சங்கரி, ஸ்ரீ ஜனகன், சகோதரி சித்ரபவன், சகோதரன் கார்த்திக் குடும்பம், அவரின் மூத்த அண்ணன் குடும்பம், எல்லோரும் அனைத்து உறவுகளுடனும் அவர் இன்னும் பல்லாண்டு காலம் பார் போட்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அந்த அன்னை அபிராமியின் அருக்கடாச்சம் அவருக்கு கிடைக்க பெற்று அவர் தீர்க்க ஆரோக்கியம் நலத்துடனும் சுகமாக சிறந்து குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் உங்கள் அனைவரிடம் இருந்தும் அன்பாக விடப்படுகின்றேன் தர்சன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேரம் வைபரூடாக இணைந்து கொள்ளலாம். வைபரூடாக இணைந்தபடியால் இப்பொழுது 4 தொலைபேசியிலும் நேர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது முயற்சி செய்யாதீர்கள், இங்கே தொடர்ந்து வந்திருப்பவர் 0141-48-32 ஊடாக வந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம், சதீஷ் கதைக்குவேன்.
1: சதீஷ் சொல்லுங்கள்.
2: 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கந்தக்குழல் ராஜாண்ணாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கந்தக்குழல் ராஜாண்ணா இன்னும் வானொலிக்கு இன்னும் பணிபுரியும் சொல்லிக் கொண்டு அவரை அவர் மனைவி பிள்ளைகளுக்கும்
1: நன்றி. உங்களை தொடர்ந்து 0109 ஊடாக வந்திருக்கிற நேயர் வணக்கம். இன்னொருவர் 0101 ஊடாக அவர் இணைந்து விட்டார். 0101 ஊடாக அது 4 தொலைபேசியிடம் ஆக்கள் காத்திருக்கிறார்கள். இங்கே தொடருங்கள்.
3: வணக்கம்,
1: ராஜலிங்கம் சொல்லுங்கள்.
3: தாங்கள் நல்லதானே?
1: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
3: ஆமாம், பாண்டு எல்லோரும் நலமாக இருக்க எல்லாம் வல்லவனே அவர் அம்மியும் ஆசையும் வேண்டிக் கொண்டு இன்று முதல் அகவையில் காரடி எடுத்து வைத்திருக்கும் எங்கள் டிஆர்டி வானொலி மூத்த அறிவிப்பாளர் சிம்ம குரலோன் எஸ்கே ராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்து சார்பில் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கூறி அவர் இன்று போல் என்றும் சகல சௌபாக்கியம் பெற்று குடும்பத்துடன் தேக ஆரோக்கியத்துடனும் நான் வணங்கும் அன்னை அபிராமின் ஆசியும் அருளும் பெற்று நூலுரை காலம் வாழ்கவான வாழ்த்திக் கொண்டு அதனை வாழ்நிலை வளர்ச்சி எடுத்து வந்த 5 உபவுகளுக்கும் நன்றியுடன் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ராஜா. நன்றி, தரிசன்.
1: நன்றி. சரி, திரு ராஜலிங்கம் அவர்கள் 0109 இன்னொருதர் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது வாட்ஸ்அப்பூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். இந்த 4 தொலைபேசியிலும் ஆக்கள் இருக்கிறார்கள். சரி, அவர்கள் பின்னர் ஒருவர் தொடர்பு துண்டிக்கிற போது தொடர்பு வாட்ஸ்அப்பூடாக வந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் தர்சனன், ராதா கதைக்கிறேன். எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
1: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்த்துக்களை எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துங்கள்.
4: இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் உரிய சிரேற்ற அறிவிப்பாளர் காந்த குரலோன் ராஜா அண்ணா பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி உங்களுக்கும். நன்றி உங்களுக்கும். ஆகவே அவர் தொடர்பை துண்டித்ததன் பின்னர் வாட்ஸ்அப்பூடாக ஒருவர் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது சரி, வாட்ஸ்அப்பூடாக ஒருவர் வந்துவிட்டார். இப்பொழுது தொடர்ந்து வைபரூடாக காத்திருப்பவர் மேரி அவர்கள், மேரி சில்வெஸ்டர் அவர்கள் சொல்லுங்கள். வைபரூடாக
5: வணக்கம்.
1: வணக்கம்
5: வணக்கம். நான் மெக்டரின் சில்வெஸ்டர் அழைக்கிறேன்.
1: சொல்லுங்கள்,
5: நலமா இருக்கிறீங்களா?
1: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
5: ஓகே. இன்று அகவை காணும் அண்ணாவே 7 சகாப்தம் தன்னிலும் எண்ணத்தாலும் திடந்தோர் திடத்தாலும் என்றும் 16 வாழ்பவரே இன்று போல் என்றும் நோய் நொடியின்றி பவளம் அமுதம் நூற்றாண்டு என பல விழாக்களை கண்டிட வேண்டும் என இனிய நல்வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்தை விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கு. வைபரூடாக இப்பொழுது ஒருவர் விடைபெற்றிருக்கிறார். இப்பொழுது தொடர்ந்து 0101 ஊடாக 0101-48-32 ஊடாக வந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் தர்சன், நலமா இருக்கிறீங்களா?
1: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
6: இன்று 70வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் ராஜா அண்ணா அன்பெனும் குடை பிடித்து மண்ணின் மனம் மாறாமல் நேசங்கள் நீர் போல குவிந்து சொந்தங்கள் கடல் போல இணைந்து நீங்கள் என்றென்றும் மார்க்கண்டேயனாக மகிழ்ச்சியாக வாழ எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதனை வானலை கொண்ட மீனா குடும்பம் சுபாஷ்

0: സിനി കുടുംബം, റാണി സമ്പന്തർ കുടുംബം, പ്രേമ കുടുംബം, രാധാ കനകരാജ കുടുംബം அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
1: நன்றி உங்களுக்கும். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் சைவர் 9 ஊடாக வந்திருப்பவர்.
2: அன்பான இனிய காலை வணக்கம் தர்சன் பொண்டிலேந்து விபி. நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு வான் நலைகளிலே என்றும் முழுவன்மதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டியின் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அன்பு வண்ணர் திரு அரசரத்னம் ஸ்ரீஸ்கந்தராஜ் அவர்களுக்கு இனிய 70வது பிறந்த நாள். அவர் சீரும் சிறப்புடனும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு, சிங்கத்தை காட்டில பார்த்திருப்பீங்க, கூண்டில பார்த்திருப்பீங்க, வேட்டையாடு ரோட்டில பார்த்திருப்பீங்க, டிஆர்டி கழகத்திலிருந்து கட்சி திரை பார்த்திருக்கீங்களா, ஓங்கி அடிச்சா ஒன்றரை ட்ரெயின் வெயிட் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து இங்கே வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
1: ரவி அவர்கள், வரவேற்றுக் கொள்கிறோம், சொல்லுங்கள். இப்ப 4 தொலைபேசியிலும் நேயர்கள் இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் முயற்சி செய்ய தேவையில்லை, ஒரு தொடர்பை துண்டிக்கிற போது முயற்சி செய்யுங்கள். சொல்லுங்கள் டாக்டர் ரவி அவர்கள்.
3: காலடி வைத்திருக்கும் சற்று
1: உரத்து கிட்ட வைத்து பேசுங்க. தொலைபேசியை தூரத்தில் வச்சு பேசுறீங்களா? அவ கிட்ட வச்சு உங்களோட சத்தம் மற்றவர்கள் மாதிரி வேற இல்லையே, சரியா குறைவா இருக்கு? கேக்குதான், குறைவு தான், நான் பரவாயில்ல, சொல்லி முடியுங்கள், மற்றவர்கள் காத்திருக்கிறார்.
3: ஹலோ,
1: இப்போ இருக்குது சார். நன்றி. அவர் வாட்ஸ்அப் ஊடாக விடைபெற்றிருக்கிறார். இப்பொழுது வைபர் ஊடாக காத்திருப்பவர் நான் சுவிஸில் இருந்து ராஜன் அவர்கள் நினைக்கிறேன், அப்படித்தானே?
4: ஓம் வணக்கம் தர்சன், எப்படி இருக்கீங்க?
1: சுகமாக இருக்கிறேன். இப்ப 4 தொலைபேசியிலும் ஆட்கள் இருக்கிறபடியால் மேயனியவர்கள் பின்னர் முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் ராஜன் அவர்கள்.
4: வணக்கம் தர்சன், நான் இன்று பிறந்தநாள் காணும் அன்பு அண்ணன் ராஜாண்ணாக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சுகத்தோடையும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடையும் அந்த காந்த குரல் தொடர்ந்து இருக்கணும் என்று அவருடைய சேவை, அது இலவசமாக இருந்தாலும் இந்த சேவை தொடர்ந்து அவர் செய்து கொண்டு இருக்கிறதுக்கு அவருக்கு நல்ல தைரியத்தையும் கடவுள் கொடுக்கணும் என்று வேண்டிக்கொண்டு, நலம்பால என்னாலும் ராஜாண்ணா வாழ்த்துக்கள், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வாழ்த்துக்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறார். நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கும். அடுத்து 01 48 32 காத்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம், சித்ராஜயகுமார்.
1: சித்ராஜயகுமார் அவர்களையும் வரவேற்றணைத்துக் கொள்கிறோம்.
5: நன்றி. நீங்களும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்று 70வது அகவையில் கால்பதிக்கும் நமது அன்பு பாசமிகு ராஜா அண்ணாக்கு நமது குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் என்றென்றும் காந்த குரலோனாக நலத்துடன் வானொலியிலும் நமது இல்லங்களிலும் அவரது குரல் ஒலிக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, அவரது குடும்பத்துடனும் சந்தோஷமாக இன்பமாய் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி என்ன.
1: நன்றி உங்களுக்கும். இங்கே தொடர்ந்து 09 ஊடாக காத்திருப்பவர், வணக்கம்.
6: காலை வணக்கம் தர்சன், நான் ஜெர்மனிலிருந்து உதயம் பேசுகிறேன்.
1: உதயன் அவர்கள், வரவேற்றுக் கொள்கிறோம்.
6: ஆமாம், நன்றி நன்றி. ஒரு சின்ன பாடல்
1: பாடுங்கள்.
6: நீங்கள் தான் என்றும் ராஜா, என்றுமே வடது ரோஜா, ஒன்றா இரண்டா உங்கள் திறமை வாழ்த்திப்பாட இன்று வந்தேன். ஏ ராஜா வாழ்க ஜோரா, உமை கட்டி போட்டாய் காந்த குரலால், ஒன்றா இரண்டா உங்கள் திறமை வாழ்த்திப்பாட இன்று வந்தேன். காலையில் உங்கள் குரலை கேட்டால் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு மறைந்து விடுமே. தூளியில் தூங்கும் குழந்தை கூட துள்ளி எழுந்து சொல்லிடுமே, ராஜா ராஜா. காலையில் உங்கள் குரலை கேட்டால் கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து விடுமே. தூளியில் தூங்கும் குழந்தை கூட துள்ளி எழுந்து சொல்லிடுமே, ராஜா ராஜா. பூவால மாலை போட்டு என்றும் புகழாரம் சூட்டி வாழ்த்து, அவருக்கு பூமாலை பாலை சூட்டி என்றும் புகழாரம் சூட்டி வாழ்த்து. ஏஎஸ் ராஜா வாழ்க ஜோரா, உமை கட்டி போட்டாய் காந்த குரலால், உண்டா இருந்தா உங்கள் திறமை வாழ்த்தி பாட இன்று வந்தேன். ராஜேந்திரன் வாழ்க வாழ்க்கன்னு மனதார வாழ்த்தி அன்போடு விடைபெறுகிறேன் தர்சனா.
1: நன்றி உங்களுக்கும். சைபர் 9 அவர் விடைபெற்றிருக்கிறார். வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் தர்சன்.
1: வணக்கம். உங்களுக்கும் வரவேற்றுக் கொள்கிறோம் திருமதி கமலவேணி அவர்கள். இப்ப 4 தொலைபேசியிலும் ஆட்கள் இருக்கிறார்கள், ஆகவே மற்றவர்கள் முயற்சி செய்ய தேவையில்லை, சொல்லுங்கள்.
7: இன்று பலர் காந்த குரலும் ஏஸ் ராஜா அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக அவர் நீண்ட ஆயுளுடனும் சேக ஆரோக்கியத்துடனும் அபிராமியம் கிடைச்சி வாழவனும் என்று வாழ்த்தி கொன்று அதனை வானொலிக்கு எடுத்து வந்த 5 குடும்பத்தினருக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தர்சன். நான் கவிதையோட வந்தேன்னா நான் எனக்கு வெளியால் வந்துட்டேன்னா இப்போ அதில் கதையை எடுக்க முடியாது. நான் ஆறுதலாக கவிதை சொல்கிறேன். எல்லோரும் வாழ்த்தத்தானே வேணும். வாழ்த்தட்டுக்கும் நன்றி, வணக்கம்.
1: பின்னர் கலந்து கவிதையை தாருங்கள். நன்றி. சரி, அவர் வாட்ஸ்அப்பில் இருந்து விடைபெறுகிறார். இப்பொழுது வைபர் ஊடாக இணைந்திருக்கிறார் தர்மவதி அக்கா அவர்கள் சுவிஸிலிருந்து.
8: வணக்கம்.
1: வணக்கம்.
8: வணக்கம். நீங்க நலமா?
1: நரத்தோடு உரையாடுகிறோம், சொல்லுங்கள்.
8: நன்றி. இன்று எங்கள் இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு அன்புக்கும் பண்பும் பாதமும் நிறைந்த மதிப்புக்குரிய எங்கள் அறிவிப்பாளர் மூத்த சகோதரங்கள் ராஜாவுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்க வாழ்க என்று 100 காலம் அவர் சகல சிவியங்களோடும் குழந்தைகளோடும் மனைவியோடும் வாழ்க வாழ்க என்று எங்கள் குடும்பம் சார் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. இன்று வானொலிக்கு எடுத்து வந்த உறவுகள் எங்கள் அன்பு நேயர்கள் சகோதரங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அபிராமி கிடைக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கும். அவர் வைபரிலிருந்து விடைபெறுகிறார். அவை இங்கே 4 தொலைபேசி இலக்கத்திலும் நேர்கள் காத்திருப்பதனால் மற்றவர்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தொடர்ந்து 0148 ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
9: வணக்கம் பாமா.
1: பாமா அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம்.
9: நன்றி. இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பான எங்கள் எல்லோருடைய அன்பான சகோதரன் எல்லா செல்வங்களோடும் சீரும் சிறப்புமாக அவற்றை அன்பு மனைவி பிள்ளைகளுடனும் சகோதரங்களுடனும் இன்னும் பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாழ்த்து கொண்டு இதை வானிலை கொண்ட அன்பான சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விட வருகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கும். இங்கே தொடர்ந்து 0119 ஊடாக காத்திருப்பவரை இணைத்துக் கொள்கிறேன், வணக்கம். வணக்கம். 0119 தொலைபேசி இலக்கத்தில் காத்திருப்பவர் உரையாடுங்கள் விரைவாக. 0119 தொலைபேசி இலக்கத்தில் காத்திருப்பவர் உரையாடுங்கள்.
10: வணக்கம். வணக்கம்.
1: இப்போது சரி சொல்லுங்கள்.
10: அம்மாஜி கலைஞர்கள் சரி, நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு முதல் வானொலிக்கு எடுத்து வந்த சுபாஷினி பத்மநாதன், ராதா கனகராஜா, பிரேமா கைலாநாதன், மீனா மகேஸ்வரன். இன்னும் ஒரு ஆள் இருந்தது இரவிலே இல்லையே.
1: என்ன எல்லா டைம் இருக்குதான். ராதா கனகராஜா அவர்கள், மீனா மகேஸ்வரன் அவர்கள், ராணி சம்பந்தர் அவர்களுடைய பெயரை நீங்கள்
10: ஐவருக்கு நிறைந்த வாழ்த்துல கூறிக்கொண்டு இரண்டு வரி பாட்டு ஒரு கவிதை பாட்டு இன்னைக்கு முதல் நீங்க சொன்ன போலான்னு யோசிச்சேன்.

0: குரலோவனே என்று வாழ்த்திக் கொண்டு வரது. இந்த காத்தலையில் காந்த குரலோன் ராஜா 70 நகவை நாயகர் அவர்களுக்கு எங்கள் இதயம் நிறைந்த கனிந்த நல் வாழ்த்துக்கள். காத்தலையில் காந்த குரலோன் ராஜா 70 நகவை நாயகர் அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தாங்கள் ஒலிபரப்பு துறையின் முடிசூடா மன்னரே, வானொலி பெட்டிகை வசந்த மாளிகை ஆக்கியவரே, தமிழ் ஒலிபரப்புத்துறையின் முடிசூடா மன்னரே, வானொலி பெட்டியை வசந்த மாளிகை ஆக்கியவரே, வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து வாழ வைத்தவரே, 29 இடைவிடா தமிழ் பணி செய்து அறிவிப்பாளர் உலகிட்டே வழிகாட்டியாய் திகழும் தங்களின் 70 அகவை விழாவில் உங்கள் காந்தக்குடன் 100 காலம் முடிக்க வேண்டும் என வாழ்த்துகிறோம். வசந்த வானொலி பெட்டியை வசந்த மாளிகை ஆக்கியவரே, வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து வாழ வைத்தவரே, 29 இடைவிடா தமிழ் பணி செய்து அறிவிப்பாளர் உலகிற்கே வழிகாட்டியாய் திகழும் தங்களின் 70 வகை விழாவில் உங்கள் காந்த குரல் 100 ஒலிக்க வேண்டும் என வாழ்த்துகிறோம். உங்கள் காந்த குரல் 100 காலம் ஒலிக்க வேண்டும் என வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் என்று கூறி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தர்ஷன்.
1: நன்றி. சனிக்கிழமை நிகழ்விலே கலந்து கொள்ள விரும்புவர்கள் கீரு ஜெகன் ஆகியோருடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி. இங்கே தொடர்ந்து வைபர் ஊடாக மன்னிக்கவும் வாட்ஸ்அப் ஊடாக முதலில் இணைந்திருப்பவரை பார்ப்போம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம், நான் திருமதி நவுலேஸ்வரன் நினைக்கிறேன்.
1: உங்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்கிறோம்.
2: இன்று 70 பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு மூத்த அறிவிப்பாளர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அபிராமி அம்மாவின் நற்கடாச்சம் என்றும் கிடைக்க வேண்டி இன்று நன்னாள். அபிராமி அம்மாவின் நன்னாளில் வந்திருப்பது இரட்டிப்பான பலன். அவர் குடும்பத்தாரோடு திரு ஆரோக்கியத்தோடும் உடல் நலத்தோடும் நலமாக வாழ அன்னை அபிராமி அம்மாவை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இது எடுத்துக்கொண்டு வந்த உறவுகளுக்கும் நன்றிகளும் வணக்கம்.
1: வாட்ஸ்அப்பில் இருந்து அவர் விடைபெற வைபர் ஊடாக காத்திருப்பவர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நான் திருமதி சாந்தினி வடிவே ஜெர்மனியிலிருந்து கலக்கின்றேன்.
1: உங்களை வரவேற்று இணைத்துக் கொள்கிறோம்.
3: நீங்க நலமாக அம்மா நல்லோடும் மாசியோடும் குடும்பத்தோடும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு இன்று 70 பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் பண்புக்கும் உரிய அன்பு ஏஸ் ராஜா அவர்களை நாங்களும் உங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்றும் சவுல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் குடும்பத்தோடும் சௌரங்களோடும் உற்றார் உடவினர்களோடும் அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இதை வானொலி வளர்ச்சிக்காக கொண்டு வந்த அன்பு சகோதரிகள் மீனா மகேஸ்வரன், சுபாஷினி பத்மநாதன், ராணி சம்பந்தன், ராதா கனராஜா, பிரேமா கைலாசநாதன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களும் அம்மாவின் நல்லும் மாசியும் கிடைக்க பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வேண்டி உங்களுடன் தன்பாவிடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களுக்கும் நன்றிகள். இங்கே தொடர்ந்து 01 48 32 15 40 ஊடாக இணைந்திருப்பவரை பார்க்கலாம்.
4: வணக்கம் மாமா, நான் அபிவர்தன் கதைக்கிறேன்.
1: அபிவர்தன் அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். சந்தோஷம்.
4: சுகமா இருக்கிறீங்களோ?
1: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
4: எங்களுடைய பாசமான ராஜா மாமாவுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் எப்போதும் தேக ஆரோக்கியத்துடனும் மனம் நிறைந்த சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் மாமா. ஒரு பாடல் ஒன்று.
1: சரி தாங்க.
4: நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உங்கள் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உங்கள் மீது பண்பாடும் இளவேனில் உங்கள் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உங்கள் மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள்.
1: நன்றி அபிவர்தன்.
4: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேயரை பார்க்கலாம். வணக்கம். சைபர் 9 ஊடாக இணைந்திருப்பவர் உரையாடுங்கள். வணக்கம். சைபர் 9 தொலைபேசி இலக்கத்திலே காத்திருப்பவர் உரையாடுங்கள். சரி, அவருடைய தொடர்பு நியவிலையோ தெரியலையே, அல்லது ரெண்டாவது நபரும் அதிலே அடைத்தால் அந்த தொடர்பு துண்டித்துவிடும். இங்கே தொடர்ந்து சைபர் 1 ஊடாக வந்திருப்பவரை பார்த்து பின்னர் வைபர் வாட்ஸ்அப் பக்கம் செல்லலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் தர்ஷன். நாம் பிரான்சிலிருந்து செல்வராஜா.
1: செல்வராஜா அவர்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்கிறோம்.
5: நன்றி. இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் ராஜா அண்ணாவுக்கு எங்கள் குடும்பத்தை சார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இதை வானொலிக்கு எடுத்து வந்த 5 குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை இருந்து அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி தர்ஷன்.
1: உங்களுக்கும் நன்றிகள். இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவரது இணைப்பு இணையவில்லை. வாட்ஸ்அப்பிலே இன்னொருவர் முயற்சி செய்துங்கள். அவருடைய தொடர்பை துண்டிக்கிறேன். இப்பொழுது வைபர் ஊடாக திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர் உரையாடுங்கள்.
6: வணக்கம் தர்ஷன். நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பண்பான எங்கள் அன்பு ராஜாவுக்கு பிறந்த நாளுக்கு எங்கள் குடும்பம் சார்பில் அவர் எப்போதும் நோயிட்டு சந்தோஷமாக வாழவன் என்று வாழ்த்தி கொண்டு இந்த வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த அன்பான நேர்களுக்கு
1: உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. இங்கே தொடர்ந்து வானிலே சைபர் 1 48 32 ஊடாக காத்திருப்பவரை வணக்கம்.
7: ஹலோ வணக்கம் தர்ஷன். நான் நல்லா
1: ரவி அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். உங்கள் குரல் அபூர்வமாக ஒலிக்கிறது.
7: நீங்க
1: நேரத்தோட வார நீங்களா நிகழ்ச்சிக்கு?
7: வந்திருக்கிறேன்.
1: ரெண்டு மூன்றுக்கு வந்திருக்கிறீங்கள். அவர் 100க்கு 100 வாரதான் விரும்புறார்.
7: அவரை பத்தி உங்களுக்கு முதலே எனக்கு அவரை தெரியும். நீங்கள் இங்க வந்தாலும் தெரியும். உங்களுக்கு முதலே அவற்றை சகலரும் நாங்கள் அனுபவிக்கிறாங்க.
1: துலிசிலே அனுபவிச்சிருப்பீங்களா இல்ல ஜெர்மனிலயா?
7: ஜெர்மனில எங்களுக்கு முந்தி அவரும் சொல்லியிருக்கோம். நாங்கள் 6 பேர் ஒரு ரூம்மேட்டா இருந்தாங்க. சீமான் தான் எங்களை சுத்த வர இருட்டி போட்டு திர விருந்து இந்த கோயில்ல அப்படி எல்லாம் சொன்னது எல்லாம் சொல்லி அட்டை அதை பொறுத்துவேன்.
1: அவரு துளிசிலும் பெரிய ஆட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கிறார்.
7: துளிசு புதா இது நாங்கள் 83 கால பகுதியில்
1: முந்தைய தொலைக்காட்சி இருந்த நேரம் அவரும் எங்களுடைய அன்பு நேயராகத்தான் இருந்தவர். அவர் பேரை மறந்து போனேன். ராஜாவின் மூட துளிசில மேசையில் ஏறி எல்லாம் ஆட்டம் போட்டது எல்லாம் சொல்லி வருது. நன்றி. உங்களுக்கு நன்றி. மற்றது நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமானால் கேது ஜெகன் ஆகியோருடன் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நாளை சனிக்கிழமை நிகழ்ச்சியில்.
7: நன்றி.
1: சரி, இங்கே சைபர் 1 48 விடைபெற சைபர் 9 உள்ளவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் சகோதரன். நான் மகேந்திரன்.
1: மகேந்திரன் அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களையும் உங்களுடைய குரலையும் நான் இப்ப கேட்டு எத்தனையோ வருடம் ஆயிட்டேன். சரி சொல்லுங்க.
8: மன்னிக்கவும் எடுக்கிறேன். இன்று பிறந்த நாள் காணும் எமது சகோதரன் ராஜா அவர்கள். ராஜா இவ்வளவு நாளும் அண்ணா அண்ணாண்டு சொன்னா நான் அவர் எனது தம்பி தான். தம்பி அன்பு தம்பி ராஜா நீண்ட நாட்கள் சுகதேசியாக பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். அதோடு தங்கச்சூரியனே எங்க மனசில புதுராவேசம் பொங்கும் எரிமலையே உந்தன் செயலில புயலாவேகம். அப்படி புயல் வேகத்தில் செல்லும் எனது தம்பி ராஜா அவர்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் வா.
1: ராஜா அவர்கள் வானொலி கலையகத்துக்குள்ள நுழைந்தவுடன் என்ன செய்வார் சொல்லுங்க. அப்போ அவர் அதை எத்தனை மணிக்கு அவர் வந்தா என்ன முதல் வேலையா என்ன செய்வாரண்டா சுவாமி படத்துக்கு விளக்கேற்றி விட்டுத்தான் பின்னர் அடுத்த என்ன விஷயம் என்றாலும் செய்வார். அறிவிப்பாக இருக்கலாம், அல்லது என்ன என்ன வர யாராவது வந்தவர்களை வரவேற்பதற்கு கோப்பி தேநீர் தயாரிக்கிறதா இருந்தால் என்ன, முதல் முதல் வந்தவுடனே சுவாமி படத்துக்கு விளக்கேற்றி வணங்கித்தான் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார்.
8: அவருக்கும் அன்னை அபிராமியின் துணைக்கு அந்த வாழ்த்துக்கள் கிடைக்க வேண்டும். அவருக்கு சிறப்பாக வாழ்த்துகிறோம்.
1: நன்றி, வணக்கம். சரி, இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் திருமதி வில்வராஜா.
1: வில்வராஜா அவர்கள் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம்.
9: வாட்ஸ்அப் எல்லாருக்கும் கொஞ்சம் கிளியர் இல்லாதான் இருக்கு. விளங்கு
1: இல்ல இப்ப சரியா சரியா வாட்ஸ்அப் வேலை செய்துதானே, நீங்க உரையாடைய கூட சரியா வேலை செய்யுது. நீங்க இப்போ அன்புமன் நான் இருக்கிறீங்க. உலகத்தில் உள்ள டைமண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து
9: அங்கதான்
1: நீங்க போய் பார்க்கலாம். டைமண்ட் வந்து உலக அங்கீகாரம் பெறுறதுக்கான சீல் எல்லாம் அடிக்கிறதுக்கு அதை சரியான வடிவான அந்த டைமண்ட் என்பதை விற்கக்கூடிய அளவுக்கு உருவாக்குவதற்கான அங்கீகரிக்கப்பட்ட நகராக இருக்கிறது. சரி சரி,
9: நாங்கள் நிலம் அதை போன்று நீங்களும் நிலம் இறக்கலாம் இளைவனை வேண்டி இன்றைய தினம் 70வது வயல் கால்வத்து உங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்கள் ராஜாண்ணாக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று என்னால் போல் நேர்களது வாழ்த்துக்கள் போல வென்றென்றும் நூறாண்டு காலம் நீடூடி வாழ்க, அவரது குரல் வென்றென்றும் ஒழிக்க நிலம் இளைவனை வேண்டி வாழ்த்தி வானொலி படிச்சிருந்து எடுத்து வந்த அந்த அன்பு ஐந்து
1: நேயர்களுக்கும் நன்றி
9: நன்றி நன்றி.
1: அவர் தொடர்பை துண்டிக்க ஏற்கனவே இங்கே காத்திருப்பவரை வாட்ஸ்அப்பில் இணைத்து விட்டேன். இப்பொழுது வைபரூடாக எங்களுடைய அன்றும் இன்றும் பண்போடு தொடர்கின்ற மாசலின் அவர்கள் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். மாசலின் அவர்களே வணக்கம்.
10: வணக்கம்
1: ஏஞ்சலா மாசலின் அவர்கள், எங்களுடைய கலச கேள்விகள் தயாரித்து தருவது இப்ப கனகாலமாக சொல்லி சொல்லி களைச்சு போயிட்டேன் நான்.
10: கொஞ்சம் நேரம் குறைவு இப்போ வெளியில நிற்கிறேன்.
1: நாங்கள் நேரம் குறைவோ இல்லையோ அப்படியோ தயாரிக்கத்தான் வேணும்.
10: சரி பரவாயில்ல, நேரம் கேட்க தயாரிச்சுட்டு அனுப்பி வர்றோம்.
1: சரியா,
10: நாங்க இப்ப வேலை தான் ராஜா நாக்கி வாழ்த்தோன் போடுறதுக்காக அடிச்சு பிடிச்சு வந்திருக்கிறோம்.
1: வேலையில அனுக்கிறீங்க?
10: ஆமா.
1: சரி, அப்ப விரைவா சொல்லுங்க. வந்து அவங்க
10: ஆக்கள் இல்ல, நான் தனியா தனி
1: பண்ணிக்கிறேன்.
10: எங்கள் ராஜானாக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் புது புது சொந்தங்கள், புது புது கனவுகள், உங்களை நேசிப்பவர் உங்களை சுற்றி நின்று வாழ்த்தும் இந்த இனிய நாளில் உங்கள் வயது மட்டுமல்ல உங்களது பொறுப்பும் கூடுகின்றது. நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நூறாண்டு காலம் நீடூழி வாழ்கவென எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்தி கொண்டு அதை வானிலைக்கு எடுத்து வந்த சகோதரிகளான சுபாசினி பத்மநாதன், ராணி சம்பந்தர், மீனா மகேஸ்வரன், பிரேமா கைலாயநாதன், ராதா கனகராஜா குடும்பத்தினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி திருமதி மாசலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அவர் வைபரிலிருந்து விடைபெறுகிறார். இப்பொழுது 0011 48 காத்திருப்பதை எடுத்துக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது 4 தொலைபேசியிலும் நேயர்கள் வந்து விட்டார்கள். ஆகவே இனியவர்கள் முயற்சி செய்யாதீர்கள். இங்கே 0011 48 காத்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம் ராஜா, நான் சர்க்குணம்.
1: சர்க்குணம் ஐயா அவர்கள், சர்க்குணம் ஐயா அவர்கள், உங்களோட மனதில் உள்ள பற்று வெளிப்படுத்துகிறீர்கள், வெளிப்படுத்துங்கள்.
11: அது எடுத்த உடனே ராஜாண்டுதான வரும்.
1: இன்று
11: 70வது அகவையில் கால் வைத்திருக்கும் எங்கள் சிம்மக்குரலோன் ராஜா அவர்கள் சகல் ஐஸ்வர்யங்களோட நீடுள்ளி காலம் நிறை செல்வம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாய் வாழ்க வாழ்க என வாழ்த்தி இதை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த அந்த ஐந்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி சனிக்கிழமை என்ன தரிசன் இது
1: இவருடைய நிகழ்வை வந்து ஒரு கப்பலில் எடுத்து வருகிறோம்.
11: கப்பல்
1: அது இது கிட்டத்தான் போட்டியானியஸ் கிட்டத்தான் அப்ப அது எல்லா விவரங்களையும் கேதுவோ அல்லது ஜெகன் அவர்களோட தொடர்பு கொண்டா கேது அவர்களோ ஜெகன் அவர்களோ தருவார்கள்.
11: நன்றி
1: நன்றி. இறக்கி விடுவார் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்து இறங்கி நீங்க அரை நிக்கிற ஒரு ஆறாவது ஒரு தர கேதுவோ அல்லது ஜெகனோ ஒழுங்குபடுத்துவார்கள். சரி நன்றி. மாலை 5 மணிக்கு தொடர்ந்து வந்திருக்கின்ற சைபர் 9 ஊடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
12: வணக்கம் தர்சன், நான் வரதராஜ் அகலாராணி கதைக்கிறேன்.
1: உங்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்ளுகிறோம்.
12: நீங்கள் நலம் தானே?
1: நடத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
12: நீங்க நலமாயிருக்க வேண்டிக் கொண்டு தர்சன், இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் ராஜா அண்ணா சிம்ம குரலோன், என்றென்றும் அவர் சகல சௌபாக்கியம் பெற்று நோய் நொடி இல்லாமல் ராஜா ராணியாக அவர் இல்லத்தில் வாழ வேணும். அதே போல இந்த டிஆர்டியிலேயும் அவற்றை குரல் 100 ஆண்டு காலம் ஒலிக்க வேணும் என்று இறைவனை வேண்டி வாழ்க வாழ்க வாழ்க வல்லாண்டு என்று எனது குடும்பம் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கும். இனி தொடர்ந்து 9 விடைபெற்று இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாக பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
13: வணக்கம் அண்ணா, நான் ஜெனி.
1: ஜெனி அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம்.
13: நீங்களும் அன்பான உறவுகளும்
1: நலமாயிருக்கும். நேயர்கள் காத்திருக்கிறார்கள், ஆகவே பொறுமையா இருந்து பின்னர் முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு தர துண்டிக்கிற போது இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் உரையாடுகிறீர்கள், சொல்லுங்கள்.
13: நீங்களும் அன்பான உறவுகளும் நலமாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டா, இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜா அண்ணாவுக்கு இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். அவர் நினைப்பதெல்லாம் நடந்து கேட்பதெல்லாம் கிடைத்து நோய் நொடியின்றி மனதார மகிழ்ந்திருக்க உளமாற வாழ்த்துகின்றேன். இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி வணக்கம் அண்ணா.
1: உங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். இனி தொடர்ந்து வைபரூடாக எங்களுடைய அன்றையிலிருந்து இன்று வரை எங்களோடு பயணம் செய்கின்ற மோகன் சுருபி அவர்கள் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். அவரையும் வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
14: வணக்கம் தர்சனா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் தான் நீண்ட காலமாக தொடர்புக்கு வருவதில்லை.
14: இல்லை அண்ணா, நான் அடிக்கடி வரேன், அடிக்கடி கேட்கிறேன். நான் இதுக்கு கேதுன்ற நிகழ்ச்சிக்கு வரேன், நிறவில்லை பட்டிமன்றத்துக்கு.
1: பட்டிமன்றத்தில் பேசுறேன். நீங்களா?
14: ஆரோக்கியம்
1: எல்லாம் சரியா இருக்கா?
14: அவர்களோடும்
1: நான் போய் கனடா நாள் ஆயிட்டது. சரி சொல்ல.
14: எல்லாரும் நல்ல சோமா இருக்கணும். எல்லாரும் நீங்க விசாரிச்ச உங்களோட அன்புக்கு நன்றி. நான் அடிமை மற்றது இன்று எங்களுடைய அண்ணா ராஜா அண்ணா 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் இன்று போல் என்றும் அவர் தம் குடும்பத்தினரோடு மிகவும் மகிழ்ச்சியாகவும் நோய் நொடியின்றி அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எனது குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனை வானொலிக்கு எடுத்து வந்த எமது டிஆர்டி உறவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை குடும்பத்தின் சார்பில் தெரிவித்துக் கொண்டேன். உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. அன்று தொடக்கம் இன்று வரை எங்களோடு பயணம் செய்கின்ற மோகன் சுருபி அவர்கள் குடும்பத்தினருக்கும் நல்வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி
14: நன்றி.
1: அவர் வைபரூடாக விட வருகிறார். இப்பொழுது 01:48:32 நான் இணைத்துக் கொள்கின்றேன் நினைக்கிறேன். நேரம் நெருங்குறது நினைக்கிறேன். வந்திருப்போர் வணக்கம்.
15: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
15: மோகன்
1: வதனி மோகன் அவர்களும் வரவேற்றுக் கொள்கிறோம்.
15: நன்றி நன்றி. நீங்களும் நலமாக இருக்கின்ற இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 70வது பிறந்த நாளை காணும் எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உத்தான காந்த குரலன் ராஜா அண்ணாவை நாங்களும் எங்கள் குடும்பம் சார்பாக அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். அண்ணா நீங்க இன்று போல என்றென்றும் சகல செல்வங்களும் கிடைக்க பெற்று ஆரோக்கியமாக மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவுகள் எல்லோரோடும் மன மகிழ்ச்சியோடு இன்று பிளாட்டின விழாவை காணுகின்றீர்கள்.
1: நீங்கள் தங்கத்தை விட பிளாட்டினம் தான் விலவுட
15: விலை கூடியது. ஏன் அது பவளம் பவளமும் வைரமும் விலை கூடத்தானே.
1: ஆனா பிளாட்டினமும் சரியான விலையான சாமான். தங்கம் எல்லாம் விலகுடி குறையும், பிளாட்டினம் விலகு குறையாமலே இருக்கும். துருக்கியில வந்து நீங்க நகை வாங்கினீங்கன்னு சொன்னா பெண்டைக்கு என்ன விலைக்கு வாங்கினீங்களோ கூடினா கூடின விலைக்கு விற்கலாம், ஆனால் குறைஞ்சதுன்னு சொன்னா நீங்க வாங்கின விலைக்குத்தான் அந்த கடகாரர் ஒவ்வொரு தரம் வாங்க வேணும். அதை விட உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் அது உடைஞ்சாலோ என்னவோ அவர் ஃப்ரீ இலவசமாக திருத்தி அனுப்ப வேணும். அது அவர்களுடைய சட்டத்தில பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. துருக்கியில இந்த தங்க விற்பனை
15: தொடர்பு
1: அது விரும்பினதை நீங்க கேட்டு வாங்கலாம். 18, 22, 24 எல்லாம் கேட்டு வாங்கலாம். ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அந்த வித்த விலைக்குத்தான் அது விலகூடினா கூட்டி வாங்கணும், ஆனா குறைச்சி ஒரு நாளும் வாங்கிடாது. அதாவது உடைஞ்சா இணைஞ்சா அவர்கள் தான் அதை திருத்தி இத்தனை பேர் செஞ்சாலும் திருத்தி கொடுக்க வேண்டும். அதான் அவர்கள் அந்த நுகர்வோர்களுக்கான ஒரு நன்மையை செய்திருக்கிறார்கள். என்னடா தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக துருக்கி அரசாங்கம் அதை செய்திருக்கு. சரி சொல்லு.
15: சரி அப்படியே என்னென்ன சொல்றது, இந்த பவள விழாவையும் கண்டு நூற்றாண்டு விழாவையும் காண வேணுமென்று வெல ஆவலாக இறைவனை வேண்டி நாங்கள் வாழ்த்துகின்றோம். அந்த ஏஎஸ் ராஜாவுடைய குரல் வந்த உடனே நாங்கள் அந்த கே எஸ் ராஜாவை மறந்துட்டோமே, அந்த குரலே எங்களுக்கு இப்ப தெரியாது. அதை விட சமனாக நல்ல ஒரு குரலாக இவர் வந்துவிட்டது, அதை நான் நினைவுபடுத்தி கொண்டு.
1: நர்ராசிவத்தர் அவர் இறந்துட்டார், அப்ப அவர் வீட்டை நான் போண்டி வந்த நர்ராசிவத்தர் பொன்லோஜினி அக்காக்கள் இவன் வீட்டுல அப்ப இவற்ற குரலை போட்டு காட்டினேன். இந்தாங்க ராஜா உயிர் பெற்றிருக்கிறார் உத்து கேட்டார். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கே ஒழிய அந்த இதுகள் எல்லாம் சரியா இருக்கின்ற மாதிரி
15: எடுத்துக்கொண்டு வந்த இந்த சுபாஷினி பத்மநாதன், மீனா மகேஸ்வரன், பிரேமா கைலாயநாதன், ராதா கனகராஜா, ராணி சம்பந்தர் இவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை கூறி இப்படி வருகிறேன்னா நன்றி. வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கும் கலந்து வேலைப்பாடுகளுக்கு இடையிலே கலந்து சிறப்பித்தமைக்காக நன்றிகள்.
15: எங்க அழைப்பு கிடைக்கும் பயந்துட்டேன், நன்றி.
1: இல்ல நான் கொஞ்ச நேரம் கூட விட்டுருக்கிறேன், கூடுதலானவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். சரி உங்களுக்கு நன்றிகள். இங்கே தொடர்ந்து சைவர் 1 48 இருந்து விடைபெற சைவர் 9 ஊடாக இணைத்துக் கொள்கிறேன். வந்திருப்பவர் வணக்கம். உங்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்ளுகிறோம். ராஜா அவர்கள் சில நேரம் கிளியின்ற வாழ்த்தை கேட்க விரும்புவார், கிளிய வாழ்த்தை சொல்லுங்க. உங்களோட குரலை கேட்டு கேட்டு பழக்கம்
16: தானே. கொண்டாடும் அன்புக்குரிய தம்பி ராஜா அவர்களுக்கு எங்கள் இதயம் பயந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வாழ்வில் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அமைதி, பலம் ஆகிய அனைத்தும் நிறைந்திருக்க தென்மார்க் அபிராமியை அபிராம அம்மாவை ரத்த செய்துகிறோம். மிகுந்த ஆய்வுடனும் நிறைவான வாழ்வுடனும் குடும்பத்தாரின் அன்பும் அரவணைப்பும் சூழ்ந்து பல்லாண்டுகள் நலமுடன் வாழ எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் அபிராமி அம்மாவின் கொடியேற்றம் திகழ்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
1: நன்றி உங்களுக்கும். இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவர், சரி வாட்ஸ்அப்பை விடுத்து வைபர் ஊடாக இங்கே காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
17: வணக்கம் தர்சன். விக்கி.
1: எங்கள் விக்கி அவர்கள்.
17: ஆமா.
1: பக்கத்துல மழை பெய்யுதா? இருப்பவர் இப்ப அபூர்வமாக வருகிறார்.
17: கொஞ்சம் தெரியுந்தானே, கொஞ்சம்
1: உடல்நலங்கள் எல்லாம் சிக்கல்கள் இருக்குது.
17: சிக்கல் நிறைய சிக்கல் முதலும் பெரிய ஒரு பிரச்சனைக்கு மாற்றி கொஞ்சம் தப்பி வந்தாச்சு.
18: நல்லது. இப்ப முதலில் அவரை வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் தனது 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜா அன்னைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் 100 ஆண்டு காலம் வாழ்வாங்க வாழவனம் என வாழ்த்தி உடல் ஆரோக்கியத்தோடு வாழவனும் என வாழ்த்துகிறேன் தர்சன். இதை வானிலைக்கு அடுத்து வந்த உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி உங்களுக்கும்.
18: உங்களோட
1: சரியா ஓகே நன்றி. சரி, விக்கி அவர்களை தொடர்ந்து இங்கே வானிலைகளிலே 09 ஊடாக தொடர்பு கொண்டவரை பார்க்கலாம். வணக்கம். 09 ஊடாக தொடர்பு கொண்டிருப்பவர் உரையாடுங்கள். ஏன்னா அந்த தொடர்பு இணையம் இல்லையா? இல்லையா, இணைந்திருக்கிறீர்கள், உரையாடுங்கள். இன்னும் ஒரு நேயர் அதில் அழைத்து கொண்டிருப்பதால் தான் இந்த சிக்கல் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் 09 தயவு செய்து அந்த அழைத்து கொண்டிருப்பவர் நிறுத்தினீர்கள் என்றால் தான் இன்னொருவர் இணையக்கூடியதாக இருக்கும். அவர் 09 ஊடாக காத்திருப்பவர். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பை அவர் இணைந்தவர் துண்டித்து விட்டார் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர். வணக்கம். வாட்ஸ்அப் என்ன ஓஃப் ஆகிட்டது? இல்லை, வாட்ஸ்அப்பில் ஒருவரையும் காணவில்லை. வைபர் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். 09 01 48 இப்பொழுது யாராவது தொடர்பு கொள்வர்கள் தொடரலாம். இப்பொழுது ஆர் பிரேமா ரூபியா, பிரேமா ரூபி என்பவர் வைபர் ஊடாக இணைந்திருக்கிறார்.
19: வணக்கம் தர்சனண்ணா.
1: வணக்கம்.
19: இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடும் உங்கள் அன்புக்கும் அன்பக்கும் பாசத்துக்கும் உரிய ராயா அண்ணாக்கு எங்களது குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனை வானிலைக்கு அடுத்து வந்த 5 குடும்பங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தர்சன் அண்ணா,
1: நன்றி. உங்களுக்கு நன்றி. நன்றி கலந்து சிறப்பித்தமைக்காக நன்றி. இங்கே தொடர்ந்து 09 ஊடாக முதலில் இணைந்திருந்தார் அவர்.
20: வணக்கம்.
1: வணக்கம். நீங்களா முதல்ல இணைஞ்சிருந்தீங்க?
20: இல்ல இல்ல,
1: ஒரு தடவை ஏற்கனவே இணைந்திருந்த போது, இன்னொரு தடவை இணைகிற போது அது துண்டிக்கப்படுது. ரெண்டு பேருமே கதைக்கிறாங்க. இப்பதான் அந்த பிரச்சனையை கண்டுபிடித்தேன்.
20: எங்கள் மூத்த அறிவிப்பாளர் காந்தக்குரலும் டிஆர்டியின் முதலம்பாவும் உள்ள எங்கள் அன்பு ராஜா அண்ணாவுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகளை கூறிக்கொண்டு அவர் தேக ஆரோக்கியத்துடனும் சுவதோஷியாக பல்லாண்டு காலம் குடும்பத்துடனும் நலமாக சந்தோஷமாக அவர் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்வேண்டு அவரை மனமார்ந்த வாழ்த்தி கொண்டு அதை வாழ்க்கை கொடுத்து வந்த ராணி சம்பந்தர், பிரேமா, கைலாநாதன், சுவாசினி, மீனா, ராதா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன் தர்சன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. உங்களுக்கு நன்றி. இன்னொரு நீரை இணைத்து எங்களுடைய கவி குயில் அவர்களுடைய கவிதைகளை தருவதற்கு முன்பாக ஒரு பாடலை தந்து அவர்களுடைய கவிதைகளோடு அனுப்பப்பட்ட கவிதைகளோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். அது நிறைவாக இங்கே கலந்து கொள்ளுகின்ற நீரை இணைத்துக் கொள்கிறேன்.
21: வணக்கம் தர்சனா.
1: வணக்கம். நீங்கள் தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நீரா? இனியவர்கள் அழைப்பில் இருந்து
21: என்னொருத்தர்
1: நிக்கிறபடியால அப்படி நடக்குது. ஒரு இடம் பேசுறாங்க.
21: நீங்களும் நிலைமை அடக்கம் வேண்டிக் கொண்டு தர்சனா, இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு காந்த குரல் அண்ணாவுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் இன்று போல் என்றும் சீரும் சிறப்புடன் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் அவர் குடும்பத்தோட மகிழ்ச்சியா அபிராமியம் அந்த அருளோட வாழணும் என்று வாழ்த்திக் கொண்டு இதை வானலுக்கு அடுத்து வந்த 5 குடும்பத்தினருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன் தர்சனா.
1: நன்றி. நன்றி. நீங்கள் தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம். அவை இனியவர்கள் தொலைபேசிக்கு அழைப்புகளுக்கு விட கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே

0: அழைக்க வேண்டாம் என்று சொன்னதுக்கு பின்னரும் அழைக்கும் நேயர்களே, பின்னர் உங்களை அழைக்க சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து வந்து வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். தொடர்ந்து எங்கள் கவிதைக்குயில் ரஜினி என்ற அவர்களது குரலிலே ஒலித்த கவிதையை மீண்டும் தருகிறோம்.
1: வணக்கம். காந்த குரலோனுக்கு அகவை வாழ்த்துக்கள். காந்த குரலோனுக்கு அகவை வாழ்த்துக்கள். தமிழொலியின் தலைமகனுக்கு, தண்ணீரில்லா காந்த குரலோனுக்கு தனித்துவமான அகவை நல்வாழ்த்துக்கள். தமிழொலியின் தலைமகனுக்கு, தண்ணீரில்லா காந்த குரலோனுக்கு தனித்துவமான அகவை நல்வாழ்த்துக்கள். அர்ப்பணிப்பான சேவைக்கும் அன்னை தமிழின் வளர்ச்சிக்கும் அயராது சேவையாற்றும் தமிழ் ஒலிக்கும் அர்ப்பணிப்பான சேவைக்கும் அன்னை தமிழின் வளர்ச்சிக்கும் அயராது சேவையாற்றும் தமிழ் ஒலிக்கும் 30 ஆண்டுகளாய் முனைப்போடு தமிழ் அலையோடு நிறைவாக சேவையாற்றும் தலைமகனுக்கு 30 ஆண்டுகளாய் முனைப்போடு தமிழ் அலையோடு நிறைவாக சேவையாற்றும் தலைமகனுக்கு பிளாட்டின விழாவினை காணும் காந்த குரலோனுக்கு நல்வாழ்த்துக்கள். பிளாட்டின விழாவினை காணும் காந்த குரலோனுக்கு நல்வாழ்த்துக்கள். ஊரவன் என் உறவு காரணவன் காந்த குரலால் உள்ளங்களை கட்டி போட்டவன் ஊரவன் என் உறவு காரணவன் காந்த குரலால் உள்ளங்களை கட்டி போட்டவன் தமிழையும் தமிழ் ஒலியையும் தன் மூச்சாய் கொண்டு தமிழையும் தமிழ் ஒலியையும் தன் மூச்சாய் கொண்டு தன்னிகரில்லா சேவையாற்றும் தமிழ் மகனே வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர் தன்னிகரில்லா சேவையாற்றும் தமிழ் மகனே வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர் உம் குரலுக்கு வயதில்லை கம்பீர தமிழ் பேச்சுக்கு நிகரில்லை உம் குரலுக்கு வயதில்லை கம்பீர தமிழ் பேச்சுக்கு நிகரில்லை இளமே துடிப்புடன் என்று மொழிக்கும் உம் குரல் இமயம் வரை எட்டட்டும் இளமே துடிப்புடன் என்று மொழிக்கும் உம் குரல் இமயம் வரை எட்டட்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று 100 ஆண்டு காலம் ஒலிக்கட்டும் உம் குரல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று 100 ஆண்டு காலம் ஒலிக்கட்டும் உம் குரல் உலகத் தமிழர் நெஞ்சங்களில் உம் நாமம் நிலைக்கட்டும் உலகத் தமிழர் நெஞ்சங்களில் உம் நாமம் நிலைக்கட்டும் வாழ்வு என்றும் நலமாக வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர் வாழ்வு என்றும் நலமாக வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர் வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர் நன்றி வணக்கம்.
2: 70வது அகவை வாழ்த்துக்கள். அகதி மண்ணிலிருந்து அமுத குரல் ஒன்று அருமை தமிழெடுத்து அழகு மலர் தொடுத்து 30 ஆண்டுகளாய் முதுகெலும்பாய் நீதானே கதிரோனை எழுப்புகின்ற காந்தவர் குரலோனே காலியை பூந்தன்றில் ஆக்கும் வேலனை மகன் நீயோ பனியோ குளிரோ மழையோ வெயிலோ பணிக்கென விரைந்திட மணித்துளி வியந்திடம் வசிகர குரலோடு வானலை எல்லாம் தமிழ் பூக்களை சொரிந்து எம் நாட்களை எல்லாம் நந்தவனம் ஆக்கிடும் ராஜா அண்ணா கலகலப்பான கதை கம்பீரமான குரல் கைதிரல் நுனியில் திரைப்பாடல்கள் நடமிட அன்பினை கொட்டி அழைக்கும் வணக்கத்தில் அகமெல்லாம் குளிர வைக்கும் அற்புதம் தனி அழகு தமிழொலி தந்த ஸ்ரீஸ்கந்த ராஜா தரணியில் என்றும் புகழுடன் வாழ்க ராணியின் ராஜாவாய் மகளுடனே கலைவாணி சிறந்தொட்ட தமிழ் மகனே தமிழோடு கலையோடு 100 ஆண்டு வாழிய அகதி மண்ணில் இருந்து அமுத குரல் ஒன்று அருமை தமிழ் எடுத்து அழகு மலர் தொடுத்து 30 ஆண்டுகளாய் முதுகெலும்பாய் நீதானே கதிரோனை எழுப்புகின்ற காந்தவர் குரலோனே காடையை பூந்தன்றலாக்கும் வேலனை மகன் நீயோ பனியோ குளிரோ மழையோ வெயிலோ படிக்கென விரைந்திட மணித்துளி வியந்திடம் வசிகர குரலோடு வானலை எல்லாம் தமிழ் பூக்களை சொரிந்து எம் நாட் 70வது அகவை வாழ்த்துக்கள் அகதி மண்ணிலிருந்து அமுத குரல் ஒன்று அருமை தமிழ் எடுத்து அழகு மலர் தொடுத்து 30 ஆண்டுகளாய் முதுகெலும்பாய் நீதானே கதிரோனை எழுப்புகின்ற காந்தவர் குரலோனே காலியை பூந்தன்றில் ஆக்கும் வேலனை மகன் நீயோ பனியோ குளிரோ மழையோ வெயிலோ பணிக்கென விரைந்திட மணித்துளி வியந்திடம் வசிகர குரலோடு வானலை எல்லாம் தமிழ் பூக்களை சொரிந்து எம் நாட்களை எல்லாம் நந்தவனம் ஆக்கிடும் ராஜா அண்ணா கலகலப்பான கதை கம்பீரமான குரல் கைதிரல் நுனியில் திரைப்பாடல்கள் நடமிட அன்பினை கொட்டி அழைக்கும் வணக்கத்தில் அகமெல்லாம் குளிர வைக்கும் அற்புதம் தனி அழகு தமிழொலி தந்த ஸ்ரீஸ்கந்த ராஜா தரணியில் என்றும் புகழுடன் வாழ்க ராணியின் ராஜாவாய் மகளுடனே கலைவாணி சிறந்தொட்ட தமிழ் மகனே, தமிழோடு கலையோடு நூறாண்டு வாழிய அகதி மண்ணில் இருந்து அமுத குரல் ஒன்று அருமை தமிழ் எடுத்து அழகு மலர் தொடுத்து 30 ஆண்டுகளாய் முதுகெலும்பாய் நீதானே. கதிரோனை எழுப்புகின்ற காந்தவர் குரலோனே, காடையை பூந்தன்றலாக்கும் வேலனை மகன் நீயோ. தனியோ குளிரோ மழையோ வெயிலோ படிக்கென விரைந்திட மணித்துளி வியந்திடம் வசிகர குரலோடு வானலை எல்லாம் தமிழ் பூக்களை சொரிந்து எம் நாட்களை எல்லாம் நந்தவனம் ஆக்கிடும் ராஜா அண்ணா. கலகலப்பான கதை கம்பீரமான குரல் கைதிரல் நுனியில் திரைப்பட பாடல்கள் நடமிட அன்பினை கொட்டி அழைக்கும் வணக்கத்தில் அகமெல்லாம் குளிர வைக்கும் அற்புதம் தனி அழகு தமிழொலி தந்த ஸ்ரீஸ்கந்தராஜா. தரணியில் என்றும் புகழுடன் வாழ்க ராணியின் ராஜாவாய் மகிழ்வுடனே கலைவாணி சிரந்தொட்ட தமிழ் மகனே, தமிழோடு கலையோடு 100 ஆண்டு வாழிய அன்புடன் டிஆர்டி நேயர்கள் அவர்கள் சார்பில் கவிதை பாரதி அவர்கள். காற்றலையின் காவியமே, கம்பீர குரலின் பேரரசரே, காற்றலையில் தேன் கலந்து செவிகளுக்கு விருந்தளித்தீர்கள். மாற்றமில்லா உங்கள் குரலால் நேயர்களின் மனங்களை வென்றெடுத்தீர்கள். 70ஆம் அகவையில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் எழில் கொஞ்சும் தமிழ் மகனே, இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 29ஆவது ஆண்டுகள் எமது வானொலியின் மூச்சாகி இன்பமுடு இல்லங்கள் தோறும் ஒலித்த பெறும் பேச்சாகி செய்திகளும் பொழுதுபோக்கும் உங்கள் குரலில் தமிழ்ந்து வர திசையெங்கும் காத்திருந்தோம் உங்கள் தமிழை பருகிடவே. தலைமுறை பல கடந்தும் உங்கள் நாவன்மை குறையவில்லை, தங்க குரலிலே உங்களுக்கு நிகராக இங்கு யாரும் இல்லை. மைக்கின் முன்னே நீங்கள் அமர்ந்து பேசும் அந்த கம்பீரம் எங்கள் வானொலிக்கு என்றும் அழியாத பேராதாரம். இன்பங்கள் பல கண்டு இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும், இளமை ததும்பும் குரலோடு எங்களை ஆள வேண்டும் விழாக்கோலம் பூணுகிறோம் உங்கள் 70ஆம் வயதினிலே. வியந்து வாழ்த்துகிறோம் எமது வானொலி குடும்பத்தினிலே. வார்த்தைகளின் நயத்தாலே எங்களை கட்டி போட்டீர்கள், வானொலி வரலாற்றில் உங்கள் பெயரை ஆழமாக நட்டீர்கள். உங்கள் வழிகாட்டுதல் எங்களின் நாளைய ஒளிவிளக்கு நீடுழி வாழ்கவே என வாழ்த்துவதே. காற்றலையின் காவல் எழில் கொஞ்சம் தமிழ் மகனே, இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 29ஆவது ஆண்டுகள் எமது வானொலியின் மூச்சாகி இன்பமுடு இல்லங்கள் தோறும் ஒலித்த பெறும் பேச்சாகி செய்திகளும் பொழுதுபோக்கும் உங்கள் குரலில் தமிழ்ந்து பெற திசையெங்கும் காத்திருந்தோம் உங்கள் தமிழை பருகிடவே. தலைமுறை பல கடந்தும் உங்கள் நாவன்மை குறையவில்லை, தங்க குரலிலே உங்களுக்கு நிகராக இங்கு யாரும் இல்லை. மைக்கின் முன்னே நீங்கள் அமர்ந்து பேசும் அந்த கம்பீரம் எங்கள் வானொலிக்கு என்றும் அழியாத பேராதாரம். இன்பங்கள் பல கண்டு இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும், இளமை ததும்பும் குரலோடு எங்களை ஆள வேண்டும் விழாக்கோலம் பூணுகிறோம் உங்கள் 70ஆம் வயதினிலே. வியந்து வாழ்த்துகிறோம் எமது வானொலி குடும்பத்தினிலே. வார்த்தைகளின் நயத்தாலே எங்களை கட்டி போட்டீர்கள், வானொலி வரலாற்றில் உங்கள் பெயரை ஆழமாக நட்டீர்கள். உங்கள் வழிகாட்டுதல் எங்களின் நாளைய ஒளி விளக்கு நீடூழி வாழவே என வாழ்த்துவதே எங்களின் இலக்கு. எமது வானொலி குடும்பத்தின் சார்பில் மதிப்புக்குரிய மூத்த அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த 70ஆவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரு அவர்கள்
0: சென்னையத்துடன் இன்றைய காலபூந்த நிகழ்ச்சி வாழ்த்து நிகழ்ச்சியாக நீண்ட நேரம் ஒலித்திருந்தது. இணைந்திருந்த அனைவரது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொள்ளுகின்றோம். நிலைய கலைய நேரம் 11 மணி, ஐக்கியராஜ்யத்திலே 10 மணி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்நொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள், செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நாற்பத்தி மூன்றாவது கருப்பு ஜூலை தினத்தை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இன்று நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். கடந்த 2022 ஆண்டு காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது சமூக செயற்பாட்டாளரான அனுரத்த பண்டாராவை கைது செய்து தடுத்து வைத்ததன் மூலம் மேல்மாகாண சபைக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி நளின் ஸ்ரீஜெயந்தா ஆகியோர் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்தியாவில் பிறக்கும் இலங்கை அகதிகளின் பிள்ளைகள் நாடற்றவர்களாக மாறும் ஆபத்து காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருப்பதை நிறுத்தி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை போன்ற அனைத்து உதவிகளையும் சலுகைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் உடன் இடநிறுத்த வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தலைமையிலான குழுவினரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.

குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் எப்போதும் ஆபத்துக்கள் நிகழ்த்தி பெறும் சேதம் ஏற்பட்ட பின்னரே விழித்துக் கொள்ளும் பொறுப்பற்ற போக்கினை கொண்டிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெரும குற்றம் சாட்டியிருக்கிறார். சுற்றுலா அணுகலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாலமான கொக்குடாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்தை நிர்மாணிப்பதில் சுற்றாடல் அமைச்சு அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் சுற்றுலா பிரதி அமைச்சரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். விவசாயிகளின் வாக்குகளால் ஆட்சி அமைத்த அரசாங்கத்துக்கு எதிராக இன்று விவசாயிகள் வீதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தயாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையின் நகர்ப்புற போக்குவரத்து சேவையை நவீனமயமாக்குவது தொடர்பான அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இரத்த பரிசோதனைக்காக அதிக கட்டணம் அறவிட்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து 780 மில்லிமீட்டர் கொள்வனவு கொண்ட அதிவிசேஷ சாராய போத்தலின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோரிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு லாபம் வழங்கும் எந்தொரு பெருந்தோட்ட நிறுவனத்தையும் அங்கீகரிப்பதற்கோ அல்லது அனுமதிப்பதற்கோ இலங்கை மத்திய வங்கியிடம் எத்தகைய பொறிமுறையும் கிடையாது என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை அதிகாரிகளின் படங்களை பயன்படுத்தியும் அவ்வாறு போலியாக ஆள் மாறாட்டம் செய்தும் சமூக வலைதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் மோசடிகளிலிருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நுகர்வோரிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு லாபம் வழங்கும் எந்தொரு பெருந்தோட்ட நிறுவனத்தையும் அங்கீகரிப்பதற்கோ அல்லது அனுமதிப்பதற்கோ இலங்கை மத்திய வங்கியிடம் எத்தகைய பொறிமுறையும் கிடையாது என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் தெகிபால மல்லி என்பவருக்கு கஞ்சிபான இம்ரான் என்று கூறிக்கொள்ளும் நபர் ஒருவர் விடுத்துள்ள புதிய மிரட்டல் தொடர்பான காணொலி மற்றும் அதற்கு தெகிபாலே மல்லி பதிலளிக்கும் குரல் பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. கோமகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் முற்பகல் திடீர் தீபத்தில் 5 உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடலங்கள் மீதான மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டி பன்வில நக்லஸ் ஆற்றில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் கற்பாறையிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்து போனார்கள். கொட்டகலை ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பிரதிசபை உறுப்பினர் ராஜேந்திரன் மீது 2 நபர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கம்பளை உடவிட்ட பகுதியில் மகாவலி ஆற்றில் குளிக்கச் சென்ற 15 வயதுடைய சிறுவன் ஒருவரும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாத்தறை தெவினுவர தேவாலயத்துக்கு அருகிலுள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத துப்பாக்கிதாரியினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் திக்வில பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் இன்று குறிப்பிட்டார். கட்நாயக்கா சர்வதேச விமானத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் கொண்டு சென்ற வெளிநாட்டு பயணியொருவர் நேற்று போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணிப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது சீனாவில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையைச் சேர்ந்த 49,50,000 ரூபாய் பெறுமதியான 33,000 சிகரெட்டுகள் அடங்கிய 165 சிகரெட் கார்ட்டூன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தலைமன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமாக கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய படகொன்றுடன் 9 இந்திய கடத்தொழிலாளர்களை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோரப் பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா அதிகாரிகளை அறிவுறுத்தியிருக்கிறார். நச்சு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாதல் மூளையில் டொபமைன் எனப்படும் ரசாயனத்தின் அதிகப்படியான வெளிப்பாட்டை தூண்டுவதன் மூலம் அதன் இயற்கையான தூண்டுதல் அமைப்பை சீர்குலைக்கக்கூடும் என்று உளவள ஆலோசகரும் உளவியல் நிபுணருமான மருத்துவர் சமிந்த வீர ஸ்ரீவத்தன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் ஜூலை 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில், அதாவது இன்றும் நாளையும்,

பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெறவுள்ள 33வது ஆசியான் பிராந்தியம் என்ற அமைச்சர்கள் கூட்டத்திலும் நல்லிணக்கம் மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழாவிலும் பங்கேற்கின்றார். அதே நேரத்தில் பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறும் 33வது ஆசிய பிராந்திய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையின் முக்கிய நிகழ்வுகளுக்கிடையே இலங்கையின் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத், இந்திய வெளிவிகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பங்களாதேச வெளிவிகார அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் இலங்கை பெண் ஒருவரை கட்டாய உழைப்பு சுரண்டலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 38 வயதுடைய இலங்கை வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அத்துடன் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண் மலேசிய அதிகாரிகளால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையிலும் இந்தியாவிலும் அனுமான் சிலைகளை வழிபாட்டுப் பொருட்களாக போற்றும் மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பலின் பின்னணி தற்போது அம்பலமாகியிருக்கிறது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,46,800 ரூபாவாகவும் 1 கிராம் 43,350 ரூபாவாகவும் விற்கப்படுகிறது. இந்திய செய்திகளில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் சனிக்கிழமை புதுச்சேரிக்கு செல்லும் பயணத்திட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு கேள்வித்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக இந்திய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கியிருக்கிறார்கள். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாங்கள் தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் JP நட்டா தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்து மக்களவையில் விரிவாக விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களவையில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து அநாகரிகமாக பேசியதாக மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி நடப்பு மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார், அவரின் மகளான பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே ஆகியோர் நேற்று சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்தியா சீனா இயல்பு உறவுக்கு எல்லையில் அமைதி நிலவுவது அவசியம் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்திய வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் நேரில் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவில் நடந்த சாலைபத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த 3 இந்தியர்கள் பலியாக 2 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அசாமில் இடைவிடாத பலத்த மழையால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. மழை தொடர்பான அசம்பாவித சம்பவங்களில் மேலும் 10 பேர் உயிரிழந்ததை அடுத்து இறப்பெண்ணிக்கை 31 தற்போது அதிகரித்துள்ளது. மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை நிபந்தனையின்றி நிறைவேற்ற வலியுறுத்தி மகளிர் கூட்டமைப்பினர் ஆளுநர் மாளிகை முற்றுகை இட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. மெரினா அண்ணா சதுக்கத்தில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி நேற்று வெளியிட்டு வைத்திருக்கிறது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தற்போது தண்ணீர் திறக்க வாய்ப்பே கிடையாது என்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்தியாவில் வீட்டில் வேலை செய்யும் பெண்கள் பலர் இப்போது சேலிவழி வேலைகளை தெரிவு செய்து வருகின்றார்கள். ஜன்னாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜன்னாயகன் திரைப்படம் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் இன்று அதிகாலை 6 மணிக்கே வெளியானது. தமிழக ரசிகர்கள் கேரளா மற்றும் கர்நாடக எல்லைகளில் அமைந்துள்ள திரையரங்குகளுக்கு சென்று படத்தை பார்த்து வருகிறார்கள். இதே நேரத்தில் தமிழகத்தில் காலை 8:30 முதல் காட்சி வெளியானது. விஜயின் கடைசி படம் என்பதாலும் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி படம் வெளியாவதாலும் திரையரங்குகளில் ரசிகர்கள் பலர் மிகுந்த ஆவலுடன் கூடி படத்தை கண்டு ரசித்து கூட்டமாக தற்போதும் காத்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலரை பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார்கள். காவல் நிலையங்களில் CCTV கேமராக்களை நிறுவும் பணிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டதாக உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த ஜூன் மாதத்தில் உள்நாட்டு விமானங்களில் 1,35,00,000 பயணிகள் பயணித்துள்ளார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,08,000 ரூபாவுக்கும் தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் என்று, 1 கிராம் 13,500 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில், சவுதி அரேபியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான அணுசக்தி திட்டத்துக்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது.
ஈரான் கோர்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்காதன் பாலம் அல்லது எரிசக்தி வளாகம் குறிவைத்து தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்த சூழலில் அவரின் மிரட்டலுக்கு ஈரானும் பதில் எச்சரிக்கை விடுத்தது. உள்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்பட்டால் தகுந்த பதில் நடவடிக்கை தங்களால் எடுக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஆபாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆசியான் அமைப்பு சந்திப்பில் ஈரான் போர் குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பேசியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை மீது ஈரான் அதிகாரம் கொள்வது மத்திய கிழக்கு அப்பாலும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டார். ஈரான் போரில் இதுவரை 37.5 பில்லியன் டாலர் செலவாகியுள்ளதாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் அறிவித்திருக்கிறார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி அந்த நாட்டின் ராணுவ தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கியை பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். ஆஸ்திரியாவில் ஹிட்லர் பிறந்த வீடு காவல் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. தீவிர வலசாரி ஆதரவாளர்கள் அந்த இடத்தை நிமிடமாக கருதி வருவதை தடுப்பதே இதன் நோக்கமாகவும் புரோனோவ் அம் இன் நகரில் உள்ள அந்த கட்டடம் 23 மில்லியன் யூரோ செலவில் தற்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கிடையிலான மோதலால் பாதிக்கப்பட்ட லெபனானுக்கு அமெரிக்கா சார்பில் பெரும் உதவிகள் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பொருளாதார தடைகள் மூலம் கியூபா அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி அளித்து வரும் அமெரிக்கா அந்த நாட்டு மக்களுக்கு நேரடியாக உதவும் வகையில் உணவு சுகாதாரப் பொருட்களையும் அனுப்பி வைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜெனிடர் சவுனா அமோனா என்ற 34 வயது பெண் ஒரே கருமுட்டையில் இருந்து உருவான 4 பெண் குழந்தைகளை பிரசவித்திருக்கிறார். ஆசியான் நாடுகளின் மாணவர்களுக்காக புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. எதிர்காலத்துக்கு தயாராக அது உதவும் முகாம்கள், பரிமாற்ற திட்டங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி வழங்கப்படும். அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பயிற்சியில் கவனம் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் செயற்கை நுண்ணறிவை மிகுந்த தயக்கத்துடன் அணுகிய கோலிவுட் திரைப்படத்துறை இப்போது அதை அரவணைக்க தொடங்கிவிட்டது. பல ஏஐ நிறுவனங்களுடன் கைகோத்து திரைப்பட தயாரிப்பில் அந்த தொழில்நுட்பத்தை வெளிப்படையாக பயன்படுத்த ஹாலிவுட் தற்போது தொடங்கியுள்ள தகவல்கள் வந்துள்ளன. மதுபோதையில் வாகனம் ஓட்டிய வழக்கிலிருந்து தப்பிக்க இறந்தது போல் நாடகமாடிய ஒருவர் வசமாக சீனாவில் சிக்கியிருக்கிறார். மலேசியாவில் பெண்ணொருவர் தைரியமாக பாம்பை பிடித்த சம்பவத்தின் காணொளி இணையத்தில் வேகமாக பரவுகிறது. பாம்பை பார்த்து பலர் பரபரப்பு அடைந்த போது அந்த பெண் மட்டும் நிதானமாக பாம்பை கையால் பிடித்திருக்கிறார். ஜப்பானின் பல இடங்களில் வெப்பநிலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பூசலால் எண்ணெய் விலைகள் தொடர்ந்து இன்று காலையும் அதிகரித்திருக்கிறது. உலகின் ஆக சிறந்த கடப்பிதழ் பட்டியலில் சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. ஜப்பான் 3 இடங்கள் முன்னேறி தென்கொரியாவுடன் இணைந்து 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த 3 நாடுகளின் கடப்பிதழ்கள் மூலம் 188 இடங்களுக்கு பயணம் செய்யலாம். 187 இடங்களுக்கான அனுமதியுடன் ஸ்வீடன் 3வது இடத்திலும், 186 இடங்களுக்கான அனுமதியுடன் பெல்ஜியம், டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நோர்வே, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் 4வது இடத்தை பெற்றிருக்கின்றன. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இன்று நடைபெறவுள்ள 1வது போட்டியுடன் ஆரம்பமாகிறது. இந்தியா சிம்பாவே மோதும் 3 ஆட்டங்கள் கொண்ட டி20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்து அணியுடனான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் மேற்கிந்திய அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் போராடி வெற்றி பெற்றிருக்கிறது. முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் தான் கடந்த ஏப்ரலில் குடித்துவிட்டு காரை ஓட்டியதை நீதிமன்றத்தில் நேற்று ஒப்புக்கொண்டார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, லக்ஷ்யா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் தங்களின் முதல் சுற்றில் நேற்று வெற்றி கண்டுள்ளார்கள். கால்பந்து உலகக்கோப்பை 2026 ஒரு கோல் அசிஸ்ட் கூட செய்யாத ஸ்பெயின் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரொட்ரிக்கு தங்க பந்து விருது வழங்கப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தை கிட்டத்தட்ட 63 மில்லியன் அமெரிக்கர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதுவே ஆகப்பெரிய எண்ணிக்கை என்று தெரிவிக்கப்படுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384 ரூபா 12% இந்திய பெறுமதியில் 110 ரூபா 28%,
ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.10% இந்திய பெறுமதியில் 96.49% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.30% இந்திய பெறுமதியில் 118.64% ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.01% இந்திய பெறுமதியில் 129.20% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.97% இந்திய பெறுமதியில் 68.61% கேட்டது டிஆர்டி தமிழடியின் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தான் மரக்கறியண்டா. அகத்தில பின்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம், காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமருந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 96 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
5: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்புண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்புண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayo 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்புபண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்புபண்டே மார்க்கெட்.
6: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
7: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
6: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
7: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
6: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உட உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10.
8: தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:24. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:24. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பால நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவர்களோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பார்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். தேனமலை நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசு லாட்சப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அமைந்த இதய ஒருமன நன்றிகள். முதலில்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கிச்சேன் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத
2: அதுக்கு தானே லாட்சப்பள்ள அம்பாஸ்டர் இருக்கு. எல்லாம் மனிதாவும் தரமானதே கிடங்க அங்கே வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பள்ளி அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உடல் உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி ஆட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10 தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொந்துபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்துபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்து இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49. மறந்து விடாதீர்கள் பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட். பொன்னுபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:27 ஐக்கியராட்சியத்தில் 10:27 என்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

தாய் போல் பிழை பொறுத்தாள் அந்த கடன் தீர்க்கேனோ. ஒன்றும் தெரியாதிவள் நடித்தாள் அந்த

ஒலித்த பாடலை இயற்றியவர் கவிஞானி பாலி அவர்கள். பாடலுக்கு இசை அமைத்தோர் மேலிசை மாமன்னர் எம் எஸ் வி. பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தாயகத்தில் மேலின மேற்கை பிறப்பிடமாக கொண்டு பிரான்சில் வசிக்கும் அரசரட்னம் சுரேஷ்கந்தர் ராஜா டிஆர்டி தமிழொலியின் அன்பு அறிவிப்பாளர். இன்று வியாழக்கிழமை 23 தேதி தனது பிறந்த நாளை அன்பு மனைவி புவிராணி, அன்பு பிள்ளைகள் ஸ்ரீ சங்கரி, ஸ்ரீ ஜனகன், அன்பு அண்ணா குடும்பம், நோர்வேயில் வசிக்கும் அன்பு தங்கை சித்ரா பவன் குடும்பம், பிரான்சில் வசிக்கும் அன்பு தம்பி கார்த்தி குடும்பம் மற்றும் மச்சான்மார் மச்சாள்மார் பராமக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் இணைந்து அபிராமி அம்மன் அருளோடு தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகளான திருமதி சுவாசினி பத்மநாதன் குடும்பம், திருமதி மீனா மகேஸ்வரன் குடும்பம், திருமதி ராணி சம்பந்தர் குடும்பம், திருமதி பிரேமா கைலாயநாதன் குடும்பம், திருமதி ராதா கனகராஜா குடும்பம் இவர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியை வானொலி கடத்தி வருகின்றார்கள் பரிசலாட்சிய பல்லில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி. ஆசி பூசரியோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலையை பாடியிருந்தார் சுனந்தா. அவர்கள் பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள். அன்புக்கு பாசத்துக்குரிய சகோதரிகள் சுபாசினி பத்மநாதன் குடும்பம், மீனா மகேஸ்வரன் குடும்பம், ராணி சம்பந்தர் குடும்பம், பிரேமா கைலாயநாதன் குடும்பம், ராதா கனகராஜா குடும்பம், இந்த ஐந்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியை வானொலி கெடுத்து வரும் அன்பு உறவுகள் இவர்கள்.
1: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மெழுகிய விபரங்களுக்கு ஆசை பூசரே 1-95-1-42-1
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் குழுவினர், பாடலை ஆற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள், பாடலுக்கு இசை அமைத்தவர் பரத்வாஜ் அவர்கள். வசூல் ராஜா திரையில் வந்து ஒலித்தது என்ற பாடல். அன்பு உறவுகள், இதுவரை நேர்மந்தம் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கிய அன்பு உறவு தர்சன் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்களை எழுதி அனுப்பி அதை வாசித்து அளித்த தர்சன் அவர்கள், ரஜினி ஆண்டன் நமது அன்பு சக அறிவிப்பாளர் திரு அவர்கள் அனைவருக்கும் எனது இது என்ன கலந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை, என்னை வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, உங்களுடைய வாழ்த்துக்களை மெல்ல மெல்ல அமைதியாக நான் தருகின்றேன். அன்பு உறவுகளே, சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்ந்தாலும் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் என்ன பாடல் என்று நீங்களும் ஆசையாக கேட்பீர்கள். இதோ வானொலியில் மலர்கின்றது.

ஒலித்து பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாசோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா பாடலை யாற்றவர் கங்கேமரன் பாடலுக்கு இசை அமைத்தவர் அண்ணா இசை ஞானி. நேரம் சரியாக 11:51 மைக்கராட்சத்தில் 10:51 இந்த நேரத்தில் தேனம்பால நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

கவிஞானி அவர்களுடைய கவிதை வரிக்கு குரல் கொடுத்து பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து கான சரஸ்வதியை பி சுசிலா மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடலில் இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ டி என் எஸ் அவர்கள். பாடலை யாத்தவர் கவிஞர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சித்திலங்கம் கே பி மகாதேவன் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணி கொடுத்து வானதிக்கு எடுத்து வந்தவர்கள் பரசலாட்சி பலன் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த நிறுவனங்கள் மூன்றுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் எமது அன்பு உறவுகள், பாசத்துக்குரிய அன்பு சகோதரிகள் சுபாசினி பத்மநாதன் குடும்பம், மீனா மகேஸ்வரன் குடும்பம், ராணி சம்பந்தர் குடும்பம், பிரேமா கைலாய்நாதன் குடும்பம், ராதா கனகராஜா குடும்பம் இவர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு உறவுகளே. தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மகளினுடைய மறு ஒலிபரப்பை நீங்கள் கேட்கலாம்.

நேரம் சரியாக 12:02 ராஜ்யத்தில் 11:02. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பாளர் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரை. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி கேசங்கரை நிறுவனத்தினர் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். 43rd கருப்பு ஜூலை தினத்தை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று வியாழக்கிழமை நினைவு கூர்ந்தார்கள்.

இந்தியாவில் பிறக்கும் இலங்கையை அகதிகளின் பிள்ளைகள் நாடற்றவர்களாக மாறும் ஆபத்து காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அட்டைக்கலநாதன் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருப்பதை நிறுத்தி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள GS+ வரிச்சலுகை போன்ற அனைத்து உதவிகளையும் சலுகைகளையும் ஐரோப்பிய ஒன்றியமுடன் இடைநிறுத்த வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்கம் எப்போதும் ஆபத்துகள் நிகழ்ந்த பெரும் சேதம் ஏற்பட்ட பின்னரே விழித்துக் கொள்ளும் பொறுப்பேற்ற போக்கினை கொண்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுலா அணுகலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பலமான கொக்குலாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்தினை நிர்மாணிப்பதில் சுற்றாடல் அமைச்சு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜ ரவிகரன் சுற்றுலா பிரதியை அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். நுகர்வோரிடம் இருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு லாபம் எங்கும் வழங்கும் எந்த ஒரு பெருந்தோட்ட நிறுவனத்தையும் அதிகரிப்பதற்கோ அல்லது அனுமதிப்பதற்கோ இலங்கை மத்திய வங்கியிடம் எட்டிய பொறிமுறை கிடையாது என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கா இதனை தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரிகளின் பண்டங்களை பயன்படுத்தியும் அவ்வாறு போலியாக ஆள்மாறாட்டம் செய்து சமூக வலைத்தளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்பட்டும் படும் நிதிமுறைகேடுகள் மற்றும் மோசடிகளில் இருந்து அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மண்வில நக்லஸ் ஆற்றில் குளிக்க சென்ற இரண்டு மாணவர்கள் கற்பாறையிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார்கள். கொட்டகலை ஹீரோஸ் ஜனநாயக முன்னணியின் பிரதேச சபை உறுப்பினர் ராஜேந்திரன் மீது இரண்டு நபர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொட்டகலை இலங்கை வங்கிக்கு அருகில் என்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தரை தெபினூர தேவாலயத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத துப்பாக்கித்தாரிகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு தப்பி செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் டிக்வில் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைமன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமாக கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டில் இந்திய படகொன்றுடன் 9 இந்திய கடற்றொழிலாளர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். நச்சு மதுப்பழக்கத்திற்கு அடிமையாதல் மூளையில் டோபைமன் எனப்படும் ரசாயனத்தின் அதிகப்படியான வெளிப்பாட்டை தூண்டுவதன் மூலம் அதன் இயற்கையான தூண்டுதல் அமைப்பை சீர்குலைக்கக்கூடும் என உளவல ஆலோசகரும் உளவியல் நிபுணருமான மருத்துவர் சமீந்த வீர ஸ்ரீவர்சனா இதனை தெரிவித்துள்ளார். மலேசியாவில் இலங்கை பெண் ஒருவரை கட்டாய உழைப்புக்கு சுரண்டலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 32 வயதுடைய இலங்கை வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண் மலேசிய அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு கேள்வித்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக இந்திய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கினார். உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது குற்றமல்ல என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்துக்கு நடிகரும் இயக்குனருமான கென்கர்னாஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு குறித்து மக்களவையில் விரிவாக விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களவையில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் குறித்து அநாகரிகமாக பேசிய மம்தா பனர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பனர்ஜி நடப்பு மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடியை தேசியவாத காங்கிரஸ் பவார் கட்சியை தலைவர் சரத்பவார் அவரின் மகளும் எம்பியுமான சுப்ரியா சுலே ஆகியோர் நேற்று சந்தித்து

குறித்து பேசியுள்ளார்கள். அமெரிக்காவில் நடந்த சாலை விபத்தில் தெலுங்கானாவை சேர்ந்த 3 இந்தியர்கள் பலியானார்கள். 2 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அசாமில் இடைவிடாத பலத்த மழையினால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. மழை தொடர்பான அசம்பாவித சம்பவங்களில் மேலும் 10 பேர் உயிரிழந்ததை அடுத்து இறப்பு எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிபந்தனையின்றி நிறைவேற்ற வலியுறுத்தி மகளிர் கூட்டமைப்பினர் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மெரினா அண்ணா சதுக்கத்துக்குள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி நேற்று வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் காலை 8:30 முதல் காட்சி வெளியானது விஜயின் கடைசி படம் என்பதாலும் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி படம் வெளியானதாலும் திரையரங்குகள் ரசிகர்கள் பலர் மிகுந்த ஆவலுடன் படத்தை கண்டு ரசித்துள்ளார்கள். காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களை நிறுவும் பணிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. உலக செய்திகள். சவுதி அரேபியாவில் பொதுமக்களால் பயன்பாட்டுக்காக அணுசக்தி திட்டத்திற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரான் கோர்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அதன் பாலம் அல்லது எரிசக்தி வளாகம் குறித்து தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆசியான் அமைப்பு சந்திப்பில் ஈரான் போர் குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோ பேசியிருக்கின்றார்.

ஆஸ்திரேலியாவில் அடலப் ஹிட்லர் பிறந்த வீடு காவல் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. தீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் இந்த இடத்தை நினைவிடமாக கருதி வருவதை தடுப்பதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜெனிடர் சவ் அனோமா என்ற 34 வயது பெண் ஒரே கருமுட்டையில் இருந்து உருவான 4 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். ஆசியான் நாடுகளில் மாணவர்களுக்காக புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஒரு காலத்தில் செயற்கை நுண்ணறிவை மிகுந்த தயக்கத்துடன் அணுகிய ஹாலிவுட் இப்போது அதை அரவணைக்க தொடங்கியுள்ளது. மதுபோதையில் வாகனம் ஓட்டிய வழக்கிலிருந்து தப்பிக்க இறந்தது போல் நாடகமாடி ஒருவர் வசமாக சிக்கியுள்ளார். சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது. ஜப்பானில் பல இடங்களில் வெப்பநிலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. மத்திய கிழக்கு பூசலால் எண்ணெய் விலைகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. 6 வாரங்களில் முதல் முறையாக பிரனெட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $95 அதிகமாக கூடியுள்ளது. விளையாட்டு செய்திகள். இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஹம்பாந்தோட்டை மகிந்த ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற உள்ளது. முதலாவது போட்டியுடன் ஆரம்பமாகின்றது. இந்தியா ஜிம்பாப்வே மோதும் 3 ஆட்டங்கள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டம் ஹரோவில் இன்று நடைபெறுகின்றது. நியூசிலாந்து அணியுடனான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் மேற்கு இந்திய அணி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் போராடி வென்றது. முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் தான் கடந்த ஏப்ரலில் குடித்துவிட்டு காரை ஓட்டியதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். சீனா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, லசயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் தங்களின் முதல் சுற்றில் புதன்கிழமை வெற்றி பெற்றார்கள். கால்பந்து உலக கோப்பை 2026 ஒரு ஹோல் ஆசிட் கூட செய்யாதனால் ஸ்பெயின் பென்ஷிப் மிட் பில்டர் டொட்ரிக்கு தங்க பந்து விருந்து வழங்கப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலக கிண்ண இறுதி ஆட்டத்தை கிட்டத்தட்ட 63 மில்லியன் அமெரிக்கர்கள் பார்த்துள்ளார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை அதுவே மிகப்பெரிய எண்ணிக்கை. கால்பந்து அமெரிக்காவில் பிரபலமடைந்து வருவது அதை காட்டுகின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tamilnews.com. உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிப்பையும் தாயத்து மன்னிக்கவும் எமது வானொலியில் வளம் பெறும் அனுசரணை நிகழ்ச்சியில் புகைப்படத்தோடு பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 384.12 இந்தியாவில் 110.28 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.10 இந்தியாவில் 96.49 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 413.30 இந்தியாவில் 118.64 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 450.01 இந்தியாவில் 129.30 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238.97 இந்தியாவில் 68.61 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசுல ஆட்சியப்பள்ளி அமைந்திருக்கும் விடே கேஷன் கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் போனஸில் அமைந்துள்ள விடே சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lakam, Saïver-Ondre, Napade, Saïver-Aïnde, Saïver-Aïle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
7: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
6: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 26.

ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து.
1: வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

0: ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி. வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.
1: நேரம் சரியாக 12:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:22 இந்த நேரத்தில் வானிலையில் வலம் வருகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியனுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம்.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

Sonríe, sonríe, sonríe.

நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி தரும் நேரம் இது. இவர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள்.
2: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே நமது ஆய்வாளர்களில் ஒருவரான ஹைதர் அலி அவர்கள் நீண்ட காலத்துக்கு பின்னர் இன்று உங்களை சந்திக்க முன்வந்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் ஹைதர் அலி அவர்களே.
3: வணக்கம் தர்ஷன், வணக்கம் நேயர்களே.
2: தற்போது குறிப்பாக நம்மவர்களுக்கு நம்மவர்களுடைய செய்திகளிலே கூட குறிப்பாக குறிப்பிடப்படாத ஒரு விடயம், சுரேஷலே அவர்களுக்கு வெளிநாடுகளில் அதுவும் குறிப்பாக பிரான்சிலே ஆதரவாகவும் எதிராகவும் அவரது கைது தொடர்பாக ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதான தகவல்கள் நம்மவர்கள் மத்தியிலே அது தொடர்பாக எதுவுமே பேசப்படுவதில்லை. அங்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்களா இங்கே பிரான்சிலே நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு?
3: பொதுவாக வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் மத்தியில் பிரான்சினுடைய ஒரு அரசியல் கலநிலவரம், இலங்கையில் எவ்வாறு என்ன விடயங்கள் நடைபெற்றாலும் அதற்கு ஆதரவான அதற்கு எதிரான அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவானது, சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவான, மஹிந்த ராஜபக்சாவுக்கு ஆதரவான இப்படி ஒவ்வொரு குழுக்களும் இலங்கையில் இருக்கின்றன. அதே மாதிரி தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவான ஒரு குழுவும் இந்த பிரான்சில் இருக்கிறார்கள் குழுக்களாக. இது அல்லாமல் அநேகமாக தமிழர்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு அரசியல் கட்சி தான் முன்னணி சோசியலிச கட்சின்னு சொல்லி குமார் குணரத்னத்துடைய சோசியலிச கட்சியோடு இணைந்து அவர்கள் செயற்படுகிறார்கள். அதற்கு முன்பு ஆரம்ப காலத்தில் வாசுதேவ நாணயக்காரனுடைய லங்கா சமசமா இலங்கை சமசமாஜ கட்சியோடு இணைந்து செயற்படுகின்ற பிரான்சில் வசிக்கின்ற தமிழர்களும் இருக்கிறார்கள். அதை விட ஞானசார தேரரோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய பிரான்சில் இருக்கிற தமிழர்களும் இருக்கிறார்கள். இனி இப்படியான குழுக்கள் சிங்களவர்கள் மத்தியிலும் அல்ல, தமிழர்களுடைய அரசியல் போக்கும் செயற்பாடுகள் இருக்கிறது. தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு உடைய தேர்தல் காலத்தில் கூட ஏராளமான தமிழர்கள் பிரான்சில் அவர்களோடு இணைந்து வேலை செய்தார்கள், அவர்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள். அப்படியானவர்கள் இந்த குழுக்கள் அரசியல் ரீதியாக இருக்கிறது. இனி இந்த குழுக்களில் சர்வதேச ஏனைய நாடுகளை விட பிரான்சினுடைய ஒரு பொதுவான ஒரு குழு விடயமிருக்கின்றது. சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு தடுத்து காவலில் வைக்கப்படுகிற நேரத்தில் இலங்கையில் அவருடைய கைதுக்கு எதிராக விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய நேரம் பிரான்சின் உள்ள ஒரு சில தற்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற குழுக்களாக இருக்கலாம், அல்லது ராஜபக்ஷ குழுவுக்கு எதிரானவர்கள், மற்றும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு நீதி வேண்டி கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நீதி வேண்டி செயற்படுகின்ற போன்ற பல செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து பிரான்சில் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டது சரி, அரசாங்கம் உடனடியாக அவரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், ஏனைய வெளி அழுத்தங்களுக்கு பயந்து அரசாங்கம் இவரை விட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால் அவருக்கு சுரேஷ் சலையினுடைய கைதுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு குழு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இங்கு நடத்தியது. அதே உலகளாவிய ரீதியில் இப்ப ஏனைய உலகத்தில் பல நாடுகளில் சிங்கள சமூகம் பறந்து வாழ்ந்திருந்தாலும் அப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் ஏனைய ஒரு நாடுகளிலும் நடைபெறவில்லை, பிரான்சில் தான் அது ஜூன் மாதம் நடைபெற்றது.
2: 28ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது.
3: அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து இந்த மாதம் 30ஆம் தேதி
2: அவர்களுடைய கோரிக்கை, அதாவது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குங்கள், விசாரணைக்கு இடையூறு செய்யாதீர்கள் என்று தானே அவர்களுடைய போராட்டம்,
3: அவர்களுடைய கோஷம் இருந்தது. அதற்கு எதிராக சுரேஷ் சலையனுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கம் இவரை தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றது, பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் கூறி இந்த பயங்கரவாத சட்டத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் என்கின்ற ஒரு தோரணையில் ஆதரவு காட்டி ஒரு ஆதரவை ஏற்பாட்டு செய்திருந்தார்கள். 30ஆம் தேதி ஒன்று ஒரு ஆர்ப்பாட்டம், அதற்கு பிறகு 5ஆம் தேதி என்று நாள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த இரண்டு தினங்களிலும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் பிரான்சில் நடைபெறவில்லை. இரண்டாள் காலநிலை கடுமையான வெயில் காரணமான சொல்கின்ற ஒரு காரணத்தை தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே பின்போடப்பட்டது. பின்போடப்பட்டவுடன் இதற்கு ஆரம்பத்தில் சுரேஷ் அலைவுக்கு கைதுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் எல்லாரும் சிங்கள சமூகங்களுடைய சமூக வலைத்தளங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்கின்றவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். அதாவது இவர்கள் தான் இலங்கையின் பிரதான இனவாதிகளாக இருக்கிறார்கள், மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள், இனங்களுக்கிடையினுடைய பிரச்சனைகளை தூண்டுவர்களாக இருக்கிறார்கள் என்று. இந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த 30ஆம் தேதி பிரான்சில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு இலங்கையினுடைய ஒரு இனவாத செயற்பாடுகளில் கூடுதலாக ஈடுபடக்கூடிய ஒரு பௌத்த தேரர் பிரான்சுக்கு வருகை தந்திருக்கிறார். அவரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக இவர்கள் பிரச்சாரம் செய்துதான் மக்களை திரட்டுவதற்கு ஏற்படுத்தினார்கள்.
4: அப்படி ஒரு புத்தவிக்கு வந்து இங்கு, அதாவது உல்லாச பயண விசாவில தான் அவர் வந்திருப்பார், அப்படி வந்தவர் இப்படியான விடயங்கள்ல ஈடுபடுவதற்கு எந்த ஒரு நாட்டுக்கும் நீங்க உல்லாச பயண விசாவிலே போயிட்டு பேட்டி கொடுக்கறதுக்கோ அல்லது இப்படியான ஆர்ப்பாட்டங்களோ கலந்து கொள்வதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. இது சர்வதேச சட்டத்தில தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த தேரருடைய விடயத்தை அறிவித்தால் அவர் இனி வரும் காலங்களிலே இந்த காலத்திலும் அல்ல உடனடியாகவே அவரை திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுப்பார்கள் அல்லவா?
3: இது வந்து உண்ட நிறைய வளங்களும் இது நாங்க மட்டும்தான் இந்த விடயங்களை தெரிஞ்சு வைத்திருக்கிறோம் என்ற விடயம் இல்ல. சிங்கள சமூகம் ஏற்கனவே இதற்கான வேலைகளை செய்து விட்டார்கள். அதனால் அவர்கள் உடனடியாக இப்படி ஒரு பிக்கு வந்திருக்கிறார், இவர் இந்த இலங்கையினுடைய முழுக்க முழுக்க இனவாதத்தை விதைத்தவர், இந்த பன்சலையில் தங்கி இருக்கிறார், இவருக்கு பிரான்ஸ் அரசாங்கம் எவ்வாறு விசா அனுமதி கொடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர்கள் கடிதம் எழுதி எங்களுடைய தமிழ் பேசும் சமூகத்தை சார்ந்தவர்களை போல சமூக வலைத்தளங்களில் இது சம்பந்தமாக பேச வரவில்லை. அவர்கள் உடனடியாக பெர்ஃபெக்ட் போலீஸ் பரிசுக்கு அறிவித்துவிட்டார்கள். அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள இலங்கை தூதுவராலயத்துக்கு, இலங்கையினுடைய பிரான்ஸ் தூதுவராலயத்துக்கும் அந்த கடிதம் உடனடியாக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பிக்குக்கு நீங்கள் எப்படி விசா அளித்தீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த விடயத்தை தெரிந்து கொண்ட உடனடியாக அவர்கள் தெரியும், இவர் பிரான்சிலிருந்து வெளியேற முற்பட்டால் இவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும், இந்த பிக்குன்னு சொல்ற விடயம் அவரை நிச்சயமாக தெரியும். உடனடியாக இங்குள்ள பிரான்சில் உள்ள சிங்களவர்கள் அனைவரும் அவரை இத்தாலிக்கு பாதை வழியாக கடத்திவிட்டார்கள். எனவே அங்கிருந்து அவர் நாட்டுக்கு போறதுக்குரிய ஏற்பாடை செய்து அவரை நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். எனவே அந்த பிக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது இல்லை என்கின்ற ஒரு விடயம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விடயத்தோடு அந்த ஆர்ப்பாட்டம் 30ஆம் தேதி கைவிடப்பட்டது. பின்னர் 5ஆம் தேதி என்று சொன்னார்கள், 5ஆம் தேதி அதுவும் நடைபெறவில்லை. இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது போன்ற விடயங்கள் இப்பொழுது இப்படி இப்ப வெளிநாட்டில் வந்து இப்ப சிலர் இலங்கையிலிருந்து வருகின்றவர்கள் இங்க வெளிநாட்டில் காசு சேர்க்கிறார்களா, என்ன வேலை செய்கிறார்கள், தங்களுக்கு இப்ப இலங்கையினுடைய அரசியல்வாதிகளும் வந்து இங்க என்ன செய்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். தமிழ் பேசும் சமூகம் வந்து என்ன சமூக வலைத்தளங்களை தானே அவர்கள் சண்டை பதிப்பார்கள், சமூக வலைத்தளங்களை தானே விமர்சிப்பார்கள். ஆனால் சிங்கள சமூகம் அதனை எவ்வாறு அணுக வேண்டுமோ அதை சட்ட ரீதியாக அந்த முறைமையில் அதனை அணுகிவிட்டார்கள். அணுகிவிட்டதன் மட்டுமல்ல, பிரான்சில் இருக்கிற அந்த ஒரு பன்சலை இருக்கின்ற பௌத்த விஹாரை இருக்கின்றதாம், அந்த பௌத்த விஹாராதிபதி தான் இலங்கையில் ராஜபக்சாக்களுடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் சமூகங்கள் மத்தியில் இனப்பிளவை ஏற்படுத்துவதற்கு வேலை திட்டங்களை செய்கிறார்கள் என்று அவர்கள் அந்த அந்த பிக்குகளுக்கு எதிராகவும் பிரான்சினுடைய பெர்ஃபெக்சர் போலீஸுக்கு அவர்கள் இந்த விடயங்களை கையளித்திருக்கிறார்கள். இவர்கள் தான் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக பன்சலையிலிருந்து பிரச்சாரம் மேற்கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, பிரான்சிலிருந்து அநேகமானவர்கள் இலங்கைக்கு சென்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். எனவே இந்த பிக்குவையும் இங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
4: லாக்கொன்னுல உள்ள பிக்குவா?
3: அவர் தான் தர்சன்.
4: அவர் தானா? ஆனா அவர் அங்க ஜேவிபியினரும் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி அளிக்கிறார் தானே?
3: இல்ல, அது அது அதுதான் உள்ள மிகப்பெரிய ஒரு குறைபாடு. என்னன்னு சொன்னால், இவர் வந்து எல்லாருக்கும் எல்லா முகத்தையும் காட்டிக்கொண்டிருக்கிறார். அவருடைய உண்மையான ரூபங்கள் அனைவருக்கும் தெரியாது. இப்ப நாங்க நீங்கெல்லாம் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்துக்கு முதல் வந்து வருகை இருந்திருந்தார் தானதர்சன். அந்த கூட்டத்துக்கும் மாஸ்டர் கூட்டத்துக்கு.
4: ஆமாம்.
3: அப்ப அதுல வந்து நான்
4: அவர் எங்களுக்கு ஆதரவாக தானே பேசினார். அவரை வந்து புகழ்ந்தார்களே, அவர் தான் திலீபன் உண்ணாவிரதம் இருந்த நேரம் அவருடைய போராட்டத்துக்காக திலீபனுக்காண்டி கவிதை எழுதியவர், திலீபன் போராட்டத்தை ஆதரித்தவர். அவர் இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை உடையதால திலீபனை ஆதரித்தாரா?
3: இப்படியான ஒரு செய்தி தான் அதுல இப்ப இவர்கள் எழுதியிருக்க அந்த கடிதத்தை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் தான் இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு சூத்திரதார்.
4: இவர் சொல்றது உண்மையா அல்லது இவரோட தனிப்பட்ட ரீதியில?
3: இல்ல, அப்படியோ தனிப்பட்ட ரீதியான வாய்ப்பில் அவர்கள் ஆதாரமாக காட்டியிருக்கிறார்கள். ஏன்னா சும்மா குற்றஞ்சாட்டுறது இல்லையே. இவ போலீஸுக்கு வந்து சம்மதம் விசாரணை நினைக்கிறதால இவர்கள் ஆதாரம் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அடுத்த ஒரு விடயம், இன்னொரு விடயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். மறுபக்கம் இலங்கை தூது இன்று காலையில கதைத்து ஒரு நபர் சொல்கிறார், இங்க பிரான்சில் உள்ள தூதுவராலயத்துல எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றால் சிங்களவர்கள் அதனை எப்படியும் சாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கோ இல்லாட்டி முஸ்லிம்களோ இந்த விடயங்கள் சம்பந்தமாக சென்றால் அவர்களுக்கு இந்த வேலை நடைபெறுவது இல்லை.
4: சில நேரம் 2 வருஷம் 3 வருஷம் கூட
3: 3 வருஷம் கால கடவு இடு வருகின்றது. எனவே இப்படியான பல விடயங்கள் இருக்கு.
4: அதுக்கு காரணம் என்னென்னா, அப்படி அவர்கள் இழுத்தடிக்கிற போது நம்மவர்கள் அங்கே சென்று 800 யூரோ 1000 யூரோ கொடுத்து கையிலேயே பெற்றுக் கொள்ளுகிறார்கள்.
3: அப்படியான வேலை விடயங்கள் நடைபெறுகிறது என்று பல விடயங்கள் இன்று காலை அவரிடம் கூறினார். இவைகள் அனைத்துக்கும் நான் எதிராகத்தான் பிரான்சனுடைய ப்ரொஃபெக்சர்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். இப்படியான விடயங்கள் இன்னும் அரசாங்கம் ஆட்சி மாறினாலும் இன்னும் அங்கு வேலை செய்கின்ற அதிகாரிகள் இன்று ராஜபக்ஷ ஆதரவாளர்
4: உங்களுக்கு நான் அங்க உள்ள ஒரு அதிகாரியின் குரல்ல போட்டிருந்தேன், அவர் அந்த பாஸ்போர்ட் எடுத்து தரவேண்டா, உடனே எடுக்கிறதா, இவ்வளவு காசன் எல்லாம் என்னோட கதைச்சது உங்களுக்கு போட்டிருந்தேன்னு கேட்டு
3: பாத்தீர்களா? இப்படியான விடயங்கள் தான்
4: நாங்கள் எழுதின கடிதத்தை வந்து அனுப்பியலாமல் இருக்கேன். இப்ப பிரான்சில இருந்து இலங்கைக்கு கடிதம் அனுப்பியலாது தெரியுமா உங்களுக்கு? இலங்கையில இருந்து எந்த விதமான கடிதங்களும் வந்து இலங்கை சில நாடுகளுக்கு, கிட்டத்தட்ட 6 நாடுகளுக்கு பிரான்சில இருந்து கடிதங்கள் அனுப்ப முடியாது.
3: கடிதம் அல்ல தரிசன, உலகத்துல நிறைய நாடுகள் கடித போக்குவரத்தை உள்நாட்டுல மட்டும் வைத்திருக்கிறது. இப்ப நோர்வே டென்மார்க் எல்லாம் அந்த கடித போக்குவரத்து உள்நாட்டு கடித தொடர்புகளையும் நிறுத்திவிட்டது. இப்ப அவைகள் அனைத்தும் கூரிய சர்வீஸ் மூலமாகத்தான் அனுப்பப்படுகின்றது. இப்ப நாங்கள் ஒரு கடிதம் இலங்கைக்கு கடிதம் அனுப்பணும் சொல்லி சொன்னால், இப்ப லாபோஸ்ட்லயே வந்து இருக்கிறது கொரோனா போஸ்ட் சொல்லி,
4: அதுல நான் கேட்டேன் அதாலும் தாங்கள் அனுப்புற இல்லையென்று சொல்லிவிட்டார்கள்.
3: இல்ல, கொரோனா போஸ்ட்ல வந்து கடிதம் அல்ல தர்சன், கொரோனா போஸ்ட்ல இருந்து அந்த அனுப்புறதுக்குரிய ஒரு அவங்களோட ஒரு கூரிய அன்வெலப் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. 5 கிலோ ஒரு பாக்ஸ் மாதிரி நாங்க அனுப்புறேன்னு சொன்னால் அது வந்து 50 யூரோ 60 யூரோக்கு.
4: கடிதத்தை கண்டபடியாலே அவர் தாங்கள் கடிதத்தை எடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டார்.
3: இல்ல, கடிதத்துக்குரிய அளவு உள்ள பாக்ஸும் இருக்குது, அதுலதான் நாங்க அனுப்பணும் தர்சன்.
4: இல்ல, நான் நேரடியாக கேட்டேன் அங்க.
3: இல்ல தர்சன், நான் அனுப்பினதுனாலதான் சொல்றேன். கடிதம் ஒரு எம்எல்ஏ இருக்குது, அந்த அதன் மூலமாகத்தான் அதை அனுப்பணும். இன்னைக்கு உலகத்துல நிறைய நாடுகள் கடித போக்குவரத்தை நிறுத்திவிட்டது. அப்படி கடித போக்குவரத்து ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி, இப்ப மின்னஞ்சல் தொலை தொடர்புகள் அப்படி எல்லாம் வந்ததுனால அப்படி ஒரு டாக்குமெண்ட் எங்களுக்கு அனுப்ப வேணும்னு சொல்லி சொன்னால் அது வந்து கூரிய சர்வீஸ் ஊடாகத்தான் அதை அனுப்பணும். அது வந்து முன்ன போல கடிதமாக அனுப்பணும். இவர்கள் வந்து இந்த சிங்கள சங்கத்தினுடைய ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதுக்கு எப்படி அவர்கள் அனுப்பியிருந்தா, அவர்களும் இந்த கொரோனா போஸ்ட் ஊடாகத்தான் அனுப்பியிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கின்ற பிரான்ஸ் தூதுவர் ஆலயத்துக்கு அனுப்பின போட்டோ பிரதியும் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். இங்கு பிரபட்சருக்கு அனுப்பியிருந்த கடிதத்தினுடைய அதுக்கு
4: போராட்டம் இலங்கையில நடத்தப்பட்டிருந்த போது அதுக்கு பெருமளவானவர்கள் போகவே இல்லையே.
3: இலங்கையில் இலங்கையிலுள்ள பெருமளவானவர்கள் போகவில்லை. முதல் நாள் ஆர்ப்பாட்டத்தில் கொஞ்சம் அரசியல்வாதிகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். அதற்கு விமல் வீரவங்சா போன்றவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பின்பு இரண்டாவது நாள் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற பொழுது ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் காலமானவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அந்த இடத்துக்கு சென்று இவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சாபம் பெற்றிருக்கிறார்கள். இப்படியான விடயங்கள் நடைபெற்றவுடன் அதற்கு பின்னிடமே அவர்களுக்கு கட்டியிருந்த கூடாரத்தை கலட்டி கொண்டு அந்த இடத்திலிருந்து செல்ல வேண்டிய நிலை அவர்கள் ஏற்பட்டிருக்கின்றது.
4: சுரேசலையினுடைய பிரச்சனையே சிலர் வந்து மனிதநேய பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள், அதை மனிதநேய பிரச்சனையா பார்க்கலாமா?
3: சுரேசலையினுடைய பிரச்சனையை மனிதநேய பிரச்சனையாக பார்க்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த முதல் முதலிருந்து இந்த பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய, அதாவது யுத்த காலத்துல இருந்து எவ்வளவு அப்பாவி தமிழர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள், இந்த அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஜேவிபியினுடைய யுத்த காலத்தில் 79ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜேஆர் ஜெயவர்தன கொண்டு வந்த இந்த பயங்கரவாத சட்டத்துக்கு பிறகு அதில் எத்தனை சிங்கள இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிங்கள அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலரை இதே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் எல்லாம் இந்த மனிதாபிமானமான பிரச்சனை யாருக்கும் தெரியப்படவில்லையா? அப்ப இவ்வளவு காலம் இலங்கையில இவ்வளவு அநியாயங்களை நடத்துகின்ற நேரம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை யாருக்கும் தெரியவில்லை. அதே நேரத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்பு தர்சன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய அரசியல்வாதிகளில் குறிப்பாக ஸ்ரீதரன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பொழுது பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு ஆதரவாக பேசினவர். ஆனால் அந்த நேரம் கூட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்ற முஸ்லிம் இளைஞர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றம் காசு கூட வாங்காமல் நீதிமன்றம் சென்ற தமிழ் அரசியல்வாதிகள் சுமந்திரன் போன்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீதரன் போன்றவர்கள் அந்த நேரத்தில் அந்த அன்றைய அரசாங்கத்துக்கு சார்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு ஆதரவாக நின்றார்கள். எனவே ஒரு காலத்தில் தனக்கு எதிராக பாதிக்கப்படும் பொழுது அதற்கு எதிராக கருத்து தெரிவிப்பதும்,
4: அதில் அங்க மக்களுடைய பாதிப்பை பற்றி அவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள் அவர்களுடைய பணப்பரிமாற்றங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்குத்தான் ஆதரவு கொடுக்கிறார்களே ஒழிய அவர்களுடைய சுயநலத்துக்காகத்தான் அந்த ஆதரவை ஒழிய மக்களுடைய நலன் சார்ந்து அவர்கள் சிந்தித்து ஆதரவு கொடுப்பதில்லை.
3: இது வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு, அதாவது தனக்கு ஒரு ஆதரவாக வருகின்ற பொழுது அது பிழையான ஒரு கருத்து.
4: தங்களுக்கு விசாரணை தனிப்பட்ட விசாரணைகள் வராமல் இருப்பதற்கு, மற்றது அரசாங்கத்திட்ட இருந்து மதுபான இதுகள் எடுக்கிறதுக்கு அதுகளுக்காக ஆதரவை ஒழிய அது தமிழ் மக்களின் நலன் சார்ந்த ஆதரவு இல்லை.
3: இது வந்து இந்த பிரச்சனை பண்ணிய கேட்ட மாதிரி சுரேஷ் சதேவுக்கு மனிதாபிமான பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இதுதான் மனிதாபிமான பிரச்சனைய வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கைது செய்ய பலரை கைது செய்தீர்களே, இந்த கோட்டாபய ராஜபக்சே காலத்துல மஹிந்த ராஜபக்சே காலத்துல நாட்டை விட்டு எத்தனை ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள், அவர்கள் ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு இந்த பயங்கர மனிதாபிமானமான விடயங்கள் எல்லாம் தென்படவில்லையா? அப்ப இப்பதான் இந்த விடயத்தில், சுரேஷ் அலையின் விடயத்தில் மனிதாபிமானம் தென்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது தங்களுக்கு ஆதரவான சொல்லி வருகின்ற பொழுது இது மனிதாபிமான பிரச்சனையாக வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் மறுபக்கம் இப்ப நாங்கள் அதே ராஜபக்சேக்களுடைய பிள்ளைய தவறை சொல்லுகின்ற நேரத்தில் அருணகுமாரவனுடைய இரட்டை வேலை முகத்தையும் சொல்லணும். என்றால் கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்ற பொழுது அதற்கு முழுக்க முழுக்க எதிராக பாராளுமன்றத்தில் அன்றைய பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பேசியவர் தான் அருணகுமார் திசாநாயக்கர். அப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றவர்கள் அதற்கு எதிரான கூட்டங்கள் எல்லாம் அவர்கள் கலந்து கொண்டு இலங்கையில் பயங்கரவாத சட்டத்திற்கு எதிராக மனித உரிமைகள் பேசுகின்ற அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற நடவடிக்கையில் ஜேவிபியும் அனுரகுமார் திசாநாயகம் குறிப்பாக விமல் ரத்நாயக்க போன்றவர்கள் இணைந்திருந்தார்கள். இன்று அவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்துகின்ற பொழுது மக்களுக்கு இது அமைதி காக்கிறார்கள். அவர்களே அந்த சட்டத்துக்கு எதிராக கைது செய்யப்படுகிறார். இப்ப சுரேசலை மாத்திரமல்ல, அனுகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்பு இதுவரைக்கும் 100க்கும் அதிகமானவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கருத்து வருகின்ற பொழுது அந்த அந்த கருத்தை பேசுகின்றவர்கள் கூட பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்திருக்கிறார்கள். அனுகுமார கூட இன்று இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துறேன்னு சொல்லி சொன்னால் அதுல எந்த ஞாபகபூர்வம் இருப்பதாக தெரியவில்லை தர்சன். அந்த பக்கத்தில் நாங்கள் சொல்லித்தர
4: பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்களை நீங்கள் பார்க்கிற போது இலங்கையிலே எத்தனையோ பல கொடுமையான வகையிலே பலர் கொல்லப்பட்டார்கள், எவ்வளவோ ஆலயங்கள் தாக்கப்பட்டன, அந்த நேரத்தில் எல்லாம் அமைதி காத்தவர். ஆனா இப்ப ஒரு தத்துவமான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். நேற்றும் ஒரு கருத்தை சொல்லி இருந்தார், நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். நவீன மனித சமுதாயத்தில் மதமும் ஆன்மீகமும் மிகவும் அடிமட்டத்துக்கு தள்ளப்பட்டு மனித விழுமியங்கள் சீரழிந்து வருவதாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். அப்ப முந்தி நடக்கைகளையும் அமைதி காத்தார்.
3: இதுல வந்து தர்சன், சிங்கள சமூகத்தின் மத்தியில ஒரு விடயத்தை நாங்க சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அவர்களுடைய என்னன்னு சொன்னால், இலங்கையினுடைய இராணுவத்தில் பல முக்கியமான பதவிகளில் எல்லாம் வகிப்பவர்கள் எல்லாரும் கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள். அது ஏர்போர்ஸாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் இருக்கலாம். கடந்த காலங்கள்ல ராஜபக்சாக்களுடைய காலத்தில் இலங்கையில் உள்ள தென்பகுதியில் உள்ள மெல்கம் ரஞ்சித் மட்டுமல்ல, அநேகமான மதகுருமார்கள், அது எல்லா மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது சிவில் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், யாரும் பகிரங்கமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கல. அவர்கள் சொல்லுவதற்கு அச்சப்பட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் இப்படியான ஒரு கருத்தை சொன்னால் நாங்களும் வெள்ளை வேனில் தூக்கப்படுவோமோ என்கின்ற அச்சம் இருந்தார்கள். அச்சத்தில் அவர்கள் இருந்தார்கள், அதனால் அவர்கள் அமைதி காத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் மெல்கம் ரஞ்சித் தான் பேச வேண்டும் என்பது இல்லை, கத்தோலிக்க திருச்சபை சார்பாக அங்கு வவுனியாவில் இருக்கின்ற அல்லது மன்னாரில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த காலத்தில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அநேகமான பாதிரிகள் அந்த தங்களுடைய கருத்து பிஷப்மார் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லித்தான் இருக்கிறார்கள். எனவே இதுல நாங்க கொழும்பிலிருந்து மெல்கம் ரஞ்சித் சொல்லலன்னு சொல்ற ஒரு தீர்மானத்துக்கு
4: அவருடைய இப்ப கருத்துக்கள் வந்து ஒரு தத்துவ அர்த்தமான நடைமுறைக்கு தேவையான விடயத்தை தான் சொல்றாரு. ஆனா
3: இதே கருத்தை வந்து மெல்கம் ரஞ்சித் நாங்க ராஜபக்ஷ கோட்டாபே இருக்கக்குள்ள சொன்னிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றதான் யோசிக்கணும் தர்சன்.
4: சரியா,
3: என்ன அந்த சூழல் அவருக்கு சொல்ல இல்லாது தர்சன், அப்படி சொல்லியிருந்தா அவர் இல்லா போயிருப்பாரு. இப்ப இது மாதிரி சிங்கள தேரர்கள் கூட வீதியில் வைத்து அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீதியில் வைத்து இந்த யாரு மோபின் சில்லா போன்ற அவர்களுடைய குழுக்களால பௌத்த தேரர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தூக்கி போய் கான்ல எங்கேயோ வீசிட்டு போயிருக்கிறார்கள். இப்படியானவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். இதனை தாண்டி ஒருவர் ஒரு மத தலைவர்களோ கருத்து சொல்வதென்று அவர்களுக்கு பெரிய தடையும் இருக்கலாம். அடுத்தது கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தளவுல மெல்கம் ரஞ்சித்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இல்ல தர்சன். அவர்கள் எதை சொல்ல வேண்டும் என்பதை கத்தோலிக்க திருச்சபையினுடைய அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரா இருந்தாலும் அவருடைய பேச்சாக இருந்தாலும், அதாவது வத்திக்கானுடைய பிரதிநிதி இலங்கையில் இருக்கின்ற பிரதிநிதி அனுமதி அவர்கிட்ட கொப்பெறப்பட வேண்டும், அப்படியான ஒரு பங்களிப்பு இருக்கிறதுனால அவர்களும் அடக்கி வாதித்திருப்பார்கள். அன்றைய காலத்தில் அரசாங்கத்துக்கு இப்படி எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்தால் நாங்களும் காணாமல் ஆக்கப்படுவோம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கலாம். அது அந்த அந்த அச்சப்பாடுதான் இருக்கின்றதே தவிர, எனவே இப்ப இவர் அந்த காலத்தில் ஏன் இந்த கருத்தை சொல்லவில்லை இப்ப சொல்கிறார் என்ற நிலைப்பாடு நாங்கள் அந்த அந்த நிலைப்பாடு எடுக்கிறதே ஒரு தவறான ஒரு பார்வைன்னு சொல்லி நான் கருதுகிறேன்.
4: ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார், அதாவது அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஜிஎஸ்பி பிளஸ் இது வரிச்சலுகைக்கு பிரான்ஸோட கதைக்கு பிரயோசனம் இல்லை, ஐரோப்பிய ஒன்றியத்தை பெல்ஜியத்தில் கதைக்க வேணும். ஆனா இது இந்த நிலையில வந்து கூடுதலாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இவற்றால் பாதிக்க நிகழ்ந்த பாதுகாப்பு சட்டங்கள் போன்றவற்றால் பாதிப்படைபவர்கள் சிறுபான்மை இனத்தினராக இருக்கிறபடியினால நம்மவர்கள் மத்தியில இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் ஏதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தோட தொடர்ந்து அதை வலியுறுத்தி, நீங்கள் சொன்ன மாதிரி சிங்களவர்கள் எப்படி தாங்களாகவே கடிதங்களை அனுப்பி தேரர்கள் இனவாதம் பேசுகின்ற தேரர்களை இங்கு விடாதீர்கள் அப்படிங்கிற கேட்கிற மாதிரி நம்மவர்கள் ஏதாவது செயற்பாடுகள் செய்யற மாதிரி தற்போது ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா?
3: ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் அரசாங்கத்தினுடைய தடை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருப்பவர்கள் இப்பொழுது அரசாங்கத்தோடு டீலர்களாக மாறி இலங்கையில போயிட்டு நாங்க வடகிழக்கில் ஏதாவது வியாபாரம் செய்யலாமா,
4: அங்கே
3: முதலீடு செய்யலாமா, கடற்கடையில ரெஸ்ட் ஹவுஸ் அமைக்கலாமா, ஹோட்டல் கட்டலாமா, இங்கு உள்ளவர்களை அங்கு கூட்டி சென்று எழுப்பலாமான்னு சொல்ற கதை தான் பேசுகிறார்கள். ஒரு சில டெலிகாட் நிறுவனங்கள் நடத்தியவர்கள் கடந்த காலத்தில் எதிர்வரும் காலத்தில் இலங்கையினுடைய வடகிழக்கினுடைய முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு தற்பொழுது மறைமுகமாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வேலை திட்டங்கள் அவர்கள் நடத்தி
4: அவர்கள் ஊடகங்களையும் தங்களோட கைக்குள்ள கொண்டு வந்து ஊடகங்களுடைய நிறுவனர்களாகவும் மாறிவிட்டார்கள். அதெல்லாம் வந்து தமிழ் மக்களுடைய உரிமைக்கு இல்ல, தங்களை முன்னிலப்படுத்தி தாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி இன்னும் கூடுதலாக பணம் சம்பாதிக்கிறது தான் அதன் நோக்கம் என்று சொல்லலாமா?
3: அந்த நோக்கம் தான் இப்பொழுது, அதாவது அரசன் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல வந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டுல வாழ்கின்ற நேரத்தில் தமிழ் தேசியம் எங்களுடைய உரிமை அப்படின்றெல்லாம் நாட்டுக்குள்ள பேசியவர்கள் இங்கிருந்து முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கத்துடைய செயற்பாடுகளை விமர்சித்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாட்டுல போயிட்டு முதலீடு செய்வதற்கு அரசாங்கத்தினுடைய இலங்கை அரசாங்கத்துடைய ஆதரவு இல்லாமல் அவர்களுக்கு செய்ய முடியுமா?
4: அதுக்கு ஆதரவு பெறுறதுக்காக நாமல் ராஜபக்ச பசல் ராஜபக்சாவுக்கு எத்தனையோ மில்லியன் காசும் கொடுத்திருக்கிறார்கள். அங்க போய் சேர்றதுக்கு
3: அதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதே நபர்கள் தான்
4: இந்த நபர்களிடம் கொள்ளியடிச்ச இந்த டெலிகாட் அதுல ஆப்பிரிக்கர்கள் அவர்களை எல்லாம் ஏமாத்தி உழைச்ச பணத்தை வச்சிருக்கிறபடியால நம்மவர்களும் ஏதாவது கூட்டங்கள் இதுகள் நடத்தி தங்களை முன்னப்படுத்துறதுக்கு இவையிட்ட இருந்து உதவி பெறத்துக்காண்டி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு எல்லாம் கொடுப்பார்கள்.
3: இந்த நாடுகளில்
4: கள்ளருக்கு கள்ளர் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கித்தான் இவர்களால கூட்டம் நடத்தி எங்கட மக்கள் மத்தியில தங்களை முன்னிலப்படுத்த முடியும். அப்ப இப்படியான ஒரு சூழல் இருக்கிற வரையில அடுத்த சந்ததியின் உரிமையை வந்து இவர்கள் தங்களை முன்னிலப்படுத்துறதுல இருக்கக்கூடியவர்கள் எப்படி அடுத்த சந்ததியின் பாதுகாப்புக்கு அதுக்கான வீர திட்டங்களை செய்ய முன் வருவார்கள்?
3: இப்படியானவர்கள் இந்த நாடுகளில் கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்த பிரச்சாரம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை இங்கிருந்து செய்து கொண்டிருந்தார்கள். அந்த விடயங்கள் அனைத்தும் இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவுகளுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் இவர்கள் நாடுகளில் போயிட்டு இலங்கையில போயிட்டு முதலீடு செய்து தங்களுடைய வியாபாரங்களை தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற நேரத்தில் அரசாங்கத்தோடு உள்ள எந்த விதமான டீல்களும் இல்லாம நாங்கள் இன்றும் போயது தமிழ் தேசியம் தான் நாங்க பேச போறோம் சொல்லி அதற்கான நடவடிக்கை நடக்க போறோம் சொல்லி அப்படி சொன்னால் அது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று நடவடிக்கைகள் தான்.
4: இங்க அவர்கள் தானே இப்ப சுமந்திரன் போன்றவர்கள் பதவி இருந்தா என்ன, பதவி இல்லாட்டி என்ன, சட்ட ரீதியான மற்றது எது தேவையோ அதை செய்யக்கூடியவர்களாக அறிவார்ந்தவர்களாக இருக்கிறவர்கள். அப்ப பௌத்த பேரணவாத்துக்கு அவர்களை இந்த இதுல இருந்து அகற்ற வேண்டும் என்ற வேலை திட்டத்தை இவர்களிடம் தானே கொடுத்திருக்கிறார்கள். அப்படியானவர்களை அகற்றுகின்ற வேலை திட்டம்
3: இல்ல இப்படி ஒன்று இருக்கின்றதுல ஒரு விஷயத்துல அனுப்பியிருந்த ஒரு கடந்த நேரத்துல நான் செய்திருந்த ஒரு அருளும் தங்கவேலையும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு நேயர் கலந்து கொண்டு பேசின ஒரு விடயத்தை நான் கேட்டேன்.
4: ஆமா,
3: அதுல ஒரு ஒரு விடயம்ல நாங்க தெளிவாக இருக்கிறோம் என்னன்னு சொன்னால் இப்ப நாங்க ஏனைய அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகள் அதை நாங்க விமர்சிக்கின்ற அதே நேரத்துல இப்ப சில விடயங்கள்ல நாங்க சுமந்திரன் அல்லது சம்பந்தன் ஐயாட சில கடந்த கால போக்குகளை நாங்கள் ஆதரிக்கிறோம்.
4: அதே நேரத்துல
3: இப்ப நாங்க சுமந்திரன் என்று சொல்றது சுமந்திரன் செய்கின்ற எல்லா நடவடிக்கைகளும் சரியான விடயமும் அல்ல. இப்ப இந்த கட்சியை வந்து இவ்வளவு தூர தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சி இவ்வளவு தூரத்துக்கு சிதைவடைவதற்கான காரணம், மக்களை விட்டு தூர போறதுக்கான காரணத்துல முக்கியமான பங்காளர்கள் சுமந்திரன், சம்பந்தன் ஐயா போன்றவர்களும் இருந்திருக்கிறார்கள்.
4: மற்ற பலர்ல நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள்.
3: பலர் அவர்களுடைய கடந்த கால போக்குகள் அதற்கான காரணம். எல்லாம் யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு முன்னாள் விடுதலை புலிகளுடைய போராளிகள், நாங்களும் இந்த அரசியல கலந்து கொள்ளணும், இந்த அரசியல் போர்வையில வரணும்ன்றதுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவை நாடுகின்ற பொழுது அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அப்படியானவர்கள் எந்த அளவுல எங்களுக்கு பாவிக்கலாம் என்கின்ற ஒரு ராஜதந்திர முறைமைகளை கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கையாளாம அவர்களை விரட்டி அடித்ததன் மூலமாகத்தான் பல பிரிவுகளாக பிரிவதற்கான காரணங்களும் அதுவும்
4: உண்டுதான்.
3: இப்படியான பல பிரச்சனைகள் அவர்கள் மத்தியில விமர்சனங்களும் இருக்கின்றது. எனவே சுமந்திரன், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிட சுமந்திரன் ஆதரவாளர்கள் மட்டும்தான் செய்யறது சரின்னு சொல்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்க வரக்கூடாது. அவர்கள் செய்த பிழையை நாங்க சொல்லத்தரேன்,
4: சொல்லி இருக்கிறோம் தானே.
3: சொல்லிருக்கிறோம் அவர்களுடைய பிழை ஏராளமா. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சி இவ்வளவு தூரத்துக்கு சிதைவடைவதற்கு காரணம் இவர்களும் தான். அதே நேரத்துல தமிழரசு கட்சியை மட்டும் முன்னிலைப்படுத்தி ஏனையவர்களுக்கு இடம் கொடுக்காம ஒதுக்கின விடயங்கள்ல இவர்களுடைய அந்த தமிழரசு கட்சி தான் எல்லாத்திலையும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் சொல்ற ஒரு கௌரவம் பிரச்சனை சம்பந்தமான அவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் இதுகள் எல்லாம் ஒரு காரணம் தான் அவர்களுக்குரிய.
4: உங்களுக்கே தெரியாததா, நீங்களே எத்தனை முறை வலியுறுத்தினீர்கள், 10-15 வருஷத்துக்கு முன்பாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு அரசியல் கட்சியாக முற்றுமுழுதாக அதுக்கான ஒரு யாப்போட பதியாட்டி இந்த நம்ம வரமண்ட எச்சரிக்கையை விடுத்திருக்கிறீர்கள்.
3: நாங்க தாராளமா செய்திருக்கோம். அடுத்தது இந்த கட்சியை வந்து நீங்க வயதானவர்கள்ட்ட மத்தியில் வச்சிருக்கிறீங்க, இதுல புதிய இளைஞர்கள் மத்தியில் இந்த கட்சியை கொண்டு போறீங்கள் என்ற பல விமர்சனங்களை நான் செஞ்சிருக்கேன்.
4: கிராம மக்களை போய் சந்திக்கணும், மக்களை சந்திப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறீர்கள்.
3: இந்த இப்படியான பல குறைபாடுகள் அந்த பக்கத்திலும் இருக்கிறது. அது அல்லாமல் அந்த இப்ப நான் சொன்ன அவர்களுடைய அந்த விமர்சனத்தை செய்ததை விட தர்சன் உங்களுக்கு அனுப்பியிருந்தானே சம்பந்தன் ஐயாவுடைய நினைவு, 2வது நினைவு நாளைக்கு ரெண்டு வருட நினைவு நாளை விட்டு எழுதின ஒரு கட்டுரையை. அதுல முக்கியமான ஒரு விடயம்தான் இப்ப செல்வநாயகத்துக்கு பிறகு வந்து தர்சன் தமிழ் இலங்கையில நடந்த பல சுற்று பேச்சுவார்த்தைகள்ல எல்லா பேச்சுவார்த்தைகளையும் போல கலந்து கொண்ட ஒரு அரசியல் தலைவர் சொல்லி சொன்னால் அது சம்பந்தன் ஐயா தான். அடுத்தது அவருடைய பிரச்சனை ஒரு சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பின்னர் வந்து இந்த பிரச்சனை இலங்கையில உள்நாட்டு தீர்க்கிறத விட்டுட்டு சர்வதேச நிகழ்ச்சிக்கு போற நிகழ்ச்சி நிலைக்கு போறன்றே அத சர்வதேச ரீதியாக எப்படி அணுக வேண்டும் என்ற எல்லா அரசியல் தலைமைகளையும் சர்வதேச ரீதியாக அணுகி இந்த விடயங்களை தெளிவுபடுத்துவதில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றின ஒருத்தர். இனி அதே மாதிரியான சில வேலைகளை நாங்க அவர்களுடைய அந்த பாராட்டத்தை நாங்க கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கத்தானே ஆகணும். அதே மாதிரி சுமந்திரனும் சம்பந்தனே அந்த விடயத்தை நான் அதுல அந்த கட்டுரையில நான் எழுதியிருந்தேன். அவருடைய 2வது நிறைவு உலாவட்டி.
4: சரி, நிறைவாக நாங்கள் இந்த தற்போது ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக இலங்கையில பேசப்படுகின்ற விதமாக இருக்கிறது அந்த உயர்நீதிமன்ற நீதியரசர்களுடைய ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதனுடைய உண்மையான காரணம் என்ன? அவர்களுக்கு பலர் மற்றவர்களுக்கும் திறமை வாய்ந்தவர்களுக்கும் அப்படியான ஓய்வு பெறும் வயதை நீடிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைப்பவர்களும் இருக்கிறார்கள். இது அந்த தலைமை நீதியரசர்கள் உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு ஓய்வறம் வயதை நீடிக்க வேண்டும் என்று அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு அவர்களுக்கான ஒரு ஆதரவான நீதியரசர்களை வைத்திருப்பதுதான் காரணமா, அல்லது வேறு காரணங்களை எதிர்கட்சிகள் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறார்களா? என்னடா திறமை வாய்ந்தவர்கள் என்றபடியாலே அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறதா?
3: இப்ப இந்த அரசாங்கம் வருகின்ற இந்த தற்பொழுது நீதிபதியாக இருக்கின்றவர்கள் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் பட்டியலில் இருக்கின்றவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவான இந்த அரசாங்கம் எடுக்கின்ற தீர்ப்புகளை கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவர்களுடைய தீர்ப்புகள் அமைந்திருக்கின்றது. நீதிமன்றத்தினூடாக அமைந்திருக்கின்றது. எனவே இவர்கள் அரசாங்கம் பார்க்கிறார்கள், இவர்களையே இன்னும் காலத்தை நீடித்து இன்னும் இந்த அரசாங்கத்தினுடைய இன்னும் 2.5 வருட காலப்பகுதியில் இருக்கின்ற இந்த காலப்பகுதிக்கு நீடித்து இப்படியே கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள்.
4: இந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் ஏற்கனவே ஆய்வுகள் செய்தபடியாலே, அவர்களுக்கு அந்த அறிவிருக்கிறபடியினாலே, அவர்களையே வைத்து இந்த வழக்குகளை தீர்க்கலாம் என்று செய்வதில் தவறில்லை தானே?
3: அப்படியான நடைமுறைகளே தான் இந்த வழக்கு சம்பந்தமான ஆய்வு முறைகளிலே. வழக்கு வந்து எல்லாம் வந்து நீதிமன்றம் சொல்றது சகலதையும் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. வாயால சொல்ற விஷயம் இல்லையே தான். அங்கு நீதிமன்றத்துல ஒரு பேனா கீழே விழுந்தேன்னு சொன்னாலும்
4: இது வந்து அவர்கள் ரெண்டு பேற்ற வாதத்தையும் ஆய்ந்து அறிந்து வைத்திருப்பவர்களாக இருக்கிற புதுசா வரப்போவர். நீங்கள் சொன்ன இதைத்தானே வாய்ச்சு பார்க்க வேணும். ஆவணத்தில இருந்தானே அவர்கள் வாய்ச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்.
3: நீதிமன்றத்துல வந்து ஒருத்தரிடம் நீதிமன்றம் தங்கி இல்லையே தர்சன். ஒருத்தர் முடிஞ்சதுன்னு சொன்னால் அவருக்கு கீழால் உள்ளவர் தான் அந்த பதவிக்கு போகிறார் சார், அடுத்த பதவிக்கு. அது ஒரு பட்டியல நீண்ட, அது ப்ரமோஷன் அடிப்படையில அவருடைய சீனியோரிட்டி அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டமா அப்படி செல்வார்கள். இப்படி

0: அரசாங்கம் இதை போலத்தான் ஒவ்வொரு விடயங்களும் இந்த அரசாங்கத்தினுடைய விடயத்துல ஒரு விடயம் தெளிவாக தென்படுது என்னன்னு ஒரு தெளிவான அனுபவம் இல்லாததன் மூலமாக அரசாங்கம் எடுக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் அவர்கள் பிரச்சனை படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தீர்மானம் ஒன்று எடுக்க தெரியாது என்ற வகையில இது தெளிவாக காட்டி நிற்குது. இது இவர்களுடைய எடுக்கின்ற தீர்மானத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் அதுல அனுபவம் இல்லாத வாய்ப்பு இல்லாததன் மூலமாகத்தான் இப்படி IMF மக்களுக்கு ஒரு பிரச்சனையை சொன்னார்கள். IMF மூலமாக நாங்கள் இதனுடைய வரிகளை குறைத்து IMF ஓட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் சொல்லி ரணில் விக்ரமசிங்க எதை IMF ஓடு நிறைவேற்றினாரோ அதுல ஒரு எழுத்தும் மாறாம அப்படியே கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசு ஒரு பொருளாதார முறைமையைத்தான் இவர்கள் இன்றும் கடைபிடிக்கிறார்கள். இனி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றவில்லை. இப்ப உதாரணத்துக்கு தர்சன், இந்த பிரான்ஸ்ல ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி குற்றம் செஞ்சா அந்த அரசியல்வாதிய வந்து சிறையில் அடைக்கிறதோ கைது செய்கின்றதோ என்றது நாட்டுல ஜனாதிபதியோட வேலை இல்லையே தர்சன்.
1: இல்ல இல்ல,
0: அது வந்து இளைஞர் இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்குத்துறை அவர்கள் பார்த்துக்கணும். இது என்ன இலங்கையில வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப ஒருவருக்கு ஒரு போலீஸ் துணைக்கிறத நீங்க சுதந்திரமா அமைச்சிருக்கிறீங்க, லஞ்ச ஊழல் குழுவை சுதந்திரமா அமைச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு செயற்படுறதுக்கு நீங்க இடத்தை கொடுங்களேன். இது அது கொடுக்காம இது அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியினுடையும் அமைச்சர்களுடையும் இது
1: இல்லையே, இது காலங்காலமாக நடந்து வருகின்ற ஒரு தொடர் தானே இது.
0: இல்ல காலங்காலமாக நடந்து வருகின்றது என்பதற்காக நாங்க இந்த அருணகுமார திசாநாயகிக்கு மக்கள் வாக்களிக்க இல்லையா தர்சன். மக்களுக்கு வாக்களிச்சது அருணகுமார திசாநாயகிக்கு நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரன்ற வாக்குறுதியை கொடுத்ததுனாலதான்.
1: எல்லாரும் அப்படி மாற்றத்தை கொண்டு வரன்னு சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வராமலே அப்படி தொடர்ந்து இருக்கிறார்கள்.
0: அப்படி கடந்த 70 வருடம் காலமாக அப்படி நடக்கவில்லை என்றதாகத்தான் இவர்கள் சொன்ன வசனம், 70 வருட சாபத்தை நாங்கள் முறியடிப்போம்னு சொல்லி. அப்ப இந்த புதிய சந்ததியினர் அந்த 70 வருட சாபத்திலிருந்து விடுபடுறதுக்காக தானே 70 வருடமாக ஒருத்தர் மாறி பச்சை இல்லாட்டி நீளம் தானே இளைஞர் ஆட்சி செஞ்சிருக்குது. அந்த பச்சை நீளத்தை ஆட்சி செய்யறத தவிர மாற்றவிடாகத்தான் இந்த JVP-யை மக்கள் கொண்டு வந்தார்கள். அப்ப அவர்கள் எல்லாரும் சிங்களத்த சமூகத்தை சொன்னார்கள், நாங்கள் இவர்கள் பச்சையும் நீளமும் நண்பர்கள் தான், அரசியல் ரீதியாக முரண்பட்டுக் கொள்கிறார்கள் ஒருவருக்கொருவர், ஆனால் அவர்கள் எல்லோரும் நண்பர்கள் தான் அப்படின்ற கருத்துக்களை மக்கள் மத்தியில விதைச்சி இவர்கள் கல்லன், இவர்கள் ஒட்டுமொத்த சமூகமும் கல்லன் கல்லனின் அந்த இது கோபேல் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு மேல பில கல்லன் கல்லன் என்ற வார்த்தை பிரயோகத்தை பல முறைகள் சொல்ற நேரம் மக்கள் அதெல்லாம் நம்பினாங்க தானே. ராஜபக்சாக்களுக்கு உகண்டா சொத்து இருக்கின்றன்னு சொன்னா, துபாயில இருக்கின்றது, இப்ப லண்டன்ல இருக்கிறேன்னு சொன்னா, இப்படியான பொய்களை மக்கள் மனசுல ஒன்றுக்கு மேல விதைச்சுதான் லெம்போகிரி கார் இருக்கிறேன்னு சொன்னா, இதை சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல மக்கள் அதை நம்பினார்கள் தர்சன். இப்ப அதுல விடைப்பாடு அதுல ஏதாவது ஒன்றிலேயாவது அவர்கள் முன்னேற்றகரமாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ராஜபக்சாக்கிட்ட சொத்து வந்து உகண்டால இருக்குது, இதுதான் ராஜபக்சாவோட சொத்து, இதுதான் துபாயில இருக்குதுன்னு சொல்லி, இதுதான் அவர்களுடைய சொத்துன்னு சொல்லி. இது ஒட்டுமொத்த அரசாங்கத்துடைய நோக்கம் யாரையாவது சிறையில் அடைக்கணும், வியாபாரி ஒரு வியாபாரியே சிறையில் அடைக்கணும், இல்லை அரசியல்வாதியே சிறையால் அடைக்கணும், அந்த சிறையில் அடைப்பதன் மூலமாக தங்களுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்திக் கொள்ற அரசாங்கமா தான் இருக்குது. இப்ப இந்த நாட்டிலே நாங்க கண்ணும் தானே மாரிழப்பனுக்கு எதிராக வழக்கு சென்று கொண்டிருக்குது, அது மக்களும் தலையிடாதா தர்சன்?
1: இல்ல,
0: முன்னாள் ஜனாதிபதி மேடைகள்ல போயிட்டு மக்களை திருப்திப்படுத்துறதா மக்களை கூறுகிறார்கள். இன்னும் கைது செய்யப்பட வேண்டியவர்களுடைய லிஸ்ட் இது அண்மை உடனடியாக வெளியே வரும், இன்னும் பிளசிகள் இருக்கிறார்கள் உள்ளே செல்வார்கள், நீதிமன்ற இந்த இலங்கையில சிறைச்சாலைகள்ல இடமே இல்லா போகும். இது ஜனாதிபதி சொல்ற வார்த்தைகள் அதர்ச்சி. ஜனாதிபதிக்கு இப்படி இப்படி சொல்றதன் மூலமா அவரை எதனை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி சொன்னால் மக்கள் இதுக்கு நம்பி வாக்களிக்கவில்லையே. அப்ப கடந்த காலத்துல ராஜபக்சாக்களை விட ரணில் விக்ரமசிங்கவை விட மிக கீழ்த்தனமான ஒரு அரசியலாக JVP-னுடைய அரசியல் மாறி இருக்கிறது தான் என்னுடைய கருத்து.
1: சரி, நன்றி, நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேர்களையே, தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற அரசியல் சமூகம் இடையிலே தமிழகத்திலிருந்து எமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக உரையாடியிருந்தார். அவரது உரையினை மறு ஒலிபரப்பாக தருகின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே.
2: வணக்கம்.
1: அதாவது தமிழக

0: புதிய ஆட்சி மாற்றம் வந்திருந்தாலும் எங்கு பார்த்தாலும் தினமும் ஆர்ப்பாட்டங்கள், விவசாயிகள் ஒரு பக்கத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறார்கள். அதே நேரம் சில சில நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அதே நேரம் குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்தவரையில் காவிரி நீரை திறந்து விடுவதில்லை என்பதில் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். இப்ப இந்த சூழலிலே தற்போதைய ஆட்சி தொடர்பாக நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு ஆட்சி வந்திருக்கிறதா, அல்லது அதற்கு எதிர்மாறாக ஆட்சியாக இருக்கிறதா?
1: ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது, ஆனால் காட்சி மாற்றம் நடக்கவில்லை.
0: ஒரே காட்சி தான் இருக்கிற,
1: ஒரே காட்சி தான்
0: காட்சி. அல்ல, இது நல்ல காட்சியா? ஏற்கனவே இருந்ததை விட நல்ல காட்சியா இருக்கிறதா, அல்லது அதை விட பட மோசமான காட்சியா இருக்கிறதா?
1: ஆட்சி மாற்றம் என்பது பல ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும் அதே காட்சி தான், அதே காட்சி தான். திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் அதே அதிகாரிகள், ஊழல் அதிகாரிகள், ஊழல் ஆட்சி முறை, காவல் லாக்அப் டெத்து, இப்படி தொடர்ந்து நடப்பதுதான் பொதுமக்களை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சபரிவர்மன் என்ற 34 வயது மாற்றுத்திறனாளி இளைஞன் தென் தாமரைக்குளம் பகுதி அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் மரணமடைந்திருக்கிறார்.
0: ஆறாலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்.
1: காவல்துறையால், லாக்அப் டச், காவல்துறை மரணம்.
0: அதாவது காவல் நிலையத்துக்குள்ளேயே நடந்திருக்கா?
1: காவல் நிலையத்துக்குள்ளே நடந்திருக்கு. திமுக ஆட்சியில்
0: இல்ல. என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார், என்ன காரணத்துக்காக?
1: அவர் பான்பரா, குட்கா, ஹன்ஸ் போன்ற தடை செய்யப்பட்ட அந்த போதை வரக்கூடிய பொருட்கள் அதை விற்றதாக, அதாவது விற்றுக் கொண்டிருந்தவரிடம் மாதம் 25,000 ரூபாய் மாமூல் கேட்டு தொந்தரவு செய்திருக்கிறார்கள். அவர் தர மறுத்து களவாக அதை தன்னுடைய, அதாவது சாதாரண பெட்டிக்கடை, அந்த பெட்டிக்கடையை மறைத்து வைத்து வியாபாரம் செய்திருக்கிறார். பிளைட் பிளஸிங் என்கின்ற ஒரு காவல்துறை துணை ஆய்வாளர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்றால் அவர் உயரதிகாரி ஆய்வாளர், இவர் துணை ஆய்வாளர். ஒரு காவல்துறை வாகனத்தில் படையோடு சென்று அவருடைய கடையில் பரிசோதனை செய்து சில பொருட்களை எடுத்திருக்கிறார். எடுத்தவர் காவல் நிலையத்துக்கு அந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை கொண்டு போயிருக்கிறார்கள். கொண்டு போய்
0: அல்லது இவர்களையே பழிதீர்ப்பதற்காக, லஞ்சம் கொடுக்காதபடியினால இவர்களையே போதைப்பொருளை கொண்டு போய் வைத்தும் எடுக்கலாம் தானே?
1: அப்படியே அப்படியே எடுக்கலாம். இதுல இன்னொரு பெரிய அக்கிரமம் என்னவென்றால், நாகர்கோயில் டவுனில் இவர் போய் வாங்கி இருக்கிறார். அந்த மொத்த வியாபாரி இன்னும் விட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஹன்சி பான்பராக்கு குர்கா, அதாவது வடஇந்தியர்கள் இது அதிகமாக போடுவார்கள்.
0: எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. வீடாவித்துக் கொண்டிருந்தார்கள், வீதியில வீடாவித்துக் கொண்டிருந்தார்கள். எத்திரையில சுருட்டின பீடா, அப்ப எல்லாரும் வாங்கினார்கள், நானும் வாங்கி அதை போட்டிருந்தேன். தெரியா, எனக்கு தெரியாது. ஆனா நான் பீடா என்று நினைச்சுதான் வாங்கி வாய்க்குள்ள போட்டுனான். போட்டு கச்சல் இதா இருந்தது, துப்பிட்டு டக்கண்டு கொட்டல போய் படுத்தனான். அப்படியே மைக்கேலைக்கு போய் அடுத்த நாள் நான் ஹோட்டலை விட்டு போகணும். அவர்கள் வந்து தட்டித்தான் நான் கதவை அவர்களாக திறந்து தட்டித்தான் என்னை எழுப்பி இருந்தார்கள். அவ்வளவு மயக்கத்தை தரக்கூடிய ஒரு சின்ன, அதை நான் உடனே துப்பிட்டேன். அப்ப அப்படியே சாப்பிடுறவர்கள் வந்து ரக்க வண்டி என்னைக்கும் போவார்கள் அல்லவா அந்த பீடா? அது இப்போ இருக்கிறார்களா?
1: எல்லா கடையிலும் இருக்காது. பேரு ஜரிதா பீடா, ஜரிதா 120, 140, 180, 200, 240.
0: வீடா தனியா மட்டும் வித்து கொண்டிருந்தார்கள். அப்ப நான் வீடா நினைச்சு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன்.
1: இதோட கொடுமை ஐஸ்கிரீம் பார்களில் குழந்தைகள் வாங்கி அருந்தக்கூடிய ஐஸ்கிரீம் பார்களில் இந்த போதை ஐஸ்கிரீம்கள் விற்கப்படுவதாக தினந்தோறும் செய்திகள். அப்போ காவல்துறை அவர்களிடம் மாமூல் பெற்றுக் கொண்டுதான் அனுமதிக்கிறார்கள். இப்ப அதே போல இந்த சபரிவர்மன் என்ற 34 மாற்றுத்திறனாளி இளைஞன் இதே போல காவல்துறைக்கு மாமூல் கொடுத்து விட்டுக் கொண்டு இருந்திருக்க வேண்டும். அதன் பிறகு சில காலம் மாமூல் அதாவது லஞ்சம் கொடுக்காமல் இருந்த காரணத்தினால காவல்துறைக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்து அவரை கொண்டு போய் காவல் நிலையம் அது மாற்றுத்திறனாளி சரியாக நடக்க முடியாதவரை இரவு முழுக்க அவரை அடித்திருக்கிறார்கள். அவர் மயங்கிய பிறகு அவரை கொண்டு போய் கிளைச்சிறையில் அடைத்து விட்டார்கள். கிளைச்சிறையில அடைத்து 2 மணி நேரத்தில் அவர் கிளைச்சிறையிலே மரணம் அடைந்திருக்கிறார்.
0: மருத்துவமனையை கொண்டு போயில
1: மருத்துவமனை கொண்டு வரும் கிளைச்சிறையில் இறந்து போய்விட்டால் இப்ப கிளை சபை அதிகாரிகள் 3 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
0: அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் தான் தாக்கினார்களா அல்லது ஏற்கனவே தாக்கி கொண்டு வந்து போட்டதை ஏற்றுக்கொண்டதான் அவர்கள் உள்ள பிள்ளையா?
1: அதுதான் அவர்களுடைய தவறு. அதே போலதான் அதிமுக ஆட்சியில் உலகமே கண்ணீர் விட்ட செய்தி அப்பாவும் மகனும். கொரோனா காலத்தில் கடையை திறந்து வைத்திருந்தார்கள். சாத்தாங்குளம் ஜபராஜ் பெனிஸ் அவர்களை அதிமுக ஆட்சியில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இலவசமாக செல்போன் கேட்டு அவர் கொடுக்காத காரணத்தினால் வஞ்சம் வைத்து அப்பா மகன் 2 பேரையும் அடித்தே கொண்டு கிளைச்சிறையில் கொண்டு போட்ட பிறகு கிளைச்சிறையில அவர்கள் இறந்து போனார்கள். இப்படி லாக்அப் டெத். அதே போல திமுக ஆட்சியில் திருப்பவனம் ராமேஸ்வரம் மதுரை மானாமதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற வழி இருக்கக்கூடிய திருப்பவனம் அஜித்குமார் என்ற இளைஞன் காவல் நிலையத்தில் வைத்து அடித்தே கொல்லப்பட்டார். இப்படி ஆட்சிகள் மாறுகிற போது காட்சிகளும் மாறுவதில்லை. ஆளுங்கட்சியான விஜய் இதுவரை அது சம்பந்தமாக ஒரு விசாரணையும் அறிவிக்கப்படவில்லை. காவல்துறையை சார்ந்தவர்கள் மீது விசாரணையும் துவக்கவில்லை. அமைதியாக 3 நாட்கள் கடந்து நடந்து போகிறது. காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் முதலமைச்சர் தான். முதலமைச்சரே இது பற்றி இந்த சபரிநாதன் லாக்அப் டெத் பற்றி எந்த அறிக்கையும் கொடுக்கவில்லை. அதை விட கொடுமை அந்த இளைஞனுக்கு உடல் முழுக்க காயம் இருந்திருக்கிறது. மாச்சுவரி அந்த பிணவரையில் இருந்த அந்த உடலை அவருடைய உறவினர் பார்க்க விடாமல் தடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இவர்கள் சாலை மறியலில் அந்த சபரிநாதனுடைய சகோதரி மயங்கி விழுந்திருக்கிறார். பொதுமக்கள் எல்லாம் சாலை மறியல் செய்து அது 1000 கூடிய பிறகு பிணவரையில் சென்று தாய்க்கும் தகப்பனுக்கும் சகோதரிக்கும் அந்த உடலை காட்டியிருக்கிறார்கள். உடல் முழுக்க அடிபட்ட காயம் ரத்தம் கன்றிய காயம் இதை பார்த்த பிறகு மீண்டும் கலவரமாகிறது. மக்கள் கட்டுப்படுத்த முடியாத கோபம். இதில் ஏடிஎஸ்பி பாலசுப்ரமணியன் கலையரசன் இவர்கள் வந்த பிறகு சமாதானம் பேசி மக்களை கட்டுப்படுத்துகிறார்கள். நீதிபதி சத்தியமூர்த்தி அவர்கள் இதை உடனடியாக பிணக்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். காவல்துறை அதிகாரிகள் காலதாமதம் செய்து இரவில பிணக்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இரவில செய்யக்கூடாது, பகலில செய்யுங்கள், மறுபடியும் சாலை மறியல். அப்ப இந்த ஆட்சி இந்த காட்சி எப்படி நடக்கிறது? திமுக அதிமுக ஆட்சி ஊழல் லஞ்சம் லாவணியம் காவல்துறை கட்டுக்கடங்காமல் நடக்கிறது என்றுதான் மக்கள் இந்த ஆட்சி திமுக ஆட்சியை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் இப்பொழுது நடப்பது திமுக ஆட்சியே பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு புதிதாக வந்திருக்கிற அமைச்சர்கள் பழனி கோயில் அடிவாரத்தில் 1.75 ஏக்கர் நிலம் ஒரு கோயில் விசுவாசி முருக பக்தர் அவர் பரம்பரை பரம்பரையாக குடும்பத்துக்கு சொந்தமான இடத்தை கோயிலுக்கு வாகன நெருக்கடி ஏற்படுகிற சூழலில் இந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த நிலத்தை பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு இலவசமாக கொடுக்கிறார். அந்த நிலம் 2 கோடி ரூபாய் பெறப்பட்டு 100 கோடி ரூபாய் நிலம் கோயில் நிலம் தனியாருக்கு விற்கப்படுகிறது. இதை பத்திரப்பதிவு செய்ய முடியாது என்று மறுத்த ஒரு பதிவுத்துறை அதிகாரி ஒரு நாள் மட்டும் விடுப்பு எடுக்க சொல்லி அவரை மிரட்டி விடுப்பு எடுக்க வைத்து அவருக்கு கீழ் உள்ள அதிகாரியை வைத்து பத்திரப்பதிவு செய்து 100 கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது. இந்த செய்தி தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் இந்த செய்தியை ரெக்கை கட்டி பறக்கிறது. இதற்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்னுடைய கவனத்திற்கே வரவில்லை என்று சொல்றார். எப்படி இந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு வராமல் ஒரு 100 கோடி ரூபாய் இடம் 2 கோடி ரூபாய்க்கு தாரை வார்க்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன?
0: அந்த காணி சொந்தக்காரர் இதை பற்றி ஒன்றும் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி இல்லையா? தான் இலவசமாக கொடுத்த காணியை எப்படி விற்பீர்கள், அது தனக்குத்தான் சொந்தம் என்று அந்த காணி சொந்தக்காரருடைய கருத்துக்கள் ஒன்றும் வேற இல்லையா?
1: காணி சொந்தக்காரர் கோயிலுக்கு எழுதி வைத்து விட்டார். அந்த கோயில் கோயில் காணி சொந்தக்காரர்
0: அதை அவரிடம் கேட்டா உண்மை தெரிய விருந்தானே, அவர் இலவசமாக கொடுத்த நிலமா இல்லையா என்பதெல்லாம் தெரிய விருந்தானே.
1: ஆவணம் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதன்படி பார்த்தால் இந்த நிலம் தனியார் ஒருவரிடமிருந்து கோயிலுக்கு பட்டா மாறி இருக்கிறது, ஆவணங்கள் மாறி இருக்கிறது. இந்த நிலம் தனியாருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை திருவேற்காட்டில் ஒரு 300 கோடி ரூபாய் இடம், பல பேர் அதை ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அந்த நிலம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலும் பல கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல ஆற்று மணலை விற்பதற்காக விஜயனுடைய ஆலோசகரான விஷ்ணு ரெட்டிக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறதா 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் சேகர் ரெட்டி என்ற ஒரு ஆந்திராக்காரருக்கு கொடுத்தார்கள், விஜய் வந்த பிறகு விஷ்ணு ரெட்டிக்கு கொடுக்கிறார்கள். ஆக ஆட்சி மாறியிருந்தாலும் அதே காட்சிகள் இன்னும் மாறவில்லை என்கின்ற அடிப்படையில் தான் விஜயுடைய ஆளுங்கட்சி நடக்கிறது. இதுல யார் யார் எவ்வளவு கோடி பணத்தை பெற்றுக் கொண்டார்கள், அந்த உளவுத்துறை மூலம் தன்னுடைய கட்சி அமைச்சர்களே லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து 7 பேரை நீக்க போகிறேன், அவர்களை பதவியிலிருந்து தூக்க போகிறேன் என்ற கருத்தும் விஜய் தரப்பிலிருந்து வருகிறது. 2 மாதத்திலேயே 7 அமைச்சர்களை தூக்க வேண்டிய நிலைமைக்கு விஜய் வந்திருக்கிறார் என்று பார்த்தால் கிடைத்ததையெல்லாம் சுருட்டுவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தவர்கள்
0: அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக 7 பேரை நீக்கப்போறோம் என்று சொல்லிவிட்டு பின்னர் நீக்காமலே வைத்திருந்து மக்களை ஏமாத்துறதுக்கு மக்களுடைய கொதிப்பை அடக்குவதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தையாக பார்க்கலாமா?
1: 7 பேரை நீக்க போகிறேன் என்றாலே ஊழல் தானே?
0: ஓ இல்ல, அது சரியா, தான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று மக்கள் மத்தியில காட்டுறதுக்கான தன்னுடைய பிம்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியை வந்து மக்களிடம் இருந்து அந்த கொதிப்பை அடக்குவதற்காக இப்படி சொன்னா மக்கள் தன்னை பிள்ளையா நினைக்க மாட்டார்கள் என்று இவருக்கும் தெரியாமல் அதை நடக்கிறதுக்கு சாத்திய கூறுகள் இல்லை தானே?
1: நீக்காமல் விட்டால் இவரே அவர்களிடம் லஞ்சம் வாங்கி தனக்கு கொடுக்க சொல்லுகிறார்கள் என்றுதான் மக்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஒன்று அவர்களை நீக்கிவிட வேண்டும், இல்லை என்றால் இவர்கள் ஊழல்வாதிகள் என்று செய்தி வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்களை நான் மன்னித்து விட்டு விட்டேன் என்றால் அவர்கள் மீண்டும் திருடத்தான் ஆரம்பிப்பார்கள்.
0: நீதிமன்றம் இவர்கள் மன்னிக்கிறது வேறவுடைய, நீதிமன்றம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதா?
1: நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போய் ஏறக்குறைய 6 மாத காலமாகும். உதாரணத்துக்கு திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல், அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல், இப்பொழுதுதான் தீர்ப்பு வந்திருக்கிறார். வேலுமணி அவர்கள் கோவை மாநகராட்சியில் 64 இளநிலை பொறியாளர்கள், அதாவது ஜூனியர் இன்ஜினியர்ஸ், 10 லட்சம் ரூபாய் கைகள் லஞ்சப்பணம் வாங்கி கொண்டு, 5 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு தகுதி இல்லாத அதிகாரிகளை நியமித்திருக்கிறார். அந்த தகுதி இல்லாத அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் இப்பொழுதுதான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக ஆட்சி ஏறக்குறைய 21க்கு முன்பு நடந்தது, அதாவது 16-21 ஜெயலலிதா மரணமடைந்த காலத்தில் 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த வழக்கு இப்பொழுதுதான் தீர்ப்பு வந்திருக்கிறது. அவர் முன்னாள் மந்திரியாகி 5 வருடம் முன்னாள் மந்திரி பல ஆண்டு காலம் கடந்து விட்டது. திமுக ஆட்சியில் நடந்த ஊழலை இப்பொழுதுதான் வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நீதிமன்றத்திற்கு போய் ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் 3 பேரையும் கைது செய்வதற்கு முன்பே செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் பணி வாங்கிவிட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக மந்திரி, வீட்டு வசதி வசதித்துறை மந்திரி, இரவில கைது செய்தார்கள், காலையில பணியில வந்து விட்டார். நெடுஞ்சாலைத்துறை மந்திரி ஏவா வேலு கைது செய்ய போவேன் தகவல் தெரிந்த பிறகு சிங்கப்பூருக்கு பறந்து விட்டார். எனக்கு நெஞ்சக நோய், இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அதனால் அவரே மருத்துவக் கல்லூரி உரிமையாளர், அவருக்கு 100 படுக்கைகள் கொண்ட ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியே இருக்கிறது திருவண்ணாமலையில். அவர் சிங்கப்பூருக்கு சுற்றுலா சென்று விட்டு இடை கிடைத்த பிறகு, உயிரைக்குண்டத்தில் அவருக்கு முன்ஜாமீன் கிடைத்த பிறகு, சிங்கப்பூரிலிருந்து நான் மருத்துவ பரிசோதனைக்கு போனேன் என்று சென்னை விமான நிலையத்திலே பேட்டியும் கொடுத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டார். அப்ப காவல்துறை மக்களுடைய சொத்துக்களை கோடிக்கணக்காக ஊழல் செய்தவர்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்து விட்டு விமான நிலையத்திலிருந்து அவருக்கு சொந்தமான ஆடம்பர சொகுசு ஆடி காரில் போகிறார் என்று சொன்னால், விஜயனுடைய நிர்வாகம் பழைய போலீஸ் கமிஷனர் அருண் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பதில் மகேஸ்வரி என்ற ஒரு காவல்துறை பெண் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல குளறுபடிகள், 1க்கு மேற்பட்ட குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறை அமைச்சர்கள், புதிய தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி கூத்தும் குமாரவுமாக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. கரூரில அவர் செந்தில் பாலாஜியை நோக்கி ஓடு ஓடு ஓடிக்கொண்டே இரு என்று ஓடி காண்பிக்கிறார். அவரே கை பல ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜியை விஜயனுடைய காவல்துறை கண்டுபிடிக்கப்பட முடியாமல் திணறுகிறது என்றால் இது எங்கோ தவறு இருக்கிறது. கருப்பு ஆடுகள், காவல்துறையில் உள்ளவர்களே தகவல் கசிந்து விட்டது, தகவல் கொடுத்து விட்டார்கள் என்ற அளவில் தான் இது பார்க்கப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்ப்போம் என்று சிபிஐ வீரபாண்டியன், முத்தரசன், திருப்பூர் சுப்பராயன் போன்றவர்கள்லாம், நாங்கள் வர இருக்கிற உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலிலே தனித்து இயங்க போகிறோம் என்று அவர்கள் தங்கள் கொள்கையை சொல்லிவிட்டார்கள். இந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை, கூட்டணியில் இருந்து விலகப் போகிறோம் என்பதாக தான் அது அர்த்தம். இப்படி காங்கிரஸ் மாணிக் தாகூர் திமுகவை ஒழிப்பதுதான் எங்கள் வேலை, திமுக எதிர்ப்பதுதான் எங்கள் வேலை என்று கொடூரமாக பேசிய மாணிக் தாகூர் திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார், திமுகவும் நாங்கள் சாதாரணமாக விட்டுவிட முடியாது என்று காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவர் மாணிக்க தாகூர் இந்த கருத்தை முன்மொழிகிறார். ஆக விஜயை பொறுத்தவரை பிசிகா, அதாவது விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரித்து கொண்டு போகக்கூடிய சூழல் உருவாக போகிறது, அதை திமுக உருவாக்கி வைத்திருக்கிறது. இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஆகையால் ஆட்சி தலைக்கு மேலே கட்சி தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு. இதை சரி செய்வதற்காக அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்பட்டு ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டு இடைத்தேர்தலில் அங்கு விசில் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து 108-118 வேண்டிய தேவை இப்பொழுது விஜய்க்கு ஏற்பட்டு இருக்கிறது. திமுக இந்த கூட்டணி கட்சிகளை மீண்டும் தன் பக்கம் இழுப்பதற்கு பல கோடிகளை குட்டி செலவு செய்ய அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். குதிரை பேரம் திமுகவும் குதிரை பேரம் பேசுகிறது. வைகோவுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வைகோவுடைய பம்பர சின்னத்தில் நின்று வெற்றி பெறவில்லை. ஆகையால் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற காரணத்தினாலே உதயசூரியனோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோ உங்களுடைய தலைவர் வைகோ விஜய்க்கு ஆதரவு கொடுத்தால் பரவாயில்லை, நீங்கள் எங்களோடு இருந்து கொடுங்கள் என்று வைகோனுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் திமுக கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. விஜய் தரப்பு அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தொகை தேவையோ உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கிறோம்.
2: அன்பு உறவுகள், இதுவரை அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகள் தொடர்கின்றது.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: சொல்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlugam.com.
3: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Brelaque, Saïver-Ontre, Napade, Saïver-Ainde, Saïver-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அர்ச்சனை தருகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு அர்ச்சனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரை, லாஸ்லே போனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அர்ச்சனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகள் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். 43வது கருப்பு ஜூலை தினத்தை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று வியாழக்கிழமை நினைவு கூர்ந்தனர். கடந்த 2022 காலி முகத்திடல் போராட்டத்தின் போது சமூக செயற்பாட்டாளரான அனுருத பண்டாரவை கைது செய்து தடுத்து வைத்ததன் மூலம் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் தேச பிரதி காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோம் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி நளின் ஸ்ரீகந்த ஆகியோர் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளர் அனுருத பண்டாரவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்தியாவை புறக்கும் இலங்கை அகதிகளின் பிள்ளைகள் நாடற்றவர்களாக மாறும் ஆபத்து காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கணநாதன் தெரிவித்தார். இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அமர்விலேயே இதனை தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகம் ஊடாக அகதி முகாம்களில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான விசேட நடமாடும் சேவையொன்றை வெளிவார அமைச்சு உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் இன படுகொலைக்கு உடனடியாக இருப்பதை நிறுத்தி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள ஜிஎஸ் பிளஸ் வரி சலுகை போன்ற அனைத்து உதவிகளையும் சலுகைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் உடன் நிறுத்த வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தலைமையிலான குழுவினர் செவ்வாய்க்கிழமை செம்மனை மனித புதைக்குழியை பார்வையிட்டதன் பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவர் ஜோ கனகரஞ்சினி, செயலாளர் சி ஜெனிதா ஆகியோர் சந்தித்தனர். இதன்போது அவர்களால் கையளிக்கப்பட்ட மகஜரிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மகஜரில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்படுவது அடிப்படை கொள்கையின்படி நேரடி குற்றவாளிகள் அந்த குற்றங்களை உத்தரவிட்டவர்கள், வழிவகுத்தவர்கள் அல்லது மறைத்தவர்கள், சம்பந்தப்பட்ட ராணுவம் மற்றும் அரசியல் கட்டில் இட்டவர்கள் உள்ளிட்ட அரசின் பொறுப்புகளை அடையாளம் காணும் திறனுடைய குற்றவியல் விசாரணையை தூண்ட வேண்டும். மாறாக இலங்கை 2 தசாப்தங்களுக்கும் மேலாக தொடர்ச்சியாக மனித புதைக்குழிகள் கண்டறியப்பட்டுள்ள போதும் தண்டனையற்ற தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது. இதுவரை மனித புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்களால் பிரதிநிதிப்படுத்தப்படும் இறப்புகளுக்கு எந்தவொரு முழுமையான நீதித்துறை செயல்முறையும் பொறுப்பை நிறுவவில்லை. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பெரும்பாலான மனித புதைக்குழி விசாரணைகளில் இருந்து அர்த்தமுள்ள வழக்குகள் எதுவும் தொடரப்படவில்லை. உள்நாட்டு அல்லது சர்வதேச சுயாதீன நீதிமுறை பொறிமுறையின் மூலமாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை. இதன் நேரடி விளைவாக ஆயுத மோதல் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குடும்பங்களுக்கு உண்மை நீதி மற்றும் நிவாரணம் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகிறது. சாட்சிகளின் வாக்கு மூலம், உள்ளூர் அறிவு மற்றும் முந்தைய பகுதி விசாரணைகள் மூலம் அடையாளம் காணப்பட்ட பல இடங்கள் முற்றிலும் தோண்டப்படாமல் உள்ளது அல்லது சர்வதேச தடையியல் தரநிலைகளுக்கு குறைவாகவே விசாரிக்கப்பட்டுள்ளது. மண்டைதீவு, செம்மணி, கொக்கு தொடுவாய், மன்னார், முல்லைத்தீவு மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், சாட்சிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளால் அடையாளம் காணப்பட்ட மேலதிக இடங்கள் உட்பட அடையாளம் காணப்பட்ட சந்தேகப்படும் அனைத்து மனித புதைக்குழி இடங்களையும் சுயாதீன சர்வதேச கண்காணிப்பின் கீழ் உடனடியாக தடையியல் மதிப்பீடு அகழ்வாராய்ச்சி செய்யுமாறு சர்வதேச சமூகத்திற்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் அழைப்பு விடுக்கிறது. அத்துடன் எந்தவொரு அகழ்வாராய்ச்சியும் குறைந்தபட்சம் சர்வதேச தடையியல் தரநிலைகளுக்கு இணங்க மனித எச்சங்களை மீட்டெடுத்தல் மற்றும் பாதுகாத்தல், தடையியல் மற்றும் டிஎன்ஏ பகுப்பாய்வு மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணுதல், சாத்தியமான இடங்களில் இறப்பிற்கான காரணம் மற்றும் முறையை தீர்மானித்தல், உள்நாட்டு அல்லது சர்வதேச நீதி துறைக்கு உட்பட்ட எதிர்கால குற்றவியல் நடவடிக்கைகளை பயன்படுத்துவதற்கான சான்றுகளை சேகரித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் புதைக்கப்பட்ட முறை மற்றும் சூழ்நிலைகளால் நிரூபிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்படுதல், சட்டத்திற்கு புறமான படுகொலைகள் மற்றும் பிற சர்வதேச குற்றங்களில் வடிவங்களை முறையிலான ஆவணப்படுத்துதல் ஆகியவற்றை முன்னெடுக்க வேண்டும்.
உண்மை நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கு வெறும் அகழ்வு ஆராய்ச்சியை விட மேலான செயற்பாடுகள் தேவைப்படுகிறது. அவற்றுக்கு சுயாதீன விசாரணை, உண்மையான சர்வதேச தடயவியல் நிபுணத்துவம், கடுமையான செயற்கைக்கோள் பட பகுப்பாய்வு, நம்பகரமான டிஎன்ஏ அடையாளம் காணுதல், சான்றுகளை கவனமாக பாதுகாத்தல், குற்றவாளிகள் மீது வழக்கு தொடருதல் மற்றும் ஒவ்வொரு மட்டத்திலும் கட்டளை பொறுப்பை நேர்மையாக ஆய்வு செய்தல் ஆகியவை அவசியமாகிறது. அப்போது ஐரோப்பிய ஒன்றியமானது ஈழத் தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் இன படுகொலைக்கு உடனடியாக இருப்பதை நிறுத்தி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள ஜிஎஸ்பி போன்ற அனைத்து உதவிகளையும் சலுகைகளையும் இடைநிறுத்த வேண்டும். செயற்பாட்டாளர்கள், தமிழ் மனித உரிமை பாதுகாவலர்கள் தமிழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவையும் உதவிகளையும் வழங்க வேண்டும். அனைத்து பொருளாதார உதவிகளையும் கடுமையான மோதல் உணர்திறன், மனித உரிமைகள் வழிகாட்டுதல்களுக்கு இலங்கை இணங்குவதை உறுதி செய்ய வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாட்டு தூதரகங்கள் மற்றும் பிற மேற்கத்திய ராஜதந்திர தூதரகங்களுக்கு தீவின் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பாதுகாக்கப்பட்டவர்கள், இயங்கியவர்கள், காணாமல் போனவர்களின் குடும்பங்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுக்கு இடையே வழக்கமான கட்டமைக்கப்பட்ட தொடர்பை நிறுவ வேண்டும் என்றுள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 9.01 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. அவற்றில் பொருட்களின் ஏற்றுமதியின் மூலம் 7.07 பில்லியன் அமெரிக்க டாலரும், சேவை ஏற்றுமதியின் மூலமாக 1.93 பில்லியன் அமெரிக்க டாலரும் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெறுபர்கள் 2026 ஆண்டில் முதல் அரை ஆண்டில் நாட்டின் ஏற்றுமதி துறையில் சீர்திறனை பிரதிபலிப்பதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் உள்ள சிறைச்சாலை சட்டங்களில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கான முறையான விளக்கம் எங்கும் கிடையாது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களை பொறுத்தவரை எவரையும் அரசியல் கைதி என்று குறிப்பிட்டு யாரும் விளக்கமறியலோ அல்லது சிறைத்தண்டையிலோ அடைக்கப்படுவதில்லை. அவர்கள் சந்தேக நபர்களாகவோ அல்லது குற்றவாளிகளாகவே நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கில் பிரச்சாரம் செய்த ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசநாயக்க அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக கூறினாரே, அந்த நிலைப்பாட்டில் அரசாங்கம் இன்னும் இருக்கிறதா என அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கையில் இந்த விவகாரம் தொடர்பாக பட்டியலை தாம் தலைமுறை ஆராய்ந்ததாக தெரிவித்த அமைச்சர், இவர்கள் அனைவரும் நாட்டின் சட்டத்தை மீறி குற்றத்திற்காகவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டவர்கள், பல பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த கால அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு சிறைச்சாலையில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் நீதியரசர் துரைராசா சமர்ப்பித்த அறிக்கையின்படி கைதிகளின் தண்டனை காலத்தை குறைப்பது மற்றும் பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நடவடிக்கையானது வடக்கு, கிழக்கு, தெற்கு என நாடும் முழுவதுக்கும் பொதுவானதாகவே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது எவ்வாறாயினும் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மாற்றுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தலையிடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கட்சியை அகற்றிவிடலாம் என அரசாங்கம் நினைத்தால் அது பெரும் தவறான எண்ணமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதி அமைச்சர் ஒருவர் எதிர்கட்சியை முற்றிலும் அகற்றிவிட்டதாகவும் மீதமுள்ளவற்றையும் விரைவில் அகற்றி விடுவோம் என்று கூறுவது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நீதித்துறையின் நியமனங்களை அல்லது நீதி அரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதன் மூலம் அரசாங்கம் தனது குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முற்படுவதாகும். அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் எதிர்கட்சியை ஒடுக்க முடியாது என்றும் நாமல் ராஜபக்ஷ இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் ஒருபோதும் ஆபத்துகள்
நிகழ்ந்து பெரும் சேதம் ஏற்பட்ட பின்னரே விழித்துக் கொள்ளும் பொறுப்பிட்ட போக்கினை கொண்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும குற்றம் சாட்டினார். சேறு தடிந்த உடலோடு இருக்கும் விவசாயி அரியணையேற தகுதியானவர் என்பதே எமது நாட்டின் உன்னதமான பண்பாடாகும். ஆனால் தற்போதைய மறுமலர்ச்சி அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தால் அரியணையேற தகுதியான விவசாயி என்று முறையற்ற மதுபான உற்பத்தியாளர்கள் என்று கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். கடந்த காலத்தில் நெல்லுக்கு நியாயமான விலை வழங்குவதாக வாக்குறுதியளித்த அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததின் விவசாயிகளை முற்றிலும் புறக்கணித்துள்ளது. நாட்டின் உள்நாட்டு தேவைக்கு குறைந்த அளவிலான அரிசியே போதுமானது என்ற போதிலும் அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டு அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்து பொருளாதாரத்தில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. சிறுபுகத்தில் பெருமளவு நெல் உற்பத்தி எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசாங்கம் அதில் மிக குறைந்த அளவையே கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதனால் பெருமளவிலான நெல் தனியார் கிடங்குகளிலும் விவசாயிகளின் வீடுகளிலும் தேங்கியுள்ளதுடன் உள்நாட்டு நெல் கொள்முதலும் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. டிப்போ புயல் எச்சரிக்கை, டெங்கு நோய் பரவல் மற்றும் விவசாய ஆராய்ச்சி நிலையங்களின் முன் அறிவிப்புகள் எதனையும் அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை. ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் ஓமான் உரம் மற்றும் இந்திய கடன் உற்பத்தி திட்டங்கள் மூலம் விவசாயத்துக்கு வளங்கள் சேர்க்கப்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு திட்டமிடலும் இன்றி செயற்பட்டு வருகிறது. மேலும் டீசல் கப்பல்கள் கொள்முதலில் பெருமளவு நிதி வியயம் செய்யப்பட்டுள்ளதோடு நாட்டின் பணவீக்கமும் உயர்வடைந்துள்ளது. அரசாங்கம் கரவூலத்தை நிரப்பிக் கொண்டு செல்வந்தராக மாறுகின்ற போதிலும் பொதுமக்கள் ஏழைகளாக மாறுகின்றனர். தீர்க்கமான திட்டமிடலின்மை மற்றும் முறையற்ற இறக்குமதி கொள்கை என்பவற்றுக்கு அரசாங்கம் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்றார். சுற்றுலா அணுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பலமான கொக்குழாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்தினை நிர்மாணிப்பதில் சுற்றாடல் அமைச்சும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுற்றுலா பிரதி அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் விமல் ராஜ்நாயக்க எதிர்வரும் 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் கொக்குழாய் பாலத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வார் என்றும் அதனூடாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுற்றுலாத்துறைக்கான அணுகல் மேம்படும் என தாம் எதிர்பார்ப்பதாக சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க பதிலளித்துள்ளார். நாடாளுமன்றில் புதன்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வீணா நேரத்தின் போது இது தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவில் எல்லையோர அபிவிருத்திக்கும் தொடர் பயன்பாட்டுக்கும் சுற்றுலா அணுகலுக்கும் கொக்குழாய் புல்மோட்டை பகுதியை இணைக்கும் பாலம் முக்கியமான அபிவிருத்தியாக காணப்படுகிறது. கொக்குழாய் பாலம் அமைப்பதற்காக எமது தொடர் கோரிக்கைகளை இயலுமான அளவில் அரசும் செவிசாய்த்து அதன் சாதகமான நிலைகளை பரிசீலிப்பதாகவே கருதுகிறோம். கொக்குழாய் பாலம் தொடர்பாக அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டங்களிலும் கலந்துரையாடியுள்ளோம். சபை முதல்வர் விமல் ராஜநாயக்க குறித்த கொக்குழாய் பாலத்தின் நிர்மாணத்திற்கான வாய்ப்புகளுக்காக மிகவும் சாதகமாக துணை நிற்கின்றார். இந்த வாரமும் குறித்த கொக்குழாய் பாலம் அமைப்பது தொடர்பான ஆய்வுகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் முல்லைத்தீவில் மேற்கொள்கின்றனர். எனவே இந்த விடயத்தில் தங்கள் அமைச்சும் கூடுதல் கவனம் செலுத்தி அடுத்த ஆண்டுக்கான வரவு செலுத்திட்ட ஒதுக்கீட்டு கொக்குழாய் பாலத்தின் நிர்மாணத்திற்கான ஏற்பாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என்றார். இந்த நிலையில் சுற்றுலா பிரதி அமைச்சர் ரோமான் ரணசிங்க பதிலளிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்ததைப் போன்று சுற்றுலா அணுகலுக்கு கொக்குழாய் பாலத்தின் நிர்மாணமும் முக்கியமாக அமைகிறது. அந்த வகையில் அமைச்சர் பிமல் ராஜ்நாயக்க எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் கொக்குழாய் பாலத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுவார். அதனூடாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை அணுகல் மேம்படும் என எதிர்பார்க்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வாக்குகளால் ஆட்சி அமைத்த அரசாங்கத்திற்கு எதிராக இன்று விவசாயிகளை வீதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக வியாசரி ஜெயசிகர சுட்டிக்காட்டினார். நாட்டின் விவசாய நிலங்களை போராட்ட களங்களாக மாறியிருந்த நிலைமை மாறி விவசாயிகளை வீதிக்கு இறக்கிவிட்ட பெருமை தற்போதைய அரசாங்கத்தையே சாரும். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயற்பட்டு நெல் கொள்முதல் விலையை குறைத்தது. தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி நெல்லுக்கு நிலையான விலையை வழங்க தவறி இன்று சந்தையில் 120 முதல் 140 ரூபாய் வரையிலேயே நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது.
அரசாங்கத்திடம் போதிய களஞ்சிய வசதிகள் இருந்தும் அறுவடை காலத்துக்கு முன்பாக அரசாங்கம் கையிருப்பில் இருந்த நெல்லை அரிசியாக மாற்றி சந்தைக்கு விடுவிக்காமல் வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்தனர். இந்த தவறான இறக்குமதி கொள்கையால் இன்று கிராமப்புறங்களில் நெல் விலை கிலோ ஒன்றுக்கு 75 முதல் 80 ரூபாய் வரை பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாட்டில் சுமார் 18 லட்சம் மெட்ரிக் டோன் எதிர்பார்ப்பு அறுவடையும் வீடுகளில் தேங்கியுள்ள 5 முதல் 7 லட்சம் மெட்ரிக் டோன் நெல் என மொத்தம் 24 முதல் 25 லட்சம் மெட்ரிக் டன் நெல் விவசாயிகளிடமும் களஞ்சியங்களிலும் தேங்கி கிடைக்கிறது. நிலைமை இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் மீண்டும் லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய முயல்வது விவசாயிகளை முற்றிலும் அழிக்கும் செயலாகும். மறுபுறம் களஞ்சிய சாலைகளில் இடமில்லாதால் அம்பாறை போன்ற பகுதிகளில் விவசாயிகள் எடுத்து வரும் நெல்லை கொள்முதல் செய்ய அரசாங்கம் மறுத்து வருகிறது. மேலும் சட்டவிரோதமாக அரிசியை பயன்படுத்தி மதுவான உற்பத்தி செய்ய அரசாங்கம் ஊக்குவிப்பதாக தெரிகிறது. இலங்கையின் மதுவரி சட்ட விதிமுறைகளின்படி அரிசியை பயன்படுத்தி மதுபானம் தயாரிப்பது சட்டவிரோதமானதாகும். இது சுவாதார ரீதியாகவும் நீரிழிவு போன்ற நோய்களை கூட்டக்கூடிய அபாயத்தை கொண்டுள்ளது. கால்நடை தீவன உற்பத்திக்கு தேவையான மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான உரிமங்களை தற்காலிகமாக அரசாங்கம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் கோழி பண்ணையாளர்கள் மற்றும் தீவன உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்காச்சோளம் கிலோ ஒன்றுக்கு 210 ரூபாய் வரை உயர்வடைந்தாலும் போதிய தீவனம் கிடைக்காமையாலும் முட்டை உற்பத்தி கணிசமாக குறைந்து முட்டை ஒன்றின் விலை 50 ரூபாய் வரை உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் உளுந்து மற்றும் பாதிப்பயிறு விவசாயிகளுக்கும் சரியான விலை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹம்மாந்தோட்டை போன்ற பகுதிகளில் லட்சக்கணக்கான கிலோ பாசிப்பயிறு அறுவடை செய்யப்படும் நிலையில் வெளிநாட்டு இறக்குமதிகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறியுள்ளது. விவசாயிகள் தமது நியாயமான உரிமைகளுக்காக வீதிக்கு இறங்கி போராடும் போது அவர்களை கைது செய்வதும் போராட்டங்களை எதிர்கட்சியினர் தூண்டிவிடுவதாக குற்றம் சுமத்துவதும் அரசாங்கத்தின் தலைவீனத்தையே காட்டுகிறது. இந்த அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்திய விவசாயிகளே இன்று ஏமாற்றம் அடைந்து வீதிக்கு வந்துள்ளனர். விவசாயிகளின் போராட்டத்துக்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குவதுடன் அரசாங்கம் உடனடியாக தனது தவறான விவசாய கொள்கைகளை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நகர்ப்புற போக்குவரத்து சேவையை நவீனமயமாக்குவது தொடர்பான அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்க நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவித்தார். இதற்கு அமைய கொழும்பு நகரை மையமாக கொண்டு இதுவரும் செப்டம்பர் மாதத்தில் 122 பேருந்துகள் சேவையில் இணைக்கப்பட உள்ளது. அத்துடன் ஜனாதிபதியுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலுக்கு அமைவாக இந்த ஆண்டிற்குள் மேலும் 50 பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அமைய 2027 ஆண்டின் இறுதி அளவில் இந்த மொத்த பேருந்துகளின் எண்ணிக்கை 172 உயரும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் அடுத்த ஆண்டில் மேலும் 100 பேருந்துகளை சேவையில் இணைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நகர்ப்புற போக்குவரத்தை முழுமையாக தாழ்தள பேருந்துகள் எனப்படும் மெட்ரோ பேருந்துகள் மூலம் முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் முதன்மை கொள்கையாகும். இந்த திட்டத்தின் 2029 ஆண்டளவில் தாழ்தள பேருந்துகளின் எண்ணிக்கையை 500 உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த போக்குவரத்து துறை கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்காக தனியார் துறை, மாநகர சபைகள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதியங்கள் ஆகியவற்றையும் இந்த துறையின் முதலீடு செய்து பங்கெடுக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகிற 2032 அல்லது 2035 ஆண்டளவில் இலங்கையின் முழுமையான நகர போக்குவரத்து சேவையை மெட்ரோ பேருந்துகள் மூலமாகவே முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அமைச்சர் விமல் ரட்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இரத்த பரிசோதனைக்காக அதிக கட்டணம் அறிவித்த யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த அபராதம் தொகை விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த தனியார் மருத்துவமனையில் அதிக கட்டணம் அறவிடப்படுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தலாலி வீதியில் கந்தர்மடம் சந்திக்கு அருகே உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்படும் முழு ரத்த பரிசோதனைக்காக அறவிடக்கூடிய அதிகபட்ச கட்டணமாக 400 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் யாழ்ப்பாணம் தலாலி வீதி கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள
குறித்த தனியார் மருத்துவமனை இறக்க பரிசோதனைக்காக ₹550 கட்டணம் ஆரம்பித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் தனது கூட்டத்தை ஒப்புக்கொண்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த நிறுவனத்துக்கு ₹30 லட்சம் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் இந்த விதிமுறை தொடர்பான விவரங்களை தனது சொந்த செலவில் நாட்டின் முக்கிய நாளிதழ்களில் அறிவித்தலாக வெளியிடுமாறும் அந்த நிறுவனத்திற்கு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகள் அல்லது மருத்துவ ஆய்வகங்களில் சேவைகளை பெறும்போது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் செலுத்தும் ஒவ்வொரு தொகைக்கும் சரியான கட்டண சீட்டை பெற்றுக் கொள்வது அவர்களின் உரிமையாவதுடன் தேவையான சந்தர்ப்பங்களில் அது முக்கிய ஆதாரமாகவும் பயன்படும். நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் அறவிடப்படும் சம்பவங்கள் தொடர்பில் அலுவலக தொலைபேசிகளில் 1977 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் நுகர்வோர் விவகார அதிகார சபையில் முறைப்பாடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து 750 மில்லி லிட்டர் கொள்வனவு கொண்ட அதி விசேட சாராய பொட்டலின் விலை ₹20 ஆல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளமை காரணமாகவே இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட தரப்புகள் தெரிவித்துள்ளன. நுகர்வோரிடம் இருந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு லாபம் வழங்கும் எந்த ஒரு பெருந்தோட்ட நிறுவனத்தையும் அங்கீகரிப்பதற்கோ அல்லது அனுமதிப்பதற்கோ இலங்கை மத்திய வங்கியிடம் எத்தகைய பொறிமுறையும் கிடையாது என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நாணய கொள்கை முதலாய்வு அறிக்கை வெளியீட்டின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான முறையில் வாய்ப்புகளை சேகரிக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய வங்கியின் அனுமதி வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாய்ப்புகளை இவ்வாறான முறையில் ஈர்க்கும் செயற்பாடுகள் சட்டவிரோதமானவை என்பதால் இத்தகைய செயற்பாடுகளில் பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்குமாறு மத்திய வங்கி ஆளுநர் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஏற்கனவே இவ்வாறான திட்டங்களில் எவரேனும் பணம் முதலீடு செய்திருந்தால் உடனடியாக அந்த பணத்தை மீள பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அவ்வாறு மீள பெற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் காவல்துறையிலோ அல்லது மத்திய வங்கியிலோ முறைப்பாடு செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். காவல்துறை அதிகாரிகளின் படங்களை பயன்படுத்தியும் அவ்வாறு போலியாக ஆள்மாறாட்டம் செய்தும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் மோசடிகளில் இருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி காவல்துறையினரின் புகைப்படங்களுடன் கூடிய போலி கணக்குகளை உருவாக்கி குழுமங்களாக செயற்படும் தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் தொழிற்சக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தலைமை குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சில சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை மத்திய வங்கி குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது காவல்துறையின் விசாரணை பிரிவுகளில் இருந்து பேசுவதாக கூறி நிலையான அல்லது தொலைபேசி இலக்கங்களை அழைப்பு விடுத்தல், அறியப்படாத பகுதியில் இருந்து வங்கி அட்டை பெறப்பட்டு கொள்வனவுகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அல்லது சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகள் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் வழக்கு தொடரப்படும் என அச்சுறுத்தல், இரகசிய விசாரணை ஒன்று நடத்தப்படுவதாக கூறி அதற்கு உதவி செய்தால் விடுவிப்பதாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் ஊடாக போலி காவல்துறை அடையாள சின்னங்கள், ஆவணங்கள் மற்றும் அதிகாரிகளின் படங்கள் அனுப்புதல், வெரிபிகேஷன் பணிகளுக்காக முடக்கப்பட்ட கணக்குகளை விடுவிக்க கோரி கணக்குகளில் உள்நுழைவதற்காக ஓடிபி இலக்கங்களை பெற்றுக் கொள்ளுதல், வேறு கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுமாறு பணித்தல் அல்லது USDT போன்ற கிரிப்டோ நாணயங்கள் ஊடாக பணத்தை செலுத்துமாறு அழுத்தம் கொடுத்தல் போன்ற செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே எந்த ஒரு அரச அல்லது தனியார் நிறுவனமும் தொலைபேசி அழைப்புகள் அல்லது வாட்ஸ்அப் ஊடாக தேசிய அடையாள அட்டை இலக்கம், வங்கி கணக்கு விவரங்கள், அட்டை இலக்கங்கள், CVV இலக்கம், கடவுச்சொற்கள் அல்லது OTP இலக்கங்களை கேட்பதில்
சேர்த்ததில்லை என்பதால் இத்தகைய தகவல்களை கோரும் அழைப்புகள் மோசடியானவை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணக்கு முடக்கப்படும் அல்லது வழக்கு தொடரப்படும் போன்ற அச்சுறுத்தல்களுக்கு பயந்து வேறு கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுவதை தவிர்க்குமாறும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கியில் அல்லது நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை காவல்துறை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது இலங்கை மத்திய வங்கி ஆகியவை எப்போதுமே தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கங்கள் ஊடாக விசாரணைகளை நடத்துவதில்லை என்பதுடன் வங்கி கணக்கு இலக்கங்களை வழங்கி பணத்தை வைப்பு செய்யுமாறு கோருவதும் கிடையாது. உத்தியோகபூர்வ அறிவித்தல்கள் எழுத்து மூலமாகவே வழங்கப்படும் என்பதுடன் அவசியமான சந்தர்ப்பங்களில் சீருடை அணிந்த அதிகாரிகளே வருகை தருவார்கள். வாட்ஸ்அப் அல்லது சமூக வலைதளங்கள் ஊடாக இத்தகைய போலி ஆவணங்கள் கிடைக்கப்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அறியாத நபர்கள் அல்லது இணைப்புகள் மூலம் வெளியிடப்படும் இணையவழி பரிசுகள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான இணைய பயன்பாடுகளில் இருந்தும் தவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இத்தகைய விசாரணைகளுக்காகவும் பொதுமக்களிடம் பணம் வரவிடுவதில்லை என காவல்துறை தலைமையகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. எனவே காவல்துறை அதிகாரிகள் போன்று ஆள் மாறாட்டம் செய்தோ அல்லது விசாரணைகளுக்காக என கூறியோ பணம் பெற முயற்சிக்கும் மோசடி நபர்கள் அல்லது குழுக்கள் குறித்து கீழ்கண்ட மோசடி நபர்கள் குறித்தும் அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நுகர்வோரிடம் இருந்து வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டு லாபம் வழங்கும் எந்த ஒரு பெருந்தோட்ட நிறுவனத்தையும் அங்கீகரிப்பதற்கோ அல்லது அனுமதிப்பதற்கோ இலங்கை மத்திய வங்கியிடம் இத்தகைய பொறிமுறையும் கிடையாது என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நாணய கொள்கை மீளாய்வு அறிக்கை வெளியீட்டின் போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் தெஹிவாலி மல்லி என்பவருக்கு கஞ்சிப்பான இம்ரான் என கூறிக்கொள்ளும் நபர் ஒருவர் விடுத்துள்ள புதிய மிரட்டல் தொடர்பான காணொலி மற்றும் அதற்கு தெஹிவாலி மல்லி பதிலளிக்கும் குரல் பதிவுகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் இன்று ஆரம்பமாகும் தேவி நுகர தேவாலயத்தின் ஊர்வலத்துக்காக பாதுகாப்பு வழங்குமாறு கோரியும் தனக்கு விடுக்கப்பட்டுள்ள மிரட்டல்கள் தொடர்பாகவும் தேவி நுகர தேவாலயத்தின் மற்றும் கதிர்காம தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமைவான திலின மதுசங்க மாத்திரை வலைய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சியர் அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார். இவ்வாறான பதட்டமான சூழலில் தெவிநுவர திருவாலயத்தில் ஊர்வலம் இன்று பிற்பகல் ஆரம்பமாகின்றது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மாத்திரை வலைய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சியர் ஊர்வலத்தில் பாதுகாப்புக்காக 500 மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் முற்பகல் திடீர் தீ விபத்தில் 5 உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடல்கள் மீதான மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் முழுமையாக அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்துள்ளதால் அவை கோமகம ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இவ்வாறு மரபணு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை முடிவுகள் வெளியாவதற்கு 5 வரை செல்லலாம் என மருத்துவமனை தரப்பினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் தண்ணிப்பட்டியவை சேர்ந்த மரியோ எட்வர்ட் என்ற சுமார் 15 குறித்த தொழிற்சாலை மேற்பார்வையாளராக பணிபுரிந்த ஒருவரும் அடங்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஏனைய 4 அங்கு பணிக்கு சேர்ந்து சொற்ப காலங்களில்

முன்பே பணியில் இணைந்து கொண்டதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மாத்தியவர் அட்டகலம்பன பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய சச்சின் தில்சான் என்பவர் என கண்டறியப்பட்டுள்ளது. இவர் ருமேனியா நாட்டுக்கு தொழிலுக்காக செல்வதற்கு விசா கிடைக்கும் வரை தற்காலிகமாக அங்கு பணிபுரிந்து வந்தவர் என தெரிய வந்துள்ளது. வேலை வாய்ப்பு பணியகத்தில் 2 நாட்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ள இவர் பணியில் இணைந்து 2 வாரங்களே ஆவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே இந்த தொழிற்சாலை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்கும் நடவடிக்கையின் போது மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அங்குள்ள பல குறைபாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக தொழிற்சாலையில் முறையான தீயணைப்பு பாதுகாப்பு அமைப்பு இன்மையை பிரதானமாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அத்துடன் 20 நாட்களுக்குள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு மத்திய சுற்றாளர் அதிகார சபையின் அதிகாரிகள் கடந்த மாதம் 2ஆம் தேதி அன்று எழுத்து மூலம் குறித்த தொழிற்சாலையின் நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தியிருந்தனர். அந்த அவகாசம் முடிவடைவதற்கு 1 நாள் மாத்திரம் மீதமுள்ள நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதேவேளை தீ வேகமாக பரவியதால் தீயணைப்பு படையினர் பெரும் சிரமத்துக்கு மத்தியிலேயே தீ பரவலை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. மின்சார கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனிடையே அந்த பகுதியில் அவசரகால பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தீயணைப்பு வாகனங்களின் வருகை தாமதமானவை குறித்து தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு மற்றும் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் பிரதேசவாசிகள் விசனம் வெளிப்படுத்தியுள்ளனர். தொழிற்சாலைகளில் இவ்வாறான பாரிய அனர்த்தங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கான முறையான பொறிமுறைகளோ அல்லது அவசரகால பாதுகாப்பு ஏற்பாடுகளோ அங்கு பலவீனமாகவே காணப்படுவதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். குறிப்பாக அவசர சேவையின் போது தீயணைப்பு வாகனங்கள் குறித்த நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வருகை தராமை குறித்து மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்கு நீண்ட நேரம் தாமதமானமையே இந்த அளவுக்கு பாரிய துரு பேரழிவு ஏற்படுவதற்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றனர். தொழிற்சாலைகளில் 80 முதல் 100க்கும் மேற்பட்டோர் பணிபுரியும் போதிலும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான போதிய பாதுகாப்பு வழிமுறைகளும் அவசரகால திட்டங்களும் அங்கு முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கைத்தொழில் வலயங்களில் அமைக்கப்படும் இவ்வாறான தொழிற்சாலைகள் உற்பத்தி செலவை குறைப்பதில் மாத்திரம் கவனம் செலுத்துவதாகவும் தொழிலாளர்களின் அடிப்படை மனித உயிரின் பாதுகாப்புக்கு வாழ்வுரிமைக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் வழங்குவதில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த விபத்து முதல் தடவாக நிகழ்ந்த ஒன்று அல்ல. இதற்கு முன்னரும் இந்த பகுதிகளில் அருகில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவசரகால சூழ்நிலைகளில் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய முறையான உடனடி பொறுமுறைகள் எதையும் அருகில் இல்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். கண்டி தன்பில நக்ஸ் ஆற்றில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் கற்பாறையிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளனர். 13 மற்றும் 14 வயதான 2 மாணவர்களே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த 2 மாணவர்களும் கற்பாறையிலிருந்து நிழற்படம் எடுக்க முற்பட்ட போதே கீழே விழுந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன்போது சமூக இடத்திலேயே 1 மாணவன் உயிரிழந்துள்ளதுடன் மற்ற மாணவன் கண்டி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வழியில் உயிரிழந்துள்ளார். அதற்கு அமைய உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் மடுகசர மற்றும் ஹட்டுகஸ்தோட்ட மருத்துவமனைகள் வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 5 நண்பர்கள் இன்று மாலை தன்வில நக்ஸ் ஆட்டுக்கு குளிக்கச் சென்றுள்ளனர். இதன்போதே குறித்த 2 மாணவர்களும் அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொட்டகல ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பிரதேச சபை உறுப்பினர் ராஜேந்திரன் மீது 2 நபர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொட்டகல இலங்கை வங்கிக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த உறுப்பினர் சிற்றூந்தில் ஏறுவதற்காக சென்றபோது உந்துருளியில் வந்த இருவர் அவரை கட்டாயப்படுத்தி சிற்றூந்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியே இழுக்க முயன்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் தானே கீழே இறங்கிய போது அவரை உள்ளே இழுக்க முயன்றதுடன் கடுமையான வலியை ஏற்படுத்தியதுடன் உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சீட்டூனின் சாவியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்க்கரை நோயாளியான தனக்கு இந்த சம்பவத்தால் கடும் உடல் உபாதைகளும் மனவேதனையும் ஏற்பட்டுள்ளதுடன் கையில் லேசான முறிவு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கொட்டகல காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கம்பளை உடோவிட்ட பகுதியில் மகாவலி ஆற்றில் குளிக்கச் சென்ற 15 வயது சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று புதன்கிழமை மாலை வேளையில் கம்பளை உடோவிட்ட பகுதியில் அமைந்துள்ள தெனியஹல
கடவுக்கு

0: அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காணாமல் போன 15 வயது சிறுவன் வெளிகல்ல பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. தனது இரு நண்பர்களுடன் சேர்ந்து மகாவலி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக சிறுவன் நீரில் மூழ்கி அள்ளுண்டு செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். மாத்தரை தேவி நுகர தேவாலயத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத துப்பாக்கிதாரியினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு தப்பி செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் திக்வெல்ல பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று புதன்கிழமை இரவில் புதிய பெலியத்த வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றை சோதனையிட முயன்ற போது அதன் சாரதி காரை நிறுத்தாமல் வேகமாக செலுத்தி தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இதன் போதே கட்டுப்பாட்டை இழந்த கார் வாய்க்கால் ஒன்றில் விழுந்து வீதியை விட்டு விலகி நின்றுள்ளதுடன் அதிலிருந்து சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது குறித்த காரே திவிநுகரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பது போலீசாரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை வேளையில் காரில் வந்த குழு ஒன்று பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி திவிநுகர கந்தர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடியிருந்தது. கந்தர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏதந்த வீதி தேவிநுகர பகுதியில் அமைந்துள்ள மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் நபர் ஒருவரின் வீட்டின் மீது இந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கிதாரிகள் காரில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் கொண்டு வந்த வெளிநாட்டு பயணி ஒருவர் நேற்று புதன்கிழமை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணிக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மலேசியாவில் சாரதியாக பணியாற்றும் 42 வயதுடைய மலேசிய பிரஜை ஆவார். சந்தேக நபர் அதிகாலை 12:25 அளவில் மலேசியாவில் கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா நிறுவனத்திற்கு சொந்தமான AK-047 எனும் விமானத்தின் மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். இதன்போது அவர் கொண்டு வந்த பயண பொதிகளை சோதனையிட்ட போது அதில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையைச் சேர்ந்த 49,50,000 ரூபாய் பெறுமதியுடைய 33,000 சிகரெட்டுகள் அடங்கிய 165 சிகரெட் கார்ட்டூன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. தலைமன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமாக கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய படகொன்றுடன் 9 இந்திய கடற்தொழிலாளர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். சர்வதேச கடல் எல்லைக்கோட்டையை தாண்டி இலங்கை கடற்பகுதிக்குள் நுழைந்து இந்த கடற்தொழில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவிக்கிறது. இரணைதீவு தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை கடற்பரப்பிற்குள் 50 மேற்பட்ட இந்திய கடற்தொழில் படகுகள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். இந்த நடவடிக்கையின் போது ஒரு இந்திய கடற்தொழில் படகு கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதில் இருந்த கடற்தொழிலாளர்களும் காவலில் எடுக்கப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. பொதுவாக அபிவிருத்தி அடைந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அதுக்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக செயற்பாட்டு குழுவை நியமிக்குமாறும் ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தினார். சுற்றாடல் அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை, நிலைபேறான உயிர்சார் உலகம் எனும் பசுமையான வாழ்க்கை எனும் பொனிப்பொருளின் கீழ் சுற்றாடல் அமைச்சினால் 19,719 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 ஆண்டுக்கான திட்டங்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. இதன்படி சுற்றாடல் அமைச்சின் கீழ் உள்ள மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வன ஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், தேசிய மிருக கண்காட்சி சாலை திணைக்களம், தேசிய தாவரவியல் பூங்காக்கள் திணைக்களம், நீர்வள சபை, கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம், கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை உள்ளிட்ட நிறுவனங்களால் 2026 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மீன்களும் மற்றும் மூலதன செலவினங்களின் முன்னேற்றம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. ஒளிவில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக நிபுணர் குழு ஒன்று நியமித்து விரைவாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். இலங்கையில் மனித ஜாதி மோதலை குறைப்பதற்காக 2026 வரவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி இதன்போது விசேடமாக கேட்டறிந்ததுடன் மந்த கதியில் இடம்பெறும் இந்த திட்டங்கள் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது என்றும் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தும் திட்டங்கள் தாமதமாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் குறித்து உணர்வு பூர்வமாக சிந்தித்து இந்த திட்டங்களை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திஷ்ணநாயக்க இந்த வருடத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகளை இந்த வருடத்துக்குள்ளேயே பயன்படுத்தி உரிய நிர்மாண பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மேலும் யானை வேலியின் எல்லை மற்றும் அளவை தீர்மானிக்க வேண்டியது வனவிலங்கு வலயங்களை அடையாளப்படுத்துவதற்காக அன்றி மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காகவே என்று ஜனாதிபதி இங்கு மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் நீர் மூலங்கள் பாதுகாப்பு திட்டங்கள், தூய்மையான கடற்கரை திட்டம், கரையோர பொழுதுபோக்கு பூங்காக்களை உருவாக்கும் திட்டம், சிங்கராஜ மற்றும் கன்னலிய வனப்பகுதிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்காக பிரவேச வசதிகளை உருவாக்கும் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கைக்காக தரமான கார்பன் உமிழ்வு கொள்கையை தயாரிப்பதற்கு சுற்றாடல் அமைச்சர் தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதன் மூலம் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும் என்றும் சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்பிக்க பட்டபேட்டி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு கடன் உதவிகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் செயற்திட்டங்களை பெற்றுக் கொள்வது திட்டமிட்டபடி இடம்பெறாமையினால் ஒரே பணிக்காக வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுவதாகவும் அதனால் எதிர்காலத்தில் பெற்றுக் கொள்ளப்படும் வெளிநாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நிலையான குழு ஒன்றை நியமித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் கே ஆர் உடுவாவல இங்கு குறிப்பிட்டுள்ளார். வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களகங்களுக்கு உரிய ஓய்வு விடுதிகளை அபிவிருத்தி செய்து நவீன மற்றும் உயர் தொழில்நுட்பங்களுடன் மக்களுக்கு வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் மலர் வளர்ப்பை ஒரு கைத்தொழிலாக அபிவிருத்தி செய்வதற்கும் உயிர் பல்வகைக்கு அமைய பாதுகாப்பதற்கும் தேசிய தாவரவியல் பூங்காக்களை அபிவிருத்தி செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நச்சு மது பழக்கத்திற்கு அடிமையாதல் மூளையில் டோபமைன் எனப்படும் ரசாயனத்தின் அதிகப்படியான வெளிப்பாட்டை தூண்டுவதன் மூலம் அதன் இயற்கையான தூண்டுதல் அமைப்பை சீர்குலைக்கக்கூடும் என உளவள ஆலோசகரும் உளவியல் நிபுணருமான மருத்துவர் சமீந்த வீர ஸ்ரீரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் இந்த நிலைமை காரணமாக மூளையின் செயற்பாடுகளில் நீண்ட கால மாற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். திருப்தி, ஊக்கம் மற்றும் மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை பொறுப்பான மூளையில் உள்ள ஒரு ரசாயனமே டோபமைன் எனப்படும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். உணவு உட்கொள்ளுதல், சமூகமயமாதல், தனிப்பட்ட இலக்குகளை அடைதல், உடற்பயிற்சி செய்தல் அல்லது தியானம் செய்தல் போன்ற நல்வாழ்வு மற்றும் உயிர் வாழ்வுடன் தொடர்புடைய செயற்பாடுகளின் போது இது இயற்கையாகவே கடுக்கப்பட்ட அளவுகளில் வெளியிடப்படுகிறது. மூளையில் டோபமைன் இயல்பாகவே சமநிலையான தாளத்தை கொண்டுள்ளதாகவும் இது அன்றாட செயற்பாடுகளில் இருந்து மக்கள் திருப்தியை அனுபவிக்க உதவுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நச்சு கலந்த மது வழக்கமானது வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவான டோபமைன் வெளியிடப்படுவதற்கு காரணமாவதுடன் அது மூளைச் செயல்களை திணறடிக்கிறது. மூளை மீண்டும் மீண்டும் அதிகப்படியான டோபமைனுக்கு வெளிப்படுத்தப்படும் போது ஏற்பி நலவுறுத்தல் என்று அறியப்படும் ஒரு செயல்முறை மூலம் செல்கள் டோபமைன் ஏற்பிகளின் எண்ணிக்கையோ அல்லது உணர்திறனையோ குறைக்க தொடங்குகிறது என்று அவர் விளக்குகிறார். இதன் விளைவாக நச்சு கலந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் சாதாரண தினசரி செயற்பாடுகளில் இருந்து திருப்தியை அனுபவிக்கும் திறனை படிப்படியாக இழக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலை அவர்களை அதே இன்ப உணர்வை பெறுவதற்கான வலுவான தூண்டுதல்களை தேட தூண்டுவதுடன் அது போதைக்கு அடிமையாகும் ஒரு தொடர் வட்டத்தை உருவாக்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மூளையின் ஊக்கமளிக்கும் அமைப்பில் ஏற்படும் இந்த சீர்குலைவு மீட்சி செயற்பாட்டை மிகவும் சவாலானதாக மாற்றுவதாகவும் மது பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு ஆரம்ப கால தலையீடு மற்றும் ஆதரவின் முக்கியத்துவத்தை இது சுட்டிக்காட்டுவதாகவும் மருத்துவர் சமீந்த வீர ஸ்ரீரத்ன எச்சரித்துள்ளார். வெளிமாநில வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெரக் ஜூலை 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெறவுள்ள 33rd ஆசியான் பிராந்திய மன்ற அமைச்சர்கள் கூட்டத்திலும் நல்லிணக்கம் மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தின் 50th ஆண்டு நிறைவு விழாவிலும் பங்கேற்க உள்ளார். இந்த அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது நடைபெறும் 2 கூட்டங்களிலும் அமைச்சர் விஜித ஹெரத் உரையாற்ற உள்ளதாக வெளிவார அமைச்சு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த கூட்டங்களின் ஒரு பகுதியாக பங்கேற்கும் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள், ஆசியான் அமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் உயர்மட்ட அதிகாரிகள் ஆகியோருடன் அமைச்சர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டமிடப்பட்டுள்ள இருதரப்பு நிகழ்வுகளில் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை செயலாளர் மா தெரசா பி லசாரோவுடனான சந்திப்பும் அடங்குகிறது. இந்த பயணத்தின் போது மிந்தானோவில் உள்ள இலங்கையின் கௌரவ தூதரக அலுவலகத்தை அமைச்சர் ஹெரத் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைப்பார் என்றும் வெளிவார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறும் 33rd ஆசிய பிராந்திய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையின் முக்கிய நிகழ்வுகளுக்கிடையே இலங்கையின் வெளிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத், இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பங்களாதேஷ் வெளிவார அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பில் எக்ஸ் தளத்தில் இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில், பிராந்திய அளவிலான இந்த முக்கிய மாநாட்டின் போது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் வெளிவார அமைச்சர்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் பிராந்திய பாதுகாப்பு, கூட்டுறவு மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பல விவகாரங்கள் தொடர்பில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஜூலை 23 மற்றும் 24 வரை நடைபெறுகின்ற 33rd ஆசிய பிராந்திய கூட்டமைப்பு மாநாடு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் நட்பு மற்றும் கூட்டுறவு ஒப்பந்தத்தின் 50th விழா ஆண்டு விழா ஆகிய இரண்டிலும் அமைச்சர் விஜித ஹெரத் உரை நிகழ்த்துகின்றார். மலேசியாவில் இலங்கை பெண் ஒருவரை கட்டாய உழைப்பு சுரண்டலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 38 வயதுடைய இலங்கை வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண் மலேசிய அதிகாரிகளினால் மீட்கப்பட்டுள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் ஜென்ஜாரோம் பகுதியில் மலேசிய குடிவரவு திணைக்களத்தில் மனித வர்த்தக எதிர்ப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் பண மோசடி எதிர்ப்பு பிரிவு இணைந்து நடத்திய விசேட நடவடிக்கையின் போது இந்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட இலங்கை பெண் சுரண்டப்படுவதாக கிடைத்த தகவல்கள் மற்றும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் அதிகாரிகள் புலனாய்வு மேற்கொண்டு இந்த சோதனையை நடத்தியுள்ளனர். இந்த சோதனையின் போது முறையான சட்டப்பூர்வ பயண ஆவணங்கள் மற்றும் விசா இன்றி தங்கியிருந்த 21 முதல் 51 வயதுக்குட்பட்ட இலங்கையைச் சேர்ந்த 4 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வேலை வாய்ப்பு மற்றும் வேலை அனுமதி பத்திரம் வாங்கித் தருவதாக கூறி அந்த பெண் மலேசியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு சொந்தமான உணவகத்தில் அந்த பெண்ணை வைத்து சம்பளம் எதுவுமின்றி வேலை வாங்கியுள்ளனர். அத்துடன் அவருக்கு போதிய உணவு வழங்கப்படாமலும் சுதந்திரமாக நடமாட அனுமதி மறுக்கப்பட்டும் உடல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் சீற்றவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மலேசிய பெண் ஒருவரை திருமணம் செய்து நீண்டகால சமூக விஜய விசா வைத்திருக்கும் 38 வயதுடைய குறித்த இளைஞர் மீது மலேசியாவின் 2007 ஆண்டில் மனித வர்த்தக எதிர்ப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்பு சட்டம் மற்றும் 1959 கீழ் 63 குடிவரவு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் சுரண்டல், கட்டாய உழைப்பு மற்றும் மனித வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மலேசிய குடிவரவு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையிலும் இந்தியாவிலும் அனுமான் சிலைகளை வழிபட்டு பொருட்களாக போட்டும் மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பலின் பின்னணி அம்பலமாகியுள்ளது. போர்க்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வைத்து வழிபட்டதாக கூறப்படும் தங்க மூலம் பூசப்பட்ட தடியுடன் கூடிய அனுமான் சிலை ஒன்று கடந்த 2016 ஆண்டு ஜாயல மேல்வத்த பகுதிக்கு இரகசியமாக கொண்டுவரப்பட்டு புதைக்கப்பட்டதாக இந்த மோசடி கும்பல் பிரச்சாரம் செய்துள்ளது. இந்த நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள அந்த சிலையை இந்தியாவில் உள்ள ஒரு பூசாரிக்கு ₹2,500 கோடிக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் இணையவழியில் தகவல்களை பரப்பியுள்ளனர். மேலும் இந்த சட்டவிரோத வர்த்தகத்திற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹலவின் முழுமையான ஆதரவு இருப்பதாக கூறி மக்கள் மக்களை நம்ப வைக்க முயன்றுள்ளனர். புதைக்கப்பட்ட சிலையை தோண்டி எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பும் வரை தேவைப்படும் இடைக்கால செலவுகளுக்காக ₹2 கோடி தேவைப்படுவதாக கூறி செல்வந்த தொழிலாளர்களிடம் வாட்ஸ்அப் எண்களுக்கு இவர்கள் குறுஞ்செய்தியை அனுப்பியுள்ளனர். இது ஒரு சிறந்த வணிகம், இதில் முதலீடு செய்தால் உடனடியாக பெருந்தொகை லாபமாக கிடைக்கும் என கூறி பலரிடம் பணத்தை பறிக்க இந்த கும்பல் திட்டம் தீட்டியுள்ளது. இத்தகைய பின்னணியில் தனது பெயரை பயன்படுத்தி நடைபெறும் இந்த மோசடி குறித்து தகவல் அறிந்த பிரதி அமைச்சர் சுனில் வடஹல காவல்துறை தலைமை அதிகாரி மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையினரிடம் உடனடியாக முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து விசாரணைகளை முடுக்கிவிட்ட காவல்துறையினர் கொழும்பு பகுதியில் மற்றொரு நபரிடம் இந்த அனுமான் சிலை குறித்து பேசி பணத்தை பறிக்க முயன்ற போது பிரதான சந்தேக நபரை சம்பவ இடத்திலேயே கைது செய்துள்ளனர். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. மனு தொடர்பாக சமர்ப்பிப்புகள் குறித்து விரிவாக பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் தனது முடிவை அறிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு முதல் மற்றும் 2ம் முறையாக போற்றவுள்ள மாணவர் குழு ஒன்றினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. செட்டியார் தெருவில் 22 கேரட் தங்கம் 1 பவுண்ட் 3,46,800 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,350 ஆகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்தி செய்திகளுக்கு அனுசனம் வழங்குகின்றார்கள்.
1: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
3: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Garlagones, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
4: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: தொடரும் இந்திய செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் சனிக்கிழமை புதுச்சேரிக்கு வரும் பயணத்திட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீஸ் உயர் அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது மத்திய உள்துறை அமைச்சர் புதுச்சேரி வருகை திடீரென ரத்தாகியுள்ளது, மாத தேதி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை, அவ்வாறு குறிப்பிடப்பட்டால் தெரிவிக்கப்படும் என்றனர். மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு கேள்வித்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக இந்திய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கினர். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று மாணவர்களின் கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தினர். இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் 2 மில்லியன் மாணவர்கள் எழுதிய மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வின் கேள்வித்தாள் கசிந்ததை அடுத்து கடந்த மாதம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர். அது இந்த வாரம் தீவிரமடைந்துள்ளது. திங்கட்கிழமை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் புதுடெல்லி வீதிகளில் திரண்டனர். அவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளையும் தடி அடிகளையும் பயன்படுத்தினர். அதன் பிறகு மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா, கோவா, குவஹாந்தி, திருவனந்தபுரம், ஜம்மு, அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கும் போராட்டம் பரவியுள்ளது. 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இளைஞர்கள் முன்னெடுத்த மிகப்பெரிய சவாலாக இது கருதப்படுகிறது. உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது குற்றமல்ல என கரப்பான் சூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்துக்கு நடிகரும் இயக்குநருமான கென் கார்னாஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் காசிவு குறித்து மக்களவையில் விரிவாக விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களவையில் பெண் எம்பிக்கள் குறித்து அநாகரிகமாக பேசியதாக மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி நடப்பு மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடியை தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார், அவரின் மகளும் எம்பியுமான சுப்ரியா சுலே ஆகியோர் நேற்று சந்தித்து பேசினர். நாடாளுமன்றத்தில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சரத்பவார் கட்சி ஆதரவு அளிப்பது தொடர்பாக இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சீனா இயல்பு உறவுக்கு எல்லையில் அமைதி நிலவுவது அவசியம் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடந்த சாலை விபத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த 3 இந்தியர்கள் பலியானார்கள். 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் சைதாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் நபீத், மனைவி நஸ்யா ஷல்மா இவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் குடியேறினர். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். கலிபோர்னியாவில் இவர்கள் பயணித்த கார் எதிரே வந்த மற்றொரு வாகனம் மீது மோதியது. இந்த சம்பவத்தில் நஸ்யா ஷல்மா மகன் மற்றும் மகள் ஆகியோர் உயிரிழந்தனர். ஷேக் நவீத் மற்றும் இளைய மகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அசாமில் இடைவிடாத பலத்த மழையால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. மழை தொடர்பான அசம்பாவித சம்பவங்களில் மேலும் 10 பேர் உயிரிழந்ததை அடுத்து இழப்பு எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளது. மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை நிபந்தனையின்றி நிறைவேற்ற வலியுறுத்தி மகளிர் கூட்டமைப்பினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை நிபந்தனையின்றி நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற கோரி மகளிர் இட ஒதுக்கீட்டிற்கான தேசிய பெண்கள் கூட்டமைப்பு, அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய ஜனதா மாதர் சங்கம் ஆகிய பெண்கள் அமைப்புகள் சார்பாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் கிண்டி சின்னமலை ராஜீவ்காந்தி சிலை அருகே நேற்று நடைபெற்றது. மெரினா அண்ணா சதுக்கத்தில் ரூபாய் 78 லட்சம் மதிப்பில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி நேற்று வெளியிட்டுள்ளது. சென்னையில் மாநகர பேருந்து சேவையை நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். இதேபோன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் நாள்தோறும் 3600 பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோடை காலங்களில் காணப்படும் வெயில் தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஏசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் இன்னும் வெயில் தாக்கம் குறையாதால் ஏசி பேருந்துகள் அனைத்தும் நிரம்பியபடியே செல்கிறது. வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு வெப்பம் மக்களை வாட்டி வதைத்து வருவதால் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து நிறுத்தங்களை அமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் சென்னையில் பெரம்பூர், கொளத்தூர், ராயபுரம், துறைமுகம் ஆகிய நான்கு இடங்களில் ₹8 crore மதிப்பீட்டில் ஏசி வசதியுடன் கூடிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டது. இது தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா சதுர்க்கத்தில் ஏசி வசதியுடன் கூடிய நவீன பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி நேற்று வெளியிட்டுள்ளது. மொத்தம் 78.4 lakh மதிப்பீட்டிலான இந்த பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட இருக்கிறது. அதில் பயணிகளுக்கான நவீன இருக்கைகள், கைபேசி சார்ஜ் வசதிகள், பேருந்துகள் வருகையை அறிவுறுத்துவதற்கான டிஜிட்டல் தகவல் பலகைகள் உள்ளிட்டவை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விருப்பம் உள்ள ஒப்பந்ததாரர்கள் August 5 இணையதளம் வாயிலாக டெண்டர் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தற்போது தண்ணீர் திறக்க வாய்ப்பே இல்லை என காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 53rd கூட்டத்தில் கர்நாடக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஜூன் ஜூலை மாதங்களுக்கு உரிய தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ பங்கு நீரை உடனே திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வாதங்களை முன்வைத்தது. எனினும் கர்நாடகாவுக்கு உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. இரு மாநிலங்களும் தற்போதைய நீர் இருப்பை குடிநீர் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் பலர் இப்போது சேனி வழிவேலைகளை தெரிவு செய்கின்றனர். இதற்காக ஸ்னாப்பிட், ப்ரோன்டோ, ஊர்பான் கம்பெனி போன்ற இணையதளங்களை உருவாக்கப்படுகிறது. பொதுவாக இந்தியாவில் வாயளவில் அறிமுகமாகும் ஒருவரை வீட்டுக்கு வேலைக்கு அழைப்பது வழக்கம். ஆனால் இப்போது சேலை வழி வேலை பதிவு செய்யப்படுகிறது. அவர்களின் வேலை தரம் வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் மதிப்பீடுகளின் அடிப்படையில் காணப்படுகிறது. உதாரணத்துக்கு பெங்களூருவில் உள்ள பயிற்சி நிலையத்தில் வீட்டு வேலைகளை விரைந்து செய்ய பெண்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது. நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு சில பெண்கள் மாதத்துக்கு சுமார் 45,000 வரை வருமானம் பெறுகின்றனர். வழக்கமாக கிடைக்கும் வருமானத்தை விட இது 3 times அதிகம். விழா காலங்களில் கூடுதல் வேலைகளும் கிடைக்கிறது. வேலை நேரத்தை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதால் இது வசதியாக இருப்பதாக அவர்கள் கூறப்படுகிறது. மும்பை உள்ளிட்ட 10 cities நிறுவனம் இயங்குகிறது. 20,000 பதிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் உள்ளார்கள். அவர்கள் தினமும் சராசரியாக 60,000 வேலைகள் செய்கின்றார்கள். ஆயினும் சிலர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெரியாத வீடுகளுக்கு சென்று வேலை செய்ய பயமாக இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியானது. முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் இன்று அதிகாலை 6 வெளியானது. தமிழக ரசிகர்கள் கேரளா மற்றும் கர்நாடகா எல்லைகளில் அமைந்துள்ள திரையரங்குகளுக்கு சென்று படத்தை பார்த்து வருகின்றனர். தமிழகத்தில் காலை 8:30 முதல் காட்சி வெளியானது விஜயின் கடைசி படம் என்பதாலும் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி படம் வெளியாவதாலும் திரையரங்குகளில் ரசிகர்கள் பலர் மிகுந்த ஆவலுடன் படத்தை கண்டுகளித்தனர். முதல்வராக பதவியேற்ற பிறகு படம் வெளியாகியுள்ளதால் படத்தில் விஜய் பெயர் இடம்பெறும் டைட்டில் கார்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் என திரையிடப்பட்டது. சட்டப்பேரவையில் எதிர்கட்சியினரை நோக்கி முதல்வர் விஜய் செய்த சைகையை காட்டி இந்த சைட்டில் போடப்பட்டதால் ரசிகர்கள் பலர் மிகுந்த ஆர்வாரத்துடன் இதனை கொண்டாடினர். இந்த வீடியோ இணையத்தில் தளவால் பகிரப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலரை பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்துள்ளனர். அனந்த்நாத் மாவட்டத்தில் லால் சாக் பகுதியில் புதன்கிழமை பகல் 12:30 அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கான காவல் பணியில் இருந்த தலைமை காவலர் ஆசிக் ஹுசைனை பயங்கரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கியில் சுட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் சுருண்டு விழுந்த ஹுசைனை பொதுமக்கள் மீட்டு அனந்த்நாக் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இந்த கொலைக்கு லஷ்கரே தொய்பாவின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் கிராண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களை நிறுவும் பணிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் மற்றும் நீதிமன்றத்துக்கு உதவும் மூத்த வழக்கறிஞர் சித்தாந்தா தாவேவின் முயற்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. மனித உரிமை மீறல்களை தடுக்கும் நோக்கில் அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்களை நிறுவ மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த 2018 உத்தரவிட்டுள்ளது. காவல் நிலையத்தின் வாயில்கள் வரவேற்பறை லாக்அப் அறைகள், காத்திருப்பு அறை, நடைபாதைகள் என அந்த எந்த பகுதியும் கண்காணிப்பில் இருந்து விடுபடாத வகையில் சிசிடிவி கேமராக்களை நிறுவ வேண்டும். இரவு நேரத்திலும் காட்சிகள் தெளிவாக பதிவு செய்யும் திறன் மற்றும் குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு தரவுகளை சேமித்து வைக்கும் வசதியுடன் அவை இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் 2020 பிறப்பித்த மற்றொரு உத்தரவில் சிபிஐ, அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு முகமை உள்ளிட்ட விசாரணை முகமை அலுவலகங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த மத்திய அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த ஜூன் மாதத்தில் உள்நாட்டு விமானங்களில் 1.35 கோடி பயணிகள் பயணித்துள்ளனர். கடந்த மே மாதத்தில் பயணித்த 1.53 கோடி பேருடன் ஒப்புடுகையில் இந்த எண்ணிக்கை சுமார் 12% சரிவாகும். இருப்பினும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இந்த சரிவு மிக குறைவையாகும். இதேபோல் நடப்பு ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையான முதல் அரையாண்டு காலப்பகுதியில் மொத்தம் 8.64 கோடி பயணிகள் பயணித்துள்ளனர். இது கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தை விட 1.44% கூடுதலாகும் என விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. சென்னை தங்கம் விலை சவரனுக்கு ₹560 உயர்ந்து ஒரு சவரன் 1,08,000 விற்பனையாகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹70 உயர்ந்து ஒரு கிராம் 13,500 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 245 விற்பனை செய்யப்படுகிறது.
1: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கும் எமது நன்றிகள். சவுதி அரேபியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அணுசக்தி திட்டத்திற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அதன் பாலம் அல்லது எரிசக்தி வளாகம் குறிவைத்து தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசியான் அமைப்பு சந்திப்பில் ஈரான் போர் குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேசியிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரான் அதிகாரம் கொள்வது மத்திய கிழக்கு அப்பாலும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் போரில் இதுவரை $37.5 பில்லியன் செலவாகியுள்ளது என்று அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட்டர் ஹெக்கேஜ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் மிலன்ஸ்கி நாட்டின் ராணுவ தளபதி அலெக்சாண்டர் சுரக்ஷியை பதவியிலிருந்து நீக்கியிருக்கின்றார். ஹிப் நகரை பாதுகாத்ததற்கு பல ராணுவ நடவடிக்கைகளை வழிநடத்தியதற்கும் ஜெனரல் சிர்சிக்கு அதிபர் செலன்ஸ்கி நன்றி தெரிவித்தார். அவருக்கு பதிலாக 43 வயது ஜெனரல் மிகாயிலோ த்ரேயபாதி உக்ரைன் ஆயுதப்படைகளின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரியாவில் அடல்ப் ஹிட்லர் பிறந்த வீடு காவல் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. தீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் அந்த இடத்தை நினைப்பிடமாக கருதி வருவதை தடுப்பதே இதன் நோக்கம். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இடையிலான மோதலால் பாதிக்கப்பட்ட லெபனானுக்கு அமெரிக்கா சார்பில் பெரும் உதவிகள் வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பொருளாதார தடைகள் மூலமாக கியூப அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி அளித்து வரும் அமெரிக்கா அந்த நாட்டு மக்களுக்கு நேரடியாக உதவும் வகையில் உணவு சுகாதார பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜெனிடர் சவுனா அனோமா என்ற 34 வயது பெண் ஒரே கருமுட்டையில் இருந்து உருவான 4 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். ஆசியான் நாடுகளின் மாணவர்களுக்காக புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஏஐ எதிர்காலத்துக்கு தயாராக அது உதவும் முகாம்கள், பரிமாற்ற திட்டங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி வழங்கப்படும். அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பயிற்சி கவனம் செலுத்தப்படுகின்றது. ஒரு காலத்தில் செயற்கை நுண்ணறிவை மிகுந்த தயக்கத்துடன் அணுகிய ஹாலிவுட் இப்போது அதனை அரவணைக்க தொடங்கியுள்ளது. பல ஏஐ நிறுவனங்களுடன் கைகோத்து திரைப்பட தயாரிப்பில் அந்த தொழில்நுட்பத்தை வெளிப்படையாக செயற்படுத்த தொடங்கியுள்ளது ஹாலிவுட். மதுபோதையில் வாகனம் ஓட்டிய வழக்கிலிருந்து தப்பிக்க இறந்தது போல் நாடகமாடிய ஒருவர் வசமாக சிக்கியுள்ளார். சம்பவம் சீனாவில் இடம்பெற்றது. மலேசியாவில் பெண் ஒருவர் தைரியமாக பாம்பை பிடித்த சம்பவத்தின் காணொலி இணையத்தில் பரவுகின்றது. பாம்பை பார்த்து பலர் பரபரப்பு அடைந்த போதும் அந்த பெண் மட்டும் நிதானமாக பாம்பை கையால் பிடித்தார். ஜப்பானின் பல இடங்களில் வெப்பநிலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தாங்க முடியாத கடுமையான வெயிலை ஜப்பானில் கொக்குசோபி என்று சொல்லப்படுகின்றனர். பல பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் என்று பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கு பூசலால் எண்ணெய் விலைகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றது. 6 வாரங்களில் முதல் முறையாக பிரனட் கச்சா எண்ணெய் பீப்பா $95 மேல் கூடியுள்ளது. உலகின் ஆக சிறந்த கடப்பிதல் பட்டியலில் சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடம் பிடித்துள்ளது. ஹென்லி கடப்பிதல் குறியீட்டின் 2026 பட்டியல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் விளையாட்டு செய்திகள். இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஹம்பாந்தோட்டை மஹிந்தா ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற உள்ள முதலாவது போட்டியுடன் ஆரம்பமாகின்றது. இந்தியா ஜிம்பாபே மோதும் 3 ஆட்டங்கள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டம் ஹெரோவில் இன்று நடைபெறுகின்றது. நியூசிலாந்து அணியுடனான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் மேற்கு இந்திய அணி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் போராடி வென்றது. முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் தான் கடந்த ஏப்ரல் குடித்துவிட்டு காரை ஓட்டியதாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். சீனா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து, லசாயா ஷென், ஆயுஷ் செட்டி ஆகியோர் தங்களின் முதல் சுற்றில் புதன்கிழமை வெற்றி பெற்றார்கள். கால்பந்து உலகக்கோப்பை 2026 ஒரு கோல் அசிஸ்ட் கூட செய்யாத ஸ்பெயின் டிபெஸ்டிப் மிட்ஃபீல்டர் டோட்டரிக்கு தங்க பந்து விருது வழங்கப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலகக்கிண்ண இறுதியாட்டத்தை கிட்டத்தட்ட 63 மில்லியன் அமெரிக்கர்கள் பார்த்துள்ளார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை அது ஆகப்பெரிய எண்ணிக்கை. கால்பந்து அமெரிக்காவில் பிரபலமடைந்து வருவது இதை காட்டுகின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamil.com இணையதளம். 1 யூரோ இலங்கையில் 384.12%, இந்தியாவில் 110.28 $1. இலங்கையில் 336.10% இந்தியாவில் 96.49 ஒரு சுவிஸ் பிராங்க். இலங்கையில் 413.30% இந்தியாவில் 118.64 ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுன். 450.01% இந்தியாவில் 129.20 ஒரு கனடிய டாலர். இலங்கையில் 138.97% இந்தியாவில் 68.61. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விட்டுவர நீருலகம்.com நிறுவனத்தினர் ஆதரவு வழங்கினார்கள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாட்சியப்பில் அமைந்திருக்க BT கேஷன்கரி, கார்லஸ் குணஸில் அமைந்துள்ள BT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS ஃபினான்ஸ், GMBH நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: செய்திகளை சமீபத்தில் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய நூலகம் டாட் காம் நிறுவனத்திற்கும் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய பி டி கேஷன்கரி கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியுள்ள சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச்இ நிறுவனத்தின் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது சாயே அருள்மதம். பிரதி வியாழக்கிழமை தோறும் 2:30 3 மணி வரை வரை இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கன்னடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களும் வலமை போல் இன்று இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, கரங்களுக்கு தானம் செய்வதும் காதுகளுக்கு இறைவன் புகழை கேட்பதும் சத்தியத்தை பேசுவது நாவுக்கும் அணிகலன்கள் என்று மனிதன் அறிந்திருந்தும் நிரந்தரமற்ற உலகியல் விஷயங்களைத் தேடுவதிலும் அவற்றின் பின் செல்வதுமான உபயோகமற்ற செயலில் ஈடுபடுகின்றான். எதை அடைந்தால் மற்ற எல்லாவற்றையும் நாம் பெற முடியுமோ அதைப் பெற மனிதன் முயல வேண்டும். இதற்கு முதற்படியாக மனிதன் தன்னை மற்றவருடன் இணைக்கும் சக்தி என்ன என்பதை உணர வேண்டும். அது அன்பை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? இந்த அன்புதான் சமுதாயம் முழுவதும் நெருக்கமாக இணைக்கப்பட உதவுகின்றது. தேசம் என்றால் என்ன? வெறும் நிலங்களா? இல்லை, சமுதாயத்தின் கூட்டு அமைப்புத்தான் தேசம். நாடு வளம் பெற்று முன்னேறும் போது தனி மனிதனின் வாழ்க்கையும் வளம் பெறுகின்றது. மனிதன் சமுதாயத்தை சார்ந்து இருக்கின்றான். அதிலேயே பிறந்து வளர்ந்து காப்பாற்றப்படுகின்றான். ஆகவே சமூகத்திற்கு சுயநலமற்ற தொண்டு ஆற்றுவது ஒவ்வொருவருக்கும் கடமை ஆகிறது. நாம் எல்லாம் பூமி தாயின் புதல்வர்கள். பூமியின் சுயநலமற்ற தியாக மனப்பான்மையை உணர்ந்து நாமும் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னை சுற்றி வரும் பூமி சூரியனை சுற்றும் வேகம் மணிக்கு 66,000 மைல்கள். இப்படிப்பட்ட தொடர்ந்த வேகத்தால் மக்களுக்கு இரவும் பகலும் மழையும் பனியும் வெயிலும் மாறி மாறி வருகின்றன. இப்படி இல்லையென்றால் நம்மால் வாழவே முடியாது. உணவுப் பொருட்கள் விளையமாட்டா. பூமியை தாயாக நினைக்கும் நாம் அவளிடமிருந்து இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தியாகம் என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியம். தியாகம் இன்றி மனித வாழ்க்கை இல்லை. சிலர் அறிவுதான் மிகச் சிறந்தது என்கின்றார்கள். அறிவை விட குணம்தான் மனிதனுக்கு மிக விலை மதிப்பு மிக்கது. படித்த அறிஞனாகட்டும், உயர் பதவி வகிப்பவனாகட்டும், செல்வந்தனாகட்டும், புகழ்வாய்ந்த விஞ்ஞானியாகட்டும், நல்ல குண நலன்கள் இல்லையென்றால் மற்றவை எது இருந்தும் பயனில்லை. அவையெல்லாம் வீண்தான். தியாகம், அன்பு, இரக்கம், பொறுமை இவை எல்லாம் சிறந்த மனித குணநல இயல்புகள். பொறாமை, வெறுப்பு, அகங்காரம், கோபம் இவை எல்லாம் மிருக குணங்கள். மிருக குணங்களை விட்டுவிட்டு மனித குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் மனிதனாக பிறந்து மிருகமாகவும் பறவையைப் போலவும் வாழ்ந்து பயன் என்ன? இன்பத்திலும் துன்பத்திலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் சமநிலையில் இருக்க வேண்டும். வலியின்றி மனிதன் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. துக்கம்தான் மகிழ்ச்சிக்கு வழிகாட்டும் ராஜவீதி. கஷ்டங்கள் படிக்கட்டுகளாக அமைந்து மனிதனை நல்ல குணங்களுக்கும் நல்ல நடத்தைக்கும் உயர்த்துகின்றன. மகிழ்ச்சி வரும்போது ஒரே அடியாக மகிழ்ந்தும் துக்கம் வரும்போது உடைந்து போவதும் கூடாது. அற்புதமான மனித வாழ்க்கையை கடவுள் உருவாக்கி இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் படைக்கப்பட்டவை எல்லாம் இறைவனால் பராமரிக்கப்படுகின்றன. அவற்றிற்கு உணவையும் இறைவனே படைக்கின்றார். மனிதனிடம் இறைவன் கொடுத்திருக்கும் பொறுப்பு தான் படைத்தவைகளை சரிவர பராமரிக்க வேண்டும் என்பது மட்டுமே. மனிதனுக்கு இயற்கையை பயன்படுத்திக் கொள்ள உரிமை கொடுத்த கடவுள் ஒரே ஒரு நிபந்தனையையும் விதிக்கின்றார். நீ செய்யும் காரியங்களின் பலன்கள் அத்தனையும் நல்லவையோ அன்றி அல்லவையோ உன்னையே சாரும். ஆகையால் நல்ல பலன் வேண்டுபவர்கள் செய்ய வேண்டியது நற்கருமங்களே ஆகும். கெடுதலை செய்துவிட்டு மனிதன் நல்லவற்றை அனுபவிக்க தவிக்கின்றான். தீய செயல்களிலிருந்து நன்மை பிறக்கும் என எதிர்பார்ப்பது சரியல்ல. இயற்கை என்பது ஒரு கண்ணாடி போன்றது. தன் எதிரே நடப்பவைகளைத்தான் அது பிரதிபலிக்கும். ஒவ்வொரு மனிதனிலும் நன்மையும் தீமையும் உடன் உறைகின்றன. ஒவ்வொருவனும் நன்மைகள் செய்ய முயற்சித்தால் பந்த விமோச்சனத்திற்கு வழி பிறக்கும். மோட்சம் என்றால் என்ன? அது ஒரு வாழ்க்கை முறை. நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைப்பிடித்தால் அதன் மூலம் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் உலக பந்தங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். நீங்கள் நல்ல பாவங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குண நலன்கள் உண்ணும் உணவை பொறுத்தே அமைகின்றன. மனம் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன் கட்டளைப்படி நடக்கக்கூடாது. ஏனெனில் மனம் அடிக்கடி மாறும் தன்மை கொண்டது. வலிமை வாய்ந்த வில்லாளியான அர்ஜுனன் கண்ணனிடம் கூறினான், மனதை அடக்குவது என்பது இயலாத காரியம். மிகவும் சலனப்படும் தன்மை கொண்டது மனம். கண்ணன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. மனதை அடக்க முடியாது என்று சொல்வது சரியல்ல. விடாத பயிற்சியாலும் பற்றற்ற தன்மையாலும் மனதை அடக்க முடியும். மரத்தின் இலைகள் காற்று வீசும்போது அசைகின்றன. அதேபோல நீ சார்ந்திருக்கும் சங்கம், உன் நண்பர்கள், இவர்கள்தான் மனதை அலைக்கழிக்கின்றார்கள். ஆகவே நீ தீயோரைக் கண்டாலே அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். அடிப்படையில் இதயம் மிகவும் நல்லதாக இருந்தாலும் தீய சேர்க்கையால் மாசுபட்டு போகின்றது. தீய குணங்களான கோபம், பொறாமை, வெறுப்பு முதலியவைகள் மனதில் குடியேறுகின்றன. உன் உடல், மனம் மற்றும் புத்தி இவற்றை சமூகத்தின் நலன் கருதி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமே அல்லாது சொந்த நலனுக்காக அல்ல. மனம் மிக வேகமாக பிரயாணம் செய்யும் ஒளியின் வேகத்தை விட மிக அதிகமான வேகத்தில் செல்வது மனம். அது ஒரு பைத்தியம் பிடித்த குரங்கு போல் ஆட்டம் போடும். உடல் என்பது நீர்க்குமிழி, எந்த நேரத்திலும் உடையலாம். ஆகையால் நீங்கள் எப்போதும் மனச்சாட்சியை மட்டுமே நம்பி பின்தொடர வேண்டும். மனம் அழுக்கான எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கும் போது உள்ளிருக்கும் தெய்வத்துவத்தை உங்களால் உணர முடியாது. எல்லா தீய குணங்களையும் தீய எண்ணங்களையும் விட்டுவிட்டு கலப்படமற்ற தூய அன்பை அடிப்படையாக கொண்ட நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்புடன் நாளை தொடங்குங்கள், அன்புடன் நாளை செலவழியுங்கள், அன்பிலேயே நாளை நிரப்புங்கள், அன்புடனேயே நாளை முடியுங்கள். இதுதான் கடவுளை அடையும் வழி. அன்பை வளர்த்து கொள்ள முதல் தேவை அவநம்பிக்கையை ஒழித்து கட்டுங்கள். நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். எங்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கு அன்பு இருக்கின்றது. எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு அமைதி இருக்கின்றது. எங்கு அமைதி இருக்கின்றதோ அங்கு ஆனந்தம் இருக்கின்றது. எங்கு ஆனந்தம் இருக்கின்றதோ அங்கு கடவுள் இருக்கின்றார். அவள் உன் தாய் என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் அவளை நீங்கள் நேசிக்கின்றீர்கள். அதிலேயே நம்பிக்கை இல்லை என்றால் அன்புக்கு அங்கு இடமே இல்லை. நம்பிக்கைதான் அன்புக்கு ஆதாரம். மனம் உறுதியாக இருக்கவும் அதுதான் உதவுகிறது. ஆனால் நாம் இப்போது காண்பது மனம் உறுதியற்ற நிலையில் பெண்டியுளம் போல் ஊசலாடிக்கொண்டு இருப்பதைத்தான். நிறைய பேர் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பல மைல்கள் தூரம் கடந்து இங்கே வந்திருக்கின்றீர்கள். மன அமைதியை தேடி வந்திருக்கின்றீர்கள். வந்த இடத்தில் சேரக்கூடாதவர்களுடன் சேர்ந்து நீங்கள் பழகுவதால் கொஞ்ச நஞ்சம் இருக்கின்ற மன அமைதியும் காணாமல் போய் விடுகின்றது. உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், எந்த காரணத்திற்காக இவ்வளவு தூரம் பயணம் செய்து இங்கே வந்திருக்கின்றோம் என்று. உதாரணமாக நீங்கள் ஒரு கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் முக்கியமாக விலாசம் எழுத வேண்டும். யாருக்கு அனுப்புகின்றீர்கள், எங்கிருந்து அனுப்புகின்றீர்கள் என்ற விபரம் குறிக்கப்பட வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் கடிதம் டெட் லெட்டர் ஆஃபீஸுக்குத்தான் போய் சேரும். உங்கள் வாழ்க்கையும் கூட ஒரு தபாலில் அனுப்பப்படும் கடிதம்தான். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், எங்கே போகின்றீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறந்த அன்றிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் கேள்வி நான் யார் என்பது ஆகும். வாழ்க்கை முழுவதும் அதற்கான பதில் கிடைக்கப் பெறுவது இல்லை. எப்படி இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும்? நீங்கள் சொல்கின்றீர்கள், இது என் மனம், இது என் உடல் என்று. அப்படி என்றால் நீங்கள் உங்கள் மனம் உடல் இவற்றிலிருந்து மாறுபடுகின்றீர்கள் என்று அர்த்தம் ஆகிறது. நீங்கள் தான் தலைவர். உங்கள் உடல் மனம் புலன்கள் எல்லாம் வெறும் கருவிகளே. கோகம் என்ற கேள்விக்கு பதில் உள்ளிருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும 21,600 முறை மூச்சு விடும்போதும் உள்வாங்கும் போதும் மூச்சை வெளிவிடும் போதும் சோ என்றும் உள்ளே இழுக்கும் போது ஹம் என்றும் இடைவிடாமல் பதில் வருகின்றது. சோஹம் என்றால் ஐ ஆம் தட், நான் அதுவாக இருக்கின்றேன் என்று பொருள். இதுதான் வேத வாக்கியம். வேதங்கள் சாற்றும் உண்மை தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய் என்பது. கடலில் இருந்து சூரிய சக்தியால் நீர் ஆவியாக மாறுவதையும் மேகமாக திரள்வதையும் பின்னர் மழை பொழிவதையும் அப்படி பொழிந்த நீர் நதியாக ஓடி பின்னர் கடலுடன் கலப்பதையும் கவனித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கே புரியும். இதில் புத்தி என்பது சூரியன், சத்தியம் என்பது மேகம், அன்பு துளிகள் மலைத்துளிகள், இவை சேர்ந்து ஆனந்த அருவியாக மாறி இறைவன் என்கின்ற சமுத்திரத்தில் கலக்கின்றன. எப்படி கடலிலிருந்த நீர் பல மாற்றங்களுக்குப் பிறகு கடலிடமே சேருகிறதோ அதை போல மனிதனும் அவனுடைய ஆரம்ப ஸ்தானமான ஆதாரமான கடவுளிடமே சேர்ந்துதான் ஆக வேண்டும். ஜீசஸ் முதலில் சொன்னார், நான் கடவுளின் தூதுவன் என்று. இது பௌதீகமான நிலையை குறிப்பிடுகின்றது. அதாவது அவர் கடவுளில் இருந்து மாறுபட்ட வேறொருவர் என்பதாக ஆகிறது. சில சாதனாக்களுக்கு பிறகு அவர் சொன்னார், நான் கடவுளின் மகன் என்று. இது கடவுளிடம் நெருக்கத்தை காட்டுகின்றது. மகனுக்கு தந்தையின் சொத்து தானாகவே வந்து சேரும் அல்லவா? கடைசியாக ஜீசஸ் சொன்னார், நானும் என் தந்தையும் ஒன்று என்று. இதை பல வருட சாதனாக்களுக்கு பிறகு அவர் கூறினார். இந்த நிலையை அடைய இடைவிடாத சாதனை தேவை. இல்லையென்றால் வாழ்க்கை வீணாகி போய்விடுகிறது. கடவுளை அடைய முயற்சிகள் செய்து பிறகு அவருடன் ஒன்றாக கலக்க வேண்டும். ஒரு கரித்துண்டும் நெருப்பும் தள்ளி தள்ளி இருந்தால் அது தணலாக மாறாது. இரண்டையும் நெருக்கி வைத்து ஒரு விசிறி மூலம் காற்றை வீசினால் சாதாரண கரியும் நெருப்பு கங்காக ஒளிரும். அன்புதான் அந்த விசிறி. உங்களை தெய்வீகமான ஜாஜ்வல்யத்துடன் ஒளிர வைக்கும். உபனிஷத்துக்கள் இந்த உண்மையை தெளிவாக விளக்குகின்றன. அவை எடுத்துரைப்பது, நீதான் கடவுள், நீ வெறும் உடல் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இந்த உடல் உள்ளிருக்கும் ஆத்மா என்கின்ற பிராண சக்தி இல்லையென்றால் வெறும் ஜடம்தான். பார்சி மக்களின் மத கருத்துக்களும் இதையே வலியுறுத்துகின்றன. முதலில் நான் ஒளியில் இருக்கின்றேன், I am in the light. இரண்டாவதாக ஒளி என்னிடம் இருக்கின்றது, The light is in me. மூன்றாவதாக நானே ஒளி வடிவம், I am the light. எல்லா மதங்களும் ஒரே உண்மையைத்தான் உரத்து வலியுறுத்துகின்றன. நட்சத்திரங்கள் அநேகம், வானம் மட்டும் ஒன்றுதான். தேசங்கள் பல, பூமி மட்டும் ஒன்றுதான். நகைகள் பல, ஆனால் தங்கம் மட்டும் ஒன்றுதான். மக்கள் பலர், ஆனால் கடவுள் மட்டும் ஒன்றுதான். அனைத்துள்ளும் அவரேதான். கடவுளை தேடி நீங்கள் எங்கும் அலைய வேண்டியதே இல்லை. தெய்வத்துவம் உங்கள் உள்ளேயே உள்ளது. உடலின் பல அங்கங்கள் உள்ளே இருக்கும் ஒரே இதயத்தால் இயக்கப்படுவது போல ஒரே கடவுள்தான் அனைவருள்ளும் இயக்கும் பிராண சக்தி. இந்த உலகமே அந்த உயர்ந்த தெய்வ சக்தியின் பிரதிபலிப்புத்தான். உங்கள் துன்பங்களுக்கு காரணம் பாவம், அதாவது அட்டிட்யூட். நீங்கள் ஒரு பொருளை எப்படி பார்க்கின்றீர்கள்?

நாம் மனதை அடக்கும் வழிகள் தானே தவிர அவை இறைவனை உணர வழிவகுக்காது. கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றார், உங்களை சுற்றி உங்கள் பின்னால் இருக்கின்றார். அவர்தான் உங்கள் உண்மையான நண்பர். உலகியலாக நீங்கள் நட்பை வளர்த்து கொள்ளலாம், ஆனால் அவர்கள் எல்லாம் உங்கள் செல்வம் குறைந்தவுடன், பதவி போனவுடன் விட்டு போய்விடுவார்கள். கடவுள் எப்போதும் உங்களுடனேயே இருப்பார். ஒரு உதாரணம், பிறப்பு இறப்பு என்கின்ற சுழலில் இருந்து விடுதலை பெற அன்றாடம் நம் உணவில் சேர்த்துக் கொள்ளும் அரிசியை கவனிப்போம். விதை நெல்லின் மேல் இருக்கும் உமியை நீக்கினால் அது அரிசி ஆகிறது, நமக்கு உணவு ஆகிறது. அந்த அரிசியை மீண்டும் விதைத்தால் அது முளைக்காது. அதுபோல ஆசைகள் என்கின்ற மேற்புறத் தோலை நீக்கிவிட்டால் மீண்டும் பிறவி என்கின்ற சுழலில் இருந்து விலகலாம். வாழ்க்கை பயணத்தில் ஆசைகள் என்பது தேவையற்ற சுமை. சாதாரண ரயில் பிரயாணத்திலேயே அதிகமான சுமைகள் கஷ்டத்தைத்தான் தரும். ஆகையால் வாழ்க்கை பயணம் சுகமாக அமைய குறைவான ஆசைகள் என்கின்ற குறைந்த சுமை மிகவும் அவசியம். ஆசைகள் இல்லாமல் இருக்க முடியாது, எனினும் ஆசைகளுக்கு வரம்பு விதித்துக் கொள்ளலாம். கடவுளையும் மனிதனையும் வேறுபடுத்தி காட்டுவது ஆசைகள்தான். வாழ்க்கை சக ஆசைகள் சமன் மனிதன், வாழ்க்கை சய ஆசைகள் சமன் கடவுள். உயிர் வாழ தேவையான அளவுக்கு மட்டுமே ஆசைகள் இருந்தால் போதுமானது. உணவு உடை வீடு என்று ஆசைகள் கட்டுக்குள் இருக்க வேண்டும். ஆசைகள் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கின்றது. வியாபாரமானாலும் சரி, வீட்டு வேலைகளானாலும் சரி, உங்கள் வேலையை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். உங்களுக்கு கவலைகளே இருக்காது. இதுதான் உண்மையான சாதனை. தியானம் ஜபம் இப்படிப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் வீணான முயற்சிகள். உண்மையிலேயே தியானம் செய்ய உங்களால் முடிகிறதா? தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது கொசு ஒன்று கடித்தால் உடனே நீங்கள் அனிச்சையாக அதை அடிக்கின்றீர்கள். இதை கன்சன்ட்ரேஷன் என்று தவறாக புரிந்து கொள்கின்றீர்கள். நாம் தினசரி ஈடுபடும் எந்த செயலிலும் இந்த கன்சன்ட்ரேஷன் தேவை. நடக்கும்போது கார் ஓட்டும்போது என்று எல்லாவற்றிற்கும் இந்த கன்சன்ட்ரேஷன் அவசியம். மெடிடேஷனுக்கும் கன்சன்ட்ரேஷனுக்கும் இடையே ஒரு நிலை உள்ளது, அது கன்டெம்ப்ளேஷன். இதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றது. தெய்வீகமான சிந்தனைகளில் ஈடுபடுவது தான் கன்டெம்ப்ளேஷன். ஜபம் செய்யும் போது மனம் சீக்கிரம் ஒன்றுவது இல்லை, நிறையவே மாறுகின்றது, அங்கு இங்கு அலைகின்றது. அன்றாட வேலைகளை கூட ஆண்டவனுக்கு அர்ப்பணம் செய்யலாம். தரையை பெருக்கி கூட்டும் போது மனதை தீய எண்ணங்கள் இன்றி சுத்தப்படுத்துவதாக கொள்ளுங்கள். சப்பாத்தி இடும்போது இதயத்தை விசாலமாக்குவதாக பாவித்துக் கொள்ளுங்கள். காய்கறிகளை நறுக்கும் போது தீய பழக்கங்களை வெட்டுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த வேலையானாலும் பக்தி நிரம்பிய தூய இதயத்துடன் செய்யப்பட வேண்டும். ஈயம் பூசாத பாத்திரத்தில் சமைக்கப்படும் உணவு எவ்வளவுதான் சிறந்த பொருட்களைக் கொண்டு திறமைசாலியான சமையற்காரனால் செய்யப்பட்டாலும் அது வீணாகிவிடும். அதேபோலத்தான் அன்பு என்னும் ஈயம் பூசப்படாத இதயமும் என்னதான் செய்தாலும்
இதயத்தில் அன்பு இல்லை என்றால் எல்லாம்

0: வேண்டான். தூய இதயத்திலளும் அன்பு செய்யும் எந்த வேலையையும் வழிபாடாக மாற்றிவிடும். அன்பாக, இனிமையாக, இதமாக பேசுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் வாக்கில் இனிமை மிக மிக தேவையானது. சுவாமி, எல்லோருக்கும் சொல்கின்றேன், உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யார் என்று உங்களை மனிதன் என்று சொல்லிக் கொள்வது சரியா? இல்லை, அது பாதிதான் உண்மை. நான் மனிதன், மிருகமல்ல என்பதுதான் சரியான உண்மையாக இருக்க முடியும். இதை இப்படி விடாமல் சொல்லிக் கொள்வதன் மூலம் மிருகக் குணங்களான அகங்காரம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து நீங்கள் விலக முயற்சிக்க வேண்டும். இவற்றை விட்டுவிட்டு மனித குணங்களான அன்பு, சத்தியம், தியாகம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். மிருக குணங்கள் உங்களை மிகுந்த துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஓடும் மேகங்களாக கருதும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இறைவனுடன் ஒன்றுவதன் மூலம்தான் மனிதன் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியும். உலகியல் இன்பங்கள் எல்லாம் நிரந்தரமற்றவை. உதாரணமாக தலையை எடுத்துக் கொள்ளலாம், அதற்கு பொறுப்புகளை சுமக்கத்தான் முடியுமே தவிர வேறு எந்த உரிமையும் கிடையாது. இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்ற உரிமை இதயத்திற்கே உண்டு. இதயம் நிரந்தர ஆனந்தம் தருகின்றது. ஆனால் தலைக்கோ தற்காலிகமான மகிழ்ச்சி தான். இதயம் ஒரு போட்டோ நெகட்டிவ் போல எத்தனை பிரிண்ட் வேண்டுமானாலும் அதிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் தலை போலராய்ட் கேமராவினால் எடுக்கப்பட்ட படம் போல மறு பிரதிகள் எடுக்க முடியாது. நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். தீயதிலிருந்து விலகி நன்மை பெற முடியும். இது சம்ஸ்காரம் எனப்படும். நெல்லை பதர் நீக்கி அரிசியாக்குவதைப் போல என்று கொண்டு உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரே இலக்கை அடைய பல பாதைகள் இருக்கலாம். நிறைய பேர் சொல்வதை கேட்டு நீங்கள் குழம்பி போகின்றீர்கள். ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்து எடுத்துக்கொண்டு அதன் வழி நடவுங்கள். ஒரே வழி, ஒரே இதயம், ஒரே கடவுள், அவர் ஒன்றே. அன்பின் மூலம்தான் அவரை உணர்ந்து கொள்ள முடியும். இதயத்தை அன்பினால் முழுவதுமாக நிரப்பி மற்றவர்களை இறைவனுடைய தூதுவர்களாக கருதி அனைவருடனும் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதயத்தினுள் உறையும் இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு தெய்வீகமான குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உண்மையான மனிதனாக உங்களால் விளங்க முடியும். சொல், செயல், எண்ணம் இவற்றினிடையே ஒருமையை வளர்த்து கொள்வதன் மூலமே மனிதத்துவத்தின் உயர்வை வெளிப்படுத்த முடியும். இதைத்தான் வேதங்கள் திரிகரண சுத்தி என அழைக்கின்றன. அன்பின் மூலமாகத்தான் ஆண்டவனை அடைய முடியும். ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி, வணக்கம். ராஜா.
1: நன்றி, வணக்கம். சகோதரியே, அன்புறவுகள், இதுவரை சாந்தா அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய சாய் அருள் முதல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:15. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவளை நலமாக உற்றமாக கலவரப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்களும் அணிந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகளலாம் அன்புறவர்களே. இன்று உங்கள் அன்பு அறிவிப்பாளர் எஸ் ராஜா அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் என்று போல் என்றும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வுகளை வானொலிக்க எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள் சுவாசினி பத்மநாதன் குடும்பம், மீனா மகேஸ்வரன் குடும்பம், ராணி சம்பந்தர் குடும்பம், பிரேமா கைலாயநாதன் குடும்பம், ராதா கனகராஜா குடும்பம் ஆகியோருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்று மங்களகரமாக அணிந்திருக்கின்றார் பேன் ராஜா அவர்கள். வணக்கம் பேன் ராஜா.
2: அன்புக்குரிய அண்ணன் எங்களுடைய அன்புக்குரிய ராஜாண்ண, வேலனை சேர்ந்த சுரேஷ்கந்த
1: இன்று
2: 70வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மிகவும் சந்தோஷமாக நீங்கள் எல்லாரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சாரில்
1: மங்களேஷ் ராஜா தம்பதிகள் வாழ்த்துகிறார்கள்.
2: ரஜிதா குடும்பத்தினர் மற்றும் டிஆர்டி அன்பு நேயர்களை நான் தெரிஞ்ச நேயர்களும் அவர்கள் சார்பிலும் வாழ்த்திக் கொள்கிறேன். மிகவும் ஆரோக்கியமாகவும் மன சந்தோஷத்தோடு நீண்ட ஆயுளோட நீடுகூடி வாழ்க வாழ்க வாழ்க என்று மனமாற
1: வாழ்த்துகின்றோம். நான்
2: இன்று வந்து விஜயானந்த படத்தில் இருந்து ஆனந்தம் ஆனந்தம் நம்மாசல் வந்தாச்சு. இந்த பாடல் வந்து எங்கள் அன்புக்குரிய ராஜாண்ணன் ரசித்து கேட்பார், அதுபோல நேரலும் கேட்பார்கள் என்று நம்புகின்றேன். மிகவும் சந்தோஷமான நாள் ராஜாண்ணன். முடிந்தால் நானும் 25ஆம் தேதி நாங்களும் கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம்.
1: எல்லாம் இறைவன் வழி,
2: மிகவும் கடவுள் நல்ல வழிகாட்டுவார்.
1: கடவுள் நாங்கள் நினைக்கிறதை விட கடவுள் கூட நினைச்சாருன்னா சரி,
2: நன்றி.

0: ஒலித்த பாடலை சுவிஸிலிருந்து ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கோம். அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. யோசரி ஊராஜகிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா? நான் நல்லா சாப்பிடுறேன் ஜோசரி அம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நாங்களும் சாப்பிட்டோம்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அந்த வேலனுக்கு இந்த நாள் இனிய நாள் நல் இன்பம் பொங்கும் அகவனால் தேவையான ஒரு பாட்டை தாங்க, இந்த பாட்டை தாருங்க போடுங்க, எல்லாரும் கேட்போம். இந்த நாள் இனிய நாள் நல் இன்பம் பொங்கும் அகவனால் என்று பாட்டு இருக்கா?
0: என்ன
1: தெரியும், என்ன தெரியும், நீங்க தான் புது புது இதா
0: கொண்டாருங்க.
1: இந்த நாள்
0: நூறாண்டு காலம்
1: நான் வாயில வர சொல்ற விடாரத்துல அது எது பாட்டை சொல்லி விட்டுறது இவ்வளவு கஷ்டப்படுத்துறது போல.
0: வடிவ எழுதுறீங்க, எல்லா பாட்டும் எழுதிக்க நீங்க பிள்ளை விட்டு தான் எழுதுறீங்க?
1: இது இந்த இதுதான் யாருக்கும் வாழ்க்கை எழுதி போட்டு அப்படியே வச்சுட்டு
0: அதை எழுதுங்க. வடிவான அழகான பெஞ்சில் எடுத்து வடிவ வச்சு பாட்டு எழுதணும்.
1: அது எழுதி வச்சுக்கிறதா இது அந்த வாழ்க்கையில வாழ்க்கையில வேற எழுதி வச்சுன்னா நான் தலை பாட்டுல சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அந்த நூறாண்டு காலம் வாழ்க்கை அந்த பாட்டை தாங்க.
0: அது பொம்பளைக்கு இல்ல உள்ள எனக்கு இல்ல ஆம்பளைக்கு இல்ல
1: ஆம்பளைக்கு இல்ல நீண்ட நீண்ட காலம் உங்கள் வேலை
0: பேபிக்கு அது பேபிக்கு நான் போறேன். உங்களுக்கு நல்ல பாடல் உண்டு,
1: தெரிஞ்சு நல்ல சுகக்கார பாட்டா போறீங்க.
0: சுகக்கான பாட்டு தான்
1: இனியான பாட்டு, இனியான பாட்டு, அழகான பாட்டு,
0: நல்ல வடிவான பாட்டு உங்களுக்காக போட போறேன். கேட்டு மாலுங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
2: தெரிஞ்சாக்கள்
3: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
3: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரத்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரத்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 இருபத்தி மூன்று

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். ஜோகேஸ்வரி அம்மா அவர்களை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கின்றார் பத்மராணி அவர்கள். வணக்கம் பத்மராணி.
1: வணக்கம் பாயா.
0: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பத்மராணி?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. சாப்பிட்டீங்களா?
1: ஓ
0: அப்படியா, சாப்பிட்டீங்களா?
1: அதெல்லாம்
0: சாப்பிடுங்க. ராஜாவை நினைச்சு சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: ஹரியண்டா வண்டிக்காய் பொரிச்ச குழம்பு, அதோட அவரைக்காய் குழம்பு. அவரைக்காய் பால்கறி, மன்னிக்கும் பால்கறி, ரெண்டோட சமாளிச்சிட்டேன். நீங்க என்ன பாட்டு கேட்க
1: போறீங்க?
0: பாருங்க, இஞ்சி பாருங்க. இந்த புதுசா வந்த வாட்ஸ்அப்ல இருக்குல்லோ, அதுல கமலவேணி வந்து நிக்கிறா. கமலவேணிய தள்ளி போட்டு அங்க கனடாக்காரன் அடிக்கிற வங்குவார்.
1: இல்ல அது தெரியாது, அடிச்சு கொண்டே இருக்கு. நானும் காலும் அடிக்கிறேன்.
0: கேக்குறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து
1: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு மக்கள் இதே நிறைந்த நன்றிகள். அப்படியே விடவா, கடவுளை கும்பிடுங்க.
1: ஓகே, நன்றி.

0: அடுத்த பாடலை பத்மராணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் தாண்டியண்ணா.
0: வணக்கம் திருமதி தேவி தனராஜ், நலமா இருக்கீங்களா?
1: வாழ்த்துக்கள்
0: அவர்களை வளம் பெற செய்ய மற்றும் உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் தேவி தனராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: அடுத்த பாடலை தேவி தனராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சகோதரி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். வணக்கம் சிவசுந்தர்லிங்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கீங்களா சோதரம்?
1: நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கிறோம் அண்ணா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்கள் அண்ணன் ஆகிய அண்ணனுக்கு எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. நீங்கள் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக அன்பு மனைவி பிள்ளை செல்வங்கள் சகோதரங்கள் அனைத்து உறவுகளுடனும் அன்னை அபிராமி அன்னையின் அருளும் இன்றைக்கு அவாவின் குடியேற்றத்துல இருந்து உங்களோட பிறந்த நாள் வந்திருக்குது. அவாவின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குமண்ணா. அவாவின் அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் திக ஆரோக்கியத்துடனும் திட காத்திரத்துடனும் சந்தோஷமாக குடும்பத்துடன் வாழ வேணுமெண்டு நாங்களும் எங்கள் குடும்ப சார்பாக பிள்ளைகள் மருமக்கள் பேர குட்டிகள் எல்லா சார்பாக உங்களை வாழ்த்தி கொண்டு இதை வானொலி வளர்ச்சி அருதி வானொலிக்கு எடுத்து வந்த சகோதரங்கள் ஆகிய திருமதி மீனா திருமதி சுவாசினி பத்மநாதன் திருமதி ராணி சம்பந்தர் திருமதி பிரேமா கைலாநாதன் திருமதி
0: ராதா கனகராஜா
1: ஐவருக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அண்ணா. நான் கேட்கவிருக்கும் பாடல் மருதாணி படத்திலிருந்து அண்ணன் தங்கை உறவாகும் ஜென்ம ஜென்மத்தின்
0: மருதானையில பாட்டு கேக்குறீங்க. அண்ணன் தங்கை உறவாகும். நன்றி சோதரி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். பாசத்தோடு வந்து வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளும் என்னை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். இதெல்லாம் ஒரு கொடுப்பனவு உண்மையாக இந்த கொடுப்பனவு
1: உண்மையிலே அந்த அண்ணே எங்களுடைய வாழ்த்துக்களில் பார்க்க அந்த அன்னையின் வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.
0: நன்றியமா நன்றி அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் ஏர்மனிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா? நன்றி. சத்தம் காணாது குணா. ஓ, என்ன கிளியரா வருது சவுண்ட்? இல்லையே, உங்களோட டெலிஃபோன்லாம் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லையா? ஓகே, இப்ப பாத்தீங்களா சத்தம் வந்து டக்குன்னு போயிட்டு. அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க? என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சரி, எனக்கு வந்து நான் மூன்று பாட்டும் போட்டு ஏன்டா நிக்கிறேன்மா. நான் அப்ப இனி தர்மத்தின் தலைவர்ல இருந்து தென்மதுரை வைகை நதி எடுப்போம்.
0: தென்மதுரை வைகை நதி எடுக்க போறீங்களா? நல்ல பாட்டா?
1: ஒரு ஆளுக்கு வாட்டு இல்ல, அது யாருன்னு தெரியல. வேலையோ அரசரட்னம் சுவிஸ்கந்த ராஜா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் தன் மனைவி பிள்ளைகளோட ஆரோக்கியம் குறையாத உடல் நலத்தோட மகிழ்ச்சி உண்ணக மாறாத மாறாமல் என்றென்றும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி. உங்களோட அன்பான வாழ்த்துக்கள் அவரை வளம் பெற செய்யும், உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நன்றி சகோதரம். எங்கட சாந்தினி வடிவேலும் வந்திருக்கிற, அவரையும் உங்களோட சேர்த்து
1: பார்ப்போம். சொல்லையில ஐந்து நேர் உண்மைகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு என் பாடலை கேட்கின்றேன்.
0: நன்றி சௌதரி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சௌதரி குணநாயகி பசுபதி அவர்கள், அவர்களை தொடர்ந்து சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா சாந்தினி?
2: அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு சகோதரம் ராஜா என்றும் போல் இன்று சல சௌபாக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சிரஞ்சீவியாக நீண்ட ஆயுளோடும் எங்கள் அபிராமி அம்மாள் நல்லும் மாசியோடும் குடும்பத்தோட சௌரங்களோட உற்ற உறவினரோட அம்மா அவன் நல்லும் மாசியோட இருக்க வேணும் என்று எல்லா வேண்டிக் கொண்டு இதை வானொலிக்கு வளர்ச்சிக்கு கொண்டு வந்த அன்பு சௌரங்கள் உண்மையா சௌரங்களை நினைச்சா சந்தோஷமும் மகிழ்ச்சியாயும் இருக்கு. இன்றைய மகிழ்ச்சி அம்மாண்ட அருளோட
0: சந்தோஷமா
2: இருக்கு. திருமதி மீனா மகேஸ்வரன் குடும்பம், திருமதி சுபாஷினி பத்மநாதன் குடும்பம், திருமதி ராணி சம்பந்த குடும்பம், திருமதி ராதா கனராஜா குடும்பம், திருமதி பிரேமா கைலாநாத குடும்பம், அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு நீங்கள் என்றும் நலமா சுகத்தோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த டிஆர்டியை நான் நடத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடப்பெறுகிறேன்.
0: நன்றி அம்மா. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மலங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் பிரேமா அவர்கள் காத்திருக்கின்றார். வணக்கம் பிரேமா.
3: வணக்கம்.
0: வணக்கம். ஏன் விட்டு ஓடினீங்க பிரேமா?
3: இல்ல, நீங்க கட் பண்ணிட்டீங்க, கட் ஆயிட்டது.
0: நான் கட் ஆயில, உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க
3: எங்கள் ராஜாக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட ஆயுளோட சுகமாக வாழ வேண்டும் வாழ்த்துக் கொண்டு இவர்களை எடுத்து வந்த சகோதரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் என்னை விளம்பரம் செய்யும், உற்சாகப்படுத்தும் வந்தவை உங்களுக்கு நன்றி. யாரும் உங்களுக்கு இந்த ஐடியா போட்டு தந்தது? அஞ்சு பஞ்ச கல்யாணிகள் சேர்ந்து நீங்க பிரேமா உங்களுக்கு உங்க யாரு இந்த ஐடியா?
3: அந்த ஐடியா போட்டு தந்தது ராதாக்கா தான்.
0: ராதாக்கா தான் பிளான் பண்ணிருக்கா? பிளான் மாஸ்டர் காணே
3: ராதாக்கா தான் என்னோட கழிச்சவா.
0: அவாக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள். உங்களோட பாட்டு தடையில்லாது வேணவரத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம்.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து டாக்டர் ரவியும் அடிக்கிறாரு. அங்கால நியூஸ் வாசிக்கணும். அங்கால பட்டிமன்றம் இருக்கு ரவி அண்ணா. அதுக்கு முதல் வந்திருக்கின்ற ரஜினி என்று நினைக்கிறேன். வைபர் ஊடாக வந்திருக்கும் அன்புறவு. வணக்கம். வைபருடாக நிற்கும் அன்பூர்வ வணக்கம்.
4: வணக்கம்
0: ரஜினி, நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
4: ஓம் ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும்
0: குட்டி பாபா, குட்டி பாபா சொல்லுங்க.
4: அதாவது பேர்தே பேபிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து நிகழ்ச்சிகளை எடுத்துக் கொண்டு வந்த பஞ்ச கல்யாணிகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விட வருகிறேன்.
0: நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துகள். அந்த குட்டி பேபியை வளம்புற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்க மகிழ்ச்சியா இருக்கின்றது. நன்றி
4: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி ரஜினி நாயந்திரம், அவரை தொடர்ந்து டாக்டர் ரவி அவர்கள் வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரவி.
5: வணக்கம் ராஜா, எப்படி சுகமா இருப்பீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் உங்க அன்போட. நீங்க பாத்துறீங்க தானே, ஒரு கிழமை ஆக இல்ல?
5: சாப்பிட்டீங்களா?
0: நல்லபடியா சாப்பிட்டு.
5: சரி, இன்று பிறந்த நாள் கொண்டாடும் எங்களுடைய ஏஎஸ் ராஜா காந்தகுருள் அவர்கள், நல்லாண்டு காலம் தேக ஆரோக்கியத்தோட நோய் துன்பம் ஒன்றும் இல்லாமல் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா சகோதரங்களோடையும் உறவினர்களோடையும் முற்றாருடையும் அன்பு நேயர்களோடையும் சந்தோஷமா வாழ வாழ்த்தி இங்க செல்போன் என் வாழ்க்கை கொடுக்குறேன். சொருங்குமா
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ரஞ்சி, நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நாங்க நல்ல சுகமா இருக்கோம் ராஜா. எனக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான பாசத்துக்கும் உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் நன்றிகள். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். ஓகே, நன்றி அம்மா. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வைபர் ஊடாக நின்று நிற்கும் அன்புறவை வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: எப்படி இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்கள்?
6: ஓ, நல்லா சுகமா இருக்கும் ராஜா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம் வினோதன். நன்றி, நீண்ட நாள் காணையில்
6: வினோதன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா நேரம் போயிட்டு தானே கதைக்கல.
0: நன்றி வாழ்த்துக்களை. அவர் வினோதன் அவர்கள் சூரியில் இருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
7: சசி,
0: வணக்கம் சசி, நலமா இருக்கிறீங்களா?
7: நீங்கள்
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம். நன்றி அம்மா, சொல்லுங்க.
7: உங்களுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். என்றும் நீர்வழி காலம் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். குடும்ப சார்பாக
0: நன்றி சசி, உங்களுடைய
7: ஒரு பாட்டை போடலாம். எனக்கு ஒரு பாட்டு விருப்பம், கடவுள் வந்த அழகிய வாழ் வந்த அந்த பாட்டு இருக்கா போடுமா?
0: தோல் பிள்ளைக்கு போடுற பாடல உங்களை நீங்க இழைஞ்சு கொண்டு வாழ்த்திய வாழ்த்து தான் எனக்கு முக்கியமானது. நன்றி அம்மா.
7: நன்றி
0: அம்மா. அவர் எங்கள் தேவமனவர்களுடைய அன்பு இல்லத்தரசி. ஐயோ கடவுள், அசியாமலா நேரம் நெருங்கி விட்டது, என்னை துன்பப்படுத்தாத எங்கள் தயவு செய்து. சியாமலா சொல், சியாமலா ஓடிட்ட வச்சுட்டு சியாமலாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் சியாமலா விட்டு. சரி, நான் சியாமலா. வணக்கம் சியாமலா.
8: வணக்கம் ராஜா, நான் முயற்சி செய்து பார்த்தேன், எடுக்கிறீங்களா?
0: இல்லைன்னா எனக்கு விட மனம் இல்லை. உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு கட்டாயம் தேவை. உங்களோட வாழ்த்துக்களா நான் உயிரோடு வந்திருப்பதற்கு எல்லாம் முக்கிய காரணம். அந்த வகையில் அந்த வாழ்த்துக்கள் எனக்கு, ஓ பாசமான வாழ்த்துக்கள், அன்பான வாழ்த்துக்கள், பண்பான வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்ல அன்பானவர்கள் என்பதை கடவுள் எனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்று ஒன்றும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். கடவுளோடு நான் சாகிறது, கடவுளோட கூட சாகிறது. அந்த கடவுள் எல்லாரையும் நல்லவர்களே எல்லாம் தந்து வைத்திருக்கிறார்கள். அந்த நல்லவருடைய அன்புக்கு எனக்கு நன்றி. அந்த வகையில் உங்களுக்கும் நன்றிகள் சியாமலா. பாடல்
8: நீங்கள் நோய் நொடி என்று சொந்தங்கள் கடல் போல இணைந்து நேசங்கள் நீர் போல நிறைந்து மண்ணின் மனம் மாறாமல் நீங்க நீடுழி காலம் வாழ வேணும் என்று வாழ்த்து.
0: நன்றி, அப்படி முயற்சி எடுக்கிறேன் சௌகரி. அப்படி பண்பு இல்லையென்ற பிறகு நான் மனிதனாக இருந்து பிரியோசனம் இல்லை. கோபம் இருக்கு சகோதரி, அந்த அளவு கிட்ட கோபம்
8: இருக்கு,
0: கிட்ட கோபம் இருக்கு. நான் டக்கண்டு உப்ப குறைஞ்சிட்டு சரியா கோபம். நன்றி அம்மா.
8: நன்றி ராஜா.
0: சரி, அந்த எல்லோருமாக கேட்ட அந்த சகோதரியிலும் கேட்ட பாடல், உண்மையான பாடல், நாலு வரியாத உங்களுக்காக ஒலிபரப்புகின்றேன்.

மஞ்ச கல்யாணிகள். சுபாசினி பத்மநாதன் குடும்பம், மீனா மகேஸ்வரன் குடும்பம், ராணி சமந்தர் குடும்பம், பிரேமா கைலாயநாதன் குடும்பம், ராதா கனகராஜா குடும்பம் அழைப்பு கிடைக்கவில்லை என்று மனதை குழப்பிக் கொண்டிருக்காதீர்கள். அன்று ஊரர்களே, அன்று மணி நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் வாழ்த்தலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் அழைப்பை எங்களுடைய வன்கோவரில் அமைந்துள்ள குற்றாலம் குணம் அவர்கள், ராதா கனகராஜா அவர்கள், அவர்களை தொடர்ந்து கமலமணி கூட பொறுமை இல்லாமல் ஓடிவிட்டார் என்று நினைக்கின்றேன். இவ்வாறானவர்கள் எல்லாம் மீண்டும் நீங்கள் 5 மணிக்கு இணைந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் என கூறிக்கொண்டு, இன்றைய வாழ்த்துக்களை தெரிவித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. உங்கள் விருப்பம், அதனைத் தொடர்ந்து சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய பட்டிமன்றம் நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாக கேட்காத அன்புறவுகளுக்காக வானலையில் மலர இருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புறவுகளே.

0: இதுவரை அன்புறவுகள் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொடர்கின்றது சபா கேது. அவர்கள் தயாரித்து தொகுதி வழங்கி கடந்த திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக மறு ஒலிபரப்பாக தருகின்றோம்.
1: தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து

0: நீரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது இன்றைய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகமா? நூற்றி எழுபதாவது பட்டிமன்றம் இன்று மூன்றாவது வாரமாக. அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது உறவை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் மாமா, நான் அபிவரதன் கதை.
0: வணக்கம் வணக்கம் செல்வன். அபிவரதன் சத்யராஜ், நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓமாம், நாங்கள் எப்பவும் சுகமா இருப்போம்.
0: எப்பவும் கெத்தாத்தான் அபிவரதன். அப்படியே இருக்கணும், அப்படியே நாங்களும் இருக்கின்றோம். சரி சொல்லுங்கள் அபிவரதன், எந்த அடிக்காக உங்களது வாதங்களை வைக்க வந்திருக்கிறீர்கள்?
1: நான் இன்றைய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகம் என்ற அணிக்காக வந்திருக்கிறேன். காக்கை குருவி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் என்று வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று தமிழ் தாய்க்கு மணிமகுடம் சூட்டி

0: தமிழ் தாயின் அருந்தவ புதல்வனாம் மகாகவி பாரதியார் கூறியுள்ளார். இதற்கிணங்கவா இன்றைய சமுதாயம் காணப்படுகின்றது? இல்லையே. சகோதரத்துவம் எங்கே போனது? ஒற்றுமை எங்கே போனது? இன்றைய காலத்து மனிதர்கள் நாம் என்ற சொல்லை விடுத்து நான் என்ற சொல்லை தேடி பயணிக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்த பின்னரே ஒரு தீர்க்கமான முடிவினை எடுப்பார்கள். ஆனால் இன்று ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தையே முடிவாக எடுத்து ஒவ்வொரு செயலையும் முன்னெடுக்கின்றனர். இன்றைய காலகட்டத்தில் கூட்டமாக சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பதென்பது முடியாத காரியமாகி போகவே மனிதர்கள் ஒன்று சேர்ந்து சிந்திப்பதை தவிர்த்து தனிமையில் சிந்திக்க தொடங்கினார்கள். இதன் மூலம் தங்கி வாழாது தனித்து வாழ்தல் முக்கியமானது என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர். மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கற்கை நெறிக்கான ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு மாணவர்களுடைய கருத்துகளும் அவ்வாய்விலே உட்புகுந்து ஆய்வின் முடிவை துல்லியமாக கணிக்க முடியாத நிலை ஏற்படும். இதன் காரணமாக மாணவர்கள் தனித்தனியே ஆய்வினை மேற்கொள்ளும் போது ஆய்வின் முடிவை சரியாக கணிக்க முடியும். இன்றைய சமுதாயத்தில் தற்கொலை அதிகரித்தமைக்கு என்ன காரணம்? யாரும் எந்த பிரச்சனைகளும் உற்ற நண்பர்களுடனோ உறவினர்களுடனோ பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை. தங்கள் மனதிற்குள் வைத்து தாமே அதற்கு தீர்வு காண நினைத்து மன அழுத்தத்தை சம்பாதிக்கிறார்கள். இதன் விளைவு தற்கொலை. யாம் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் என்ற நிலை மாறி தற்போது அனைத்து மகிழ்வையும் தமதாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே மனிதர்களிடத்தில் உலா வருகின்றது. எனவே இன்றைய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகம் என்று அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மாமா.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்க்கு நன்றிகள். அபிவர்த்தன் நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். மனிதனிடம் தனி மனித சிந்தனை அதிகம் என்ற அணிக்காக செல்வன் அபிவர்தன் அவர்கள் இணைந்து தனது வாதங்களை வைத்திருந்தார். பட்டிமன்றத்தை இன்று ஆரம்பித்து வைத்ததற்கும் அவருக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய மனிதனிடம் தனி மனித சிந்தனை அதிகமா அல்லது இன்றைய மனிதனிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா? 170வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: நாடவர் அவர்களுக்கு குளிர்மையான இரவு வணக்கத்துடன் இன்னணியிலும் எதிரணியிலும் வாதனந்த உறவுகளுக்கும் நல் வணக்கத்துடன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்பி ஒற்றுமையில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றி தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தாற்பின் நமக்கிடு வேண்டும் என்ற மகாகவியின் வரிகளோடு இன்றைய மனிதரிடம் ஒற்றுமை அதிகமா, தனி மனித சிந்தனை அதிகமா? நடுவரவர்களே, அறிதலும் புரிதலும் நிகழ்ச்சியில் சில நேரம் நீங்கள் நம்மை திண்டாட வைப்பது போல இன்றைய தலைப்பும் குழப்புகிறது. இன்றைய மனிதரிடம் பொதுநலம் அதிகமா, சுயநலம் அதிகமா என்று இருந்திருக்கலாம் என்று சிந்தனை வருகிறது. தனி மனித சிந்தனை என்பது வேறு அல்லவா? தோமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடித்த மின்சார குமிழ் அவரது தனி மனித சிந்தனை தானே?
1: ஒன்றிணைந்து அதை கொண்டு செல்வதற்காக எல்லாருடைய சிந்தனையிலும் போறோமா, இல்லையென்றா ஒரு தனி மனித சிந்தனையை செயல்படுத்த முனைகின்றோமா? அதுதான் பட்டிமன்றத்துக்கான
2: ஒருத்தர் பார்க்கிற பார்வம் வித்தியாசம்
1: தானே.
2: இருபத்தொன்பது வருடங்களாக அகதியாக வந்த பாரிஸ் நகரிலிருந்து ஒரு தமிழ் வானொலியாக, அதுவும் 24 மணி நேர வானொலியாக உலகெங்கும் தமிழ் ஒலித்தபடி இருக்கிறது என்றால் அப்ப இன்றைய மனிதரிடம் ஒற்றுமை இருப்பதை தான் காட்டுகிறது. அது ஊதிய மேடமின்றி பணியாற்றும் அறிவிப்பாளர்கள் என்பது கூடுதல் சிறப்பாக, இது எந்த வானொலியிலுமே இல்லை. நீங்களே உடல் நோக்க உழைத்து விட்டு இரவில் நிம்மதியாக உறங்கலாம் தானே, அப்படி உறங்காமல் ஒளி வாங்கி இந்த நேரத்திலையும் ஒழித்திருப்பது என்னத்தை காண்டது? மனித ஒற்றுமை தான் காட்டுகிறது. முகநூல்களில் குறிப்பிட்ட வைத்தியசாலைகளில் கட்டணம் கூடுதல், சேவை மனம் பன்மை இல்லை, வசதிகள் இல்லை என்று தங்களுக்கு நேர்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது மனித ஒற்றுமையை குறிக்கிறதல்லவா? எங்காவது வெளிநாடு வெளியூரோ சென்றாலும் எங்கே நல்ல இடங்கள், எந்த ஹோட்டல் நல்லது, எந்த ஹோட்டலில் விலை குறைவாக இருக்கிறது, எங்க இந்த கடைகளில் நல்ல சாப்பாடு இருக்கிறது, எல்லாம் அந்த எல்லாம் பகிரப்படுறதை ஒற்றுமையை தானே சொல்கிறாரு. நாங்கள் போனா நாங்கள் எங்கட வரல சாப்பிட்டுட்டு வந்து பேசாம இருக்கலாம் தானே, எங்க எல்லாத்தையும் பகிரினா மற்றவர்களுமான மலிவாக சென்று வரட்டும் என்று தானே சொல்கிறாரு. திருமணம் என்றால் வாழ்த்துவதும், துக்க நிகழ்வு என்றால் அனுதாபம் கூறுவதும், முகம் தெரியாத எங்கோ தொலை தூரத்தில் இருப்பவர்களுக்கு உள்ள சந்தோஷம் ஆறுதல் தரும் உடைய இது ஒரு அற்புதம் அல்லவா? அண்மையில் நடந்த கால்பந்தாட்ட போட்டி, அதே உதாரணம் சொல்லலாம், அந்த கால்பந்தாட்ட போட்டியில தங்களுடைய நாடு அல்லது தாங்கள் வாழ நாடு, எங்களுக்கு தான் நாடு இல்லாமல் நாங்கள் வாழ நாட்டு எங்களுக்கு அடைக்கலன்னு இந்த நாட்டுக்காக நாங்கள் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவோம் தானே, அப்படி தாங்கள் வாழ நாட்டியாவது வெளில ஒண்ணுண்டு துடித்து கொண்டு வந்தார்கள் மக்கள். அப்பா இது ஒன்று போதுமே மனித ஒற்றுமையை சொல்ல. ஏன் அண்மையில் கேரளாவில் ஒரு 13 வயது குழந்தை 32 மனித மிருகங்கள் உருக்குலைத்த துன்பம் அப்பிசமில்லாயிருந்தது, உலகம் இல்லாமிருந்து கொதித்தொழந்து எழுத்துக்களில் தங்கள் கோபத்தை தெரிவித்த மக்கள், எங்களுக்கு எழுத்துக்களை தான் காட்ட முடியும், அந்த ஆத்திரத்தை தெரிவித்த மக்கள், ஒரு கொடுமை நடந்தால் தட்டி கேட்க நாமும் இருக்கிறோம் என்றுதான் உணர்த்துகிறாரு. இது மனித ஒற்றுமையை தானே காட்டுகிறாரு. தனி மனித சிந்தனை என்பது ஒருவரை அல்லது அவரது குடும்பத்தை தான் முன்னேற்றும், ஆனால் ஒற்றுமை என்பது உலகத்தையே முன்னேற வைக்கும். இன்றைய மனிதரிடம் கூடுதலாக ஒற்றுமை அதிகம் இருப்பதால் தான் பூமியில் இன்னும் மழை பொழிகிறது, மனித நேயம் வாழ்கிறது என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தாக நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
1: ஒற்றுமையான சிந்தனை ஒற்றுமை அதிகம் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை முருகப்பட்டிக் கொண்டு நூற்றி 170வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இந்திய மனிதரிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? அடுத்த பட்டிமன்ற பேச்சாளர் ராதா இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, கேக்குதா?
1: நலமாகவே இருக்கின்றோம், தெளிவாகவே கேட்கின்றது. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நன்றி அண்ணா, உங்களோட கிளாஸுக்கு வர்றதுக்கு நான் அடிச்சு பிடிச்சு வர வேண்டிய
1: இணைந்து கொள்வீர்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது தானே. உங்களது வாதங்களை தாருங்கள். தனிமனித சிந்தனை அதிகமே என்ற அணிக்காகத்தான் கடந்த 2 வாரங்களாக உங்களது
3: இருக்கிறது, அதில் பலரின் உழைப்புள்ள பொருள்கள் நிறைந்து இருக்கிறது, ஆனால் எமக்கு எது வேண்டும் அதை பெற்று வருகிறோம். அதை எமது கையால் சுத்தம் செய்து சமைத்து சாப்பிடுகிறோம். இதை விட்டு விட்டு கேக்குதாண்ணா?
1: கேக்குறது கேக்குறது.
3: நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. இதை விட்டு விட்டு நாம் சமைத்து பலருடன் பகிர்ந்து வாரி வழங்கி வாழலாம். ஆனால் வள்ளலாக முடியாது. ஏன் தெரியுமா? உங்கள் கரம் பகிர்ந்து உண்ண விரும்பலாம், ஆனால் உங்கள் மனம் அதை விரும்பாது. அதுதான் தனி மனித சிந்தனை. அது இப்படி பதிவு பண்ணுகிறது எமக்கு. இவர்களுக்கு நந்தியனா, இவர்களுக்கு எமது பணத்தில் ஒரு கட்டுச்சடங்கா என்று பல வகை பாடம் படிக்க கட்டளை இடுகிறது. அதை படித்த நாம் உதவும் நேரம் 12 மணி நின்று 1 மணி ஆகிறது, 1 மணி நின்று 2 மணி ஆகிறது. இப்படி நொண்டி அடிக்க வைத்து பாடம் கற்பித்து விடுகிறது எமக்கு.
1: விளங்குதானே?
3: இப்படி என்ன, இப்படி பாடம் கற்பித்து விடுகிறது எமக்கு. முகம் தெரியாத மனிதரிடம் மூக்கை நுழைக்காதே என்று எமக்கு புரிய வைத்து விடுகிறது தனி மனித சிந்தனை. இப்படி எல்லோரின் உள்ளத்திலும் ஒரு கொடிய விலங்கு இருக்கிறது. இப்படி எல்லோர் உள்ளத்திலும் ஒரு கொடிய விலங்கு இருக்கிறது. அது எமது தொண்டு இருக்கிறது. எமது தொண்டு அதாவது செயல், எமது தொண்டு அதாவது செயல். நீர் வீழ்ச்சியில் விழுந்த தேங்காய், நீர் வீழ்ச்சியில் விழுந்த தேங்காய் நீரின் உதயலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து தேசமிழந்து திக்கிழந்து தெரியாத திடலில் கால் பதிக்கிறது தேங்காய். இதேபோல் ஆகாதே என்று கற்றுக்கொள்ள வைத்து விடுகிறது தனி மனித சிந்தனை. நந்தி என்னடா உண்மை என்னண்டா சொல்லி சொல்லி எல்லாத்தையும் இது முடிஞ்சதுன்னா இப்படி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் பலருக்காக நாங்கள் வந்து பாருங்க, ஞானகியம்மாவை பார்க்க எவ்வளவு துன்பமா இருக்கு சொல்லுங்க. அப்ப எவ்வளவு சம்பாதிச்சு
1: கடைசியா
3: வாழ்க்கையின் பாடம் ஓடிடு மோடம் என்ன இப்படி வருது. நான் அப்படிதான் பாருவேன். வாழ்க்கையின் பாடம் ஓடிடும் மேகம் பாடும் சிங்காரம் காலி நீரம் வந்து அப்படித்தான் மாத்தி அமைக்க வேண்டியா கிடக்கு. வாழ்க்கை இப்படியா கிடக்குண்ணா? இவ்வளவு சம்பாதிச்சாலும் இவ்வளவு சொத்து சேர்ந்தாலும் நம்மட புள்ளியாலே டக்கண்ண திசை மாறுது. அதான் எங்க அம்மா அம்மா சொல்ற மாதிரி ஆர்புரத்தி அப்பன் புரத்தி கதவு சாத்திரம் நிலப்புரத்தி. வாழ்க்கை சரியான சித்திரம், ஆனா ஆசைக்கும் இதுக்குமாக கதைக்க இயலாது. உள்ளதை உள்ளபடி சொல்றேன், குறை நினைக்கணுமோ தெரியல. இதுதான் உண்மை சரித்திரம், இதுதான் உண்மை.
1: கண்டிப்பாக
3: அந்த தேங்காய் சொன்னதுண்டா மற்ற இடங்கள்ல தேங்காய் அந்த படங்கள் இதெல்லாம் பாக்க தென்னை மரம் முளைச்சா எங்களுக்கு சொந்தமான மரம் என்று ஆசைப்படுறேன். அதுவும் மேல நீர்வீழ்ச்சியில போய் எங்கெல்லாம் போய் தெரியாத திடல்ல போய் கால் பதிச்சு தானே இருக்குது. அந்த நிலைதான் எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப நான் இதைத்தான் சொல்றேன்.
1: இந்திய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகம் என்ற அணிக்காக திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வச்சிருந்தார். அவரது கரங்களையும் ஒருகப்பட்டிக் கொண்டு 170வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம் பாலேந்திரா.
1: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
1: நலமாக இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
4: என்னுடைய அணிக்கும் வாழ்த்துக்கள், எதிரணிக்கும் வாழ்த்துக்கள், பாரதிக்கும் வாழ்த்துக்கள். பாரதி இதுக்குத்தான
1: வாழ்த்துல ஒற்றுமையான சிந்தனை
4: அதிகம் வேண்டாம். அப்ப பாரதிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எதிரணிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இப்ப தனிமனித சிந்தனை என்றால் நடுவர் அவர்களே நாங்கள் பைத்தியாரனாயிருவோம். எங்கட வாழ்லயே நாங்கள் ரோட்டு வழியை நின்று தண்ணி அடிச்சு போட்டு ரோட்டு வழியை பார்த்துக்க வந்து ஓட்டு விட்டு வந்து பார்த்துக்க வந்துட்டு விட்டு கிடக்கிறவங்க நினைச்சா தனிமனித சிந்தனை. அதுக்கு வந்து விசாரணை பச்சா நாலு பேரோட சேர்ந்து நாளை நாங்க கதைச்சு அதை சிந்திக்கணும், சிந்தனை எடுத்து சிந்திக்கணும் என்னென்ன. அப்ப நாங்கள் அதை நாளைக்கு அது சிறந்துவத்துக்கு விடாம இருக்குது, அதை நாங்க முன்னேற்றத்துக்கு விடாம இருக்குது. ஒற்றுமை தனியா இருந்தா அது எங்களுக்கு நாங்களுக்கு வந்து விசாரணை பச்சியான ஆயிருவோம். இப்ப பாரதி சொன்ன போது, இப்ப பாரதி தான் வந்து கதைச்சாங்க. இப்ப அந்த 29 வேட வானொலி
1: என்று
4: சொல்லி வைக்கல, ஒன்று கூடாண்டே நாங்க வைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடல், எல்லா நேரில் அறிவிப்பாளர்கள் சேர்ந்து ஒரு ஒரு டிஆர்டி அண்ட்
1: பொதுக்கூட்டம்
4: மாதிரியோ ஒன்று சேர்ந்து நாங்கள் அத எல்லாரும் சேர்ந்து அதை ஆலோசிச்சுத்தான் சிந்திக்கிறோம் சிந்தனை. தனிய நானும் நடுவரவர்களும் சேர்ந்து செய்யலாம். அப்ப பாரதி சுவாமி சொன்ன மாதிரி எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையா இருந்து ஒரு கூட்டு குடும்பமாகி ஒரு கூட்டு வானொலி மாதிரி இருந்த வழியை தான் இன்றைக்கு அது இன்றைக்கு 29 இடமாண்டு வந்து கொண்டு இருக்குது. தொடர்ந்து தனிய தனிய அறிவிப்பாளர் பாடப்பட்டு இருக்கல அது. அப்படி நேரில் இல்லைன்றால் அறிவிப்பாளரும் இல்ல, அறிவிப்பாளர்கள் இல்லையா நேரிலும் இல்லை. ஆனா எல்லாரும் சேர்ந்து நடக்கும். இப்ப பள்ளிக்கூடங்களை பாருங்கிறவங்க பள்ளிக்கூடத்துல நாங்கள் படிக்கிறோம். ஆனா இப்ப எந்த டியூஷன் பேக்கல எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் படிக்கிறோம். சேர்ந்து தெரியாத நாங்க கற்றுக்கொண்டு அவரை அவங்களை சொல்லி தந்து அவர்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம். நாங்க படிச்சு அதை சிந்தனை சிந்திச்சு கொண்டுதான் நாங்கள் அதுல உள்ள வர்றோம். தனியனா நாங்கள் ஒரு அனைவரும் செய்யல அதனால. இப்ப இப்ப பார்க்க போறோம் ஒரு ஒரு குடும்பத்தை பாருங்க. இப்ப கணவன் மனைவி நாங்கள் இறந்துட்டோம், பிரிஞ்சிட்டோம்டா, அவ்வளவு தான் அந்த எங்க இது போயிட்டு அவ்வளவுதான் தனிச்சிருவோம். இதை ஒன்று நாங்கள் இன்னும் பிரச்சனாலும் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து பேசி பாஞ்சி பிள்ளைகளோட. இப்ப இப்ப சொந்த மண்டத்தை விடுவோம். சொந்த மந்தங்கள் அவர்கள் ரோட்டில் நிக்கட்டு மட்டும் பார்ப்பார்கள், கஷ்டப்பட்டு மட்டும் பார்ப்பார்கள். இப்பத்திய சொந்தங்கள் வந்தங்கள் அப்படித்தான். எங்கடப்பா எங்கட குடும்ப மனைவி பிள்ளைகள் இன்றைக்குள்ள கேது பார்ப்போம். உங்களையும் சேர்த்து பாருங்க ஒரு கதை கேட்க. மனைவி பிள்ளைகள் இன்றைக்குள்ள நடுவரவர்களே, நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய சேர்ந்து பிள்ளைகள் வாங்கிஞ்சு மனசி பிள்ளைகள் சேர்ந்து நாங்கள் அதை ஆலோசிச்சு சேர்ந்து நாங்கள் அதை அதெல்லாம் வந்தாட்டா நாங்கள் அதுக்கு முன்னேறலாம் என்ன. அதை விட்டு தனிய இப்ப இப்ப வாங்க இப்ப ஒரு ஒரு வீடு வாங்குறேன்றாலும் ஒரு ஒரு கடையை வாங்குறேன்றாலும் பிள்ளைகள் நாங்கள் மனைவி பிள்ளையோட சேர்ந்து நாங்கள் அதை ஒற்றுமையா பேசி பழஞ்சு திறக்கலாம் செய்யாது கலைச்சி ஓகே பண்ணிட்டு தான் நாங்கள் தனி எங்கட. இப்ப சில பேர் சொல்லுவார்கள் அது வீட்டு அளவு வீடு போட்டு அளவு இது போட்டி போட்டு நீ கஷ்டப்படாது என்ற. சில பேருக்கு தெருவு தண்டை கண்ணை கொடுத்திதானே. தாங்க சொந்த வீட்டுல இருக்கட்டும், மற்ற வாழை வீட்டுல இருக்கட்டும், எங்க ரோட்டு வழிய கார் வழிய மெட்ரோ வழிய ரயில் வழிய கொடுக்கிறதுக்கு வந்து அப்ப சில பேர் அப்படியான மனப்பான்மை உள்ளாக்களும் நம்ம இருக்காங்க. அப்ப அவர்களை தவிர்த்து எங்கட குடும்பம் மட்டும் நாங்கள் அதை ஒற்றுமையா இப்ப கணவன் மனைவி பிள்ளைகள் ரெண்டு சேர்ந்து நாங்கள் அதை ஆலோசிச்சு செய்தால் அது எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னேற்றத்துக்குதான் இருக்கு. தனியா நாங்கள் ஒன்றுமே சிந்திக்கிறார்கள். இப்ப ஒரு ஒரு ஒரு வீட்டை கட்டுறான், ஒருவன் வீட்டை கட்டக்க தனியா அவன் அதை வந்துட்டு அதுல பிளான் போயிடா அது அவன் 10, 10, 15 பேரோட சேர்ந்து அவர்கள் இன்னும் பிளான் போட்டு தான் அதை செய்கிறார்கள். தனியா ஒருவன் வந்து அவன் எழுத இப்படித்தான் கட்டணும், இப்படித்தான் பின்பக்கம், இப்படித்தான் காவல் குசினி பக்கமும், இப்படித்தான் டொய்லெட் முன்பக்கம், இப்ப டொய்லெட்டை முன்பக்கம் கட்டின உடனே அவன் சொல்லுவான் உனக்கு உனக்கு 8 நம்பர் காரர் கூட 7 நம்பர் கூட அண்டன். அப்ப நான் அவன் என்ன திருப்பி டொய்லெட் டொய்லெட்டை மாத்தி கட்டு மட்டுமே என்ன டொய்லெட் போகாம இருக்குதா. அப்ப அப்ப நாங்கள் அத எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் தீர்மானிக்கணும். ஒரு வாகனத்தை எடுத்து பாருங்க, ஒரு வாகனம் ஒரு விமானத்தை எடுத்து பாருங்க. தனியா ஒருத்தன் சிந்தனை செய்யலுமா, சிந்திச்சு அதை இயற்கையிலுமா அதை உற்பத்தியாக இல்லுமா, அது காரா இருந்தான ஒரு விமானமா இருந்தானா. எத்தனையோ பேர் ஒருத்தன் தான் கண்டுபிடிக்கிறான். ஆனா எத்தனையோ பேர் சேர்ந்துதான் நடுவரவர்களே அதை நாங்கள் சரியாக விமானமா இருந்தாலும் மோகனமா இருந்தாலும் இப்ப நான் தனி என்ன இருந்தாலும் விமான தலைவரும் கார் உடைய தளர்ச்சிட்டு கலந்து ஓடிடும் அந்த வருஷம். அப்ப எல்லாரும் சேர்ந்துதான் நாங்கள் சிந்திக்கும் சிந்தனையாக நாங்கள் தர வேண்டும். எதுவாக இருந்தாலும் நடுவரவர்களே உண்மையின்படி அது நாங்கள் வடிவா நாங்க யோசிச்சமா இருந்தால் தனிமான சிந்தனை வந்து உண்மையில நாளைக்கு பைத்தியாரம் ஆக்கி விட்டுரும். அதாவது நாங்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நல்ல வரலாறு கட்ட வேலை நாங்க தெரிவு செய்யுது எல்லாரும் சேர்ந்து அதை ஒற்றுமையாக நாங்க நின்று செய்ய சேவமா இருந்தோம். அது உண்மையில ஒரு சிறப்பான காரியம் சொல்லிக்கொண்டு உங்களோட வாழ்த்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு
1: தொடர்ந்து வந்த அடுத்த வாரம் சந்திப்பு சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: இன்றைய மனிதனிடம் தனிமனித சிந்தனை அதிகமா அல்லது ஒற்றுமையான சிந்தனை அதிகமா? தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ஊடாக திருமதி புஷ்பவதி சிவநாதன். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். என்னான கேது?
0: நலமாக இருக்கிறீர்களா?
1: நலவாய் இருக்கிறேன். நீ ரூபி ஸ்தாபனத்தினருக்கும் இந்த வேளையில் நன்றி கூறிக்கொண்டு எமது அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் வாழ்த்துக்கள் அவர்கள் முயற்சி பெற்று கரவன்மன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு தனி மனிதனாக இருந்தாலே குடும்பம் இல்லை. அங்கே தனி மனிதன் என்றா ஒரு ஆள்
0: தான்.
1: அப்படி பாருங்கள் நடுவர்களே, ஒருவர் இருந்து கொண்டு எந்தெந்த குடும்பத்தை அமைக்க முடியும்? ஒன்று சேர்ந்தால்தான் குடும்பம் வரும். குடும்பம் சேர்ந்தால் ரெண்டு பேர் சேர்ந்தால்தான் பிள்ளைகள் வருவார்கள், சந்ததி வரும். அப்போ நீங்க தனித்து வாழ்வல் போது நல்லம் ஒண்ணும் செய்யாமல் நாங்கள் இருக்கணும் என்று சொன்னால் எப்படி வாழ முடியும் உலகத்துல? ஒரு சில மனிதரே இல்லாம போய்விடுவார்கள். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்வதை வாங்கி எல்லாவற்றையும் நாங்கள் பகிர்ந்து எங்களிடம் இருப்ப இந்த நாட்டில் இருப்பதை இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே என்னென்று எங்களால அனைத்தும் தனித்து நின்று செய்து வாழ முடியுமா? உணவு என்றாலே எத்தனை இடங்கள்ல போய் உணவு வாங்குறீர்கள்? இன்னொரு இடந்துதான் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் தனித்து செய்கிறோமா? இல்ல,
0: பட்டிமன்றத்துக்கான வாதகர்கள் ஒருவர் தனித்து வாழ முடியுமா அல்லது சேர்ந்து வாழ முடியுமா, ஒற்றுமையா வாழ முடியுமா? அது இல்ல, ஒற்றுமையான சிந்தனையா அல்லது தனி மனித சிந்தனையா? 170
1: சிந்தனை என்ன வேறும் சேர்ந்துதான். இப்ப நீங்க ஒரு ஆலயத்துக்கு போறீங்கள் நடுவர்களே, பாருங்க, ஒரு ஆலயத்துக்கு போகின்றீர்கள், தனியா இருக்கிறது இல்லையே? எல்லாரும் சேர்ந்துதான் ஆலயத்துல போய்
0: எல்லோரும் சேர்ந்து இப்ப போகும்ன்ற ஒற்றுமையான சிந்தனையா வந்ததா?
1: எல்லாரும் சேர்ந்து போனால்தானே ஒரு
0: தேரில் அது இல்ல தேர்களுக்கு ஆலயத்துக்கு செல்வது என்பது தனிமனித சிந்தனையா அல்லது ஒற்றுமையான சிந்தனையா? எல்லோரும் ஆலயத்துக்கு போவோம் என்று விளிக்கிறார்களா அல்லது தனித்தனியா அவர்கள் சிந்தித்து போகிறார்களா?
1: எங்களுக்காக போய் கும்பிட இல்லமா, நாங்கள் போய் எங்களுக்கு போறோம். எங்களை எல்லாரும் எல்லோரும் இன்பமே சொல்ற, எல்லோரும் வாழ்வேன் என்ன சொல்றோம்? தனி நாங்கள் தனித்து வாழ்வோம் சொல்றோம். நாங்க எல்லாரும் இந்த ஒரு ஐயரும் கூட எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தது கிடைக்க வாழணும் என்று எல்லோரும் எல்லாரையும் சேர்த்துதான் கூறுகிறோம். தனியா நீங்கள் நல்லா இருக்கோண்டு ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்றாரா? இல்ல, ஒரு அன்னதானத்தை கொடுக்கறோம், ஒரு மனிதனுக்காக கொடுக்கறோம், இல்ல எல்லாருக்கும் சேர்ந்து சமைச்சுதான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து அன்னதானம் கொடுக்கறோம். ஒரு கையால கட்டினா ஊசம் வருமா? எல்லாரும் சேர்ந்து செய்தாதான் ஊசம் வரும். ஒரு கரகோசம், ஒரு கை கரகோசம் கொடுக்க சொன்னா ஒரு கையை வச்சு தட்டி ஏழுமா? இல்ல. எனவே ஒற்றுமை, ஒன்று சேர்ந்தால்தான் இன்பமாய் வாழலாம். ஒன்று கூடிதான் நாங்கள் எதையும் செய்யலாம். தனித்திறந்து செய்ய ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க போய்க்க பாருங்க, ஒரு முடிவு சரிவதா? 4-5 பேரோட சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க சரிபிள்ள ஒரு ஆள் ஒன்று சொல்லும், ஒரு ஆள் இன்னொன்று சொல்லும், இதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் எடுத்த வடிப்புல முனைத்த வழியில நாங்கள் ஒன்று செய்தோம் என்றால் அங்க புலா வந்தால் கடினம். ஒருவரும் வந்து கை கொடுக்க மாட்டார்கள். சேர்ந்து செய்யக்க, ஓ நீங்க சொன்னதுக்கு இப்படி செய்தேன், அடுத்த முறை நாங்க இப்படி செய்வோம் என்று நாங்க மாறி சேர்ந்து செய்யக்க ஒரு மகிழ்ச்சி தானே நடுவர்களே. நாங்க நினைச்சது எல்லாத்தையும் நாங்கள்தான் செய்து முடிக்கணும், நாங்கள்தான் நின்று சொல்லி நினைக்க கூடாது. இதனைத்தான் நான் கூற விரும்புகிறேன். ஒரு இருமர் ஒன்று வந்து என்னை இடையூறு செய்கின்றது. நன்றி.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றி. நன்றி. வணக்கம்.

அந்திய மனிதனிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? கடந்த மூன்று வாரங்களாக, இரண்டு வாரங்களாக நடந்து இன்றைய மூன்றாவது வாரமாக இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது.

சிறப்பித்த அனைத்து பட்டிமன்ற பேச்சாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி தீர்ப்பு சொல்லும் நேரம் ஆரம்பமாக இருக்கின்றது. மூன்று வாரங்களாக தங்களது வாதங்களை வைத்தவர்களையும் இணைந்திருந்தவர்களுக்கும் முதலில் நமது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தீர்ப்பு சொல்லும் நேரத்துக்கு முன்னர்

எழுபதாவது பட்டி மன்றம் இந்திய மனிதனிடம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா? முதலில் ஆரம்பித்து தனது வாதங்களை வைத்திருந்தார் திருமதி ஜோதிஸ்வரி குணராஜா. தனி மனித சிந்தனை அதிகம் என்ற அணிக்காக இன்று ஒவ்வொருவரும் கல்வி இவைகள் பல விடயங்களை தனி மனித சிந்தனையுடன் செய்கின்றார்கள். அதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இணையதளம் இருக்கின்றது. அறிவை தனியொரு மனிதனாகவே வளர்த்துக் கொள்கிறான். தனித்தனியாகவே அவன் தனது செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றான். சிந்தனையில் எத்தனையோ மாற்றம் இருக்கின்றது. தனி மனிதனாக தன் குடும்பம் தன் வேலை என அவன் இருக்கின்றான். சமூகத்துடன் இணைந்து செயல்படும் வேலைகளில் சமூகத்துடன் இருக்கின்ற வேலைகளில் அவன் இணைந்து கொண்டாலும் அவனது சிந்தனைகள் எல்லாம் தனி மனித சிந்தனையாகவே இருக்கின்றது. அவன் தனித்து நின்றுதான் சாதிக்க நினைக்கின்றான் என்று திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்களும். தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி குலநாயகி பசுபதி அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, மனிதனது பரிணாம வளர்ச்சியிலே தனி மனித சிந்தனையால் தானே இவ்வளவு தூரம் அவன் இவ்வளவு அறிவுடன் வளர்ந்திருக்கின்றான். தொழில்நுட்ப வளர்ச்சி தங்களை பற்றி மட்டுமே ஒவ்வொருவரும் சிந்திப்பதால் தானே அவர்கள் இவ்வளவு உயரத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். எல்லாம் சொந்த முயற்சியாக இருக்கின்றது. புது புது கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். சுய முன்னேற்றத்துடன் இருக்கின்றார்கள். எப்போ பேச வேண்டும், எப்போ மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றிருக்கின்றார்கள். சிந்தனைகள் ஒரு நாளைக்கு அவர்கள் எத்தனையோ விதமாக சிந்திக்கின்றார்கள். எல்லோரது கருத்தை அவர்கள் உள்வாங்கினாலும் அவரது சிந்தனைப்படிதான் அவர் செயல்படுகின்றார். எதிர்கால திட்டமிடல்கள், கடந்த கால நிகழ்வுகள் இவைகளை எல்லாம் அவர் தனியொரு மனிதனாக அவைகளை இடை போட்டு தனது தனி மனித சிந்தனை ஊடாகவே செயல்படுத்துகின்றார். இப்பொழுது தம்மை பலப்படுத்தி கொள்ளத்தான் எல்லோரும் நினைக்கின்றார்கள். சிந்தனைக்குரியது முதலில் இந்த மொழி தோற்றம் இவைகளை எல்லாம் தனி மனித சிந்தனைகளால் தான் இப்படி பறந்துபட்டு எல்லோரது இதயங்களிலும் பூந்திருக்கின்றது. தனி மனித சிந்தனையால் தான் இன்றைய மனிதனிடம் அதிகமாக இருக்கின்றது என்று திருமதி குலநாயகி பசுபதி அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ராதா அவர்கள், நாங்கள் பேசுவதை எல்லாம் புது வழியில் சொல்வதை, பொது வழியில் பிரயாணம் செய்வதை இவைகளை வைத்து எல்லாம் நாங்கள் இதெல்லாம் பொது மனித சிந்தனை என்று சொல்லிவிடாது, ஒற்றுமையான சிந்தனை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் உள்விடயத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. ஒவ்வொருவரது வாழ்விலும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றது, மன அமைதி இல்லாமல் இருக்கின்றது, மனம் திறந்து ஒருவருடன் பேச முடியாமல் இருக்கின்றது. அதனால் எல்லோரும் தனக்குத்தானே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் அளவுக்கு வந்திருக்கின்றார்கள். உள்ளொன்று வைத்து தனி மனித சிந்தனையாகத்தான் அத்தனை பேரும் இருக்கின்றார்கள். மனிதனாகவே வாழ்வதற்கு அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். வந்த அடையாளமே இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் போட்டி பொறாமை, ஒரு பரந்த மனப்பான்மை என்பதே இல்லாமல் இருக்கின்றது. ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இல்லாமல் அளிப்பதற்கான முயற்சியைத்தான் ஒற்றுமையாக செய்கின்றார்கள். ஆனால் தனி மனித சிந்தனையாக இருப்பவர் அவைகளிடம் இருந்தெல்லாம் தனித்து நின்று தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அவர் விரும்புகின்றார். இழுப்பதென்றால் பல பேர் சேர்ந்துதான் தேர் இழுக்க வேண்டும். அது தனியொரு மனிதனால் முடியாது. அவைகள் இல்லை, அவைகள் எல்லாம் சிந்தனை இல்லை. அப்படி இழுப்பதென்றால் எல்லோரும் ஒரு விடயத்தில் கை கொடுக்க வேண்டிய இடத்தில் கை கொடுக்கின்றார்கள். அது ஒற்றுமையான சிந்தனை இல்லை. அந்த நேரத்துக்குரிய அவர்களது செயல் அது. ஆனால் சிந்தனை அங்கு செல்ல வேண்டும் என்பது அவர் தனி மனித சிந்தனையாகத்தான் இருக்கின்றது.

நாங்கள் நடந்து படித்து எப்படி நடந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவற்றுக்கு மற்றவர்களது சொற்களுக்கு கேட்பது போல இணங்கிக் கொண்டு ஆனால் தனது சிந்தனை ஊடாகத்தான் அதிகமாக இருக்கின்றார்கள். பலவற்றை விலகி செல்ல நினைக்கின்றார்கள். குழப்புவதற்கு பலர் இருக்கின்றார்கள். நடு விரல்கள் போல் அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் தனியாக தனித்து நிற்கவே பலர் விரும்புகின்றார்கள். பலரது சிந்தனை அப்படித்தான் இருக்கின்றது. நாம் பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் வள்ளலாக முடியாது. முகம் தெரியாத மனிதரிடம் மூக்கை நுழைக்காது என்பார்கள். அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் தனி மனித சிந்தனையுடன் தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோர் மனதிலும் ஒரு கொடிய விலங்கு உள்ள இருக்கின்றது. அதை அவர்கள் வெளிக்காட்டுவதில்லை, ஆனால் உள் மனதில் அவர்கள் அதை வைத்து பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீரோட்டத்தில் செல்லும் தேங்காயைப் போல் பிறந்த இடத்தை விட்டு எங்கு சென்று எப்படி சென்று எந்த நிலத்தில் காலூன்றி தனிமனமாக வாழ்வோம் என்றுதான் பலர் தனது சிந்தனைகளை வைத்திருக்கின்றார்கள் என்று திருமதி ராதா அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த இரா சந்திரசேகரம் அவர்கள் இப்பொழுது யார் எதை எடுத்தாலும் தனித்தனியாகத்தான் செய்கின்றார்கள். தானே தலைவர், தானே தனது குடும்பம், குடும்பமே ஒரு தனி குடித்தனமாக போவதற்குத்தான் இருக்கின்றார்கள். கூட்டு குடும்பம் எல்லாம் மலையேறி போய்விட்ட காலமாக இருக்கின்றது. ஒருவரை ஒரு கொண்டாட்டத்தில் சந்தித்தவுடன் நிப்பாட்டி விடுகின்றார்கள். மின்பர் அவர்கள் அடிக்கடி சந்திப்பதை கூட தவிர்த்து விடுகின்றார்கள். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று வாழும் சிந்தனை கொண்டவர்களே இன்று அதிகமாக இருக்கின்றார்கள். குடும்பத்தில் கூட 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கும் 10 தொலைபேசியுடனே தனது சிந்தனைகளை செலுத்தும் உறவுகளாக இப்பொழுது மாறி இருக்கின்ற உலகம். பழைய ஒற்றுமையான சிந்தனைகள், ஒற்றுமையான எண்ணங்கள் எல்லாம் மலையேறிவிட்டன. இப்பொழுது எல்லோரும் மனிதரிடம் அதிகமாக தனி மனித சிந்தனை தான் அதிகம் என்று இரா சந்திரசேகரம் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த செல்வன் அபிவர்தன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது காக்கை குருவி எங்கள் ஜாதி இப்படி பாடிய பாரதி கூட இன்று அதை நினைத்து கலங்கியிருப்பான். இப்படியா இன்று சமுதாயம் வாழ்கின்றது? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொல்லியா வாழ்கின்றது? அவரவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறு விடயங்களுக்கும் சண்டையிட்டுக் கொண்டு தனி மனித சிந்தனையுடன் தானே வாழ்கின்றார்கள். ஒற்றுமையான வாழ்வை, ஒற்றுமையான சிந்தனையை எங்கு பார்க்க முடிகின்றது? நாங்கள் இவைகளை எல்லாம், ஒற்றுமையான சிந்தனைகள் எல்லாம் மறந்து நாளாகிவிட்டது. கூட்டமாக ஒரு முடிவு எடுப்பது என்பது இன்று முடியாத காரியமாக இருக்கின்றது. மாணவர்கள் கூட இன்று கல்வி கற்கும் மாணவர்கள், இளம் பருவத்தினர் கூட ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து ஒரு ஆய்வுகளை நடத்த முடியாமல், அதற்குரிய முடிவுகளை எடுக்க முடியாமல் தனித்தனி ஆய்வுகள் செய்து தனித்தனியே முடிவு எடுத்துக்கொள்கின்றார்கள். அதைவிட இன்று உலகிலேயே கொலைகள் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம்? தனி மனித சிந்தனைகள் தானே. தனி மனிதன், அது தனிமையை, மன அழுத்தம், இவைகளெல்லாம் தனித்தனி சிந்தனைகளாக போய் அது இறுதியில் தன் வாழ்வையே அழித்துக் கொள்ளும் அளவுக்கு தனி மனித சிந்தனை அதிகமாக இருக்கின்றது. இன்பம் பெருகை வையகமே என்று கூறிய அந்த காலம் என்ற எங்கே இன்று? ஆனால் தனி மனித சிந்தனையாகத்தானே எல்லாவரும் தாம் மட்டும் பெற்ற இன்பம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்படி அபிவர்தன் அவர்களும் தனது வாதங்களை வைத்திருந்தார். இந்திய மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை அதிகம் என்ற அணிக்காக தொடர்ந்து ஒற்றுமை அதிகம் என்ற அணிக்காக திருமதி பிலோமினா அண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது இன்று நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக வாழ்கின்றோம், சமூகத்துடன் தானே இணைந்து வாழ்கின்றோம். சிந்தனைகள் செய்துவிட்டு அது 4 பேரிடம் கூறித்தானே அதை செயல்படுத்த முனைகின்றோம், செயல்படுத்துகின்றோம். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு, ஒற்றுமையே பலம். இப்படித்தானே நாங்கள் இன்றும் ஒற்றுமையாக சிந்தனை செய்கின்றோம். இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமையான
சிந்தனை தானே அதிகமாக இருக்கின்றது. வீட்டிலோ வெளியிலோ எங்கு சென்றாலும் ஒற்றுமையுடன் தானே சிந்திக்கின்றோம், அவைகளை செயல்படுத்துகிறோம் என்று திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்களும். தனது வாதங்களை வைத்திருந்த திருவாளர் லண்டோ மனோ அவர்கள், தனி மனித சிந்தனையாக இருந்தாலும் ஒற்றுமை அதிகமாக இருக்கின்றது, எல்லா துறையிலும் ஒற்றுமை அவசியமாக இருக்கின்றது, அதனால் எல்லோரிடமும் ஒற்றுமையான சிந்தனை அதிகமாக இருக்கின்றது, மிக பலம் பெற்று இருப்பது ஒற்றுமையா தானே, ஒற்றுமையான சிந்தனையால் தானே நாங்கள் இவ்வளவு எல்லாவற்றையும் சாதித்திருக்கின்றோம், சிறந்த இதில் எமது சிறப்பு ஒற்றுமையாகத்தானே இருக்கின்றது. இந்த ஒற்றுமையான சிந்தனையினூடாகத்தான் பல அரசியலில் கூட பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம், அவைகள் ஒற்றுமையான ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பி ஒற்றுமையான ஒரு பலத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றன, இவைகள் ஒற்றுமையான சிந்தனை மூலம் தானே சாத்தியமாகிய என்று திருவாளர் லண்டோ மனோ அவர்கள்.

பாதங்களை வைத்திருந்த திருவாளர் பாலேந்திர அவர்கள் தனது பாதங்களை வைக்கும் பொழுது இந்த உலகில் நடைபெறும் உதயபந்த் ஆட்டம் இருக்கின்றதே, இப்பொழுது நடைபெற்று முடிந்த உதயபந்த் ஆட்டம் இலோக மக்கள் அனைவருமே ஒற்றுமையாகவே சிந்தித்தார்கள். எந்த நாடு வெல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. மற்றது ஒருவர் விமானத்தில் பயணம் செய்யும் போது ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்தானே, ஒருவருக்காக நடக்கவில்லை, ஒருவருக்காக விமானம் ஓடவில்லை, ஒருவர் பயணம் செய்யவில்லை, ஆனால் ஒற்றுமையாக தான் எல்லோரும் செய்கின்றார்கள். இந்த டிஆர்டியின் ஒன்று கூடல் கூட அது ஒற்றுமையாக இருந்தபடியாக தான் இவ்வளவு வெற்றியை கொடுத்திருக்கின்றது. கொண்டாட்டங்கள் செய்கின்றார்கள், விழாக்கள் செய்து சிறப்பிக்கின்றார்கள். தனித்தனியே சிந்தித்து இன்று இந்த உலகில் ஒன்றுமே செய்ய முடியாது. முன்னேற்றத்துக்கு காரணமே ஒற்றுமையாகத்தானே இருக்கின்றது. சத்திர சிகிச்சை, ஒரு அறுவை சிகிச்சை கூட ஒரு ஒற்றுமையான சிந்தனை மூலமே செயல்படுத்துகின்றார்கள். இறந்த பின் கூட நாலு பேர் தேவை, தனித்தனியே சிந்தனை செய்து ஒருவரும் வாழவில்லை, ஒற்றுமையான சிந்தனையுடன் தானே இன்றைய மனிதர்கள் வாழ்கின்றார்கள். மனித சிந்தனையாக வாழ்வாக இருந்தால் உலகில் எல்லோரும் பைத்தியக்காரர் ஆகிவிடுவார்கள். மனைவி பிள்ளை இவைகளது முன்னேற்றம் இவைகளுக்கெல்லாம் ஒற்றுமையான சிந்தனை அதிகமே என்று திருவாளர் பாலேந்திரா அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் தனித்திருந்து ஒன்றுமே செய்ய முடியாது, தனித்து ஒரு வானொலியில் கூட பேச முடியாது, ஒற்றுமையான சிந்தனை தான் அதிகமாக இருக்கின்றது, உண்ணும் உணவை கூட பகிர்ந்துதானே உண்கின்றார்கள், தனித்து தனித்து ஒன்றுமே செய்ய முடியாது இருக்கின்றது, கூட்டு குடும்ப ஒற்றுமை இவைகள் தனித்திருப்பதால் சில நேரங்களில் தனி சிந்தனை வருவதால் விவாதத்து நடைபெறுகின்றது. தனித்து ஒருவரும் சிந்தனை செய்து இந்த உலகில் இன்று சரிப்பட்டு வருந்தாது, தனித்திருந்த சிந்தனைகள் ஒன்றுக்குமே உதவாது. சிந்தனையால் தனித்திருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க்கை என்றுதானே சொல்கின்றோம். ஒரு கை ஓசை என்றுமே ஓசை தராது. விமானம் போக்குவரத்து இவைகளில் எல்லாம் நாங்கள் ஒற்றுமையாகவே பயணம் செய்கின்றோம் என்று திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களும் தனது வாதங்களை வைத்திருந்த கனடாவில் வன்கூவரில் இருந்து திரு குணம் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் போது பாடசாலை கல்வி கற்ற காலம் தொட்டு ஒற்றுமையாகவே நாங்கள் சிந்திக்கின்றோம். ஒரு பாடசாலையில் கல்வி அந்த பாடசாலையை முன்னேற்றுவது அல்லது ஒரு ஊரை முன்னேற்றுவது அல்லது ஏதாவது ஒரு நற்செயல்கள் செய்வதற்கு நாங்கள் ஒற்றுமையாகவே சிந்திக்கின்றோம். பாடசாலை உபகரணங்கள் வாங்கி கொடுக்கின்றோம். கல்வி கோவில் திருவிழாக்கள் புனஸ்தாலம் செய்வது இவைகளை எல்லாம் ஒற்றுமையாகவே சிந்தித்து செய்கின்றோம். திருவிழாக்களை கூட நாங்கள் ஒற்றுமையாகவே நடத்துகின்றோம், சிந்திக்கின்றோம். டிஆர்டி நேயர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தபடியால் தான் இன்றும் 29 வருடங்கள் கடந்து இந்த வானொலி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. விளையாட்டு போட்டிகள் பாடசாலைகளில் நாங்கள் ஒன்றிணைந்து பலவற்றை செய்வது எல்லாம் ஒரு ஒற்றுமையான சிந்தனை மூலம் என்று கனடாவில் இருந்து திருவாளர் குணம் அவர்களும் தனது வாதங்களை வைத்திருந்த திருவாளர் பிரேம் அவர்கள் கனடாவிலிருந்து இந்த நாகரிக வளர்ச்சியில் விஞ்ஞான வளர்ச்சியில் தனிப்பட்ட சமுதாயம் கூட வேறு விதமாக போய்விடுகின்றது. ஒற்றுமையான ஒரு சிந்தனை கூடத்தான் இந்த சமுதாய கட்டமைப்புகள் எல்லாம் இன்றும் காக்கப்படுகின்றன. நான் எனது வீடு என்ற பார்வையில் சென்றாலும் கிராமத்தில் வாழும் பிள்ளை தனி வளர்ச்சியாக காணப்பட்டாலும் சிந்தனை கூட்டாக வரும்பொழுதுதானே நல்ல காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. தனிமையாக சிந்தித்தாலும் மட்டுப்படுத்தப்பட்டவையாகத்தானே அது இருக்கின்றது. அது ஒற்றுமையான சிந்தனைகளால் தான் சமுதாயமே வளர்கின்றது. இன்றைய தனி மனித சிந்தனை அது பின்னடைவை தான் சந்திக்கின்றது. அப்படி பின்னடைவை சந்திக்காமல் இன்று எல்லோரும் முன்னேறி கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் ஒற்றுமையான சிந்தனை மூலமே அது சாத்தியமாகின்றது. எங்கு வாழ்ந்தாலும் அது ஒரு சுலபத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அந்த ஒற்றுமை உணர்வின் மூலமே தான், ஒற்றுமை சிந்தனை மூலம்தான் என்று திருவாளர் பிரேம் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பாரதி அவர்கள் பாரதியாரின் கவியோடு தனது வாதங்களை ஆரம்பித்திருந்தார். 21 வருடங்களாக ஒலிக்கும் டிஆர்டி தமிழொலி எப்படி தனி மனித சிந்தனையிலேயே இருக்கின்றது. அது ஒற்றுமையாக ஒரு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அங்கு வரும் அறிவிப்பாளர்கள் சரி, இந்த இரவில் கலந்து கொள்ளும் நேயர்கள் சரி, எந்த நேரத்தில் என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் இணைந்து கொள்ளும் உறவுகள் சரி, ஒற்றுமையான சிந்தனை மூலம்தான் இருக்கின்றார்கள். முகநூலில் பகிரப்படும் பல
பதிவுகள் மற்றவர்களும் பார்க்க வேண்டும், பயனட வேண்டும், இவைகளெல்லாம் ஒற்றுமையான சிந்தனை மூலம் தானே இருக்கின்றது என்று பேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், வேறு எத்தனையோ சமூக ஊடகங்களில் எல்லாம் பகிரப்படுவையெல்லாம் ஒற்றுமையான சிந்தனைகளும் ஒற்றுமையான வளர்ச்சியுமாகத்தானே இருக்கின்றது. மற்றது ஒருவருக்கு திருமண வாழ்த்து சொல்வது, பிறந்தநாள் வாழ்த்து, இவைகளெல்லாம் ஒற்றுமையாக சொல்லும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கின்றது. ஒற்றுமையான சிந்தனை மூலம் தானே செய்கின்றார்கள். நடந்து முடிந்த உதயவந்தாட்ட போட்டியில் கூட தாம் தாம் வாழும் அணி வெல்ல வேண்டும் என்று எல்லோரும் ஒற்றுமையாகவே எப்படி சிந்தித்தார்கள், எப்படி இருந்தார்கள். இந்தியாவில் 13 வயது சிறுமி கோரமாக தாக்கப்படும் போது, கோரமாக கயவர்களால் கசக்கி பிழியும் போது எத்தனையோ பேர் ஒற்றுமையாக சிந்தித்து எழுத்து மூலம் இவைகள் மூலம் தங்களது எதிர்ப்பை காட்டியதன் மூலம் அவர்களை அந்த 31 பேரையும் 32 பேரையும் தண்டிக்கவில்லையா, இவைகள் எல்லாம் நடந்தது எப்படி ஒற்றுமையான சிந்தனையால் தானே என்று திருமதி பாரதி அவர்களும் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள்.

0: அவர்களது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தின் இருதரப்பு வாதங்களையும் அலசி ஆராயும் பொழுது இன்றைய உலகில் தனிமனித சிந்தனை அதிகரித்து வருகின்றது என்ற அதே நேரத்தில் ஒற்றுமையான சிந்தனை முற்றிலும் மறைந்துவிடவில்லை. நாடு, கலாச்சாரம், குடும்ப அமைப்பு, கல்வி, தொழில்நுட்பம் போன்றவற்றை பொறுத்து இரண்டும் வெவ்வேறு அளவில் காணப்படுகின்றன என்று இருபக்க அணியினரும் வாதாடினார்கள். தனிமனித சிந்தனை என்ற அணிக்காக வாதாடியவர்கள் தனது விருப்பம், இலக்கு, சுதந்திரம், தனிப்பட்ட முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை கொடுப்பதே தனிமனித சிந்தனை. என்ற வாழ்க்கையை நானே தீர்மானிப்பேன், என் தொழில், என் விருப்பம், மற்றவர்களை விட என் முன்னேற்றமையும் முதன்மை, இப்படி அவர்கள் சொல்லி தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்கும் திறமைகள் வெளிப்படும், சுயவாழ்வு சுயசார்பு வளர்ச்சி ஏற்படும். இப்படியெல்லாம் சொன்னாலும் இந்த தனி மனித சிந்தனையால் குடும்ப உறவுகள் பலவீனம் அடையலாம், தனிமை உணர்வு அதிகரிக்கலாம், போட்டி மனப்பான்மை ஒத்துழைப்பை கொடுக்கலாம். இப்படி அவர்கள் தனி மனித சிந்தனைக்காக வாதாடினாலும் ஒற்றுமையான சிந்தனைக்காக தங்களது வாதங்களை வைத்திருந்தவர்கள் குடும்பம், சமூகம், நாடு, குழு ஆகியவற்றின் நலனை தனிப்பட்ட நலனுடன் நினைத்து பார்ப்பதே ஒற்றுமையான சிந்தனை என்று நாங்கள் ஒன்றாக முன்னேற வேண்டும், குடும்ப நலனே முதன்மை, சமூக நலனுக்காக நாங்கள் பங்களிக்க வேண்டும், உறவுகள் வலுவாகும், பரஸ்பர உதவிகள் அளிக்கும், சமூக ஒற்றுமை வளரும், நெருக்கடிகள் மக்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள். இப்படி அவர்கள் சொன்னாலும் அதில் உள்ள குறைகளையும் சொன்னார்கள். சில நேரங்களில் தனிப்பட்ட திறமைகள் ஒடுக்கப்படலாம், குழுவின் கருத்துக்கள், தனிப்பட்ட விருப்பங்கள் புறக்கணிக்கப்படலாம். இப்படியெல்லாம் வாதங்களை வைத்திருந்தாலும் இன்று தனிமனித சிந்தனைகள் எங்கெங்கு அதிகரித்திருக்கின்றன, சமூக ஊடகங்களில் தனிமகர் தனிநபர் புகழை ஊக்குவிக்கின்றன, உலகமயமாக்கல் காரணமாக சுயாதீன வாழ்க்கை முறையை வளர்க்கின்றன, பொருளாதார போட்டி அதிகரித்திருக்கின்றது, நகர வாழ்க்கையில் கூட்டு குடும்பங்கள் குறைந்திருக்கின்றது, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் தனிப்பட்ட சாதனையை வலியுறுத்துகின்றன என்று தனிமனித சிந்தனையாக பார்த்தாலும் ஒற்றுமையான சிந்தனைக்கு குடும்ப விழாக்கள், இயற்கை பேரிடர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கு உதவுவது, தன்னார்வ அமைப்புகள், மத மற்றும் கலாச்சார நிகழ்வுகள், விளையாட்டுக் குழுக்கள், சமூக இயக்கங்கள், இவைகள் ஒரு கூட்டு செயல்பாட்டு மனப்பான்மையை, கூட்டு ஒற்றுமையான சிந்தனை உயிருடன் இருப்பதையே காட்டுகின்றன. இரண்டு பக்க வாதங்களிலும் தங்கள் தங்கள் நியாயங்களில் இரண்டு பக்க வாத பட்டிமன்ற பேச்சாளர்களும் மிக உறுதியாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை சொல்வது சிக்கலான ஒரு சிக்கலாக இருந்தாலும் உங்களது வாத திறமையில் தனிமனித சிந்தனை வளர்ச்சியை உருவாக்குகின்றது, ஒற்றுமையான சிந்தனை அந்த வளர்ச்சியை நிலைநிறுத்துகின்றது. ஒரு பறவைக்கு இரண்டு இறக்கைகளால் பறப்பது போல ஒரு சமூகம் இந்த சிந்தனைகளால் தான் சமநிலையில் முன்னேறுகின்றது. இருந்தாலும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, பிரிந்தால் உண்டு அழிவு என்ற பழமொழிக்குரிய பகுத்துண்டு பல்லூருக்கும் ஓம்புதல் தன் நலனோடு புறநலனையும் காக்கும் வாழ்க்கையை உயர்ந்த அறமாக ஒற்றுமையான சிந்தனைக்கு சொன்னாலும் இன்றைய காலத்தில் தனிமனித சிந்தனை வெளிப்படையாகவே அதிகரித்திருக்கின்றது. ஆனால் நிலையான குடும்பம், ஆரோக்கியமான சமூகம், வளமான நாடு ஆகியவற்றை உருவாக்க ஒற்றுமையான சிந்தனை அதிகம். ஆனால் இன்று எல்லோரும் தனி மனித சிந்தனையால் தான் எல்லோரும் வாழ்கின்றார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் இந்த உலகில் ஒருவர் அடுத்து நான் என்ன செய்யப்போகிறேன் என்பதை தன்னுடன் நெருங்கி பழகுவோருக்கே கூற முடியாத தனி மனித சிந்தனையுடன் தான் இருக்கின்றது. அடுத்து என்ன செய்வார்கள், அடுத்து எப்படி நடப்பார்கள் என்று நம்ப முடியாத ஒரு சூழலில்தான் நாங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொது விழாக்கள், கோவில்கள், கோவில்களுக்கு செல்வது பலருக்காக வேண்டுவதென்று, ஆனால் ஒவ்வொருவர் உள்மனதும் தனக்காக மட்டுமே வேண்டும், தன் குடும்பத்துக்காக மட்டுமே வேண்டும். ஆனால் பொது வழியில் சொல்லும் பொழுது நான் அவருக்காக வேண்டினேன், அவருக்காக செய்தேன் என்று ஒற்றுமையான சிந்தனையை சொன்னாலும் தனிமனித சிந்தனைதான் இன்று அனைவரிடமும் இருக்கின்றது, அதுதான் அதிகரித்திருக்கின்றது. ஒருவர் சொல்லும் பொழுது அதை கூட்டாக மற்றவர்கள் வெளியில் ஆதரிப்பது போல் தங்களது பேச்சை மாற்றி சொன்னாலும், தனி மனித சிந்தனை ஒருவரை அழித்து விட வேண்டும் அல்லது அடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணமே இன்று மேலோங்கி இருக்கின்றது. ஆகவே இன்றைய உலகில் மனிதர்களிடம் தனி மனித சிந்தனை தான் அதிகம். தனி மனித சிந்தனை அதிகம், தனி மனித சிந்தனை என்ற அணிக்கு அதிகம் என்ற அணிக்காக தீர்ப்பை வழங்கி, இந்த தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் எமது இருகரம் கூப்பிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றம் நிறைவு பெறுகின்றது.
1: கோயில் சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும் ஆயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம் சொன்னே.

0: கதைகள் சொல்லுவாங்க. நாலு படி மேலே போனா நல்லவன விட மாட்டாங்க, பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கு, உங்களுக்கும் இப்ப சொன்னேன் பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு, என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க.
1: அன்பு உறவுகள், இதுவரை சபாகேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய பட்டிமன்றம் மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது. ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். வளமை போல் செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானிலையில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வளமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய பதிலை சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க 2வது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கு முதல் இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பஞ்ச கல்யாணிகள், அதாவது திருமதி சுபாசினி பத்மநாதன் குடும்பம், திருமதி மீனா மகேஸ்வரன் குடும்பம், திருமதி ராணி சம்பந்தர் குடும்பம், பிரேமா கைலாயநாதன் குடும்பம், ராதா கனகராஜா குடும்பம். இந்த ஐவருக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு டிஆர்டி தமிழொலியின் அன்பு அறிவிப்பாளர் எஸ் ராஜா அவர்கள் தனது 70வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி கொண்டு இருக்கின்றால் டிஆர்டி தமிழொலியில் அவரை வாழ்த்தி எமது அன்பு உறவுகள் அனைவரும் அவரை வாழ்த்தி வரவேற்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுக்கான கேள்வியையும் தருகின்றேன் அன்பு உறவுகளே. குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தில் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பள்ளி பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம். பள்ளி பருவத்தில் காலையில் கடுமையாக்கியதை விடையாக பெறலாம், அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அதற்கான பதிலோடு கடந்த வெள்ளிக்கிழமை இணைந்திருந்தார்கள் தேவி தனராஜ் அவர்கள். குனிந்து குளிக்கிறது என்று சொல்லியிருந்தார் உதயன் அவர்கள். தலைவயிற்று, தலையடி, வாழை

0: துரும்பு துயில் என்று சொல்லியிருந்தார். சசி அம்மா அவர்கள் பரம்பரை பசி என்று சொல்லியிருந்தார். புஷ்பவதி அவர்கள் பரம்பரை படபடுப்பு என்று சொல்லியிருந்தார். மற்றது குணநாயகம் அவர்கள் வால் ஒட்ட நறுக்குவன் என்று சொல்லியிருந்தார். ஒட்ட நறுக்கிறதிலிருந்து நடி என்று சொல்லியிருந்தார். நடந்ததனால் நாங்கள் காலை நேரங்கள் பாடசாலை செல்வோம். அதேபோல் சித்ரா பவன் அவர்கள் பரம்பரை பசி என்று சொல்லியிருந்தார். ராதா அவர்கள் உயிர் உணவு என்று சொல்லியிருந்தார். சுபாசினி அவர்கள் பரம்பரை பசி. வதனி மோகன் அவர்கள் பரம்பரை பசி என்று சொல்கிறார். இதில் முன்பகுதி விடை சரியான விடை வந்துவிட்டது என்பதனை மகிழ்ச்சியோடு சொல்கின்ற நண்புறவுகளே. அதாவது முன்பகுதி விடை சரியான விடை வந்திருக்கின்றது. நீங்கள் பின்பகுதி விடையை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சரியான விடைக்கு நல்ல வரவேற்பு உங்களுக்காக காத்திருக்கும். முன்பகுதி விடை வந்துவிட்டது. அதற்கு முதல் அன்பு உறவுகள் அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆமாம்மா சொல்லுங்க. நீங்க சித்ரா நீங்களா பயந்து பயந்து கதைக்கிறீங்க? என்ன சித்ரா குழந்தை பிள்ளை மாதிரி பயந்து பயந்து கதைக்கிறீங்க. ஆ சொல்லுங்க, நலமா இருக்கிறீங்களா?
1: பெருமை சேர்த்தாந்தராசா அரசரத்னம் அவர்கள் என்று 70வது அகவையில் காலடி எடுத்து வைத்துள்ளார். அவர் இன்று போல் என்றும் சிறந்தியாய் நலமாய் எமது வானொலியிலே அவருடைய குரல் எப்போதும் ஒழித்து கொண்டிருக்க வேண்டும். இல்லத்திலும் அவரது மனைவி பிள்ளைகளுடன் இன்பமாய் சேரப்பிள்ளைகள் கண்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி சித்ரா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகள். உங்கள் ஆசையும் நிறைவேற இறைவனை நாங்கள் பிரார்த்திப்போம். நன்றி. எங்களால் ஒன்று முடிவதில்லை. முயற்சி எடுக்கலாம். முயற்சி எடுத்தாலும் நீங்க விட சொல்ல மாட்டீங்களா? நானா பாடுவது? நானா நன்றியம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் உங்கள் இதய நிறைந்த நன்றிகள். சரி, நான் பாட்டு போட போறேன், கேளுங்களேன். ஓகேம்மா. அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் பாடகி.
2: நான் செத்து பொழைக்க வேண்டா, எமனை பார்த்து சிரிப்ப வேண்டா. நான் செத்து பொழைக்க வேண்டா.

பந்து போல சுடச்சுட வெளுத்து வளரும் ஜாதி எடா வந்தால் தெரியும் சேதி எடா நான் செத்து போழச்ச வண்டா எவனை பார்த்து சிரிப்ப வண்டா.

பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதா, அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா. பரம்பரை ரத்தம் உடம்பிலதா,

0: வாளை நறுக்குமடா, நான் செத்து பொழைச்சவண்டா, யமனை பார்த்து சிரிப்பவண்டா, நான் செத்து பொழைச்சவண்டா, செத்து பொழைச்சவண்டா, செத்து பொழைச்சவண்டா.
1: எங்கள் தங்கம் திரையிலிருந்து வாலி அவர்களுடைய கவிதை வரியை சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தார். இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அவர்கள். வணக்கம் புஷ்பவதி.
2: இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள்.
1: நன்றி. நீங்கள் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன்.
1: நல்லா சாப்பிட்டீங்களா?
2: சந்தோஷமா இருக்குது.
1: சந்தோஷமா இருக்கு.
2: ஓ, நல்ல வட பாயசம்.
1: உண்மையா?
2: பாயசம்
1: எல்லாம் காய்ச்சினீங்க.
2: பிறந்த நாளா இனிப்பான சாப்பாடு செய்து குடிக்க
1: வேணும்.
2: பெரிய ஒரு குந்தில் ஏறி குந்திட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்திலும் வந்து சிறப்பாக எங்களோட உரையாட வந்ததுக்கு நன்றி.
1: காலையில் நேரத்தை கூட கடைப்பிடிக்காம செய்தியை கூட கவனிக்காம நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கிய தர்சனுக்கு தான் முதல் வாழ்த்து.
2: நீங்க மறக்கவே மாட்டீங்க.
1: அப்ப இப்படி நிகழ்ச்சியை அஞ்சு பெண்கள் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள் சகோதரங்கள்.
2: அதான் இந்த அஞ்சு பெண்கள் சுவாஜினி, பத்மநாதன், மீனா மகேஸ்வரன், ராணி சம்பந்தன், பிரேமா கைலாயநாதன், அடுத்தது ராதா கனகராஜ், இவரெல்லாம் அந்த காலத்து நேர்களாக இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மனமார வாழ்த்துக்களும் நன்றியும். உங்கள் குலதெய்வம் உங்கள் வேலனை வீரகத்தி பிள்ளையார் வீரகத்தி வெற்றையும் அந்த அபிராமியம் என் ஆசை உங்களுக்கு கிடைச்சி சிறப்பா வாழணும் என்று வாழ்த்துவதோடு இந்த வானொலிக்கு எடுத்து வந்த இந்த ஐந்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய வாழ்த்துக்களும் நன்றியும் கூறிக்கொண்டு ராஜாண்ணா. எந்த சொல்லு சரியான்னு நீங்க சொல்லுங்க. நீங்கள
1: என்ன முன்பாதி விட வந்துட்டு?
2: அதான் முன்பாதி விடா இதன்னு சொன்னா ஈஸியா
1: சொல்ல மாட்டேன். நீங்கதான் சொல்லணும். குனிந்து தலை வைத்து வாழை பரம்பரை வாழை வெளுத்து துரும்பு கூட்டத்தில் பரம்பரை துரும்பு பரம்பரை பரம்பரை வாழை ஒட்ட நறுக்கிறது நறுக்கிறது பரம்பரை பரம்பரை பசி மற்றது உயிர்
2: சரியா வரும் போல இருக்குதான்.
1: உங்களோட பார்வைக்கு என்ன உங்களோட பார்வைக்கு பரம்பரை சரியா வரப்போகுது?
2: பரம்பரை சரியா வரும் பின்னுக்கு தான் புது மாற்ற வேணும்னு சொல்றீங்க.
1: பின்னுக்கு மாற்ற வேணும்.
2: ஓ, பரபரப்பு இல்லையன்னு படபடப்பும் இல்ல. என்ன சொல்லலாம், பறந்து கொண்டு போவோம், ஓடி போறது அதை பறந்து கொண்டு போறதுன்னு சொல்றது.
1: பரம்பரை பறந்து கொண்டு போறது என்ன
2: பறந்து கொண்டு போறதுன்னு சொல்ல. ஓ,
1: தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம்
1: ராஜா.
3: இருக்கீங்களா?
1: நல்ல சூப்பரா இருக்கிறோம். எப்படி இருக்கிறார்
3: தாயாளன்?
1: நல்லா இருக்கிறாரா?
3: முதலில் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 70வது பிறந்த நாள்.
1: அதாக
3: 70ல் கால்வெடி வச்சிருக்கீங்க. மெல்ல மெல்லமா நடந்து
1: மெல்ல மெல்ல நடந்து கையில ஒரு பொல்லு
3: பிடிச்சு காலம் இருக்க வேணும். நீங்க
1: கையில ஒரு பொல்லு பிடிக்க
3: தேவையில்லை. இப்போதைக்கு தேவையில்லை. உங்களுக்கு
1: இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே.
3: ஆரோக்கியமாக இருக்கணும் என்று வாழ்த்திக்கொண்டு அதை வாழறிக்கு எடுத்து வந்த சுபாஷினி பத்மநாதன், மீனா மகேஸ்வரன், ராணி சம்பந்தர், பிரேமா கைலாநாதன், ராதாகநாதன் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி, உங்களுக்கான வாழ்த்துக்கள் அவர்களையும் விளம்பரம் செய்யும்.
3: தர்சன் வாழ்த்துறத உங்களுக்கும் கேட்டுக்கொண்டு வீட்டை இருந்தீங்களோ உங்களதானே இருந்தேன்.
1: வீட்டை இருந்து நான் லேட்டா தான் வந்தேன்.
3: வந்தீங்களே மேம். நானும் அண்டாய் வெள்ளிக்கிழமை பரம்பரை சொன்னா நீங்க எந்த பேர் சொல்லு
1: சொல்லி
3: முதல் சொன்ன
1: பரம்பரையும்
3: பசியும்
1: நடையிலும் மறக்கிறது நான்
3: பள்ளிக்கூடம் போய் திருநூறு எல்லாம் பூசிக்கொண்டு போக தெரியலாம்.
1: போட்டு ஒரு கண்கொள்ள மாப்பிள்ள வரை
3: போறோம்.
1: மாப்பிள்ளை உள்ளத்திலும் அந்த ஒட்டவனும் நாங்கள் ஒட்டாம
3: இருந்தவன்
1: போயிட்டே பெரிய
3: சனிக்கிழமையும்
1: பாப்பீங்க நீங்க வந்தா உங்களுக்கு தெரியாதா? அந்த கதை தான் அமெரிக்க ராஜா வாரண்ட கதை
3: இல்ல இல்ல அந்த பிரதமர்
1: இலங்கையில இருந்து வரதோ அவர் வரையில் தங்களுடைய இலங்கை நிலவரப்படி தான் வெளியால போக இல்லாம இருக்கலாம் நிறுத்தி வச்சிருக்கு கவர்மெண்ட். நன்றி நன்றி சோதரி. அவர் சோதரியை பதினா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானங்கள் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம் செல்லக்குட்டி.
1: என்னடா இது,
4: என்ன செய்யறீங்க செல்லா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ஓ, நாங்களும் உங்கள மாதிரி நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: முயல்குட்டி?
4: ஓ, முயல்குட்டி செல்லக்குட்டி என்ன சொல்லுது உங்களை?
1: உண்மையாவா?
4: உண்மையா தான்.
1: இப்ப நடக்கிற இருப்பேன் அட்டாசம்.
4: அவர் அட்டாசம் கூடிட்டு
1: கூடிட்டு போயிட்டு உங்கள ஆட்சியை பிடிக்கிறேன்.
4: அவர் இன்றைக்கு மாமாக்கு பிறந்த நாள் அவரும் அட்டாசம்
1: அட்டாசம் கூடிட்டு
4: அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கும் சாந்த குரலோன் எனது அண்ணா செல்லத்துக்கு இனிய பிறந்த நல்ல வாழ்த்துக்கள். அவர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் சிரஞ்சீவியாக வாணோனும் என்று நான் வணங்கும் வீரபத்ரர் பிள்ளையாரப்பா பிரார்த்திட்டு கண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த சுபாஷினி பத்மநாதன், மீனா மகேஸ்வரன், திருமதி பிரேமா கைலாயநாதன், திருமதி ராதா கனகராஜா, திருமதி ராணி சம்பந்தன் அனைவருக்கும் இதே நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் வந்து பரம்பரை சொல்றேன்.
1: பரம்பரையிலிருந்து
4: பதினாண்ட
1: விடியோட போறோம். பரம்பரை கோயிலுக்கு போறீங்களா? பரம்பரையிலிருந்து பசிதம். என்ன இரவு கணக்கு கதைக்கணும்னா நீங்க கோயிலுக்கு போறீங்க?
4: நான் வந்துடுவேன்.
1: வந்துடுவீங்களோ, அது நல்ல கொள்கை தான். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் அன்பு சகோதரி செல்லமாக உரையாடி மகிழ்ந்தார். அவரை தொடர்ந்து வானல் வந்திருக்கும். அடுத்த அன்பு, வணக்கம்.
5: வாழ்த்துக்கள். அவர்கள் மனைவி பிள்ளைகளும் சிறப்பாக வாழ்த்திக்கொண்டு வேதிக்கொண்டு
1: திருமதி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றீங்க. வணக்கம் ஷியாமலா.
6: வணக்கம் ராஜா, நலமா இருப்பீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் ஷியாமலா. நீங்கள் எப்படி?
6: குறைவில்லை, என்ன உங்களை வாழ்த்து வந்தபடியா? நீங்கள் என்று நலமுடனும் வளமுடனும் வாழவனும் உண்டு எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று 70வது ஆண்டில் காலடி எடுத்து வச்சிருக்கும் ராஜா அண்ணா.
1: என்ன 17 வயசு? 70 17 முடிஞ்சு 18 ஆரம்பமாது.
6: இல்ல 17 70 மாட்டுவான்.
1: சி ஆக குறைச்சி சொல்லாங்க.
6: இல்ல 71 17 என்று சொல்லலாம்.
1: ஓ,
6: இப்ப 70 சைவர் ஏழு
1: போட்டோம்டா.
6: ரெண்டாம் பாப்பு படிக்கிறீங்க, மூன்றாம் பாப்புக்கு போறீங்க.
1: பெரிய கட்டிகாரம்.
6: நல்லா படிச்சு என்ன டாக்டரா இன்ஜினியரா வர போறீங்க?
1: எனக்கு விருப்பம் இல்ல. உண்டு
6: ஒன்றும் விருப்பம் இல்ல.
1: அறிவிப்பாளர். அப்படி போகுது.
6: அப்ப அதனை வானலை கொண்டு கூட நிகழ்வுகளை வானலை கொண்டு வந்த பஞ்ச கன்னியர்கள் சுபாஷினி, மீனா, ராணி சம்பந்தர், பிரேமா, ராதா, இவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
1: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் நன்றிகள்.
6: நானும் அப்ப பரம்பரையில இருந்து.
1: பரம்பரை எடுத்தீங்களா?
6: பரம்பரைதான் முன்கூட வந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.
1: பரம்பரையிலிருந்து
6: பஞ்சி என்று சொல்றேன்.
1: பஞ்சியா?
6: பஞ்சியா
1: இருக்கு. சொல்லுங்க. நன்றி.
6: நன்றி ராஜா.
1: அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள். ஷியாமலாவை தொடர்ந்து வாட்ஸ்அப்ல இருக்கின்ற அன்புறவை யாரென்று கேட்டுக் கொள்ளுவோம். வணக்கம்.
7: வணக்கம் அன்புக்கும் பண்புக்கும் உரிய காந்த குரல் ராஜாண்ணா, பல்லாண்டு காலம் உடல்நல ஆரோக்கியத்துடன் என்றும் வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த அன்பு உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: நன்றி. அவங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு.
7: நான் எடுத்த விட உயிர் தான் எடுக்கிறேன்.
1: உயிரா?
7: ஓமண்ணா, பரம்பரை முதல் நாளே
1: வந்துட்டு
7: இல்ல அப்படி அது சரி என்னன்னு தெரியல. நான் உயிரில இருந்து உடை என்று சொல்றேன்.
1: உயிரில இருந்து உடை? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு உயிர் உடை?
7: உடையப்ப நாங்கள் எடுத்து மினை கெட்டு அயன் பண்ணி அதெல்லாம் போடுறதுல ஒரு சிரமம் தான் நின்றுடுவேன்.
1: புள்ளி இருக்கும்.
7: ஓ அப்படிதான் நான் நினைக்கிறேன். அயன் பண்ணி கொடுத்து இதாண்டி அதுவும் ஒரு சிரமம் தானே. அந்த முடிய நேரத்தோட இல்ல நேரத்தோட இதாண்டி விட்டால் ஓகே தான். ரெண்டாலும் வயலுக்கு எடுத்து கொடுத்து நாங்கள் இது இங்க இந்த நாட்டைப்புறத்த மட்டும் இல்ல அப்படி செய்யத்தானே உனக்கு சின்ன எல்லாம். இப்போ வளர்ந்தாப்புற பிரச்சனை இல்ல, சின்ன இல்லாதவள எல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்து இதாண்ட தானே வேணும். அதனாலதான் அதை எடுத்தேன் நான். சரியோ தவறோ தெரியல.
1: நன்றி, வாழ்த்துக்கள் சோதரம்.
7: நன்றி அண்ணா, நன்றி.
1: அவரை தொடர்ந்து வாழ்நாளில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம்.
8: வணக்கம் ராஜா அண்ணா, நான் ஜோதிரதனி.
1: வணக்கம் ஜோதிரதனி, நலமா இருக்கிறேன். நீங்கள்?
8: என்றைக்கும் நலமாக வாழவும் வாழ்விங்க அன்பு இருக்கும் உங்களுக்கு மன்றாட்டம் இருக்கு. வாழவும் மண்ணு வாழ்த்திக்கொண்டு எல்லா சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் மண்ணு வாழ்த்திக்கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த அஞ்சு உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: நன்றியும் அணிந்து கொண்டு பாசமாக வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைகளுக்கு நன்றிகள்.
8: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் சகோதரி ஜோதிரதனி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறம். வணக்கம். வணக்கம். சரி, அதில் இழைப்பில்லை. அவரை தொடர்ந்து சசியம்மா இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம் சசியம்மா.
9: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா சசியம்மா?
9: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்களா?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
9: உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: ஐயா எப்படி இருக்க?
9: ஐயா நலமாக இருக்கிறார்.
1: வென்றி
9: இன்றைய தினம் 70வது அகவையில் தனது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் வேலன மைந்தனுக்கு மன நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த அனைத்து அன்பு சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்து நான் பரம்பரையில இருந்து பஞ்சி என்று சியாமலாண்ட விடையோடு போறேன்.
1: பரம்பரை பஞ்சி
9: போடுறதுதான் எல்லாரும் முழுப்பிக்கே எல்லாம்
1: எல்லாம் நித்திரையில இருந்தா எல்லாரும் பஞ்சி போடுறதா?
9: எல்லாரும் காலமே எழும்புறது கொஞ்சம் ஒரு கஷ்டம் தான்.
1: நீங்களும் அப்படியா?
9: எல்லாருக்கும் அப்படியா? நான் உண்மையா அப்படி இல்ல
1: சீனி அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
10: வணக்கம்.
1: அறிவிப்பாளரும்
10: காந்த குரலோனும் எமது ராஜா செல்லா அண்ணாவுக்கு எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றது வந்து பரம்பரையிலிருந்து பஞ்சி தான், பஞ்சி தான் வரும்.
1: அது உங்களுக்கு தான் பஞ்சி இருக்கு, சரியான பஞ்சி இருக்கு.
10: எல்லாருக்கும் இடித்து
1: தான்.
10: புள்ளியல் எல்லாம் அப்படித்தான் நித்திரியா வேலை பார்த்தர்றேன்.
1: எனக்கு இன்னும் இல்ல, சொன்னாலும் பஞ்சி பட்டது நான்.
10: அப்படியா?
1: ஓம் சித்திரா. எனக்கு இந்த பஞ்சி பிடிச்சாக்கலாம் பிடிக்கும்.
10: அதான் இப்ப பெருமை சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தெரியும் தானே, அது ஒன்றுதான் உங்களுக்கு பாசிபிளா இருக்கு. உண்மையா இப்படி வந்து நின்று செய்யறதுக்கு ஒரு பொறுமை, ஒரு உற்சாகம் வேணும். இந்த வேலைக்கு உடிய எலும்பி வார வேண்டாம். அது வானொலி இருக்கு என்ன, அவ்வளவு இது அவ்வளவு வெள்ளன வரணும், வேலை எழுக போகணும், அதெல்லாம் உங்களுக்கு
1: கஷ்டம்.
10: இனியும் சக்சஸ் ஆயிருங்கோ, எப்போதும் தைரியமாக உற்சாகத்தோட இருப்பீங்க.
1: நன்றி அம்மா.
10: நன்றி.
1: அவர் சகோதரி திருமதி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறம். வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சுவா, நலமா இருக்கீங்களா?
11: ஓ நாங்க நலமா இருக்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் சார்ந்த குரல் அன்பு என் ஆசை அண்ணாவுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் அபிராமியமாண்டோட அண்ணி பிள்ளைகளோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் என்று வாழ்த்துகிறேன்.
1: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்து. உங்களுக்கு யாரும் இந்த ஐடியா போட்டு தந்தது? இந்த ஐடியா போட்டது யாரு?
11: மீனாக்கா.
1: மீனாக்கா? ஐடியா போட்டுட்டு பாட்டு பாடிக்கிறான். அப்ப நீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்க?
11: ஓ, நாங்க சுகமா இருக்கிறோம்.
1: நன்றி. என்றும் அப்படி இருக்கும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு.
11: நானும் பரம்பரை என்று பஞ்சி என்று சொல்றேன்.
1: பரம்பரை என்று சொல்லி அதுல இருந்து பஞ்சி என்று சொல்றீங்க.
11: ஆமா.
1: நன்றி, வாழ்த்துகள்.
11: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி திருமதி சுபாசினி பத்மநாதன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
12: வணக்கம் ராஜா. உளுத்து உளுத்தாண்ட உளுத்திகளும் நிற்கிறேன்.
1: என்ன உள்ள நடக்குது உங்களுக்கு?
12: எனக்கு என்னமோ பரம்பரை கூடாது.
1: பரம்பரை ரத்தம் உடம்புல தான், அது முறுக்கேறி கிடக்குது உடம்புல தான் எழுதுகிற வாலி.
12: ஆமா.
1: அப்ப இவ்வளவு நேரம் போய் நீங்க டீ வச்சு குடிச்சிட்டு வரீங்களா?
12: நேரடியாக்கும் நீங்கள் தேக ஆரோக்கியத்தோடு என்றும் இந்த குரலோடையே எங்களோட ஒத்து போவணும் என்று நான் வணங்கும் வட்டாப்பளை அம்மன் அபராமி அம்மனை. உங்களுக்கு வட்டாப்பளை அம்மன்ல ஒரு வாலாயம் இருக்குது.
1: என்னம்மா நீங்க என்ன வட்டாப்பளை அம்மன் போயிருந்தீங்க இவ்வளவு இடத்து யாழ்ப்பாணத்தில இருந்து?
12: அது அங்க வந்து தம்பி மறி பண்ணது வட்டாப்பள கோயிலுக்கு இருக்கிறாக்கள, அதாலே கூட்டி கொண்டு போய்தான் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தான் தந்தவியல்.
1: சரியான அம்மாளாச்சி அந்த அம்மாளாச்சி புதுவி.
12: ஓ, அந்த அதெல்லாம் நான் பார்த்தேன். நான் போய் உள்ளுக்கெல்லாம் அந்த கதையும் சொன்னவை அதுல. அப்ப நான் அதுலதான் நூல் எடுத்துக்கொண்டு வந்து வச்சுதான் உங்களை கதை கொண்டு வந்து தந்தேன்.
1: கட்டினீங்க?
12: ஓ, அப்ப அவட்டவும் உங்களை காப்பாற்றி கொண்டே இருப்பார் ராஜா.
1: அம்மா வட்டாப்பளைக்கு தேர் அதுகளுக்கு எல்லாம் போறவா அடிக்கடி?
12: குறையும் இல்ல. நீங்கள
1: பஞ்சி
12: இருக்க கூடாது. பள்ளிக்கூடம் பள்ளிக்கூட கட்டாயமா பஞ்சியா இருக்க கூடாது என்று நான் சொல்றேன் ராஜா. அது வேற விளையாளம் இருக்கலாம். நான் இதை சொல்றேன்.
1: நன்றி, வாழ்த்துகள் சௌதரி.
12: நன்றி.
1: அவர் சகோதரி திருமதி நவரன் ராஜா கமலமணி அவர்கள் அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
13: வணக்கம் ராஜண்ணா. நான் ராஜன் காய்க்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க சகோதரம்?
13: நான் சோமா இருக்கிறேன். என்ன என்ன பரம்பரை இல்ல பேர் ஒன்றும் பரவ இல்லையா
1: வந்திருக்கு?
13: அண்ணாக்கும் அப்பாவுடைய அன்பு நண்பருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராஜண்ணா. உங்களுக்கு என்னென்ன சந்தோஷத்தோடையும் சோத்தோடையும் நல்ல தைரியத்தோட இருக்கணும் என்று வாழ்த்திக்கொண்டு எங்க குடும்பச்சாரமா
1: வாழ்த்திக்கொண்டேன்னா
13: பாட்டு ஒண்ணு, சின்ன பாட்டு. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க, தென் தமிழ் போல் வான்மறை போல் சிறந்து என்றும் வாழ்க. ராஜனண்ணா உங்களுக்கு தான் இந்த வாழ்த்துக்களா, உங்களுக்கு மட்டும்தான் சேருமா?
1: நன்றி சோரம் அணிந்து கொண்டு பாசமாக வாழ்க்கை உங்களுக்கு மங்கள் நிறைந்த
13: அன்பு அஞ்சு அஞ்சு அன்பு நண்பு அன்பு நேர்களுக்கும் நன்றியா.
1: நன்றி சோரம்.
13: நன்றி.
1: அவரங்கள் அன்புக்குரிய சகோதரர் பாடகர் ராஜன் அவர்கள் சுவிஸிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
14: வணக்கம்.
1: வணக்கம் பாமா. ராஜர் என்ன நிலமா இருக்கீங்களா பாமா? நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம்.
14: இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கோங்க அண்ணா. எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக அவற்றை அன்பான சகோதரங்களோடும் அன்பு மனைவி மக்கள் பிள்ளைகளோடும் என்றும் சந்தோஷமாக இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் வாழவன் கொண்டு வாழ்த்துக்கிறோம்.
1: நன்றி சகோதரி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு. உங்கள் இதே நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
14: நன்றி.
1: அவர் சகோதரி மாமா ராஜரட்னம் அவர்கள் அவர்களை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் எங்களுடைய ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
15: வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா ராணி?
15: ஆமா நான் நலமா இருக்கிறேன்.
1: உங்களை ஒருத்தரும் தள்ளி விடையில, ஒரு ஆள் வந்தது தள்ளி விடையில.
15: இல்லையே, அப்போது தர்சனோட கதைச்சு நான் அந்த உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து வாசிச்சு கொட்டு கதைச்சு கொண்டிருக்க தள்ளி விட்டுட்டேன்.
1: அப்பா
15: ஓ, அவை கொஞ்சம் என்னன்னு சொல்லி சொன்னா அவைக்கும் தெரியாது போல இருக்கு. ஆனா தர்சன் சொல்லி கொண்டிருந்த நான் இதுல நிக்கிறேன்னு சொன்னவர் போல
1: நிக்கிறீங்க.
15: அது அது நாங்களும் தானே அவசரப்படுறது, எல்லாரும் உங்களுக்கு சொல்லணும் ஆசை தானே.
1: இங்க பாருங்க, சிங்கன் கொண்டு வந்து பிபிஎன் செய்யறேன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க இருட்டு என்ன கொண்டு வந்து
15: தண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறார் போட உங்களுக்கு.
1: அது இந்த ஜூஸ் அம்மா இப்ப பெரிய வயல செய்யறாரு. கமரால வச்சு பட்டு புட பொன்னாடை போத்தி பொன்னாடைக்கு மேல சந்திர மாலை போட்டு பெரிய விளையாடி செய்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள்.
15: அப்படி என்ன, அவருக்கு முன்னாலே ஒரு பிறந்த நாள் வாழ்த்து வாசிக்கட்டுமா?
1: ஓ, உங்களுக்கு வாசிங்கள், எங்களுக்கு நிறைய கவிதை எல்லாம் கிடக்குது.
15: அகவை 70 கொண்டாடும் ஏஎஸ் ராஜா.
1: ஆ, உங்களை வந்து பிரேமா தள்ளி விட்டுட்டா. வணக்கம் பிரியமா.
16: வணக்கம் ராஜண்ணா.
1: வந்து பாருங்க, அந்த புள்ள கவிதை வாசன் தள்ளி விட்டீங்க.
16: இன்று எங்கள் ராஜாக்கு எங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட காலம் சுகமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நிகழ்வில் எடுத்து வந்த சகோதரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி. இந்த நிகழ்வை எடுத்து வந்த உங்களுக்கும் எங்கள் முயற்சிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் சகோதரம்.
16: நான் வந்து பரம்பரையிலிருந்து பஞ்சி என்று சொல்றேன்.
1: பரம்பரையிலிருந்து பஞ்சின்னு சொல்றீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
16: நன்றி, வணக்கம்.
1: அவர் பிரேமா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பிரேமாவை தொடர்ந்து அடுத்து குணநாயகி பசுபதி அவர்கள் வாட்ஸ்அப்பூடாக நிற்கிறார். வணக்கம் குணநாயகி. குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
17: ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன் ராஜா.
1: ஏங்க மேல பிடிக்க, உங்களுக்கு மேல பிடிக்க இல்லையோ?
17: என்ன பிடிக்க, மேல
1: ரெண்டு
17: மேல உங்களுக்கு வருது
1: இல்லையா? வருது இல்லையா? கஷ்டம். நான் நினைக்க வரவு இவருடைய ஒரு இங்க பாருங்க, உங்களை யாரோடைய கடவுளை என்னடாப்பா ஆக கூடி போச்சுண்டைக்கு. என்ன ஒரு ஆள் குணநாயகி கதைக்கே இல்லையா உங்களால? உங்களை வந்து எனக்கு இன்றைக்கு அவர் அவர் டிரெக்டாக வாரு, அதான் உங்களை தட்டி போய் விட்டேன். உங்களை டிரெக்டாக ஒருத்தர் நான் எடுக்க மாட்டேன். தயவு செய்து நீங்கள் டிரெக்டாக வர வேண்டாம். அவர் டிரெக்டாக வந்து அடிச்சு உங்களை தள்ளி போட்டு கதைக்கிறார். ஆரண்டே தெரியாது எனக்கு,
17: ஆரண்டு தெரியல. அத்தம் பண்ண சொல்லி போட்டு காட்டுறான். இப்படி போகுது எங்களோட நிலைமை. நான் இதுக்கு வர்றது இல்லை, அதில் சரியா நான் கஷ்டமா இருக்கேன். இதுக்கு வந்துட்டேன், இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரித்து சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய அது கேக்குதா? என்ன சொன்னேன்? அன்பான பண்பான சந்தோஷமாக என்றென்றும் நீங்க இருக்கணும், அன்பு பாசம் இருக்கணும் என்று சொல்லி கூறிக்கொண்டோ இதனை வானொலி கேட்டு வந்த ஐந்து நேயர்களுக்கும் சாந்திகளை கூறி நானும் பரம்பரையிலிருந்து வஞ்சியோட சொல்லி விடைபெறுகிறேன்.
1: குறைஞ்ச குணநாயகம் கூட விடையை எழுதியில்லை. நான் எங்களுடைய சகோதரத்தோட சகோதரம் என்ன விட சொல்றீங்க? பரம்பரையிலிருந்து பஞ்சு சொல்றீங்களா?
17: பஞ்சு சொல்றேன். பணத்தை கஷ்டப்பட்டு தெரியல.
1: ஓ,
17: சஞ்சியை சொல்லுவோம் கடினமாக்கினதண்டா என்ன பண கஷ்டம்
1: இருந்தது. ஓகே, நன்றி அம்மா.
17: ஓ, நன்றி, வணக்கம்.

0: சரியாக 5:44 நிமிடம் ஐக்கிய ராஜ்யத்தில் 4:44 நிமிடம் இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாகவே இருக்கிறோம். நீங்க
0: நலமா இருக்கிறோம், நன்றி.
1: அப்படியே என்றென்றும் இன்றைய போல ரெட்டிப்பாக நலத்தோடு இருக்க வேணும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறீங்க. நேரடியாக வாழ்த்த சந்தோஷமாயிருக்கு, இது கொடுத்து வைக்க வேணும். அப்ப நீங்க இன்று போல என்றென்றும் என்ன அபிராமி அம்மன் பிள்ளையார் துணியோடு சகல செல்வங்களும் வளங்களும் பெற்று கிடைக்க பெற்று ஆரோக்கியமாக மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக 100 ஆண்டு காலம் உண்டை பிளாட்டினவுல சந்தோஷம் என்ற சந்தோஷம் எனக்கு. அப்படியே நீங்கள் தொடர்ந்து எல்லா விழாவுகளையும் காணணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு உங்களை நான் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் அண்ணா.
0: நன்றி சோதனை, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
1: அதை இன்றைக்கு வானலகி கொண்டு வந்த மீனா மகேஸ்வரனுக்கும் பிரேமா கைலநாதன் சுவாசினி பத்மநாதன் ராதா கனகராஜா ராணி சம்மந்தரி இந்த 5 பேருக்கும் நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை கூறுகின்றேன்.
0: நன்றி சௌரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்
1: கொண்டு நானும் பரம்பரையில இருந்து இந்த பஞ்சு வந்தது இப்பவும் இருக்குதான் எல்லாருக்கும்
0: எனக்கு தெரியல. எனக்கு என்ன தெரியல?
1: ஓ, நான் கூட இந்த பள்ளி பருவத்துல வந்து இந்த பள்ளிய கூட நேரம் இருக்குல்ல, பள்ளி நேரம் வந்து நான் சொல்லுகிறேன்.
0: நன்றி சௌதரி.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் சௌதரி வதனி மோகன் அவர்கள் இணைந்துள்ளார். சொல்லுங்கள் சௌதரன், நீங்கள்.
2: வணக்கம் அன்பான உறவுகளே, நிலைய கலையகத்தில் இருந்து உங்கள் விபி. நானும் பரம்பரை என்று பஞ்சி என்றதை இயர்ஜான் கோபி மாதிரி கூறிக்கொண்டு வா நிலைகளிலே என்று முழுவெண்மதியாக தவிடும் ஐரோப்பாவின் 24 மணி நேர தமிழ் வானொலியின் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அன்பு அன்னர் திரு அரசட்னம் ஸ்ரீஸ்கந்தராஜ் அவர்களுக்கு 70வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் சீரும் சிறப்புடனும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவனர வாழ்த்தி என்னால் முடிந்த சிறிய பொன்னாடையும் சந்தன மாலையும் அணிவித்து அவரது ஆசியுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சௌரம், உங்களுடைய அன்பான அன்புக்கு எனது இதய நிறைந்த நன்றிகள். அப்படி ஒரு பாசத்தோடு நீங்கள் அங்கிருந்து ஓடி வந்து இந்த சேவையை செய்கின்றதில் உங்களுக்கு ஒரு ஆசை நிறைய நிறைய இருக்கிறது. அந்த வகையில் அந்த ஆசையை நிறைவேற்றி என்னை மகிழ்வித்திருக்கிறீர்கள். நன்றி சௌரம். ராணி சம்பந்தர் சொல்லுங்கள். ராணி
3: வணக்கம். வணக்கம் ராஜானா. கடைசியில் நான் கதைச்சது வேற இல்லையே உங்களுக்கு?
0: இல்லை இல்லை, யாரோ வந்து உங்களை எழுப்பி விட்டுட்டார்கள்.
3: பரம்பரையிலிருந்து பதட்டம் அல்லது பயம் என்று சொல்றேன்.
0: பரம்பரையிலிருந்து
3: பயம், பயமும் பதட்டமும் இருக்கும். என்ன சொல்லி சொன்னா, எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடம் போக முதல் அந்த கட்டாயம் பயமா இருக்கும். ஆசிரியர் இப்ப புது ஆக்கள் தானே, அவ எல்லாரும் நிச்சயமா ஒரு பயம், பயக்குணம் இருக்கும். பயம்.
0: நன்றி அம்மா.
3: நன்றி
0: சௌதரி அவருக்கும் எனது இதயபூர்வ நன்றி. அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்க?
0: வணக்கம் சொல்றோம், நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
4: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு என்று 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜா அன்னைக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் தேக ஆரோக்கியத்தோட இன்னும் 30 வருஷம் கூட வாழ வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த இந்து பெண்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி சௌதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். விட என்னம்மா?
4: விட பரம்பரையில இருந்து நானும் பஞ்சு என்று சொல்றேன்.
0: நன்றி சௌதரி.
4: நன்றி வணக்கம்.
0: அவர் சரோ அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சரோவை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம் தேவி.
5: நான்
0: மறக்கல
5: ராஜாண்ணாவுடன் ஆரோக்கியத்தோடும் அம்மி ராணி ராணி அண்ணி
1: பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சிட்ட பிள்ளைகள், கொப்பட்டம் பிள்ளைகள், சோரங்கள், எங்களின் அன்பு திஜாட்டி உறவுகள் அனைவரோடும் சந்தோஷமாக நூறாண்டை நடந்து வாழ வேணும் என்று நான் வணங்கும் அபிராமி அம்மாவை நாமலாட்சியை வேண்டிக் கொண்டு இந்த வானொலிக்கு எடுத்துட்டு வந்த அஞ்சு சோரிகளுக்கும் நன்றிகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுறோம். ஜன்னா, நானும் பரம்பரையிலிருந்து தஞ்சி என்று சொல்றேன்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம் அண்ணா.
0: நன்றி. எமது அன்பு உறவுகள் எனக்காக எழுதி அனுப்பிய கவிதையே தருகின்றேன். அன்பு உறவுகளை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள். அதில் பொறுமையாக இருக்கின்றவர் வைபரோடாக ஜெயந்திமாலா அவர்கள். வணக்கம் ஜெயந்தி.
5: வணக்கம் சார். நான் ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: நலமா இருக்கிறீங்களா? நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி.
5: நீங்களும் உற்சாகமாக நலமாக இருக்கவனும் என்று வேண்டிக் கொண்டு இன்று ராஜானனுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் பணப்பரில் இருந்து பஞ்சியல் சொல்றேன்.
0: நன்றி சோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்துள்ள அன்புறவு, வணக்கம். வணக்கம் தேவன். வணக்கம். நீங்கள்
6: வணக்கம். திருமதி நவுலேஸ்வரர்.
0: திருமதி தவமலர், நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கும். நீங்களும் அபிராமி அம்மாவின் அது கிடைச்சதெல்லாம் உங்கள் பிறந்த நாளுக்கும் அம்மாவின் திருநாளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. இன்றைக்கு அம்மாவின் கொடியேற்ற நாளில் சிறப்பாக நடைபெற்றது. அதுபோல உங்களோட ஆசீர்வாதங்களும் அம்மாவுக்கு நிறைய இருக்கும். ஆனபடியா உடல் ஆரோக்கியத்தோட உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி அதை எடுத்து வந்த ஐந்து உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ராஜா அண்ணா.
0: நன்றியும் அணிந்து கொண்டு பாசமாக என்னை வாழ்த்திய உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள் சகோதரி.
6: நன்றி, வணக்கம்.
0: சரி, அன்பு உறவுகளை எனக்காக கவிதை மலையை தந்திருக்கும் அன்பு உறவையினுடைய கவிதையை கேட்போம்.
7: டிஆர்டி தமிழ் முதன்மை செய்திகள். முதன்மை செய்தி

காட்டளையின் காவியமே, கம்பீர குரலின் பேரரசரே, காற்றலையில் தேன் கலந்து செவிகளுக்கு விருந்தளித்தீர்கள். மாற்றமில்லா உங்கள் குரலால் நேயர்களின் மனங்களை வென்றெடுத்தீர்கள். 70 அகவையில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் எழில் கொஞ்சம் தமிழ் மகனே, இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 29 ஆண்டுகள் எமது வானொலியின் மூச்சாகி, இன்பமோடு இல்லங்கள் தோறும் ஒலித்த பெறும் பேச்சாகி, செய்திகளும் பொழுதுபோக்கும் உங்கள் குரலில் தமிழ்ந்து வர திசையெங்கும் காத்திருந்தோம். உங்கள் தமிழை பருகிடவே தலைமுறை பல கடந்தும் உங்கள் நாவன்மை குறையவில்லை. தங்க குரலிலே உங்களுக்கு நிகராக இங்கு யாரும் இல்லை. மைக்கின் முன்னே நீங்கள் அமர்ந்து பேசும் அந்த கம்பீரம் எங்கள் வானொலிக்கு என்றும் அழியாத பேராதாரம். இன்பங்கள் பல கண்டு இன்னும் 100 வாழ வேண்டும். இளமை ததும்பும் குரலோடு எங்களை ஆள வேண்டும். விழாக்கோலம் பூணுகிறோம் உங்கள் 70 வயதினிலே. வியந்து வாழ்த்துகிறோம் எமது வானொலி குடும்பத்தினிலே. வார்த்தைகளின் நயத்தாலே எங்களை கட்டி போட்டீர்கள். வானொலி வரலாற்றில் உங்கள் பெயரை ஆழமாக நட்டீர்கள். உங்கள் வழிகாட்டுதல் எங்களின் நாளைய ஒளிவிளக்கு, நீடுழி வாழ்கவே என வாழ்த்துவதே எங்களின் இலக்கு. எமது வானொலி குடும்பத்தின் சார்பில் மதிப்புக்குரிய மூத்த அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த 70 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காற்றலையின் காவியமே, கம்பீர குரலின் பேரரசரே, காற்றலையில் தேன் கலந்து செவிகளுக்கு விருந்தளித்தீர்கள். மாற்றமில்லா உங்கள் குரலால் நேயர்களின் மனங்களை வென்றெடுத்தீர்கள். 70 அகவையினில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் எழில் கொஞ்சம் தமிழ் மகனே, இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 29 ஆண்டுகள் எமது வானொலியின் மூச்சாகி, இன்பமொடு இல்லங்கள் தோறும் ஒலித்த பெறும் பேச்சாகி, செய்திகளும் பொழுதுபோக்கும் உங்கள் குரலில் தமிழ்ந்து வர திசையெங்கும் காத்திருந்தோம். உங்கள் தமிழை பருகிடவே தலைமுறை பல கடந்தும் உங்கள் நாவன்மை குறையவில்லை. தங்க குரலிலே உங்களுக்கு நிகராக இங்கு யாரும் இல்லை. மைக்கின் முன்னே நீங்கள் அமர்ந்து பேசும் அந்த கம்பீரம் எங்கள் வானொலிக்கு என்றும் அழியாத பேராதாரம். இன்பங்கள் பல கண்டு இன்னும் 100 வாழ வேண்டும். இளமை ததும்பும் குரலோடு எங்களை ஆள வேண்டும். விழாக்கோலம் பூணுகிறோம் உங்கள் 70 வயதினிலே. வியந்து வாழ்த்துகிறோம் எமது வானொலி குடும்பத்தினிலே. வார்த்தைகளின் நயத்தாலே எங்களை கட்டி போட்டீர்கள். வானொலி வரலாற்றில் உங்கள் பெயரை ஆழமாக நட்டீர்கள். உங்கள் வழிகாட்டுதல் எங்களின் நாளைய ஒளி விளக்கு, நீடூழி வாழவே என வாழ்த்துவதே எங்களின் இலக்கு. எமது வானொலி குடும்பத்தின் சார்பில் மதிப்புக்குரிய மூத்த அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த 70 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரு அவர்கள்.

0: இந்த கவிதையை எழுதியிருக்கின்றார் எங்களுடைய அன்பு சக அறிவிப்பாளர் திருமதி திரு அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகள். அவரை தொடர்ந்து எங்களுடைய அன்பு
1: சகோதரியாவது அகவே வாழ்த்துக்கள்.
0: பாரதி அவர்கள் இயற்றிய கவிதையை கேட்போம்.
1: எழுபதாவது அகவை வாழ்த்துக்கள். அகதி மண்ணிலிருந்து அமுத குரல் ஒன்று அருமை தமிழெடுத்து அழகு மலர் தொடுத்து 30 ஆண்டுகளாய் முதுகெலும்பாய் நீதானே கதிரோனை எழுப்புகின்ற காந்தவர் குரலோனே காலையை பூந்தன்றில் ஆக்கும் வேலனை மகன் நீயோ தனியோ குளிரோ மழையோ வெயிலோ பணிக்கென விரைந்திட மணித்துளி வியந்திடம் வசிகர குரலோடு வானலை எல்லாம் தமிழ் பூக்களை சொரிந்து எம் நாட்களை எல்லாம் நந்தவனம் ஆக்கிடும் ராஜா அண்ணா கலகலப்பான கதை கம்பீரமான குரல் கைதிரல் நுனியில் திரைப்பாடல்கள் நடமிட அன்பினை கொட்டி அழைக்கும் வணக்கத்தில் அகமெல்லாம் குளிர வைக்கும் அற்புதம் தனி அழகு தமிழொலி தந்த ஸ்ரீஸ்கந்த ராஜா தரணியில் என்றும் புகழுடன் வாழ்க ராணியின் ராஜாவாய் மகளுடனே கலைவாணி சிறந்தொட்ட தமிழ் மகனே தமிழோடு கலையோடு 100 ஆண்டு வாழிய அகதி மண்ணில் இருந்து அமுத குரல் ஒன்று அருமை தமிழ் எடுத்து அழகு மலர் தொடுத்து 30 ஆண்டுகளாய் முதுகெலும்பாய் நீதானே கதிரோனை எழுப்புகின்ற காந்தவர் குரலோனே காடையை பூந்தன்றலாக்கும் வேலனை மகன் நீயோ தனியோ குளிரோ மழையோ வெயிலோ படிக்கென விரைந்திட மணித்துளி வியந்திடம் வசிகர குரலோடு வானலை எல்லாம் தமிழ் பூக்களை சொரிந்து எம் நாட்களை எல்லாம் நந்தவனம் ஆக்கிடும் ராஜா அண்ணா கலகலப்பான கதை கம்பீரமான குரல் கைதிரல் நுனியில் திரைப்பட பாடல்கள் நடமிட அன்பினை கொட்டி அழைக்கும் வணக்கத்தில் அகமெல்லாம் குளிர வைக்கும் அற்புதம் தனி அழகு தமிழொலி தந்த ஸ்ரீஸ்கந்த ராஜா தரணியில் என்றும் புகழுடன் வாழ்க ராணியின் ராஜாவாய் மகள்வுடனே கலைவாணி சிரந்தொட்ட தமிழ் மகனே தமிழோடு கலையோடு 100 ஆண்டு வாழிய அன்புடன் தியாட்டி நேயர்கள் அவர்கள் சார்பில் கவிதை பாரதி அவர்கள்.
0: கவிதை மலையை பொழிந்தார் தர்சன் அவர்கள். பாரதி அவர்களுடைய கவிதை. அவரை தொடர்ந்து எமது வேலுனையோர் அன்புக்குரிய ரஜினி ஆண்டன் அவர்கள் எழுதிய கவிதை ஒன்று.
2: வணக்கம். காந்த குரலோனுக்கு அகவை வாழ்த்துக்கள். காந்த குரலோனுக்கு அகவை வாழ்த்துக்கள். தமிழொலியின் தலைமகனுக்கு தண்ணீரில்லா காந்த குரலோனுக்கு தனித்துவமான அகவை நல்வாழ்த்துக்கள். தமிழொலியின் தலைமகனுக்கு தண்ணீரில்லா காந்த குரலோனுக்கு தனித்துவமான அகவை நல்வாழ்த்துக்கள். அர்ப்பணிப்பான சேவைக்கும் அன்னை தமிழின் வளர்ச்சிக்கும் அயராது சேவையாற்றும் தமிழ் ஒலிக்கும் அர்ப்பணிப்பான சேவைக்கும் அன்னை தமிழின் வளர்ச்சிக்கும் அயராது சேவையாற்றும் தமிழ் ஒலிக்கும் 30 ஆண்டுகளாய் முனைப்போடு தமிழ் அலையோடு நிறைவாக சேவையாற்றும் தலைமகனுக்கு 30 ஆண்டுகளாய் முனைப்போடு தமிழ் அலையோடு நிறைவாக சேவையாற்றும் தலைமகனுக்கு பிளாட்டின விழாவினை காணும் காந்த குரலோனுக்கு நல்வாழ்த்துக்கள். பிளாட்டின விழாவினை காணும் காந்த குரலோனுக்கு நல்வாழ்த்துக்கள். ஊரவன் என் உறவு காரணவன் காந்த குரலால் உள்ளங்களை கட்டி போட்டவன் ஊரவன் என் உறவு காரணவன் காந்த குரலால் உள்ளங்களை கட்டி போட்டவன் தமிழையும் தமிழ் ஒலியையும் தன் மூச்சாய் கொண்டு தமிழையும் தமிழ் ஒலியையும் தன் மூச்சாய் கொண்டு தன்னிகரில்லா சேவையாற்றும் தமிழ் மகனே வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர் தன்னிகரில்லா சேவையாற்றும் தமிழ் மகனே வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர் உம் குரலுக்கு வயதில்லை கம்பீர தமிழ் பேச்சுக்கு நிகரில்லை உம் குரலுக்கு வயதில்லை கம்பீர தமிழ் பேச்சுக்கு நிகரில்லை இளமை துடிப்புடன் என்று மொழிக்கும் உம் குரல் இமயம் வரை எட்டட்டும் இளமை துடிப்புடன் என்று மொழிக்கும் உம் குரல் இமயம் வரை எட்டட்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று 100 ஆண்டு காலம் ஒலிக்கட்டும் உம் குரல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று 100 ஆண்டு காலம் ஒலிக்கட்டும் உம் குரல் உலகத்தமிழர் நெஞ்சங்களில் உம்நாமம் நிலைக்கட்டும். உலகத்தமிழர் நெஞ்சங்களில் உம்நாமம் நிலைக்கட்டும். வாழ்வு என்றும் நலமாக வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர். வாழ்வு என்றும் நலமாக வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர். வாழ்க பல்லாண்டு வளமோடு நீவிர். நன்றி, வணக்கம்.
0: சகோதரி ரஜினி அண்டன் முப்பெரும் தேவிகள் எங்களுக்காக எனக்காக எழுதிய கவிதையை மலையையும் கேட்டீர்கள். இந்த நேரத்தில் இரண்டு அன்பு உறவு காத்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. ஜென்மன்
0: உதயன் அவர்கள், நல்லமா இருக்கீங்களா உதயன்?
3: ராஜா, நல்ல சோமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
0: ஓ, நல்ல நல்ல நல்ல நன்றாக இருக்கின்றோம். நன்றி.
3: எல்லா இடம் அதிர்வா இருக்குது.
0: அதிர்வு
3: கலக்கல இருக்குது.
0: எல்லா இடமும் என்ன?
3: அன்போடு
0: பாசத்தோடு எல்லாரும் செய்கின்ற அரவணைப்பும் அன்பும் தான். சுபாசினி பத்மநாதன், மீனா மகேஸ்வரன், ராணி சம்பந்தர், பிரேம கைலாநாதன்,
3: அனைவருக்கும் நன்றி. நன்றி. உங்கள் நீங்கள் நோய் நொடியின்றி மையகம் உள்ளவரை வாழ நாங்களும் எங்கள் குடும்பத்தார்வாக மரபார வாழ்த்துகிறோம்.
0: ராதா கனகராஜன், ஐம்பெருந்தேவிகள் இங்கால முப்பெருந்தேவிகளினுடைய கவிதை மலை அப்படி என்ன என்ன பிரட்டல் அடி அப்படியே இருந்த அதிர் உள்ளம் உள்ளம் உவகை உள்ளது.
3: இந்த சந்தோஷம் உங்களை இன்னும் 300 ஆண்டு வாழ வைக்கும்.
0: நன்றி நன்றி நன்றி சார்.
3: நன்றி. என்ன
0: என்ன விட சொல்ல போறீங்க? நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. நான் சற்புணம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 70 அகவையில் கால் வைத்து இருக்கும் அன்பு ராஜாவுக்கு எனது குடும்பம் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நிறைசெல்வமாக மனைவி மக்கள் பேர பிள்ளைகள் கண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துறேன்.
0: நன்றி சகோதரன். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
4: நன்றி நன்றி நன்றி.
0: அதை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபர் ஊடாக அணிந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய அவரை தட்டி போட்டு வந்திருக்கின்றார். ரெண்டு பேருக்கும் பலன் இல்லை என்றுதான் நினைக்கின்றேன். சரி, அன்புகளை இந்திரனுக்கு இடம்பெற்று உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதய உரிம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வந்த எமது அன்பு சகோதரிகள் ஐவருக்கும் எனது இதய உரிம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்து இந்திரன் அவர்கள் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குவார். தயவுசெய்து இந்திரனோடு நீங்கள் வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்ற உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி.
5: பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா? இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com.
6: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
7: வாழ்வை வசந்தம் வந்து
6: நிகழம் பராபதி. ஆறாவது ஆண்டு ஆடி திங்கள் ஏழாம் நாள் 23 ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டைசூழ வீதியுலாபர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாபம், 1 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாபம், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாபம், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூட்டி லவ்சான் 0541-79-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வணக்கம் அன்பு உறவுகளே, இப்பொழுது நேரம் சரியாக 6:07. இன்றைய தினம் 23/7/2026 பிறந்த நாள் வாழ்த்து யாருக்கு? எங்களை பொறுத்தவரை அவர் எங்களுக்கு ஒரு குருவென்றே சொல்லிவிடலாம். தாயகத்தில் வேனனை மேற்கே சேர்ந்தவரும் பிரான்சில் வசிக்கும் திரு அரசரத்னம் ஸ்ரீஸ்கந்த ராஜா எஸ் ராஜா அவர்கள் டிஆர்டி தமிழொலியின் மூச்சாக விளங்கும் அறிவிப்பாளர் இன்று வியாழக்கிழமை தனது பிறந்த நாளை அன்பு மனைவி புவிராணி, அன்பு பிள்ளைகள் ஸ்ரீ சங்கரி, ஸ்ரீ ஜனகன், அன்பு அண்ணன் குடும்பத்தினர் நோர்வேயில் வசிக்கும் அன்பு தங்கை சித்ரா பவன் குடும்பம், பிரான்சில் வசிக்கும் அன்பு தம்பி கார்த்தி குடும்பம் மற்றும் மச்சான்மார் மச்சாள்மார் பிராமக்கள் பெருமக்கள் பேரப்பிள்ளைகள் உற்றார்களும் நண்பர்கள் அனைவரும் இணைந்து அபிராமி அம்மன் அருளோடு தேக ஆரோக்கியத்திடனும் சிரஞ்சீவியாக பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று வாழ்த்துகின்றார்கள். உறவலாக்கிய சுபாஷினி பத்மநாதன் குடும்பம், மீனா மகேஸ்வரன் குடும்பம், பிரேமா கைலாந்தனன் குடும்பம், ராதா கனகராஜா குடும்பம் இன்றைய நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்திருந்தார்கள். அதைவிட சுபாஷினி பத்மநாதன், மீனா மகேஸ்வரன், ராணி சம்பந்தர், பிரேமா கைலாயநாதன், ராதா கனகரன், மிதிஷன் போன்றோர் ஸ்பான்சராக எடுத்து வந்திருந்தார்கள். இன்றைய நிகழ்வும் நிச்சயமாக அவருக்குரிய நிகழ்வாக இடம்பெறுகின்றது. எனவே வாழ்த்துக்களோடு நீங்கள் வரலாம். ஊடகப்பணியில் அயராது உழைத்த பெருமகன், ஊடகப்பணியில் அயராது உழைத்த பெருமகன், காந்த குரலால் காற்றோடு கலந்து வீடுகளில் ஓர் உறவான கலைஞன், தமிழொலியில் தன்னை இணைத்து தாய் போல மற்றவர்களையும் இணைத்த பெருமகன். டிஆர்டி என்பதே இவரது மந்திர சொல்லாகும். 70 வயதில் கால் பதித்தாலும் ஓய்ந்து போகாத பெருமகனுக்கு எங்கள் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். வேலன மண்ணிலே பிறந்து பிரான்சிலே அறிவிப்பாளனாகி காலை பூந்தன்றல் தொடங்கி ஏர்மனிய நேரம் வரை கட்டைச்சோறும் கட்டி வந்து இந்த கட்டிடத்துக்குள் தன் குரலால் உங்களோடு பேசும் பெரும் கலைஞன். கலையகமே இவர் வீடாகும். ராஜா ராஜாதான். உறவில்லா உறவுகளை உறவாக்கிய அண்ணனுக்கு உள்ளத்திலிருந்து ஓர் வாழ்த்து மலை. நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், நலமோடு வாழ வேண்டும். நீங்கள் வாழும் காலம் நாங்களும் வாழ்வதே பெருமை என்று கூறுவோம். நாம் எல்லாம் உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வாழ்க பல்லாண்டு காலம். எங்கள் அன்புக்குரிய மூத்த அறிவிப்பாளர், ஒரு வானொலியின் அறிவிப்பாளராக கடமை புரிவதென்பது நிச்சயமாக இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக நிற்பதென்பதற்கு மிகுந்த ஒரு பொறுமையும் மிகுந்த ஒரு ஆர்வமும் இருக்க வேண்டும். தன்னிகரற்ற அவருடைய சேவைக்கு நாம் கவிதை மலைகளால் இங்கே தூவி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் கவிதைகளையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வந்து உங்களுடைய கவிதைகளை இன்று தரலாம். அன்பானவர்களே, எல்லோருமே இருக்கின்ற போது வாழும் பொழுதே ஒருவரை வாழ்த்திவிட வேண்டும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். சரி, அந்த வகையிலே நாடகம் இடம்பெறுகிறது. அதனை தொடர்ந்து வளமையான தொலைபேசி ரக்கம் 0148-32-15-40, 0033-9-51-48-47-71, வைபர் இலக்கம் 0033-6-50-7-74-27. பார்ப்போம் யார் வந்திருக்கிறேன். வணக்கம். ஓடிவிட்டார். சரி.

0: அடுத்தாள் வணக்கம்.
1: வணக்கம் இந்திரண்ணா.
0: நாடகத்துக்காக வந்திருப்பினும் சரி பரவாயில்லை, சொல்லுங்கள் ஐயா.
1: நன்றி நன்றி. இன்று முதல் 70வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கும் எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மூத்த அறிவிப்பாளர் அண்ணன் ராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து. இவர் இன்று போல் என்றும் சகல சுபாக்கியம் பெற்று மனைவி பிள்ளைகளுடன் நீண்ட ஆயுளுடன் தேக ஆரோக்கியத்துடனும் நீடுழி காலம் நான் வணங்கும் அன்னை அபிராமியும் ஆசியும் அருளும் வேண்டி அவரை வாழ்த்தி கொண்டு நாம் தரும் கவிதை. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மக்கள் மனங்களை வென்று இன்று வரை வானலையின் தன் குரல் வளத்தால் ஊடறுத்து சாதனை நிகழ்த்தும் அறிவிப்பாளன் ஏஎஸ் ராஜா அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நேசிக்கும் பண்பும் ஆர்வமுள்ளோரை வளர்த்துவிடும் தன்மையும் ஆச்சரியங்களை நிகழ்த்தும் டிஆர்டியின் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை அயராது உழைக்கும் அண்ணனுக்கு வாழ்த்து கூறுவது வரமாகும். வாழ்த்துவோம் வாரே. காத்தலையில் நித்தமும் கடம் கோர்த்து நேர்களின் தாகம் தீர்க்கும் குடலின் சொந்த காரனுக்கு இறைவரமாய் நீண்ட ஆயுளோடு அனைத்து வளங்களும் சேர்த்து வாழ வாழ வாழ்த்தி மகிழ்கின்றேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி வணக்கம்.
0: அது எங்கள் அன்புக்குரிய ராஜலிங்க அண்ணா அவர்கள் எங்கள் அன்பு பெருமகனை வாழ்த்தியிருந்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றி. வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளலாம் அன்பானவர்களே. சரி, பைபரோடாக நீண்ட நேரமாக இருக்கிற வணக்கம்.
2: வணக்கம் மாமா.
0: வணக்கம். யாரம்மா?
2: நான் ஆர்த்திகன்.
0: ஆர்த்திகன், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமா தான் இருக்கிறோம். சரி, என்ன கவிதை சொல்ல போறீங்களா?
2: வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு.

0: நன்றி ஐயா, நன்றி அடி, நன்றி ராசா. நேரம் 6:15, இது டிஆர்டி தமிழொலியின் வாழ்த்து நிகழ்வாக வருகிறது. சரி, யார் வந்திருக்கிறது பார்ப்போம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். எங்கடையாடுவது
0: நல்லது, சுகமா இருக்கிறீங்களோ?
1: ஓ, நலமாக
0: நல்லது, நல்லது, சந்தோஷம், மகிழ்ச்சி. என்ன அண்டை நாடகம் தானே? சரி, எத்தனையாவது
1: இருக்கிற நேரம் பிடிச்சிடும்.
0: பிடிங்க பிடிங்க, விட்றாங்க.
1: முதல்ல எங்கட ராஜா அண்ணாக்கு 70வது பிறந்த நாளை கொண்டாடிக்கின்றிருக்கோம். எங்கள் அன்பான ராஜா அண்ணா என்று அழைக்கப்படுபவர் 30 ஆண்டுகள் சலிப்பின்றி இனிந்து எந்த நிகழ்வையும் சிரித்தபடியே செய்து கொண்டு வாழ்வாக நகர்த்தி செல்லும் ஒரு என்ன சொல்வது வானொலி பிரியர் என்று சொல்லுவோமே. வரை அப்படிப்பட்ட ராஜாண்ணா நீண்ட ஆயுளோட நிறை செல்லும் அத்தைசரியம் சகல சௌபாக்கியங்களோடு 16 பேர் பெருவாழ்வு வாழணும். மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளை, பூட்டப்பிள்ளை, கொள்ளு பிள்ளைகளான வரை அவர் வாழ வேண்டும் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் நல்லாசி வந்தி வாழ்த்துவதோடு அவர் இந்த நிகழ்வை எடுத்து வானொலிக்கு எடுத்து வந்த சுபாஷினி, பத்மநாதன், மீனா மகேஸ்வரன், ராணி சம்பந்தன், பாம் பிரேமா, கலி கைலாயநாதன், ராதா கனகராஜா எல்லோருக்கும் நன்றி கூறி கொண்டு அம்மா வந்திருக்கிறாட்டு பார்ப்போம். இந்திரன்,
0: வணக்கம். அம்மா.
2: வணக்கம் அண்ணா. இருக்கிற அறிவிப்பாளர் அவர் வந்து ஒரு நாளும் காலமையில இல்லண்டப்பா போய் காலமே தொடங்கினா ஒரு பின்னேறம் வரையும் அவர் அப்படியே நின்று ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறாரப்பா. ஒவ்வொரு நீங்களும் தான் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு நடுவே பூவாளம் பாடிக்கொண்டிருக்கிறோம். தாங்க ரேடியோக்கு போவோம், தாங்க ரேடியோக்கு போவோம் என்ற எந்த வாரீங்க எழும்புறீங்க, இப்படியே இருக்கிறீங்கள். எப்போதும் சொன்ன சிச்சிதான் தம்பி பிள்ளைமாய் கட்டி கொண்டிருக்கிறீ என்று பேசிக்கொண்டிருப்பீங்க.
0: ஜெயக்குமார் அண்ணாவை கூப்பிட்டது வந்து எனக்கு டக்குன்னு இதா
2: கடைசி நேரம் அண்ணா அவர் ராஜா அண்ணிட்ட போக சொன்னவர், என்ன போய் சொல்ல சொன்னவர், அவர் அது வந்து கடைசியா கேட்டவர் போக முதல் திங்கட்கிழமை போற ஹாஸ்பிட்டலுக்கு ஞாயிற்றுக்கிழமை கதைக்க கேட்டவன். நானும் இப்படி நடக்கும் என்று தெரியாதானே, நானும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டை தானே இருப்பாருன்னுட்டு நான் விட்டுட்டேன். அந்த கவலை எனக்கு இன்றைக்கு மனசுல இருக்குதானா.
0: நன்றி அம்மா.
2: நன்றி, நன்றி.
0: ஆமா, எங்களுடைய யோகேஸ்வரி அம்மா பறந்து வாங்க வாப்பம் இடத்துக்கு. வணக்கம்.
3: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம். லாலா ரவி அவர்கள் நலமா இருக்கிறீர்களோ?
3: நாங்கள்
0: நலமாக இருப்பாரு, அவர் வந்தாதான் நாடகம். சரி, நலமா இருக்கீங்களோ சொல்லுங்களம்மா.
3: நாங்கள் நலமாக இருக்கிறோம் இந்திரன், நீங்கள் எப்படி?
0: ஓ, நலமா இருக்கிறோம் அம்மா, தாயே.
3: நன்றி, நன்றி. முதலில் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ராஜா அண்ணாவை எங்கள் குடும்பத்தின் சேர்ப்பு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்தி அவர் நீண்ட ஆயுள், நிறைந்த தேக ஆரோக்கியம், நிறைந்த அறிவு, நிறைந்த அழகு, நிறைந்த ஐஸ்வர்யம், நிறைந்த அன்பு, நிறைந்த அருள், நிறைந்த எல்லாம் நிறைவாக பெற்று நிறைவாக வாழ நீடோடி காலம், இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் சிரஞ்சீவியாக வாழ வாழ்த்தி கொண்டு வாழ்நிக்கு எடுத்து வந்த பிரேமா கைலாயநாதன், ராதா கனகராஜா, மீனா மகேஸ்வரன், ராணி சம்பந்தன், சுபாஷினி பத்மநாதன் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து மட்டும்தான்
0: வாழ்த்து மட்டும்தான் வாழ்த்து மட்டும்தான் நன்றி அம்மா நன்றி. சரி எங்களுடைய யோகேஸ்வரி அம்மா அந்த லைனுக்கு வந்துருங்கள். சரி இங்க வைபர் ஊடாக ராணி சம்பந்தர் வணக்கம் அம்மா.
4: வணக்கம் இந்திரன் நலமா இருக்கு.
0: ஓம் நலமா இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி?
4: நானும் நிலமா இருக்கிறேன் நன்றி. என்னடா முதல்ல மன்னிக்கணும், நீங்க நாடகங்கன்னு சொல்லிட்டீங்க.
0: இல்ல இல்லப்பா இல்ல, நான் வந்துட்டா ஒண்ணு செய்ய,
4: நானும் வந்துட்டேன்.
0: ஒற்று பிரஜை வந்தா ஒண்ணு செய்யல அது என்னம்மா?
4: அதான் நான் யோசிச்சா நான் விரையில் ஆக்கமண்டிட்டு தான் வந்துட்டேன். நான் கெதியில விட
0: இல்ல இல்ல
4: சொல்லி சொன்னா, இன்று பிறந்த நாள் காணும் ராஜா அண்ணாவுக்காக ஒரு கவிதை உண்டு. அவர் வந்து பிறந்த நாள் வாழ்த்து கவிதை உண்டு. அவர் வாசிக்கும் பொழுது அங்கு வாட்ஸ்அப்பில் எல்லோரும் வந்து தடை செய்தாலே அவருக்கு சரியான முறையில் அது போய் சேரையில் நினைக்கிறேன். அதனால திரும்ப வாசிக்கின்றேன். அகவை 70 கொண்டாடும் ஏஎஸ் ராஜா அண்ணா பிறந்த நாள் வாழ்த்து. அகவை 70 கொண்டாடும் ஏஎஸ் ராஜா அண்ணாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. அகவை 70 கொண்டாட தகவை தந்து உகவை அளிக்கும் சிம்ம குரலோன் ஏஎஸ் ராஜா அண்ணாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். காற்றலையின் காவிய நாயகனே, டிஆர்டி தமிழொலியின் சொந்தக்காரனே, மனிதநேய மாண்புடன் உரிமையோடு பழகும் பாசத்தின் நேசத்துக்குரியவரே, தமிழ்மொழி சரளமாக தரமாக பேசி உரையாடும் உறவுகள் மனதில் நீங்க இடம் பிடித்த மூத்த அறிவிப்பலனான காந்தக்குரலோனே, தனக்கே உரித்தான பாணியில் தரணியில் பவனிட தாயின் நண்பாக சகோதர உறவில் கனிவாக நண்பனாக உரிமையுடன் பழகும் உத்தம உன்னதரே, இன்று போல் என்றென்றும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை மறந்து அரவணைத்து இதே புன்னகையுடன் மகிழ்வுடன் சிரஞ்சீவியாக நோயின்றி நலமாக தனது குடும்ப உறவுகள் டிஆர்டி நேயர்கள் நண்பர்கள் அனைவருடன் நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம். நன்றி வணக்கம் இந்திரன்.
0: நன்றி அம்மா நன்றி. ராணி சம்பந்தர் அவர்கள் வாழ்த்தியிருந்தார். இப்பொழுது யார் வந்திருக்கிறது? வணக்கம்
5: வணக்கம் இந்திரன், லண்டன்ல பார்த்திபன்.
0: பார்த்திபன் சொல்லுங்க.
5: நாங்கள்
0: நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருங்க. சந்தோஷம்
5: சந்தோஷம். தொடர்ந்து 70 அகவை கொண்டாடும் ராஜா அண்ணனுக்கு குடும்ப சார்பை இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தொடர் நோக்கு நோடி ஒன்றும் இல்லாமல் அவர் இருக்கும் காலத்தில் நாங்களும் இருக்கின்ற முதல் முறை சொல்லி அதையும் நான் சொல்லிக்கொண்டு அவர் ரெண்டும் நோய் நொடி இல்லாம 100 காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். அவர் கைத்தொலைபேசி கெடுத்து எடுக்கல 15 வந்தேன்.
0: சரி
5: நன்றி வாழ்த்து.
0: நன்றி அப்பா. நன்றி ராசா. அது அவனுடைய வாழ்த்தலிகளும் வந்தது. பாப்பம் இதுல அம்மாங்களை காத்திருக்கிற யார்? வணக்கம் வணக்கம்
6: வணக்கம் இந்திரன் அவர்களே. நான் திருமதி பாக்கினாங்க.
0: பாக்கினாங்க அம்மா, நலமா இருக்கிறீங்களோ?
6: ஓம் இந்திரன், நாங்க நிலமா இருக்கோம், நீங்கள் நிலமா இருக்க எல்லாம் உறவினை பிரார்த்தித்துக் கொண்டு பிறந்த நாள் காணும் உங்கள் செல்ல குரல் ராஜா அவர்களுக்கு நிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வெறும் வீடுபொழி காலம் நோயும்பம் இல்லாமல் இருந்தாயின் செல்வத்தோடு மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் கண்டு வாழவன் ஒன்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் இந்திரன்.
0: சொல்லுங்கம்மா.
6: கேட்கலையா?
0: நீங்க சொல்லுங்க.
6: நவ செல்வத்தோட வாழவன் வந்து வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி அம்மா நன்றி நன்றி நன்றி. ஆம், இதுதான் ஒரு மனிதன் சேர்த்த என்ன சேர்த்தையாய் என்று கேட்டால் இதுதான். இருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற வாழ்த்தொலிகளும் இந்த ஆனந்தங்களும் தான் ஒருவர் சேர்க்கின்ற சொத்து. வந்திருப்பவர் வணக்கம். வேற பார்த்துக்கொண்டு நிக்கிறேன். எங்க போட்டா போட்டா
6: நீங்கள் வருகிறார்கள். அப்ப நானும் எழுந்தோட்டான்.
0: சரி சுகமா இருக்கிறீங்களோ?
6: நாங்கள் சுகமா இருக்கிறோம். நீங்க சுகமா இருக்கிறீங்களா?
0: ஓ நாங்கள் சுகமா இருக்கோம் அம்மா. சொல்லுங்க என்ன மாதிரி உங்களுடைய அலுவல்கள், என்ன விஷயம் சொல்லுங்க.
6: இன்றைக்கு இருந்து பிறந்த நாள் ராஜா பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்துக்களுக்கு வாழ்க வளர் வாழ்க வளர்கையில வாழ்க வளம் பெற வாழ்க ஆரோக்கியம் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாடகத்து வருவோம்.
0: என்ன நாடகத்தின் பேர்?
6: அனுபவ பாடம் புஷ்பா சொல்லுவா.
0: சரி
6: புஷ்பா
7: கங்க
1: நாம் என்னம்மா
7: ராஜாவுக்குள்ள பிறந்த நாள் என்று சொல்லி நேற்று காலமதான் எனக்கு தெரியும். நான் என்னடா முடிய பிள்ளைடா இன்றைக்கு தலைவர் வந்து தொடங்குறாரு என்ன கேட்டு கொண்டு பார்த்தால் ராஜாவுக்கு பிறந்த நாளாக கவிதையாளா அது இதன் இல்லைன்னு சொல்லிச்சுனா நானும் பின்ன அறம்புறமே உங்களுக்கும் தெரியாது என்ன
1: என்ன எனக்கு தெரியாது என்ன ராஜாவை சொல்றீங்க
7: வயதான் நான் ஏங்கி போனேன் என்னடா இந்த குரல் புரியவா ஆளுக்கு 70 வயதான்னு சொல்லி அப்படி ஒரு அதிசயமா அந்த காந்த குரல் வந்து நல்ல பட்டத்தை வச்சாங்களடா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் என்ன
1: எங்கடே வச்சதம்மா எங்கட ஐயா வேறு பேராசிரியர் சச்சிதானந்தம் ஐயா தானே அவருக்கு
7: தெரிஞ்சல நான் தடங்கு போடுறேன் சச்சிதானந்த ஐயா வச்சவர் எனக்கு தெரியாது காந்த குரலும் தான் உண்மையில அவர் பேராசிரியர் என்ன பின்ன எல்லாம் வரைஞ்ச அறிஞன் தானே அது
1: அவர் நீங்க வந்து நீங்க வேற முன்னமே 30 வருஷமா நான் அவர்கிட்ட குரலை கேட்டுக்கொண்டான்
7: இருக்கிறேன். அப்படியா அப்ப அதுதான் எனக்கு வேற தெரியாம நான் யோசிச்சுன்னு அப்ப அந்த குரலுக்கு இந்த வயதுக்கும் குரலுக்கும் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு நாங்களும் சந்தோஷப்பட வேணும் அந்த அதுதான் அந்த வான்வெளியில வந்தி வளர் கணக்கு கலக்குறாரு என்ன
1: அதான் காலமே கலநாளை இப்படி தரிசன் வந்து இவ்வளவு சந்தோஷமா நான் அந்த கவிதையில் வாசிச்சு விட்டா அப்பா இன்னும் கவிதையில் இப்ப அவரு அம்மா சொல்லி வேலை இல்லை அவரை பற்றி என்ன சொல்றேன் அந்த நாடுகள கடும் கோவக்காரனும் வந்து அந்த அந்த நாடுகள் இளைய வயசுல கடும் கோவக்காரன் புரியா ஒன்றும் சொல்லக்கூடாது இந்த ஓமில சொல்றதுக்கு நாட கூப்பிடுவார் 2 நிமிஷம் தமிழ் நாள் அழைக்கிறதுக்கு எந்த ஊர் சுத்தி வளைச்சவங்களும் அவுட் ஆக்கிடுவேன். நெருப்பு தண்ணி மாதிரி இந்த இருந்த கட்டியா சுடும் இப்ப எல்லாம் காஞ்சுவே கறி கட்டி மாதிரி சைலண்டா அன்பா பாசமா எல்லாரோட கதைச்சு அப்பா போய் சொல்லக்கூடாது நேர்மையா இருக்கணும்
7: வந்து சேர்ந்துடுவாரு அப்பாவும் கெட்டிக்காரன் தானே என்ன எல்லாரோடும் அன்பே கதை எல்லாம் அம்மா அம்மா அந்த கதைக்க எத்தனை பட்டங்கள் சொல்லி கதைப்பார் பேர்கள் சொல்லி கதைப்பார் தாயம்மாண்டு பேர் அப்படி எல்லாரும் அன்பாய் பிடிச்சு அது ஒரு புள்ள போல அப்படி பாகம் வந்துடுது பாத்தீங்க
1: அதை விட பாருங்க இந்த வெள்ளி மலர் 4 மணிக்கு நடக்கிற அந்த வெள்ளி மலர தன்னை மறந்து ரசிச்சு ரசிச்சு செய்வாரு
7: வெள்ளி மலர் இல்ல பக்தி மலர் அம்மா அம்மா இந்த வெள்ளி மலர் வெள்ளி மலர் வெள்ளிக்கிழமை நடக்கிறது நம்பிக்கை விட இருந்து சோமா வந்தவர்
1: என்ன அதுதான் துணிவா வடிவா வந்து ஞாயிற்றுக்கிழமையில கூட லீவ் எடுக்காம வந்து இந்த இப்ப இந்திரன் வாசிச்சாரு இந்த கவிதையை பாத்தீங்களே
7: அதிலும் பார்க்க ஜெர்மனியில இருந்து 3-5 பேர் இல்ல அவருக்கு அவரை அனுசரணையா கொண்டது திடீரென்று கொண்டதுதான் எங்களுக்கு தெரியாம போனது என்ன
1: அதுதான் நம்ம அதை விட அவருக்கு அந்த ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டை கட்டி கொண்டு வரேன்னு இந்திரன் கவிதை வாசிச்சுது அப்ப அதை கேட்க
7: வண்டிக்கு அவரு வண்டி கொண்டு வந்து 8 மணிக்கு அப்படியே சொன்னவர் தான் இந்திரன்
1: அதை விட அந்த அதட்ட மனைவி இந்த ராணி இவ்வளவு முடிய ஒலிம்பியார் போறதுக்கு இடையில சாப்பாடு செய்து அவருக்கு கொடுத்து எல்லாம் விடவானுமே அம்மா
7: 4 மணிக்கு தானே சமைச்சு சுட கொண்டுறது அப்ப அவனுக்கு வெள்ளனவே சமைச்சு வச்சு தானே எல்லாம் கண்டி கொண்டு விட வேணும் என்ன ராணி கிம்பாக்கு சொல்ல வேணும் என்ன அவன் அந்த உதவியும் தான் எங்களுக்கு வானொலிக்கு கிடைச்சு நாங்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கலந்து சந்தோஷமா என்ன அன்பை ஆதரவை கதைச்சு பேசி சண்டை பிடிப்போம் பேசுவோம் வெற்றிலை எல்லாம் செய்து கொண்டாடுறவங்கட வானொலி குடும்பத்துல எல்லாம் சொந்த உறவுகளா போச்சு. என்ன
8: நீங்க என்னோட படிப்படுற சண்டை அங்கறிஞ்சலை ஒரு மற்ற வானொலிகளுக்கு போட்டா முடிஞ்சது.
7: நீங்கள் போனாலும் கண்டுபிடிச்சு வேற என்ன
8: நானே சொல்லி போடுவேன்.
7: நீங்களும் சொன்னாலும் அவரும் எங்க எங்க போறீங்க எங்க எப்படி வாரீங்களோ இல்லாம ஞானம் கண்டுபோலே அவருக்கு அம்மா அந்த அருள் இல்ல உங்களை கண்டுபிடிச்சு பிடிச்சி இதெல்லாம் கேட்டதான் இருக்கிறதாக்கள் என்ன ஒரு விழிப்புணர்வான காந்த குரல் வந்தான் என்ன
8: அதுதான் ஞாபக சக்தி இன்னும் இருக்கணும் பல்லாண்டு காலம் வாழவனும் வந்து நாங்க வாழ்த்தும் வேண்டியே எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அனுபவ பாடம் அம்மா இவரை பற்றி நாங்கள் எத்தனையோ பேர் எத்தனை பல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்
7: போயிடுவினோம்
8: போயிடுவினோம்
7: நிலைமைக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்து எங்களை எல்லோரோட அன்பை பண்பை கதைச்சு என்ன வேறையில நிகழ்ச்சி அப்படியே என்ன நூறாண்டு காலம் இருபது காலம் ரேடியோ வானொலியும் ராஜாவும் சுகமாக இருக்கணும் வந்து நானும் பார்த்துப்பா
8: அதான் பதினாறு பதினேழு அறிவிப்பாளர்களோடு சேர்ந்து நடத்துறா சும்மா இல்ல எல்லாரும் அவருக்கு பணி
7: பதினெட்டு பேர் அது வந்து வந்து போனாலும் பதினெட்டு பேர் நாங்க கணக்கு வச்சுக்கிறோம் பதினெட்டு பேர் வரும் எல்லாரும் இல்லாம
8: வேலையும் சேர்த்து அவர்களை உண்டாக்கி தர்சன் எத்தனையோ நேரம் ஆனா என்னால ஏழாவது வேலையோட இதெல்லாம் செய்யலாது விடுவோம் என்று சொல்ல கூட இல்லைன்னு நின்று தூணா அடி அத்தி வேறமா நின்று செய்த அவருக்கு நாங்கள் மனமாற வாழ்த்துவோம். இந்த விழிப்புணர்வு நேரத்துல எங்களுக்கு இந்திரன் அமைச்சு தந்த இந்த மேடையில நாங்கள் அவரை
7: நேர்கள்
8: பார்த்து மாலையில குளிச்சு நினைஞ்சிரு பெருந்து இவரை பத்தி கதைச்சா முழுக்க கதைக்கலாம்
7: மற்ற நேரலம் வந்து பார்த்துட்டு நாங்கள் கிளக்கோம்.
8: நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம் இந்திரன்
0: போட்டு தாக்கியாச்சு அயானின் பிறந்த நாளே நீங்க நாடகமாக்கி அப்படியே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்க அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உண்மையில நான் இங்க பார்த்துக்க தெரியும் மரியாதைகளை பார்த்தாரு இந்த தனியொராள் நின்று தொடர்ச்சியாக இப்படி செய்யறன்றது உண்மையாகவே ஒரு நாள் வரவே என்னால் இயலாது. இந்த வெள்ளிக்கிழமையில நான் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு வரவே இன்றைக்கு கூட வெளியால் உள்ள வரவே அலுப்பாக இருக்குது. ஆனால் அவர் தொடர்ச்சியாகன்றது காரணம் அவர் விரும்பி செய்கின்றார் விருப்பத்தோடு செய்கின்றார். அவருக்கு கிணத்து தவளை இதுக்கு தவிர வரை உலகமே தெரியாது. எந்த பாடல் எந்த செடியில கிடக்குது வாலிக்குட்டி என்ன பாட்டு எழுதுனது கண்ணதாசன் என்று அது அது வேற அது அவர்களுடைய அது ஒவ்வொருத்தருக்கு கடவுள் கொடுத்த வரம். இப்படி அவர் இல்லை என்று கேட்டால் வானொலி இல்லை என்ற அளவுக்கு தான் சத்தியமா
8: என்னமான சொல்லிவிட வருகிறேன். அவர் வந்து பின்னேற நீங்க வர போறீங்க உங்களுக்கு இடம் கொடுக்கணும் போயிக்க இந்த சோர்வு இல்லாம தான் விட போடுறேன் அப்ப விட்டாலும் என்ன ஒரு அஞ்சு மணி மனத்தையெல்லாம் செய்வேன் அப்படி இந்த இதெல்லாம் விட வருவேன் அந்த இது யாருடைய வராது அப்படி சோர்ந்து
0: போயிடும் நாங்க விடவோ
8: அதுதான் அதுதான் கடவுள் கொடுத்த அந்த கிஃப்ட் அவருக்கு.
0: நன்றி நன்றி உங்கள் அன்புக்கும் நாடகத்துக்கும் நன்றி
8: நன்றி வணக்கம்.
0: பெரியம்மா
7: வணக்கம். நன்றி இந்திரன்
0: நல்லது சந்தோஷம் என்னம்மா
7: நன்றி இந்திரன்.
0: சரி அன்பானவர்களே இணைந்து கொண்டு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நல்லடி போனால் நாலஞ்சு வரி எடுத்துக்கொண்டு பாடுங்கோவன் சரி இன்றைக்கு இப்படி செய்வன் ராஜாண்ணுக்கு பாட்டு எடுத்துக்கொண்டு பாடுங்கோ அவன் கட்டிக்காரன் பாட்டு நீங்கள் பாடவன் நீங்கள் பாடவன் நீங்கள் அவரை வாழ்த்தி பாடவன். வணக்கம் வந்திருப்பவர் வணக்கம்
9: வணக்கம்
0: புங்கையூர் ராஜா புங்கையூர் ராஜா நலமாக இருக்கிறீங்களோ ஐயா நாங்கள் நலமாக இருக்கிறோம் அப்பன். சரி என்ன சொல்ல போறீர்கள் வாழ்த்த போறீர்களோ
9: வாழ்த்த
0: போறேன்.
9: எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் முதுகெலும் பாகை வந்து நம்மளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் திரு கந்தராஜா அண்ணாவுக்கு சகல அரசலும் பெற்று சகல செல்வங்களும் பெற்று மனைவி பிள்ளையுடன் உற்றா உறவுகளை இனிதா கலந்து என்றும் சிறன் செய்யாத நோய் நொடி இன்றி அன்னை அபிராமியார்கள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என எனது குடும்ப சார் வாழ்த்தி கூறுவோம். இதை டிஆர்டி வானொலிக்கு எடுத்து வந்த நேர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சாவரம். சரி, அது எங்களுடைய புங்கையூர் ராஜா அவர்கள் வந்து வாழ்த்திருந்தார். பாப்போம், நீங்கள் யாராவது ஒரு நாலு பேரில் எழுதி கொண்டு பாடுங்க பாப்போம், கட்டிக்காரண்டா பாப்போம். உங்களுடைய திறமைகளுக்கும் ஒரு சவால் தானே. யார் வந்து என்ன நேரம் இப்பொழுது 6:36.

0: வந்திருக்கின்றீர். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம்.
0: யாரம்மா?
1: நான் மனோகரி சுப்பிரமணியம்.
0: மனோகரி சுப்பிரமணியம், வரவேற்றுக் கொள்கிறோம். சுகமா இருக்கிறீங்களோ?
1: நலமாகவே இருக்கின்றோம் அண்ணா.
0: நல்லது. என்ன சொல்ல போறீங்களோ, வாழ்த்த போறீங்களோ, கவிதை தர போறீங்களோ?
1: வாழ்த்த போகின்றேன். உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கு நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் 70வது அகவையில் காலடி எடுத்ததற்கு ராஜா அண்ணாவுக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் நலமோடும் வளமோடும் தனது பணியை தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. நன்றி அம்மா. நன்றி.
1: நன்றி.
0: ஆம், அந்த கவிதையே தான் வாழ்த்துக்கள்.

நேரம் 6:40. அன்பானவர்களே, இப்பொழுது முதல் நீங்கள் பாடல் கேட்கலாம். நல்ல ஆனந்தமான பாடல்கள் கேளுங்கள். ஆனந்தமான பாடல்கள் கேட்பதற்காக நீங்கள் பறந்து வரலாம்.

0: சரி, யார் வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரவீந்திரன்.
0: சண்மானன் ஐயா, சும்மா இருக்கிறீங்களா? நல்லது, சந்தோஷம். வாழ்த்த போறீங்களா?
1: ஒரு பாடம் கேட்க
0: தாராளம் சொல்லுங்க ஐயா.
1: கொண்டாடும் எங்கள் காந்த குரலோன், அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த மனமார்ந்த புறமார்ந்த பிறந்தார் வாழ்த்துக்கள். அது மேலும் பல்லாண்டு காலம் நோய்த்த வாழ்வும் குறைத்து செல்வம் பெற்று வாழ எல்லாம் வல்ல டென்மார்க் பிராண்ட அபிராமி என்னை சாத்த செய்து கொண்டு நான் கேட்க இருக்கும் பாடல் ராஜாண்ட குளத்தில் நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கப்பமா
0: நீ வர வேண்டும்
1: எதிர்பார்த்து
0: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். காலம் விழுந்தால் ராஜா, அந்த பாட்டு தானே வருகிறது ஐயா பாடல. நன்றி ஐயா, நன்றி நன்றி. சண்முகன் ஐயா வந்திருக்கிறார், பாட்டு கேட்டிருந்தார். இது அவருடைய நல்ல பாட்டு.
2: ராஜா.

0: அருமையான ஒரு பாடல் சண்முகன் கேட்டிருந்தார். இப்பொழுது ராணி சம்பந்தர் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க என்ன பாடல்?
1: என்னன்னா, சகோதரிகள் ரெண்டு பேரும் நாடகத்துக்காக முதல் முறை வந்துட்டு தான் எங்களை எடுப்பீங்க, ஆனா தெரியாம நாங்க உள்ள விட்டுட்டோம். அவையிட்ட மன்னிப்ப வேண்டிக் கொண்டு
0: ஒரு பிரச்சனை இல்லை.
1: இன்னைக்கு நாங்க கேட்கிற பாடல் அண்ணன் ஒரு கோயில் என்ற படத்துல ராஜா அண்ணன் தங்கச்சிக்காக பாடுவது. மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை, அந்த பாடலை கேக்குறேன்.
0: மல்லிகை முல்லை
1: பாடட்டுமே நவாவுக்காக, குளிர
0: அப்படியா?
1: அது எல்லாருக்கும் பொருந்தும், என்ன எல்லா சகோதரங்களும் சகோதரி மேருக்கு பாடுற மாதிரி இருக்கும்.
0: சூடி கொடுத்தாள் பாட்டு,
1: சூடி கொடுத்தாள் அந்த வரி அற்புதமான வரி. என்ன
0: பாடல் என்னம்மா?
1: நந்தி, நந்தி இந்திரன்.

0: அருமையான ஒரு பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருந்தார். அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். நான் நலமாக இருக்கிறேன் பார்த்திபன். நீங்கள் நலத்தோடு என்ன பாடுபானும் அப்பன்?
1: எனக்கு முதல் ராஜண்ணனுக்கு ஒரு கபால் திட்டம் இருக்கா. பிறந்தநாளை கொண்டாடு ராஜண்ணனுக்கு இனி இங்கே பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று முழு நாளும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அனைவருக்கும் அத்தோடு நிகழ்ச்சி வாழ்நிலை வளர்ச்சியை எடுத்து அனுசரியாக எடுத்து வந்த எல்லோருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்ட கூறிக்கொண்டு இந்திரன் ராஜா ஜுவராஜா நாள் தோறும் ஒரு ரோஜா. ராஜா ஜுவராஜா நாள் தோறும் ஒரு ரோஜா.
0: அப்படியா? அப்படியா?
1: ஆமாம்.
0: சொல்லுங்க என்ன பாட்டு?
1: ராஜா ஜுவராஜா.
0: மாறு மாறு மாறு மாறு மாறு மாறு நின்றுட்டது. ராஜா
1: ஜுவராஜா
0: ஜுவராஜா நாள்தோறும் ஒரு ரோஜா ராஜா ஜுவராஜா அப்படி சொல்லணும். பாடி பாடி சொல்லணும்.
1: பாடி சொல்லணும்.
0: சும்மா
1: பாட்டு வராதே
0: எல்லாரும் பாட்டு வராதுன்னு சொல்லி போட்டியல் அதே நான் காணும்.
1: சரியா? நன்றி. வளர்த்து
0: உமா இல்லையோ?
1: ஆமாம்.
0: நன்றி ஐயா. இதோ வருகிறது பாடல்.

0: நேரம் 6:59 தர்மவதி அம்மா வந்திருக்கிறீங்க. வணக்கம் அம்மா.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்ல வயிறுக்கிறீங்க?
0: ஓம் நாங்கள் நலம். நீங்கள் நலம் தானே அம்மா?
1: ஓ நாங்கள் நல்ல வயிறுக்கிறோம் ஐயா. நீங்கள் நல்ல வயிறுக்க
0: சொல்லுங்கோ, வாழ்த்துங்கோ, பாட்டை கேளுங்கோ.
1: இன்று எங்கள் அன்பும் 70வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் எங்கள் அன்பு ராஜா அவர்கள் அன்பும் பண்பும் மதிப்புக்குரிய எங்கள் அன்பு ராஜா எப்போதும் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று எங்கள் குடும்பம் சார்பாக இன்றும் வாழ்த்தி கொண்டு தான் இருக்கின்றோம். சுகமாக வந்ததும் நலமாக வந்ததும் அந்த தர்சன் சகோதரர் அவர் வருத்தமாக கிடக்க சோர்ந்து போனேர். அவர் அவற்ற ஆசீர்வாதங்கள் அன்பாக அந்த தர்சன் நினைச்சபடியாக அவர் அந்த மாதிரி அவரை போலே வந்துட்டேர் சுகமாக. எல்லோரும் தான் அப்படித்தான் இருந்து போனோம். அப்போ சுகமாக 100 ஆண்டு காலம் எங்கள் ராஜா சுகமாக இருக்க வாழ்க வாழ்க என்று அவர் குடும்பங்களும் பிள்ளைகளோடும் சரி சிறப்போடும் இன்னும் செய்வ வழிபாடுகளோடு அவர் வாழ்த்திக்கொண்டு வாழ்க்கு எடுத்து வந்த எங்கள் அன்பு சகோதரர்களை நேயர்களிடம் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அபிராமி அம்மா அவரை எப்போ என்றென்றும் காக்க வேணும் என்று அவரின் டிஆர்டிஐ குடும்பம் ஒரு கோவிலாக இன்று எப்போ இன்றும் எப்பையும் வைத்திருக்கிறேன். எல்லா சகோதரங்களையும் ஒரே மாதிரி எல்லா நேயர்களையும் ஒரே மாதிரி நடத்தி சகோதரங்கள் போல நல்ல வார்த்தைகள் நல்ல அன்பான வார்த்தைகளை பேசி நல்ல அன்பாக இருப்பேர். அப்படியான ஒரு சகோதரம் அவர் டிஆர்டிக்கு இன்றைக்கு நல்லதொரு குடும்பம் டிஆர்டி ஒரு நல்லதொரு குடும்பமாக்கினது அவர் தான். அந்த பாட்டை கேட்போம் மட்டும் நல்லதொரு குடும்பம் என்ற பாட்டை.
0: நன்றி அம்மா. நன்றி.

0: நேரம் 7:06. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் பதனி மோகன்.
0: பதனி மோகன், நலமோடு இருக்கிறீங்களோ?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க?
0: நாங்களும் நலமோடு இருக்கிறோம்.
1: அப்படியே என்றென்றும் நலமாகவே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடும் எங்கட காந்தக்குரன் ராஜா அண்ணாவை நாங்களும் குடும்பம் சார்பாக மீண்டும் மீண்டும் வாழ்த்திக் கொண்டு அவர் இன்று போல

0: வேறும்
1: அப்படியோ?
0: ஆறு சிவாஜி பத்மினியோட பாட்டு என்னைக்கு
1: என்ன தெரியும்
0: உங்களுக்கு தெரியாத? நல்ல பாட்டு ப்ரோக்ராம் செய்யறீங்க, பாட்டு தெரியாது.
1: என்ன தெரியும்? அது யாரம்மா?
0: ஆமா,
1: அது யாரம்மா? அதானே,
0: அதுதான்.
1: அங்க ரெண்டு வரி இழுத்துடும் பாப்போம் ராயாண்ணேக்கா, ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாப்போம்.
0: ஐயோ, இழுத்து விட்டா பேருந்து நீங்கள் ப்ரோக்ராம் நடத்த மாட்டீங்க.
1: சரி, சந்தோஷம். பாட்டு வருது என்னம்மா?
0: கேப்பா, நன்றி. எனக்கு
1: நன்றி அம்மா, நன்றி நன்றி. இதோ அவர் கேட்ட பாடல், பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. நல்ல பாட்டு.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாட்டிய பேரொழி பத்மினி இணைந்த அந்த பாடலுக்கு நடிப்பு, அப்பா என்ன நடிப்பு! சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: ராஜலிங்கம் பாசன்.
1: ராஜலிங்கம் சொல்லுங்கோ.
0: ஆமாம், கல்யாணத்தில் நலந்தான். எல்லோரும்
1: எல்லாரும் நிலமா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
0: நிலமா இருக்க இல்லாமல் அவங்க மல்லி கொண்டு பாட்டு வந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் உண்டு பாதலே. இப்போ அதற்கு முதல் இந்த எழுபதாவது அவையில் காலடி எடுத்து வைத்திருக்கும் எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் உரிய பசங்கள் மூத்த அறிவிப்பாளர் ராஜாண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறி ரெண்டும் ஆரோக்கியத்துடன் மனைவி உள்ளவருடன் காலம் பாலகமான வாழ்த்தி நான் உன்னை அபிராமியையும் ஆசியையும் அவருடையும் வேண்டி கொண்டு பாட்டுக்கப்போம். ஒரு சிறிய கவிதை உண்டு தரட்ட திரும்ப.
1: அதான் முதல் வாக்கியத்தை திருப்பி தர போறீங்க?
0: இல்ல இல்ல, வேற உண்டு.
1: சரி, வாசிங்க வாசிங்க.
0: நன்றி நன்றி. ஹலோ.
1: ஆம் தாங்க.
0: டிஆர்டி வானொலியின் நிகழ்ச்சியின் வரிசையில் 29வது ஆண்டு சீரும் சிங்கம் சிம்மக்குரலோன், நச்சிந்தினை சிம்மக்குரலோன், பாலைப்பூந்தன்றல் சிம்மக்குரலோன், தேனும் பாலும் சிம்மக்குரலோன், ஜெர்மனிய நேரம் சிம்மக்குரலோன், அபிராமி அம்மன் ஆசியின் சிம்மக்குரலோன், இனிமா சிறதல் சிம்மக்குரலோன், டிஆர்டி நேர்களின் இல்லந்தேடி வரும் சிம்மக்குரலோன். நன்றி.
1: நேரம் இப்பொழுது 7:14. இன்றைய உங்கள் எண்ணமும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் எண்ணத்துக்கு நாம் எம் வாழ்க்கையில் அதிகம் சம்பாதித்தது என்ன? நாம் எம் வாழ்க்கையிலே அதிகம் சம்பாதித்தது என்ன என்ற தலைப்போடு உரையாட இருக்கிறீங்க, சரியா?

0: அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் இந்திரண்ணா.
0: வணக்கம் தேவியம்மா. சுகமா இருக்கிறீங்களே? என்ன சிரிப்பு? சுகமா இருக்கிறீங்களோ?
1: நினைப்போயிட்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரித்தாகிய எங்கள் ராஜாண்ணாக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக நூறாண்டை கடந்து வாழ வேணும் எங்கள் காந்தக்குரோளன் ராஜாண்ணா. நான் வாழ்க்கை கிடைத்த இந்த அஞ்சு சகோதரிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருந்தேனா. ராஜாவுக்கு ராஜா நான் தானே, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை. பாடல தாங்கோ எல்லாருக்கும் ராஜாண்ணா ராஜாவாகவே இருக்கணும், அவருக்கு மந்திரிகள் யாரும் இருக்க கூடாதுண்டு. இந்த பாட்டு மூலம் அறியப்படுத்திக்கொண்டு ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை.
0: மந்திரியும்
1: ஒருவரும் இல்லப்போ.
0: இந்த பாட்டா பாருங்க.
1: படிக்காதவன்
0: நினைக்கிறேன். நான் படிக்கல.
1: நீங்க படிக்க
0: வருது.

0: சரி, அடுத்து குணநாயகி அம்மா வந்திருக்கிறா. வணக்கம்.
1: ஓம் ஓம். வணக்கம் இந்திரன்.
0: சும்மா இருக்கிறீங்களே?
1: ஓம், நல்ல சும்மா இருக்கிறேனே. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமா இருக்கிறேன். சொல்லம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க? என்ன வாழ்த்தி போட்டு
1: எடுத்ததுகள் எல்லாம் போய் உபதரா வந்து ராஜா ராஜா எடுத்த எல்லாத்தையும் மறைச்சோண்டு ஓட்டினான்.
0: சரி, நீங்க அழைப்ப ராஜா
1: இத சொல்லுவோம். ராஜாவை விட்டுட்டு அண்ணன் தங்கைக்கு ஒரு பாட்டு சொல்லுவான். எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் எங்கட்சி ஆட்சி மூத்த அறிவிப்பாளர் ராஜா அவர்களுக்கு எங்கள் உயிர் துடிப்பு உயிர் நாள் ஜியாட்டி அவருக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் சொருகியாக மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றவரை வாழ்த்திக்கொண்டோ என்னை மாணவருக்கு எடுத்து வந்த நெடுகளும் பேரை சொல்ல அவருடன் மீனா மகேஸ்வரன் குடும்ப தம்பதிகளுக்கும் சுவாசினி பத்மநாதன் தம்பதிகளுக்கும் ராணி சம்பந்த தம்பதிகளுக்கும் எங்கள் பிரான்ஸை சேர்ந்த பிரேமா கைலாயநாதன் தம்பதிகளுக்கும் ராதா கனகராஜா தம்பதிகளுக்கும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்தவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன்.
0: பாட்டை கேட்போம்.
1: இந்திரன், பாட்டை கேட்போம்.
0: நன்றி. இதோ வருகிறது பாடு. ராஜா கைய வச்ச
2: வாடி கூடுறது இல்ல, அந்த மாதிரிதான் இப்ப இருக்கு. வண்டி வந்தா ஓட்டி கட்டி பாத்துட்டு ஜாலியா வந்துட்டு அப்பாலதான் கொடுப்பாங்க. என்னடா
3: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துன்ற சோத்துக்கு தாழம் தான் போடல. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
4: சொன்னத கேட்டுதான் தாளம்
3: போடுறேன். கீழே வாய் துடுக்கு.
4: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
3: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
4: பேசுறதே புரியாது, புக்கே ஆயிடுவேன்.
3: ஆளை பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
4: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
3: பம்பு பண்ணுன ஒண்ணு போடுவேன்.
4: நீ வளர்த்தது அப்படி, நான் இன்னா பண்ணுவேன்.
3: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
4: அடி எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடு அது ராங்கா பூடு மேடம். நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்க போனதில்லை.

கேரா ஓடுந்தா என்ன பத்தி அருந்து பூரா கேளுப்பா இல்லையானா உன்பிட்டு கார கேளுப்பா தரக்கு இருக்கு

பொதுவாக எம் மனசு தங்கும் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கும் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல்

0: வந்து நாட்டுக்கு பெருமை தேடு, நாலு பேருக்கு நன்மை செய்த
1: இதுவரை நிகழ்ச்சியில் தொடங்கி இந்திரனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து முடிந்தங்கள் வரை உங்கள் எண்ணங்களும்

0: வந்த தடுகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு.
1: நேரம் 7:38 நேர்கள் கேட்டுக்கொண்டது பிரான்சின் 24 மணி நேரம் ஒழித்துக்கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில்

உங்கள் எண்ணங்களும் உங்கள் பின்னால் தேடி தமிழ் எழுச்சிக்கு மனசில் வழங்கி வாழ்க்கை எடுத்து வருகின்றார்கள். ஜெர்மனியிலிருந்து திருமதி சுபாஷினி பத்மநாதன், திருமதி மீனா மகேஸ்வரன், திருமதி ராணி சம்பந்தர், பிரான்சிலிருந்து திருமதி பிரேமா கைலாயநாதன், திருமதி ராதா கனகரணம் ஆகியோர் இன்று நிகழ்ச்சியில் ஜாட்டு மனசில் வழங்கி வாழ்க்கை எடுத்து வருகிறார்கள். இன்று நமது நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் எல்லோருக்கும் பிடித்தமான டிஆர்டி தமிழனின் மூத்த அறிவிப்பாளரும் டிஆர்டியின் மூச்சாக வழங்கும் ஏ எஸ் ராஜா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் பல்லாண்டு காலம் நோயினுடையின்றி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு நிகழ்ச்சியில் ஜாவட்டுக்குமார் சிலை வழங்கி வளர்த்து வந்த அந்த சௌரங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அவர்கள் அனுசரணையோடு டிஆர்டி தமிழியில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும்

வணக்கம் உண்டு பிரியமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் நேச்சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தெரிய வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்றமால் செல்கின்றேன். அந்த வயல் இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக எங்கள் வாழ்க்கையில் நாம் அதிகம் சம்பாதித்தது என்ன? எங்கள் வாழ்க்கையில் நாம் அதிகம் சம்பாதித்தது என்ன? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் முனைந்து கொள்ள அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-1-48-32-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03-1-51-48-47-71 அல்லது வைபர் லக்கம் இருக்கிறது 06-5-74-77 அல்லது வாட்ஸ்அப் லக்கம் கூட இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் நாம் அதிகம் சம்பாதித்தது என்ன? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள முயற்சி ஆரம்பித்து வைக்க முதலில் என்ன தெரிவிக்கிற ஒரு பாடல்

0: நேரம் 8 மணி, மணிக்கான 7 மணி 46 விட கட்சி 6 மணி 46 மணி அடி தமிழில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம். அந்த வேலையன்றைய உங்கள் எண்ணத்துக்காக நாம் வாழ்க்கையில் அதிகம் சம்பாதித்தது என்ன? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்துள்ள அந்த வேலை எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்ற குணம் அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் குணம். நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
1: ஓ, நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ராஜா அண்ணாவுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் தொடர்ந்தும் டிஆர்டியில் நிலைத்து இன்னும் பல சேவைகள் ஆற்ற வேண்டும் என்று பம்பில் எழுந்தருள் இருக்கும் பம் காமாட்சி அம்பாளை வேண்டுகின்றோம். அவர் எந்த நோய் நொடியுமின்றி பல்லாண்டு காலம் வாழ வாழ வாழ்த்துகின்றோம்.
0: நன்றி. உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடைந்திருக்கும். உங்கள் வாசமாக நாங்களும் அவர்களை மீண்டும் வாழ்த்திக் கொண்டு அனுசரணைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திருமதி பிரேமா கைலாநாதன், திருமதி ராதா கனகரத்னம்.
1: அவர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இருக்கிறதாலாம் எங்களுக்கு டிஆர்டியை நாங்கள் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. திரு கைலாநாதன் பிரேமா குடும்பம், திரு மகேஸ்வரன் மீனா குடும்பம், திரு சம்பந்தர் ராணி குடும்பம், திரு பத்மநாதன் சுவாசினி குடும்பம், திரு கனகராஜா ராதா குடும்பம், இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் தொடர்ந்து வானொலியை நாங்கள் இந்த தூர தேசத்திலும் இலவசமாக கேட்பதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற இவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த நேரத்தில்
0: நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சொல்லுங்கள், நீங்கள் வாழ்க்கையில சம்பாதித்தது நிறைய சம்பாதித்திருப்பீர்கள், சொத்துக்களை சேர்த்திருக்கிறீர்கள், அதை விட அன்புகளை சம்பாதித்திருப்பீர்கள், எதிரிகளை சம்பாதித்திருப்பீர்கள்,
1: நண்பர்கள் கூட எதிரிகளை விட நான் உண்மையில நண்பர்கள் கூட சென்ன எதிரிகளும் வந்திருக்கிறேன் வராமல் போகையில.
0: அதனால எதிரி இல்லாட்டி நல்லா இருக்கும். எதிரி இல்லாட்டி வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. சுவாரஸ்யமா இருக்கும்.
1: போட்டி பொறாமைகள் என்றதெல்லாம் வெறும் தானே, இலகுவா கொஞ்சம் வெறும். ஆனால் நண்பர்கள் பலரை சம்பாதிச்சிருக்கோம். இந்த வானொலியால கூட நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் உண்மையில நாங்கள் அங்க தாயத்தில் இருந்திருந்தா இவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இவ்வளவு நிறைய நண்பர்களையே சந்திச்சிருக்கிறோம். இவ்வளவு மற்ற ப்ரோக்ராம் எனக்கு பாட்டுண்டா நல்ல விருப்பம். பாட்டு ப்ரோக்ராம்களுக்கு போறதால பாட்டு ஆக்களையும் கூடுதலா
0: சந்திச்சு பாடகளையும் சம்பாதிச்சிருக்கு.
1: அதிகம் வந்து நீங்கள் கொண்டு வந்தபடியால் பாடகரை விட பாடகிகள் கொஞ்சம் அதிகம்தான். ஓகே, நிறைய இங்கே உள்ள தென்னிந்திய அந்த பாடகர் அந்த அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவையிட மியூசிக் ப்ரோக்ராம் போக நிறைய பாடகெல்லாம் கூட பாடி நம்ம அப்ப அவையிலே எல்லாரும் கூடுதலாக பழக்கமாக வந்து அவர்களை சந்திச்சிருக்கோம். உண்மையில நட்புகள் ரெண்டு நண்பர்கள் நல்ல உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்ன இப்போ அவர்கள் எல்லாம் நாங்கள் மறக்க முடியாது. இப்ப உறவுக்காரது வளமையா இருக்கிறார்கள் இருப்பினும் தானே உறவுக்காரரை விட உண்மையிலே நண்பர்கள் தான் எங்களுக்கு நிறையவே நாங்கள் சம்பாதிச்சிருக்கிறோம். என்ன நிறைய அவர்கள் அவர்கள் எங்களோட துன்பத்தில கூடுதலாக நிற்பார்கள். இப்ப நன்மைகளுக்கு நிக்காட்டும் துன்பத்தில் யார் நிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். என்ன அவையிடம் வந்து
0: அவர்கிட்ட இதுலயா தெரியும் சில நன்மையோ கூட நன்மையோ அங்க எத்தனை பேர் நிக்கிறோம்னா அவற்ற குணாதிசயம் தெரியும்னு சொல்வார்கள்.
1: சில பேர் நல்லா இருக்கேக்கு ஒட்டி கொண்டு நிற்பார்கள். அந்த
0: சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பாருங்க, உறவோளம் இருக்காது, நட்போளம் இருக்காது, படித்தான் இருப்பார்கள்.
1: நண்பர்கள் உறவுக்காரர்கள் அவையில் அந்த நண்பர்கள் கூடிக்கொண்டு பெறும் என்ன, நாங்கள் இப்ப வெளியில பெறும் போது எங்களுக்கு நிறைய நண்பர்களை சந்திப்போம், அவையிலிடங்களுக்கு போவோம், அங்க அங்க சந்திக்க வேண்டி வரும். அப்ப எங்களை நண்பர்கள் அங்க கூட போ, நாங்கள் தானே அவையில பார்த்து நாங்க அண்டி பெற நல்லவரா இருப்பாரோ, சில பேர் டோக்கில மட்டும்தான் இருப்பாரோ, சேல்ல இருப்பாரோன்றதை நாங்கள் தான் முடிவெடுக்கோம். சில பேர் நல்லவர்கள் எல்லாரோடையும் பழகணும். இப்ப நான் நல்ல மற்றவர்கள் கூடாதுன்னு நினைக்காமல்
0: நாங்களும் நல்லா இருந்ததுன்னு எங்களோட இருக்கிறவங்க நல்லா இருப்பாரு. அதுக்கு மேல நாங்களும் நல்லா இருக்கோம். எங்களோட நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாங்கள் நல்லவர்கள்.
1: நாங்களும் நல்லா செய்தாதான் அவர்களும் செய்ய பார்ப்பார்கள். அப்படி சில பேர் அந்த சில ஜூஸ் பண்றதுக்கு சில நண்புகள் வர பார்ப்போம், அதுல இதான் கண்டுட்டு அளவோட அவையில தள்ளி வைக்கணும் இல்ல, அளவோட பழகிட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கணும்
0: என்று
1: சொல்லிக்கொண்டு நிறைய நண்பர்கள் இப்ப வந்து சம்பாதிச்ச நண்பர்கள் இப்ப சொல்ல போறார்கள். அவர்கள் என்ன சொல்றாரு கேட்போம். மற்றவர்களுக்கும் வழியை விட்டு உங்கள்ட்ட அன்பாக விட பற்றி சொல்றேன். நான் கேட்டது இது ராஜாண்ணைக்காக தான் இந்த பாட்டை கேட்கிறேன். என்ன கண்ணுபட போகுது ஐயா சின்ன கவுண்டர் இந்த பாடு
0: சுத்தி போடவன் வையாண்டு சுத்தி போடவன் வையாண்டு
1: நன்றி வணக்கம்.

0: மருந்து மருந்து.
1: வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

0: நேரம் 8 மணி ஒரு நேரம் கிடைச்சி 3 மணி ஒரு நேரத்தில் இடம் பெற்றுக்கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம். அந்த வேலை தான் என்ன தோணு இருக்கிற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜீவன்.
0: வணக்கம் பார்த்திவன்.
1: எல்லோருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அத்தோடு 5 பேர்கள் வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்திருந்த அரசனையாக அவருக்கு நன்றிகள் வாழ்த்துக்க பாராட்டுகளை கூறிக்கொண்டு
0: நன்றி. நாங்கள் உங்கள் சிறுவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது மரியாதையும் அன்பும். அதனே நண்பர்கள் இப்ப இந்த மனைவியுக்கு கூட இவ்வளவு வானொலியில முகம் தெரியாத நண்பர்கள் இருக்கிறார்கள் தானே, என்ன இப்ப அவர்லாம் அழைத்தனோட கழித்திருந்தார்கள் தானே ஆறுதலாக. அப்படியான இதுகள் அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கின்றோம்.
0: நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியும்
1: நம்பிக்கை மரியாதையும் இருக்க கடையோலையா போனா அவர் மரியாதை இருக்கு. என்ன கேட்டப்பட்டா கூட உடன் சந்தேகம்
0: ஒரு
1: சாப்பிடணும் இல்ல எனக்கு விஷயம் தெரியாது. சின்ன தூக்கி எறிஞ்சிட்டு மச்சால சட்டை பட்டு எறிஞ்சு தங்கச்சி கத்துல நீ எறிஞ்ச நீ தங்குமிடத்துக்கு வந்தோட அவர் மகன் கேட்டு அப்பா சந்திச்சிங்களா ஒண்ணுங்க அதுதான் தெரியும். அப்ப அவங்க மேட்டரை கேட்க சொன்னா அவர் அப்பா தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தந்தாரு என்று கூறிக்கொண்டு.
0: காலையில்
1: இங்கேயும் முக்கியம் இருக்கு. நெண்ணுனா நல்லா இருந்தது. குளிரெண்ணுல முக்கியம் இல்ல, கடக்கா இருந்தா இப்ப குடிச்சு.
0: நன்றி. பார்த்திவன் வணக்கம். அவர் பார்த்திவன் பார்த்திவனுக்காக அவர் கேட்ட அந்த பாடல் ராஜா சின்ன ரோஜா திரைக்காக.

0: ராஜாண்ணா மாதிரி இருக்கு.
1: ராஜாண்ணா? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: கடவுள்
1: கை கொடுத்த மாதிரி இருக்குமா? நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க,
1: மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: நேற்று பிரான்ஸ் கேட்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் பிறந்த உங்கள் எண்ணத்திற்காக. நாமும் வாழ்க்கையில் அதிகம் சம்பாதித்தது என்ன? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்தோம். அந்த வகையில் இணைந்திருக்கின்ற அடுத்த அன்பரவை அன்பாக வாங்க இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் திருமதி குணநாகி. நலமாக இருக்கிறோம். நீங்க நலந்தானே? நன்றி சொல்லுங்கள்.
1: எங்கள் ராஜாவின் பிறந்த நாளுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என்று நலம் பலம் மகிழ்ச்சி சந்தோஷமாக மனைவி பிள்ளையோடு இருக்க வாழ்த்திக் கொண்டு இதனை வானொலிக்கு இருந்த அன்பு நேரில் குடும்பத்துக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி. உங்கள் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி. அதாவது வந்து வாழ்க்கையில நாங்களே சம்பாதித்தது என்ன, பணம் முக்கியம் இல்ல, பணத்தை விட சம்பாதிக்கிறதுக்கு பல விடயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் அனுபவத்தை பெறுகிறோம்,
0: அனுபவத்தை சம்பாதிக்கிறோம். நாங்கள் பெறுகிறவரையே சம்பாதிக்க மாட்டோம். அதே
1: நீங்க இப்ப ஆக சம்பாதிக்கிறேன் பணம் உண்டுதான் வரும்.
0: இல்ல பணம் உண்டு இல்ல, நாங்கள் இந்த ஒரு நண்பர்களை சம்பாதிப்போம். கடன் சம்பாதிக்கிறோம். சில பேர் பிரச்சனைகளை சம்பாதிச்சிருப்பார், நிறைய பிரச்சனைகளை சம்பாதிச்சிருப்பார். அப்படி இருக்கு. நாங்கள் சம்பாதிக்கிறது பணம் மட்டும்தான், நாங்கள் சம்பாதிக்கிறோம் பணம் மட்டும்தான்.

0: அமையாது அப்படி அன்பும் இருக்கும்.
1: இல்லை, உடல் கவரக்கூடிய விதத்துல கதைக்கு சிரிச்சு ஆக்களை கவர்றது தெரியுமா? அப்படிதான், அப்படி என்னதான் நாங்க நல்ல மனசுல சம்பாதிக்கல. அடுத்தது வந்து இந்த திறமைகள் இருக்கணும்.
0: அவருடைய பழக்க வழக்கங்கள் அவர் ஏதோ ஒன்று புலவுறதா அவர்களை வெறுக்கிறதா அர்த்தமாக பழகவே விரும்ப மாட்டார்கள்.
1: உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல விரும்புறேன், ஒரு ஆள் சந்திச்சேன், ஒரு வயது போனால் தான், அதுக்காக ஆக வயசு இல்ல, என்ன விட குறைவு. அவன் போனா நான் நடக்கிற மாதிரியெல்லாம் இருந்தாலும் வந்தான். அப்ப எனக்கு இப்படி கதற வழியாக்களை கண்ட சந்தோஷம், ஒரு கரைக்கு ஓணும் போனேன், நானே கதை கேட்டு கரைப்பேன். அப்ப அந்த அளவுக்கு இப்படி கையாட்டி அவ மறைஞ்சேன். என்ன நின்று கதைப்பம் அவண்டு போவா அப்படியான ஆக்களும் இருக்கணும் தானே. பிறகுதான் அறிஞ்சேன், அது ஒரு தடவை
0: கதையாயினமாக்களை சம்பாதிக்க முடியும், அவளை சம்பாதிக்க முடியாது அவர்களால.
1: ஓ, அது இங்கேயும் அப்படியா? அப்படியான நாங்க சம்பாதிக்கிறது உண்மையில சம்பாதிக்கவான ஒரு மனசு அன்பையும் ஒற்றுமைய, அவருடைய பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள், இதுல நாங்க
0: நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைய பேர் சம்பாதிக்க தரும்.
1: ஓ, நாங்கள் அன்பை கொடுத்து ஜெகன் அன்பை வேண்டவனும் இல்லாட்டிக்கு ஒருவர் வந்து கவர்றது எங்களை பார்த்து அவருக்கு தெரியும் முகத்திலேயே, முகத்தின் அழகு
0: என்னன்னு சொல்லிடுறேன்,
1: முகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஒருவரை பார்த்த உடனே நாங்க புரிஞ்சு கொள்ளுவோம்.
0: நன்றி வணக்கம்.
1: ஓ, நன்றி பாடலுக்கு, நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி புஷ்பதி நந்தன் அவருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ மறுமலை திரைக்காக.

0: நேரம் 8:21 நட்சத்திர 7:21 தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம். அந்த விதையை தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற திருமதி புஷ்போதி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம்.
1: இனிய வணக்கம். அன்பான ஜெகனோடு உரையாடுவது மற்ற மகிழ்ச்சி.
0: நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நான் நினைச்சேன் இன்னும் ஒரு ஆளுக்கு பிறகுதான் நான் ரெண்டு நான் ரேடியோ நல்லா கத்த விட்டு இருக்கிறேன்.
0: சரி சொல்லுங்கள்.
1: முதலில் எங்களுடைய அன்பான ராஜானாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். 16 பேருக்கு பெருவாழ்வு வாழ வாழ்த்து கொண்டு வானொலி கொடுத்து வந்த அந்த 5 உறவுகளுக்கும் மனமாற நன்றி கூறுகிறேன். சுவாதினி, மீனா, பிரேமா, ராதா,
0: ராணி சம்பந்தர்
1: எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு
0: நன்றி
1: சம்பாதிச்சு வச்சோம்.
0: என்ன சம்பாதிச்சு வச்சதுதான்
1: அஞ்சு பிள்ளைகளையும் விரல் மடிக்காமல் அந்த மாதிரி ஒரு ஒன்று சொல்லாதபடி வளர்த்து என்று சொல்லி நல்ல பேர் பெற்றோர்கிட்ட வாங்கினேன். நல்ல மனைவி என்று சொல்லி கணவரோடு இருந்து ரெண்டு பிள்ளைகளை பெற்று கொடுத்து ஆண் பெண்ணு 50 உண்பங்கள்ல விட்டு கொடுத்து அதுல நல்ல ஒரு பேர் வாங்கினேன். தேர்டு வேற என்ன அப்படி அழகா விட்டுட்டு சென்றுட்டார். ஆனா நல்ல பேர் எடுத்தேன், பேர பிள்ளைகளை பெற்றேன். அதை விட அன்பான உறவுகள், முகமறியாத உறவுகள் நுரம்ப
0: அன்று ஒரு
1: அதுதான் ஒரு நிகழ் ஒன்றுக்கு சென்றிருந்தேன். ஜெகன் மேலே நான் நினைச்சு பார்க்கல, நான் தான் அந்த ஆள் ரெண்டு கண்ட உடனே அதுகள் வந்து சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டா எனக்கு அவையில பார்க்கல. அது அவையில என்ன வந்து வந்து சுத்தி நின்று உங்களோட ஃபேன் ஃபேன் நிரம்ப ஃபேன்
0: வச்சிருக்கேன். சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் அது பெரிய கொடையோன்றது. நாங்கள் பெற்றுக் கொள்றன்றது
1: அதுதான் நாங்கள் கதைக்கிற ஒரு வார்த்தைகளை குணநாயகி சொன்னா ஒவ்வொரு பேச்சு வார்த்தைகள் அன்பான இதுகள் அதனாலதான் நாங்கள் தலை வச்சு சம்பாதிச்சிருக்கிறோம். நல்ல மகிழ்வான இது சம்பாதிச்சுக்கு தொடக்கத்துல அந்த கண் வந்த பிரச்சனை வந்தாலும் நிரம்ப டேப்லெட் போட்டேனா நிரம்ப மாத்திரைகளை
0: சம்பாதிச்சேன். சில நோய்களை நாங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். சில சில சில சில சில சில நோய்களை சம்பாதிக்கிறோம். எங்களை வாழ்க்கை முறை பிள்ளைகளாலேயும் சில நோய்கள் நாங்கள் சம்பாதிக்கிறோம். எல்லாம் வாழ்க்கையெல்லாம் இருக்குது. வாழ்க்கையை நாங்கள் வாழ்ற முறையை பொறுத்ததான் நாங்கள் நன்றதை சம்பாதிச்சாலும் கூடுதலாக சம்பாதிச்சாலும் சரி
1: பெய்யன்ற அளவு அது இல்லாமல் கடவுள் துணியோட இருக்கிறதுக்கும் கொண்டு வந்துட்டேன். எனவே அதை கூற வேண்டும். அடுத்தது இந்த விருந்தோம்பலால சமையல்கார் நல்லா சமைக்கிறேன்னு சொல்லி இப்பவும் தான் ஜெகனால் முடியாது பார்க்க முடியாது ஆனால் சமைக்கிறேன். அது எப்படியான எனக்கு தெரியாது.
0: கைப்பழக்கத்துல வந்துட்ட மாதிரி
1: கைப்பழக்கல விரைச்சு போகிறார்கள். வீட்டை பார்த்துட்டு நிலத்துல ஊத்தே இருக்காது, தூசி இருக்காது. ஒரு நாளை வாங்க காரை எடுத்துக்கொண்டு
0: காரணத்துல வாரினாங்கல்ல வந்த அவசரத்துல வந்த அவசரத்துல திரும்புறதால
1: அவசரத்துல அப்படி போவாதீங்க. அடுத்த முறைக்கு வந்தா கார அந்த இது டோவருக்கு வந்த உடனே நினைங்கோ இங்கே ஒரு குந்திட்டு இருக்கிறான்.
0: சரிங்க
1: குடும்பமாவோட வாங்கும். அப்படின்னா என்ன செய்வேன்னா எனக்கு உண்மையிலே எல்லாம் செய்வேன் ஜெகன். ஆனால் சரி மாற மாட்டேன். பிளேட் இந்த கரண்டியால் அள்ளி போட்டு பிளேட்ல போட்டுக்கெல்லாம் கொண்டு செஞ்சிடுவேன். ஆனால் அவையெல்லாம் செஞ்சினம்னா சரி என்னோட வாரையெல்லாம் என்ன செய்வேனாவன்னு சொல்றீங்களே ஏன்னா சமையங்கோ மிச்சமெல்லாம் நாங்கள் செய்வினவன் அந்த இந்த சாப்பாடு சாப்பிட அவளுக்கு விருப்பம். எனவே நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது வந்தா வாங்கும் என்ன அளவுக்கு செய்து வைப்பேன் போட்டு சாப்பிட்டுட்டு
0: எல்லாரும் போங்க. சரி நன்றி. இணைந்து கொண்டமைக்கு என்ன பாடல கேட்கிறீர்கள்?
1: அந்த பாட்டு நான் கேட்கிற பாட்டு ராஜா கைய வச்சா.
0: சரி உங்களுக்கு அந்த பாடலை தெரிவிக்கிறோம். ஆர்வத்தோடு இணைந்து நிகழ்ச்சி சிறப்பித்தமைக்கு நன்றிகள். முன்னு சந்திப்போம். நன்றி வணக்கம்.
1: பாட்டி விடுங்க.
0: நன்றி
1: நன்றி.
0: அவர் புஷ்பாதி நேரக்காக விக்கட்டந்த பாடல் அமூர் சோர்வதில் இருந்து இசைஞானி இளையராஜாவின் செய்யல்
2: துக்கிரி தனமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாவம் தான் போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க தாளமா போடுற
3: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
2: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
3: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
2: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: இந்த பாடலைத்தான் இன்னொரு நேரம் கேட்க வந்திருந்தார். ஆகவே அவர் தன்னை பாடலோடு இணைத்துக் கொள்ள சொல்லி இந்தபடியும் அந்த நேரையும் இப்பொழுது இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணாஜி.
0: வணக்கம் சுதாகரன். நிலமா
4: இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நிலமாகவே இருக்கிறோம். நன்றி.
4: எப்பவுமே நிலமா இருக்கணும்,
0: அதுக்கு ஒரு குறை இல்லை நினைக்கிறேன்.
4: நாங்கள்
0: ஒவ்வொரு நாளும்
4: நாளுக்கு நான்
0: சம்பாதிச்சு ஒரு சிலர் வாழ்கிறார்கள்.
4: இப்ப உண்மையிலேயே அந்த டிஆர்டி மூலமா அதுல ஒரு வந்த உறவுகளை
0: அது சாதாரண விடயம் இல்லை. நாங்கள் டிஆர்டி உறவுன்றது அது ஒரு மிகப்பெரிய பலம். இப்போ நாங்கள் ஒரு எங்களை பலத்தில் அது முக்கியமான ஒன்று. எங்கள் வாழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இப்போ யமனிக்கோ இந்த ஒரு நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் இப்போ சுவதி சின்ன மாதிரி தான் வாங்க வீட்டு என்ற அதை அதை வந்தால் போயிடாது மாதிரி தான் அப்படி
4: சொன்னாங்க. அதான்
0: ஒரு தேவையாக ஒரு தேவை யமனியில் தேவைன்னு சொன்னால் ஒரு டெலிஃபோன் அடித்தா உடனே அதுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு இந்த உயிரை கொடுக்குற அளவில் இருக்கிறார்கள் ஆக்கள் எங்களுக்கு.
4: நாங்கள்
0: இனி வராத எங்க இடம் இல்லை என்று சொல்லி வானிலை அறிவிக்கிற அளவுக்கு இருந்தது.
4: முன்ன ஆரே வரண்டு தெரியாம இருந்த சுதாகர் இப்ப வந்து உதாரணம் சொன்னா நாலு நாளைக்கு விராட்டிக்கும் நேரடியா தரக்கோட்டிக்கும்
0: இருக்கும்.
4: கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கும். நான் விளையாடி நான் கேட்டு கொண்டு ஆறாவது நேராவது வந்து கேட்டுப்பாடு உண்மையிலேயே அந்த சியாட்டி குடும்பத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு பெருமையான விஷயம். அதுல நானும் பெருமைப்படுறேன். மற்றபடி இந்த பிரணாய் அம்மா சொன்ன மாதிரி இப்ப அனுபவம் என்று சொல்றது நாங்கள் வந்து இந்த வாழ்க்கையில
0: பெற்றுக்கொள்றது
4: பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்ப அது நாங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு எல்லாம் சில காலம் இருந்திருந்தோம் சொன்னா நண்பர்கள் வட்டமா
0: இருக்கட்டும்.
4: நாட்டுக்கு வந்த வழியா இப்ப எவ்வளவு ஒவ்வொரு நாட்டுல இப்ப பிரான்ஸா இருக்கட்டும் கனடா இருக்கட்டும் லண்டா இருக்கட்டும் இங்கே ஒவ்வொரு நாட்டுலயும் எங்களுக்கு ஒவ்வொரு தடவை சேர்த்து வச்சிருக்கிறேன். அதுக்குதான் பெருமை சொல்லணும். உண்மையிலேயே நாங்க வந்து கனடாவா இருக்கட்டும் அமெரிக்கா விட்டு வச்சோம். அமெரிக்கால இருந்து
0: கண்டங்களை தாண்டியதான் எல்லா கண்டங்கள்லயும் நாங்கள் அப்படிக்காத வில்ல போடக மற்றும் அதிகமா எல்லா கண்டத்திலும்
4: அதுக்கும் காலப்போக்குல வேறும் இடம் பெயர்ந்து போனா சிங்கப்பூர்ல இருந்து
0: ஆசியாவில் இருக்கிற ஆஸ்திரேலியால கூட இருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், ஐரோப்பாவில் இருக்கிறார்கள். ஆனால் அப்பிரிக்காவில இல்ல பாப்போம். அமெரிக்காவில ஒரு ஆளை சேர்த்துருவோம். நாங்கள் சம்பாதிப்போம் பாப்போம்.
4: இடம்பெயர்ச்சு
0: கடவுளை கட்டினவர்கள் யாராவது முடிஞ்சாவது நாங்கள் சேர்த்துருவோம்.
4: அவர்
0: சுதாகர் மணிந்தர் அவர் இவருக்காகவும் இந்த பாடல் அப்படின்னு சொல்றது
2: நீ வளர்த்தப்படி நான் இன்னும் பண்ணுவேன். ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்ட அது ராங்கா போடுமாடா பூடுன்றீங்களா? அப்படி சொல்லு, ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை.

0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
1: நேரம்
2: நன்றி.
3: பிறந்த நாள் வாழ்த்து. ஏஎஸ் ராஜா, 70வது அகவையொன்றை உமை கடக்க டிஆர்டி என்னும் அகல் விளக்கு. 70வது அகவை ஒன்று உமை கடக்க டிஆர்டியின் அகல் விளக்கு. காந்த குரலே சூரிய தேவனே, மகமாய் புதுநாள் பிறந்திருக்க தமிழ் ஒளியில் கதிரவனை மிஞ்சிய சுறுசுறுப்பாய் சிம்ம குரலே. காந்த குரலே சூரிய தேவனே, மகமாய் புதுநாள் பிறந்திருக்க தமிழொளி கதிரவனை மிஞ்சிய சுறுசுறுப்பாய் சிம்ம குரலே. ஐரோப்பாவை வலம்பெற காலை பூந்தென்றலாய் வீடுதோறும் வாசம் பரவிட. காலை பூந்தென்றலாய் வீடுதோறும் வாசம் பரவிட. உகவை என்று குடியிருக்க மிதவையாய் வானொலி தோறும் பரவிட. உகவை ஒன்று குடியிருக்க மிதவையாய் வானொலி தோறும் பரவிட. இமயம் தொட்டு உம் சாதனைகள் இனிவரும் தலைமுறையின். இமயம் தொட்டும் சாதனைகள் இனிவரும் தலைமுறைகள். வழிகாட்டியாய் ஒளிவீசிட ஊடகத்துறையில். வழிகாட்டியாய் ஒளிவீசிட ஊடகத்துறையில். அரை நூற்றாண்டு கோலூச்சியவரே ஏஸ் ராஜா என்னும். அரை நூற்றாண்டு கோலூச்சியவரே ஏஸ் ராஜா என்றும். விளம்பரம் சங்க தமிழொழியாய் தமிழுக்கே அமுதாய் தேன் சொட்ட சொட்ட இனிக்க. விளம்பரங்கள் சங்க தமிழாய் தமிழ் ஒளியாய் தேன் சொட்ட சொட்ட இனிக்க. அறிவிப்பு துறையில் உமைக்கண்டு பலர் வியக்க. அறிவிப்பு துறையில் உமைக்கண்டு பலர் வியக்க. குரல் அரசனை வாழ்த்தொலி வந்து வந்து வந்து டிஆர்டியை நிறைத்திட. குரல் அரசனே வானொலியில் வாழ்த்தொலி வந்து வந்து நிறைத்திட. பதாகை எழுதி வந்தேன் பல்லாண்டு வாழ்த்துக்கள். பதாகை எழுதி வந்தேன் பல்லாண்டு வாழ்த்துக்கள். ஆர்ஜே விஜய்.
1: நன்றி. இணைந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். அவர் திருமதி விஜயராஜேந்திரன் இணைந்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து வைபரோட இருந்திருக்க மார்சலின் அவர்களை வாழ்ந்து எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம் மார்சலின்.
4: வணக்கம். நிலமா இருக்கிறீங்களா?
1: நிலமாகவே இருக்கிறோம். நீங்க நிலம்தானே?
4: ஆமாம், நிலமா இருக்கிறோம். இன்று எங்கள் ராஜா அண்ணா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் என்னும் நூலுடைய காலம் தனது சேவையை ஆற்றி நோய் நொடிகள் இன்றி நூலுடைய காலம் வாழ சகல சௌபாகியங்களுடனும் வாழ வாழ்த்துகின்றேன். அத்துடன் இதை வானொலி கடந்து வந்த எங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.
1: நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கு சென்றடைந்திருக்கும்.
4: ஆமாம், நான் உங்களோட தலைப்பின்படி சம்பாதிக்க வேண்டியது அன்புதான். அன்பு இல்லை என்று சொன்னால் என்ன பணம் இருந்தாலும் அது வாழ்க்கையா இருக்கா. பணத்தை வச்சுக்கொண்டு நீங்க அன்பை தேடலாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச எந்த அனுபவத்துல சொல்லக்கூடிய சொன்னால், கோபம் வந்தால் ஒரு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த போது உரையாடுறது இப்போ நிலமா இருக்கும். எடுத்தாக்கிலேயே வார்த்தைக பிரிவங்கள் வந்து பகைய உண்டாக்கும், மெனக்கச போல உண்டாக்கும்.
1: கோபத்தாலே கோபத்தால சில பகைகளை சம்பாதிக்கணும், சில தேவையில்லாம கதை வச்சு பகைகளை உருவாக்கிறதுக்குள்ளே இருக்கிறார்கள்.
4: இல்ல அந்த கதைதான் எப்படித்தான் இருந்தாலும் அந்த வார்த்தை பிரிவம் வந்து அது மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க வேற ஏதாவது ஒரு காயங்கள் காயப்படுத்தி இருந்தா கூட, உடல்ல காயப்படுத்தி இருந்தா கூட அது மாறிடும்.
1: வார்த்தைகள்
4: வந்து அந்த குரல் அந்த ஒலி வந்து ஒலி கேக்கல வந்து அது கொலையா போது. ஒரு வலுவலத்து உறவா
1: தான் கடமைப்படையும் பெற மாட்டாதான்.
4: நிச்சயமா நிச்சயமா கடைசியும் நீங்க அதான் நீங்க இப்ப உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா தூரத்துல இருக்கிறது, இருந்தீங்கன்னு சொன்னா மதிப்பு மரியாதையும் எப்பவும் கிடைக்கும். ஆனா நீங்க அத பகைச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா மரியாதை மதிப்பு எல்லாம் போயிடும். அதுக்கு அப்புறம் நீங்க பகைச்சதால ஒண்ணுமே கிடைக்க போகுது. அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொன்னா அதை பகைச்சிட்டீங்களு சொன்னா அதுக்கு பிறகு கிடைக்கிற மரியாதை வந்து உள்ளார்ந்த மரியாதையா இருக்கும். அது எப்பவும் ஒரு ஒரு போலியான ஒரு உண்மை இல்லாத ஒரு மரியாதை தான் அதுல கிடைக்கும். அது உறவா இருந்தானே சொந்த
1: யாரு
4: ஒரு வேலைத்தளமா இருந்தா கூட அப்படித்தான்.
1: ஓரளவுக்கு
4: கொஞ்சம் வாண்டாலும் தெரிஞ்ச செய்தான தெரியாத செய்தான மன்னிப்பு கேட்க உங்களை நீங்க தாழ்த்த போறீங்க, உங்களை நீங்க உயர்த்த போறீங்க மன்னிப்பு கேட்கறதால. அதுதான் உண்மையான விஷயம். அது மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னா நீங்க அதை விட தாழ் நீங்க செய்த பிள்ளைக்கு
1: இடம்பெற்றுக்கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். நாளை மறுதினம் இடம்பெறுகின்ற டிஆர்டியின் விழாவிலே நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு அதற்கான நாளைக்கு பின்பு அதில் யாரும் பதிந்து கொண்டால் எங்களை உங்களால் இணைத்துக் கொள்ள முடியாது என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம். இப்பொழுது மார்சலின் அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வாழ்நிகளில். அவருடைய பாடலை தருவதற்கு முன்பதாக இணைந்திருக்கின்ற நேர்களை என்பதை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் பாலேந்திரா.
1: பாலேந்திரா நல்லமா இருக்கிறீர்களா? நாங்களும் நிலமாகவே இருக்கிறோம். நன்றி.
2: பாடல் வந்து நான் வாசலின் பாடலோட
1: இணைந்து கொள்கிறேன். உங்களை இணைக்க வேண்டும் நினைக்கிறேன். இருவர் காத்திருக்கிறார்கள். சரி சொல்லுங்கள்.
2: முதலில் ராஜாங்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு.
1: நன்றி. உங்கள் வாழ்த்துக்களை அவர் சென்றடைந்திருக்கும்.
2: நீடுடி காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வாழ்த்திக்கொண்டு.
1: நன்றி. நன்றி.
2: வானொலிக்கு அடுத்து வந்த ஐந்து எங்கள் நேயர்களுக்கும் சுபாசினி, பிரேமா, ராணி சம்பந்தர், மீனா மகேஸ்வரன், ராதா கடகராஜா ஐவேருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மாணிக்கத்து வந்த அஞ்சு பேருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் கேட்டது என்ன சம்பாதித்தது?
1: நாங்கள் நாங்கள் என்னத்தை சம்பாதிச்சிருக்கிறோம்?
2: சம்பாதிக்கணும் வெள்ள நாங்க அனுபவிக்கணும் என்ன
1: அனுபவிக்கிறது சம்பாதிக்கணும் ஐயா.
2: மற்றவர்களுக்கு
1: இல்ல.
2: அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன், நாங்கள் அனுபவிக்கணும். சம்பாதிக்கிறது தான், சம்பாதிக்கத்தான் காசு வேணும் தான். காசு இல்லாமல் நாங்கள் வாழையில அதுக்காக நாங்கள் காசு இன்றைக்கு வரும் நாளைக்கு போவோம். திருப்பி காசு திருப்பி போயிட்டு திருப்பியும் காசு வரும்
1: எங்களுக்கு. சில சம்பாதிக்க சில சம்பாதிக்கங்கள் எங்கள் பரம்பரைக்கும் உதவும். அதாவது நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சோம்னு சொன்னால் அது நாளைக்கு எங்களோட பேரு பிள்ளைகளுக்கும் அது பரம்பரைக்கும் அது நல்ல இதா தான் இருக்கும்.
2: நாங்கள்
1: சம்பாதிக்கிறத பொறுத்து தான் அது எங்களோட நிக்காது தொடர்ந்து வந்தோண்டுதான் இருக்கும்.
2: நான் சம்பாதிச்சது கூடுதலாக என்னுடைய வாகனம், அதாவது என்னன்னு சொல்றது
1: சம்பாதிச்சு நல்ல பேரையும் இதுலயும் தான் நடத்ததுக்கு சம்பாதிச்சுக்கணும். படத்தை எங்களுக்கு மட்டும் தான் சம்பாதிக்கணும்.
2: அனுபவிக்கிறது இந்த புஸ்தகமா சொன்னாவே என்ன ஆறு டோவருக்கு வரைக்கெல்லாம் ஞாபகப்படுத்த தங்கட விட்ட வர்றதுக்கு இப்ப லண்டன் போறாங்க ஹீரோ அடிக்க போயிட்டாங்க கொத்தல் காசு லாபம். என்ன சம்பாதிக்கா அந்த சென்னை சிலுக்குல மூணு தரம் பத்திரம் மூணு என்ன அந்த பொப்பை உள்ள குறிதாவா நைட்டி மாதிரி அது மூன்று பத்தீரோ மூன்று சதம் பத்தீரோ சென்னதுக்குல அதையா வாங்கி சம்பாதிக்கிறது கிட்ட அப்படிதான் நாங்கள் சாப்பிடணும். நேரத்துக்கு நேரத்தில் உள்ளவனும் நேரத்துக்கு மற்ற விடுமுறை கொண்டு போகணும். அது மாதிரி சம்பாதிப்பு
1: தானே சம்பாதிக்க சம்பாதித்தா தான் செய்யலாம் நாங்கள்
2: நண்பர்கள்
1: எதிரிகளும் இருக்கும் தான் அதிலும்பாக கூடுதலா இருக்கிறது நண்பு.
2: அந்த எதிரிகள் வந்து கூடுதலா பாரு நண்பரோட நண்பிகள் அந்த பெண்கள் தான் கூட எதிரிகள். நீர் பார்த்து பாத்துக்கிற அந்த பின்னால குத்துறது கூடுதலாக அந்த பெண்கள் தான் இருக்கு. ஆனா நாங்கள் அந்த ஆண்கள் அப்படி இருக்காது. இப்ப நீரே சொல்லி இருக்கிற நண்பர்களோட பல இருக்கிறான் இன்றைக்கு மறக்க மறக்க இல்லாத நண்பர்கள் இருக்காது வாங்கி விடாங்க அப்படி எங்களுக்கு செட்டா நாலு வெள்ளக்காரன் கோட்டூரோட வந்து கொண்ட பணத்தை
1: அவர் பாலேந்திரன் கடத்தினு வணக்கம்
5: சுவாதிபத்மநாதன், ராதா கனகராஜா, பிரேமா கைநாயநாதன், மீனா மகேஸ்வரன், ராணி சம்பந்தன், அந்த ஐவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு நான் சம்பாதித்து நீயாற்றின் மூலமாக உங்களை கலைஞர்களை அன்பர்களை ஒரு எல்லாருமே நினைச்சு பார்த்தா 75-80 பேர் எல்லாருமே இருப்பினை நினைக்கிறேன். வானொலியில அவ்வளவு அன்பையும் நான் சம்பாதித்திருக்கிறேன்.
1: அது பெரிய விஷயம். அதான் பிறத்தி அன்பை நீங்க சம்பாதிச்சிருக்கிறீர்கள் சொன்னால் அது நீங்கள் இவ்வளவு நல்லவர்கள்னா அர்த்தம். அந்த ஒரு அதான் எங்களுக்கு இவ்வளவு பேர் எங்களை நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஏதோ விதத்துல நாங்கள் நல்லவர்களாக இருந்திருக்கோம்.
5: அன்போட அவ்வளவுடன் சம்பாதித்திருக்கிறேன் என்பது சந்தோஷமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அப்ப நான் விடுகிறேன்.
1: நன்றி வணக்கம். அவர் திருமதி ஜோஸ்ரீ இணைந்து கொண்டா தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்க வைபருடன் அணைந்திருக்க நேரம் எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா. எங்கட மூத்த அறிவிப்பாளர் காந்த குரலும் ராஜா அண்ணாவுக்கு எனது குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ராஜா அண்ணா எல்லா வளமும் தரமும் பெற்று சீரம் சிறப்புமாக நீருடி காலம் ராஜா அண்ணா வாழ வேண்டும் என்று மனமாற ராஜா அண்ணாவுக்கு இங்கே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்
1: கொள்கிறேன்.
6: வாழ்த்துக்கள். அத்தோடு இதை வானொலிக்கு எடுத்து வந்த அனுசரணையாக கொண்டு வந்த ஐவருக்கும் எனது நன்றிகள். நன்றி வாழ்த்து.
1: நன்றி வணக்கம். அவர் முன்னு சுதாரணி வாழ்த்து தெரிவித்து தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினேன். வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம் தேவி.
7: சாப்பிட
1: நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் கூட்ட வர சொல்லி
7: யாராலும் அசைக்க முடியாது.
1: தெரியுமா மரணச்சடங்கு போன் பண்ற ஏன்னு சொன்னால் அங்க நாங்கள் சம்பாதி அவர்களுக்கு இந்த கொடுக்கற மரியாதை அங்க அதான் நாங்களுக்கு மரியாதைன்னு சொல்லி
7: உண்மை உயிரோடு இருக்காட்டிக்குமா அந்த இறந்த ஆத்மாக்கு நாங்கள் போய் அந்த செய்யற இது இருக்கோ அது வந்து கோடி புண்ணியமா அதற்கான தான் நான் கஷ்டப்பட்டு யாரு கண்டாலும் போய் நிக்கிறது தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச உறவுகளுக்கு சரி நண்பர்களுக்கு சரி என்று கூறிக்கொண்டது இப்ப வேண்டாம் இந்த கதை என்று நீங்க நிலமா இருக்கிறீங்களோ
1: நிலமா இருக்கோம் நிச்சயமா நீங்க
7: பாட்டு பாட்டு போட இல்லாத
1: உங்கள்ட்ட வந்து போட வேண்டும்.
7: ஓகே உங்கள்ட்ட வந்து ராஜா அண்ணாக்கு வாழ்த்தோன்னு வந்துதான் முயற்சி செய்து போட்டு விட்டுட்டேன். திருப்பி அடிச்சு பார்த்தேன் கிடைச்சிட்டு என்று பிறந்த நாளை கொண்டாடுங்கள் ராஜா அண்ணாவுக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய பிறந்தனா நல் வாழ்த்துக்கள். இதே போல் ராஜா அண்ணா ராஜா அண்ணாக்கு பின்னுக்கு பாருங்க நாங்கள் எவ்வளவு எல்லாரும் எவ்வளவு அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளையும் தன்னண்ட வீட்டுல ஒரு உறவுக்கு கொண்டு பிறந்த நாள்ன்ற மாதிரி ஒரு இதுதான் இருக்கு உணர்வு உண்டு. இது என்னென்ன வீட்டுலயும் இப்ப பிறந்த நாள் ராஜாண்ணாக்கு அந்த வாழ்த்த வாழ்த்த இன்னொன்னு வீட்டுல பிறந்த நாள் நடக்குமா போலதான் நாங்கள் இருக்கிறோம் ஒரு அந்த சந்தோஷத்துல. அதே மாதிரி எல்லா அறிவிப்பாளர்களும் சுகமா நலமா இருக்கணும். ராஜாண்ணா இந்த பிறந்த நாள்ல அவற்றை ஆசீர்வாதம் எங்களுக்கு தேர்வு வேண்ட 70 வயசு அவருக்கு அனுபவங்கள் கணக்கு அந்த அனுபவங்களை நாங்களும் கற்றுக்கொள்ள வேணும் என்று கூறிக்கொண்டு வாங்கிக்கிறதுக்கு வந்த 5 சோழர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் போடும் பாடலோட நான் இணைந்து சொல்கிறேன்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
7: நன்றி வணக்கம்.
1: அவர் திருமதி தேவிதன் ரஜினி சொன்னார். அவருக்காக மட்டுமல்ல மார்சல் அவர்கள் கேட்ட பாடல் எல்லா நேர்களுக்குமாகவும் ஒலிக்கின்றது தீபம் திரையிலிருந்து.

கடத்தும் நினைவு வரும் தஞ்சம் இடலெஞ்சம் ஒரு மஞ்சம் தந்தால் எதிரில் சொர்க்கம் வரும்.

சொன்னால் ஒரு கோடி ரசித்து சுவை சொல்வென்றான். உன் போல் ஒரு பெண் வாழ்வை முன்னால் வர கண்டால் மயக்கி பிடிப்பவன் நடிப்பிலே எவரது மயக்குவேன் அனைத்திலே தலைகளை விளக்குவேன் என்றாகி பெண்காகி

0: நேர்கள் இருப்பது பிரான்சின் துறையிறப்பாகவும் கேட்டி தமிழை தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. உங்கள் எண்ணங்களும் உங்கள் விற்பனை நிகழ்ச்சி தொடர்ந்து வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கின்ற நேரை இப்பொழுது அன்பாக வாழ் நினைத்துக் கொள்கிற வணக்கம்.
1: வணக்கம் நகைச்சுவை தன்பால் ஜெகன் அவர்களை வணக்கத்துடன் பாரதி.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா, மிக்க நல்லா, நன்றி. எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அடி அடி நடிச்சுனா லைனே கிடைக்கல. ராஜாண்ணியோ நீரடிய வாழ்த்த ஓணமுண்டு. இப்ப எனக்கு 1 நிமிஷம் தருவீங்களா? ஒரு பழைய கவிதா சின்ன கவிதை டக்குனும்
0: எடுத்துக்கொள்ளலாம்.
1: நன்றி. முதலில் எங்கள் ராஜா அண்ணா 100 வயசு வரையும் நீண்ட ஆயுளோடு நல்ல சந்தோஷமா சுகமா நிலமா வளமா வாழ ஒன்று வாழ்த்திக்கொண்டு. ஒரு சின்ன குட்டிக்காவிதை. 30 வருடங்கள் இடைவிடாத நின் பயணம், தனிக்குள் உறைந்து மலைக்குள் குளித்து மெட்ரோ சனத்திரளுக்குள் நசுங்கி, ஆனாலும் நித்தம் தவறாமல் வந்து தரிசனம் தரும் பகலவனாய், தமிழொலியின் முதுகெலும்பாய், திரைப்பாடல்களின் அகராதியாய், வானலையின் கணீர் குரலுக்கு என்றுமே ராஜாவாய். இலங்கைக்கு கே.எஸ் ராஜா, பாரிஸுக்கு எங்கள் ஏ.எஸ் ராஜா அண்ணா, அன்போடு அழைக்கின்றோம் என வானலையில் சொல்லும் குரலில் கல்லு முருகிவிடும் கனிவினில் நீயர்கள் எம் நெஞ்சுருகும். புலர்கின்ற காளைகளை பூந்தென்றல் வீசும் சோலைகளாய், மலர்கின்ற பொழுதுகளை மதுகொண்ட பொழுதுகளாய், அந்த கால பாடல்களை அச்சு பிசகாமல் சொல்லும் பாவலனாய், எந்த காலத்திலும் டிஆர்டி வானொலி புரவலர் ஆர்ஜி ராஜா அண்ணா. நன்றி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி ஜெகன்.
0: நன்றி, வணக்கம். அவர் பாரதி இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றிருந்தார். நேர்ந்திருப்பது பிரான்சின் துறையிறப்பாகவும் கேட்டி தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. இதுவரை இடம்பெற்றது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருந்த தமிழொலியின் அனைத்து அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு 3:30 தமிழொலியின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து முதல் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.
2: நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsal Fos, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர் கூறிய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்தினிய ஊடாக.
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
4: விடாத இங்க போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gala Gonesse Sasselil,
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு

0: பலன்பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஏ.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வரும் www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷனா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்க தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஜூலை கலவரம் இடம்பெற்று இன்றுடன் 43 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த இருண்ட நாளை நினைவு கூறும் வகையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன.
1: புறக்கோட்டை புனித செபஸ்டியன் மாவட்டத்தில் ஜூலை கலவரம் நினைவு கூறப்பட்டது. சம உரிமை இயக்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. அனைத்து இன மக்களுக்கும் சம உரிமை கிடைக்கும் அரசியல் தீர்வுக்காக போராடுவோம் எனும் துணிப்பொருளில் இதன்போது கையெழுத்துக்களும் சேகரிக்கப்பட்டன. இதேவழி சோசியலிச இளைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் சகோதரத்துவ தினம் எனும் துணைப்பொருளில் ஜூலை கலவரம் தலவாக்கலை நகரில் நினைவு கூறப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஜூலை கலவரத்தை நினைவு கூர்ந்தனர். இதேவேளை இன்றைய பாராளுமன்ற சபை அமர்விலும் ஜூலை கலவரம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது.
2: 1983 ஜூலை மாதம் 23 தேதி கருப்பு ஜூலை தொடர்பில் சில கருத்துக்களை நினைவுபடுத்தி மீண்டும் இனவாதத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சிக்கின்றீர்கள் என வினவுகின்றேன். பாராளுமன்றத்தை குண்டு வீசி தகர்த்து பாராளுமன்றத்துக்கு தீ வைக்க முயற்சித்தவர்களே இன்று ஜனநாயகம் தொடர்பில் பேசுகின்றனர்.
0: இந்த கருத்தானது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டாரா அவர்களது
2: வெட்கம்
3: சஜித் அணியுடைய செயலாளராக இருக்கின்றவர் பெரிதாக பேசினார்கள். தொழிலாளர்களை அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல அன்றைய ஐக்கிய.
0: இந்த கருத்தானது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களது.
3: தேசிய கட்சியினராகும் அவைகளாவற்றுக்கும் மேலாக 1979 நாட்டின் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக நாட்டில் தமிழர்களை புண்டோடு அளிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல இந்த பாவித்தனமான அன்றைய ஜெயார் என்கின்ற நபராக மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அதனால் அந்த வாசியான பயிற்சியாளர்கள் மோசடி முட்டாள்களோடு எங்களுக்கு எந்த விதமான வாதம் கிடையாது. ஜூலை இன கலவரத்தை ஏற்படுத்திவிட்டேன், அதனூடாக எங்களுடைய கட்சியை தடை செய்வதற்கு பிரதானமான காரணம் எதுவுமல்ல இந்த நிலைமைகளால். இந்த ரணில் விக்ரமசிங்காவிற்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள், இந்த பிரேமதாசாக்கள், இந்த காம்கள், இந்த ஜெயார்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இருந்த தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற அதன் மூலமாக நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்காகவே அன்றைக்கு எங்களுடைய கட்சியாளன் மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்தார்.
0: தொடர்ந்து கருப்பு ஜூலை வேதனை எங்கள் மனங்களில் இன்றும் இருக்கின்றன என்று புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் கினிதும சுனில் செனவி தெரிவித்தார். யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் விஜயம் செய்த அமைச்சர் மருதனாபுரம் மடத்தில் வீதியொன்றின் பெயர்ப்பலகையை திறநீக்கம் செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு காரணங்களுக்காக போராட்டங்கள் நடைபெறுகின்றன, ஆனால் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் எவ்வளவு திறந்த மனதுடன் வடக்கை அபிவிருத்தி செய்ய தேவையான நிதிகளை ஒதுக்கியுள்ளோம். இன்று ஜூலை 23 கருப்பு ஜூலை நினைவு கூறப்படும் நாள். இது குறித்த வேதனை எங்களின் அனைவரின் மனதிலும் இன்னும் இருக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகத்தை பார்வையிடுகிறேன். யாழ் நூலகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வரவு செலவு திட்டத்தில் 100 மில்லியன் ரூபாயை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். தயவு செய்து போராட்டம் நடத்தி மக்களை திசைதிருப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறோம். இந்த அரசாங்கத்தின் நோக்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதே. அதற்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராகத்தான் இருக்கிறோம். வடபகுதி மக்கள் எம் மீது அன்பு காட்டியுள்ளார்கள். அதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக 3 பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே வடக்கு மக்களின் எதிர்பார்ப்பு அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். 30 வருட கால போருக்கு பின்னரும் நாட்டின் ஆட்சியாளர்கள் அதிலிருந்து எந்தவித பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. அதிகார ஆசைக்காக முன்னெடுக்கப்பட்ட தொடர் இனவாத அரசியலின் இறுதிப்புள்ளியாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அமைந்ததாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர தெரிவித்தார். சோசலிச இளைஞர்கள் சங்கம் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். 1948 சுதந்திரம் கிடைத்தது முதலே எமது ஆட்சியாளர்களால் ஒருங்கிணைந்த இலங்கை தேசியத்தை கட்டியெழுப்ப முடியாமல் போனது பிரித்தானியரின் பிரித்தாளும் தந்திரமும் அரசியல் தலைவர்களின் இனவாத போக்குமே. 1981 யாழ்ப்பாண பொது நூலக எரிப்புக்கும் 1983 கருப்பு ஜூலை கலவரத்துக்கும் வித்திட்டு 30 ஆண்டு கால பேரழிவு யுத்தத்தை நாட்டுக்குள் உருவாக்கியுள்ளது. 30 வருட கால யுத்தம் முடிவடைந்த பின்னரும் மஹிந்த ராஜபக்ச, கோத்தப ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச மற்றும் சஜித் பிரேமதாசா போன்ற அரசியல் தலைவர்கள் தங்களின் அதிகார தேவைகளுக்காக மீண்டும் இனவாத மோதல்களையே நாடினார்கள். சிங்கள தமிழ் மோதலுக்கு பிறகு சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு இடையில் வன்முறையை உருவாக்கும் நோக்கில் தர்கா நகர், அம்பாறை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் மோதல்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. இந்த அரசியல் சக்திகளின் உச்சக்கட்ட முடிவாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அமைந்தது. வரலாற்றில் முதன்முறையாக மக்கள் அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி உருவாகி சிங்கள தமிழ் முஸ்லிம் முஸ்லிம் பரங்கி மலையென அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஆட்சி அமைந்திருப்பதாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த அரசியல் சூழ்ச்சிகள் மற்றும் சுரேசலே நாடகம் உள்ளிட்ட உண்மைகள் தற்போது வெளிவர தொடங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு உளவியல் ரீதியில் ஏதேனும் பிரச்சனை இருக்கும், சிகிச்சை பெற்று குணமடைந்து விடுவார் என்று நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இவரின் கீழ்த்தரமான செயல்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகவே காணப்படுவதாக சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் செயற்பாடுகள் முறையற்றவை, அவர் பக்கத்தில் தன்னால் அமர முடியாது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுத்து மூலமாக எனக்கு அறிவித்திருக்கிறார். அதன் பின்னர் தான் ஆசனம் மாற்றப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒழுக்கமாக செயற்பட வேண்டும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது மேலதிக கேள்விகளை கேட்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அனுமதி கோரினார். சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன அனுமதி வழங்கிய நிலையில் விடயத்துக்கு பொருத்தமில்லாத விடயங்களை அர்ஜுனா குறிப்பிட்டார். இது முறையற்றது என்று சபாநாயகர் அவருக்கு சுட்டிக்காட்டினார். மீண்டும் மேலதிக கேள்விகளை கேட்பதற்கு அர்ஜுனா ராமநாதன் அனுமதி கோரிய நிலையில் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் அவர் செயற்பட்டார். இதன்போது சபாநாயகர் பாராளுமன்றத்தை நகப்புக்குள்ளாக்கும் வகையில் செயற்பட வேண்டாம், இடையூறு விளைவிக்க வேண்டாம், முட்டாளை போன்று செயற்படாதீர்கள் என்று அர்ஜுனாவை நோக்கி கடுமையாக குறிப்பிட்டார். இதன்போது ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை அவமதிக்கும் வகையில் இவரும் பேசக்கூடாது, அக்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை நோக்கி முட்டாள் என்று குறிப்பிட்டது சபைக்கு பொருத்தமற்றது என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்கா சபையின் ஒழுங்கு விதிகள் பற்றி எதிர்கட்சித் தலைவர் பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. எதிர்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் சபை நடவடிக்கைகளை குழப்பும் வகையில் கீழ்த்தரமாகவே காலையிலிருந்து செயற்படுகிறார்கள். எதிர்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்களின் கீழ்த்தரமான செயற்பாடுகள் ஊடகங்களில் ஒளிபரப்பப்படுவதில்லை, ஆனால் பாராளுமன்ற கட்டிடத்தின் சுவர்கள் அதனை அறிந்து வைத்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சித் தலைவர் குரல் கொடுக்கிறார். இந்த இருவரும் கடந்த காலங்களில் எவ்வாறு மோதி கொண்டார்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சை பெற்று அவர் குணமடைவார் என்ற எதிர்பார்ப்புடன் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இவரது செயற்பாடுகள் ஒட்டுமொத்த மக்களையும் அவமதிக்கும் வகையில் அமைகிறது. இவர் பக்கத்தில் இருக்க முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகருக்கு கடிதத்தையும் அனுப்பி வைத்திருக்கிறார். இதன்போது சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் செயற்பாடுகள் முறையற்றவை. அவர் சபையில் இருந்தவாறு என்னை மிகவும் நோக்கி கீழ்த்தரமான கருத்துக்களை குறிப்பிட்டார். அவர் பக்கத்தில் அமர முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் எனக்கு கடிதம் அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் தான் ஆசனம் மாற்றப்பட்டது. ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒழுக்கமாக செயற்பட வேண்டும் என்றும் சபாநாயகர் வலியுறுத்தினார். திருகோணமலை கன்னியா பகுதியில் புதிதாக எந்தவித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ஏற்கனவே உள்ள தொல்பொருட்கள் மற்ற நினைவிடங்களை பாதுகாக்கும் பணிகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்க தெரிவித்தார். இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் கலந்து கொண்ட போது அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டன. கன்னியா வெண்ணிரூட்டு பகுதி ஒரு தொல்லியல் தளமாகும். அதில் தொல்லியல் திணைக்களகத்துக்கு சொந்தமானது என வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட பகுதியாகும். அதன் பிரகாரம் அங்குள்ள தொல்பொருட்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கு தொல்லியல் திணைக்களகத்துக்கு முழு அதிகாரம் உள்ளது. அங்கு புதிதாக எந்த கட்டுமானங்களையும் அமைப்பது எமது நோக்கம் அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக தனக்கு எதிரான கைது நடவடிக்கையை தடுப்பதற்கான கோரிக்கை மனுவை கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தொடர்பான நடவடிக்கைகளை கவனிப்பதற்காக இன்று நீதிமன்றத்துக்கு அவர் சென்றிருந்தார். கடந்த 2022 காலிமுக திடல் போராட்டத்தின் போது சமூக செயற்பாட்டாளரான அனுரத்த பண்டாராவை கைது செய்து தடுத்து வைத்ததன் மூலம் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி நளின் சிறியந்த ஆகியோர் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
4: சமூக ஊடக செயற்பாட்டாளர் அனுருத்த பண்டார சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்த பின்னர் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ஜனக் டி சில்வா, மேனகா விஜயசுந்தர் ஆகியோரின் இணக்கத்துடன் நீதியரசர் சோபித ராஜகருணா தீர்ப்பை அறிவித்தார். 2022 ஏப்ரல் மாதம் 2 தனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் தனது தனிப்பட்ட உடைமைகளை பரிசோதித்து தனது கடவுச்சீட்டையும் கையகப்படுத்தியதாக மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் பின்னர் தனது கைத்தொலைபேசி, மடிக்கணினி, மின்னஞ்சல் மற்றும் சமூக ஊடக கணக்குகளை பரிசோதித்து கோ ஹோம் கோட்டா இயக்கத்துடன் தொடர்புடைய சமூக ஊடக பதிவுகள் மற்றும் 2022 ஏப்ரல் மாதம் 3 நடத்த திட்டமிடப்பட்டிருந்த சாத்விக போராட்டம் தொடர்பிலும் விசாரணை நடத்தியதாக மனுதாரர் கூறியுள்ளார். பேஸ்புக் பக்கத்தில் செய்யப்பட்ட பதிவுகளின் மூலம் அரசாங்கத்தை விமர்சித்தார் என கூறி எவ்வித நியாயமான காரணமும் இன்றி பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தன்னை கைது செய்ததாகவும் மனுதாரர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அனுருத்த பண்டார முகத்துவாரம் குற்றப்பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சுமார் 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு 2022 ஏப்ரல் மாதம் 3 அதிகாலை கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். நியாயமான காரணங்கள் அல்லது போதுமான சான்றுகளின்றி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்தது.
5: பொறுப்பு கூற வேண்டியவர்கள் போலீஸ் அதிகாரத்தை தன்னிச்சையாக தவறாக பயன்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் அரசியலமைப்பின் 12 பிரிவின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தின் முன் சமமாக நடத்துவதற்கான அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளது. அதற்கமைய அப்போதைய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட தேசபந்து தென்னகோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரி நளின் ஸ்ரீயாந்த் ஆகியோர் மனுதாரரின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளனர்.
4: மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சானிய பீரிஸ் ஆஜரானதுடன் பிரதிவாதிகள் சார்பில் அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார முன்னிலையானார்.
0: தொடர்ந்து அரசியலமைப்பு திருத்தங்கள் மூலம் நீதித்துறையில் செல்வாக்கு செலுத்துவதற்கு பதிலாக சிறுவர் மற்றும் பெண்களின் உரிமைகளை அடிப்படை உரிமைகளுக்குள் உள்ளடக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதற்கு ஆதரவளிக்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் நிலையியல் கட்டளை 27(2)ன் கீழ் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அளித்த பதில் தொடர்பில் இன்று கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டார். சிறுவர் பாதுகாப்பில்லமை குறித்து எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை என்று கூறப்பட்டாலும் நீண்ட காலமாக உருவாகியுள்ள ஒரு பாரதூரமான நெருக்கடி இந்த நாட்டில் நிலவுகிறது. இந்த நெருக்கடியின் காரணமாக நாட்டின் எதிர்கால சந்ததியினரே பாதிக்கப்படுகிறார்கள். 2024 கணக்காய்வாளர் நாயகத்தின் ஆண்டறிக்கையின் பிரகாரம் 2014 முதல் 10 ஆண்டுகளாக பெறப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் தேசிய கொள்கைகளை வகுத்தல், சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், வழக்கு ஒழுங்குமுறை செயல்முறை, சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் திறனை அதிகரித்தல் போன்ற காரியங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான அனைத்து வழக்குகளின் விசாரணைகளையும் முன்னேற்றங்களையும் கண்காணிப்பதற்கு தரவு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவது முக்கியமானது என்ற போதிலும் அந்த தரவு கட்டமைப்பு சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மேலும் நன்னடத்தை பராமரிப்பில் அல்லது சிறுவர் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் பாலியல் வல்லுறவு, பாலியல் துஷ்பிரயோகம், உடல் ரீதியான பாதிப்புகள் மற்றும் பல்வேறு வன்முறைகளுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகின்ற போதிலும் இவற்றை தடுப்பதற்கு முறையான வேலைத்திட்டம் எதுவும் இல்லை. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு நிலையங்களின் பாதுகாப்பு பகுதிகளுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கேமரா அமைப்புகள், பாதுகாப்பான டிஜிட்டல் முறைப்பாட்டு ஒழுங்கு அமைப்புகள் போன்ற நவீன உத்திகளை பயன்படுத்தி புதிய வேலைத்திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக சிறுவர்கள் குற்றங்கள் மற்றும் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்குவதற்கு காரணமான பிரதான விடயங்கள் தொடர்பில் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது கூட பலவீனம் அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இவை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையை மையமாக கொண்ட சிறுவர் உரிமைகளை மீறும் நீண்டகால திறமையற்ற செயற்பாடுகள். எனவே புதிய வேலைத்திட்டமாக ஜனாதிபதியின் தலைமையில் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை உருவாக்கி சிறுவர் சிறுமிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் ஜனாதிபதி செயலணியொன்றை அமைப்பது அத்தியாவசியம். இதில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இருதரப்பினரையும் ஒருங்கிணைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். இந்தியாவில் பிறக்கும் இலங்கை அகதிகளின் பிள்ளைகள் நாடற்றவர்களாக மாறும் ஆபத்து காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று பாராளுமன்ற அமர்விலே நடைபெற்ற வாதத்தின் போது குறிப்பிட்டார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகம் ஊடாக அகதி முகாம்களில் வசிக்கும் இலங்கையர்களுக்காக விசேட நடமாடும் சேவையொன்றை வெளிவிகார அமைச்சு உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருப்பதை நிறுத்தி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள GSP+ வரி சலுகை போன்ற அனைத்து உதவிகளையும் சலுகைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் உடன் இடநிறுத்த வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் செம்மணி மனித புதகுழியை பார்வையிட்டதன் பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவர் கனகரஞ்சினி, செயலாளர் ஜெனிதா ஆகியோரை சந்தித்தார்கள். இதன்போது அவர்களால் கையளிக்கப்பட்ட மகஜரிலே சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒரு மனித புதகுழி கண்டுபிடிக்கப்படுவது அடிப்படை கொள்கையின்படி நேரடி குற்றவாளிகள், அந்த குற்றங்களை உத்தரவிட்டவர்கள், வழிவகுத்தவர்கள் அல்லது மறைத்தவர்கள் சம்பந்தப்பட்ட ராணுவம் மற்றும் அரசியல் கட்டளையிட்டவர்கள் உள்ளிட்ட அரசின் பொறுப்புகளை அடையாளம் காணும் திறனுடைய குற்றவியல் விசாரணைகளை தூண்ட வேண்டும். மாறாக இலங்கை 2 தசாப்தங்களுக்கு மேலாகவும் தொடர்ச்சியாக மனித புதகுழிகள் கண்டறியப்பட்டுள்ள போதிலும் தண்டனையற்ற தன்மைதான் வெளிப்படுத்தப்படுகிறது. இதுவரை மனித புதகுழியில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்களால் பிரத்துவப்படுத்தப்படும் இறப்புகளுக்கு எந்த ஒரு முழுமையான நீதித்துறை செயல்முறையும் பொறுப்பை நிறுவவில்லை. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பெரும்பாலான மனித புதகுழி விசாரணைகளிலிருந்து அர்த்தமுள்ள வழக்குகள் எதுவும் தொடரப்படவில்லை. உள்நாட்டு அல்லது சர்வதேச சுயாதீன நீதித்துறை பொறிமுறையின் மூலமும் எந்த ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை. இதன் நேரடி விளைவாக ஆயுதம் மோதல் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குடும்பங்களுக்கு உண்மை நீதி மற்றும் நிவாரணம் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். சாட்சிகளின் வாக்குமூலம், உள்ளூர் அறிவு மற்றும் முந்திய பகுதி விசாரணைகள் மூலம் அடையாளம் காணப்பட்ட பல இடங்கள் முற்றிலும் தோண்டப்படாமல் உள்ளன அல்லது சர்வதேச தடயவியல் தரநிலைகளுக்கு குறைவாகவே விசாரிக்கப்பட்டு வருகிறது. மண்டதீவு, செம்மணி, கொக்குத்தொடுவாய், மன்னார், முல்லைத்தீவு மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், சாட்சிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளால் அடையாளம் காணப்பட்ட மேலதிக இடங்கள் உட்பட அடையாளம் காணப்பட்ட சந்தேகிக்கப்படும் அனைத்து மனித புதவுளி இடங்களையும் சுயாதீன சர்வதேச கண்காணிப்பின் கீழ் உடனடியாக தடயவியல் மதிப்பீடு அகழ்வாராய்ச்சி செய்யுமாறு சர்வதேச சமூகத்துக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது. அத்துடன் எந்த ஒரு அகழ்வாராய்ச்சியும் குறைந்தபட்சம் சர்வதேச தடயவியல் தரநிலைகளுக்கு இணங்க மனித எச்சங்களை மீட்டெடுத்தல் மற்றும் பாதுகாத்தல், தடயவியல் மற்றும் டிஎன்ஏ பகுப்பாய்வு மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணுதல், சாத்தியமான இடங்களில் இறப்புக்கான காரணம் மற்றும் முறையை தீர்மானித்தல், உள்நாட்டு அல்லது சர்வதேச நீதித்துறைக்கு உட்பட்ட எதிர்கால குற்றவியல் நடவடிக்கைகளில் பயன்படுத்துவதற்கான சான்றுகளை சேகரித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் புதைக்கப்பட்ட முறை மற்றும் சூழ்நிலைகளால் நிரூபிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்படுதல், சட்டத்துக்கு புறம்பான படுகொலைகள் மற்றும் பிற சர்வதேச குற்றங்களின் வடிவங்களை முறையிலாக ஆவணப்படுத்தல் ஆகியவற்றை முன்னெடுக்க வேண்டும். உண்மை நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கு வெறும் அகழ்வாராய்ச்சியை விட மேலான செயற்பாடுகள் தான் தேவைப்படுகிறது. அவற்றுக்கு சுயாதீன விசாரணை, உண்மையான சர்வதேச தடயவியல் நிபுணத்துவம், கடுமையான செயற்கைக்கோள் பட பகுப்பாய்வு, நம்பகமான டிஎன்ஏ அடையாளங்கான சான்றுகளை கவனமாக பாதுகாத்தல், குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுதல் மற்றும் ஒவ்வொரு மட்டத்திலும் கட்டளை பொறுப்பை நேர்மையாக ஆய்வு செய்தல் ஆகியவை அவசியமாவதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியமானது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருப்பதை நிறுத்தி இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள ஜிஎஸ்பி போன்ற அனைத்து உதவிகளையும் சலுகைகளையும் இடைநிறுத்த வேண்டும். செயற்பாட்டாளர்கள், தமிழ் மனித உரிமை பாதுகாவலர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவையும் உதவியையும் வழங்க வேண்டும். அனைத்து பொருளாதார உதவிகளையும் கடுமையான மோதல் உணர்திறன் மனித உரிமைகள் வழிகாட்டுதல்களுக்கு இலங்கை இணங்குவதை உறுதி செய்ய வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாட்டு தூதரகங்கள் மற்றும் பிற மேற்கத்திய ராஜேந்திர தூதரகங்களுக்கு தீவின் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பாதிக்கப்பட்டவர்கள், எஞ்சியவர்கள், காணாமல் போனவர்களின் குடும்பங்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுக்கிடையே வழக்கமான கட்டமைக்கப்பட்ட தொடர்பை நிறுவ வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 9.12 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகி இருக்கிறதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. அவற்றில் பொருட்கள் ஏற்றுமதியின் மூலம் 7.73 பில்லியன் அமெரிக்க டாலரும், சேவை ஏற்றுமதியின் மூலம் 1.938 பில்லியன் அமெரிக்க டாலரும் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெறுபவர்கள் 2026 ஆண்டின் முதல் அரையாண்டில் நாட்டின் ஏற்றுமதி துறையின் செயல்திறனை பிரதிபலிப்பதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள சிறைச்சாலை சட்டங்களில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கான முறையான விளக்கம் எங்கும் கிடையாது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணேகாரா தெரிவித்தார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றங்களை பொறுத்தவரை எவரையும் அரசியல் கைதி என்று குறிப்பிட்டு யாரும் விளக்கமறியலோ அல்லது சிறை தண்டனையிலோ அடைக்கப்படுவதில்லை. அவர்கள் சந்தேக நபர்களாகவோ அல்லது குற்றவாளிகளாகவோ நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கில் பிரச்சாரம் செய்த ஜனாதிபதி ஆண்டுகுமார் தீசநாயக்கா அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக கூறினாரே, அந்த நிலைப்பாட்டில் அரசாங்கம் இன்றும் இருக்கிறதா என்று அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கையில் இந்த விவகாரம் தொடர்பான பட்டியலை தான் பலமுறை ஆராய்ந்ததாக தெரிவித்த அமைச்சர், இவர்கள் அனைவரின் நாட்டின் சட்டத்தை மீறிய குற்றத்துக்காகவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டவர்கள் என்றும் பல பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் என்றும் விளக்கமளித்தார். கடந்த கால அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு சிறைச்சாலையில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் நீதியரசர் துர்ராசா சமர்ப்பித்த அறிக்கையின்படி கைது கைதிகளின் தண்டனை காலத்தை குறைப்பது மற்றும் பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நடவடிக்கையானது வடக்கு கிழக்கு தெற்கு என்று நாடு முழுவதற்கும் பொதுவானதாகவே இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இது எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மாற்றுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தலையிடாதென்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கட்சியை அகற்றிவிடலாம் என்று அரசாங்கம் நினைத்தால் அது பெரும் தவறான எண்ணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது குறிப்பிட்டார். பிரதியமைச்சர் ஒருவர் எதிர்கட்சியை முற்றிலும் அகற்றிவிட்டதாகவும் மீதமுள்ளவற்றையும் விரைவில் அகற்றிவிடுவோம் என்று கூறுவது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று என்று அவர் சாடினார். அத்துடன் நீதித்துறையின் நியமனங்களை அல்லது நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதை நீடிப்பதன் மூலம் அரசாங்கம் தனது குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முற்படுவதாகவும் அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் எதிர்கட்சியை ஒடுக்க முடியாது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அரசாங்கம் எப்போதும் ஆபத்துக்கள் நிகழ்ந்து பெரும் சேதம் ஏற்பட்ட பின்னரே விழித்துக் கொள்ளும் பொறுப்பற்ற போக்கை கொண்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னம பெருமா குற்றம் சாட்டினார். சீறுபடிந்த உடலோடு இருக்கும் விவசாயி அரியணையற தகுதியானவர் என்பதே எமது நாட்டின் உன்னதமான பண்பாடாகும். ஆனால் தற்போதைய மறுமலர்ச்சி அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தால் அரியணையற தகுதியான விவசாயி இன்று முறையற்ற மதுபான உற்பத்தியாளர்கள் என்று கூறுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் நெல்லுக்கு நியாயமான விலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த அனுரா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் விவசாயிகளை முற்றிலும் புறக்கணித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்நாட்டு தேவைக்கு குறைந்த அளவிலான அரிசியே போதுமானது என்ற போதிலும் அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டு அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்து பொருளாதாரத்தில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. சிறுபோகத்தில் பெருமளவு நெல் உற்பத்தி எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசாங்கம் அதில் மிக குறைந்த அளவையே கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதனால் பெருமளவிலான நெல் தனியார் கிடங்குகளிலும் விவசாயிகளின் வீடுகளிலும் தேங்கியுள்ளது. உள்நாட்டு நெல் கொள்முதலும் கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சுற்றுலா அணுகலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாலமான கொக்குழாய் புல்மூட்டை இணைப்பு பாலத்தினை நிர்மாணிப்பதில் சுற்றாடல் அமைச்சும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் சுற்றுலா பிரதி அமைச்சரிடம் வலியுறுத்தினார். இந்நிலையில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா எதிர்வரும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கொக்குழாய் பாலத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வார் என்றும் அதனூடாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுற்றுலாத்துறைக்கான அணுகல் மேம்படும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் இது தொடர்பில் பேசினார். முல்லைத்தீவின் இது தொடர்பாக ரவிகரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவின் எல்லியூர அபிவிருத்திக்கும் தொடர் பயன்பாட்டுக்கும் சுற்றுலா அணுகலுக்கும் கொக்குழாய் புல்மூட்டை பகுதியை இணைக்கும் பாலம் முக்கியமான அபிவிருத்தியாக காணப்படுகிறது. கொக்குழாய் பாலம் அமைப்பதற்கான எமது தொடர் கோரிக்கைகளை இயலுமான அளவில் அரசும் செவிசாய்த்தது, அதன் சாதக நிலைகளை பரிசீலித்ததாகவே கருதுகிறோம். கொக்குழாய் பாலம் தொடர்பாக அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டங்களிலும் கலந்துரையாடியுள்ளோம். சபை முதல்வர் விமல் ரட்நாயக்கா அந்த கொக்குழாய் பாலத்தின் நிர்மாணத்துக்கான வாய்ப்புகளுக்காக மிகவும் சாதகமாக துணை நிற்கின்றார். இந்த வாரமும் அந்த கொக்குழாய் பாலம் அமைப்பது தொடர்பான ஆய்வுகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் முல்லைத்தீவில் மேற்கொள்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் தங்கள் அமைச்சும் கூடுதல் கவனம் செலுத்தி அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் கொக்குழாய் பாலத்தின் நிர்மாணத்துக்கான ஏற்பாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க இதற்கு பதிலளித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் தெரிவித்ததை போன்று சுற்றுலா அணுகலுக்கு கொக்குழாய் பாலத்தின் நிர்மாணம் முக்கியமாக அமைகிறது. அந்த வகையில் அமைச்சர் விமல் ரட்நாயக்கா எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் கொக்குழாய் பாலத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வார். அதனூடாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை அணுகல் மேம்படும் என்று எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். விவசாயிகளின் வாக்குகளால் ஆட்சி அமைத்த அரசாங்கத்துக்கு எதிராக இன்று விவசாயிகளே வீதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டில் விவசாய நிலங்களே போராட்ட களங்களாக மாறியிருந்த நிலையை மாற்றி விவசாயிகளை வீதிக்கிறக்கிவிட்ட பெருமை தற்போதைய அரசாங்கத்தை சாரும். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு நெல் கொள்முதல் விலையை குறைத்தது, தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி நெல்லுக்கு நிலையான விலையை வழங்க தவறி இன்று சந்தையில் 120 முதல் 140 ரூபாய் வரையிலே நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. அரசாங்கத்திடம் போதிய களஞ்சிய வசதிகள் இருந்தும் அறுவடை காலத்துக்கு முன்பாக அரசாங்க கையிருப்பில் இருந்த நெல்லை அரிசியாக மாற்றி சந்தைக்கு விடுவிக்காமல் வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த தவறான இறக்குமதி கொள்கையால் இன்று கிராமப்புறங்களில் நெல் விலை கிலோ ஒன்றுக்கு 75 முதல் 80 ரூபாய் வரை பாரியளவில் வீழ்ச்சியடைந்துவிட்டது. நாட்டில் சுமார் 18 லட்சம் மெட்ரிக் டன் எதிர்பார்ப்பு அறுவடையும் வீடுகளில் தேங்கியுள்ள 5 முதல் 7 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லும் என்று மொத்தம் 24 முதல் 25 லட்சம் மெட்ரிக் டன் நெல் விவசாயிகளிடமும் களஞ்சியங்களிலும் தேங்கி கிடக்கிறது. நிலைமை இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் மீண்டும் லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய முயல்வது விவசாயிகளை முற்றிலும் அழிக்கும் செயலாகவே பார்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் நகர்ப்புற போக்குவரத்து சேவையை நவீனமயமாக்குவது தொடர்பான அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவித்தார். இதற்கமைய கொழும்பு நகரை மையமாக கொண்டு எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் 122 பேருந்துகள் சேவையில் இணைக்கப்பட இருக்கிறது. அத்துடன் ஜனாதிபதியுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலுக்கு அமைவாக இந்த ஆண்டுக்குள் மேலும் 50 பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய 2027 ஆம் ஆண்டின் இறுதி அளவில் இந்த மொத்த பேருந்துகளின் எண்ணிக்கை 172 உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு அடுத்த ஆண்டில் மேலும் 100 பேருந்துகளை சேவையில் இணைக்கவும் திட்டமிடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் நகர்ப்புற போக்குவரத்தை முழுமையாக தளப்பேருந்துகள் எனப்படும் மெட்ரோ பேருந்துகள் மூலம் முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் முதன்மை கொள்கையாகும். இந்த திட்டத்தின் கீழ் 2029 ஆம் ஆண்டளவில் தாழ்தள பேருந்துகளின் எண்ணிக்கையை 500 உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த போக்குவரத்து துறை கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்காக தனியார் துறை, மாநகர சபைகள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதியங்கள் ஆகியவற்றையும் இந்த துறையில் முதலீடு செய்து பங்கெடுக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 2032 அல்லது 2035 ஆம் ஆண்டளவில் இலங்கையின் முழுமையான நகர போக்குவரத்து சேவையையும் மெட்ரோ பேருந்துகள் மூலமாகவே முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். இரத்த பரிசோதனைக்காக அதிக கட்டணம் அறவிட்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது அந்த தனியார் மருத்துவமனையில் அதிக கட்டணம் அறவிடப்படுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் கந்தர்மடம் சந்திக்கு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்படும் முழு இரத்த பரிசோதனைக்காக அறவிடக்கூடிய அதிகபட்ச கட்டணமாக 400 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனாலும் யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள இந்த தனியார் மருத்துவமனை இந்த பரிசோதனைக்காக 550 ரூபாய் வீதம் கட்டணம் அறவிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது. இதனை அடுத்து அந்த நிறுவனத்துக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து 750 மில்லி லிட்டர் கொள்வனவு கொண்ட அதிவிசேஷ சாராய போத்தலின் விலை 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளமை காரணமாகவே இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட தரப்புகள் தெரிவிக்கின்றன. எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பங்கேற்புடன் கூட்டு எதிர்கட்சிகளின் விசேட கூட்டம் இன்று மாலை எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஆரம்பமானது. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வுறும் வயதை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு எதிராக பாரிய அரசியல் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பது குறித்து இந்த கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததோடு ரணில் விக்ரமசிங்காவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவை பிரதிநிதிப்படுத்தி நாமல் ராஜபக்சாவும் இதில் கலந்து கொண்டார்.
4: ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக தெரிவித்து இந்தியாவின் கிருஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று நம்பிக்கை துரோகம் இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு பிணையில் இருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று இந்த சந்திப்புக்கு இவ்வாறு வருகை தந்தார். பொதுமக்களின் 166 லட்சம் ரூபாய் நிதியை பயன்படுத்தி இங்கிலாந்துக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சாகல ரத்நாயக் உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். பல்வேறு நிதி கொடுக்கல் வாங்கலை மையமாக கொண்டு தற்போது நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ள சாமரசம்பத் தசநாயக்கு, ரவி கருணாநாயக்கு, உதயகம் அன்பில் உள்ளிட்ட மேலும் சில எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். பாடலி சம்பிக்கரணவுக்கு டிரா நெலஸ், விமல் வீரவாங்ச, திலீப் ஜாவீர, ராவ் ஹக்கீம் உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் சிலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் ஒரு பகுதியை எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு ஊடகங்களுக்கு அனுப்பியிருந்தது.
6: நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை சீர்குலை
7: இந்த கருத்தானது சஜித் பிரேமதாஸ் அவர்களது.
6: மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் இறுதியில் ஆட்சி மாற்றத்தில் முடிவடைகின்றன. அனுரகுமார திசாநாயக்கவின் சர்வாதிகார அரசாங்கம் நீதிமன்றம் மீது கை வைத்துள்ளது. அந்த முயற்சியை தோற்கடித்து நீதிமன்றம் மீது கை வைப்பது கையை நெருப்பில் சுட்டுக் கொள்வதை போன்றது என்பதை உறுதிப்படுத்த நம்மால் முடியும்.
7: தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க,
6: அரசியல் கட்சிகள் இங்கு கூடியதை போன்று மேலும் பல சக்திகள் உள்ளன. தேரர்கள் ஒன்று கூடலை ஏற்பாடு செய்துள்ளனர். சட்டத்தரணிகள் ஒன்று கூடினர். அனைவரும் எவ்வாறு ஒன்றிணைந்து இந்த விடயத்தை கையாள்வது என்பது தொடர்பாக இங்கு இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டியுள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் நிலவும் தாமதத்தை தீர்க்க வேண்டியுள்ளதாக நீதி அமைச்சர் கூறுகின்றார். நான் 100% அதற்கு இணங்குகிறேன். இந்த 11 லட்சம் வழக்குகளை விசாரணை செய்வது தொடர்பில் ஆராய தெரிவு குழு ஒன்றை நியமிக்குமாறு, பாராளுமன்றத்தில் ஒன்றிணைந்து கோரிக்கை முன்வைக்குமாறு நான் எதிர்க்கட்சி தலைவரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன்.
4: கலந்துரையாடல் நிறைவு பெறுவதற்கு முன்னர் கலந்துரையாடலை ஏற்பாடு செய்யுமாறு அழைப்பு விடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறினார்.
6: எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக் கொள்கின்றன. நாம் எமது அரசியல் பயணத்தை தொடர்வோம். இன்று 45,000 பேர் சிறைச்சாலைகளில் சிக்கியுள்ளனர். இவர்களுக்கு பொறுப்பு கூறுவது யார்? சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள நெரிசலுக்கு காரணம் என்ன? அரசியல் நோக்கங்களுக்காக ஊடக காட்சிகளை நிகழ்த்துவதற்காக அரசாங்கம் கைதுகளை மேற்கொள்கிறது.
4: சுமார் 2 மணித்தியாலங்கள் கலந்துரையாடிய பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியேறினர். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்கு முன்பாக நாமல் ராஜபக்ச சட்டத்திறனியாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையானார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதையும் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதையும் தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜரானார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரொஹாந்தா பேசோரிய மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாமுக்கு முன்பாக இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பில் நீதித்துறை சுதந்திரம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதோ அதே போன்று தனிநபரின் சுதந்திரமும் அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கோட்டாபய ராஜபக்ச சார்பில் மஞ்சள் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி ரமேஷ் டி சில்வா தெரிவித்தார். தனிநபரின் சுதந்திரத்தை மிகவும் வரையறுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் மாத்திரமே கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வழங்குவது என்பது எவ்வித நியாயமான அடிப்படையுமின்றி சிலரை கைது செய்து சிறையில் அடைப்பது அல்லவெனவும் ஜனாதிபதி சட்டத்திரணி வாதிட்டார். தனது சேவை பெறுநர் உயிர்த்த ஞாயிறு விசாரணை தொடர்பான எந்த ஒரு விசாரணைக்கும் இதுவரை அழைக்கப்படவில்லை எனவும், அவர் விசாரணையின் எந்த ஒரு சாட்சியாளருக்கும் எந்தவித அழுத்தத்தையும் பிரயோகிக்கவில்லை எனவும் ஜனாதிபதி சட்டத்திரணி கூறினார். இவ்வாறான பின்னணியில் எவ்வித நியாயமான காரணங்களுமின்றி பிரதிவாதிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக தனது சேவை பெறுநருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையையும் பெற்றுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்திரணி வாதிட்டார். மனு மீதான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 3 ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.
7: தொடர்ந்து
0: நுகர்வோரிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு லாபம் வளர்க்கும் எந்த ஒரு பெருந்தோட்ட நிறுவனத்தையும் அங்கீகரிப்பதற்கோ அல்லது அனுமதிப்பதற்கோ இலங்கை மத்திய வங்கியிடம் எந்த பொறுமுறையும் கிடையாது என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே தெரிவித்தார். நாணய கொள்கை மீளாய்வு அறிக்கை வெளியீட்டின் போது கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு ஆளுநர் பதிலளித்தார். இவ்வாறான முறையில் வைப்புகளை சேகரிக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய வங்கியின் அனுமதி வழங்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். வைப்புகளை இவ்வாறான முறையில் ஏற்கும் செயற்பாடுகள் சட்டவிரோதமானவை என்பதால் இத்தகைய செயற்பாடுகளில் பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்குமாறு மத்திய வங்கி ஆளுநர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். ஏற்கனவே இவ்வாறான திட்டங்களில் எவரேனும் பணம் முதலீடு செய்திருந்தால் உடனடியாக அந்த பணத்தை மீள பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அவ்வாறு மீள பெற்றுக் கொள்ள முடியும் பட்சத்தில் காவல்துறையிலோ அல்லது மத்திய வங்கியிலோ முறைப்பாடு செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தலையும் விடுத்தார். இந்த நிறுவனங்கள் சட்டபூர்வமாக இயங்குவதற்கு விரும்பினால் நிதி நிறுவனமாக பதிவு செய்வதே ஒரே வழியாகும் என்றும் அவ்வாறு செய்யாமல் வைப்புகளை ஏற்பது இலங்கையில் முழுமையாக சட்டவிரோதமான நடவடிக்கை என்றும் மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டார். காவல்துறை அதிகாரிகளின் படங்களை பயன்படுத்தியும் அவ்வாறு போலியாக ஆள்மாறாட்டம் செய்தும் சமூக வலைதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் மோசடியிலிருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி காவல்துறையினரது புகைப்படங்களுடன் கூடிய போலி கணக்குகளை உருவாக்கி குழுக்களாக செயற்படும் தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருவதாக காவல்துறை தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சில சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி குற்றப்புணர்வு திணைக்களம் அல்லது காவல்துறையின் விசாரணை பிரிவுகளில் இருந்து பேசுவதாக கூறி நிலையான அல்லது தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு விடுத்தல் அறியப்படாத பகுதியிலிருந்து வங்கி அட்டை பெறப்பட்டு கொடுப்பனவுகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அல்லது சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகள் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் வழக்கு தொடரப்படும் என்று அச்சுறுத்தல் ரகசிய விசாரணை ஒன்று நடத்தப்படுவதாக கூறி அதற்கு உதவி செய்தால் விடுவிப்பதாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் ஊடாக போலி காவல்துறை அடையாள சின்னங்கள் ஆவணங்கள் மற்றும் அதிகாரிகளின் படங்களை அனுப்புதல் வெரிபிகேஷன் சரிபார்ப்பு பணிகளுக்காக முடக்கப்பட்ட கணக்குகளை விடுவிக்க கோரி வங்கி கணக்குகளில் உள்நுழைவதற்கான ஓடிபி இலக்கங்களை பெற்றுக் கொள்ளுதல் வேறு கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுமாறு பணித்தல் அல்லது USDT போன்ற கிரிப்டோ நாணயங்கள் ஊடாக பணத்தை செலுத்துமாறு அழுத்தம் கொடுத்தல் போன்ற செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனவே எந்த ஒரு அரசு அல்லது தனியார் நிறுவனமும் தொலைபேசி அழைப்புகள் அல்லது வாட்ஸ்அப் ஊடாக தேசிய அடையாள அட்டை இலக்கம் வங்கி கணக்கு விவரங்கள் அட்டை இலக்கங்கள் CVV இலக்கம் கடவுச்சொற்கள் அல்லது OTP இலக்கங்களை கேட்பதில்லை என்பதால் இத்தகைய தகவல்களை கோரும் அழைப்புகள் மோசடியானது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கணக்கு முடக்கப்படும் அல்லது வழக்கு தொடரப்படும் போன்ற அச்சுறுத்தல்களுக்கு பயந்து வேறு கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுவதை தவிர்க்குமாறும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கியின் அல்லது நிறுவனத்தின் உத்தியோர்வ தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தில் இரண்டு சீன குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த நபர் ஒருவரை படுகொலை செய்துவிட்டு இலங்கையிலிருந்து தப்பிச் செல்வதற்காக கட்நாயக்கா விமானத்துக்கு சென்ற இரண்டு சீன தேசியவாதிகள் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: மூன்று சீன பிரஜைகள் நேற்று இரவு 11 மணியளவில் வாடகைக்கு பெறப்பட்டு கேப் வாகனத்தில் கொழும்பு துறைமுக நகரத்துக்கு சென்றுள்ளனர். துறைமுக நகரத்துக்கு வருகை தந்த அந்த மூன்று சீன பிரஜைகளும் தொங்கு பாலத்திலிருந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் கருப்பு நிற வேன் ஒன்றில் மேலும் 20 சீன பிரஜைகள் துறைமுக நகரத்துக்கு வருகை தந்ததுடன் பாலத்திலிருந்து 3 சீன பிரஜைகள் மீதும் 2 துப்பாக்கிகளை காண்பித்து அவர்களின் கை கால்களை கட்டி முகங்களை மூடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலின் பின்னர் இருவரை கருப்பு நிற வேனிலும் மற்றைய சீன பிரஜையை மற்றொரு வாகனத்திலும் கடத்தி அந்த குழுவினர் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். கருப்பு நிற வேனில் ஏற்றப்பட்ட 2 சீன பிரஜைகளின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வேனுக்குள்ளேயே போடப்பட்டு அந்த குழுவினர் தப்பி சென்றுள்ளனர். துறைமுக நகரத்தின் கட்டிடம் ஒன்றுக்கு அருகில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் விட்டு செல்லப்பட்டிருந்த சீன பிரஜைகள் தமது கட்டை அவிழ்த்து அவர்களின் நண்பர்களுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அவர்கள் துறைமுக போலீஸ் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் தகவலுக்கு அமைய இன்று அதிகாலை 5 மணியளவிலேயே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆயுததாரிகளினால் கடத்தப்பட்ட மத்திய சீன பிரஜை ஹாவு சோங் என்பவர் ஆவார். இதனிடையே இன்று பிற்பகல் சீன பிரஜை என சந்தேகிக்கப்படும் ஒருவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அகலியகுடு கருதன பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடுமையான காயங்களுடன் கை கால்கள் கட்டப்பட்டு கண்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் சடலம் கற்களால் மூடப்பட்டிருந்ததாக போலீசார் கூறுகின்றனர். தாக்குதலுக்கு இலக்கான 2 சீன பிஜைகளும் அந்த சடலம் கடத்தப்பட்ட ஹாவோ சுங் என்பவருடையது என அடையாளம் காட்டியதாக போலீசார் தெரிவித்தனர். ஹாவோ சுங் கடத்தப்பட்டதன் பின்னர் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் வாகனமும் அதற்கு அருகிலுள்ள பகுதியிலிருந்து மீட்கப்பட்டது. 2 சீன பிஜைகளும் விட்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் வேனுக்குள் இருந்து துப்பாக்கி ஒன்றும் VVK ரக வோக்கி டோக்கி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அந்த வேன் அம்மாந்தூட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது என்பதுடன் கேப் வாகனம் கொழும்பு 5 உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானதாகும். தாக்குதலுக்கு இலக்கான 2 சீன பிஜைகள் தற்போது தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றன.
4: இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் இவ்வாறு கருத்து தெரிவித்தது.
1: சீன தூதரகம் இந்த சம்பவம் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இதன் உண்மைத்தன்மையை விரைவாக உறுதிப்படுத்துமாறும் சீன பிரஜைகளின் தனிப்பட்ட பாதுகாப்பு சட்டப்பூர்வ உரிமைகள் சலுகைகளை பாதுகாப்பதற்காக விரைவான முறைமைப்படுத்தப்பட்ட விசாரணையை முன்னெடுக்குமாறும் இலங்கை போலீசாரை கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையில் வாழும் சீன பிரஜைகள் தங்களது பாதுகாப்பு தொடர்பில் கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறும் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக போலீசில் முறைப்பாடு செய்வதுடன் தூதரகத்தின் உதவியை பெறுமாறும் தூதரகம் வலியுறுத்துகிறது.
0: தொடர்ந்து சீன பிரஜை ஒருவரிடமிருந்து பண மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் உள்ளிட்ட 5 பேரையும் எதிர்வரும் July 27 வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் தொலைபேசி அறிக்கைகள் வங்கி அறிக்கைகள் மற்றும் கிரிப்டோ கரன்சியின் மூலம் இதற்கு முன்னர் ஏதேனும் பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சம்பவம் தொடர்பில் மஞ்சள் விடயங்களை முன்வைத்து விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபரான அஜித் பிரியந்த் சாட்சியாளர் ஒருவரால் அடையாளம் காணப்பட்டார். இன்று பிற்பகல் நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் பின்னரே அவர் அடையாளம் காணப்பட்டார். சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபரை கைது செய்ய வேண்டியுள்ளதாகவும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய 4 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 27 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் 27 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. விடயத்துடன் தொடர்புடைய சீன பிரஜை 2 கோடி ரூபாய் பணத்தை சம்பாதித்த விதம் தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
0: தொடர்ந்து போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் தெகிபால மல்லி என்பவருக்கு கஞ்சிபான இம்ரான் என்று கூறிக்கொள்ளும் நபர் ஒருவர் விடுத்துள்ள புதிய மிரட்டல் தொடர்பான காணொளி மற்றும் அதற்கு தெகிபாலே மல்லி பதிலளிக்கும் குரல் பதிவுகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகின்றன. இந்த நிலையில் இன்று ஆரம்பமாகும் தெவி நுவர தேவாலயத்தின் ஊர்வலத்துக்காக பாதுகாப்பு வழங்குமாறு கோரியும் தனக்கு விடுக்கப்பட்டுள்ள மிரட்டல்கள் தொடர்பாகவும் தெவி நுவர தேவாலயத்தின் மற்றும் கதிர்காம தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமைவான திலின மதுசங்க மாத்திரை வலைய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறார். இவ்வாறான பதற்றமான சூழலில் தெவினுவர தேவாலயத்தின் ஊர்வலம் இன்று பிற்பகல் ஆரம்பமாகியிருக்கிறது. கோமகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் முற்பகல் திடீர் தீபத்தில் 5 உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடலங்கள் மீதான மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டி பன்வில நக்லஸ் ஆற்றில் குடிக்க சென்ற 2 மாணவர்கள் கற்பாறையிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார்கள். 13 மற்றும் 14 வயதான 2 மாணவர்களே உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். 2 மாணவர்களும் கற்பாறையிலிருந்து செல்பி நிழல்படம் எடுக்க முயற்சித்த போதே கீழே விழுந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன்போது சம்பவ இடத்திலே ஒரு மாணவன் உயிரிழந்ததோடு மற்ற மாணவன் கண்டி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட வழியில் உயிரிழந்து போனார். கொட்டகலை ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பிரதேசபை உறுப்பினர் ராஜேந்திரன் மீது 2 நபர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொட்டகலை இலங்கை வங்கிக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த உறுப்பினர் சிற்றுந்தில் ஏறுவதற்காக சென்றபோது உந்துருளியில் வந்த இருவர் அவரை கட்டாயப்படுத்தி சிற்றுந்தில் இருந்து வலுக்கட்டமாக வெளியே இழுக்க முயன்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பின்னர் தானே கீழே இறங்கிய போது அவரை உள்ளே இழுக்க முயன்றதோடு கடுமையான வலியை ஏற்படுத்தியதோடு உயிர் அச்சுறுத்தல் விடுத்த கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் சிற்றுந்தின் சாவியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சர்க்கரை நோயாளியான தனக்கு இந்த சம்பவத்தால் கடும் உடல் உபாதைகளும் மனவேதனையும் ஏற்பட்டிருப்பதோடு கையில் லேசான முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கம்பளை உடோவிட்ட பகுதியில் மகாவலி ஆற்றில் குளிக்கச் சென்ற 15 வயதுடைய சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருக்கிறார். நேற்று மாலை வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மாத்தறை தெவினிவர தேவாலயத்துக்கு அருகில் உள்ள வீடொன்றின் மீது இனந்தெரியாத துப்பாக்கிதாரியினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு தப்பிச்செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் திக்வில பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வத்தளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பள்ளியாபத்த பகுதி திருமண மண்டபம் ஒன்றில் இன்று மாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பிறந்தநாள் விழா ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றிருந்த ஒருவரை இலக்கு வைத்து உந்துள்ளியில் பயணித்த அடையாளம் தெரியாத ஒருவரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் பின்னர் உயிரிழந்து போனார். இதேவேளை திருவண்ணாமலையிலிருந்து கபரணை நோக்கி வெளிநாட்டவர் பயணித்த சிற்றுந்தி ஒன்றும் கபரணையிலிருந்து கந்தளாய் நோக்கி பயணித்த உயர்ரக உந்துருளி ஒன்றும் இன்று மாலை நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இதன்போது உந்துருளி எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் அதனை செலுத்தி சென்றவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் பின்னர் அவரும் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்நாயக்கா சர்வதேச விமானத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் கொண்டு சென்ற வெளிநாட்டு பயணியொருவர் நேற்று போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் மலேசியாவில் சாரதியாக பணியாற்றும் 42 வயதுடைய மலேசிய பிரஜை ஆவார். தலமன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமாக கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய படகொன்றுடன் 9 இந்திய கடத்தொழிலாளர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள்.
1: சியப் ஸ்ரீலங்கா கடலில் இரணை தீவுக்கு தெற்கே நுழைந்து 50க்கும் மேற்பட்ட இந்திய மீன்பிடி படகுகளை கடற்படையினர் அவதானித்துள்ளனர். இதில் ஒரு படகிலிருந்து 9 மீனவர்களை கைது செய்யப்பட்டு இன்று மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்திய மீனவர்களை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறைகளில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே மீனவர்களின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்தனர்.
8: வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க வந்த தமிழக மீனவர்களை உடனடியாக இலங்கை அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில வந்து அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இலங்கை அரசுடன் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும்.
1: இதேவழி வடமாகாண கடற்றொழிலாளர்களின் இணையத்தினர் இன்று ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்து இது தொடர்பில் கருத்து வெளியிட்டனர்.
9: இந்த சியப் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய கடற்பரப்புக்குள்ள இவ்வாறான அத்துமீறல்கள் இப்போதெல்லாம் நீண்ட காலமாக காணப்படுவதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த போதிலும் இன்று நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். நேற்றைய தினம் கல்குட்டி பகுதியிலே அவர்களின் பிரசனம் எவ்வாறு இருந்தது, அங்கிருக்கின்ற மீனவர்கள் தொழிற்சி மீனவர்கள அடையும் அதை கடைசி மீனவர்கள் தொழிற்சி பகுதி வரை அவர்கள் வந்து அவர்களின் அடாவடி தினத்தை செய்த காட்சியை இன்று நாங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடல் ஆக்கிரமிப்பு என்பது எங்களது சிஎப் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய அந்த கடல் பரப்பில் அவர்களின் அத்துமீறிய நடவடிக்கை மீண்டு கொண்டே செல்கின்றது. இவ்வாறான நிலை தொடருமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தவிர்ந்து இப்போது தெற்கிலும் உள்நுழைய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலை தொடருமாக இருந்தால் இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக அல்லது இலங்கை மீனவர்களுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரப்பாக மாத்திரமல்ல கடல் வளமும் நிச்சயமாக அளிக்கப்படும் என்பதை இந்த வரையிலே தெரிவித்துக் கொள்கின்றனர். அவர்களின் வருகை இந்த சிஎப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் இனி இருக்காது என்ற தீர்வு மாத்திரமே இதற்கான தீர்வாக இருக்க முடியும்.
0: தொடர்ந்து நச்சு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாதல் மூளையில் டோபமைன் எனப்படும் ரசாயனத்தின் அதிகப்படியான வெளிப்பாட்டை தூண்டுவதன் மூலம் அதன் இயற்கையான தூண்டுதல் அமைப்பை சீர்குலைக்க கூடும் என்று உளவள ஆலோசகரும் உளவியல் நிபுணருமான மருத்துவர் சமிந்த வீரசிறிவர்த்தன தெரிவித்திருக்கிறார். இந்த நிலைமை காரணமாக மூளையின் செயற்பாடுகளில் நீண்டகால மாற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிட்டார். திருப்தி, ஊக்கம் மற்றும் மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளுக்கு பொறுப்பான மூளையில் உள்ள ஒரு ரசாயனமே டோபமைன் ஆகும். உணவு உட்கொள்ளுதல், சமூகமயமாதல், தனிப்பட்ட இலக்குகளை அடைதல், உடற்பயிற்சி செய்தல் அல்லது தியானம் செய்தல் போன்ற நல்வாழ்வு மற்றும் உயிர்வாழ்வுடன் தொடர்புடைய செயற்பாடுகளின் போது இது இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்பட்ட அளவுகளில் வெளியிடப்படுகிறது. மூளையில் டோபமைன் இயல்பாகவே சமநிலையான தாளத்தை கொண்டுள்ளதாகவும் இது அன்றாட செயற்பாடுகளிலிருந்து மக்கள் திருப்தியை அனுபவிக்க உதவுவதாக அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் நஞ்சு கலந்த மது பழக்கமானது வழக்கத்துக்கு மாறாக அதிகளவிலான டோபமைன் வெளியிடுவதற்கு காரணமாவதோடு அது மூளை செல்களை திணறடிப்பதுகின்றது.

0: எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் இன்று மற்றும் நாளை பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெறுகின்ற 33வது ஆசியன் பிராந்திய மன்ற அமைச்சர்கள் கூட்டத்திலும் நல்லிணக்கம் மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழாவிலும் பங்கேற்கின்றார். இந்த அதிகார பயணத்தின் போது நடைபெறும் 2 கூட்டங்களிலும் அமைச்சர் விஜித கரத் உரையாற்ற இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் இலங்கை பெண் ஒருவரை கட்டாய உழைப்பு சுரண்டலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 38 வயதுடைய இலங்கை வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அத்துடன் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண் மலேசிய அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கிறார். சிலாங்கூர் மாநிலத்தின் ஜோன்ஷாபுரம் பகுதியில் மலேசிய குடிவரவு திணைக்கழகத்தின் மனித வர்த்தக எதிர்ப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் பணமோசடி எதிர்ப்பு பிரிவு இணைந்து நடத்திய விசேட நடவடிக்கையின் போதே வர்த்தகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட இலங்கை பெண் சுரண்டப்படுவதாக கிடைத்த தகவல்கள் மற்றும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் அதிகாரிகள் புலனாய்வு மேற்கொண்டு இந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனையின் போது முறையான சட்டப்பூர்வ பயண ஆவணங்கள் மற்றும் விசா இன்றி தங்கியிருந்த 21 முதல் 51 வயதுக்குட்பட்ட இலங்கையைச் சேர்ந்த 4 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். வேலைவாய்ப்பு மற்றும் வேலை அனுமதி பத்திரம் வாங்கி தருவதாக கூறி அந்த பெண் மலேசியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சந்தனபருக்கு சொந்தமான உணவகத்தில் அந்த பெண்ணை வைத்து சம்பளம் ஏதுமின்றி வேலை வாங்கியுள்ளார்கள். அத்துடன் அவருக்கு போதிய உணவு வழங்கப்படாமலும் சுதந்திரமாக நடமாட அனுமதி மறுக்கப்பட்டும் உடல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மலேசிய பெண்ணொருவரை திருமணம் செய்து நீண்டகால சமூக விஜய விசா வைத்திருக்கும் 38 வயதுடைய அந்த இலங்கையர் மீது மலேசியாவின் 2007 ஆண்டின் மனித வர்த்தக எதிர்ப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்பு சட்டம் மற்றும் குடிவரவு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் இந்தியாவிலும் அனுமான் சிலைகளை வழிபாட்டு பொருட்களாக போற்றும் மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் பணமோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பலின் பின்னணி அம்பலமாகியுள்ளது. போர்க்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வைத்து வழிபடப்பட்டதாக கூறப்படும் தங்க முலாம் பூசப்பட்ட தடியுடன் கூடிய அனுமான் சிலையொன்று கடந்த 2016 ஆண்டு யாழ மெல்வெத்த பகுதிக்கு ரகசியமாக கொண்டு செல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக இந்த மோசடி கும்பல் பிரச்சாரம் செய்துள்ளது. நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள அந்த சிலையை இந்தியாவில் உள்ள ஒரு பூசாரிக்கு 2500 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் இணையவழியில் தகவல்களை பரப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த சட்டவிரோத வர்த்தகத்துக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகலவின் முழுமையான ஆதரவு இருப்பதாக கூறி மக்களை நம்ப வைக்கவும் முயன்றுள்ளார்கள். புதைக்கப்பட்டுள்ள சிலையை தோண்டி எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பும் வரை தேவைப்படும் இடைக்கால செலவுகளுக்காக 2 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக கூறி செல்வந்த தொழிலதிபர்களின் வாட்ஸ்அப் எண்களுக்கு இவர்கள் குறுஞ்செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு சிறந்த வணிகம். இதில் முதலீடு செய்தால் உடனடியாக பெருந்தொகை லாபமாக கிடைக்கும் என்று கூறி பலரிடம் பணத்தை பறிக்க இந்த கும்பல் திட்டம் தீட்டியுள்ளது தெரிய வந்துள்ளது. இத்தகைய பின்னணியில் தனது பெயரை பயன்படுத்தி நடைபெறும் இந்த மோசடி குறித்து தகவலறிந்த பிரதி அமைச்சர் சுனில் வடகல காவல்துறை தலைமை அதிகாரி மற்றும் குற்றப்புலனாய்வு துறையினரிடம் உடனடியாக முறைப்பாடு அளித்தார். இதனையடுத்து விசாரணைகளை முடுக்கிவிட்ட காவல்துறையினர் கொழும்பு பகுதியில் மற்றொரு நபரிடம் இந்த அனுமான் சிலை குறித்து பேசி பணத்தை பறிக்க முயன்ற போது பிரதான சந்தேக நபரை சம்பவ இடத்திலே கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட நபரின் கையடக்க தொலைபேசியை சோதனையிட்டதில் வாட்ஸ்அப் மூலமாக பலருக்கு இந்த மோசடி தொடர்பான காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை அனுப்பியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிராகரித்திருக்கிறது.
1: மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரொஹந்தா பேசோரியா மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோவின் இணக்கப்பாட்டுடன் தலைமை நீதிபதி ரொஹந்தா பேசோரியா இந்த உத்தரவை அறிவித்தார். பரீட்சைக்கு தோற்றும் 9 மாணவர்களினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததுடன் அது கடந்த 16 தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கல்வி அமைச்சின் சுற்றறிக்கைகளுக்கு அமைய கட்டாயமாக நடத்தப்பட வேண்டிய பாடசாலை நாட்களின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்திரணி பூபதி கஹதுடுவ இதன் போது தெரிவித்தார். டிட்வா சூறாவளி மற்றும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக புதன்கிழமைகளில் அரசு விடுமுறையை அறிவிக்க அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானங்களினால் பாடசாலைகள் சரிவர

0: நடைபெறவில்லை எனவும் சட்டத்திறனை சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக சுமார் 3,78,000 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயரத்ன மஞ்சள் குறிப்பிட்டார். எனினும் அவர்களில் 9 பேர் மாத்திரமே இந்த பரீட்சையை ஒத்திவைக்குமாறு கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாடசாலை மூலம் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு மாணவர்கள் ஆண்டுதோறும் பாடசாலைக்கு 80% வருகையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற போதிலும் மனுதாரர்களில் ஒரு மாணவரின் பாடசாலை வருகை 7.2% மாத்திரமே பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உயர்தர பரீட்சையை ஒத்திவைப்பதன் மூலம் பல்கலைக்கழக பிரவேசம் போன்ற நடவடிக்கைகளுக்கும் கடும் பாதிப்பு ஏற்படும் என சொலிசிட்டர் ஜெனரல் வலியுறுத்தினார். இதற்கமைய விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள அனுமதி வழங்காமல் தள்ளுபடி செய்ய தீர்மானித்தது.
1: தொடர்ந்து கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளதன் பிரகாரம் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் உள்ள சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2 பாடசாலை தவணை 2026 ஜூலை 24 அதாவது நாளை வெள்ளிக்கிழமை முடிவடையும். அதற்கமைய 3 பாடசாலை தவணையின் முதற்கட்டம் 2026 ஜூலை 27 திங்கட்கிழமை ஆரம்பமாகும். இதற்கிடையில் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 2 பாடசாலை தவணை 2026 ஜூலை 31 வெள்ளிக்கிழமை நிறைவடையும். அறிவிக்கப்பட்ட பாடசாலை தவணை அட்டவணையின்படி முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3 பாடசாலை தவணையின் முதற்கட்டம் 2026 August 30 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல வயலின் வித்துவான் லட்சுமி நாராயணாவின் பெயர் யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் உள்ள வீதியொன்றுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது.
0: இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஆழமான கலாச்சார பிணைப்பை நினைவூட்டும் வகையிலும் வயலின் வித்துவான் வி லட்சுமி நாராயணாவின் சேவையை பாராட்டும் விதமாகவும் அமைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை அன்னாரின் புதல்வரான பிரபல வயலின் வித்துவான் பத்மபூஷன் கலாநிதி லட்சுமி நாராயணா சுப்பிரமணியம் திரை நீக்கம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் புகழ்பெற்ற பின்னணி பாடகி பத்மஸ்ரீ கவிதா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம், புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செலவி, யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் செவிதி சாய் முரளி, வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மருதனார் மட கலாச்சார மண்டபத்தில் கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற்றது.

0: யாழ்ப்பாணம் பரதநாட்டியம் மற்றும் நாதஸ்வரத்திற்கு பெயர் பெற்றிருந்தது. ஏனென்றால்
1: இந்த கருத்தானது பிரபல வயலின் வித்வான் சுப்பிரமணியம் லட்சுமி நாராயண அவர்களது.
0: ரூக்மணி தேவி அருண்டியலுடன் பணியாற்ற ஏராளமானோர் வருவார்கள். மேலும் ஏராளமான நாதஸ்வர கலைஞர்களும் வருவார்கள். அக்காலத்தில் சில சிறந்த தபில் கலைஞர்களும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாகவே இருந்தனர். அவர்கள் இந்தியாவின் சில பெரிய விழாக்களிலும் சில பெரிய திருமணங்களிலும் குறிப்பாக திரைப்பட கலைஞர்களின் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வரும்போது யாழ்ப்பாணத்திலிருந்து தபில் மற்றும் நாதஸ்வர கலைஞர்களை அழைத்து வருவார்கள். அது கலாசார ரீதியாக மிகவும் வலுவாக இருந்தது. இளைஞர்களாகவும் இலங்கை அரசாங்கமாகவும் அந்த மாபெரும் இசை மேதையின் பெயரில் யாழ்ப்பாணத்தில் ஒரு வேதியை திறந்து வைக்கும் வாய்ப்பை பெற்றிருப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியும் ஆழ்ந்த பெருமையையும் கொள்கின்றோம்.
1: இந்த கருத்தானது சமயம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கருணாநிதி கினிதும சுனில் செனவி
2: அவர்கள்.
3: முதல் மரதநாமனத்தில் திறந்து வைக்கப்படும் இந்த வீதி வருமனே ஒரு போக்குவரத்து.
1: இந்த கருத்து வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வீதநாயன் அவர்களது.
3: பாதையாக மட்டும் அமையாது, எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு மாபெரும் கலைஞனின் அர்ப்பணிப்பையும் இந்திய இலங்கை நாடுகளுக்கு இடையிலான ஆழமான கலாச்சார பிணைப்பையும் நினைவூட்டும் ஒரு வரலாற்று சூடாகவே இது நிலைத்திருக்கும்.
4: இதேவேளை அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது நூலகத்தின் தற்போதைய செயற்பாடுகள், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான கலந்துரையாடலில் அவர் ஈடுபட்டார்.
0: இன்று நாம் ஜூலை கலவரத்தை நினைவு கூறுகின்றோம். அனைவரின் இதயமும் கலங்கும் நாளாக ஜூலை 23 பார்க்கின்றோம். எங்கள் அரசாங்கம் வந்து 1.5 வருடங்களுக்குள் இந்த காயப்பட்ட இதயத்தை எங்களால் குணப்படுத்த முடிந்தது. அந்த உடைந்த இதயங்களை சீர் செய்ய
5: முடிந்தது.
1: செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் ஒரு பவுண்ட் 346,800 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 43,350 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுஸ்தரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுஸ்தரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் சனிக்கிழமை புதுச்சேரிக்கு செல்லுகின்ற பயண திட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து போலீஸ் உயரதிகாரிகள் தரப்பில் கேட்கப்பட்ட போது மத்திய உள்துறை அமைச்சர் புதுச்சேரி வருகை திடீரென ரத்தாகியுள்ளது, மாற்று தேதி எதுவும் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை, அவ்வாறு குறிப்பிடப்பட்டால் அது வெளியிடப்படும் என்று பதிலளித்துள்ளார்கள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராடிய இளம் மாணவர்கள் மீது எந்தவித சட்ட நடவடிக்கையோ அல்லது பழிவாங்கும் நடவடிக்கையோ எடுக்கப்படாதென்று ஒன்றிய அரசு உறுதியளித்தால் மட்டுமே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்ஸு தெரிவித்திருக்கிறார்.
7: நீட், சிபிஎஸ்இ உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதில் பங்கேற்று காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்ட சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக்கை 21வது நாளில் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி சப்தர்ஜங் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் குளுக்கோஸ் மருந்து உள்ளிட்ட எந்த ஒரு சிகிச்சையும் ஏற்க மறுத்த திரு வாங்சுக் தொடர்ந்து 25வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்கிறார். இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டாவுக்கு திரு சோனம் வாங்சுக் எழுதியுள்ள கடிதத்தில் ஒட்டுமொத்த நாடும் உலகமும் ஜனநாயக போராட்டத்திற்கான பொறுமையையும் அர்ப்பணிப்பையும் கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எந்த இளைஞர்களுக்காக இந்த போராட்டம் தொடங்கப்பட்டதோ அவர்களை பலி கொடுத்துவிட்டு தன்னால் போராட்டத்தை தொடர முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனநாயக கட்டமைப்புகள் மீதான மாணவர்களின் நம்பிக்கை எந்த ஒரு சட்ட வழக்குகள், துன்புறுத்தல் அல்லது பழிவாங்கும் நடவடிக்கை ஆகியவற்றால் சிதைக்கப்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ள திரு வாங்சுக், போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என மத்திய அரசு உறுதியளித்தால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட தயார் என்றும் தெரிவித்துள்ளார்.
2: பச்சோ பர் ஆர் தூசரி பாத் உன் பர் ஆர்.
1: மாணவர்கள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் மீது FIR பதிவு செய்யக்கூடாது, போலீசார் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கக்கூடாது.
2: சதாயா ஜா சகே ஜெயில் யா போலீஸ் துவாரா யே ந கர்னே கி முஜே ஆஷ்வாசன் சாஹியே ஆர் வோ ஆஷ்வாசன் அகர் ஜல்த் மில் ஜாயே.
1: அவ்வாறு செய்ததாக எனக்கு உறுதி அளிக்கப்பட்டார். உண்ணாவிரதத்தை நான் கைவிட தயாராக
2: இருக்கிறேன். நீட்
7: தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சோனம் வாங்சுக் நிபந்தனை விதித்துள்ளார். சிகிச்சை பெற்று வரும் அவரை சந்திக்க பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த MPக்கள் வந்த நிலையில் அவர்களை மருத்துவமனைக்குள் அனுமதிக்க போலீசார் மறுத்துவிட்டனர்.
1: தொடர்ந்து மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு கேள்வித்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக இந்திய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை நேற்று மூன்றாவது நாளாக முடக்கினார்கள். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினார்கள். இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
8: அமெரிக்க ஊடகமான புளூம்பர்க் வெளியிட்ட செய்தியில் இந்த போராட்டத்தின் முக்கிய ஆதரவாளரான 59 வயதான சோனம் வாங்சுக்கை போராட்ட இடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றியது மக்களின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. திங்கட்கிழமை மதியத்திற்குள் நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி செல்லும் முக்கிய சாலைகளில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் திரண்டிருந்தனர். போராட்டக்காரர்களை கலைக்க பல இடங்களில் காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புளூம்பர்க் செய்தியில் CJP தலைவர்கள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற தங்களின் முக்கிய கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தாலும் தெருக்களில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கோபம் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கியும் இருந்தது. அது அரசுக்கு எதிரான பரவலான அதிருப்தியை பிரதிபலிக்கிறது. மோடி பயந்தால் போலீசின் பின்னால் ஒளிந்து கொள்வார் என்ற முழக்கமும் போராட்டத்தில் பரவலாக எதிரொலித்தது என்று குறிப்பிடப்பட்டது. நாடாளுமன்றத்துக்குள் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பு இந்த போராட்டங்கள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன. இதுவரை மாணவர் இயக்கத்திலிருந்து விலகியே இருந்த பல மூத்த எதிர்க்கட்சி தலைவர்களும் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர்.
1: சக்தி வாய்ந்த அரசு என்று சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் தொடர்கின்றன.
8: மற்றொரு அமெரிக்க ஊடகமான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சியில் பாரம்பரியமாக உயிரோட்டமிக்க ஜனநாயகமாக கருதப்படும் இந்தியாவில் போராட்டங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் கிடைக்கும் இடம் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துவிட்டது. அவரது அரசு எதிர்ப்பு குரல்களை ஒடுக்கி ஏராளமான சமூக ஆர்வலர்களை சிறையில் அடைத்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதனால் பொது போராட்டங்களை சுற்றி அச்சமூட்டும் சூழல் உருவாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் தற்போதைய இயக்கம் 2 மாதங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட காக்ரோச் ஜனதா கட்சி என்ற அடித்தட்டு அமைப்பால் தொடங்கப்பட்டது. இது தற்போதைய இந்திய இளைஞர்களின் கோபத்தின் அடையாளமாக மாறியுள்ளது. வேலையில்லா இளைஞர்களை கரப்பான்பூச்சிகள் மற்றும் ஒட்டுணிகள் என்று இந்திய தலைமை நீதிபதி ஒப்பிட்டதாக கூறப்படும் கருத்துகளுக்கு பிறகே இந்த இயக்கம் தொடங்கியது. கடந்த ஜூன் மாதம் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டும் என்று வலியுறுத்தி அமைப்பு தர்ணா போராட்டத்தை தொடங்கியது என தெரிவித்துள்ளது.
1: இந்த போராட்டமானது ஆழமான அதிருப்தியின் அறிகுறி.
8: பிரிட்டிஷ் நாளிதழான பைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் CJPயின் அழைப்பை தொடர்ந்து திங்கட்கிழமை காலை ஏராளமானோர் நாடாளுமன்றத்தை நோக்கி நடைபயணமாக சென்றனர். அரசே விழுத்துக் கொண்டு எங்கள் குரலை கேளுங்கள் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் கொடிகளையும் அவர்கள் ஏந்திச் சென்றனர். மதியம் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லும் சாலைகளில் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்தது என குறிப்பிட்டுள்ளது. அந்த நாளிதழ் தனது கருத்துரையில் கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற பல மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றியை பெற்று இந்திய அரசியலில் தனது ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. 1980களின் தொடக்கத்தில் இந்திரா காந்தியின் காலத்திற்கு பிறகு இத்தகைய அரசியல் ஆதிக்கம் முதல் முறையாக காணப்படுகிறது. எனினும் தேர்வு முறையை சுற்றியுள்ள சர்ச்சை மக்களிடையே ஆழமாக வேரூன்றியுள்ள அதிருப்தியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்று குறிப்பிட்டது. மற்றொரு பிரிட்டிஷ் நாளிதழான தி கார்டியன் நேபாளம், வங்கதேசம், இலங்கை போன்ற அண்டை நாடுகளில் இளைஞர்கள் தலைமையிலான இயக்கங்கள் சமீப ஆண்டுகளில் அரசுகளையே கவிழ்த்துள்ளன. அதற்கு மாறாக இந்தியாவில் இத்தகைய பெரிய அளவிலான மக்கள் எதிர்ப்பு அண்மை காலங்களில் அரிதாகவே காணப்பட்டுள்ளது என்று எழுதியது. கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சியில் இருக்கும் பாஜக மத்திய மற்றும் மாநில மட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுள்ளது. மேலும் அரசை விமர்சிப்பவர்களையும் எதிர்ப்பவர்களையும் தொடர்ந்து ஒடுக்கி சிறையில் அடைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்தும் இடம் கணிசமாக சுருங்கியுள்ளது என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டது.
1: கரப்பான் பூச்சி அரசியல் என்பது நகைச்சுவை அல்ல என்றும் குறிப்பிடப்படுகிறது.
8: அல் ஜசீரா ஊடகத்தில் அசோக் பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் பேராசிரியர் உதய் சந்திரா ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். அதில் அவர் சனிக்கிழமை நிலைமை தீவிரமடைவதற்கு முன்பு இந்த போராட்டங்களுக்கு அரசின் பதில் முழுமையாக தாராளமானதாகவும் இல்லை, முழுமையாக ஒடுக்குமுறையாகவும் இல்லை. குறைந்த அளவிலான போராட்டங்களை அனுமதித்து அவற்றை கண்காணித்து காலப்போக்கில் இயக்கம் தானாகவே பலவீனமடையும் என்று காத்திருப்பதே அரசின் புத்தியாக இருந்தது. ஆனால் தற்போது சிஜேபி ஆளும் கட்சிக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளது போல தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவின் நெருக்கடி மற்றும் பரபரப்பான அரசியல் சூழலில் சமூக ஊடகங்களில் தோன்றி சில நாட்கள் தெருக்களில் காணப்பட்டு மறைந்துவிடும் ஒரு தற்காலிக நையாண்டி இளைஞர் இயக்கமாக சிஜேபியை இனி பார்க்க முடியாது. கரப்பான்பூச்சி என்ற குறியீடு பிரபலமடைந்ததற்கு காரணம் அது சமூகத்தில் பரவலாக இருந்த அதிருப்திக்கு ஒரு அடையாளத்தை வழங்கியதுதான் என்றும் அவர் தனது கட்டுரையில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் வேலையின்மை, வினாத்தாள் கசிவு, அதிகரித்து வரும் பணவீக்கம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பல இந்திய இளைஞர்களுக்கு கரப்பான்பூச்சி என்ற அவமதிப்பு சொல் அவர்கள் ஏற்கனவே உணர்ந்த மனநிலையின் அடையாளமாக மாறியது. சிஜேபி இந்த அவமதிப்பை ஒரு அடையாளமாகவும் தங்களின் இருப்பை வெளிப்படுத்தும் கருவியாகவும் மாற்றியது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் எங்களை இப்படித்தான் பார்க்கிறார்கள் என்றால் அதே அடையாளத்துடனே நாங்கள் எங்கள் குரலை உயர்த்துவோம் என்பதே அவர்களின் செய்தியாக இருந்தது. இதன் மூலம் ஒரு இழிவான சொல் பெருமையின் அடையாளமாக மாற்றப்பட்டது என தனது கட்டுரையில் கூறியுள்ளார்.
1: இதனிடத்தில் 4வது நாளாகவும் நாடாளுமன்றம் இன்றும் எதிர்கட்சிகளால் முடக்கப்பட்டிருக்கிறது.
9: மக்களவை இன்று கூடியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீதான தாக்குதல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்தனர். கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவையின் மையப்பகுதிக்கு வந்த அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனே பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியதால் பிற்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து எந்த நேரத்திலும் விவாதிக்க அரசு தயார் என்றும் விவாதத்திற்கு முன்னரே காங்கிரஸ் நிபந்தனைகளை விதித்து விவாதத்தில் இருந்து தப்பியோட பார்ப்பதாகவும் கூறினார். இதனை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவையை மதியம் 2 மணி வரை ஒத்திவைத்த அவைத் தலைவர் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்த நிலையில் உடனடியாக திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையை அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாள் முழுவதும் ஒத்திவைத்தார். இதனிடையே நாடாளுமன்றம் தொடங்கும் முன் நுழைவாயிலில் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு போட்டியாக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களும் போராட்டத்தில் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
1: இந்தியாவின் கல்வி முறையை RSS கைப்பற்றிவிட்டது. டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.
7: நீட் வினாத்தாள் கசிவு, CBSE 12 வகுப்பு விடைத்தாள் குளறுபடி ஆகியவற்றை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் ஜனதா கட்சியும் மாணவர்களும் இரவு பகலாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அவசர ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல்காந்தி, மாணவர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகளுக்கு காங்கிரஸ் முழு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். நாட்டில் 7.5 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்களின் பல ஆண்டுகால கடின உழைப்பும் பெற்றோர்களின் சேமிப்பும் ஒட்டுமொத்தமாக பாழாகியுள்ளதாக குறிப்பிட்ட திரு ராகுல்காந்தி, வினாத்தாள் கசிவு இளைஞர்கள் மத்தியில் பெரும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கூறினார். கோடிக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையை பாதித்த வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் இதுவரை ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை என்றும் அவர் சாடினார். மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதே தங்கள் கோரிக்கை என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார்.
1: மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் போராட்டத்தில் முக்கிய அடையாளமாக இருக்கிறார். மாணவர்கள் நடத்தப்படும் விதம் அவர்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தர்மேந்திர பிரதான் நீக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு மதிப்பளித்து அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும்.
7: மாணவர்கள் தங்கள் உரிமைக்காகத்தான் அமைதியாக போராடுகிறார்கள் என குறிப்பிட்ட திரு ராகுல்காந்தி, அவர்களிடம் ஏன் ஆயுதங்களை காட்டி மிரட்டுகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு 140,000 கோடி ஒதுக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய திரு ராகுல்காந்தி, ஆண்டுதோறும் அதே அளவு தொகையை நீட் தேர்வு எழுதும் குடும்பங்கள் செலவிடுவதாக குறிப்பிட்டார். இதனிடையே மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பாக விவாதிக்க தாங்கள் தயாராக இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பான உண்மைகளை நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிப்போம் என்றும் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து, உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது குற்றமல்ல என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்துக்கு நடிகரும் இயக்குநருமான கென் கருணாஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாங்கள் தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்து மக்களவையில் விரிவாக விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு நேற்றே அறிவித்திருந்தது. ரோட்டில் நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது போலீசார் தாக்கியதாக மாணவர் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளார்கள். மாணவர் சங்க நிர்வாகி நவீன்குமார் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போராட்டத்தின் போது போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிய போது மாணவர் சங்க நிர்வாகி காயம் என தகவல் தெரிவித்துள்ளார்கள். கைது செய்த போது வேனில் ஏற மறுத்த தங்களை போலீசார் தாக்கியதாக மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்காக போராட்டங்கள் தொடர்கின்றன.
7: நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராகவும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் தொடரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னை தியாகராய நகரில் உள்ள பாலன் இல்லம் முன்பு காக்ரோச் ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்ற காவல்துறையினருக்கும் மாணவ அமைப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி தலைமை தபால் நிலையம், தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் மற்றும் ஈரோட்டில் காளைமாட்டு சிலை அருகே மறியலில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். மதுரையில் கல்லூரி வகுப்பறைக்குள் புகுந்து கைது செய்யப்பட்டதை கண்டித்து சாலையில் அமர்ந்து போராடிய மாணவர்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்றதால் பரபரப்பு நிலவியது. இதேபோன்று கோவை, கடலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், புதுக்கோட்டை, தேனி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாணவர் சங்க அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
1: தொடர்ந்து, நீட் வினாத்தாள் விற்பனை குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு கேடு விளைவிப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். மாணவர்கள் நலனை காக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
7: நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் அக்கட்சியினர் தொடங்கிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கூடிய இளைஞர்கள் மீது கடந்த திங்கட்கிழமை போலீசார் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். நேற்றிரவும் போலீசார் தாக்குதல் நடத்திய நிலையில் பாஜகவை சேர்ந்த குண்டர்கள் கலவரத்தை ஏற்படுத்த முயல்வதாக சிஜேபி நிறுவனர் திரு அபிஜித் திப்கே குற்றம் சாட்டினார்.
1: இப்போது போராட்டம் விரிவடைந்த நிலையில் வெளியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினரால் குண்டர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்.
10: பிஜேபி
1: கல்வீச்சில் ஈடுபடுபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். காவல்துறையினர் லொரியினுடைய கற்களை கொண்டு வருகிறார்கள். பாரதிய ஜனதா குண்டர்கள் வந்து கற்களை வீசிவிட்டு
10: பிஜேபி குண்டேபாசி
1: பின்னர் எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது பழி சுமத்துகிறார்கள்.
7: பெல்லட் குண்டுகளை கொண்டு போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் படுகாயம் அடைந்த சாஹில் லோச்சப் என்ற 19 வயது இளைஞரின் கண் பார்வை பறிப்போகும் அபாயம் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். போலீஸ் தாக்குதலுக்கு பிறகும் வீரியத்துடன் இரவு பகலாக தொடரும் போராட்டத்தில் இன்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
11: போராட்டம் தொடர்ந்து நடைபெறுமா?
12: கண்டிப்பா நடைபெறிட்டு தான் இருக்கும். நாங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் ஆனா இங்க வந்து எவ்வளவு எல்லாருமே வந்து குருடா செவிடா நம்ம சிஸ்டம்ல வேற என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்றது இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வெளிச்சத்துல வந்துட்டு இருக்கு.
7: முன்னதாக தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என பிரதமர் திரு மோடி அறிவித்துள்ளார். நமது இளைஞர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது வேறெதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ள அவர், நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை கெடுக்கும் எவரும் தப்ப மாட்டார்கள் என உறுதியளித்துள்ளார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, உங்கள் ஆட்சிதான் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதுடன் பெல்லட் குண்டுகள் மின்சாரம் பாய்ச்சும் கருவிகளை பயன்படுத்தியது என்றும், எங்களுக்கு வெற்று வார்த்தைகளோ துண்டு துண்டான அறிவிப்புகளோ தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். நமது இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியவர் நீங்கள்தான் என திரு மோடியை குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விரைவு நீதிமன்ற அறிவிப்பை நிராகரித்துள்ள பல்வேறு கட்சித் தலைவர்களும் மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளனர்.
13: We are not concerned about the very ordinary clerical administrative things. Other things are very...
1: இதுபோன்ற விரைவு நீதிமன்றம் வெறும் சாதாரண நிர்வாக நடவடிக்கை, எங்களுக்கு தேவையில்லை.
13: Clerical administrative things. Other things are very serious.
1: பிரச்சனை மிகவும் தீவிரமானது. கல்வி அமைச்சர் முற்றிலுமாக பொறுப்பில் இருந்து அகற்றப்பட
13: வேண்டும்.
1: கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? நேற்று வரை டெல்லியில் போலீசாரும் சீருடையில் பெயர்பட்டைகள் இல்லாத குண்டர்களும் குழந்தைகளை தாக்கியதை நாம் பார்த்தோம். அதற்காக ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் குழந்தைகளுக்கே எதிராக முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்கிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் என்ன விரைவு நீதிமன்றத்தை அமைக்கப் போகிறீர்கள்?
7: பிரதமரின் அறிவிப்பை முற்றாக நிராகரித்த சிஜேபி மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தைக்கும் மறுப்பு தெரிவித்துவிட்டது. ஜந்தர் மந்தரில் பெருமளவில் இளைஞர்கள் திரள்வதை தடுக்கும் நோக்கில் டெல்லியில் உள்ள 16 மெட்ரோ ரயில் நிலையங்களும் 3வது நாளாக இன்றும் மூடப்பட்டிருந்தன. அவற்றை பிற்பகலுக்குள் திறக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டி வரும் என தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அவை திறக்கப்பட்டன. இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க காவல் ஆணையருக்கு அதிகாரம் அளித்து டெல்லி துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். எனினும் வீரியத்துடன் தொடரும் இளைஞர்கள் போராட்டத்திற்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் சல்மான்கான், சபானா அஸ்மி, பிரீத்தி ஜிண்டா, சோனு சூத், தியா மிர்சா, ஆலியா பட், ஹுமா குரேஷி, ஜான்வி கபூர், தமிழ் நடிகர்கள் சத்யராஜ், கிஷோர், மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் உள்ளிட்டோர் பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து மக்களவையில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து அநாகரிகமாக பேசியதாக மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி நடப்பு மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார், அவரின் மகளும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுப்ரியா சுலே ஆகியோர் நேற்று சந்தித்து பேசியுள்ளார்கள். நாடாளுமன்றத்தில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சரத்பவார் கட்சி ஆதரவு அளிப்பது தொடர்பாக இந்த சந்திப்பில் வாதிக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கிறது. அரசு மற்றும் உதவி பெறும் பாடசாலைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று தமிழக அரசு பெயர் மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
7: முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பொறுப்பேற்றதும் முந்தைய திமுக அரசில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்ட பெயர்களை மாற்றுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது. குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தை திறன் மேம்பாடு எனவும் மகளிர் விடியல் பயண திட்டத்தை மகளிர் பயணம் என்றும் தாவேகா அரசு மாற்றியது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தாவேகா அரசு தேர்தல் வாக்குறுதிகளில் அளித்த ஆண்டுக்கு 6 சிலிண்டர், மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய், அனைவருக்கும் இலவச பயணம் உள்ளிட்டவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தப் போவது எப்போது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
12: தொடர்ந்து பேர் மாத்தி என்ன பிரயோஜனம் சார்? அதான் பேர் மாத்தி என்ன பிரயோஜனம்? அவங்க திட்டங்களை தானே இவங்க செயல்படுத்துறாங்க, அதே திட்டங்கள் தானே வந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களை மாத்த இவங்க அந்த பேர் மாத்தாம அதே திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே இருந்திருக்கலாமே. அதுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்க சொன்ன திட்டங்களை கொண்டு வர சொல்லுங்க.
11: தேர்தல் வாக்குறுதி, இந்த 6 சிலிண்டர், அனைவருக்கும் இலவச பேருந்து, எந்த ஒரு திட்டத்தையுமே இவங்க இன்னும் செயல்படுத்தல. கடந்த கால திராவிட அரசு தான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. தாவேகா அரசு வந்து சோபா மாடலுங்கிறது பொம்மை முதல்வருங்கிற மாதிரி அதே மாதிரிதான் செயல்பட்டுகிட்டு இருக்காரு.
7: 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக கடந்த திமுக ஆட்சியில் காலை உணவு திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார். தற்போது 8 வகுப்பு வரையில் இத்திட்டத்தை தாவேகா அரசு விரிவாக்கம் செய்துள்ளது.
1: தொடர்ந்து இந்தியா சீனா இயல்பு உறவுக்கு எல்லையில் அமைதி நிலவுவது அவசியம் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்காவில் நடந்த சாலிபத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த 3 இந்தியர்கள் பலியானார்கள், 2 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் சைதாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் செக் நவீத், மனைவி நஷ்யா சல்மா இவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் குடியேறினவர்கள். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் இருக்கிறார். கலிபோர்னியாவில் இவர்கள் பயணித்த கார் எதிரே வந்த மற்றொரு வாகனம் மீது மோதியது. இந்த சம்பவத்தில் நஃப்சியா சல்மா மகன் மற்றும் மகள் ஆகியோர் உயிரிழந்தார்கள். செக் நவித் மற்றும் இளைய மகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அசாமின் இடைவிடாத பலத்த மழையால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. மழை தொடர்பான அசம்பாவித சம்பவங்களில் மேலும் 10 பேர் உயிரிழந்ததை அடுத்து இறப்பெண்ணிக்கை 31 அங்கு அதிகரித்துள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிபந்தனையின்றி நிறைவேற்ற வலியுறுத்தி மகளிர் கூட்டமைப்பினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டதால் நேற்று பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிபந்தனையின்றி நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்ற கோரி தமிழக மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான தேசிய பெண்கள் கூட்டமைப்பு, அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஆகிய பெண்கள் அமைப்புகள் சார்பாக தமிழக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் கிண்டி சின்னமலை ராஜீவ்காந்தி சிலை அருகே நேற்று நடைபெற்றது. மெரினா அண்ணா சதுக்கத்தில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி நேற்று வெளியிட்டுள்ளது. சென்னையில் மாநகர பஸ் சேவையை நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இதேபோன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் நாள்தோறும் 3600 பஸ்கள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோடை காலங்களில் காணப்படும் வெயில் தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஏசி பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் இன்னமும் வெயிலின் தாக்கம் குறையாததால் ஏசி பேருந்துகள் அனைத்தும் நிரம்பியபடியே செல்கின்றன. வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு வெப்பம் மக்களை வாட்டி வதைத்து வருவதால் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து நிறுத்தங்களை அமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் முடிவு செய்திருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் பெரம்பூர், கொளத்தூர், ராயாபுரம், துறைமுகம் ஆகிய 4 இடங்களில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏசி வசதியுடன் கூடிய பஸ் நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா சதுக்கத்தில் ஏசி வசதியுடன் கூடிய நவீன பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி நேற்று வெளியிட்டுள்ளது. மொத்தம் 78,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பஸ் நிறுத்தம் அமைக்கப்பட இருக்கிறது. அதில் பயணிகளுக்கான நவீன இருக்கைகள், கைபேசி சாட்சி வசதி, பேருந்துகள் வருகையை அறிவதற்கான டிஜிட்டல் தகவல் பலகைகள் உள்ளிட்டவை இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள ஒப்பந்தக்காரர்கள் ஆகஸ்ட் 5 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக டெண்டர் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் உப்பளங்களை அழித்து கப்பல் கட்டும் தளம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலை பாதிக்கப்படும் என்பதால் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
7: தூத்துக்குடி முள்ளக்காடு கோவளம் கடற்கரை பகுதியில் சுமார் 500 ஏக்கர் அரசு குத்தகை நிலத்தில் சிறு உப்பு உற்பத்தியாளர்கள் சார்பில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதை நம்பி 15,000 தொழிலாளர்கள் உள்ளனர். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற தாவேக்கு அரசு உப்பு தொழிலை அழிக்கும் வகையில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கப்பல் கட்டும் தளம் அமைக்க இடங்களை கையகப்படுத்தக்கூடாது என உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி சார் ஆட்சியர் திரு பிரபு தலைமையில் சிறு உப்பு உற்பத்தியாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது.
14: தூத்துக்குடி வடப்பக்கம் பைப்பாறு கிராமத்தில் இருக்கு அரசு புறம்போக்கு தரிசு நிலங்களா கிடக்கு கடற்கரை ஓரத்தில் இருந்து அந்த பகுதியில் கொண்டு போங்க, பின்தங்கிய பகுதி அந்த பகுதி வளர்ச்சி அடையட்டும், எங்க வாழ்வாதாரம் அழிச்சு வாழ்வாதாரத்தை அழிச்சு அதாவது எங்களை அழிச்சிட்டு அதுல பன்னாட்டு கம்பெனிகளை கொண்டு வர வர்றதுக்கு அரசு முயற்சிக்கிறதுங்க, இதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது.
7: வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கப்பல் கட்டும் தளம் அமைக்கக்கூடாது எனவும் வேண்டுமானால் அந்த திட்டத்தை மாற்று இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்றும் உப்பு உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர்.
1: தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் 59 கோடி ரூபாய் மதிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தாமிரபரணி நதி நீரமைப்பு திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்.
7: பொதிகை மலையில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் 128 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து புன்னைக்காயலில் கடலில் கலக்கிறது. திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் விளைநிலங்களுக்கும் பாசன வசதி அளிக்கிறது. இந்நிலையில் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் 13 இடங்களில் ஆலை கழிவுகள், மின் மயானத்தின் சாம்பல் கழிவுகள் உள்ளிட்டவை தாமிரபரணி நதியில் கலப்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீரின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் அதில் குளிப்பவர்களுக்கு தோல் பிரச்சனைகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதை கண்டுகொள்ளாமல் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் 59 கோடி ரூபாய் மதிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தாமிரபரணி நதி சீரமைப்பு திட்டத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.
15: 59 கோடியை தயவு செய்து இங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நீங்க வந்து திடத்திரவ கழிவு மேலாண்மையை ஆத்துக்கு வெளியில வைக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வரையும் தாமிரபரணி நதி பகுதியை ஜீரோ சாலிட் அண்ட் லிக்விட் டிஸ்சார்ஜ் ஜோன் பகுதியாக இதை வந்து அறிவிக்கணும். அதுபோல திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நதியை பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இதுக்கு வந்து தனியா தாமிரபரணி நதி மறு சீரமைப்பு ஆணையம் அப்படிங்கிற ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமாக இந்த நதியை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த பணிகளை செய்தாலே தாமிரபரணி ஆறு தன்னால சுத்தமாயிரும்.
7: தாமிரபரணியில் கலக்கும் கழிவுநீரை கட்டுப்படுத்த முடியாத மாநகராட்சி நிர்வாகம் நதி சீரமைப்பு என்ற பெயரில் தேவையில்லாத செலவுகளுக்கு பணம் ஒதுக்கீடு செய்வதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.
1: தொடர்ந்து மேகமலை புலிகள் காப்பகத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு 98 மலை கிராம மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
16: தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதிகளில் தலைமுறை தலைமுறையாக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அங்கு வனத்துறை அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் காப்பக பகுதியில் செயல்படும் சட்டவிரோத ஓய்வு விடுதிகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் அரசு கட்டடங்களை உடனடியாக அப்புறப்படுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மேகமலை விவசாயிகளை வன ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் தேவைப்பட்டால் துணை ராணுவ படையினர் துணை கொண்டு ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்.
17: ஏன் இப்ப எங்களை வெளியேற்ற விடுறாங்க கவர்மெண்ட்? முக்கியமா எங்க மக்களுக்கு வந்து பட்டான்ற ஒண்ணு கொடுங்க. எங்க மக்கள் வந்து இந்த தலைமுறை இல்ல, இன்னும் 4-5 தலைமுறை இருந்து இந்த இடத்த அனுபவிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பட்டான்ற ஒண்ணு வேணும். எங்க மக்கள் வெளியேற மாட்டாங்க, இறந்தாலும் இங்கதான் இறப்பாங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பட்டான்ற ஒண்ணு மட்டும் கட்டாயம் எங்களுக்கு வேணும்.
16: புலிகள் காப்பகம் என்ற பெயரில் மேகமலை விவசாயிகளுக்கு வனத்துறை பல்வேறு நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மலைவாழ் மக்களின் சேதமடைந்த குடியிருப்புகளை சீரமைக்க விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் பட்டா வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தற்போது தண்ணீர் திறக்க வாய்ப்பே இல்லை என்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 53rd கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஜூன் ஜூலை மாதங்களுக்குரிய தமிழ்நாட்டின் சட்டபூர்வ பங்கு நீரை உடனே திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வாதங்களை முன்வைத்தது. ஆனாலும் கர்நாடகாவுக்கு உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. இரண்டு மாநிலங்களும் தற்போதைய நீர் இருப்பை குடிநீர் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் உட்பட டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறைவு மற்றும் ஆந்திரா கர்நாடக மாநிலங்களில் விளைச்சல் குறைவு காரணமாக தமிழகத்தில் அரிசி விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது.
16: தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் நெல் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அரிசியின் தேவையை சமாளிக்கும் வகையில் கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களிலிருந்து சன்னரக அரிசி வாங்கப்பட்டாலும் அந்த மாநிலங்களில் மழை இல்லாத காரணத்தால் விளைச்சல் பாதித்து அரிசி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக சன்னரக அரிசியின் விலை கிலோவுக்கு 20 ரூபாய் வரையிலும் மூட்டைக்கு 600 ரூபாய் வரையிலும் விலை உயர்ந்துள்ளதாக வணிகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
18: ஏப்ரல் மாதத்துல ஒரு அறுவடை இருக்கும் கர்நாடகாவில், அந்த ஏப்ரல் மாசம் அறுவடை இந்த வருஷம் இல்லைங்க. அது இல்லாததால ஒரு அந்த நெல் தட்டுப்பாடா இருக்குங்க. இனி அதான் 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் ஏறும், கண்டிப்பா 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் ஏறும். இதில் என்ன அடிச்சா வெளி வேற மாநிலங்கள்ல இருந்து ஏதாவது நெல் வந்தால் மாற்றங்கள் இருக்கு.
16: அரிசி விலை உயர்ந்ததாலும் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலும் தட்டுப்பாடு நிலவுவதால் தமிழ்நாட்டுக்கு அரிசி வருவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டுக்கு அரிசி வரத்து குறைவாக உள்ளதால் வரும் காலங்களில் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. கர்நாடகாவில் அடுத்த அறுவடை ஜனவரியில் தான் துவங்கும் என்றும் அதற்குள் அதிசன்னரக அரிசி மற்றும் சன்னரக அரிசியின் விலையும் உயரும் நிலை உருவாகியுள்ளது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது.
1: தொடர்ந்து இந்தியாவில் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் பலர் இப்போது சேலி வழி வேலைகளை தெரிவு செய்கிறார்கள். இதற்காக சனிபீட், புரோண்டோ, உபான் கொம்பனி போன்ற இணையதளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. பொதுவாக இந்தியாவில் வாயளவில் அறிமுகமாகும் ஒருவரை வீட்டு வேலைக்கு அழைப்பது வழக்கம். ஆனால் இப்போது சேலி வழி வேலைப்பதிவு செய்யப்படுகிறது. அவர்களின் வேலை தரம், வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் மதிப்பீடுகளின் அடிப்படையில் அது கண்காணிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பெங்களூரில் உள்ள சினாபிட் பயிற்சி நிலையத்தில் வீட்டு வேலைகளை விரைந்து செய்ய பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு சில பெண்கள் மாதத்துக்கு சுமார் 45,000 ரூபாய் வரை வருமானம் பெறுகிறார்கள். வழக்கமாக கிடைக்கும் வருமானத்தை விட இது 3 மடங்கு அதிகம். விழாக்காலங்களில் கூடுதல் வேலைகளும் கிடைக்கின்றன. வேலை நேரத்தை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதால் இது வசதியாக இருப்பதாக சனாபிட் நிறுவனம் தெரிவிக்கிறது. மும்பை உள்ளிட்ட 10 நகரங்களில் நிறுவனம் இயங்குகிறது. 20,000 பதிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் உள்ளார்கள். அவர்கள் தினமும் சராசரியாக 60,000 வேலைகள் செய்கிறார்கள். ஆனாலும் சிலர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெரியாத வீடுகளுக்கு சென்று வேலை செய்ய தங்களுக்கு பயமாக இருப்பதாக அவர்களில் சிலர் கூறுகின்றார்கள். ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியானது. முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் இன்று அதிகாலை 6 மணிக்கு வெளியானது. தமிழக ரசிகர்கள் கேரளா மற்றும் கர்நாடக எல்லைகளில் அமைந்துள்ள திரையரங்குகளுக்கு சென்று படத்தை பார்த்தார்கள். தமிழகத்தில் காலை 8:30 மணிக்கு முதல் காட்சி வெளியானது. விஜயின் கடைசி படம் என்பதாலும் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி படம் வெளியாவதாலும் திரையரங்குகளில் ரசிகர்கள் பலர் மிகுந்த ஆவலுடன் கூட்டம் கூட்டமாக படத்தை கண்டு ரசித்தார்கள். முதல்வராக பதவியேற்ற பிறகு படம் வெளியாகியுள்ளதால் படத்தில் விஜய் பெயர் இடம்பெறும் டைட்டிலில் காற்றில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் என திரையிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் எதிர்கட்சியினரை நோக்கி முதல்வர் விஜய் செய்த சைகையை காட்டி இந்த டைட்டில் போடப்பட்டதால் ரசிகர்கள் பலர் மிகுந்த ஆரவாரத்துடன் இதனை கொண்டாடினார்கள். இந்த வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் திரையரங்குகளில் அமைச்சர்களும் பார்வையிடர் சென்றதனால் அதிகாரிகளும் சென்றதனால் இன்று அரசு அலுவலகங்கள் முடங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது.
16: ஜனநாயகன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை நேற்று தலைமைச் செயலாளர், தனிச் செயலாளர்கள் உள்ளிட்டோருடன் திரு விஜய் கண்டு ரசித்தார். படம் இன்று வெளியான நிலையில் திரையரங்குகளில் முதல் காட்சியை காண அமைச்சர்கள், தாவேக்கா எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் படையெடுத்தனர். சென்னையில் திரையரங்கிற்கு போலீஸ் பாதுகாப்புடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் சென்று படத்தை பார்த்தார். கோயம்பேடு திரையரங்கில் அமைச்சர்கள் திரு என் ஆனந்த், திரு அருண்ராஜ், அரசு கொறடா திரு சபரிநாதன் ஆகியோர் படம் பார்த்தனர். அங்கு கொண்டாட்ட மனநிலையில் மட்டும் இருக்காமல் நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற பதாகையுடன் ரசிகர் ஒருவர் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
19: ஒவ்வொரு திரையரங்குகளிலும் ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குரலும் அந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கான ஒவ்வொரு அடியா இருக்கும், ஒவ்வொரு முன்னேற்றமா இருக்கும். கண்டிப்பா நான் முதல் குரலை நான் கொடுக்கறேன், நீங்க எல்லாரும் கொடுங்க. எனக்கு முன்னாடி நிறைய பேர் குரல் கொடுத்திருக்காங்க, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நிறைய பேர் அங்க அடி வாங்கி மிதி வாங்கி போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம கூட நிப்போம்.
7: புதுக்கோட்டையில் தேசிய கொடி பொருந்திய காரில் போலீஸ் பாதுகாப்புடன் வந்த அமைச்சர் திரு பர்வேசும், மதுரையில் வடக்கு தொகுதி எம்எல்ஏ திரு கல்லானையும் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதனர். கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டடிப்பாளையத்தில் அமைச்சர் திரு செங்கோட்டையன் படம் பார்த்த திரையரங்கில் கண்ணாடி கதவுகளை கட்சியினரும் ரசிகர்களும் உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் ஜனநாயகன் படத்தை பார்த்த அமைச்சர் திரு விஜய் பாலாஜி ரசிகர்களுக்கு இனிப்பு வழங்கினார். ராஜபாளையத்தில் அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி படம் பார்க்க வந்த திரையரங்கம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். கோவையில் உள்ள திரையரங்கில் அமைச்சர் திரு சம்பத்குமார், போத்தனூரில் போலீஸ் பாதுகாப்புடன் வந்து அமைச்சர் திரு விக்னேஷும் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் விட்டனர். திருச்சி துவாக்குடி திரையரங்கிற்கு சென்ற திருவெரும்பூர் எம்எல்ஏ திரு விஜயகுமார் ரசிகர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினார். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் வழக்கமான பணிகளை கவனிக்க இன்று தலைமைச் செயலகம் வரவில்லை. மொத்த அமைச்சரவையும் எம்எல்ஏக்களும் அரசு அலுவல்களை தவிர்த்து ஒரே நேரத்தில் திரையரங்குகளுக்கு படையெடுத்தனர். நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் தாவேக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் திரைப்பட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது.
1: தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலரை பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார்கள். ஆனந்தநாக் மாவட்டத்தில் லால் சவுக் பகுதியில் நேற்று பகல் 12:30 அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்தது. அமர்நாத் யாத்திரைக்கான காவல் பணியில் இருந்த தலைமை காவலர் ஆசி குசேனை பயங்கரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடினார்கள். இதில் சுருண்டு விழுந்த ஹுசேனை பொதுமக்கள் மீட்டு அனந்த்நாக் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். சம்பவ இடத்தில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இந்த கொலைக்கு லக்சர் ஏ தொய்பாவின் துணை அமைப்பான த ரெசிடென்ட் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட வாலிபர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது.
7: அமுதாநகர் பகுதியைச் சேர்ந்த 26 வயது அருணாச்சலம் அப்பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை பாரில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி மதுபான கடை மூடிய பின்பு சட்டவிரோதமாக அவர் மதுபானம் விற்பனை செய்ததாக காவல்துறையினர் கைது செய்து தென்பாகம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு போலீசார் கடுமையாக தாக்கியதில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டதுடன் காது வழியாக ரத்தம் கசிந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அருணாச்சலத்தை அன்று இரவே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சேர்த்துள்ளனர். அங்கு அவரது தலை மொட்டையடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அப்போது பேசிய அருணாச்சலம் தம்மை 4 போலீசார் அழைத்துச் சென்று தாக்கியதாக கூறினார். இந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அருணாச்சலம் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து மருத்துவமனை சென்ற உறவினர்கள் அங்கு அருணாச்சலத்தின் உடல் இல்லாததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் திருமதி கீதா ஜீவனும் போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அருணாச்சலத்தின் உறவினர்கள் காவல்துறையினர் அடித்ததால் தான் அருணாச்சலத்தின் தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டதாக கூறியதுடன் அவரது இறப்புக்கு நீதி வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
20: என் பையனுக்கு நீதி வேணும், எனக்கு என் பையன் அந்த போலீஸ் பிடிச்ச போலீஸ் எனக்கு வர்ணிப்போம்.
21: என்ன சொல்றாங்கன்னா விழுந்துட்டான் 17 வயசுல இருந்து நாங்க அண்ணன் கூட ஒன்னாவே இருந்திருக்கேன். இவ்வளவு நாள் வரைக்கும் விட்சல் வந்தது எதுவுமே கிடையாது. ஆனா இந்த காவல்துறை இந்த இதை செய்யுது. இதுக்கு நீங்க என்ன நீதி வேணும் எங்களுக்கு தெரியும். நாங்க பாடி வாங்கணும், நீதி கிடைக்கணும், பாதி வேணும்.
7: இதற்கிடையே காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் லாக்அப்பில் மற்ற கைதிகளுடன் சாதாரணமாக நின்று பேசிக் கொண்டிருந்த போது அருணாச்சலம் திடீரென தானாகவே சரிந்து விழுந்தார் என்றும் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களில் அது பதிவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பின்னர் அவரது தாயார் வரவழைக்கப்பட்டு காவல் நிலைய பிணையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலைச் சேர்ந்த சபரிவர்மன் அங்குள்ள சிறையில் கடந்த வாரம் போலீசார் மற்றும் கைதிகளால் அடித்துக் கொல்லப்பட்ட சர்ச்சை அடங்குவதற்குள் அடுத்த கொலை அரங்கேறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
1: தொடர்ந்து காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களை நிறுவும் பணிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் மற்றும் நீதிமன்றத்துக்கு உதவும் மூத்த வழக்கறிஞர் சித்தாந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் முயற்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. மனித உரிமை மீறல்களை தடுக்கும் நோக்கில் அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்களை நிறுவ மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த 2018 உத்தரவு பிறப்பித்தது. காவல் நிலையத்தின் வாசல்கள், வரவேற்பறை, லோக்கப்பறைகள், காத்திருப்பு அறை, நடைபாதைகள் என எந்த பகுதியும் கண்காணிப்பில் இருந்து விடுபடாத வகையில் சிசிடிவி கேமராக்களை நிறுவ வேண்டும். இரவு நேரத்திலும் காட்சிகள் தெளிவாக பதிவு செய்யும் திறன் மற்றும் குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு தரவுகளை சேமித்து வைக்கும் வசதியுடன் அவை இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் 2020 பிறப்பித்த மற்றொரு உத்தரவில் சிபிஐ, அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு முகமை உள்ளிட்ட விசாரணை முகமை அலுவலகங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்தியாவில் கடந்த ஜூன் மாதத்தில் உள்நாட்டு விமானங்களில் 1,35,00,000 பயணிகள் பயணித்துள்ளார்கள். கடந்த மே மாதத்தில் பயணித்த 1,53,00,000 பேருடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை சுமார் 12% சரிவாகும். இருந்தாலும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தின் 1,36,00,000 எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இந்த சரிவு மிக குறைவாகவே காணப்படுகிறது. இதேபோல் நடப்பாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையான முதல் அரையாண்டு காலத்தில் மொத்தம் 8,64,00,000 பேர் பயணித்துள்ளார்கள். இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.44% கூடுதலாகும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. நிறைவாக சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,08,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,500 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 245 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
3: நான்கு தசாப்தங்களில் முதல் முறையாக அமெரிக்க விமான நிறுவனங்கள் நேரடியாக லெபனானுக்கு செல்லும் விதமாக அனுமதிக்குமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் லெபனான் அதிபர் ஜோசப் அவுனுடனான ஒரு முக்கிய சந்திப்பிற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹெஸ்பலா குழுவை ஆயுதங்களை கைவிட வைக்கும் முயற்சியில் லெபனானிய ராணுவத்திற்கு அமெரிக்காவின் ஆதரவை அந்நாட்டு அதிபர் நாடுகிறார். பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை அணுகுவதை தடை செய்த முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக பிரான்ஸ் மாறியுள்ளது. அதிபர் மக்ரோங்கால் ஆதரிக்கப்பட்ட ஒரு மசோதாவுக்கு நாட்டின் தேசிய அவை பெரும்பான்மையாக ஒப்புதல் அளித்தது. புதிய சட்டத்தின்படி சமூக ஊடக தளங்கள் வயது சரிபார்ப்பு முறைகளை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும்.
1: ஈரான் கோர்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அதன் பாலம் அல்லது எரிசக்தி வளாகம் குறிவைத்து தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அவரின் மிரட்டலுக்கு ஈரானும் பதில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உள்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்பட்டால் தகுந்த பதில் நடவடிக்கை தங்களால் எடுக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
4: அணு ஆயுதம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலை அடுத்து ஈரான் மீது இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா கடந்த பிப்ரவரி மாதம் 28 தாக்குதலை தொடங்கியது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்ச திட்டத்தை முன்வைத்து கடந்த மாதம் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. எனினும் சரக்கு கப்பல் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தியதாக குற்றஞ்சாட்டி ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. அமெரிக்கா ஈரான் மோதல் போக்கால் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் மீண்டும் கப்பல்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டால் அதற்கு இணையாக ஈரானில் உள்ள ஏதேனும் ஒரு பாலம் அல்லது மின் உற்பத்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று டிரம்ப் கூறியுள்ளார். தலைநகர் தெஹ்ரான் அல்லது அதையொட்டியுள்ள பகுதிகளில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகள் மீது அமெரிக்க படைகள் குறிவைத்து தாக்கும் என்றும் டிரம்ப் புதிய மிரட்டல் விடுத்துள்ளார்.
7: மேலும் அமெரிக்கர்கள் ஈரான் போரை விரும்பவில்லை என்று தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் அவர் கூறினார். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் நேற்று 4 வீரர்கள் பலியான நிலையில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த டெலாவர் நகருக்கு டிரம்ப் புறப்பட்டுச் சென்றார். இதையடுத்து ஈரான் தாக்குதலில் இதுவரை உயிரிழந்த அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது.
0: ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் ஏரி வழியே சென்ற வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே அந்நாட்டின் ராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் தளவாட பிரிவுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த தயாராக இருப்பதாக அதிபர் டிரம்ப் கடந்த சில நாட்களாக கூறி வருகிறார். குறிப்பாக ஈரானின் ரகசிய அணுசக்தி தளமாக கருதப்படும் பிகாக்ஸ் மலை மீது தாக்குதல் நடத்தப்படலாம் எனவும் அவர் மறைமுகமாக எச்சரித்துள்ளார். இதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்துள்ள ஈரான், இத்தகைய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தாக்கப்பட்டால் இந்த பிராந்தியத்தில் போரை விரிவுபடுத்தப் போவதாக எச்சரித்துள்ளது. அதே நேரத்தில் சமீபத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மேற்கொண்ட மேலும் சில தாக்குதல்கள் குறித்து கடந்த சில மணி நேரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த பதிலடி தாக்குதல்களில் குவைத் மீண்டும் ஒருமுறை ட்ரோன்களின் இலக்காக இருந்ததாகவும் கூறப்படுகிறது.
1: ஆசியான் அமைப்பு சந்திப்பில் ஈரான் போர் குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேசியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை மீது ஈரான் அதிகாரம் கொள்வது மத்திய கிழக்கு காப்பாலும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். போரால் ஏற்கனவே எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது, பணவீக்க அழுத்தத்தையும் போர் தூண்டியது. அவை இரண்டும் சந்திப்பில் முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது. ஈரான் போர் தொடர்பில் அமெரிக்காவின் திட்டங்கள் குறித்து ஆசியான் நாடுகளின் கவலைகளை தணிக்கவும் ரூபியோ முயன்றார். அமெரிக்கா ஆசியான் அமைப்புடன் முழுமையாக நிற்பதாகவும் அதற்கு முழு ஆதரவு அளிக்கும் என்று ரூபியோ தெரிவித்தார். அத்துடன் ஈரான் போரில் இதுவரை 37.5 பில்லியன் டாலர் செலவாகியுள்ளதென்று அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீர்கெக்செட் தெரிவித்திருக்கிறார். இது கடைசி அறிவிப்புடன் ஒப்பிடுகையில் சுமார் $8 பில்லியன் அதிகம். செனட் விசாரணையின் போது கூடுதலாக 67 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஒதுக்குவதற்கான கோரிக்கையை கெக்செட் தற்காத்து பேசியிருக்கிறார். அவசர நிதியுதவி அதிகரிக்கப்படாவிட்டால் ராணுவ பயிற்சிகளை குறைக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
5: இந்த மோதல் தற்போது மீண்டும் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தீவிர நிலையை எட்டிவிடும் அபாயம் உள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல் நடத்திக் கொள்வதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை நடத்தும் நிலைக்கு திரும்பும் வகையில் மோதல் தீவிரமடைவதை தடுப்பதே இப்போது ராஜ்ய ரீதியிலான சவாலாக உள்ளது. ஆனால் நிலைமை இப்போது அதற்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை. மற்றொரு முனையிலும் மோதல் உருவாகி வருகிறது. பாப் அல் மண்டப் நீரிணையை முடக்கப் போவதாக ஏமனில் உள்ள ஈரானின் கூட்டாளிகளான ஹூத்தி குழுவினர் அச்சுறுத்தி வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை ஈரான் அனுமதிக்காத நிலையில் செங்கடலின் வழியாக சவுதி அரேபியா எண்ணெயை ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தும் பாதை இதுவாகும். இது ஹூத்திகள் மற்றும் சவுதி அரேபியா ஒருவேளை அமெரிக்காவுக்கு இடையேயும் கூட ஒரு புதிய போரை தூண்டக்கூடும்.
22: We've had no problem with the Houthis. They've had no

0: மீண்டும் தொடங்கின. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் அந்த நீரிணையை முடக்கியது. முதல் சில நாட்கள் அமெரிக்கா பெரும்பாலும் கடற்கரையை ஒட்டியுள்ள ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீதும், அடுத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை ஏவுதளங்கள் என அவர்கள் கூறும் இடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஒவ்வொரு இரவும் பலமுறை நடந்த வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகு பாலங்கள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்புகள் உட்பட பொதுமக்கள் பயன்படுத்தும் முக்கியமான உள்கட்டமைப்புகளையும் அமெரிக்கா இலக்கு வைத்தது. இதனைத் தொடர்ந்து ஜார்கோவினில் கட்டப்பட்டு வரும் ஓர் அணுமின் நிலையத்தையும் அமெரிக்கா தாக்கியது. அதில் அணு மூலப்பொருட்கள் எதுவும் இல்லை என்று ஐநா ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களில் நடந்த தாக்குதலின் போது மீண்டும் முதன்முறையாக தெஹ்ரானுக்கு அருகில் உள்ள ராணுவ தளங்கள் உட்பட ஈரானின் உள்பகுதிகளுக்குள்ளும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தற்போது அடுத்த இலக்கு நடன்ஸ் அருகே உள்ள பிகாக்ஸ் மலையாக இருக்கலாம் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அங்கு அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படக்கூடிய பொருட்களை ஈரான் வைத்துள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது. முடக்கப்பட்ட ஹோர்முஸ் நீரிணையின் கடற்கரை பகுதியில் ஈரான் ஆட்சியின் ஆதரவாளர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 5 வாரங்களாக நடத்தப்பட்ட கடும் குண்டுவீச்சுகளை விட இந்த புதிய வான்வழி தாக்குதல்கள் அமெரிக்காவை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. தெஹ்ரானில் எப்போதும் போல் எதிர்ப்பை பதிவு செய்யும் புதிய போஸ்டர்கள் காணப்படுகின்றன. இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஈரானிய பிரதிநிதிகள் குழுவை சந்தித்தார். பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மேற்கொள்ளும் மத்தியஸ்தமே இந்த நெருக்கடியை தணிப்பதற்கான ஒரே நம்பிக்கையாக தோன்றுகிறது. ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் வலிமை அமெரிக்காவிடம் உள்ளது. ஆனால் அது மட்டுமே ஈரானிய ஆட்சியை பணிய வைக்க போதுமானதாக இல்லை. எளிதான வெற்றிக்காக போரில் ஈடுபட அதிபர் டிரம்ப் எடுத்த மிகப்பெரிய முடிவு தோல்வியடைந்து விட்டது என்பதற்கு இதுவே மற்றொரு சான்றாகும்.
1: தொடர்ந்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நாட்டின் ராணுவ தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கியை பதவியிலிருந்து நீக்குகிறார். கீவ் நகரை பாதுகாப்பதற்கும் பல ராணுவ நடவடிக்கைகளை வழிநடத்தியதற்கும் ஜெனரல் சிர்ஸ்கிக்கு அதிபர் செலஸ்கி நன்றி தெரிவித்தார். அவருக்கு பதிலாக 43 வயது ஜெனரல் மிகாலோ திரபாதி உக்ரைன் ஆயுதப்படைகளின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இளம் தலைமுறை ராணுவ அதிகாரியாக கருதப்படும் ஜெனரல் திரபாதி 2014 முதல் ரஷ்ய படைகளுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு வந்துள்ளார். புதிய தளபதி திரபாதி வீரர்களை மரியாதையுடனும் பொறுப்புடனும் நடத்த உறுதியளித்திருக்கிறார். அதிபர் செலஸ்கி நாட்டின் பிரபலமான தற்காப்பு அமைச்சரை அண்மையில் பதவி நீக்கியிருந்தார். போர் நேரத்தில் உக்ரைனில் குழப்பங்கள் தொடர்கின்றன.
2: It became abundantly clear that the public was simply not going to tolerate
3: வயது முதிர்ந்த பொதுமக்களின் பார்வையில் புதுமையான சிந்தனைகள் குறைவான தலைமை தளபதியை தக்க வைத்துக் கொண்டு, அதே சமயம் மிகவும் இளையவரும் புதுமையான அணுகுமுறை கொண்டவருமான பாதுகாப்பு அமைச்சரை நீக்கும் அதிபரின் முடிவை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்துள்ளது. உயர்மட்ட தலைமையின் கீழ் இதற்கான ஒரு முடிவையோ அல்லது தீர்வையோ காண வேண்டிய தேவை இருந்தது. பாதுகாப்பு அமைச்சரும் தலைமை தளபதியும் இணைந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் நிலவியது. எனவே நிலைமை என்ன என்பதையும், ஃபெடரோவின் புதுமையான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுப்பது ஏன் முக்கியம் என்பதையும் பலரும் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் விளக்கியதாக நான் கருதுகிறேன். போர்க்களத்தில் உடனடி விளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் அந்த உத்வேகம் இல்லாவிட்டால் புதிய முயற்சிகள் மந்தமடைந்துவிடும் என்றும், கடந்த சில மாதங்களில் யுக்ரைனியர்கள் பெற்ற நன்மைகள் அல்லது வெற்றிகள் காலப்போக்கில் இல்லாமல் போய்விடக் கூடும் என்றும் ஒரு கருத்து நிலவியது. ஆனால் இதில் ஒரு முரண் உள்ளது. ஏனெனில் தற்போது யுக்ரைன் சாதகமான நிலை இருப்பதாகவே பெரும்பாலான யுக்ரைனியர்கள் கருதுகின்றனர். உண்மையில் ஜெனரல் செஸ்கி தனது விடைபெறும் அறிக்கையில், கடந்த சில மாதங்களில் யுக்ரைன் தனது 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலப்பகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து ஆஸ்திரியாவில் ஹிட்லர் பிறந்த வீடு காவல் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. தீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் அந்த இடத்தை நினைவிடமாக கருதி வருவதை தடுப்பதே இதன் நோக்கமாகும். பிரௌனாப் ஆமின் நகரில் உள்ள அந்த கட்டிடம் 23 மில்லியன் யூரோ செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. முன்பு மஞ்சள் நிறத்தில் இருந்த வெளிப்புற சுவர்கள் வெள்ளியாக மாற்றப்பட்டு நுழைவாயிலின் மேல் காவல்துறை பெயர் பலகையும் பொருத்தப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் முன்புறத்தில் உள்ள நினைவுக்கல் மட்டும் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது. அதில் அமைதி, சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக பாசிசம் மீண்டும் ஒருபோதும் வேண்டாம் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. ஹிட்லர் 1889 அந்த வீட்டில் தான் பிறந்தார். 1938 நாசி ஜெர்மனி ஆஸ்திரியாவை

0: கிடைத்துக் கொண்ட பின்னர் 65,000 ஒஸ்ரிய யூதர்கள் கொல்லப்பட்டதோடு மேலும் 130,000 பேர் நாடு கடத்தப்பட்டார்கள். வீட்டை என்ன செய்வது என்பது குறித்து பல ஆண்டுகளாக நீடித்த சர்ச்சைக்கு காவல் நிலையமாக மாற்றியதன் மூலம் முடிவு கிடைக்கும் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இடையிலான மோதலால் பாதிக்கப்பட்ட லெபனானுக்கு அமெரிக்கா சார்பில் பெரும் உதவிகள் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அமெரிக்கா பயணித்துள்ள லெபனான் அதிபர் யோசப் அவுனை வெள்ள மாளிகையில் சந்தித்து பேசிய ட்ரம்ப் இந்த உறுதிமொழியை வழங்கினார். மேலும் கடந்த 1985 பிறகு அமெரிக்கா லெபனான் இடையே விமான சேவை மீண்டும் தொடங்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்காசிய போர் தொடங்கியதை அடுத்து லெபனானின் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா இஸ்ரேலில் ஏவுகணைகளை வீசி தாக்கியது. இதற்கு பதிலடியாக லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4,000 மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். 12,00,000 அதிகமானோர் இடம்பெயர்ந்து போனார்கள். பின்னர் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி ஒப்பந்தம் கடந்த மாதம் எட்டப்பட்டது. அதன்படி தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை ஆயுதத்தை கைவிட செய்து அங்கு அரசு படைகளை நிறுத்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தெற்கு லெபனானில் முன்னோட்ட பாதுகாப்பு மண்டலங்களை அமைத்து லெபனான் ராணுவம் தனது கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த தொடங்கிவிட்டது. இந்நிலையில் போரில் கடும் சேதமடைந்த தெற்கு எல்லை கிராமமான சவுதார் அல் கார்பியாவுக்கு லெபனான் பிரதமர் நவாஸ் சலாம் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். அங்கு லெபனான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய அவர், லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேறுவதே தமது இலக்கு. சேதமடைந்த வீடுகள் உள்கட்டமைப்புகளை சீரமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேல் லெபனானிடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இத்தாலியில் வரும் August 4 நடைபெறவுள்ளது. அமெரிக்காவின் இந்த அமைதி முயற்சியையும் நேரடி பேச்சுவார்த்தையையும் ஹிஸ்புல்லா முற்றிலுமாக நிராகரித்து வருவது நேர்கள் அறிந்ததே. பொருளாதார தடைகள் மூலம் கியூபா அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி அளித்து வரும் அமெரிக்கா அந்த நாட்டு மக்களுக்கு நேரடியாக உதவும் வகையில் உணவு சுகாதார பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது. முன்னதாக கியூபாவுக்காக அமெரிக்கா அறிவித்த $10 கோடி மனிதாயமான உதவி திட்டத்தின் முதல் கட்டமாக $6 கோடி மதிப்பிலான உதவிகள் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கியூபா அரசு அதிகாரிகளை தவிர்த்துவிட்டு உதவிப் பொருட்களை கத்தோலிக்க அமைப்புகளின் மூலம் பொதுமக்களுக்கு நேரடியாக விநியோகிக்க அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜெனிடர் சவுனா அமோனா என்ற 34 பெண் ஒரே கருமுட்டையிலிருந்து உருவான 4 பெண் குழந்தைகளை பிரசவித்திருக்கிறார். ஜெனிடருக்கு ஏற்கனவே 4 குழந்தைகள் உள்ள நிலையில் IVF போன்ற செயற்கை கருத்தரிப்பு முறைகளின்றி இயற்கை முறையில் உருவான இந்த கற்பத்தின் போது ஒரே கருமுட்டை 4 பகுதிகளாக பிரிந்து 4 குழந்தைகள் உருவாக்கின. இதற்கான வாய்ப்பு என்பது 1.5 கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நிகழக்கூடிய மிக அபூர்வமான நிகழ்வாகும். ஆஸ்திரேலியாவில் இதுவே முதல் முறையன்று ஜெனிடருக்கு சிகிச்சை அளித்த தாய்சேய் நல மருத்துவர் அலெக்சா பென்டால் தெரிவித்திருக்கிறார். ஆசியான் நாடுகளின் மாணவர்களுக்காக புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. AI எதிர்காலத்துக்கு தயாராக அது உதவும் முகாம்கள் பரிமாற்ற திட்டங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி வழங்கப்படும். அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பயிற்சி கவனம் செலுத்தப்படும். ஆசியான் நாடுகள் கொண்டிருக்கும் 5 கல்வி திட்டத்தின் ஒரு அங்கம் அந்த பயிற்சியாகும். ஆசியான் உறுப்பு நாடுகளின் கல்வி தலைவர்களும் மாணவர்களும் கலந்து கொண்ட சந்திப்பில் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வகுப்பறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து ஆசிரியர்களுக்கு சிறப்பு AI கருத்தரங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆசியான் மாணவர்களுக்கான வெளிப்புற சகாச முகாம் மூத்த மாணவர்களுக்கு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் கோடைகால பரிமாற்று திட்டத்தின் கீழ் பயிலும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இவை திட்டத்தின் கீழ் எடுக்கப்படும் முயற்சிகளில் சிலவாக இருக்கிறது. ஆசியான் நாடுகளின் ஆசிரியர்கள் நன்னடத்தை குடிமை பண்புகள் ஆகியவற்றை பயந்து கொள்ளும் திட்டம் வாய்ப்பளிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு காலத்தில் செயற்கை நுண்ணறிவை மிகுந்த தயக்கத்துடன் அணுகிய கோலிவுட் இப்போது அதை அரவணைக்க தொடங்கிவிட்டது. பல AI நிறுவனங்களுடன் கைகோர்த்து திரைப்பட தயாரிப்பில் அந்த தொழில்நுட்பத்தை வெளிப்படையாக பயன்படுத்த ஹாலிவுட் தொடங்கியுள்ளது. நெட்ஃபிளிக்ஸ் AI தயாரிப்பு தளமான இந்தியா பொசிட்டிவ் நிறுவனத்தை $587 மில்லியன் வாங்கியிருக்கிறது. லோங்ஸ்கேட் நிறுவனம் ரன்வே நிறுவனத்திலும் கூகுள் நிறுவனம் A20 ஸ்டுடியோவிலும் முதலீடு செய்திருக்கின்றன. நெட்ஃபிளிக்ஸின் சுமார் 300 படைப்புகளில் AI பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் இணைத்தலைவர் டெட் சரண்டோஸ் தெரிவித்திருக்கிறார். இதனால் தயாரிப்பு வேகமாக நடைபெறுகிறது, சிக்கனமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் இது நடிகர் இயக்குநர் கமராவுக்கு இடையான படைப்பாற்றல் உறவை AI மாற்றாதென்று திரைப்பட தயாரிப்பாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் எதிர்காலத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் படப்பிடிப்பு குழுவினருக்கான வேலைவாய்ப்புகள் குறையுமா என்ற கவலை தொடர்ந்து நிலவி வருகிறது. மதுபோதையில் வாகனம் ஓட்டிய வழக்கிலிருந்து தப்பிக்க இறந்தது போல் நாடகமாடிய ஒருவர் வசமாக சிக்கியிருக்கிறார். இந்த சம்பவம் சீனாவில் நடந்தது. கடந்த ஆண்டு ஜனவரியில் சி என்ற குடும்ப பெயர் கொண்ட அவர் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக கைதானார். பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். சிறை தண்டனைக்கு பயந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவர் இறந்தது போல் நாடகமாட திட்டமிட்டார். அதிக மருந்தை உட்கொண்டதால் இறந்துவிட்டது போல் நாடகமாடிய அவருக்கு குடும்பத்தினர் உதவி செய்ததாக கூறப்படுகிறது. ஒரு சவப்பட்டியை வாங்கி வேக வேகமாக அவரை அடக்கம் செய்வது போல குடும்பமே சேர்ந்து நடித்தது. அந்த நேரத்தில் அவர் வேறு மாநிலத்துக்கு தப்பிச் சென்றிருந்தார். ஆனாலும் சியின் உடலை பார்க்க முடியாததால் காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்பட்டது. விசாரணை தொடங்கியது. அவரது வங்கி பரிவர்த்தனைகள், தொலைபேசி பதிவுகள் அவர் உயிருடன் இருப்பதை காட்டிக் கொடுத்தன. அவர் மீண்டும் கைதானார். 5 மாதங்கள் சிறை தண்டனையும் 20,000 யுவான் சுமார் 3,000 அமெரிக்க டாலர் அபராதமும் விதிக்கப்பட்டது. அவருக்கு துணை போன சந்தேகத்தின் பேரில் அவரது தாய் பாட்டி ஆகியோர் மீதும் குற்ற விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் 10 மில்லியன் பேரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மலேசியாவில் பெண்ணொருவர் தைரியமாக பாம்பை பிடித்த சம்பவத்தின் காணொளி இணையத்தில் பரவி வருகிறது. பாம்பை பார்த்து பலர் பரபரப்படைந்த போது அந்த பெண் மட்டும் நிதானமாக பாம்பை கையால் பிடித்தார். காணொளியில் கார் நிறுத்தப்பட்ட இடத்தில் மழை நீர் தேங்கி கிடப்பதும் அங்கு பாம்பு நகர்ந்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. சுற்றியிருந்த மற்றவர்கள் பயத்தில் அங்கிருந்து ஓடுவது தெரிந்தது. ஆனால் ஒரு பெண் மட்டுமே தைரியமாக பாம்பை நெருங்கினார். வாளை கையால் பிடித்தார். வேறொருவர் துடைப்பத்துடன் உதவ முன்வந்தார். ஆனால் அவரும் பாம்பை கண்டு தலைதறிக்க ஓடினார். காணொளியை பதிவிட்டவர் பாம்புக்கு தான் உதவி தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டார். ஆபத்தான சூழ்நிலையில் பலர் பயப்படும் போது பெண் மட்டும் தைரியத்துடன் நடந்து கொண்டதை இணையவாசிகள் பலரும் புகழ்ந்திருக்கிறார்கள். ஜப்பானில் பல இடங்களில் வெப்பநிலை புதிய உச்சத்தை தொட்டுவிட்டது. தாங்க முடியாத கடுமையான வெயிலை ஜப்பானில் கொக்குசோபி என்று சொல்லுகிறார்கள். பல பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் என்று பதிவானது. நாட்டின் பல இடங்களில் வெப்பத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நீண்ட நேர வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கவும் போதுமான நீர் பருகவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஜப்பானை பல நாளாக கடுமையான வெப்பம் வாட்டி வதைக்கிறது. ஜூலை 6-க்கும் 12-க்கும் இடைப்பட்ட நாட்களில் அதிகளவு வெப்பம் காரணமாக சுமார் 4,500 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். அவர்களில் 7 பேர் இறந்தார்கள். ஜப்பானில் அளவுக்கு அதிகமான வெப்பநிலை அடிக்கடி ஏற்படுகிறது. சென்ற ஆண்டு கோடை காலத்தில் 1,00,000 அதிகமானோருக்கு வெப்பத்தாக்கம் ஏற்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு பூசலால் எண்ணெய் விலைகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. 6 வாரங்களில் முதல் முறையாக பிராண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு 95 டாலருக்கு மேல் கூடியிருக்கிறது. விநியோக தொடர்கள் இடையூறை சந்திக்கக்கூடும் என்ற அச்சத்தை அது பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு வாரமும் 90 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை பழுதூக்கும் பயிற்சி செய்வது இளம் வயதில் உயிரிழக்கும் அபாயத்தை பெருமளவு குறைக்கக்கூடும் என்று பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் போஸ்ட் மெடிசின் இதழில் வெளியிடப்பட்ட புதிய ஆய்வின்படி தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வகை உடற்பயிற்சியினது இதய நோய், பக்கவாதம் மற்றும் நரம்பியல் நோய்களால் ஏற்படும் இறக்கும் வாய்ப்பினை கணிசமாக குறைக்கக்கூடும் என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. அது தொடர்பான பார்வை.
1: இங்கிலாந்தின் ஹரகேட் நகரில் அமைந்துள்ள தங்கள் உடற்பயிற்சி கூடத்தில் இந்த பெண்கள் கடுமையாக உடற்பயிற்சி செய்து வருகின்றனர். எடை தூக்குவதை அடிப்படையாக கொண்ட வலிமை பயிற்சி எனப்படும் இவ்வகை உடற்பயிற்சியானது கடந்த சில ஆண்டுகளில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. உடற்தகுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் மற்றும் வலிமையுடனும் இருப்பதற்கு இந்த பெண்களுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு வழியாகும்.
2: இது எனது ஒட்டுமொத்த வலிமையை அதிகரித்துள்ளது. மனநலன் சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் மனதை சீர்படுத்தி தெளிவாக்குவதில் இந்த வகை உடற்பயிற்சி எனக்கு பெரிதும் உதவுகிறது.
3: என்னை பொறுத்தவரை இது எனது நீண்டகால ஆரோக்கியம் பற்றியது. எனவே எதிர்காலத்தில் நான் யாரையும் சார்ந்திருக்காமல் இருக்க விரும்புகிறேன்.
1: தனது இதய ஆரோக்கியத்திற்கு இந்த பயிற்சி மிகவும் பயனளிப்பதாக அமையும் என்றும், மேலும் தனது உடலில் உருவாகும் வலுவான தசைகளின் காரணமாக தனது எலும்புகள் இன்னும் வலிமை மிக்கவையாக மாறும் என்கிறார் இவர். தற்போது எடை பயிற்சிகள் நமது ஆரோக்கியத்தை பேணுவதிலும் மேம்படுத்துவதிலும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடும் என்று புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 30 ஆண்டுகால பகுதியில் ஏறத்தாழ 150,000 பேரிடம் நடத்தப்பட்ட 3 ஆய்வுகளில் இருந்து பெறப்பட்ட தரவுகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து 90 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை எடை பயிற்சி செய்தவர்களிடையே குறிப்பிடத்தக்க உடல்நல பயன்களை அவர்கள் கண்டறிந்தனர். இதய இரத்த குழாய் சார்ந்த நோய்களான மாரடைப்பு அல்லது பக்கவாதம் மூலம் ஏற்படும் இறப்பு அபாயம் எடை பயிற்சி செய்யாதவர்களுடன் ஒப்பிடுகையில் எடை பயிற்சி செய்தவர்களுக்கு டிமென்ஷியா போன்ற நரம்பியல் நோய்களால் உயிரிழக்கும் அபாயம் 27% குறைவாக இருந்தது.
4: ஜிம்மிற்கு சென்று கனமான எடைகளை தூக்கி பயிற்சி செய்வதே உடற்பயிற்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வலிமை பயிற்சியானது ரெசிஸ்டன்ஸ் பேண்டுகள் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த உடல் எடையை பயன்படுத்தியும் இருக்கலாம். வலிமை பயிற்சியையும் உங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை அறிவது மிகவும் சுவாரஸ்யமானது.
1: ஹாரோகெட் ஜிம்மில் இவை அனைத்தும் தனி பயிற்சியாளர் பெவ் வில்சனின் அனுபவத்துடன்
2: பொருந்துகின்றன. எனது வாடிக்கையாளர்கள் முன்பை விட அதிக ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் உணர்வது மட்டுமல்லாமல் தங்கள் அறிவாற்றல் செயல்பாடுகளிலும் முன்னேற்றத்தை காண்பதை பார்க்க முடிகிறது. அதாவது பணியிடத்தில் அவர்களால் அதிக கவனத்துடன் செயல்பட முடிகிறது என்றும் அவர்களின் நினைவாற்றல் மேம்பட்டுள்ளது என்றும் அவர்கள் உணர்கிறார்கள். மேலும் அவர்கள் ஏதேனும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் போது உடற்பயிற்சி மற்றும் வலிமை பயிற்சிகளை மேற்கொள்வது அந்த கற்றல் செயல்முறையை மேம்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது என்பதையும் அவர்கள் உணர்கிறார்கள்.
1: எடை தூக்கும் பயிற்சியுடன் ஓட்டப்பயிற்சி, மிதிவண்டி ஓட்டுதல் அல்லது நீந்துதல் போன்ற ஏரோபிக் பயிற்சிகளை இணைத்து மேற்கொண்டவர்களிடம் மிகச்சிறந்த முடிவுகள் காணப்பட்டன. இதற்கான சரியான காரணத்தை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக இருக்க முடியாது என்றாலும் ஏரோபிக் உடற்பயிற்சியை வலிமை பயிற்சியுடன் இணைப்பது நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் என்று ஆய்வு கூறுகிறது.
0: தொடர்ந்து இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஹம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இன்று தொடங்கியுள்ளது. இந்தியா ஷிம்பாவே மோதும் 3 ஆட்டங்கள் கொண்ட G20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. G20 அணி கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் தனது முதல் தொடரை வெல்லும் முனைப்புடன் இந்த தொடரில் இந்திய அணியை வழிநடத்தியுள்ளார். அவர் தலைமையில் விளையாடிய முதல் 7 ஆட்டங்களில் 6 தோல்விகளை இந்தியா தழுவியதும் அதில் அயர்லாந்துக்கு எதிரான தொடரை இழந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணியுடனான 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் மேற்கிந்திய அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் போராடி வெற்றி பெற்றிருக்கிறது. முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் தான் கடந்த ஏப்ரலில் குடித்துவிட்டு காரை ஓட்டியதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு விட்டார். சிட்னியில் மரப்ரா மலபார் சாலையில் நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததால் டேவிட் வார்னர் கைது செய்யப்பட்டதாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. காவலர்கள் நடத்திய சோதனையில் 0.04 என்ற அளவில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இது ஆஸ்திரேலியாவில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 2 மடங்கு கூடுதலானது என்று கூறப்படுகிறது. இதனால் அவர் மீது அபராதம் விதிக்கப்பட்டு மரப்ரா காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த குற்றத்துக்கு 9 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்படுமா அல்லது 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வரும் August 18 டேவிட் வார்னருக்கான தண்டனை அறிவிக்கப்படும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, லக்ஷா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் தங்களின் முதல் சுற்றில் நேற்று வெற்றியை பெற்றுள்ளார்கள். கால்பந்து உலகக்கோப்பை 2026 ஒரு கோல் கூட அசிஸ்ட் கூட செய்யாத ஸ்பெயின் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரோட்ரிக்கு தங்கப் பந்த விருது வழங்கப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. மாறாக இந்த உலகக்கோப்பையில் லியோனல் மேசி 8 கோல்கள், 4 அசிஸ்ட், 5 முறை ஆட்ட நாயகன் விருது வென்றிருந்தும் தொடர் நாயகனுக்கான இந்த தங்கப் பந்து விருது வழங்கப்படாதது பலரையும் ஆச்சரியத்தில் ஆட்டியுள்ளது. இது நியாயமானது தானா என்ற கேள்வியும் பலரிடம் எழுந்திருக்கிறது. அதிக கோல்கள் அடித்தவருக்கு தங்க காலனி கோல்டன் ஃபுட் விருது வழங்கப்படுகிறது. அதன்படி 10 கோல்கள் அடித்த பிரான்ஸ் வீரர் கிலியான் எம்பாபேவுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. லியோனல் மெஸ்ஸிக்கு தங்க காலனி இல்லாவிட்டாலும் தங்கப்பந்து விருது வழங்கி இருக்கலாம். இரண்டுமே வழங்கப்படாதது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டது. உலகக்கிண்ண இறுதியாட்டத்தை கிட்டத்தட்ட 63 மில்லியன் அமெரிக்கர்கள் பார்த்திருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை அதுவே ஆகப்பெரிய எண்ணிக்கை. கால்பந்து அமெரிக்காவில் பிரபலமடைந்து வருவதை அது சுட்டிக்காட்டுகிறது. ஃபோக்ஸ் தொலைக்காட்சி ஆங்கில ஒளிபரப்பை 38.9 மில்லியன் பேர் பார்த்தார்கள். கம்காஸ்ட் நிறுவனத்தின் டெலிமுண்டோ ஒளிவலியின் ஸ்பானிய ஒளிபரப்பை 23.9 மில்லியன் பேர் கண்டு கழித்துள்ளார்கள். 2022 கத்தாரில் நடந்த உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தை 22.3 மில்லியன் அமெரிக்கர்கள் பார்த்தார்கள். அதனுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. இறுதியாட்டம் மட்டுமல்லாமல் நோக் அவுட் சுற்று ஆட்டங்களையும் பெரிய அளவில் அமெரிக்கர்கள் பார்த்துள்ளார்கள். இங்கிலாந்து மெக்சிகோ ஆட்டத்தை கிட்டத்தட்ட 45 மில்லியன் அமெரிக்கர்கள் கண்டு கழித்துள்ளார்கள். அத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நடந்த NBA கூடைப்பந்து இறுதி சுற்றை தொலைக்காட்சியில் கண்டவர்களின் எண்ணிக்கை 25 மில்லியன் மட்டுமே. உலகக்கிண்ண ஆட்டங்கள் அமெரிக்காவில் முக்கிய ஒளிபரப்பு நேரங்களில் ஒளிபரப்பானதால் பலரால் நேரடியாக பார்க்க முடிந்ததாக கூறப்படுகிறது. தென் அமெரிக்க நாடுகளிலிருந்து சென்ற குடியேறிகள் பலரிடையே கால்பந்து பிரபலமாக இருப்பதால் அவர்கள் திரள் திரளாக ஸ்பானிய ஒளிபரப்பையும் பார்த்துள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக TRT தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். €1 இலங்கை பெறுமதியில் ₹384.12, இந்திய பெறுமதியில் ₹110.28, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் ₹336.10, இந்திய பெறுமதியில் ₹96.49, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் ₹413.30, இந்திய பெறுமதியில் ₹118.64, ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் ₹450.01, இந்திய பெறுமதியில் ₹129.20, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் ₹238.97, இந்திய பெறுமதியில் ₹68.61. கேட்டது TRT தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் VTH பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர், உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

Sami Allahu

நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி தரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போற்று மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்கள்

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று படியும் எங்கள்.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே நமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் திருச்சி வேலுசாமி அவர்களோடு உரையாடி இருக்கிறார். குறிப்பாக சீமான் அவர்களுக்கு புதிய பேரையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திரள்நிதி சீமான் என்று அழைக்கின்றார்கள். அவரை சட்டசபை உறுப்பினராக்க உதயநிதி முயற்சிக்கின்றார் என்று அவர்களுடைய செவியினூடாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சீமான் சொல்லி வருகின்ற விடயம் தொடர்பாக, அதாவது விருந்து வைச்சார், ஆமக்கறி 28 கிலோகிராமில் தனக்கு சமைத்து தந்ததாகவும், திருச்சி வேலுசாமி தேசிய தலைவரால் உடனடியாக 28 கிலோகிராம் ஆமக்கறியை பெற்றிருக்க முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லுகின்றார். கேட்டு பாருங்கள் நேர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையில் இதனை உங்களுக்கு விருந்தாக வைக்கிறோம்.
2: காங்கிரஸ் கட்சியினுடைய சமரசமற்ற போராளி அண்ணன் வேலுசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
2: இப்போ தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்ட சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக, பொது வேட்பாளர் என்பது சரியான பதம் அல்ல, திமுக வேட்பாளராக சட்டசபைக்குள் போகப் போகிறார், இப்படி ஒரு செய்தி வருகிறது. இந்த இயக்கம் ஆரம்பித்த நோக்கம் திமுகவை எதிர்ப்பதற்கு. திமுக ஈழ பிரச்சனையில் துரோகம் செய்து விட்டார்கள் என்பதால் 7% வாக்குகளை சீமான் பெற்றார். இது கடந்த தேர்தலில் 7-3 ஆகிவிட்டது. சீமானோடு நெருக்கமாக இருந்த தமிழ் தேசிய போராளி, முன்னாள் இராணுவ வீரர் களஞ்சியம் அவர்கள் அதிலிருந்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை சொல்லி வெளியேறியிருக்கிறார். இதை நீங்கள் உங்களுக்கும் நெருங்கிய நண்பர், ஆரம்ப காலத்தில் நீங்களும் அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்காற்றி இருக்கிறீர்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது?
3: அதாவது உங்களுடைய என்னுடைய தவறுக்கு அவர் என்ன செய்வார்? அவரை போய் தமிழ் தேசியனுடைய அடையாளமாக கருதியவர் சொல்றீங்க. தமிழ் தேசியத்தினுடைய களங்கம் அவர் என்பதை நான் முன்னாலே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த உலக வரலாற்றிலேயே எவ்வளவோ போராளி குழுக்கள் இருந்திருக்கு. அந்த போராளி குழுக்கள்லயே ஆண்டு கணக்கில் அறிவிக்கப்படாத ஒரு ஆட்சியை நடத்தி வான்படை, தரைப்படை, கப்பல் படை வைத்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இருந்த ஒரு போராளி இயக்கம் என்பதே விடுதலை புலிகள் இயக்கம். அதற்கு இணையான ஒரு இயக்கம் இதுவரை தோன்றியதில்லை, இனிமேலும் தோன்றுமா என்பது சந்தேகம். அந்த இயக்கத்தை பற்றிய 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். அந்த இயக்கத்தினுடைய உச்சகட்ட போராட்டம் என்பது 2009. அப்ப இவர் எங்க இருந்த? அப்பவே இவருக்கு 40 வயசுக்கு மேல.
2: ஆமா.
3: ஆனா அதை பத்தி ஒரு சின்ன துருப்பையா தூக்கி போட்டிருப்பாரா?
2: இல்ல
3: இல்ல. அதற்கு பின்னால என்ன சொல்றாரு? நான் போனேன், பிரபாகரன் ஐயா பிரபாகரன் எனக்கு விருந்து வச்சாரு, ஆமக்கறி என்ன 28 கிலோ, 28 கிலோ ஆமக்கறி என்ன உடனே கிடைக்குமா? மான்கறி போட்டாரு, மயில் கறிக்கப்பட்டாரு, ஆட்டுக்கால் சூப்பு வச்சாரு, நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு குறிப்பெடுத்தாங்க, அது அடுத்த நாள் பார்த்தா அடுத்து போட்டாங்க. இதெல்லாம் சொல்லி உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய போராளி இயக்கம், உயிரை பற்றி கவலைப்படாமல் தமிழ் தேசியத்திற்காக, தமிழர்களுக்காக உயிர் தியாகம் செய்வதற்கு தயாரா இந்த இயக்கத்தை, ஏதோ காட்டுக்குள்ள 5-ஸ்டார் ஹோட்டல் நடத்தது போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு அவர் உருவாக்கினாரோ, அன்றைக்கே தமிழ் தேசியத்தில் உணர்வு இருக்கிற அத்தனை பேரும் கலட்டி அடிச்சிருந்தா மாறி. இது என்னன்னே தெரியாம கைவிட்டி சிரிச்சீங்களே. அவர் எல்லாரையும், அதாவது அந்த காலத்துல கண்ணதாசன் சொல்லுவார், அயோக்கியரை சுதந்திரமா பேச விட்டா நல்லவர்கள் எல்லாம் கேவலப்படுத்துவான். அவர் அன்னைக்கு சொன்னார் 40 வருஷத்துக்கு முன்னால. அது இப்பதான் புரியுது எனக்கு. இந்த ஆரம்பத்திலே நம்ம சரியா கவனிச்சிருந்தா இந்த தப்பெல்லாம் நடந்திருக்காது. நான் என்ன கேட்கிறேன், அண்டையாண்டு யாரை வேணாலும் கூப்பிடலாம், மாமான்னு யாரை வேணாலும் கூப்பிடலாம், தம்பின்னு கூப்பிடலாம், ஆனா அப்பான்னு ஒருத்தரை தவிர வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க. இப்ப ஸ்டாலின் கூட இவருக்கு அப்பா, எத்தனை அப்பான்னு யாருக்கும் தெரியல. அப்பாப்பா, இதுதான் தமிழ் தேசியமா அப்பா என்று கேட்கிற மாதிரி இருக்கு. இவர் இதற்கு முன்னால திமுக எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாரு, அதெல்லாம் அது கொஞ்சம் ஜாலியாவே எடுத்துக்குமே, சீரியஸா நான் நம்ம உடம்பு கிட்டு போயிடும். அவர் தேர்தலுக்கு முன்னால பாடின பாட்டெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா? ஏ கருணாநிதி உயிரோடு இருக்கிறதா பேசின ஞாபகம் இருக்கா? அந்த ஈழப் போராட்டத்திற்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தாரு, காலையில 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு 10 மணிக்கு பொது இடத்துல மேடையில ஒரு படுக்கை போட்டு படுத்து தலையிலையும் காலையும் ஒரு ஏர்கூலர் வச்சு தலைப்பக்கம் ஒரு பொண்டாட்டி கால் பக்கம் ஒரு பொண்டாட்டி, அதை பத்தி இவர் என்ன பேசினா ஞாபகம் இருக்கா? மானத்தமிழன் உன்னை ஏற்றுக்கொள்வானா சொன்னாரா? அப்ப இப்ப ஏத்துக்கிறாருன்னா நான் மானம் கெட்டு போயிட்டேன்னு அவரே ஒத்துக்கிறார் அர்த்தம். உங்களுக்கு புரியல அவர் என்ன பண்ணுவாரு? பாட்டு இந்த தேர்தலில் என்னென்ன பாட்டு பாடினாரு ஞாபகம் இருக்கா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கருணாகும் கருணாநிதி, சண்டானன் கருணாநிதி,
2: சதிகாரன்
3: சதிகா, பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு பிரமாதமா பாட்டு பாடுறீங்க? இதெல்லாம் பாடினாரா? என்னம்மா தேவி ஜக்கம்மா, நாடு நாசமா போச்சுதே நியாயமா, இதெல்லாம் பாடிட்டு இப்ப திமுக ஆதரிக்கிறேன்னு சொன்னா இதை விட நாக்க புடிக்கிட்டு சாகலாம். இனிமேலும் விட்டு வச்சா தமிழ்நாட்டை வந்து வெளிநாட்டுக்காரன் காரி துப்புவான், அதுக்காக வேற வழி இல்லாம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணு அந்த ஆளு பண்ற வேலையை, இதை நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன், நாளைக்கு என்னன்னா அவங்க கீழே இருக்க தொண்டவடி புடியாளர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு நம்மளை பத்தி கண்டபடி பேச விடுவான். இதை பத்தி என்ன பத்தி பேசுற போது கூட நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. எங்க அம்மாவுக்கு 96 வயசு இன்னும் இருக்கு, அதை பத்தி எல்லாம் கூட இருக்க ஒருத்தன் பேசுறான். அவன் யாரானா மத்தவன் ஜாப்பாட்டு போட்டு தூக்கி இருந்த எச்சரை எடுத்து நக்கிட்டு இருக்கிறவன், அடுத்த மொண்டாட்டி கூட வச்சிருக்கிறவன், இதெல்லாம் தான் ரசிக்கிட்டு இருக்கிற போது கூட நான் கண்டுக்கல. ஆனால் இப்ப எல்லை மீறி போகுது, யார பார்த்தாலும் வாடாங்கிறது போடாங்கிறது. அது காங்கிரஸ் காரணி வெக்க வெக்க வெக்க மயிறு இல்லையா என்ன முட்டா பேல உனக்கு அது இருக்காடா? இருந்தா சொல்றா, வெக்கத்தை பத்தி நீ எல்லாம் பேசலாமா? முழுசும் பேச ஆரம்பிச்சா நீ நாட்டுல நடமாட முடியாது. அப்படிதான் நான் எதுக்கு நான் இதோட நிறுத்துறேன்னா இன்னும் எனக்கு பேச தெரியும், உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தான் ஆளை வச்சு பேச தெரியுமா? நீ ஆளை வச்சு பேசுவ, நாங்களே பேசுவோம். உங்க அம்மா வயசு வந்த காலத்துல இருந்து நடந்ததெல்லாம் பேச வேண்டி வந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஒழுங்கா நவத்துவாரத்தையும் மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. இல்ல திரும்பி பேசுனீங்கன்னா உங்க தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த விஜயலட்சுமி பேசுன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தமிழ் தேசிய தந்தை இல்ல, ஐயா பிரபாவருடைய பிள்ளை இல்ல, உச்சகட்ட போராட்டம் 2009 நடந்துச்சா? நடக்கிற போது அந்த ஜெனரல் சொல்லுச்சு, டேய் பொட்ட பேரே சீமா, கொத்து குண்டு போட்டு அங்க லட்சக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்கிற போது ஏன் கூட தான்டா மதுரையில படுத்து கிடந்த கேட்டுச்சா? அதுக்கு பதில் சொல்ற துப்பு உனக்கு உண்டா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? நீ எல்லாம் ஆம்பளை தானா? எவ்வளவு கேவலமா போயிடுச்சு. அதுக்கெல்லாம் பதில் பதில் சொல்றதுக்கு வெக்க வெக்க மயிர் இல்ல, இப்படி சொல்லாமா? ஆனா இவ்வளவுதான் இந்த ஆளுக்கு மரியாதை. இதுக்கு மேல வந்தா இது கீழே இறங்கி பேசவும் எங்களுக்கு தெரியும், வேண்டாம் நினைக்கிறோம். இதெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, உங்களுக்கு புரியும். உண்மையிலேயே தமிழ் தேசியத்துல தீவிர உணர்வாளர், விடுதலை புலிகளுக்கு பெரிய ஆதரவாளர் இருந்தவன் புதுக்கோட்டை முத்துக்குமார் ஞாபகம் இருக்கா? ஆனா மறக்கவே முடியாது, அந்த காலகட்டத்தில் பிரபாகரனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தூக்கில போடணும்னு சுப்பிரமணிய சாமி பேசினார், பாலப்பாடி ராமமூர்த்தி பேசினார். அப்ப எதிர்த்து கூட்டம் போடுவதற்குன்னு யாருமே பேச தயாரா இல்ல. புதுக்கோட்டையில இன்றைக்கு இருக்கிறவங்க நண்பர் கே எம் ஷரீப் அவர்கிட்ட கேளுங்க, திருச்சிக்கு வந்து என்னை கையை முடிச்சுட்டு அழுகிறார், யார் யாரையோ கேட்டு பாக்குற யாரு வரல, அதனால என்ன நான் வர்றேன். திரும்பி போறோம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கூட்டம், போலீஸ கடுமையா குடிச்சு கூச்சுட்டான், வந்தவெல்லாம் 500 மீட்டர் தாண்டி அங்க நின்றுட்டு இருக்கான். ஒரே ஒரு ஆள் மட்டும் மேடைக்கு கீழே போயிட்டு வந்த அந்த முத்துக்குமார் மட்டும்தான். ஒரு வடநாட்டுக்காரன் ஐபிஎஸ் ஆபீசர் ப்ரமோஷன் எஸ்பி வந்து முன்னாள் நிக்கிறான், ஏன் முன்னாள் நிக்கிறேன் நேரில் போய் கேட்டாப்ல, துணிச்சல் மிக்கவன். அவன் சாவுல என்ன மர்மம்னு அந்த கேஸ திரும்பி இந்த புதிய ஆட்சி எடுக்கணுங்கிற வேண்டுகோள் இந்த பேட்டி வாயில வைக்கிறேன். விஜய், முதலமைச்சர் விஜய், அவருடைய மர்ம மரணத்தை தோண்டி கண்டுபிடிக்கணும். மர்மமான மரணம், கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டது மட்டுமா, அவனை அடக்கம் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அந்த சமாதியவே இடிச்சு எடுத்துட்டாரு, அதை யார் பண்ணிருப்பா? அடுத்து பார்த்தா 3 மாசம் கர்ப்பமா இருந்த அவர் கொண்டாட்டியும் தேடிட்டு வந்தாரு. இதையெல்லாம் வைத்து இந்த ஒரு வழக்கை ஒழுங்கா விசாரிச்சாலே இந்த போலி தமிழ் தேசியவாசிகள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவான். அது மட்டும் உங்களுக்கு இன்னொன்னு தெரியும், நல்ல வேலை இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, 2010க்கு அப்புறம் உலகமே அமைதியா இருந்துச்சா? ஈழத்தமிழர்கள் இவங்க எல்லாம் பெரிய ஈழத்தமிழ் புடிக்கல. யாராவது வந்தானா நீங்களும் குருநாதன்
2: பாலகுரு
3: ரெண்டு பேரும் ஒரு கூட்டம் போட முயற்சி பண்ணீங்க. எனக்கு அது தெரியாது. நீங்க தான் எனக்கு போன் பண்ணீங்க. சென்னையில இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன கூப்பிடுறீங்களே என்ன? எல்லாரையும் பார்த்து கேட்டோம்,
2: நெடுமாறன் உட்பட.
3: ஆமா, யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவனையுமே பேச முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நான் வர்றேன்னு சொன்னேன், நான் தானே வந்து பேசினேன். அப்ப இந்த புடிக்கு எங்க போனாரு?
2: இப்போ தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு வார்த்தை உண்மையான புலவர்கள், கவிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் தான் பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த தமிழ் தேசிய என்கின்ற வார்த்தையே அசிங்கப்பட்டு நிற்கிது, அனாதையாக நிற்கிது. தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசியம் என்பது இந்த சீமானால் காயடிக்கப்பட்டு இனி பல ஆண்டு காலம் இதை பற்றி பேசுவதற்கே ஆளே இல்லாமல் செய்துவிட்டார் சீமானு சில தமிழ் புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் ரொம்ப வருத்தப்படுறான்.
3: கவிஞர்கள் புலவர்கள் கவிஞர்கள் என்ன புரியல, அவங்களுக்கு புரியல பாவம். பாம்பேல சிவபாளர் பதி இருக்குல்ல, அங்க இருந்து ஒருத்தவர் சொன்னாரு, அவரு போய் போயிட்டு வர்றவர் போட்டுருக்கு, அங்க போய் ஒருத்தரை விசாரிக்கிறேன், பேர் என்னன்னு கேட்டா கண்டகிக்கிறார். கண்டகின்னு பேர் வச்சோடனே கற்போட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டா உங்க தப்பு இல்ல. தமிழ் தேசியம் பேசுறவங்களாம் தமிழ் தேசியவாதி நினைச்சா உங்க தப்பு இல்ல. நான் திரும்பி கேட்கிறேன், தமிழை இன்ற அளவுக்கு உயர்ந்து கொண்டு போறதுக்கு இவங்களா யாரு காரணம்? உரைநடை தமிழை கொண்டு வந்தேன் தமிழனே இல்லையே. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கிங்கிற அவன் தன்னுடைய பெயரையே மாத்தி வீரமாமுனிவர் மாத்திக்கிட்டு அவன் தானே பரமார்த்த குரு கதையும் தானே முதன் முதல் உரைநடை தமிழை எழுதலாம். அதுல இலக்கணத்துல 1000 இலக்கண கவிதைகள் இருக்கு. சிந்து கவின்னு ஒண்ணு இருக்கா, அந்த சிந்து கவியை எழுதுறதுக்கு கம்பன் முயற்சி தான் முடியல, காலமேக முயற்சி தான் முடியல, ஒரே ஒருத்தன் தான் நூற்று கணக்கான பாடல் எழுதுனா, அவன் அண்ணாமலை ரெட்டியார். நீ ஒரு 10 கவிதை எழுது, அப்புறம் நீ பேசு. இவன் எதையுமே செய்யாமலே நான் தான் பெரியாள்னு காட்டிக்கிட்டு நீ கேட்கிறீங்கள வெக்கம் வெக்கம் மயிருக்கான காங்கிரஸ் காரனே, உனக்கு அது இருந்துச்சா உனக்கு மீசை கடை எதுக்கட வச்சிருக்க, எதுக்கட சட்டை போட்டிருக்க, எதுதான் பேண்ட் போட்டிருக்க, இந்த நாடாரி புலம்பு உடம்புக்கு நாக்க முடியும் தாங்கலாம்ல, இல்ல தெருவில் பிச்சை எடுக்கலாமே, இதெல்லாம் ஒரு புலப்பா. உனக்கு என்ன இருக்கு, வெக்க இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா, ஏதாவது இருக்கா, இருந்தா எல்லாம் பேசுவியா? அது ஒரு உளவியல் ரீதியானது. எவனெல்லாம் தன்னுடைய குடும்பத்தில் அல்லது தன்னுடைய நெருக்கத்தில் அவமானத்தை தாங்கி கொண்டிருக்கிறானோ அவெல்லாம் வெளியில் இருக்க எல்லாரையும் கேவலப்படுத்துவான். நீ பாத்தீங்கன்னா பல பேர் பொது இடத்துல எல்லாரும் கிண்டல் கேள்வி பண்ணுவான், அவன் வீட்டுல போனா யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க. அது ஒரு உளவியல். வீட்டுல எல்லாரும் மதிக்கிறவன் வெளியே வந்தா மற்றவர்களே அவனும் மதிப்பான். இங்க வேற ஏதோ அங்க கோளாறு, அதனுடைய விளைவுதான். அரணையூர்ல போய் இன்னைக்கு விசாரிங்க, எனக்கு தெரியும். இப்ப சொல்ல விரும்பல, தேவைப்பட்டா சொல்ல வேண்டியது
2: இல்ல. அரணையூர் பிரசிடென்ட் கதையெல்லாம் எனக்கு
3: உங்களுக்கு தெரியுமா? நீண்ட நாளாக நான் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். இல்லையா,
2: நான் தான் இந்த செய்தியை ஊருக்கே உலகத்துக்கே சொன்னேன்.
3: அப்பா அப்பான்னு எல்லாரையும் சொல்றதுக்கு இதுதான் காரணம்.
2: அரணையூர் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு 75 காலமாக ஆட்சி அதிகாரம் அதிகார வர்க்கம் இப்படி ஒரு பல விஸ்வரூபங்களை எடுத்த ஒரு இயக்கம். இப்போ இந்த இயக்கத்தை தூக்கி பிடிப்பதற்கு சீமான் தேவைப்படுகிறார் என்கிற அளவுக்கு அந்த இயக்கம் சுருங்கி போச்சா?
3: அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சுங்க கதை. உங்களுக்கு இன்னமா சந்தேகம் இருக்கு? நான் உங்களை விவரமான ஆள் நினைச்சுல பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் திமுக எங்க இருக்கு அதை சொல்லுங்க.
2: இல்ல
3: ஆர் எஸ் பாரதி மீசையில் இருக்கு நினைச்சுட்டீங்களா? அவரே பாதி எடுத்துக்கிறேன்ட்டாரு அவருக்கு. ஆர் எஸ் பாரதிக்கு உங்களுக்கு சொல்றேன், இன்னமும் பேசியிருக்காருல்ல, அவர் ஒரிஜினல் பாரதி சொன்னதை அவருக்கு தெரிஞ்சுக்கணும். படிச்சவன் தப்பு பண்ணா ஐயோன்னு போவான், ஐயோன்னு போவான்னு. அது கடந்த காலத்துல அவங்க தலைவர்கள் எப்படி போனான்னு யோசிச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்த வாழ்க்கை அவன் போகிற சாகிற வகையில் தெரியும்பா. நல்ல மனுஷன்லாம் உட்கார்ந்தான் போயிட்டான் இருக்கும், அயோக்கியன்லாம் இழுத்துக்கிட்டு சாவான். நீங்க யாரெல்லாம் யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் துப்பாக்கியில சுட்ட போது கூட ஒரே ஒரு நிமிடம் தான் ஹே ராம், அவ்வளவுதான் உயிர் போயிடுச்சு காந்திஜி. மற்றவெல்லாம் பாருங்க, கையெழுத்து கால் இழுத்து சாப்பிட முடியாம ஐயோ என் உயிர் போகாதா இப்படி வருஷ கணக்கில் இழுத்துக்கலாம் செத்தானா. இங்க தமிழ்நாட்டில் காமராஜ் எடுத்துங்க, வைரவா வாழ்னாரு, விளக்கு அணைனாரு, முகம் ஏதோ ஒரு மாதிரி துடைக்கும் போதுக்கெல்லாம் ஓடி போய் பக்கத்துல டாக்டருக்கு போன் அடிச்சு உடனே வாங்கன்றான். அங்கிருந்து வந்து தொட்டு பாக்குறாரு, உயிர் போய் 10 நிமிஷம் ஆச்சுங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை சாகிற வகையில தெரியுது. இவங்க எல்லாம் பாருங்க, இழுத்துக்கிட்டு நல்ல சாவு இல்ல, இழிவு சாவு தான்.
2: இப்போ திமுக சீமானை சட்டசபைக்குள் அனுப்புகிற அளவுக்கு சீமானும் திமுகவும் ஒரே
3: அளவு. என்னங்க திரும்பி திரும்பி உங்களை பத்தி நான் நினைச்சுக்க தப்பு நினைக்கிறேன். சட்டசபைக்கு அனுப்புறதா? அப்படி ஒண்ணு செஞ்சா தமிழ்நாட்டுல சுனாமி வந்து தமிழ்நாட்டை இழுத்துட்டு போயிடும். இவ்வளவுக்கு அப்புறமும் ஏமா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போச்சு இது நியாயமா அப்படிதான் இந்த ஆளு தான்
2: பேசினாரு
3: கரெக்டா?
2: ஆமா.
3: அப்புறம் அந்த ஆளையும் இவங்க ஆதரிச்சு உள்ள அனுப்புனாங்கன்னா ஓட்டு போடுற மக்கள் அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்குன்னு அர்த்தமா?
2: இல்ல.
3: அங்க எந்த தொகுதியில இவங்க கூட்டணி நிறுத்துறாங்களோ அந்த தொகுதியில அறிவு இருக்கிறவ யாரு முட்டாள் யாருன்னு கணக்கெடுக்கிறதுன்னு அர்த்தம் அந்த அந்த தேர்தல்கிறது.
2: இல்ல சீமான் வந்து அவ்வளவு பெரிய போராளின்னு திமுக நம்புகிற அளவுக்கு திமுக அழிஞ்சு போச்சு.
3: அதாவதுங்க நீங்க பலசாலியா இருந்து உங்களை பலசாலியான்னு சொல்றது ஒண்ணு, நான் ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன்னா உங்களை பலசாலின்னு சொல்றது. 3% விட கேவலமா போச்சு திமுக, அதனால இப்ப 3% அவங்க தாங்கி பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடம் போயிருச்சுங்க. நீங்க பாருங்க அவங்க எங்க போறா பாருங்க. இப்ப ஸ்டாலினுடைய பேரன் இங்க லண்டன்ல போய் படிச்சு பட்டம் வாங்கினார் பாத்தீங்களா?
2: ஆமா, இன்பனி
3: எல்லா யூனிவர்சிட்டியில தானே டாக்டர் பட்டம் வாங்குவாங்க.
2: ஆமா,
3: பட்டம் வாங்குறது யூனிஃபார்ம் பட்டம்.
2: ஆமா,
3: அந்த படம் ஏதாவது வந்திருக்கா?
2: இல்ல இல்ல.
3: ஏதோ ரூம்குள்ள அவங்க அப்பா பாப்பா தாத்தா தாத்தா பாட்டி கூட இருக்கிற படம் தானே வந்திருக்கு. எங்கயோ எடுத்து ஏமாத்துறாங்க.
2: அதாவது ஐயா, லண்டன்ல நீங்க ஒரு ஒரு 2000 pounds ஒரு 2 லட்சம் ரூபாய் நம்ம ஊரு காசுக்கு கட்டிங்கன்னா நிறைய நம்ம ஒரு டியூட்டோரியல் காலேஜ் இருக்குல்ல, அது போன்று நிறைய பட்டம் கொடுப்பதற்காகவே.
3: ஐயோ, உங்களுக்கு அவளை பத்தி ஒண்ணுமே தெரியலங்க. கருணாநிதிக்கு உலகமாக கவிஞர் கொடுத்து 50 வருஷம் ஆச்சா?
2: ஆமா.
3: அந்த பட்டம் யாரு கொடுத்தா? மயிலாப்பூர்ல ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து அவன் வாங்கி கொடுத்தான் அமெரிக்காவில இருந்து. உலகமகாகவி டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு இந்த உலகத்துல எவனாவது?
2: உதயகுமார்
3: பாத்தீங்களா? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நீங்க இதையும் சொல்றீங்க.
2: பாவம் ஒரு பாடி கிடந்தது, அப்பா அம்மா என் மகனே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க.
3: உள்ள வச்சான், அப்படி சொல்ல வச்சான்ல. அந்த டிஐஜி கடைசியில என்ன தெரியுமா?
2: ஆமா,
3: டிஐஜி நாராயணன் பேரு. திரும்பி திருச்சிக்கு வந்தான். திருச்சிக்கு வந்து அதே கிளைஸ் ஆசு போராட்டத்துல அவர் டிஐஜி ரத்தம் சொட்டி கிடக்கு. கருப்பண்ணன் கமிஷன் உண்மையன் கமிஷன் வர்றாங்க, அங்கெங்க அந்த ஆசுல திட்டு திட்டா ரத்தத்தை பாக்குது. ஐயோ, இப்படியா அடிச்சு ரத்தத்தை கொட்டிருக்காங்க அப்படின்னு அவர் கமிஷன் கேட்கிறாரு. உன்னை இவர் டிஐஜி நாராயணன், sorry my lord, this is not human blood, this is goat's blood. மனுஷரத்த இல்ல, ஆட்டு ரத்தத்தை கொண்டு வந்து ஊத்தி வச்சிருக்காங்க. கடைசியில பெராலிஸ் அட்டாக், கை கால் இழுத்துக்கிச்சு, துண்ண முடியல, கழுவ முடியல. அப்படி மாசம் கிடக்கிறதா? ஐயோ, என்னை எவனா கொண்டு விடுகிறான்னு சொன்னான். இவங்களுக்கு அதே தான் வரப்பு. என்ன கொடுமைங்க, உதயகுமார அடிச்சு கொண்டுட்டு டாக்டர் பட்டத்தை கேட்டு வாங்குறானுங்க. இதுக்கு உங்க டாக்டர் பட்டம் கொடுக்கலாமா? ஏத்துறான், அதை மீறி இருந்தால் போறான். போகும்போது நாய்க்கு டாக்டர் அனுப்பிட்டாங்களாம். ஓட்டு போலீஸை விட்டு அடிச்சு அவன் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து செத்தவனை அவங்க அப்பா அம்மா விட, ஐயோ மகனே, நான் அவனை பிடிச்சி மிரட்டி இது என் மகனே இல்லைன்னு அப்பாவே சொல்ல வச்சாங்க. என்ன அந்த கொலைபாதகர் முடிவு எப்படி வரும்? கருணாநிதியுடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? உலக கோடீஸ்வரன் நான் வந்த தூங்க முடிஞ்சுதா? சோறு திங்க முடிஞ்சுதா? அடுத்த காரியம் பண்ண முடிஞ்சுதா? மற்றவனை தானே எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இவங்க திருந்துறேன்னா இவங்க சாவு இழிவு சாவு. நான் சொல்றேன், நான் சொல்றது நடக்கும். அதுக்காக குறுகேட்டு ஆள் வந்திருக்கிறோம் வீட்டுக்கு.
2: இல்லை, இப்போ அந்த நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பித்த காலம், ஈழப் போராட்டம் முடிவுக்கு வந்த காலம் 2009. 2009 2026 வரை இது போன்ற போலி தமிழ் தேசியங்களை வைத்துக்கொண்டு 15 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியும்னா மக்கள் என்ன அவ்வளவு தூரம் முட்டாள்களா?
3: ஏங்க, இந்திய நாட்டு வரலாற்றிலேயே ஒரு ஆட்சி தேச தலைவன் எப்படி ஆள வேண்டும், ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக ஆண்ட வாழ்ந்த காமராஜ் இருந்த அந்த ஊர்ல திமுக ஜெயிக்க வச்சிருந்தான் தமிழன்.
2: ஆமா,
3: போன்றவர்கள்
2: ஒரு தமிழ் தேசிய தலைவர்கள், பிரபாகரனுடைய கூட்டாளிகள், ஈழ அடையாளங்கள்ல இன்னும் அந்த மக்கள் நம்புவதற்கு என்ன
3: அடிப்படை? இல்லைங்க, நீங்க
2: என்ன கோடி கணக்கா வருதுங்க, கோடி கணக்கா வருது,
3: கோடி கணக்கா வந்துச்சு, இப்ப வருதா?
2: இப்ப வருது.
3: களஞ்சியமே போயிடுச்சா விடிய?
2: ஆமா,
3: களஞ்சியம் போயிடுச்சா?
2: ஆமா,
3: இந்த ஒரிஜினல் களஞ்சியமே இனிமே வராது.
2: ஓ,
3: எழுதிக்கீங்க.
2: அப்போ நீ களஞ்சியம்
3: முத்து பாட்டி போயிருச்சா?
2: ஆமா,
3: முத்து முத்து.
2: ஆமா,
3: களஞ்சியம் போயிருச்சா?
2: ஆமா,
3: இனிமே எதுவும் வராது. 14 மூணு ஆயிடுச்சுங்க, மூணு இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டாகும், அப்புறம் ஒன்னாகும். கடைசியில வெறி முடிச்சவ இதை நம்பியே போடப்பட நடத்த சில பேர் இருக்கான்ல, இந்த எச்சலையில சாப்பிட்டு வலிச்சு சாப்பிட்டவங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னா அவங்களே கழுத்தை வச்சு கொண்டுருவாங்க. அதனால கொஞ்சம் பாவம் இருந்து பாத்துருந்துக்கிட்டோம்.
2: அப்ப அதனாலதான் இப்ப இந்த கோடிகளை குவிப்பதற்கு அறிவாலை பக்கம் அடைக்கலமா இருக்கு, அதான் காரணமா?
3: வேற வழி இல்லைங்க, ஏதாவது கிடைச்சதை புடிச்சுக்க வேண்டியதானே. கடைசி இடத்துக்கு வந்தாச்சு, இப்ப கடல்ல விழுந்துறீங்க, தப்பிக்கணும், கைய கால உதறீங்க, ஒரு சின்ன ஏதோ மரக்க கிடைக்குது, அதை புடிச்சுக்கிட்டாது எங்கேயாவது தப்பிக்கணும் தான் நினைப்பீங்க, அது மாதிரி கிடைக்குது. ஆனா புடிச்சது மரக்கட்டை இல்ல, அது வேற திமிங்கலத்துடைய வாழை புடிச்சிருக்க, அதுவும் போயிடும், நீயும் போயிடுவ.
2: அப்போ திமுகவும் சீமானும் ஒரே காலகட்டத்துல இந்த மக்கள் இருந்து அப்புறப்படுத்த முடுவான்னு
3: சொல்ற ஓம் தஸ்து அவன் ஐயர் சொன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கைகோர்த்தபடி முடிவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சொல்றதா நடக்கும்னு. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு மாற்றாக திமுகவும் இருக்காது, அதிமுகவும் இருக்காது, ஒரு புதிய சக்தி தான் உருவாகும். அதுதான் எதிர்காலத்துல தமிழ்நாட்டு அரசியல் இருக்குமே ஒழிய இவர்கள் முடிந்தார்கள். தமிழ்நாட்டை இதை விட கேவலப்படுத்த முடியாது. எல்லாம் கேவலப்படுத்தினவனை திரும்பி ஆதரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விவரம் இல்லைன்னு நினைச்சா கூட அதுக்காக இவ்வளவு கேவலமா போயிருவாங்கன்னு நினைக்கல. இவ்வளவு வந்து போச்சு. 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, 70 வயசு கிழவிக்கு பாதுகாப்பு இல்ல, அப்படி எல்லாம் நிலைமை வந்ததுக்கு பின்னாலையும் திரும்பி இவர்களுக்கு ஓட்டு போட்டா உலகத்திலேயே தமிழன் ஒன்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. அப்ப சொன்னால இவனுக்கு சொந்தமாவும் புரியாது, சொன்னாலும் புரியாது அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்க. அந்த இழிவான நிலைக்கு தமிழ் இனம் போகாது. இந்த கட்டத்திலாவது புரிந்து கொண்டு இவர்களை முற்றிலும் ஒதுக்கி விடுவார்கள். இது என்னுடைய தெளிவான விமர்சனம்.
2: இப்ப ஐயா, நீங்க இப்போ தாவேக்க ஆட்சி முடிவு கட்டுவதற்கு திமுக கடுமையா திட்டமிடுது. லண்டன்ல இருந்து திட்டமிடுறாங்க, டெல்லியிலிருந்து திட்டமிடுறாங்க, அறிவாலயத்திலிருந்து திட்டமிடுறாங்க. இந்த ஆட்சியை குதிரை பேரம் செய்து எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்தால் திமுக வந்துடும், திமுக அதிமுக வந்துடும், அழிந்து போன திராவிட இயக்கம் மீண்டும் துளிர்த்திடணும். இந்த சீமானும் சேர்த்து கொண்டால் விஜயுடைய ஆட்சியை விரைவில் முடிவு கட்டலான்னு நம்புறாங்களே, இது எதன அடிப்படையில?
3: அதாவது இப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னால திண்டிவனத்துல டிஃபன் சாப்பிட்டோம், அங்கே 100 பேர் அதிமுக வேட்டி கட்டி நின்றாங்க. என்னன்னு கேட்டா எல்லாரும் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் இப்படி இருக்காங்க, கூட்டமானாங்க. என்ன பார்த்தோன்னே பேசுறாங்க. என்னன்னு கேட்டேன், எங்கள் பதவிகளை எல்லாம் ராஜினாமா செய்கிறோம், நேர்ல போய் கொடுக்க போறாங்கிறான், நாடு அப்படி போயிட்டு இருக்கு, நீங்க அவங்க போய் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்ற ரைட்டு, அதை நீங்க நம்புனீங்கன்னா பார்த்து. ஐயோ,
2: செய்தி செய்தி தானே,
3: அதை தாங்க சொல்றேன். செய்தி எதை நம்ம ஒத்துக்கணும்ல? இவங்க சொல்றது செய்தி அல்ல, வைத்தறிச்சல். அவன் உள்ள வேகுது, தாங்க முடியாம கதறான், கத்துறான், அதை போய் நம்ம செய்தியா பார்க்க வேண்டியதில்லை. இவர்கள் இனி எந்த காலத்திலும் வரப்போறது இல்ல, வருவதற்கு வாய்ப்பும் இல்லை, தமிழர்கள் இனி விடமாட்டார்.
2: அப்ப சீமானுடைய எதிர்கால அரசியல் துடைத்தடிக்கப்படுவாரா இல்ல துடித்து கொண்டு இருப்பாரா?
3: ஏங்க, ஹிட்லரும் அவங்க கூட வச்சிருந்தான் ஒருத்தன், கோயபல்ஸ்.
2: ஆமா,
3: அது மாதிரி இந்த ஹிட்லர் திமுக இந்த கோயபல்ஸ் சேர்த்துக்க பாக்குது. அந்த கூட்டணி என்னாச்சு? அந்த கூட்டணி இந்த கூட்டணி அதான் ஆகும். உங்களுக்கு தெரியும்,
2: ஹிட்லர் முடியும் போது கோயபல்ஸ்
3: முடிஞ்சு முடிஞ்சு.
2: அப்ப வந்து சீமான் ஒரு கோயபல்ஸ்.
3: கள்ளத்தனம் செய்யும் கராதகன் கருணாநிதி அப்படின்னு பாடினவன் அதே கல்லறைக்கு போயிடும்.
2: அப்ப தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டு ஒரு சேர முடியுது.
3: ஆமா, கருணாகம் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி,
2: சண்டாளன் கருணாநிதி. சாட்டை பாடினா, சாட்டை பாடித்தான் ஜெயிலுக்கு போனார்.
3: போயிட்டா அப்படியா?
2: இல்ல, முதல்ல இப்ப இல்ல, திமுக ஆட்சி.

0: வன்முறை விழா எலும்ப உடப்போங்கிறாரு விளாத்திக்குள்ள மார்க்கண்டையன். இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ இந்த சாவேக்க ஆட்சி, புதிய சக்தி, புதிய இளைஞர்கள், தலித் அமைச்சர்கள் 7 பேர் 8 பேர் இருக்காங்கன்னு அந்த மக்கள் கொண்டாடுறான். ஆதிக்க சக்திகளிடமிருந்து திராவிட இயக்க குறுநில மன்னர்கள் இருந்து அதிகாரத்தை நாங்கள் எடுத்துட்டோங்கிறான். இந்த ஆட்சி ஒரு 65 நாள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு மூத்த அனுபவஸ்தர், பல பிரதமர்களை, பல முதலமைச்சர்களை, பல பேரை பார்த்துருக்கீங்க,
1: பார்த்ததில் உருவாக்கி சொல்லுங்க.
0: அப்போ இந்த ஆட்சி 65 நாள் ஆட்சி, உங்க கணக்கு என்ன?
1: முதல்ல சொன்ன ஒண்ணுக்கு விளக்கம் சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் சொல்றேன். இடுப்பெலும்பை ஒடிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னா பேசலான்னு
0: சொன்னீங்கல்ல,
1: தமிழ்ல எந்த 1000 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பழமொழி சொல்லிட்டாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, தோல்வியில கண்டு ஜன்னி வந்து என்ன பேசுறான் என்னன்னு தெரியாம ஆத்திரத்துல கோபத்துல பேசிருக்காங்க, சீக்கிரம் அதுக்கான தண்டனை அனுபவம் அது வேற. இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஒன்று புரிகிறது, ஒரு நல்ல ஆட்சி தருவதற்கு அவன் படித்திருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும், அனுபவம் இருக்க வேண்டும் இல்ல, அவருடைய எண்ணமும் சிந்தனையும் புத்தியும் நேர்மையாக இருக்கணும். அதை இன்னைக்கு புதிதாக காட்டுது. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற முதல்வராக இருக்கிற விஜயோ அல்லது அவர் கூட இருக்கிறவர்களோ இவர்கள் யாருக்குமே அனுபவம் என்பது இல்லை என்பது உலகறிந்த உண்மைதான். ஆனால் அனுபவமே இல்லாவிட்டாலும் அவருடைய புத்தியும் சிந்தனையும் சரியாக இருக்குமானால் அது மக்களுக்கு பயன்படும் என்கின்ற புதிய சித்தாந்தத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்காரு. இந்த 2 மாத காலத்துல அங்க யாரை யார்ட்டையும் போய் குச்சி எடுத்துட்டு அடிக்க போல, எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் டேபிள்ல வைக்காம இன்ஸ்பெக்டர் பேச மாட்டாரு. தாசில்தார் ஆபீஸ் போனா பியூனிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்காம அவர் பார்க்கவே முடியாது. இது உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருந்துச்சு. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போச்சுன்னா போச்சு, எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்தாங்க. கிளரிக்கல் எரர்ல உங்க பட்டா மாறணுங்கிறதுக்கு நீங்க தப்பு பண்ணிருக்க வேணாம், அவன் தப்பு பண்ணத சரி பண்றதுக்கு 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, இப்படி எல்லாம் கேட்டு இருந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, யார்கிட்ட நேர்ல போய் பேசினாங்களா? எங்கேயாவது காசு கேட்கிறான அதிகாரி, யாராவது கொடுத்ததா உண்டா?
0: பயப்படுற
1: இல்ல இல்ல. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உளவியல் ரீதியாக நம்பர் 1 இருக்கக்கூடிய முதலமைச்சரோ பிரதமரோ அவன் தவறு செய்யவில்லை என்பது கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டால் இவன் தவறு செய்ய மாட்டான். அங்க முதலமைச்சரா இருக்கிறவன் எவ்வளவு பெரிய அறிவாளியோ எவ்வளவு பெரிய அனுபவசாலியோ அவன் லஞ்சம் வாங்குறான்னு தெரிஞ்சா இவன் 2 மடங்கு சந்தாவது அதிகாரி வாங்குறான். இவ்வளவுதான். ஆக முதலமைச்சரா இருக்கிற விஜய், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குவதை அனுமதிக்க மாட்டேன், ஏற்கனவே வாங்கினவனை விடமாட்டேன்னு சொன்னதுதான் இவங்க ஆத்திரத்துக்கு விலா எலும்ப ஒடிக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணம். புரியுதா? இந்த 2 மாத காலத்திலே ஒரு பெரிய, அதாவது என்னன்னு கேட்டா, பெரிய சாதனை பண்ணாம வேற எதையும் செய்யாமலே நிர்வாகத்தை ஒரு ஒழுங்குக்கு போஸ்டர்ல வருதுங்க, நேர்ல 100 தடவை போனா கூட வராத ஆர்டர் வந்து போஸ்டர்ல வருது. இது மகிழ்ச்சியை தருகிறது என்பதற்காக இதோட முடிச்சிட மாட்டேன். இது இன்னும் பலப்பட வேண்டும்,
0: தொடர வேண்டும்,
1: இது தொடர வேண்டும். அந்த கண்காணிப்போடு முதலமைச்சரும் அவரோடு இருக்கிறவர்களும் செயல்பட வேண்டும். Tell me your friend, I'll tell you who are என்று சொல்வதை போல முதலமைச்சர் தன் அருகிலே இருக்கிறவர்களையும் சரியானவர்களாக பார்த்து வைத்துக் கொண்டால் இது அப்படியே நீடிக்கும். எதிர்காலத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஓமாந்தூரார், காமராஜர் போன்றவர்களுக்கு பின்னாலே அந்த வரலாற்றில் இவருக்கும் இடம் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்வதும் அதிலிருந்து இறங்கி விடுவதும் அவர் கையில் இருக்கிறது. இதுதான் அவர் வைக்கிற வேண்டுகோள். இதுவரை சிறப்பாக செயல்படுகிறீர்கள், இதை தொடருங்கள். தொடர்கிறவரை எங்களை போன்றவருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்திலே நீங்கள் தவறு செய்தால் உங்கள் எதிரிகள் அல்ல, உங்களை எதிர்க்கிற முதல் ஆட்களாக நாங்கள் தான்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: www.healthiersg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
1: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
3: பொது மாப்பிள்ளன்னு நினைப்புதா
2: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
3: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
4: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. அதுக்கு முன்னால ஒளிவிளக்கு படத்திலிருந்து ஆண்கள் மட்டும் ரவி பெண்களும் குறிப்பா நம்ம எல்லாரும் ஈஸ்வரி ராக் அண்ட் ரோல்ல அசத்திருப்பாங்க, அந்த பாடல் எனக்காக ஒளிபரப்புங்கன்னு ஜெனனி சொன்னாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. சரி, இன்று உங்க பாடல் இடம்பெறல அல்லது நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒளிபரப்பல அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. யாருக்கும் பார்த்து பார்த்து போடணும் அப்படிங்கறதுலாம் என்னோட எண்ணம் கிடையாது. யார் வராங்களோ முதல்ல அவங்களுக்கு பாடல் ஒளிபரப்புருவேன். சில பேர் என்ன பண்றீங்க, 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் பாட்டு அனுப்புறீங்க, அந்த நேரத்துல இங்க ஒரு ஈ காக்கா கூட இருக்காதிங்க. 5 மணிக்கு அதாவது ஒரு 5.5 மணிக்கு மேல நீங்க அனுப்புனீங்கன்னா சிறப்பா இருக்கும், பாக்குறதுக்கும் வசதியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரியா, அடுத்து 70களில் வந்த 2 பாடல்களை உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாடல்களில் ஒரு பாடலை இதோ உங்க செவிக்கு ஒரு ஒளிபரப்புற முன்னோட்டமா கேளுங்க. இந்த பாடல் கொஞ்சம் நேரத்தில் கேட்போம். இப்போ மாணவர்களே, பரிசு வேலை நீங்க தயார்னா வாங்க வானொலி பக்கமா. மாணவர்களே, அடுத்து வர தகவல் நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதிலை எனக்கு சொல்லணும். நீங்க தயார்னா தகவல் இதோ. ஆசியான் சாம்பியன்ஷிப்ஸ் அப்படின்னு பரவலாக அழைக்கப்படுற கார்பந்து போட்டிகள், அதுக்கப்புறம் AFF சாம்பியன்ஷிப், AFF கப் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. இப்போ அதே போட்டியை ஆசியான் ஹுண்டாய் கப் அப்படின்னு புது ஆதரவாளரோட சேர்த்து அந்த பேரை இணைத்து அழைக்கிறாங்க. இது தென்கிழக்கு ஆசியாவில் ஆண்கள் அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி. இதில் தாய்லாந்து, சிங்கப்பூர், வியட்நாம், மலேசியா, அதுக்கப்புறம் இன்னும் இதர நாடுகள் பங்கெடுப்பாங்க. ஆக இந்த போட்டியின் உதயம் இன்று தொடங்கும். ஆமாங்க, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு கம்போடியா சிங்கப்பூரை சந்திக்க போறாங்க. இந்த ஆட்டத்தின் வாயிலா போட்டி மீண்டும் வந்து விட்டது. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. 10 அணிகள் இருக்காங்க, ஏ பிரிவு பி பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக முதல் போட்டி 8 மணிக்கு சிங்கப்பூர் நேரப்படி இடம்பெறும். கம்போடியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில சிங்கப்பூர் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம் இந்த ஆட்டத்துக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஓகே மாணவர்களே, தயாரா? நான் சொன்ன மாதிரியே ஆசியான் சாம்பியன்ஷிப்ஸ் எனப்படும் ஆசியான் ஹுண்டாய் கப் இன்று இரவு தொடங்க போகுது. சிங்கப்பூர் நேரப்படி 8 மணிக்கு ஆட்டம் நடக்குது. சிங்கப்பூர் யார சந்திக்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்பதான் சொன்னேன், நல்லா கேட்டிருந்தா நிச்சயம் பதில் தெரியும். எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்ற மாணவர் மின்னல் வேகத்துல உங்களுடைய குரல் பதிவை இப்பவே அனுப்பிவிங்க. உங்க பேரு, உங்க வயது, அதுக்கப்புறம் நீங்க எங்க படிக்கிறீங்க, நிறைவா பதில் இவற்றை தெளிவான குரல் பதிவா அனுப்பி வைக்கும் மாணவருக்கு பரிசு காத்துட்டு இருக்கு. ஏற்கனவே பரிசு எடுத்தவங்க கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா புது மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரியா?
1: 9:08 நிலவரம்
0: 6:28 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. வூட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE புகேட் பாஞ்சாங் சாலை அந்த பகுதிக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம்.

0: சந்திப்பு ஆபத்தாக முடிகிறது.
1: யார் எனக்கு கடன்பட்டிருக்கத்தானே?
0: நண்பனிடம் விரட்டி படம் பறிக்க கத்தியை காட்டுகிறான் ஒரு இளைஞர். தங்களின் காவல் நிலைய அதிகாரிகள் சுற்றுக்காவல் அதிகாரிகளுடன் இணைந்து சந்தேக நபரை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியதை பாருங்கள். அதோடு ஒரு நடவடிக்கையையும் பார்க்கலாம். சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் குறிவைக்கப்பட்டன. குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது வி வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட

உயர பறந்து கொண்டாடுவோ. கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. நாராயண

மேடும் பாட்டிற்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள்.

0: நினைத்தாலே இனிக்கும் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சூரியகாந்தி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல பெற்றது ராக் அண்ட் ரோல் ஃபீல்ல பாடல கேட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம மெட்டு பக்கமா திரும்புவோமா?
1: போக்குவரத்து நிலவரம்.

0: இன்றைய கூற்ற பொன்மொழியை நமக்காக அனுப்பி வைத்திருக்காரு நேயர் பன்னீர். நல்லா காது கொடுத்து கேளுங்க, நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கூற்று அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல எதை எதையோ தேடி அலைந்தாலும் மனிதனுக்கு இறுதியில தேவைப்படுவது அமைதி மட்டுமே அப்படிங்கிறது தான் அந்த கூற்று. எவ்வளோ பெரிய உண்மையை எவ்வளோ சுருக்கமாக சொல்லிட்டாங்க பாருங்க. எதையோ தேடி அலையிறோம், கடைசியில் நமக்கு தேவை என்ன, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா. அந்த அமைதி வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு ரூபத்தில் நமக்கு கிடைக்கலாம். இந்த வார இறுதி உங்களுக்கு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வார இறுதி அமைய வாழ்த்துகள்.
1: முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: மாதிரி நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், ஐந்து அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுறைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg.
1: மற்றும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்த மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
0: 9778132 செல்லுங்கள் MSR interiordesign.com.
2: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
3: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா
2: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
3: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க.
4: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 வரை.
5: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
6: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
7: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: ஆட்டத்தை வெள்ளிக்கிழமை சந்தோஷம் தானே. செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி இணைந்து வராங்க அந்த பாடலுக்காக. டி மானுடைய சிலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெறும்.
1: வணக்கம், நான் சுபாஷ். நான் ஆங்கிலோ சைனீஸ் ஸ்கூல் இண்டிபெண்டன்ட்ல படிக்கிறேன். சிங்கப்பூர் கம்போடியாவை இன்னைக்கு 8 மணிக்கு எதிர்த்து விளையாடுது.
0: அவருக்கு பரிசா கிடைச்சிருச்சு. இங்க இன்னும் 2 தகவல்களை சொல்ல விரும்புறேன். ஒன்னு, 7 மணிக்கு மேல ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபியை நான் மறுபடியும் பரிசா கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேல சிங்கப்பூருக்கும் கம்போடியாவுக்கும் இடையில இந்த ஆட்டத்தையும் சரி, ஹியூண்டாய் கப்பை பத்தியும் சரி, தன்னுடைய கருத்துக்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்காரு விளையாட்டு விமர்சகர் விங்கா. எல்லாமே உங்களுக்காக வருது, வானொலி பக்கமா வேறுங்க. நேரம் இப்பொழுது 8:53 ஆகி விட்டது. இன்று நீங்க இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். பாக்குறது கிழமையா இருக்கணும், உங்களுடைய சர்மம் நல்லா ஜொலிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேண்டியது முட்டை, ஆரஞ்சு, சேமன் வகையான மீன், பெரிஸ், இத நீங்க உங்களுடைய உணவு முறையில சேர்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய சர்மம் தெளிவா இருக்கும், பொலிவா இருக்கும், இளமையா இருக்கும், அதே நேரத்துல ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றாங்க நிபுணர்கள். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருமா? இதை நீங்க இப்படி சாப்பிடலாமா, அதை அப்படி சாப்பிடலாமா, எதை எதை எப்பப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா சிறப்பா இருக்கும், இப்படி பல கேள்விகள் உங்க மனதுல இருக்கும். மருத்துவரை நாடுங்க, நிபுணத்துவம் வாய்ந்த தகவல்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீங்க செயல்பட்டீங்கன்னா த்ரிஷா, நயன்தாரா, தமன்னா, பூஜா யக்தி இவங்களை மாறலாம், நீங்களும் சொல்லிக்கலாம்.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரண உதவும் நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: விசுவாசம் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. டி மானுடைய சில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:57 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை விபத்துகள் நேர்ந்துள்ளன. ECPA நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் சாலை, டெம்பனி சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில்
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்ககிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அமெரிக்கா 60 வர்த்தக பங்காளிகள் மீது இன்று முதல் புதிய வரிகளை விதிப்பதாக அறிவித்திருக்கிறது. 10 விழுக்காடு முதல் 12.5 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும். நியாயமற்ற வேலைச் சூழலில் தயாரிக்கப்படும் பொருள்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரங்களுக்கு வரி பொருந்தும். சீனா, இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவை புதிய வரியால் பாதிக்கப்படக்கூடும். துறை வாரியாக ஏற்கனவே கூடுதல் வரிகளை சந்திக்கும் பொருள்களுக்கு புதிய வரி பொருந்தாது. இவ்வாண்டு முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல நாடுகளுக்கு தற்காலிகமாக விதித்திருந்த 10 விழுக்காட்டு கூடுதல் வரி அமெரிக்க நேரப்படி வியாழக்கிழமையோடு காலாவதியாகிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் சில மணி நேரத்தில் புதிய வரி நடப்புக்கு வரும். இவ்வேளையில் சிங்கப்பூர் மீது அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிக்க எவ்வித பொருளாதார அடிப்படையும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். சிங்கப்பூருடன் செய்யும் வர்த்தகத்தில் அமெரிக்கா உபரியை கொண்டுள்ளதாகவும் அது அதிகரிப்பதாகவும் அவர் சொன்னார். மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துக்கு இடையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சரை சந்தித்த பிறகு டாக்டர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். சிங்கப்பூர் அதன் விநியோகத் தொடர்களில் நியாயமற்ற வேலைச் சூழலை கொண்டிருப்பதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளாது என்று அமெரிக்காவிடம் அவர் கூறியிருந்தார். அதோடு சிங்கப்பூர் அதன் எல்லைகளுக்குள் அதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக விரிவான கட்டமைப்பை கொண்டிருப்பதையும் அமைச்சர் பாலகிருஷ்ணன் சுட்டினார். இதற்கிடையே மணிலாவில் அமைச்சர் பாலகிருஷ்ணன் பாலஸ்தீன ஆணையத்துக்கான சிங்கப்பூரின் ஆதரவை மறு உறுதிப்படுத்திக் கொண்டார். சிங்கப்பூர் வழங்கும் ஆதரவில் 10 மில்லியன் வெள்ளி உதவி திட்டமும் அடங்கும். பாலஸ்தீன மக்களுக்கு பயிற்சி, உபகார சம்பளம் போன்றவற்றுக்கு அது ஆதரவளிக்கும். பாலஸ்தீன மக்களின் திறன் வளர்ச்சிக்கு வட்டார நாடுகள் அளிக்கும் உதவி குறித்து பேசப்பட்ட மாநாட்டில் அமைச்சர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். ஹவுதி கிளர்ச்சிக்குழு செங்கடலில் கப்பல்களை தாக்கினால் அதன் மீது ஈரான் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஹவுதி கிளர்ச்சிக்குழு ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று கூறிய அவர், அதன் நடவடிக்கைகளுக்கு ஈரானை பொறுப்பேற்க வைக்கவிருப்பதாக சொன்னார். அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதி அரேபியா மீது ஹவுதி குழு செங்கடலில் முற்றுகையிட்டிருக்கிறது. சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்களை அது தாக்கியது. செங்கடலில் நீடிக்கும் பதற்ற நிலையால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. மே மாதத்துக்கு பிறகு அது $100 தாண்டியிருப்பது இது முதல் முறை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க மக்களவை வாக்களித்துள்ளது. 214-208 எனும் எண்ணிக்கையில் அதற்கு ஆதரவாக மக்களவை உறுப்பினர்கள் வாக்களித்தனர். திரு டிரம்பின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களில் 4 போரை முடிவுக்கு கொண்டுவரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்குப்பதிவு செய்தனர். இருப்பினும் திரு டிரம்ப் அந்த தீர்மானத்தை நிராகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போர் இன்று நாடு முழுவதும் பேரணிகளை நடத்துமாறு ஆதரவாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். அரசாங்கம் சமரச பேச்சு நடத்த அழைப்பு விடுத்துள்ள போதும் ஆர்ப்பாட்டத்தை தொடர ஆதரவாளர்கள் முடிவெடுத்தனர். அரசாங்கத்துடனான பேச்சு இருதரப்பையும் சாராத ஓரிடத்தில் இருக்க வேண்டும், தலைநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்துக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கூறுகிறது. அதற்கு அரசாங்கம் இணங்கும் வரை சமரச பேச்சுக்கு வரப்போவதில்லை என்று கட்சி தெரிவித்தது. இந்தியாவில் கல்வித்துறையில் முறைகேடுகள் குறித்து கட்சி குரல் எழுப்புகிறது. சிங்கப்பூரின் அரசாங்க முதலீட்டு நிறுவனமான GIC மார்ச் இறுதியில் முடிவடைந்த அதன் நிதியாண்டில் 3.4 விழுக்காடு 20-ஆண்டுகால வருவாய் முதலீட்டு வருவாய் விகிதத்தை அறிவித்துள்ளது. அதுவே 2020 பதிவானதிலிருந்து ஆக குறைவான விகிதம். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான ஆயத்த பணிகளை செய்திருப்பதாக ஜிஐசி கூறுகிறது. செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் அது முதலீட்டை அதிகரிக்கிறது. டிபிஎஸ் பேலா சேவை தடையால் பாதிக்கப்பட்ட பரிவர்த்தனைகளில் பணம் திரும்ப கொடுக்கப்படும் என்று டிபிஎஸ் வங்கி தெரிவித்திருக்கிறது. வாடிக்கையாளர்களின் பேலா வாலெட்டுக்கு பணம் திரும்ப கொடுக்கப்படும் என்று அது கூறியது. நேற்று மாலை சேவை தடை ஏற்பட்டிருந்ததாகவும் சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் வங்கி தெரிவித்திருந்தது. இடையூறுக்கு மன்னிப்பு தெரிவித்துக் கொண்ட டிபிஎஸ் வாடிக்கையாளர்களின் பொறுமைக்கும் புரிதலுக்கும் நன்றி கூறியது.
2: சொல்லும் பொருளும்
1: உதவி. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு பிற நாடுகள் உணவு, மருத்துவம் போன்ற உதவிகளை வழங்குகின்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: வணக்கம், சிங்கை ஆதரவு BYD, கிரேட் வேர்ல்ட் அல்லது 10-3-1 கடை தொகுதிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவு சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
6: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
5: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
6: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
5: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
6: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
7: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
10: ஜோதி ஸ்டார், புஷ்பக்

0: பாட்சி பர்த்தந்த அடுத்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அதனை அடுத்து இவ்வார நட்சத்திரம் நடிகர் சூர்யா அவன் அடித்த பர்த்தந்த பாடல் காத்திருக்கு உங்களுக்கு. இவரு பல அற்புதமான முயற்சிகளை எடுத்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவருடைய பாடல்களை இன்று ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் பட்டியல நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். வாக்களிச்சிட்டீங்களா இன்னும் இல்லையா? ஒலியுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா போங்க, அங்க எங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில நீங்க வாக்களிக்கலாம். இன்று டீ கடை நிகழ்ச்சியில உங்களுக்காக சூர்யா பாடல்கள் காத்துட்டு இருக்கு. ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் பட்டியல இதுக்கிடையில இங்க போறது எப்படி பாக்குறதுன்னு தெரியலையா? வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க நான் கொடுக்கறேன். 9678896888 எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.
1: ஒலி 9678 போக்குவரத்து நிலவரம்.
0: பிகேஇயை நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2க்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் PIE Changi Exit அங்கே. இதன் காரணத்தினால் போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆத

0: பிடா.
1: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
1: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதை நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: புத்தம் புதிய சாம்சங் கேலக்சி எக்ஸ் கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கு ஏற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி எக்ஸ் ஃபோல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. அக்டோபர் 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: சமூக ஊடகம் சார்ந்த கேள்விகள் வரப்போகுது அப்படின்னு சொன்ன, காணொலி இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்ன, எங்க போறதுன்னு தெரியலையா லிங்க கேளுங்க நான் குடுக்கறேன் அப்படின்னு சொன்ன, எல்லாத்தையும் சரியா செஞ்சவங்களுக்கு இதோ கேள்வி வந்து விட்டது. சமீபத்துல கேளுக்கு போனா இரண்டு வெவ்வேறு செயல்களுக்கு செஞ்சிருந்தேன். அதுல முதல் பாதியில நான் ஒரு பொருளை வாங்கியிருந்தேன், நான் எந்த பொருளை வாங்கினேன், அதுக்கு எவ்வளவு சிங்கப்பூர் காசு செலவிட்டேன். சரியா சொல்ற முதல் நேருக்கு ஜோதிஷ்டா புஷ்பகடை வழங்கும் லெவெஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், புரியாம இருக்கலாம், கவலைப்படாதீங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்கை நான் கொடுக்குறேன், காணொலியை பார்த்தா உங்களுக்கு பதில் தன்னால தெரியும். எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க இப்பவே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். உங்களுக்காக ஜோதிஷ்டா புஷ்பகடை வழங்கும் லெவெஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. 9678896 8 எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அடுத்து வருது மைடியர் மாத்தாண்டன் படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட்டணியில இதோ பாட்டு.

0: மாலா, மேலும் ஆரோக்கியமான எஸ்ஜி திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
0: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பாட்டு நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
0: மேலும் ஆரோக்கியமான எஸ்ஜி மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
2: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
3: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
2: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
3: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகவும்.
2: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptvயில் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
4: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.
5: தோட்டத்துல பாத்தி கட்டி

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். வேலைக்காரன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, 7:37 ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக இந்த பாடல்கள் இடம்பெற போகுது.
2: ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு,
1: இதே கோவில் படத்துல இருந்து பாடல் வருது. அதனை அடுத்து உங்களுக்காக காத்திருக்குது வானொலி பக்கமா, நீங்க என்னோட இணைந்திருங்க. சமீபத்துல நான் KL போயிருந்தேன், அங்க ஒரு காணொலிய செய்திருந்தேன். அந்த காணொலி இப்ப Oli9 இன்ஸ்டாகிராம் பக்கமா இருக்கு, போய் பாருங்க. அதை தொட்டுதான் கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பா என்ன கேட்டிருந்தேன்னா, அந்த காணொலியில இரண்டு பகுதிகள் இருக்கு. முதல் பாதியில பொருள் வாங்குவேன், இரண்டாவது பாதியில சாப்பிடுவேன். முதல் பாதி சார்ந்தா என்னுடைய கேள்வி இருந்தது, அதாவது நான் வாங்கிய பொருள் என்ன, அதன் விலை என்ன அப்படின்னு. உங்களை பலர் முயற்சி எடுத்தீங்க, வாழ்த்துகள். சிலர் சரியான பதில சொன்னீங்க, அதுதான் நான் வாங்கினது கால் சட்டை, அதன் விலை 18 வெள்ளி. அதுலயும் ஒருத்தர் தான் ரொம்ப டப்புன்னு நான் கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பதில சொல்லிட்டார். யார் அந்த நேர் என்றால், வாழ்த்துகள் மணி. ஜோதி சௌபுஷ்பகனை வழங்கும் லெவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு. சரி, மணிக்கு கிடைச்சிருச்சு, அதுக்கு முன்னால மாணவர் சுபாஷுக்கும் கிடைச்சது. இன்னைக்கும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருதுறீங்களா? கவலைப்படாதீங்க, இன்னொரு பரிசும் கைவசம் இருக்கு. இன்னைக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்குற மூடுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்காக லெவிஸ்டா காஃபிய இன்னொரு முறை கொடுக்க போறேன். இந்த முறை பாட்காஸ்ட் சார்ந்த கேள்வி. ஆமாங்க, மறுபடியும் வந்துருச்சு திகில் டேல்ஸ். யா, 4 புதிய பாகங்கள் இந்த மாதம் வெளியிடப்பட்டது. ஆக அந்த 4 புதிய பாகங்கள்ல ஏதேனும் ஒன்றுடைய தலைப்பை நீங்க சொல்லணும். உங்களை பல பேருக்கு நல்லா தெரியும், மே லிசன் ஸ்பாடிஃபை வாயிலா இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்கலாம் அப்படின்னு. சில பேருக்கு குறிப்பிட்டு எங்க போறதுன்னு தெரியாம இருக்கலாம், கவலைப்படாதீங்க. வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க, லிங்க நான் கொடுக்குறேன். 9678896889 எங்களுடைய வாட்ஸ்அப் எண். மீண்டும் சொல்றேன், திகில் டேல்ஸ் புத்தம் புதிய 4 பாகங்கள் வெளிவந்துள்ளன. இந்த 4ல ஏதேனும் ஒன்றுடைய தலைப்பை நீங்க சரியா சொல்லணும். உங்களுக்கு காத்துட்டு இருக்குது ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
3: 9678 போக்குவரத்து நிலவரம்.
1: 7:40 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு, விபத்துகள் நேர்ந்துள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPEக்கு பிறகும், PIE நோக்கி செல்லும் BKE மண்டாய் சாலைக்கு பிறகும்
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷன். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
0: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
3: இருக்காதா பின்ன? குமார் மேஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
0: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க.
6: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
7: திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு
8: மகிழலாம்.
7: தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.

0: பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்து வரப்போகுது இந்த இதமான பாடல். இந்த மாதிரி பாடல்லாம் கேட்கும் போது, அதோ வாகனத்துல போயிட்டு இருக்கும் போது கேட்டா அப்படி கூட சேர்ந்து பாடணுங்கிற ஆசை வருவாங்க. அப்படிப்பட்ட பாட்டு உங்களுக்காக ஒரு கைதியின் டைரி படத்துல இருந்து வரப்போகுது. உன்னிமேனன் உமாரமணன் அவங்களுடைய குரல்ல, இசைஞானி இளையராஜாவோட இசையில.
1: நான் இலா பேசுறேன். திகில் டேல்ஸ் அதோட முதல் தலைப்பு வந்து தி வாட்டர் ஸ்பிரிட்.
0: வாட்டர் ஸ்பிரிட் மட்டும் கிடையாது, இன்னும் பல பாகங்கள் திகில் டேல்ஸ்ல இந்த மாதம் உங்களுக்காக சிறப்பா சேர்க்கப்பட்டிருக்கு. இதுல திகில் டேல்ஸ்ல இருக்கிற சிறப்பே, நீங்க சொல்ற கதைகளை நாங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா அதை சொல்லுவோம், அதை நீங்க கேட்பீங்க. ஆனா இந்த முறை நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, திகிலான திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, உலகம் முழுவதும் வெவ்வேறு மொழிகள்ல வெவ்வேறு விதமான திகில் படங்கள் வருகின்றன, அதை நாம ரசிப்போம், பார்ப்போம், மற்றவங்கிட்ட அதை பத்தி சொல்லுவோம். அப்படிப்பட்ட படங்களை பத்தின தகவல்களையும், அதே நேரத்துல இந்த கதைகள், சில நேரத்துல சில ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த கிராமத்துல இப்படி ஒரு கதை இருக்கு, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப விசித்திரமான, வினோதமான, சில நேரத்துல ரொம்ப பயங்கரமான கதைகளையும் இந்த முறை நாங்க உள்ளடக்கியிருக்கோம். ஆக உங்களுடைய அனுபவங்கள், திரைப்படங்கள் மற்றும் சொல்லப்படும் கதைகள்னு வெவ்வேறு விதமான பயங்கரமான சம்பவங்களும் கதைகளும் உங்களுக்காக அங்க காத்திருக்கு. நீங்க 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட திகில் சார்ந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறது அல்லது கேட்கறது பிடிக்கும்னு சொன்னா, திகில் டேல்ஸ் இதை நீங்க யூடியூப்ல நிகழ்ச்சியாகவும் பார்க்கலாம், மீ வாட்ச்ல நிகழ்ச்சியாகவும் பார்க்கலாம், அதே நேரத்தில் பிரத்யேக கதைகளை மீ லிசன் வாயிலா நீங்க கேட்கலாம். எங்களுடைய லிங்க் உங்களுக்கு வேணும்னு சொன்னா வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் கொடுக்கறத 9678896 8
2: போக்குவரத்து நிலவரம்
3: போக்குவரத்து நிலவரம்.

0: 24வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
1: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 2:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
0: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
1: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
0: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
2: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD, கிரேட் வேர்ல்ட் அல்லது டெம்பரிஸ் ஒன் கடை தொகுதிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவுச் சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அமெரிக்கா 60 வர்த்தக பங்காளிகள் மீது இன்று முதல் புதிய வரிகளை விதிப்பதாக அறிவித்திருக்கிறது. 10 விழுக்காடு முதல் 12.5 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும். நியாயமற்ற வேலைச் சூழலில் தயாரிக்கப்படும் பொருள்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரங்களுக்கு வரி பொருந்தும். சீனா, இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவை புதிய வரியால் பாதிக்கப்படும். துறை வாரியாக ஏற்கனவே கூடுதல் வரிகளை சந்திக்கும் பொருள்களுக்கு புதிய வரி பொருந்தாது.